இனிமையான அந்த பாடல், ஒத்தையடி பாதையிலே ஃபாரூக் உங்களுக்காக வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நாங்களும் இனிமையான பாடல் இணைந்து சிறப்பித்து மிக்க வாழ்த்துக்கள். இந்த வேளையில் அடுத்த பாடலை தருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. நீங்கள் கேட்ட பாடல் வணங்காமுடி திரைப்படத்தில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலே.

கவலை தீரவே தொழிலா.

மலை சிலையாகி வரும் பொழுது அதன் விலையே வேறு என்பதை எடுத்துக்காட்டும் பாடல் அந்த மலையை சிலையாக்கிய கலைஞன் காவியமாகத்தான் அந்த கருத்தையும் தந்து சென்ற பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்த பாடல் ஆசான் கார்த்திகேயன் ஐயா ஒரு பாடலை தந்திருக்கார். காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து கூ கூ என்று குயில் கூவாதோ.

பெருமையான அந்த பாடல் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து சம்பரம் கார்த்திகேயன் ஆசான் உங்களுக்காக ஒழித்த வேளையிலே அடுத்த பாடலை தருகின்றார் புதுக்கோட்டையிலிருந்து எம் ஆர் செல்வகுமார் அவர்கள். அவர்களுக்கும் அந்த பாடல் வருகின்றது. என்ன திரைப்படம்? பணக்கார குடும்பம் திரைப்படத்து பாடல் என்று கூறுகின்றார். அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மகிழ்ந்துருவோமா? ஒன்று எங்கள் ஜாதியே.

ஆதி மனிதன் தன்னை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். ஆதி மனிதன் தன்னை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டி

இனிமையான அந்த பாடல் புதுக்கோட்டை எம்ஆர் செல்வகுமார் உங்களுக்காக ஒலித்த வேளை நீங்கள் பாடலை கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். ஒவ்வொருவரும் பாடலை கேட்டுவிட்டு எங்கு பதில் போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். புளிப்பாக இருக்கின்றோம். பாடலை தாருங்கள் என்று கேட்கும் பொழுதே இப்பொழுது நேரம் 12:35 நள்ளிரவு உங்களுக்கு இவ்வளவு திருநாட்டிலும் அதே நேரம் எங்களுக்கு இங்கு 3 மணியை தாண்டி 5 நிமிடங்கள் கூடிய வேளையிலே வளைகுடா நாட்டின் குவைத் நாடு சவுதி அரேபிய நாடுகளில் இப்பொழுது நேரம் 10:06 காட்டுகின்றது. எங்கள் பிரித்தானிய நாட்டிலே 8:06. அடுத்த பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு நே நெஞ்சம் வடலூர் ஆனந்தன் அவர்கள். தந்தங்களே நாளை தலைவர்களே என்று என்னை போல் ஒருவன் திரைப்படுத்தி கேட்டிருக்கின்றார். அவர் பாடல் காற்றலையை அலங்கரிக்கின்றது இப்பொழுது.

ஆனந்தன் அவர்களோடு நாங்கள் முடிந்து அந்த பாடலை கேட்டு முடிந்தோம். இன்றைய சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியான கதம்பத்திலே. இன்றைய கதம்பத்திலே வந்த சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவர் முதல் நேயராக ஓடி வந்து பாடலை தந்தவர், ஐந்து பாடலை அடுக்கடுக்காக தந்து சென்றவர் எங்கள் அன்பு ரோஜா அவர்கள் கனடாவிலிருந்து. அவருக்கு வந்து இணைந்து விட்டு சென்று அநேகர் வந்து இணைந்து நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யும் வேளையில் அவரும் ஒரு பாடலை கேட்கின்றார். இறுதியாக வரும் பாடலாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நேரம் இப்பொழுது 12:39 ஆகிவிட்டது. அந்த பாடல் இனியவளே என்ற திரைப்படத்து பாடல். ரோஜா, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வரும்போதே உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்கின்றோம். வருகின்றது பாடல்.

0: இனிமையான பாடல். இனியவளே திரைப்படத்திலிருந்து ஒலித்த வேளை ரோஜா அவர்களே, இனிது நிறைவேறுகிறது எங்களுடைய முனிவர் தமிழ் வானொலியின் கதம்பம் சொல்லெடுத்து பாடுவோம் அந்த நிகழ்வு. பிரபுலை முனிவர் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் இதுவரை நாங்கள் கலந்து சிறப்பித்தது கதம்பம், கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்தோம். அத்தோடு எங்கள் கனடாவின் தேசிய தினத்துக்கான வாழ்த்துக்களை உங்களிடமின்னும் பெற்றுக் கொண்டு என்னுடைய நன்றி உணர்வுகளையும் தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்டது இன்றைய கதம்பம். கதம்ப நிகழ்விலே வந்து இணைந்து சிறப்பாக சுறுசுறுப்பாக வந்து பாடல்களை தந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நான் எத்தனை பாடல்களை உங்களுக்கு தெரியும், ஆனால் அத்தனை பாடலும் குறிப்பிட்ட நேரத்தில் வருவதில்லையே, அதுதான் எங்களுக்கு. மற்றவருடைய சொல் வரும்போது நிறைய பாடல் வருகிறது, நமக்கண்டு வரும்போது வருவதில்லையே என்று அனைவருடைய வேண்டுகோளை கேட்டிருந்தேன். உண்மைதான், நானும் அப்படித்தான், எல்லோருக்கும் அப்படித்தான். அந்த நனவு மனதிலே நிறைவாக இருக்கும், நினைவு மனதுக்கு வருவது குறைவு. அந்த நனவு மனதிலே இருப்பதையும் நாங்கள் மீட்டுக் கொண்டு வந்தோமாக இருந்தால் அந்த பாடல்கள் வரும். கட்டளைக்கும் வரும்பொழுது அப்படித்தான். நீங்கள் ஒரே பாடல் இரண்டு ஒரு சிலரை பார்க்கிறேன், சில பாடல்களை திருப்பி திருப்பி கேட்பார்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து கேட்காத பாடலாக தாங்கள் மீட்டுக் கொண்டு வருகின்றார்கள். அப்ப ஒரு பதத்திலே ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் மீட்டுக் கொண்டு வரும் பொழுது அது ஞாபகத்துக்கு ஓடி வருகின்றது. இது பயிற்சிக்கு வரும்போது சிறப்பாக இருக்கும். பாருங்கள், ரேவதி போன்றோர் வந்து தரும்பொழுது, சியாமலா போன்றோர் தரும்பொழுது, அடுக்கடுக்கா பாட ரோஜா போன்றோர் தரும்பொழுது, சந்தன்ராஜ் போன்ற எல்லோரும் தரும்பொழுது முதல்ல உடனே ஓடி வருகிறது ஒரு பாடல், தொடர்ந்து அடுத்த பாடல் பின்னிக் கொண்டு வர வேண்டும். அந்த விவேகம் இருக்க வேண்டும். அதற்கு எங்கள் ஞாபக சக்தி துருப்பிடிக்க விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில பேருக்கு முதல் வரியே மாறி வருகின்றது, துருப்பிடிக்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் திருட்டிக் கொள்ள வேண்டும். 100 நாள் கல்வி 6 நாள் விட தீரும் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. 100 நாள் தொடர்ந்து திருட்டிக் கொண்டு வந்த கத்தியை ஒரு 6 நாள் திருட்டாமல் வைத்து விடுவோம்னா மழை பிடித்து விடுமா? இது எங்கள் முன்னோர்கள் சொன்ன, இது எங்கள் குழந்தைகளுக்கு பாடசாலைகளே ஆசிரியர்கள் நாங்களும் கூட தினம் தினம் அதை தீட்டிக் கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீத வித்துவான்கள் எல்லாம் விருதி பெற அந்த சங்கீத சாரீர சம அந்த சுரவரிசைகள் எல்லாம் மனதில் இருப்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் மீட்டிக் கொள்ளுகின்றார்கள். அதேபோல நாங்களும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அதை உள்வாங்குவது இல்லை. பாருங்கள், முதல் வரி சரியாக வரும், அடுத்த வரி வருகிறதில்லை. காரணம் என்ன? உள்வாங்குவது குறைவு. அதை ஓசையை கேட்டு நாங்கள் முதல் வரி ரெண்டு வரி யாரோட கதைத்துக் கொண்டிருப்போம், பேசிக் கொண்டிருப்போம், தொலைபேசி அழைப்புகளை ஏற்றுக் கொள்வோம். அப்படி எல்லாம் இருக்கின்றது இடையூறுகள். ஆனால் ஒரு பாடலை முற்று முழுவாக ஏகாந்தமாக உள்வாங்கும் பொழுது அது ஒருபோதும் அழியாது அந்த கருத்துக்கள். நல்லது உறவுகளே, மீண்டும் மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அடுத்த வியாழக்கிழமை மலர இருக்கும் சொல்லெடுத்து பாடுவ நிகழ்வுக்கு நீங்கள் மனத்தை வந்து மாறி மாறி நினைத்து திருப்பி திருப்பி இந்த பாடலை உச்சரித்தெல்லாம் பாருங்கள். வாழ்த்துக்கள். எந்த விடயமும் தான், எந்த விடயமும் தான், ஞாபக சக்தி என்பது மிக முக்கியமான விடயம். அடுத்து வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கனடா தினத்தினான இன்றைய நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த உங்கள் நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்ற நல்லதோர் நாட்டிலே இருந்து கொண்டு நல்லதோர் வாழ்த்துக்களை பெற வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற நல்ல செய்திகளை பரப்பும் அந்த திறமையை எனக்கு இறைவன் கொடுத்தமைக்கும் நான் எந்த ஆயத்தமும் இல்லாமல் வந்து நான் அனுபவித்துத்தான் உங்களுக்கு கூறினேன் அன்பு உறவுகளே. அப்படியான ஒரு நல்லதோர் நாட்டிலே நான், எல்லா நாடுகளும் நல்ல நாடுகள் தான், நான் ஏதோ எல்லா நாட்டையும் பார்த்துவிட்டு வந்தவன் அல்ல. கேள்வி ஞானங்களிலே சில விடயங்களை பிரதான என்னை பொறுத்தவரை என் அனுபவத்திலே இதைவிட சிறந்த நாடு எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் பட்ட துன்பத்துக்கும் அல்லோல கல்லோலத்துக்கும் எங்களுக்கு அட்டூழியக்காரர்கள் செய்த அட்டூழியங்களும் அடாவடித்தனங்களுக்கும் அதாவது மறக்க முடியாத வடுக்களை ஏற்படுத்திய அந்த வடுக்கள் எல்லாம் மறைவதற்கு இந்த நாடு எங்களுக்கு ஒரு ஒத்தடம் போடுவது போன்று, எங்கள் இதயத்தை ஒத்தடம் போடுவது போன்று இருக்கின்ற நாட்டிலே வாழ்கின்றோம். அதை எண்ணும் பொழுது என் உள்ளம் பூழிப்படைகிறது எப்பொழுதும் என்று அப்படியே அந்நாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்ளும் சுதந்திரம் கூட எங்களுக்கு இருக்கின்றதே இந்த வானொலியிலே. நான் எவ்வளவு இங்கே இந்த பேச்சு சுதந்திரம், இந்த ஊடக சுதந்திரம் நிறைந்த நாடு இந்த நாடு, எவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நன்றி கூறும் வேளையிலே உங்களுக்கு நன்றி கூறி என் அன்பு நெஞ்சங்களே மறவாது இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் இணைந்து எங்களோடு இணைந்து இதை வளர்த்துக் கொண்டு வரும் உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே என் கனடா மண்ணின் மண்ணை தொட்டு வணங்கி அந்த கொடிக்கு நான் தலை சாய்த்து இந்த சட்டத்திட்டங்களை ஏற்று நல்வாழ்வு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மீண்டும் நல்ல செய்தியை தந்து மீண்டும் அடுத்த நிகழ்வு நாளை மாலை நேயர் நேரத்தில் உங்களை சந்திப்பேன். அந்த நேயர் நேரம் குறுகிய நேரமாக இருக்கும். ஏனென்றால் நாளை என்னுடைய அன்பு செல்வங்களினுடைய நாள், வாரம் ஒரு நாள் அவர்களுக்காக ஒதுக்கி கொடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. அவர்களிடம் ஓடி செல்லும் அந்த எண்ணத்தில்தான் நான் இந்த கட்டளை இருக்கு. நீங்கள் பாடவே தருவீர்கள், ஆனால் என் முழு எண்ணமும் என் செல்வங்களிடம்தான், என் குழந்தை செல்வங்களிடம்தான் இருக்கும். தாத்தா தாத்தா ஓடி வருவேன் என்று செல்வங்களை அழைத்துக் கொண்டு வருவதற்காக ஓடிவிடுவேன். அதனால் முதலில் வருபவர்களுக்கு பாடல்கள் கிடைக்கும், குறிப்பிட்டவர்களுக்கு தான் என்று கூறிக்கொண்டு நாளைய தினம் சந்திக்கும் வரை உங்களை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்து செல்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரும், அதை கேட்டு மகளுங்கள் என்று கூறிக்கொண்டு விட வெற்றி செல்லும் நான் உங்கே இருக்கும் பொழுதும், என் மகள் கூறினாவது அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் என்று கூறுவார்கள். எங்கள் கனடாவில் நாங்கள் இருக்கும் பொழுதும், பாரத நாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு, ஈழத்திருநாடு உலகளாவே இருக்கின்ற அன்பு உறவுகளுடைய கால நேர மாற்றங்களுக்கு அமைய வேலைகள் எல்லாம் நல்ல வேலைகளாக அமைய வேண்டும். குறிப்பாக நோயற்ற வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த இறைவனை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டிக் கொண்டு மீண்டும் கனடாவுக்கு நன்றி கூறிக்கொண்டு காற்றல் இருந்து விடைபெற்று செல்லுகின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகளுங்கள் என் அன்பு உறவுகளே, வணக்கமும் நன்றியும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM
3: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. ஹரிபலம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. வீட்டில் நெல்லி மரம் வைத்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைப்பதுடன் புண்ணியமும் சேரும். ஆனால் இதனை இரவு நேரத்தில் உண்பது கூடாது என்கிறது சாஸ்திரம். நெல்லி மரத்தின் நிழலில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாளான துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்வர். நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்குமாம். தொழில் செய்யும் இடத்தில் சங்கை வழிபட்டு வந்தால் தடை நீங்கி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லக்ஷ்மியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்க ஆயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இத்தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் ஏழு பிறவிகளில் செய்த பாவம் கூட நீங்கும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது.

மாயம் செய்வதில் வல்லவர் என்பதால் கிருஷ்ணரை மாய கிருஷ்ணன் என்பர். ஆனால் அந்த மாயனுக்கும் முந்தி மாயம் செய்தவர் வாமனர். குள்ளமாக வந்து குறுகிய கால்களால் மூன்றடி மண் தானம் கேட்ட அவர் திடீரென திரிவிக்ரமனாக உயர்ந்து பெரிய திருவடிகளால் உலகை அளந்தார். இதனால் மாயன் என்ற சொல் இவருக்கும் உரியது ஆனது. அவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் செய்த அதே மாயத்தை தன்னிடமும் செய்யும்படி வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தார் வேண்டுகிறார். சங்கு சக்கர அங்குச்ச ரேகைகள் கொண்ட உன் திருவடியை என் தலைமீது வைக்கும் பேறு எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார் அவர். திருமாலின் திருவடிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவை. எனவே பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் முதலில் அவரது திருவடியை தரிசிக்க வேண்டும், பிறகே முகம் பார்க்க வேண்டும். திருமாலின் திருவடி பொறித்த சடாரியை நம் தலைமேல் வைப்பதும் இதனால்தான். தன் திருவடிகளில் சரணடைந்த அடியவர்களின் பாவங்களை போக்கி நல்வாழ்வு தந்து அருளுவார். ஜாம்பவான் என்ற பாத்திரம் இதிகாசங்களில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமராக உயர்ந்து உலகளந்து திருமாலை சுற்றி வந்து வணங்கியவர். திருமாலின் உயர்ந்த திருவடி கண்டு மகிழ்ந்த ஜாம்பவான் பறை ஒன்றை கொட்டியபடி அவரை வலம் வந்தார். ஆண்டாளும் வாமனரை பாராட்டி திருப்பாவையில் மூன்று பாசுரம் பாடியிருக்கிறாள். காரணம், மற்ற அவதாரங்களில் பெருமாள் யாரையாவது வதம் செய்திருக்கிறார் அல்லது அடக்கியிருக்கிறார். ஆனால் அசுரன் என்றாலும் மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாய் வாழும் பேறு தந்தார். இதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் சொல்கிறாள் ஆண்டாள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பிரான்சில் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். அவரிடம், துறவியாரே, நாங்கள் ஒரு மலையிலுள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும், ஒருவரை தாயாகவும், ஒருவரை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும், தாயாக இருந்தவர் தந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். பின்னர் குழந்தையாக இருந்தவர் தாய் தந்தையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்போது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றனர். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார் பிரான்சிஸ் அசிசி. உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், காண முடியும்.

ஆண்டவர் வெறுப்பவை ஏழு என்கிறது பைபிள். பைபிளில் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவை: அகம்பாவமான பார்வை, துழுகும் நாக்கு, தூய இரத்தத்தை சிந்த செய்யும் கை, தீய கற்பனைகள் வகுக்கும் சூழ்ச்சி உள்ளம், பொல்லாங்கை தேடி விரைந்து ஓடும் கால், பொய்ப்புனைகள் உரைக்கும் கள்ள சாட்சி, சகோதரர்களுக்குள் சச்சரவு விதைவிப்போன். ஆண்டவர் வெறுக்கும் இவற்றை தவிர்த்து விடலாமே நாமும். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்று கேட்டனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் போதோ, கண்டதை உண்ணும் போதோ, குடிக்கும் போதோ, புகை பிடிக்கும் போதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாய் இருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள் ரமலான் சிந்தனைகள். நோன்பின் நோக்கம். நோன்பு பொறுமையில் பாதி, பொறுமை இறை நம்பிக்கையில் பாதி என்கிறார் நபிகள் நாயகம். இஸ்லாமின் பல தூண்களில் நோன்பு தனித்துவம் பெறுகிறது. நோன்புக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் மூலமாக இறைவனே கூறுகிறார். நோன்பை தவிர்த்து மற்ற நற்செயல்கள் ஒவ்வொன்றும் 10 to 70 மடங்கு கூலி பெறும். ஆனால் நோன்பு எனக்காக நோற்கப்படுகிறது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன் என்கிறார். இறைவனே கூலி தருகிறான் என்றால் அதன் அளவை எதை கொண்டு மதிப்பிட முடியும்? எனவே இறைவனின் கட்டளையை ஏற்று நற்சிந்தனையுடன் நோன்பிருப்பவர் அடையும் பலனுக்கு அளவுகோல் இல்லை. நோன்பின் இந்த அரிய நோக்கத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நாம் நோற்போம். அதிக பலன் பெற வழி. ரமலான் மாதத்தில் தொழுகையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிக பலனை அல்லாஹ் அருளுகிறார். நீங்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதாவது தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யும் ஒரு சஜ்தாவை கொண்டும் உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறார். உங்களை விட்டும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் என்கிறார் நபிகள் நாயகம். மனிதன் தொழுத பிறகு அவனுக்காக தொழுகையின் 1/10 பதிவு செய்யப்படுகிறது. சிலருக்கு 1/1, சிலருக்கு 8/1, சிலருக்கு 7/1, இப்படியாக தொழுகைகளில் 1/00,000 பதிவு செய்யப்படுமானாலும் அதுவும் அல்லாஹ்வின் கிருபையே ஆகும். கியாம நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகையை பற்றியது ஆகும். எனவே தொழுகையில் கவனம் பேணுங்கள்.

ஒவ்வொருவரும் தங்களது கடமையில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்பை மிகுந்த அக்கறையுடன் செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் கூறுகிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியையும் பெற்றோரையும் திருப்திப்படுத்தும் பொறுப்பை ஒரு ஆண் ஏற்க வேண்டும். பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து உபகாரம் செய்பவர் அதே போல தன் மனைவிக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவர் நாட்டின் பொறுப்பாளர். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளர். அவன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். பெண் தனது கணவரின் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவள் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியாளன் தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அவன் தனக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. தத்தமது பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்கிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நாயகம் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு அவர் காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம்பழத்துடன் வெள்ளரிக்காயையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் அடிக்கடி சொல்வார். ஏனெனில் கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என அவர் சொல்லியிருக்கிறார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும்.

நெஞ்சார்ந்த உறவுகளுக்கு இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். முதல் நிகழ்வு நமது சிந்தனைக்கு. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி, சொல்கிறார் சாணக்கியர். விதியை மட்டும் நம்பும் ஏமாளிகள் எதையும் வாழ்வில் சாதிக்க மாட்டான். முயற்சி உடையவன் அறிவால் வெல்லும் ஆற்றல் பெற்றிருப்பான். மலரில் மணமும் விறகில் தீயும் பாலில் நெய்யும் கரும்பில் இனிமையும் இருப்பது போல உலகிலுள்ள எல்லா உயிர்களிலும் கண்ணுக்கு தெரியாமல் கடவுள் வீற்றிருக்கிறார். மனதை அடக்கியாள தெரிந்தவனுக்கே நாட்டையும் ஆட்சி செய்ய முடியும். நற்பண்பு கொண்டவனுக்கே மனதை கட்டுப்படுத்தும் சக்தி உண்டாகும். மகிழ்ச்சியில் மட்டுமல்லாமல் துன்பம் நேரும் பொழுதும் உடன் இருப்பவனே நல்ல நண்பன். தகுதியான நல்ல நண்பர்களுடன் நட்பு கொள்வது மிக மிக அவசியம். ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதை விட உயிரை விடுவது மேலானது. சோம்பல் இருக்கும் இடத்தில் முன்னேற்றம் இருக்காது. தைரியம் உள்ளவனையே அதிர்ஷ்டம் தேடி வரும். ஆனால் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டு உழைக்காமல் இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது. சரியான திட்டமிடுதலே பணியை எளிதாக்கும். உள்ளத்தில் உறுதியும் காலத்தின் அருமையையும் அறிந்தவன் எந்த பணியையும் நிறைவேற்றும் வலிமை படைத்தவனாக இருப்பான். தீய சொற்கள் நெருப்பை விட தீமையை உண்டாக்கும். பின்விளைவை சிந்திக்காமல் செயல்படக்கூடாது. இரகசியமான விஷயம்

தூங்கச் செல்லும் முன் அன்றைய நாள் செய்த பணிகளை சிந்திக்க வேண்டும். குறைகளை திருத்திக் கொள்ளவும் நிறைகளை பின்பற்றவும் கற்றுக்கொள்ள வேண்டும். குளத்தில் நீர் வற்றினால் பறவைகள் பறந்துவிடும். அதுபோல மனிதன் சுயநலத்துடன் இருக்கக்கூடாது. துன்பம் வரும்போது உடன் இருப்பவர்களை காப்பாற்ற முயல வேண்டும். நீரை விட்டு பாலை மட்டும் உறிஞ்சும் அன்னப்பறவை போல மனிதன் நல்லதையே பின்பற்றவும் தீமையை தவிர்க்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்களிடம் உள்ள சிறிய தவறுகளை பொருட்படுத்த வேண்டாம். கடந்த காலம் குறித்து கவலைப்படாதீர்கள், எதிர்காலம் குறித்து பயமும் வேண்டாம். நிகழ்காலத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுபவனே புத்திசாலி. புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது அதனை பிறருக்கு சொல்ல வேண்டாம். செயல் முடியும் வரை அதை வெளிப்படுத்தாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். உணவு, பணம், குடும்ப வாழ்க்கை மூன்றிலும் இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளுங்கள். படிப்பு, வழிபாடு, தானம் மூன்றிலும் திருப்தி அடையாமல் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

நலம் காணும் நேரம். குழந்தைகளுக்கு ஏற்ற பழங்கள். வாழைப்பழம், இதில் நார் சத்தும் உடலுக்கு தேவையான பொட்டாசியத்துக்கும் அதிகப்படியாக காணப்படுகிறது. வாழைப்பழம் எலும்பு, சிறுநீரகம், இதயம் போன்றவற்றை பாதுகாக்க உதவுகிறது. பால், குழந்தைகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து, புரத சத்து மற்றும் விட்டமின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது. தினமும் 2 அல்லது 3 டம்ளர் பால் கண்டிப்பாக அருந்த வேண்டும். அப்பொழுதுதான் வளரும் குழந்தைகளின் எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். முட்டை, இதில் அதிகப்படியான புரதச்சத்து, தாது சத்து மற்றும் விட்டமின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. ஒரு முட்டையை சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு எளிதாக பல சத்துக்கள் கிடைத்துவிடுகின்றன. உலர் திராட்சை, இதனை சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு இரும்பு சத்து மற்றும் நார் சத்து எளிதாக கிடைக்கிறது. சாப்பிடுவதற்கு இனிப்பாகவும் சத்தானதாகவும் உள்ளதால் குழந்தைகளும் விரும்புவர். உலர் திராட்சையை சுடுநீரில் நன்கு கழுவிய பிறகே குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும். மகத்தான மாதுளையை பற்றி அறியலாம். மாதுளை மகாராஷ்டிராவிலிருந்துதான் அதிகமாக தென் மாநிலங்களுக்கு வருகிறது. பெண்ணின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் இரகசியங்களைப் போல முத்துக்கள் மறைந்திருப்பதால் தான் மாதுளை என பெயர் தமிழில் வந்ததாம். சமஸ்கிருதத்தில் இதனை தாடிமம் என்பர். மார்னிங் சிக்னஸ் எனப்படும் கர்ப்ப காலத்தின் துவக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு தர ஆயுர்வேத மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்படும் மருந்துக்கு மாதுளங்கா ரசாயனம் என்றே பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மாதுளையில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என 3 வகைகள் உள்ளன. இனிப்பு மாதுளை இருதயம் மூளை நலனுக்கு ஏற்றது. வயிற்றுக்கெடுப்பை நீக்க புளிப்பு மாதுளை பரிந்துரை செய்யப்படுகிறது. இரத்த விருத்தி மற்றும் சீதபேதியை குணமாக்க துவப்பு மாதுளை சிறந்தது. இணைந்திருங்கள்.

இப்பொழுது ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் வசித்த வள்ளல் தர்மம் செய்தே செல்வத்தை இழந்தார். பிறர் கேட்டு தான் இல்லை என சொல்லும் நேரம் வந்துவிட்டதே என வருந்திய அவர் காசி சென்று உயிர்விட எண்ணினார். தன் வீட்டிலிருந்து கிளம்பினார். இரவாகிவிட்டது. வழியில் ஒரு சத்திரத்தில் தங்கினார். அந்த சத்திரத்திற்கு ஏழை ஒருவன் வந்தான். அவரது வள்ளல் குணம் பற்றி கேள்விப்பட்டிருந்த அவன் அவரை கண்டதும் பெருமகிழ்ச்சி அடைந்தான். கும்பிட போன தெய்வத்தை வழியிலேயே சந்தித்த மகிழ்வுடன் அவரிடம் பொருள் கேட்டு கோரிக்கை வைத்தான். அவரும் மறுக்க மனம் இல்லாமல் மறுநாள் தருவதாக கோரினார். ஆண்டிரவு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது, நாளை அவன் முகத்தில் விழிப்பதை விட செத்து விடுவதே மேல் என எண்ணி அங்கிருந்த பாம்பு பூச்சு ஒன்றில் கையை விட்டார். என்ன ஆச்சரியம், அந்த நல்ல பாம்பு அவர் கையை கொத்தாது தன் தலையில் இருந்த மணியை அந்த வள்ளலின் கையில் கக்கியது. வள்ளல் மகிழ்வுடன் அதை மறுநாள் அந்த ஏழையிடம் தந்தார். தர்மவான்கள் படும் துயரை ஆண்டவன் விரும்ப மாட்டான். ஒரு துறவியை சந்தித்த இளைஞன், என்னிடம் கல்வி, அறிவு, அனுபவம், உழைப்பு என பல திறமைகள் இருக்கின்றன, இருந்தும் வெற்றி பெற முடியவில்லையே, என்ன செய்வது என்று வருத்தமாக கேட்டான். அவனது குறை கேட்ட துறவி, ஒரு பாறையை பிளப்பவன் 100 முறை அடித்தாலும் பாறை உறுதியாக ஒரு சிறு விரிசலும் விழாது இருக்கிறது, 101வது அடியில் 2 பிளந்து விழுகிறது. அப்படியென்றால் அந்த 101வது அடிதான் சாதித்தது என்பது இல்லையே? முன்னர் கொடுத்த 100 அடிகளும் பாறையின் பலத்தை குறைத்ததும் காரணம்தானே? அது ஒரு தொடர் முயற்சி. கல்வி, அறிவு, அனுபவம் என்பவை எல்லாம் உயர்வதற்கான படிக்கட்டுகளே. தொடர் முயற்சி மட்டும் வெற்றியை தரும். நீ இன்னும் முயற்சித்துப்பார், வெற்றி படிக்கட்டில் நிற்பாய் என அறிவுரை கூறினார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் உறவுகளே, இது மொந்தியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலில் உங்களோடு உங்கள் சிலுவை சந்தனராஜ், சிதம்பரம் வண்டிகேட். தினமும் இனிமையான பாடல்களை தந்து மகிழ்விக்கும் பொதிகை தென்றல் இன்றும் சில பாடல்களை தந்து மகிழ்விக்க காத்திருக்கிறது. உறவுகளே, கேட்போமா?

ஆசைகளை திருப்தி செய்வதில் அல்ல, மட்டுப்படுத்துவதில்தான் அமைதி உள்ளது என்ற கியூவர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் முதல் பாடலை கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதியை தென்றல். சரியானது எது என்று உணர்ந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பதுதான் கோழைத்தனம் என்ற கன்ஃபியூசியஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதியை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். சண்டை போடும் நேரமெல்லாம் உண்மை அதன் சத்தியத்தை இழந்து விடுகிறது. பைரன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இதை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மஞ்சள் தமிழ் வானொலியின் 24 மணி தமிழ் சேவை. அழகுணர்ச்சி, அன்புணர்ச்சி, நன்னடத்தை மனித குலத்துக்கு பெருமை கொடுக்கும் என்ற ஆஸ்கர் பில்டி அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தின் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் சேவை. கட்டாயப்படுத்தப்படும் அறிவு மனதில் பதியாது என்ற பிளேட்டோ அவர்களின் சிந்தனையோடு பொதிகள் தெண்டல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

தினமும் இனிமையான பாடல்களால் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது பொதிகை தென்றல். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விலை கொடுக்காமல் பெற முடியாத ஒரு பொருள் அனுபவம் என்ற பிளேயர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உற்சாகமாய் உறவுகளாய் உலா வரும் உன்னத வானொலியாம். இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நல் உரைகளும் நல்ல தோழர்களும் அறத்திற்கு உற்ற துணை என்ற வால்டன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நிலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பொதிகை தென்றல். தூய மனச்சான்று உடையவர்கள்தான் நல்வாழ்வு பெறுவர் என்ற சாக்ரடீஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். நூல் நிலையம் என்பது வாழ்வின் ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம் என்ற ஃபியூச்சர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றும் ஒரு புதிய தண்டலில் சந்திப்போமா? அதுவரை தொழில்நுட்பத்தில் உதவிய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ். சிதம்பரம் பண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

இப்பொழுது முதல் காட்டளையில் கலந்து வர இருக்கின்றது இந்த வார நேயர். கனடா கலையகத்தில் இருந்து காத்தலையிலே கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர் என்றும் மலர்கின்றது. யார் அந்த இந்த வார நேயர்? யார் அந்த இந்த வார நேயராக இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரிக்க வருகின்றார் என்று எண்ணும் வேளையிலே அவருக்காக அவர் விரும்பும் பாடல்களாக அவர் விரும்பி கேட்ட பாடல்களுள் தெரிவு செய்து 10 பாடல்களை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒலிபரப்ப இருக்கின்றோம். தொடர்ந்து 10 பாடல்களை நாங்கள் கேட்கும் பாக்கியம் அவரால் பெறுகின்றோம். அவரும் என்று ஒரே நேரத்தில் தினமும் வந்து பாடல்களை கேட்கும் வேளையிலே ஒரு பாடலை ஒரு நாள் கேட்பார்கள். ஆனால் ஒரு நிகழ்விலே ஒரு பாடலை கொடுத்த எங்களுக்கு இன்று இந்த வார நேயருக்காக ஒரு நிகழ்விலே 10 பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றன. அன்பு உறவுகளே, இந்த வார நேயராக இன்று காற்றலையிலே கலந்து வந்து இணைந்து எங்களோடு மகிழ்ந்து தான் விரும்பும் பாடலை கேட்டு மகிழ்வுறும் வண்ணம் செய்ய வருபவர் வேறு யாருமல்ல, உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தவர், எல்லோருக்கும் அன்புக்குரியவர், எல்லோர் மீதும் அன்பும் பாராட்டக்கூடிய ஒரு அன்பு உறவு. அவர் ஏற்பட்ட சில அசௌகரியங்கள் காரணமாக சிறிது காலம் எங்கள் வானொலிக்கு நேரலிக்கு வர முடியவில்லை. இருப்பினும் இறுதி நேரத்தில் வந்து எங்களோடு பேசி மகிழ்ந்து தன் குரலில் மலரை பொழிந்து சென்றவர். திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற முதுமொழி கிணங்க பிறந்த நாட்டில் இருந்து அயல் நாட்டிற்கு சென்று பணிபுரிந்து குடும்ப சீர்திருத்தி குடும்ப உறவுகளை முன்னேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தன்னை வருத்தி கொண்டு வெளிநாடுகளில் இருந்து சொந்த இன்ப துன்பங்களை இழந்து வாழ்ந்து வந்த ஒரு அற்புதமான உறவு. பாரத நாட்டில் பிறந்திருந்தாலும் வளைகுடா மண்ணை தனது பிழைப்பு தேடும் நாடாக சென்று அங்கே பணிபுரிந்து பக்குவமாக அந்த முகாமையாளர்களுக்கு நல்ல பெயர் பெற்று அவர்களிடம் நல்ல பெயர் பெற்று பண்போடு வாழ்ந்த ஒரு அன்பு உறவு. இன்னல்கள் பல நேர்ந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கூறாமல் சொந்தங்களுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டு தன்னை வருத்தி கொண்டு குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல இதயம். அவர் தாய் நாட்டை விட்டு வெளிநாடுகளில் வந்து வளைகுடா மண்ணிலே இருந்து பணிபுரிந்த வேளையிலே அவருக்கு ஏற்பட்ட உடல் நோய் ஆபத்தான ஒரு நோய். அந்த வேளையிலே இறைவன் கருணை கூர்ந்து அவருக்கு ஆவண அங்கே செய்யப்பட்டு அவர் பக்குவமாக தன்னுடைய தாயகத்துக்கு அனுப்பி தாயகத்தில் இன்று தன்னுடைய உறவுகளோடு இருந்து வாழ்பவர். அதிகம் பொடிகை போடாமல் நான் கூறுகின்றேன் யார் என்று. அவர் எனது பாசத்துக்குரியவர், உங்கள் எல்லோருக்கும் நேசத்துக்குரியவர், எல்லோருடனும் உறவு பாராட்டுவதில் வல்லவர். மொழி மத இன பேதங்கள் இல்லாத ஒரு அன்பு உறவு. சம தர்ம கொள்கைகளை தன்னகத்தே வைத்திருப்பவர். நான் மகிழ்வோடு செல்லமாக குளப்படி சிங்கம் என்று அடைமொழி வைத்து அழைக்கும் அன்பு உறவு ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தாயகத்தை விட்டு அவர் வெளிநாடு வளைகுடாவிலே சவுதி அரேபியாவிலே இருந்து தன்னை வருத்தி கொண்டுதான் அவர் இருந்திருக்கார். உடல் வருத்தம் அல்ல, உள்ள வருத்தம். தன்னுடைய குடும்ப உறவுகளை விட்டு அங்கு சென்று பல காலம் பணிபுரிந்து தன் குடும்பத்தை நிவர்த்திக்கு கொண்டு வந்து நேர்த்திக்கு கொண்டு வர வேண்டும் என்று நன்றாக தன்னை வருத்தி கொண்டிருந்த வேளையிலே அவருக்கு வரக்கூடாத நோய் வந்து அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார் இறை அறநூலினால். ஏனென்றால் அவர் ஆன்மீகத்திலே மிகவும் பற்றுள்ளவர்.
என் மனதுக்கு பிடித்த உறவுகளுள் இவரும் ஒருவர். என் அன்பு குளப்படி சிங்கம் ஃபாரூக் அவர்களே, வருக வருக வென்று உங்களை மூன்றியல் தமிழ் வானொலியில் வரவேற்று உங்களை அலங்கரிக்கின்றோம். நீங்கள் விரும்பி தந்த பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தாலும் ஒரு 10 பாடல்களை சிறப்பான பாடல்களாக, நீங்கள் நன்றாக விரும்பி மகிழக்கூடிய பாடலாக ஒன்றன்பின் ஒன்றாக இப்பொழுது ஒலிபரப்பி மூன்றியல் தமிழ் வானொலியில் உங்கள் பெயரினால் உங்களை இந்த வார நேயராக இருத்தி அலங்கரிக்கின்றோம். அன்பு உறவுகளே, அன்பு உறவுகள் அனைவரும் ஆரவாரத்துடன் உங்களை வரவேற்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் எடுக்காமல் பேசுவதற்கு உங்களுக்கான பாடல்கள் தெரிவிலே முதலில் ஒரு பாடலை உங்களுக்காக ஒதுக்கி இருக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். அது எப்படி அந்த பாடலை நான் கூறுவதென்று கூற முடியல, ஆனால் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் ஆட்டுக்கார அலமீது திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பாடுகின்றது இப்பொழுது உங்களுக்காக எங்கள் காதோரமும் கேட்கும் வண்ணம், பருத்தி எடுக்கையிலே உன்னை பலகாலம் பார்த்தமச்சான் என்று கூறும் இனிமையான வரி கொண்ட பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது. எங்கே கேளுங்கள், நாங்களும் கேட்கின்றோம். வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை வரவேற்று இந்த பாடலை உங்களுக்காக முதல் பாடலை காட்டலையில் தருகின்றோம்.

முதல் பாடலை கேட்டவுடன் சிரித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நாங்களும் சிரித்தோம். நல்ல அற்புதமான ஒரு சிறப்பான ஆட்டுக்கார அலமேலு என்ற திரைப்படத்து பாடல். இனிமையான இந்த பாடலை கேட்ட நீங்கள் பலவிதமான பாடலை எங்களோடு கேட்பீர்கள். கேளிக்கையான பாடல்கள், உச்சரிப்பிலே பல நகைச்சுவை உள்ள பாடல்களை கேட்பீர்கள். இடக்கு முடக்கான பாடல்

அன்பு ஃபாரூக் அவர்களே, நீங்கள் வளைகுடா நாட்டில் இருந்தாலும் தாயகத்திலும் ஈழத்திரு நாட்டிலும் ஏனைய இடங்களிலும் கூட நல்ல நண்பர்களை வைத்திருக்கின்றீர்கள் உறவாக. அந்த உறவுகள் அத்தனை பேரும் உங்களை சகோதர பாசத்தோடு நன்றாக உங்களோடு அளவலாவுகிறார்கள். நன்மை தீமை எல்லாவற்றையும் கலந்து உங்களோடு பேசும் வேளையில் அங்கே ஆன்மீகம் தொனிக்கும். நான் பேசும் பொழுது உங்களை அவதானித்து இருக்கின்றேன். அன்பு மகனே, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்கு இன்னும் ஒரு பாடல். நீங்கள் கேட்கும் பாடல் நான் கூறினேன் தானே, முதல்ல எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் கேட்பீர்கள். கொம்பன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் நீங்கள் அடிக்கடி கேட்பீர்கள் முன்பு வானொலியில் அந்த பாடல். அதனால் இன்றும் அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றோம். அடி கரப்பு நிறத்தழகி என்று கூறும் இனிமையான ஒரு பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த வார நேயராக திகழும் எங்கள் அன்பு ஃபாரூக் உங்களுக்கா

இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் இந்த வார நேயர் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே எங்களோடு இணைந்து சிரித்து மகிழ்ந்து கொண்டு வந்து இணைந்து கொள்ளும் அன்பு ஃபாரூக் அவர்கள் இப்பொழுது தூரமாக பாரத நாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பார் என்று எண்ணுகிறேன் தன்னுடைய நண்பர்களோடு. அந்த வகையிலே இன்னும் ஒரு பாடல், கஞ்சாப்பூ கண்ணாலே என்று கூறும் ஒரு பாடல், புருமன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றோம் உங்களுக்காக முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் எங்கள் அன்பு ஃபாரூக் அவர்கள்.

நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் அளந்து பேசுவீர்கள், அளவாக பேசுவீர்கள், பேசும் வார்த்தைகளை கணக்காக நீங்கள் கவனித்து பேசுவீர்கள், வார்த்தை தவறாமல் அங்கே கருத்து பொருள் இல்லாமல் அற்புதமாக பேசுவீர்கள். ஆன்மீகம் மட்டுமல்ல, பொது வாழ்வை பற்றி பேசுவீர்கள், நன்மைகளை பற்றி பேசுவீர்கள், பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது நாடு நடப்பு கூட நீங்கள் பேசக்கூடிய வல்லமை உள்ளவர். அந்த வகையிலே உங்களுக்கு அடுத்த ஒரு பாடல், கொடி பறக்குது திரைப்படுத்த பாடலை தரட்டுமா? சேலை கட்டும் பெண்ணுக்கு என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட ஒரு பாடல் ஃபாரூக் உங்களுக்காக ஒலிக்கின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இந்த வார நேயர் நிகழ்ச்சி. இந்த வார நேயராக வந்து காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் எங்கள் அன்பு ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்கள் என்றும் நல்லவராக வல்லவராக இருக்கும் வேளையிலே அவர் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றியல் தமிழ் வானொலி உறவுகளும் உங்கள் நோயற்ற காலத்திலே இறை வணக்கம் செய்து பிரார்த்தனை செய்தது உண்மை. அந்த பிரார்த்தனையின் பலன் உங்களுக்கு இறைவன் கருணை கூர்ந்து உங்களுக்கு வைத்திய வசதிகளை கொடுத்து பாதுகாப்பாக தாயகத்தில் உங்கள் உறவுகளிடம் கொண்டு சென்று சேர்த்தார்கள். அதற்கு காரணம் நீங்கள் அந்த பணிபுரிந்த முகாமையாளர்களுக்கு பாத்திரவாளியாக நம்பிக்கையாளனாக நேர்மை உள்ளவனாக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இருந்த நாடும் நேர்மையை கடைபிடிக்கும் நாடு என்பதை நாங்கள் அறிவோம் ஃபாரூக். அந்த வகையிலே எங்களுக்கு பெருமையை தேடி தந்திருக்கும் நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் நாங்கள் இப்பொழுதும் வாழ்த்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதோ அடுத்த ஒரு பாடல் மகிழ்ச்சி என்ற திரைப்படத்துக்கு வருவோம். இப்பொழுது மகிழ்ச்சியில் இருக்கும் வேளையிலே மகிழ்ச்சி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றும் புளிப்பா புளியங்கா என்று கூறும் பாடல் தான் வர இருக்கின்றது. மகிழ்ச்சி தான், ஆனால் புளிப்பு புளியங்காயை சாப்பிட்டாலும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதே போன்று உங்களோடு பேசும் பொழுது எல்லா பழங்களும் சாப்பிடுவது போன்ற சுவையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் ஃபாரூக். இனிமையான ஒருவர் அன்பு குளப்படி சிங்கம் வருகின்றது பாடல்.

ஒளிவு மறைவின்றி எதையும் வெளிப்படையாக பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பண்பான பக்குவம். அந்த பக்குவம் எல்லோருக்கும் வராது, உங்களிடம் இருப்பதை நான் கண்டேன். அதனால் தான் அன்பு கூர்ந்து எனது இளைய குழந்தை போல உங்களை குழப்பணி குறும்புக்காரன். அது குறும்பு என்பது குறும்பினிலும் மகிழ்ச்சி உண்டு. அதை உங்களிடமிருந்து அதை கேட்கும் பொழுது எங்களையும் உங்கள் நிலைக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். அப்படியான பண்பா உள்ள நீங்கள். அதனால் தான் நான் குழப்படி சிங்கம் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு அழைப்பது உண்டு. ஃபாரூக் அவர்கள் விரும்பும் பாடல்கள் இன்னுமோர் பாடல் வருகின்றது. நீண்ட காலத்து ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறீர்கள். யாரோ ஒருத்தியைத்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றதன் உள்கருத்தை கூறுகிறீர்களோ தெரியவில்லை. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் என்று கூறும் அந்த பாடல் உங்களுக்கு நல்ல விருப்பமான பாடலாக இருக்கின்றது. அன்பே வா என்ற திரைப்படத்திலிருந்து அன்பே ஃபாரூக் அவர்களே வருக வருகவென்று நாங்களும் கூறி அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்பாகின்றோம். கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்களும். ஒலிக்கின்றது பாடல்.

ஃபாரூக் அவர்களே, நீங்கள் இப்பொழுது நீங்கள் பணிபுரிந்த நாட்டிலே பல காலம் இருந்தாலும் உங்கள் பிறந்த மண்ணுக்கு வந்து உறவுகளோடு இருக்கும் பொழுது உங்கள் மனம் எப்படி இருக்கின்றது, நிம்மதியாக இருக்கின்றது என்பதை நான் உணர்வேன். ஏனென்றால் எந்த காலத்திலும் உறவுகளோடு நெருங்கி வாழ்வதுதான் சிறப்பு. அது மட்டுமல்லாமல் உங்கள் செல்வங்கள் வளர்ந்து வரும் வேளையிலே அன்னையின் அரவணைப்பு இருந்தாலும் தந்தையின் காவல் அவர்களுக்கு தேவை. தந்தையினுடைய அன்பு, தந்தையினுடைய பாசம், தந்தையினுடைய வழிகாட்டல் எல்லாம் அவர்களுக்கு தேவை. அதை இறைவன் உங்களுக்கு பணித்திருக்கின்றார், அங்கிருந்து இங்கு அனுப்பி வைத்து. இல்லையென்றால் நீங்கள் தொடர்ந்து வெளிநாடுகளில் தான் இருக்க விரும்புவீர்கள். அந்த வகையில் நீங்கள் நல்லதோர் தந்தையாக, நல்லதோர் கணவனாக, நல்லதோர் உறவாக உங்கள் குடும்பத்தவர்களோடு இணைந்து கொள்வதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளும் இந்த வேளையிலே நீங்கள் அடிக்கடி எங்களிடம் வந்து பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்கும் வேளையிலே குறுக்கு மறுக்கான பாடல்கள், நகைச்சுவையான பாடல்கள், கோணல் மாடலான பாடல்கள் கேட்பீர்கள். அந்த வகையில் இப்பொழுது ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது. நீங்கள் கேட்ட பாடல் குரத்தி வாடியன் குப்பி என்று கூறும் வரியை கொண்ட பாடல். குரத்தி மகன் திரைப்படத்திலிருந்து தெளிவாகி உங்களுக்காக ஒலிபரப்பப்படுகின்றது.

0: கொண்டேலக்கால செடி படுத்த போட்டு கிடைச்சதடி
1: சும்மா
0: அமிர்தும் மாக்கும் செடி குறத்து கொண்டேலக்கால.

சிக்குன்னு குடிப்பேன் மைனா போலே, சிக்குன்னு அடப்பேன் பூங்குக்குள்ளே, பக்குன்னு வாடி பக்கா காரில காரி, நான் பரம்பரையா குறவனாடி கொக்காடி.

நீண்ட காலம் ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து நீங்கள் பயணித்த வேளையிலே அனைத்து உறவுகளும் உங்களை அன்பாக இணைத்து உங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் கேட்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து எந்த நிகழ்வு என்றாலும் ஓடி வந்து விடுவீர்கள். வசதி ஏற்பட்டவுடன் ஓடி வந்து எங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். அனைத்து நிகழ்வுகளிலும் வந்து சிறப்பித்து அலங்கரித்து பங்கு கொண்டு ஒன்றியல் தமிழ் வானொலியின் வளர்ச்சியோடு இருந்த நீங்கள் மேலும் பல நன்மைகள் கிடைத்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தும் இந்த வேளையிலே குங்குமச்சுமிழ் திரைப்படத்து பாடல் ஒன்று, அதுவும் நகைச்சுவையோடு வரும் ஒரு இனிமையான பாடல், கை வலிக்குது கால் வலிக்குது மாமா என்று கூறும் வரியை முதல் வரியாக தாங்கி வரும் பாடல் என்று ஒன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேராக அலங்கரித்து கொண்டு இருக்கும் உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீண்டகால உறவான அன்பு பாரோக், நீங்கள் மீண்டும் எங்களோடு வந்து இணைந்தது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. கடந்த கிழமைகளிலே நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொண்ட வேளையிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்து இங்கே பதவியிலே இல்லாமல் இருக்கின்றார்கள், உங்களோடு பேசியும் இருப்பார்கள். ஃபாரூக் வந்து பேசியது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டும் எல்லாரும் எல்லோரும் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வார நேராக நீங்கள் வந்து இணைந்ததை இட்டு பெருமகிழ்ச்சி கொண்டோம். நாங்கள் அனைவரும் நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள். எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இறுதியாக ஒரு பாடலை தரட்டுமா? அந்த பாடல் போக்கிரி ராஜா என் குலப்படி சிங்கத்துக்காக வருகின்றது. விடிய விடிய சொல்லித்தாரேன் என்று கூறும் வரியை கொண்ட பாடல். நாசுக்காக சில கருத்துக்களை உட்புகுத்தி எங்களை நகைச்சுவையாக சிந்திக்க வைப்பீர்கள். அந்த வகையிலே வல்லவரான உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனம் வேண்டி இந்த பாடலையும் தந்து நான் உங்களை வாழ்த்தி கொள்கின்றேன்.

நீண்ட நாள் உறவாக அனைத்து நிகழ்வுகளிலும் வந்து இணைந்து அலங்கரித்து நாடு கடந்து சென்றாலும் எங்களை மறவாமல், தமிழை மறவாமல், தமிழ்நாட்டு பண்பாடுகளை மறவாமல், உங்கள் மார்க்கத்திலே நீங்கள் வழி நடந்து செல்லும் வேளையிலே மற்றவர்களுக்கு கோணாத வகையிலே, நாணாத வகையிலே, மகிழ்வாக இருக்கும் வகையிலே அன்பு கூர்ந்து பழகினீர்கள். முகம் தெரியாத உறவாக இருந்தாலும் அன்பு மகன் என்ற ஒரு பாசப்பிணப்பை என்னோடு நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். எங்கள் உறவுகளோடு சகோதர பாசத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இது நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும். நீங்கள் என்றும் வல்லமை உள்ளவராக, சிறப்பானவராக, ஆரோக்கியம் உள்ளவராக, உங்கள் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து பொறுப்பேற்று நல்ல பண்புள்ள பிரஜையாகவும் உங்கள் சந்ததிகளையும் ஆக்குவீர்கள். எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும், எல்லா பலமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்று முன்றியல் தமிழ் வானொலியும் உறவுகளும் உங்களை வாழ்த்தி இன்றைய நேயர் இந்த வார நேயர் நேரத்தில் உங்களை அமர்த்தி உங்களை கௌரவித்து உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். இன்று இந்த நிகழ்வில் இருந்து மீண்டும் நாங்கள் தொடர வேண்டும், எங்கள் நிகழ்ச்சிகளில் வந்து பங்கு பெற வேண்டும், ஒன்றியல் தமிழ் வானொலி வளர நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் எங்கள் உறவு வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி விடை கொடுக்கின்றேன். உங்களிடமிருந்து நானும் விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து நன்றி, வணக்கம், வாழ்த்துவோம், வாழ்க.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இன்றைய இந்த நல்ல நேரத்திலே உங்களிடம் காற்றலையில் வந்து நலமா என் அன்பு உறவுகளே என்று கேட்பதோடு அல்லாமல், கலைகம் நல்ல சிறப்பாக அமைந்திருப்பதோடு அல்லாமல், நாமும் நலமே என்ற மகிழ்வான செய்தியை கூறிக்கொண்டு இனிமையான இந்த வேளையிலே உங்களை ரசிக்க வைப்பதற்காக, கேட்டு ரசிக்க வைப்பதற்கு நான் உங்களை அழைத்து செல்வது

ஆமாம், இது காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் பாடல்களை தெரிவு செய்து எடுத்து வந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பறக்கவிட்டு உங்கள் காது வழி சென்று மனதுக்கு இன்பமூட்டும் பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து தருகின்றது அன்பு உறவுகளே. இந்த அருமையான நேரத்திலே காற்றலையிலே நீங்கள் கேட்டு மகிழும் இந்த காற்றினிலே வரும் கீதம் வாரம் ஒருமுறை மலர்ந்தாலும் உங்கள் மனதுக்கு மகிழ்வை தரும் வகையிலே காற்றலையில் கலந்து விடுகின்றது முதலாவது பாடலை அன்பு உறவுகளே.

காற்றின் நிலைவரும் கீதம் காற்றலையில் தந்த பாடல். நாடு செழிக்கவும் நல்ல மழை பொழியவும் முத்துமார் எம்மனுக்கு பச்சரிசி பொங்கல் செய்து காலமெல்லாம் கழித்திடுவோம் அந்த விழா ஒரு பொன் விழா என்று சொல்லி பாடிக்கொண்டிருந்த அந்த பாடலை வானொலியில் தந்து எங்களை மகிழ்விக்க வைத்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றின் நிலைவரும் கீதம். காற்றின் நிலைவரும் கீதம் எடுத்து வரும் அடுத்த பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்துட இதோ தொடுத்து வருகின்ற வானலையில் கேட்டு மகிழ்ந்துடுவோம்.

பொங்கலோ பொங்கல் என்று போற்றி போற்றிடும் களிப்பினை காற்றலையில் தந்து சென்றது எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியின். ஆம், காற்றிலே வரும் கீதம் எடுத்து வந்து தந்தது எங்களுக்கு காற்றலையில் காதுகுளிர.

இனிய மலர்கள் மலர்வது இன்பம் எனும் தோட்டத்திலே உறவு எனும் இன்பம் மலர்ந்து வந்து அது எந்த காலத்திற்கும் இனிமையான எண்ணங்களை உருவாக்கி தரும் அன்பை மலர வைக்கும் என்பும் தோட்டம் அந்த பூந்தோட்டம் என்னும் உறவு பாலம் உறவு தோட்டம் என்று காற்றலையில் எடுத்துச் சொல்லி வந்தது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின்.

பச்சரிசி முத்து பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கூடி வந்தது. பூந்தோட்ட மலர்களிலே இனிமையான பூக்கள், இனிமையான நினைவுகள், அன்பு மலர்து என்று கூறிக்கொண்டு சென்ற எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றிலே வரும் கீதம் மீண்டும் மலரைத்தான் தருகின்றதா என்று கேட்டுத்தான் பார்ப்போமே.

மலரி நலமா மடிமேல் விழவா, விரியும் இதழ் வசம் வலியும் மது ரசம் என்ற கனிவான வார்த்தைகளை அடுக்கி வைத்து இசையை புகுத்தி அங்கே குரலால் தெரிய வைத்த அந்த பாடலை காத்தலை என்று மொன்றியல் தமிழ் வானொலிக்காக தந்தது காற்றினிலே வரும் கீதம்.

நான் பாட தமிழே நீ வருவாய் இனிமை எனக்கு தருவாய் என்று நகைச்சுவையிலும் சுரமேளும் சதுராட பாடல்களை தரக்கூடிய வல்லமை எங்கள் தமிழிசை குண்டு என்பதை காற்றினிலே வரும் கீதம் மொன்றியல் தமிழ் வானொலியின் கற்றலை ஊடாக எங்களுக்கு தந்தது அன்பு உறவுகளே. அடுத்து வரும் பாடலையும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வருகின்றது. எடுத்து வரும் பாடல் எதுவென்று என்னும் முன் வருகின்றது அந்த பாடல்.

பஞ்சவர்ண பைங்கிளியே, பஞ்சவர்ண பைங்கிளியே, நீ எனக்கு ஒரு தூது சொல்வாயா என்று கேட்டது அந்த பெண் மனம். இது மொன்றியல் தமிழ் வானொலி தந்த காற்றினிலே பெறும் கீதம் அல்லவா?

0: கனிவான பாடல்களை காற்றலையில் தந்து எங்கள் இதயத்தை குளிர வைத்து இன்பமயமாக்குவது ஒன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றினிலே வரும் கீதம். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கும் என்று நாம் எண்ணும் வகையிலே அந்த பாடலை காற்றலையில் கொண்டு வந்து எங்கள் காதோரம் தருகின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். நேர்களை நீங்கள் இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே
2: சபாஷ்

பூவான வேட்டை தொட்டு பொன்னான எழுத்தாலே கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே என்றான் அவன். பொன்மனை செல்வன் அல்லவா? நீர்களை நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம்.

காற்றலை மீதேறி கனிவான பாடல்களை நெஞ்சலையில் மோதவிட்டுக் கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடல். காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்திடுவோம். வானொலியில் இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை.

வானம் பாடி வார்த்தைகளை தேடி வானமெங்கும் ஓடியது. சூரியனும் சந்திரனும் அவன் பாடலை கேட்டு சேர்ந்து வந்து மகிழ்ந்தது. நெஞ்சுக்குள்ளே அவனுக்கு வஞ்சமில்லை, கொஞ்சம் தமிழுக்கும் அங்கே பஞ்சமில்லை. ஏனெனில் அவன் பொன் மனச்சொம்மல் அல்லவா.

உனக்காகவே வாழ்கின்றேன், வேறவேலு எனக்கு ஓடுமா இந்த நேரம், ஆசை மேலே போகுது என் ஆற வல்லியே என்று கூறிக்கொண்டு சென்று அந்த பாடலை தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேரத்தில் மலர்ந்து கொண்டிருந்த காற்றினிலே வரும் கீதம். அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது அன்பு உறவுகளே. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம் தந்த தொல்லிசை மெல்லிசை நகைச்சுவை பல் சுவை நிகழ்ச்சி ராகங்கள் தாளங்கள் சுரவரிசை தாளாமல் இதமான கீதங்களை காற்றலையில் எடுத்து வந்து எங்கள் இதயத்துக்கு மகிழ்வை கொடுத்து சென்ற மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் காற்றினிலே வரும் கீதம் தந்த பாடல்கள் உங்களை மகிழ்வுற வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இதுவரை நேரமும் நீங்கள் எங்கள் மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதத்தை கேட்டு மகிழ்ந்த அன்பு உறவுகளை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்ள

வருகின்றோம். எங்கள் வானொலியில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்த்து வர வந்திருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் உறவுகளுக்கும் வழிவிட்டு அவர்களுக்கு வணக்கம் கூறியவர்களை உள்ளே அமர்த்தி அவர்களுக்கு வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற நிகழ்ச்சிகளை எடுத்து வாருங்கள் என்று ஆசை கூறிக்கொள்வதோடு அல்லாமல் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களை நான் சந்திக்கவிருக்கின்றேன். காற்றலையில் காற்றிலே வரும் கீதத்துடன் என்று கூறுவதோடு மன்றில் தமிழ் வானொலியின் பல் சுவை நிகழ்வுகளை தினமும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பண்பட்ட பயிற்றப்பட்ட கலைஞர்களும் அறிவிப்பாளர்களும் நிகழ்ச்சிகளை வானொலி வானலை நாகரீகத்துக்கு அமைய தினமும் உலாவர செய்கின்றார்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில். இது ஒரு உலக பரந்து வாழ்ந்த அகில உலக வானொலி ஆக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, ஆயிரத்துக்கு மேற்பட்ட அன்பு உறவுகள் எங்களுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய விமர்சனங்களை. ஆரோக்கியமான அந்த விமர்சனங்களை கேட்டு படிப்படியாக முன்னேறிய இந்த வானொலி இன்று உச்சத்தில் நிற்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் என்பது எங்கள் தாளாத எண்ணம். அன்பு உறவுகளை நீங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்கள் வானொலியுடன். இது உங்கள் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி, உலக வானொலி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இத்துடன் காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு அன்பும் நன்றியும் கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடுவித்துக் கொள்ளுகின்றேன். என்னை வணக்கம் அன்பு உறவுகளே. இது சிந்தனை செல்வன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச விடுமுறை விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து MTRFM ரேடியோ. வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களுள் முதல் பாடலாக ஒரு முறை பிறந்தேன் என்ற முதல் வரியை கொண்ட நெஞ்சிருக்கும் வரை திரைப்படுத்து பாடல் கேட்போம். இந்த பாடலை அன்போடு அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து பாட இருக்கின்றது ஒரு பாடல், எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் என்ற தாலாட்டு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அன்போடு அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரம் டிரான்சி நீங்கள்.

இவர்களை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அவருக்காக மடி மீது தலை வைத்து என்ற முதல் வரியை கொண்ட பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விஜயராணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: இந்த வேளையிலே கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி ஒரு பாடல் தந்திருக்கின்றார். காதல் சுகமானது என்ற திரைப்படத்தில் இருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.
1: ஹலோ,

இவரோடு இணைந்து மீண்டும் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் திருநாள் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் பழைய சோறு என்ற முதல் வரியை கொண்டு.

0: கோர்ட்ல மேல ஒரு கொலகேஸ் நடந்துருக்கு. தீர்ப்பு எனக்கு சாதகமா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
1: அப்போ ஒருவேளை தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா?
0: சொல்லிருக்கவே மாட்டேன்.
1: ராதா யார்?
0: நடிகவே எம்.ஆர். ராதா. வில்லத்தனத்தை ஹீரோயிசமா பின்னி பெடல் எடுப்பாரு.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையரத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பமாக ஒலிக்க இருக்கும் பாடல்களை தெரிவு செய்து அவுஸ்திரேலியாவிலிருந்தும் கேட்கின்றார்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து உன்னை விடமாட்டேன் என்ற வரியை கொண்ட இரட்டை ரோஜா பாடலை கேட்டு மகள விரும்பும் பாஸ்கரன் மாலா உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர்களோடு இணைந்துதான் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணியும் தந்திருக்கின்றார். கண்ணால் பேசவா திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் தொட்டா சிணுங்கி போல என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அப்பா நீங்களா?
1: ஆமா நான் தான். ஏன் நான் வரக்கூடாதா? லவ்வுக்கு மட்டும் ஐடியா வெரைட்டி வெரைட்டி கேட்டேன். லவ் ஒர்க் அவுட் ஆகணும்னு என்ன தனியா கலட்டி விட்டுட்டு உன் கனவுல பத்து பொம்பளைங்க பத்து ஆம்பளைங்க சேர்த்துட்டு வந்தாடுற? இப்படி எல்லாம் உன் கனவுல வரும்போது நான் வரக்கூடாதா? நானும் தான் வருவேன்.

எங்களோடு இணைந்து நீண்ட காலமாக எங்களோட இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேதிஸ் ஏழுமணி திருநாட்டின் தயாரிப்பில் வெளிவந்த அந்தோனி என்ற புதிய திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை இன்றும் கேட்கின்றீர்கள். குத்து விளக்கொளியே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த திரைப்படம் ஈழமணி திருநாட்டின் தமிழ் திரைப்பட தயாரிப்பில் வந்த பாடல்.

உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்க வேண்டும் என்று கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்கள் பாடல்களும் தொடர இருக்கின்றது. முதலில் வரும் பாடல் வசந்தி அவர்கள் வன்கூவர் மாநிலத்திலிருந்து தந்திருக்கின்றார். வண்ண வண்ண கனவு என்று பாடுகின்றது மயில் ஆஞ்சி என்ற திரைப்படத்திலிருந்து.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இளவரசி நீங்கள் தந்த பாடல். உசிருக்குள் உன் பெயரை என்ற ஒரு உயிரூட்டமான பாடல் எட்டு திக்கும் பல திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் இளவரசி வன்புவர் மாநிலத்திலிருந்து.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் என்ன துயிரே என்ன துயிரே என்று பீமா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடல் வன்கூவர் மாநிலம் வசந்தி அவர்களின் தோழியான காஞ்சனா நீங்கள் தந்த பாடல்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தித்திக்கும் தேனான பாடல்களை திசை எங்கும் பரப்பி எங்கள் மனம் நிரப்பி வருகின்றது.

ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி தேடி வந்த உங்களை நாடி ஓடி வருகின்றது நீங்கள் அனுப்பி வைத்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நாங்கள் அனைவரும் சர்வதேச உறவுகளோடு இணைந்து மகிழ்ந்து கேட்கும் அந்த பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் ஒரு பாடல் சிங்கார பூமியம். சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் டெல்லி டு மெட்ராஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது புன்னகையோ பூமலையோ என்ற வரி தாங்கி.

பாடல்களைத் தொடர்ந்து அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து நிவேஷன் அவர்கள் தருகின்றார். அடி வெள்ளக்காரி என்ற பாடல் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் இருந்தது.

இந்த வேளையிலே ஐரோப்பிய மன்னன்றால் என்னவழி ஒரு பாடல் தருவாள். சொம்மன்னு வந்தீங்க என்ற வரியை கொண்ட ஒரு பாடலை அநாதை ஆனந்தன் என்ற திரைப்படத்திலிருந்து இன்று கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சர்வதேச நீயர் விருப்பத்தை அலங்கரித்து வந்து பாடிக்கொண்டிருந்த பாடல்களில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார். கனடா மண்ணிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்குரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். பூமழை பொழியுது என்ற திரைப்படத்து பாடலை அவர் தெரிவு செய்து அனுப்பிய வேளை ஹேய் பூங்கொடி என்று வரி எடுத்து முழுமையாக பாடுகின்றது.

அந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வளமை போல இன்றும் சர்வதேச விடுமுறை விருப்பத்து பாடல்கள் காதுக்கினிய கீதங்களை தங்கள் தெளிவாக தெரிவு செய்து அனுப்பிய வேளையிலே நெஞ்சுக்கினிய மகிழ்ச்சியை கொடுத்து நிறைவேறி செல்லும் இந்த வேளையிலே பாடல்கள் அத்தனையின் சிறப்பென்று கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்ற உணர்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று முதல் பாடலை தர விரும்புகிறார்கள். நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்கு பயமேன் சரவணன் அவர்கள், வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இவரோடு இணைந்து செவிமடுக்கும் அந்த பாடல் காவிரி கரை ஓரத்திலே என்ற வரியெடுத்து பாடும் சிட்டுக்குருவி என்ற திரைப்படத்து பாடலாகும்.

பொண்ணுல பொண்ணுல பண்ணுன மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலம்.

விடுமுறை விருப்பத்தில் எனது பாடலையும் தாருங்கள் என்று காதலே நிம்மதி திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். கங்கை நதியே கங்கை நதியே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

பொறியியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை விருப்பத்து பாடல்களை கேட்டு மகிழ வேண்டும் என்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை எழுதி அனுப்பியவர்களுள் அடுத்தவர் சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும், மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும், பி சுசீலா அவர்களின் குரலிலே மெல்லிசை மன்னர்களின் இசையிலே ஒலிக்கும் பாடல் வாலி அவர்களின் வரியோடு மன்னவனி அழலாமா கண்ணீரை விடலாமா, அற்புதமான வரியல்லவா. கற்பகம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்போம் அந்த பாடலை.

உறவுகளோடு உறவுகளாக தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்களும் ஒரு பாடலை கேட்க விரும்புகின்றார். தன்னுடைய அன்பு உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ அவர்களோடு சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்து பாடல் பாடுகின்றது. மொட்டு விட்ட முல்லை கொடி என்ற முதல் வரியை தொடர்ந்து

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற அடுத்து வரும் பாடல் ஒளி விளக்கு திரைப்படுத்து பாடல். ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். அற்புதமான இந்த பாடலை வாழ்த்துக்களோடு வணக்கம் கூறி கேட்டு மகளை இருப்பவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்கள்.

சித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே அடுத்து வரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்தில் 1992 பாடிய பாடல்கள். இரண்டு பாடல்கள் தொடர்ந்து பாட இருக்கின்றன. முதல் வரும் பாடல் பாடம் நிலா எஸ்பி பாலசுப்பணியம் ஐயா அவர்களோடு இசை அரசிப்பி சுசீலா அம்மா இணைந்து பாடிய வனமெல்லாம் செண்பகப்பூ, வனமெல்லாம் செண்பகப்பூ என்று ஆரம்பித்து பாடும் இனிமையான பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனிஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் தன்னுடைய நண்பர்களையும் இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒரு திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் என்று கூறினேன். அடுத்து வரும் பாடலும் அதே நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா. டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மட்டும் பாடிய பாடல் வனமெல்லாம் செண்பகப்பூ, வனமெல்லாம் குங்குமப்பூ, தென்புதிகை காற்றிலே செந்தாளம்பூ, இப்படி பாடுகின்றார். இந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலகத் தமிழர்களோடு கேட்டு மகிழ விரும்புகிறேன், ஒலிக்க வையுங்கள் என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஆண்டுகள் பல கடந்தால் ஒன்றும் பொருத்த பாடலுடைய ஒரு தத்துவ பாடல். அந்த பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாகில் அவர்களோடு உலகத் தமிழர்களை முனைத்து கேட்கின்றார்கள். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற வரிகொண்ட பாடல் மலை கள்ளன் என்ற ஒரு திரைப்படத்து பாடலாகும்.

கருத்தாக பல தொழில் பயிலுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம். ஊரில் கஞ்சிக்கில்லை என்ற சொல்லினை போகுவோம், ஊரில் கஞ்சிக்கு

பார்க்கவே கலந்து வரும் அடுத்த பாடல் கருப்பு என்ற திரைப்படத்திலிருந்து வளமை போல இன்று மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தன்னோடு இணைத்து கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் அவர்களோடு ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா மேலும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல் கருப்பு வாரான் ஒதுங்கி நில்லு நில்லு என்று பாடுகின்றது.

கொண்டிருக்கும் விடும் ஒரு விருப்பத்தை கேட்டு மகிழும் எங்களுக்கு தொடரும் பாடல்களை தர விரும்புகிறார். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து வளமை போல ரதீஸ் அவர்கள். நதியே அடி நைல் நதியே என்று வரி எடுத்து வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருவது. தமிழ்நாடு, சிதம்பரம் வணிக எச்சிலவை சந்தனராஜ் அவர்கள். சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது என்ற வரி கொண்ட பாடலை வைகாசி புறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

சொந்த பாடலோடு இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் நீண்டகால உறவு வளைகுடா மண் குவைத்திலிருந்து ஜோஜ். அலங்கிறேன் கொழுங்கிறேன் என்ற வரி சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து எங்களையும் கேட்டு மகிழ வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக அன்னை தந்தை ஆசான் அவர்களை அழைத்த இறைவனுக்கு வணக்கம் கூறி, அன்னை தமிழுக்கு வணக்கம் வைத்து, நண்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் வைத்து, வருக வருக என்று வரவேற்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2024 ஆண்டின் முதலாவது மாதத்தின் 13 நாளில் இணைந்திருக்கின்றோம். இன்று காரிக்கிழமை வளமையாக இன்று காரிக்கிழமைகளில் என்ன நிகழ்வு நிகழும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் வரவேற்கும் நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கான இசையை கொடுக்கின்றேன். கேட்போமா?

என் கேள்விக்கு என்ன பதில் என்று கூறும் பாடலை கேட்டவுடன் பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற ஞாபகம் வருகின்றது அல்லவா அன்பு உறவுகளே. இனிமையான இந்த வேளையிலே இங்கிதமான நல்ல வேளையாக எண்ணிக்கொண்டு உங்களோடு நான் வந்து இணையும் வேளை நீங்கள் நலம்தானா என்று நாங்கள் கேட்டு நாங்கள் நலம் என்ற செய்தியையும் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன். காற்றலையிலே இன்று காற்றலை சிறப்பாக இருந்தாலும் வானலை சிறப்பாக இருந்தாலும் வானநிலை வான்நிலையை அறிவித்துக்கொண்டு போனால் மேலுமில்லை கேளுமில்லை பூச்சியம் நிலையிலே இருக்கின்றோம். இது பூச்சியத்துக்கு பின்பு மேலே சென்று கீழே வந்து ஐந்து பாகை வரை செல்லலாம் என்று கூறும் வேளையிலே இன்று அதிகாலை வேளையிலே 4:30 சிறு பனிப்புயல் வீசியது எங்கள் பகுதியிலே. கலையகம் இருக்கின்ற பகுதியிலே ஏனைய பகுதியிலே பெரும் பனிமழை பொழிந்திருக்கின்றது, புயல் அடித்திருக்கின்றது. இப்படியான சீரழிவுகள் இந்த காலநிலை வரவேற்கக்கூடியது அல்ல. அது முடிந்ததும் அதிகாலை ஆகியவுடன் என்ன நடந்தது என்றால் உறை மழை பொழிந்தது. அதற்கு மேலே சிறு பனித்துளியோடு புயலும் அடித்துக் கொண்டிருந்த வேளையிலே பனியாக இருக்கின்றதே என்று பார்த்தால் நிலத்திலே உறை பனி வந்து விழுந்து உறைந்து நீராகவும் இல்லை அது பனியாகவும் இல்லை, அதற்கிடையிலே வழுக்கும் நிலையிலே இருக்கின்றது. வாகனங்கள் மக்கள் நடமாடும் கடினம். ஆனால் இன்று சனிக்கிழமை இங்கே காலை என்றபடியால் நேரம் சரியாக 10:36 முற்பகல், உங்களுக்கு நேரம் 9:06 என்று காட்டுகின்றது இரவு நேரம். இன்று பாடசாலைகள் இல்லை, விடுமுறை நாளாக இருக்கின்றது. சில பணியகங்களிலே சில தொழிற்சாலைகளிலே வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே கடினமாகத்தான் மக்கள் சென்று வருகின்றார்கள் என்று அறிய கிடக்கின்றது. அதிகாலை 7:34 வந்து 4:40 மாலை வரை இருக்க வேண்டிய சூரிய பகவானும் இன்னும் வரவே இல்லை. அவர் வருவதற்குரிய சான்றுகளையும் தெரியவில்லை, மப்பாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது படிப்படியாக 1-2 கூடிக்கொண்டு செல்கின்றது. 9 குறைவாக பகலில் இருந்தார், இப்பொழுது அதிலிருந்து நீ 1-2 கூடிக்கொண்டு செல்வார், நீண்டு கொண்டு செல்ல இருக்கின்றது அன்பு உறவுகளே. பகல் பகல் நீளவில்லை, நேரம் பகல் பகல் கிடைத்த நேரம் கொஞ்சம் கூடுகின்றது, ஆனால் இரவுதான் கூடுதலான மணி நேரமாக இங்கே இருக்கின்றது. இந்த இனிமையான வேளையிலே உறவுகள் அனைவரும் மகிழ்வாக இருக்கின்றார்களா என்றால் சில இடத்தில் மகிழ்வு, சில இடத்தில் நெகிழ்வு, இடர் அல்லோல கல்லோலங்கள் அவலங்கள் என்று உலகளாவ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மாறி மாறி. அந்த வேளையிலே பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதில் முக்கியமாக உணவு வகைகள், உலக நாடுகள் முழுவதும் இருக்கும் மக்களுக்கு உணவு விவசாயம் மூலம்தான் 90% உப உணவு பொருட்கள் கிடைக்கின்றன. அந்த உணவு பொருட்களை கொண்டு வந்து உணவாக்கி உண்ண வேண்டியது மக்கள் கடமை. அதற்காக பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன. தனக்குத்தானே வீடுகளிலும் சமைத்து உண்டு வாழ்கிறவரும் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மேலை நாடுகளிலே இறக்குமதி பொருட்கள் இந்த ரெடிமேட் என்று தயாரித்து வைக்கப்பட்ட பொருட்கள் என்றெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எங்கள் நாடுகளை பொறுத்தவரை விவசாயிகளிட கையோங்கினால்தான், விவசாயம் வளர்ந்தால்தான், நிலம் செழிப்பாக இருந்தால்தான் வளர்ச்சியை காண முடியும், பசுமையை காண முடியும். அதனால் செழுமைகளும் வளர்ச்சிகளும் வந்து வாழ வைக்கும் என்று கூறலாம். அந்த உழவு தொழிலுக்கே அந்த கமத்தொழிலுக்கே பங்கம் விளைவிட்டு இருக்கும் வகையிலே இந்த மழை காலம் மாறி மாறியெல்லாம் மழையை சொரிந்து தேவையான இடத்தில் சொரிந்து தேவையான நேரத்தில் சொரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத நேரங்களில் கால நேரங்கள் கடந்து முந்தி பிந்தி எல்லாம் அந்த விளைவுகளை நாங்கள் நிதானமாக செய்ய முடியாத நிலையிலிருந்து அழிவுகளையே கண்டிருக்கின்றோம். ஆண்டுகள் தோறும் வரும் பண்டிகைகளுள் சிறப்பான ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை, தைப்பொங்கல் பண்டிகை. அதை பற்றி நேற்றைய தினம் ஒரு புதிய படைப்பாளி ஒரு பாட்டும் பதவும் தந்திருந்தார், கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அவருடைய கற்பனையிலே இந்த தைப்பொங்கல் வாழ்த்தை எங்களுக்கும் உலகில் உள்ளோருக்கும் முன்னிற தமிழ் வானொலி ஊடாக தெரிவித்திருந்தார். சிறப்பானவரை வரவேற்றுக் கொண்டோம். புதிய படைப்பாளி, பல படைப்பாளிகள் இங்கே படைப்புகளை அனுப்பி வைக்கின்றார்கள். எங்கள் குழுவினரால் அது தெரிவு செய்யப்பட வேண்டும், சரிபார்த்து அது தகுந்ததாக இருந்தால் தானே ஒளிபரப்பாக்க முடியும். இவரும் பல நாட்கள் பல பாட்டும் பதங்களை அனுப்பி வைத்திருந்தார். எங்களிடம் நாங்கள் ஏற்கனவே
முன்பே ஒலிபரப்பிய கருத்துக்களோடு சேர்ந்த பாட்டும் பதமும் பொருத்த பாடற்றதுகள் எல்லாம் வந்தபோது அவையெல்லாம் தட்டி எல்லாம் சீர் தூக்கி பார்த்து இதுதான் தெரிவு செய்யப்பட்டு இந்த இந்த இந்த நாட்களுக்கும் பொருத்தமாக அமைந்தது. தைப்பொங்கல் வருகின்றது அல்லவா, அதனால் அவரும் ஒன்றை தந்திருங்க. இந்த கருத்தோடு அமைந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்களை முன்பு பல வந்திருக்கின்றன. இருப்பினும் இது புதியவர், புதிய படைப்புகளுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும், படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் அவருடைய படைப்பினை கேட்டு மகிழ்ந்தோம். உங்களுடைய ஆதரவை அவர் எதிர்பார்த்துன்ற வகையிலே ஒரு சிலர் அதற்கு நல்ல கருத்து எழுதியிருந்தீர்கள். மற்ற நிலைய தளங்களிலும் எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வரும் தை பொங்கல் பெருநாளை, அந்த பண்டிகை உழவர்கள் பண்டிகை, தமிழன் பண்டிகை என்றெல்லாம் கூறப்படுகின்றது. தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான பண்டிகை என்று கூறப்படுகின்ற தை பொங்கல் பண்டிகை, அதை ஒரு சில அரசியல் சாதகங்களை பாதகங்களை வைத்து அரசியல் தலைவர்கள் உருவாக்கப்பட்ட அது புது வருஷம் இது புது வருஷம் அதனுள்ளே நாங்கள் கை வைக்கத்தவையில் எங்கள் ஆண்டிலே வரும் பண்டிகைகளுள் முதல் பண்டிகை தமிழனுக்கு சைவ மக்கள் தான் அது கூடுதலாக என்று எண்ண வேண்டாம். தமிழர் ஆகிய அத்தனை பேரும் உணவு உண்ணுகிறார்கள், அதனால் கமத்தொழிலுக்கு இது உழவர்கள் திருநாள், எம்மவர்கள் திருநாள் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். எங்கள் தமிழ் பண்பாடு பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நாள் தைப்பொங்கல். அதை தொட்டு அந்த சூரிய பகவான் இந்த இயற்கைக்கு நாங்கள் நன்றி சொல்லும் வகையிலே செய்து கொள்கின்ற அந்த தைப்பொங்கல் பண்டிகை, அதை தொடர்ந்து அடுத்த நாள் இந்த உழவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். அந்த உழவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் மாடுகள் என்று கூறப்படுகின்ற விலங்கு, அந்த பட்டி பெருநாள் என்று அதை கூறுகின்றது. பட்டி பொங்கல் என்றும் மாட்டு பொங்கல் என்று கூறுகிறார்கள். தனியே அது இந்தியாவிலே தான் மாட்டு பொங்கல் என்று கூறுவார்கள். தமிழ்நாட்டிலே ஏனைய தமிழர்கள் அத்தனை பேரும் பட்டி பொங்கல் என்று கூறுவார்கள். பட்டி பொங்கல் வந்து ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி இவற்றை இணைத்துத்தான் வருகிறது. பண்ணை வைத்திருப்பவர்கள் விவசாயத்தில் ஆடு மாடு கோழி முயல் போன்றவை வளர்க்கின்றார்கள். பன்றி போன்றவற்றை வளர்த்து அதிலிருந்து உயிரினங்கள் வாழுகின்ற மனித இனம் வாழ்வதற்கேற்ற உணவுகளை கொடுக்கின்றது. அவர்களுக்கு தங்களை அழித்து எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை வளர்த்து விடும் அந்த மிருகங்களுக்கு நன்றி கூறும் வகையிலே குறிப்பான மிருகங்களான ஆடு மாடு கோழி அவற்றுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக அவர்களை பெருமை கொண்டு கோமாதா என்று வணங்கி அந்த மிருகங்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கும் பொங்கலை மாட்டு பொங்கல் என்று கூறாம பட்டி பொங்கல் என்று கூறுகின்றோம். தை பொங்கல் தை திருநாள் தை மாதம் பிறக்கும் முதலாம் திகதி. அந்த மாதத்திலே தான் அறுவடைகள் எல்லாம் சிறந்து புதிய நெல் புதிய காய்கறிகள் புதிய கனி வகைகள் எல்லாம் வளம் கொண்டு வரும் காலத்திலே அவற்றை கொண்டு வந்து நாங்கள் வீட்டிலே முதல் முதலில் சமைத்து அன்று வானத்திலிருந்து தோன்றும் சூரிய பகவானின் ஒளி கிரகத்துக்கு சூரியனுக்கு நன்றி. என அவருடைய தொழில்பாட்டிலே தான் இந்த இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர் தரும் இந்த நன்மைகளை விரும்பி அவருக்கு நன்றி சொல்லும் நாளாக அந்த தைப்பொங்கல் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த தைப்பொங்கல் பண்டிகையும் காலத்துக்கு அந்த சரியான காலத்திலே வரும் வேளையிலே அதிகாலை வேளை சூரிய உதயத்தை கண்டுதான் நாங்கள் தைப்பொங்கலை செய்கின்றோம். சூரியன் உதித்து வரும் வேளையிலே உதித்து வரும் சூரியனுக்கு முற்றத்திலே பொங்கல் வைத்து படைத்து புதிய அரிசி புதிய கரும்பு புதிய கடலை வகை என்றெல்லாம் தானியங்கள் வைத்து படைத்து அவரை வணங்கி எங்கள் குலதெய்வங்களை வணங்கி உறவுகளோடு உண்டு மகிழ்ந்து கொண்டாடி மகிழும் நாள் தை பொங்கல் நாள். அதற்கு கோலாகலமான நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்கின்றார்கள். அது ஒரு விடயம். அது அவரவர் பிராந்தியத்துக்கேற்ப தங்கள் தங்கள் பழக்கத்துக்கேற்ப பழகி வந்த பழக்கங்களை வழக்கமாக்கி சில இதுகளை கொண்டு செல்லுகின்றார்கள். அதை தொடர்ந்து அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். இந்த இரண்டு பொங்கலும் மிக முக்கியமானதாக இலக்கிய புராண காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது. அதன் பின்பு நாட்டுக்கு நாடு கிராமத்துக்கு கிராமம் பிராந்தியத்துக்கு பிராந்தியம் தங்கள் தங்களுக்கு ஏற்றவாறு சில வழிகளை சமைத்திருக்கின்றார்கள். அதற்கு பொங்கல் என்று பெயரிட்டு 4-5 நாள் என்று எல்லாம் கொண்டாடுகின்றால் அவையெல்லாம் பெரும்பாலாக எல்லா நாடுகளிலும் நடக்கப்படுவதல்ல. அந்த தை பொங்கலை கூட ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக ஆரம்பிக்கின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள், பின்பற்றுகின்றார்கள். மொத்தத்திலே தை பொங்கல் என்பது
ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் வருகிற தமிழருக்குரிய மாதமான தை மாதம் முதலாம் திகதியை கணக்கெட்டு செய்வார். அது இந்த வருடம் 2025 பதினைந்தாம் திகதி திங்கட்கிழமை தான் வருகின்றது. 15 திங்கட்கிழமை தான் எங்களுக்கு தை முதலாம் தேதி வருகின்றது. ஏன் இந்த மாதம் ஒன்று கூட வருகின்றது? அது லீப் வருடம் வருகின்றதல்ல, லீப் வருடம் 4 ஒரு தடவை, ஒரு வருடத்தில் 365 நாட்கள் வரும். ஆனால் 4 ஒரு முறை 366 நாட்கள் வருவதனால், அது 4 ஒரு முறை எப்படி வருகின்றால், உண்மையில 365 நாட்கள், அப்ப 365 அரை முக்கால் முழுசாக வருவது 4 ஒரு முறை லீப் வருடம் என்று கூறுகின்ற அந்த கணக்கின்படி எங்களுடைய தை பொங்கல் 15 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே. அது அதிலே சைவர்கள், மதத்தை நம்பியவர்கள், நம்பிய தமிழர்கள் தமகண்டம் குளிகண்டம் ராகுகாலம் என்று பார்த்து செய்கிற வழக்கங்கள் உண்டு. சூரியனுக்குத்தானே நாங்கள் படைக்க பாதை, சிலர் சூரியன் உதிக்கும் போது அவருக்கு நாங்கள் படைக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். சிலர் நாங்கள் எல்லாம் எழுந்து தூக்கத்தை விட்டு எழுந்து வெளியிலே இருக்கிறவர் உள்ளே வந்து எல்லாம் முடிந்த பின்பு சூரியன் மேலே வருவார்தானே, அப்பொழுது கொடுக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இப்படி பலவாறாக அவரவர் கடைபிடிப்புகள் இருக்கின்றன அன்பு உறவுகளே. அந்த வகையிலே வரும் தைப்பொங்கல் திருநாளையொட்டி உலகளாவே இருக்கின்ற எங்கள் தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை மூன்றில் தமிழ் வானொலி ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழருடைய திருநாள் இது என்று கூறப்படும் வரை நான் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்த காலத்தில் அங்கங்கு வித்தியாசமான கொண்டாட்டங்களாக இருக்கின்றது. கொண்டாட்டங்கள் பலவிதமாக இருக்கும், ஆனால் பண்டிகை ஒன்றுதான். அதற்கு முன்பு இந்த தமிழ்நாட்டிலே போகி பண்டிகை என்று ஒன்று முதல் நாளே கொண்டு வருகின்றனர். அது போகி பண்டிகை எங்களுக்கானது அல்ல, போகி பண்டிகை வேறு விதமானது. அது நாங்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு பழமொழிக்கு அமைய செய்கின்றார்கள். உண்மையிலே பழையன கழிதல் புதியன புகுதல் எப்பொழுதும் எங்களுடைய இன்னும் ஒரு பண்பாடு இருக்கின்றது. மாத இறுதியிலே நாங்கள் எவற்றையும் எரிய வீட்டிலிருந்து வெளியே எடுத்து எறிய மாட்டோம், வீட்டிலிருந்து வெளியே பொருட்களை கொடுக்க மாட்டோம், அப்படியும் ஒரு பழக்கம் இருக்கின்றது. அந்த வகையிலே வீட்டு முதல் நாள் தான் செய்வதென்றல்ல, அதற்கு முன்பே பழைய பொருட்கள் இருந்தால் அவற்றை எறிந்துவிட்டு புதிது அதற்கு பதிலாக போடும். அது நம் இது நம் மூதாதையர்களால் கொண்டாடப்பட்டது, இந்த பழையன கழிதல் புதியன பகுதியில். ஏனென்றால் முந்தைய காலத்திலே மரங்கள், ஓலைகள், இலைகள் போன்றவற்றினால் செய்த உபகரணங்களைத்தான் நாங்கள் உபயோகித்தோம். எங்கள் மூதாதையர் படுத்து தூங்குவதற்கு பாய், பொருட்களை கொண்டு செய்வதற்கு பை பறி போன்றவற்றை ஓலைகளினாலே செய்யப்பட்டது. குடிப்பதற்கு தேங்காய் மூடி திருவி முடிந்தவுடன் அந்த தேங்காய் சிரட்டை என்று கூறுவார்கள். தமிழ்நாட்டிலே கொட்டாங்கச்சி என்றொரு மொழி கூறுவார், அது பல பேச்சு மொழியை தவிர அது சிரட்டை என்று கூறுவார்கள். அதிலே தான் அருந்தும் பானங்களை அருந்துவார்கள். உண்ணுவதற்கு வாழை இலை போன்றவற்றை உபயோகித்தார்கள், வாழை மடல் போன்றவற்றை உபயோகித்தார்கள். அவற்றையெல்லாம் ஒரு வருடத்துக்கு உரியதாகத்தான் அது இருக்கும், அந்த ஒரு வருடத்துக்கு பாவிக்கக்கூடிய வகையில் தான் அதனுடைய பாவனை காலம் இருப்பதனால் அதை அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். அதை ஒதுக்கும் பொழுது அதை தீ வைத்து கொளுத்த மாட்டார்கள், அதை கொண்டு சென்று மீண்டும் பாவிக்கக்கூடிய தைரியமுள்ள உறுதியாக இருப்பவற்றை வைத்துக்கொண்டு உறுதியற்ற ஓலைகள் எல்லாம் ஒரு வருடத்திலே இட்டு போய்விடுவார்கள். அது பழுதாகிவிடும் தானே, அவற்றையெல்லாம் கொண்டு குப்பை என்ற ஒரு இடத்திலே போட்டு விடுவார்கள். அது சேர்ந்து அது கூட்டு பசலையாகி விவசாயத்துக்கு பயன்படுகின்றது. அதன் பின்பு வந்த புதிய காலங்களிலே இந்த நெகிழியிலே வருகின்ற பொருட்கள், லோகத்திலே வருகின்ற பொருட்கள் எல்லாம் பின்புதான் வந்தது. வெள்ளி, பித்தளை போன்றவற்றிலும் பாவித்த பாவனைகள், இரும்பு போன்றவற்றில் கட்டில்கள், பெரிய மரத்தளபாடங்கள் என்றெல்லாம் பின்புதான் வந்தது. அவற்றை குப்பையாக கொண்டு போய் போட முடியாத அவர்கள் என்ன செய்வார்கள், அதனால் அவற்றை எரிக்க வேண்டிய நிலை வருகின்ற சந்தர்ப்பத்திலே அதை எரிக்க முடியாது. நெகிழியை எரித்தால் வாயு எங்களுடைய மாசுபடைந்துவிடும், காற்று சுவாசத்துக்கு கேடு, லோகங்களை எரிக்க முடியாது தானே. ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே பார்த்தால் வெளியிலே நாங்கள் உலாவ முடியாத அளவுக்கு பெரிய புகை மண்டலங்கள், பெரிய
உருளிகளின் ரப்பர், அந்த ரப்பர் போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் போட்டு கொளுத்துவார்கள், பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கொளுத்துவார்கள், மூடத்தனமான கொள்கைகள் அப்படி சொல்லி கொடுக்கவில்லை பண்டிகைக்கு. இது பழக்க வழக்கங்கள், சில பழக்கங்கள் வழக்கமாக பின்பற்றி வருகின்றன. அது அது சம்பிரதாயமோ ஐதீகமோ அல்ல, அது மூடத்தனம் என்று எனக்கு படுகின்றது. மேலை நாடுகளில் இப்படியான உறுதிப்பொருட்கள் உபயோகத்துக்கு உதவாதவர்களை ரீசைக்கிள் என்ற ஒரு இடம் இருக்கின்றது, திருப்பி மீள உருவாக்குதல் என்ற பகுதியிலே கொண்டு ஒப்படைத்து விடுவார்கள். கண்டபடி வீதிகளில் நாங்கள் வீச முடியாது, குப்பைகளை கொட்ட முடியாது, அதற்கு ஏற்ற இடங்களிலே கொண்டு சென்று போட வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை, அந்த சட்டத்தை மக்கள் கடைபிடித்து அதற்கேற்க சுகாதாரமாக வாழ பழகி கொண்டார்கள். எங்கள் நாடுகளிலே அது இல்லை. சுகாதாரமே எங்கே என்று, சுகாதாரம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை போன்ற தமிழ்நாட்டிலே, சென்னை போன்ற பகுதியிலே பல இன மத மக்கள் வாழுகின்ற இடத்திலே பல்கி பெருகி ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டதால் அங்கே எங்களுடைய தமிழ் கூட இணைந்து பிணைந்து போயிருக்கின்றது. அதனால் தான் பண்டிகைகளும் பல இப்படி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. மொத்தத்தில் இது ஒரு தமிழர் பண்டிகை, உழவர் திருநாள். எங்களுக்கு உணவாகவும் எங்களுக்கு உணவை செய்வதற்கு உதவியாகவும் இருக்கின்ற மிருகங்களுக்கு நன்றி சொல்லும் வகையிலும், மக்கள் உயிர் வாழ உறுதுணையாக இருக்கும் சூரியனுக்கும், அதாவது வெளிச்சம் வெயில் சூரிய பகவானுக்கும், இந்த மிருகங்களுக்கும் நன்றி கூறும் வகையிலே மனிதர்களால் செய்யப்பட்ட ஒரு விழா நன்றி நவலல் விழா. அதன் பின்பு இவர்கள் தங்கள் வசதிக்கு காணும் பொங்கல், கொண்டாட்டம், கோவில் பொங்கல் பல பேர்களிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவையெல்லாம் சம்பிரதாயங்களோ அல்லது ஐதீகங்களோ அல்ல, இடையிலே வந்து புகுந்தவை. நல்லது உறவுடைய ஒரு சிறு விளக்கத்தை தந்தேன். இந்த பொங்கல் நிகழ்விலே வந்து வாழ்த்துக்களை தெரிவிப்பவர்களும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாங்கள் பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டில் வந்து பாடுவோர்கள் வந்து பாடி காட்டி செல்லலாம். பாட்டு நிகழ்ச்சியை வரவேற்று இங்கே எழுதியிருக்கின்றீர்கள், அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் என்று கேட்கும் வேளையில் வசதியானவர்கள் வந்து பங்கு பெற்றலாம். இன்று எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள் தெரியவில்லை. இப்பொழுது முதல் 6478746415 என்ற இலக்கத்துக்கு வாருங்கள், வந்து பங்கு பெற்றிக் கொள்ளுங்கள். எத்தனை பாடல்களை குவித்துவிடப் போகின்றீர்கள் என்று எண்ணும் வேளையிலே ஆரம்பமாகிவிட்டது பாட்டுக்கு பதில் பாட்டு. அதற்கு முன்பு ஒரு பாடல் தர வேண்டும்.

கேள்விக்கு என்ன பொருள்? என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்ட வகையிலே வந்து நீங்கள் உங்கள் கேள்விக்கு பதிலை தாருங்கள். தரும் வகையிலே பாடல்கள் என்ன பாடலுக்கு தர வேண்டும் இன்னும் கூறவில்லையே என்று ஒரு கேள்வி உங்களுக்கு எழுதுகின்றது. இப்பொழுது அந்த பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலின் முதல் வரியை நீங்கள் கேட்டுவிட்டு அந்த முதல் வரியிலே எத்தனை பதங்கள் வருகின்றதோ அதில் ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் பாடலை தொடர்த்து வளமை போல வந்து இணைந்து கொள்ளுங்கள். யார் முதலில் வந்து இணைந்து போக போகிறீர்களோ இதோ உங்களுக்கான பாடல் இப்பொழுது ஒலிக்கப்படுகின்றது. இந்த பாடலுக்கு நீங்கள் உங்களுடைய பாடலை கொண்டு வந்து சங்கிலி தொடர்பு போல உங்கள் பாடல்களை தொடருங்கள்.

0: அழகு
1: என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. இதிலே நீங்கள் விரும்பிய ஒரு பதத்திற்கு பாடலை கொண்டு வந்து தொடர்த்து அதிலிருந்து தொடர்ந்து செல்வோம் பாட்டுக்கு பதில் பாட்டிலே.

0: இனிமையான இந்த பாடலுக்கு தான் நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும். பொங்கல் விழாவை பற்றி சிறு விளக்கம் கூறிய நான் ஒரு விளக்கம் கூற விருப்பப்படுகிறேன். அந்த போகி பண்டிகை என்று ஒன்றை கூறிவிட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு பாத்திர பண்டங்கள் பொருட்கள் அல்ல. அதனுடைய உண்மையான கருத்து, உண்மையான கருத்து, எங்கள் மனதில் இருக்கின்ற ஆற்றாமை, பொறாமை, முயலாமை போன்ற ஆமைகளை எல்லாம் விட்டறிந்து நல்ல தூய உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய சரியான கருத்து என்று கூறும் வேளையிலே, வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்கள் வந்துவிட்டார் பாடலுக்கு, பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். வணக்கம்,
1: வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு நேரம் வணக்கம் தந்த உங்களுக்கு பகல் வேறு வணக்கத்தை தந்து இணைந்து கொள்வோம். சந்தன்ராஜ், நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பாடலை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்?
1: என்ன அழகு, நீங்க என்ன விலை அழகையா?
0: என்ன விலை அழகே, இனிமையான பாடல். என்ன அழகு கொண்டு வந்தீர்கள், என்ன விலை அழகே என்று கொண்டு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து அடுத்த பாடலை தர வருகின்றார் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் வருகின்றனர். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை சந்தன்ராஜ் அவர்களே. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன் அவர்களே, வணக்கம். வணக்கம் தேவநாதன், வணக்கம், வணக்கம், வணக்கம் தேவநாதன், வணக்கம் தேவநாதன், வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, நீங்கள் வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. கோடி கோடி மின்னல்கள் ஐயா.
0: கோடி கோடி மின்னல்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். கோடி கோடி மின்னல்கள். வணக்கம் தேவநாதன் ஐயா. வணக்கம். வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கும் இந்த வேலை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது இது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. என்ன பாடல் நீங்கள் எழுதி விட
2: போகிறீர்கள்?
0: நிகழ்ச்சி. நன்றி, நன்றி. தைப்பொங்கல் நல்வாழ். அங்கே கூறுங்கள் எப்படி.
2: பொங்கல் சரினால் தமிழர்கள் விழாக்கள் பல கொண்டாடுகின்றனர். அவற்றில் ஒன்று பொங்கல் திருநாள்.
0: வாழ்த்துக்களை தந்த உங்களுக்கு. அந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி. இது வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. ஓ, அப்பா இருக்கின்றாரா?
2: இருக்கின்ற.
0: இது வந்து வாழ்த்து சொல்லும் நிகழ்ச்சி அல்ல. இது வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு கொடுக்க வேண்டும் என அன்பு பேத்தி ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு பதில் பாட்டு கொடுக்கிற நிகழ்ச்சி. அப்பாவிடம் கொடுங்கள், அவர் தான் இதற்கு. சரி, நிகழ்ச்சியை கேட்டுத்தானே பெற வேண்டும் என்ன நிகழ்ச்சி. வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம் தேவநாதன். இது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. நீங்கள் ஒழித்த பாடலு என்ன பாடலுக்கு என்ன பதில் பாடல் தரப்போகிறீர்கள்? எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நலமாக உள்ளேன்.
0: நலமாக, நலமாக இருக்கின்றோம். கூறுங்கள், என்ன பாடலை தொடுத்து விட போகிறீர்கள்?
1: முன்னால் ஒழித்த பாடலை கூற முடியுமா?
0: ஒழித்த பாடல் ஒழிப்பது அழகில்லையே. நீங்கள் ஒரு பாடலை தர வேண்டும். ஒலித்த பாடல் என்ன அழகு, எத்தனை அழகு என்ற பாடலே வரும் பதங்களே. ஒரு பதத்துக்கு இங்கே ரெண்டு மூன்று பாடல்கள் வந்து விட்டன. நீங்களும் அதுலயே ஒரு பதத்திலே ஒரு பாடலை தொடுத்து விட வேண்டும் ஐயா.
1: கொடுத்து விடுகிறேன். ராஜா மகள், ராஜா மகள், ரோஜா இமல்.
0: இதுல எங்கே வரும் இந்த பாடல்ல எங்கே ராஜா என்ற பதம் வந்த இந்த பாடல்ல வந்திருக்கின்றது?
1: ராஜா மகள்
0: ஐயா, இந்த நீங்கள் இந்த ராஜா என்ற பாடல் இப்பொழுது ஏதாவது பாடல் வந்ததா, யாராவது கூறினார்களா? ராஜா என்ற பதம் பெறக்கூடிய பாடல் வந்திருக்கின்றதா?
1: நீங்கள் தானே கூறினீர்கள் நான் ஒரு பாடலை கூறலாம் என்று.
0: நீங்கள் மீண்டும் இரண்டு மூன்று தடவை நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு வர வேண்டும் தேவநாதன் ஐயா அவர்களே. நேரங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த உறவுகள் வழியிலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பாடல் ஒலித்தால் அந்த பாடல், ஒரு பாடல் ஒலிக்கும் ஒரு பாடல் ஒலிக்கும் பொழுது அந்த பாடலிலே வருகின்ற ஒரு பதத்தை கண்டுபிடித்து அந்த பதத்திலே ஆரம்பிக்கின்ற ஒரு பாடலை நீங்கள் தர வேண்டும். அப்படித்தான் கடந்த முறை தந்தீர்கள். மீண்டும் பாருங்கள். நன்றி.
1: அழகோவியம், அழகோவியம் ஒரு பாடல் ஆரம்பிக்கும்.
0: அதை பாடுங்கள், முதல் வரியை கூற வேண்டும்.
1: அழகோ அழகோவியம் பெண்ணானதோ.
0: சரி, வாழ்த்துக்கள். அழகோவியம் பெண்ணானதோ என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி பாருங்கள். அழகோவியம் பெண்ணானதோ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக சந்தன்ராஜ் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார் நீண்ட நேரம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. எல்லாம் குழம்பி விட்டு வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம். பாட்டுக்கு பதில் பாட்டு. பாட்டுக்கு பதில் பாட்டு என்றால் ஒரு பாடலை ஒலித்ததை நீங்கள் கேட்டால், நீங்கள் கேட்ட அந்த பாடலின் வரிகளிலே, முதல் வரிகளிலே வருகின்ற ஏதாவது ஒரு பதத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடலை நீங்கள் தர வேண்டும். தரும் பொழுது முதல் வரியை அழகாக கூற வேண்டும் என்பது உறவுகளை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நேரம் 11 மணி ஆகிவிட்டது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது 9:30 இரவு நேரம். ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே வந்து பங்கு பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். வாருங்கள், வந்து பாடலை தாருங்கள். உங்கள் பதிலை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப் போகின்றீர்கள்?
3: மணமாலைக்கு என்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி?
0: என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை வந்து ஆரம்பித்த வேளையிலே அடுத்து வரும் பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் மீண்டும் கொண்டு வருகின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
4: அழகு மலர் ஆடையா?
0: அழகு மலர் ஆட என்று ஆரம்பிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வைதேகி காத்திருந்தாள். அழகு மலர் ஆட என்ற பாடல். அழகு மலர் ஆட பாடல் வந்துவிட்டு மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் பெறுகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் பாடலை சந்தன்ராஜ்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: மலர் கொடுத்தேன், கை கொடுங்க வழியிட்டேன்.
0: வாழ்த்துக்கள். அழகு மலர் ஆட என்றதிலே மலர் எடுத்து மலர் கொடுத்தேன் என்று கொண்டு வருகின்றீர்கள். மலர் கொடுத்தேன், கை நிறைய கை கொலுங்க வளையிட்டேன். வாழ்த்துக்கள். மலர் கொடுத்தேன் என்ற பாடல். இப்பொழுது தேவநாதன் அவர்கள் வருகிற. வணக்கம் தேவநாதன், என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
5: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் தேவநாதன். வணக்கம் தேவநாதன்.
5: அழகு மலர் ஆடும் தானே சந்தன்ராஜ் அவர்கள்?
0: ஆமா ஆமா. அந்த வரியிலே ஒரு பாடலை நீங்கள் தாருங்கள்.
5: மலர்களே மலர்களே.
0: வாழ்த்துக்கள்.
5: என்ன கனவா?
0: வாழ்த்துக்கள். மலர்களே மலர்களே, இது என்ன பிடித்து விட்டீர்கள் கெட்டிக்காரன். மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பதத்திலே கொண்டு வாருங்கள். இணைப்பை துண்டிக்க வேண்டும் இந்த தேவநாதன் அவர்களை. இணைப்பை துண்டிக்க வேண்டும் தயவு செய்து. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம். ஒலித்திருக்கும் பாடலில் முதல் வரி, அந்த வரியிலே வரும் 2, 3, 4, 5, 6 பதங்கள் அதில் இருக்கும். அதிலே ஒரு பதத்தை எடுத்து அதற்கான பாடலை கொண்டு வர வேண்டும். இங்கே மீண்டும் சந்தன்ராஜ் தருகின்ற பாடலை கொண்டு வாருங்கள்.
4: கனவுகளே கனவுகளே.
0: கனவுகளே கனவுகளே. வாழ்த்துக்கள். கனவுகளே கனவுகளே என்ற பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஒருவர் தான், இருவர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். வாருங்கள், இது சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் நீங்கள் பாடல்களை தொகையாக கொண்டு வந்தால் உங்களுக்கு தொகை அதிகரித்துக் கொண்டு வரும். எங்கே மீண்டும் சதன்ராஜ் நீங்கள் தான் கொண்டு வருகிறீர்கள். தாகம். அடுத்த பாடலை எங்கள் தேவநாதன் அவர்கள் தரப்போகின்றார். வணக்கம் தேவநாதன் அவர்களே. வணக்கம். கொண்டு வாருங்கள்.
5: வணக்கம். கனவு காணும் வாழ்க்கையாகும்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து கனவு காணும் வாழ்க்கையாகும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கனவு காணும் வாழ்க்கையாகும் என்ற பாடலை தொடர்ந்து விட்டீர்கள் கெட்டிக்காரன். மீண்டும் பாருங்கள், இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்?
0: அதுதானே நான் சொன்னேன், அங்கே கல்லாப்பட்டியிலே பாருங்கள். எங்கே தேடுவேன், தினமும் தேடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக வரப்போகின்றார் அன்புடன் தேவநாதன் எண்ணுகிறேன். கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கலாம்? இப்பொழுது பல பதங்கள் வந்துவிட்டன பாடல்களில், ஏதாவது ஒரு பதத்தில் ஓடி வரலாம். கொண்டு அடுத்த வாழை தருவதற்காக மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: வாழ்க்கையே வேஷம்.
0: ஓ, வாழ்க்கையே வேஷம், வாழ்க்கையே வேஷம். வாழ்த்துக்கள். கனவு காணும் வாழ்க்கையாகும் என்றால் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். வாழ்க்கையே வேஷம். இதில் எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அன்புடன் மீண்டும் சந்தன் ராஜா. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடலை தருவதற்காக அழைக்கின்றீர்கள். உங்கள் அழைப்பு எனக்கு தொடக்க முடியாமல் இருக்கின்றது. என்ன காரணம்? வந்தவர்கள் இணைப்பை துண்டித்திருக்க வேண்டும். ஒருவருடைய தொலைபேசி இணைப்பில் இருப்பதாக காட்டிக்கொண்டால் அடுத்தவர்கள் வந்து இணையவே முடியாது. கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யாருடைய அழைப்பு வந்து தடையிலே வந்து கொண்டிருக்கின்றது? வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா?
0: வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி. மீண்டும் தேவநாதன் அவர்கள் அழைக்கின்றனர். வணக்கம் தேவநாதன் அவர்களே. வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
6: தேடும் கண் பார்வை பிரிக்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேடும் கண் பார்வை, எங்கே தேடுவேன் என்பதில் கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், இணைப்பை தயார் செய்து துண்டித்துக் கொள்ளுங்கள். உடனே அடுத்தவர்கள் வர முடியாமல் இருக்கின்றனர். உங்களோட இணைப்பு இணைப்பிலேயே இருக்கின்றது. இணைப்பை துண்டிக்க வேண்டும். நன்றி. அடுத்தது சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. தடுமாற்றங்கள் இருக்கும், பழக பழக சரியாக வந்துவிடும் என்று எண்ணுகின்றேன். அடுத்து ஆர்வராக இருக்கின்றீர்கள். தேவநாதன் அவர்களுடைய அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். சந்தன்ராஜ் உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். வரக்கூடியவர்கள் எல்லாம் பொங்கல் ஆயத்தங்களிலே இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. தைப்பொங்கல் நிகழ்ச்சிக்காக சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: நன்றி. வணக்கம்.
0: ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: அதனுடைய பாடலுக்கு
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவதற்காக தேவநாதன் அவர்கள் பாடலை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஓடி வர புகுந்தார் போல் தெரிகின்றது. முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் அன்பு உறவுகள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இனியோர் வருவார்கள் என்ற எண்ணத்தோடு இருக்கும் வேளையில் மீண்டும் சந்தன ராஜுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.

0: இங்கே ஓடி வாருங்கள். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை கனடா கலியகம். சந்தனராஜ், நீங்கள் தான் மீண்டும் வந்திருக்கீங்க.
1: மனம் உலா வரும் நாளில்,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளில், ஊஞ்சல் மனம் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தேவநாதன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் தேவநாதன் ஐயா அவர்களே. தேவநாதன் வணக்கம்.
2: கண்ணே கலைமானே.
0: கண்ணே கலைமானே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணே கலைமானே, மூன்றாம் பிறை வந்து விட்டார் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
1: வணக்கம் ஐயா.
0: மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு, இனிமையான பாடல். அந்த பாடலை கேட்டு கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடலை மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் தருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. கண் போன போக்கிலே கால் போகலாம் ஐயா.
0: போக முடியாது ஐயா, அப்படிலாம் போக கூடாது. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கண் போன போக்கில போனா அவ்வளவுதான். கண் போன போக்கிலே கால் போகலாம். மீண்டும் சந்தனராஜ் நீங்கள் தான் வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள். வணக்கம்
1: ஐயா. ஓர் மந்தாரப்பு வந்த மந்திரம் ஐயா.
0: ஓர் மந்தாரப்பு வந்தாரப்பு, மந்தாரப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? தேவநாதன் அவர்கள் இல்லை, சந்தன்ராஜ் அவர்களால் மீண்டும் கொண்டு வருகின்றனர். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
1: மந்தார மலரையா.
0: மந்தார மலரே, மந்தார மலரே, நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தன்ராஜ் அவர்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. மலரே என்னென்ன கோலம் ஐயா?
0: மலரே இது என்னென்ன கோலம்? மலரே என்னென்ன கோலம்? இனிமை இனிமை இனிமை இனிமை என்று அடுத்த உறவுகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. அங்கே தேவநாதன் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் தேவநாதன்.
2: பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை.
0: வாழ்த்துக்கள். பூ பூக்கும் ஓசை, பூ பூக்கும் ஓசை, அதை பூ பூக்கும் ஓசை, வாழ்த்துக்கள். அடுத்ததை யார் தொண்டு வரப்போகிறீர்கள்? நீங்கள் இணைப்பை துணிக்க வேண்டும். துண்டித்தவுடன் சந்தன்ராஜ் அவர்கள் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: மலர்களில் ஆடும் இளமை புதுமையே.
0: ஓ இனிமை இனிமை, மலர்களில் ஆடும் இனிமை, வாழ்த்துக்கள். மலர்களில் ஆடும். அடுத்ததை மீண்டும் சந்தனராஜ் அவர்கள் தான் தரப்போகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். பாடலை ஆடும் மயிலே ஆட்டம் என, வாழ்த்துக்கள். ஆடும் மயிலே ஆட்டம் என்ன இங்கே, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் பாடலை தருவதற்கு தேவநாதன் முயற்சிக்கின்றார். தேவநாதனுடைய இணைப்பு இன்னும் கிடைக்கவில்லை எனக்கு. கிடைத்தவுடன் அவர் பாடலை பதியலாம் தானே. இது பாட்டுக்கு பதில் பாட்டு. மூன்றில் தமிழ் வானொலி காற்றலையிலே இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்களோட இணைப்பு கிடைத்து விட்டது. சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை.
1: மயில் போல, மயில் போல
0: பொன்னோன்றும், பாரதி பாரதி பாரதி, மயில் போல பொன்னோன்றும், வாழ்த்துக்கள். மயில் போல பொன்னோன்றும். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வருவார் எங்களுக்கு தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன் அவர்களே. வணக்கம். வாழ்த்துக்கள் கேப்டன் பிரபாகரன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆட்டமா தேரோட்டமா ஆட்டமா, வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள் ஐயா, இணைப்பை துண்டிக்க வேண்டும். உங்களுடைய இணைப்பை துண்டிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எங்கே சந்தன்ராஜ் அவர்களே தாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கம் ஐயா. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன்,
0: ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன். ஒரு பொண்ணு தான், வாழ்த்துக்கள். அது போதும் ஐயா, ஒரு பொண்ணு போதும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை உடனே தருவீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆமாம், கொண்டு வருகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம். பார்ப்போம், உங்கள் சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அடுத்த பாடலை தேவநாதன் அவர்கள் தருகின்றார், தேவநாதன் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். பார்த்த ஞாபகம் இல்லையோ.
0: ஓ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, புதிய பறவை, வாழ்த்துக்கள். பார்த்த ஞாபகம் இல்லையோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் இனிமையான பாடல். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே உங்கள் பாடலை.
1: வானவில்லை வானவில்லை வந்ததென்ன,
0: வானவில்லை வானவில்லை வந்ததென்ன என்ற பாடல். வானவில்லை வானவில்லை இனிமையான பாடல். இன்று இனிய உறவுகளை காணவில்லை, வருவார்கள் என்று எண்ணுகிறேன். காலம் தாமதித்தாலும் அவர்கள் வந்து இணைந்து விடுவார்கள். சிலருக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. மீண்டும் சந்தனராஜ் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. இப்பொழுது இருவர்கள் தான் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஓ, பார்த்த ஞாபகம் இல்லையே என்ற உடனே ஞாபகம் வருகிறதே, வந்து விட்டது. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தேவநாதன் அவர்கள் அல்ல, சந்தன்ராஜ் அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
1: சின்னதா தரேன். வணக்கம் ஞாபகம்.

0: இல்லையோ என் தோழியா,
1: ஞாபகம் இல்லையோ என் தோழி, ஞாபகம் இல்லையோ என் தோழி என்பது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக தேவநாதன் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். வருவார், விரைவில் வருவார் என்று நினைக்கிறேன். தேவநாதன் அவர்களும் சந்தன் ராஜ் அவர்களும் தான் இணைந்திருக்கின்றார்கள். மீண்டும் சந்தன் ராஜ் அவருடைய அழைப்பு கிடைத்திருக்கின்றது.
0: வணக்கம் தோழியா என் காதலியா.
1: தோழியா என் கா, தோழியா என் காதலியா, வாழ்த்துக்கள் காதலியா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். புதிய பழைய பாடல்களை தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே தேவநாதன் அவர்கள் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம் தேவநாதன் அவர்களே.
2: ஞாபகம் இல்லையோ, ஞாபகம் இல்லையோ தானே சொன்னாருங்க?
1: ஆமா ஆமா.
2: வேறு நேருக்கு சான்ஸ் கொடுக்குறேன்.
1: இல்ல, நீங்கள் இப்பொழுது தன் ஞாபகத்தில் தான் கொண்டு வர வேணும். இப்ப பல பாடல்கள் வந்து விட்டன, இதில் பல சொற்கள் கிடைத்து விட்டன, ஒரு சொல்லி எடுக்க வேண்டியதான் ஒரு பாடலை. சரி, இல்லை என்ற கருத்தை கொண்டு வந்து தரவில்லை. சென்றுவிட்டீர்கள், ஏதாவது ஒரு பாடலை ஒரு ஒரு வரியிலே தரலாம் தானே. சரி, நல்லது. அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? சந்தன் ராஜ் அவர்கள் தான் வருகின்றார் போல் தெரிகின்றது. இது முன்னிறு தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சபையிலே. நேரம் சரியாக 11:13 நிமிடத்தை எங்களுக்கு முற்பகல் என்று காட்டுகின்றது. குளிர்மையான நேரம், உறைபனி காலம் என்று பனி புயல் வந்த காலம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். தைப்பொங்கல் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. சூரியன் வருமா வரமாட்டுதா, இங்கே உழவர்களை காண்பது கடினம். எல்லாம் இயந்திரங்கள் உள்ள நாடு, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இருப்பினும் எங்கள் பண்டிகையை நாங்கள் கொண்டாடத்தானே வேண்டும். வருகின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்கள்.
0: வணக்கம். ஒரு நாள் போதுமாயா?
1: காணாத ஐயா, ஒரு நாள் போதுமா, வாழ்த்துக்கள், ஒரு நாள் போதுமா. வந்துவிட்டார் என்னுடைய மீண்டும் சந்தன் ராஜ், உங்கள் பாடல் தான் கிடைச்சிருக்கின்றது. கொண்டு வாருங்கள் என்ன பாடல். வணக்கம்.
0: போதும் எடுத்த ஜென்மம்.
1: ஓ, போதுமா, போதும்னு வந்து விட்டதா? அட எங்க அப்பா, சலிப்பு வந்து விட்டதா? வாழ்த்துக்கள். போதும் எடுத்த ஜென்மம் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். முன்னிறு தமிழ் வானொலியில் மீண்டும் சந்தன் ராஜ் அவர்கள் படம் என்ன செய்வோம் தெரியவில்லை, பார்ப்போம். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் பார்ப்போம். மீண்டும் கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, வாழ்த்துக்கள். தட்டிலே ஏந்தி வந்திருக்கலாம், கையில் ஏந்தி கொண்டு வந்து விட்டார்கள். மீண்டும் சந்தன் ராஜ், உங்கள் பாடல் தான். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம்.
0: கையில வாங்கணும், பையில போடலையா?
1: நீங்க கல்லா படிக்க போடணும் ஐயா, பையில போடல, கல்லா படிக்க போடணும். கையில வாங்கின பையில போடல, காலம் அப்படியான காலம் ஐயா. இப்பொழுது கையில வாங்கி பையில போட்டாருன்னா பெட்டியில போட்டாலும் கிடையாது, கிடவாது, இருக்காது. எங்க சந்தன் ராஜ், நீங்கள் தான் வருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். அவருக்கும் இணைய இணைப்பு இணையதளம் துண்டிக்க கடிதமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. வணக்கம், கொண்டு வாருங்கள்.
0: காசு மணி,
1: காசு மணி தொட்டு தொட்டு, வாழ்த்துக்கள். தொட்டு வந்து விட்டது பாடல். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் ஒரு பாடலை கொண்டு வர வேண்டும் நீங்கள். நான் நினைக்கின்றேன் நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செல்ல முடியாது போல் தெரிகின்றது. ஒருவர் மட்டும்தான் தொடர்ந்து வருகின்ற, இன்னொருவர் தேவநாதர் இணைந்தார், அவர் வரல. நாங்கள் நிகழ்ச்சியை மாற்றுவோம் என்று எண்ணும் வேளையிலே மீண்டும் சந்தன் ராஜ் அவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ், உங்கள் பாடலை. சரி, அவருடைய இணைப்புக்கும் தொலைபேசி தொல்லைபேசியாக மாறுகின்றது. சிறப்பு என்ன நடந்தது? அடுத்த உறவு யாராக இருக்கலாம்?

0: வணக்கம் சந்தன்ராஜ், உங்களுடைய தொலைபேசியும் உங்களுடைய தொலைபேசியும் தொலைபேசியாக மாறுகிறது போல் தெரிகின்றது, கூறுங்கள்.
1: ஒரு கண்ணாடியா?
0: ஓ, அது ஒரு கல் ஒரு கண்ணாடியில் இருந்து விட்டால் அப்படி இருக்கும். ஒரு கல் ஒரு கண்ணாடி. இன்னும் இரண்டு பாடல்கள் மூன்று பாடல்கள் கொடுங்கள், பார்ப்போம் அதற்கிடையில் வருகின்றார்களா என்று. இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. சந்தன்ராஜ் அவர்களே, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: ஒருவன் முதலாளி.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் இரண்டு பாடல்களில் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இரண்டு பாடல்களும் நான் நிகழ்ச்சியை மாறுவோம் மாற்றுவோம் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் ஒரு பாடல் கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
1: நல்ல நாள்
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சந்தன்ராஜ் அவர்களே, பாடலை தாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பிள்ளைகளை நம்பியா?
0: என்னய்யா?
1: நன்றி. வணக்கம்.
0: என்ன பாடல்?
1: நல்ல பிள்ளைகளை நம்பி.
0: இத்தோடு நாங்கள் 50 பாடல்களை கண்டுவிட்டோம். நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் நிகழ்ச்சி. இனி உறவுகள் வரவில்லை, நிறுத்துவோம். உங்களுக்கும் தொலைபேசி பிள்ளையாக இருக்கு. வாழ்த்துக்கள். நல்ல பிள்ளைகளை நம்பி வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நேரம் சரியாக 11:18 நிமிடம் ஆகிவிட்டது. இந்த வேளையிலே அன்பு உறவுகள் வருவார்கள் என்று எண்ணினோம். காலங்கள் நேரங்கள் சரியில்லாதபடியால் அவர்களால் தொடர்பாட முடியவில்லை. இல்லை என்றால் வந்து இப்பொழுது இவ்வளவு விறுவிறுப்பாக சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறோம். இருப்பினும் 50 பாடல்களை கண்டிருக்கின்றோம். இந்த 50 பாடல்களிலேயும் நாங்கள் இரு உறவுகளைத்தான் சந்தித்தோம். இரண்டு உறவுகளும் அற்புதமாக வந்து தங்களால் முடிந்தவரை இணைந்தார்கள். அதிலும் தேவநாதன் அவர்கள் இன்று அழகாக வந்து இணைந்தே சிறப்பிக்க இருந்திருந்தார். இருந்தாலும் அவரும் முடிந்தவரை உதவிக்கு ஓடி வந்தார், பாடலை தேடி வந்தார். தேடிக்கொண்டு வந்த பாடலை கொண்டு வந்து தருவதற்கு இணையதளமும் சரியாக ஒத்துழைக்கவில்லை. மொத்தம் 50 பாடல்களை நாங்கள் கண்டுகொண்டோம். அதிலே இருவரும் பகிர்ந்தளித்திருக்கின்றார்கள். 10 பாடல்களை தேவநாதன் அவர்கள் தந்திருக்கின்றார். மிகுதி 40 பாடல்களையும் சந்தன்ராஜ் அவர்கள் தந்து முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்டு தேவநாதன் அவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். இன்று யாரும் பெறாத பட்சத்தில் இங்கே 3 உறவுகள் பங்கு பெற்றாமல் அவர்கள் வரவேற்புகளை எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வலைத்தளம் சரியாக இணையதளம் அவர்களுடைய வலைத்தளம் அவருடைய காற்றலை ஒவ்வாத நிலையில் இருக்கின்றபடியால் அவர்களால் தொடர்பு ஆட முடியவில்லை போல் தெரிகின்றது. இல்லையில் வந்திருப்பார்கள், ஏனையோரும் வருவார்கள், அவர்களுக்கும் வர முடியவில்லை போல் இருக்கின்றது. அதனால் வந்தவர்கள் தனியே எப்படி ஒருவர் மட்டும் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. மொத்தம் 50 பாடல்களில் 40 பாடல்களை சந்தன்ராஜ் அவர்களும் 10 பாடல்களை தேவநாதன் அவர்களும் கொடுத்தனர். பெருவெற்றி அவர்களுக்கு தான். முதலாவது இடத்தை சந்தன்ராஜ் அவர்களும் இரண்டாவது இடத்தை தேவநாதன் அவர்களும் பெற்றிருக்கின்றார்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது தேவநாதன், நாங்கள் நிகழ்ச்சியை நிறுத்தி கொண்டேன். பாட்டுக்கு பதில் பாட்டு இனி தொடராது. இருக்கிற நேரத்துக்கு ஒரு நிகழ்வை கொண்டு வருவோம். நீங்கள் வரலாம், வந்து பேசுவோம். காட்டலையிலே உங்களுக்கு முடிந்தால் உங்கள் மகளுடைய வாழ்த்தினை கொண்டு வாருங்கள். அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அவர் இந்த நிகழ்ச்சிகளே குறுக்கிட்டபடியால் அவருடையதை நாங்கள் கேட்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது தேவதர்ஷினி வரலாம். நீங்கள் வந்து நீங்கள் கொண்டு வந்தீர்கள் பொங்கல் வாழ்த்துக்கு கவிதை ஒன்று கொண்டு வந்தீர்கள், ஏதோ கூற வந்தீர்கள். நீங்கள் வந்து கூறலாம். அன்பு செல்வமே, வாருங்கள், ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
1: சிதம்பரத்திலிருந்து
0: தேவதர்ஷினி பேசுகிறார்கள். ஆனால் காலையிலே முதலில் நீங்கள் அழைத்தீர்கள், நான் உங்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை வேறு நிகழ்ச்சி என்றபடியால் உங்களுடைய சிறப்பை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக நிகழ்ச்சியை நான் நிறுத்தி இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். வாருங்கள், வாழ்த்து கொண்டு வந்தீர்கள், கொண்டு வாருங்கள். தேவதர்ஷினி, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நான் நலமாக இருக்கிறேன் தாத்தா, நீங்கள் நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நேற்றைய தினம் சிறுவர் பூங்காவுக்கும் எதிர்பார்த்தேன், அப்பொழுது புரிந்து கொண்டேன் உங்களுக்கு வசதி இல்லை, அதனால் தான் வரவில்லை என்று. சரி, இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: நான் பாட்டு வகுப்பிற்கு சென்றிருந்தேன்,
0: அதனால் நான் நினைத்து விட்டேன் ஏதோ வேறு உங்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, வேறு தடை இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டேன். வாழ்த்துக்கள், சிறப்பாக அமைய வேண்டும் உங்களுக்கு பாட்டு வகுப்பு. சரி, இப்பொழுது நீங்கள் வந்து பொங்கல் வாழ்த்து, தைப்பொங்கல் வாழ்த்து கூறப்போகின்றீர் என்று கூறினீர்கள் அல்லவா? என்ன கூறப்போகின்றீர்கள்? எடுத்து பாருங்கள், ஆறுதலாக நன்றாக சுவாசித்து எங்களுக்கு கூறுங்கள்.
1: அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் பேச போகும் தலைப்பு பொங்கல் திருநாள். தமிழர்கள் விழாக்கள் பல கொண்டாடுகின்றனர், அவற்றில் ஒன்று பொங்கல் திருநாள். இத்திருநாளை 4 நாட்கள் கொண்டாடுகின்றனர். போகி பண்டிகை முதல் நாள். வீட்டில் உள்ள பழைய பொருட்களை போக்கி வீட்டை தூய்மைப்படுத்துவது போகி திருநாள். வீட்டில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டு எரிப்பார்கள். தைப்பொங்கல் 2 நாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முன்னோர்கள் சொன்ன மொழியாகும். புது பானையில் புது அரிசி இட்டு பொங்கலிடுவார்கள். பயிர் விளைய காரணமாக இருந்த சூரியனுக்கு படைப்பார்கள். மாட்டு பொங்கல் 3 நாள். சிறுவர்கள் மாடுகளை துரத்தி சென்று மகிழ்வர். இந்நாளில் தமிழகத்தில் ஏறு தழுவுதல் சில இடங்களில் விளையாட்டாக விளையாடுகின்றனர். இத்திருநாளில் ஜல்லிக்கட்டு எனும் போட்டி நடைபெறுகிறது. காணும் பொங்கல் 4 நாள். இந்நாளில் நண்பர்களும் உறவினர்களும் ஒருவரை ஒருவர் காணும் நாள். அனைவருக்கும் இன்பம் பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
0: சின்ன வயதிலே சிறப்பாக வந்து தைப்பொங்கல் என்றால் என்ன, அதை எப்படி நாங்கள் கொண்டாடுகின்றோம், என்ன வளமை எங்களுடைய நாட்டு வளமையின்படி பழக்க வழக்கங்களாக வந்து அதை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்பதற்கு அழகாக செழிப்பாக சிறந்த தமிழிலே எங்களுக்கு தந்து எங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தந்து பொங்கலை பற்றியும் கூறியமைக்கு என்னுடைய நன்றிகள் தேவதர்ஷினி அவர்களே. அடுத்து ஒரு பாடல் ஒன்று பாடலாமே நீங்கள், முடியுமா?
1: முடியும் தாத்தா.
0: எங்கே ஒரு பாடலை பாடுங்கள், செல்ல பேத்தி ஒரு பாடல் பாடுங்கள்.
1: தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க செம்பா நெல் விளையும் தங்கமே.

தங்க செம்பா நெல் விலை தங்கமே தங்கம், கை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். கன்னியரின் மனசு போலே தங்கமே தங்கம், கல்யாணமாகுமடி தங்கமே தங்கமா. கன்னியரின் மனசு போலே தங்கமே தங்கம், கல்யாணமாகுமடி தங்கமே தங்கோ. வண்ணமணி கைகளிலே தங்கமே தங்கம், வளையல்களும் குலுங்கமடி தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க செம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், முத்து செம்பா நெல்லு குத்தி தங்கமே தங்கம். முத்தத்திலே சோறு பொங்கி தங்கமே தங்கம், குத்து விளக்கேத்தி வச்சு தங்கமே தங்கம்.

0: தங்கம் கை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம்.
1: அழகான ஒரு பாடல், இனிமையான பாடல், கேட்பதற்கு மகிழ்வாக இருந்தது. இந்த பொங்கல் நாட்களிலே எப்படி கொண்டாடுவோம், பொங்கல் என்றால் என்ன என்ற குதூகலிப்போடு கன்னியர்கள் எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிப்பார்கள். கும்மி அடி நிகழ்ச்சியில் கூட இந்த பாடல் வரும். கிராமிய பாடல் என்று குறிப்பாடுவார்கள், நாட்டு பாடல் என்று குறிப்பாடுவார்கள், மேடை பாடல் என்று வந்து மேடையிலே குழுவாக வந்து எல்லாம் பாடுவோம். இப்படி பலவிதமாக இந்த பாடலுக்கு நாங்கள் அபிநயித்து பாடல முடியும், காட்சியாக காட்ட முடியும் என்பதற்கு தரும் வகையில் நீங்கள் பாடும்போது இவற்றையெல்லாம் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். தேவதர்சினி மிகவும் சிறப்பாக மகிழ்வாக பொருத்தமான வேளையிலே பொருத்தமான பாடலை கொண்டு வந்து தந்தீர்கள். நன்றிகள், நன்றிகள் தேவதர்சினி. நன்றி அம்மா. அப்பா இருக்கின்றாரா? இல்லை. எங்கே அடுத்த உறவு வரலாம், யாராவது வரும்போது வந்து வாழ்த்துக்களை குறிப்பிட்டு செல்லாம். சிறிது நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்று நான் நிகழ்வு முடிக்க இருக்கின்றேன். தொடர்கின்றது பாடல்.

என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்ட வகையிலே அன்புடன் சந்தனராஜ் அவர்களும் தேவநாதன் அவர்களும் வந்து இணைந்து பல பதில்களை 50 பாடல்களில் தந்தார்கள். 50 பாட்டுக்கு பதில் பாட்டை தந்து முதலாவது இடத்தை சந்தன்ராஜ் அவர்களும் இரண்டாவது இடத்தை என்று இணைந்தாலும் சிறப்பாக 10 பாடல்கள் வரை தொடர்ந்து வந்த தேவநாதன் அவர்களும் தந்து மகிழ்ந்து வெற்றியை நாட்டிக் கொண்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதைத் தொடர்ந்து அன்பு பேத்தி தேவதர்ஷினி அழகாக இனிமையாக வந்து வாழ்த்து பாடல் ஒன்றை பாடி தைப்பொங்கலை பற்றி ஒரு பேச்சும் பேசி மலலை தந்து சென்றவர்களை அவருக்கு வாழ்த்து கூறி பொங்கல் வாழ்த்து எல்லோருக்கும் கூறி காற்றலையிலிருந்து நானும் விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். காரணம், தொடர்ந்து உறவுகளுக்கு வருவதற்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அவர்கள் வருவதற்கு வசதி இல்லை, இணைப்பு வசதி இல்லாதபடியால் அவர்கள் வரவில்லை. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது. எல்லாம் வல்ல இறைவா இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நாட்டில் அமைதி சாந்தம் மனிதநேயம் அறம் தழைக்க வேண்டும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அதை எங்களுக்கு நல்க வேண்டும். அனுகூலமாக இருக்க வேண்டும். அவலங்கள் இடர்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கேட்டு காற்றலையில் இருந்து வாழ்வோம் வளமுடன் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் இந்நல்லுறவுகளே.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: இந்த பாட்டுமா யார் என்ன சொன்னாலும் பந்தமும் கூட வரும், அந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் அந்த பாட்டுமா
2: யார் என்ன சொன்னாலும். அடுத்து வர்றேன். ஆம்பளை கண்டுபிடிச்சிட்டா பாத்தீங்கன்னா, கதை கொடுத்த முடியுமா
1: கண்டுபிடிச்சிட்டான்.
2: நல்லா பேசி போட்டு நீதானே சாமி என்று பாடுங்க. சரி, அந்த பாட்டை எடுத்து வர்றேன். சரியா, நன்றி நன்றி, ரெண்டு பேருக்கும் நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் காட்டலிக்கு வருகிறது எங்களுடைய வஜிகா கேட்ட பாடல்.

வணக்கம். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். கலையகத்தின் நேரம் இப்பொழுது 11:32 முற்பகல். 2023 6 மாதம் 11 நாள் ஞாயிற்றுக்கிழமை. கனடாவில் இந்த நேரம் பாரத நாட்டின் தென்னகத்தில் ஈழத்திரு நாட்டிலும் 9:03 என்று காட்டுகின்றது இரவு நேரம். இங்கு முற்பகல், அங்கு இரவு நேரம். அதே நேரம் ஆங்கிலேய நாடு ஐரோப்பிய நாடுகளில் வித்தியாசமாக இருக்கின்றது நேரம். அங்கே மாலை நேரமாக இருக்கின்றது. மாலை நேரம் 4:33 என்று காட்டுகின்றது இங்கிலாந்து நாட்டிலே. 5:33 என்று அடுத்த ஐரோப்பிய நாடுகளிலும் சில இடங்களில் காட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே மொன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும் என்ன நிகழ்வாக இருக்கும், பாடுவோர் பாடலாம் இல்லையா, அந்த நிகழ்வுக்குத்தான் வந்திருக்கின்றோம். வணக்கம் கூறுகிறோம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு ஆயத்தமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே என்னை படைத்த அன்னை தந்தை ஆசான் இவர்களை அளித்த இறைவனுக்கு முதற்கண் வணக்கம் கூறி அன்னை தமிழை உனக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தலையை நிமித்தி உயர்த்தி கூறிக்கொண்டு முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் நேய நெஞ்சங்களே உங்களையும் வணக்கம் வைத்து வருக வருகவென்று அழைக்கின்றேன். ஒன்றியல் தமிழ் வானொலியின் வானொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரியும், பழமையான இலக்கம் 6478744615. இந்த இலக்கத்தோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பாடலாம், பாடி பாடி நீங்கள் மகளலாம், நாங்களும் கேட்டு கேட்டு மகள இருக்கின்றோம். இது ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற இசை பரப்பி வரும் பாடுவோர் பாடலாம். பாகை வெப்பமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது 24 பாகை மட்டும் செல்லலாம் உயரலாம் என்று கூறப்பட்டிருக்கும் பொழுது வெப்பமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அது உணர்ச்சியில் இல்லை. வெளியே கதிரவன் 5:11 அதிகாலை வேளையில் கரம் நீட்டினான், வெளிச்சம் தந்தான், மீண்டும் மறைந்து மறைந்து வந்து கொண்டிருக்கின்றார் அவர். இன்று இரவு ஆகி 8:45 மட்டும் பகலை தாங்க வைத்துக் கொண்டிருப்பார் என்ற செய்தி தருகின்றது. கனடாவில் உள்ள காட்டுத்தீ போல பரவியது உலகெங்கும் அந்த செய்தி. காட்டுத்தீயை அடக்குபவர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதற்கென்ன நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், சரியாக அது முடிவடைந்தது என்று கூற முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. இது வளமையாக கோடை காலங்கள் என்று கூறப்படுகின்ற இந்த 6 மாதம் எங்களுடைய பனி வீழ்ச்சி எல்லாம் முடிந்து வெப்பம் ஆரம்பிக்க துவங்கியவுடன் பனி நின்று உடன் ஆரம்பிக்கும் வேளையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதில் பேர் ஆபத்துக்கள் வருவதும் உண்டு, இல்லாமல் இருப்பதும் உண்டு. செய்திகளில் அறிந்து கொள்ளலாம். இனிமையான இந்த வேளையிலே எங்கே யார் பாட பிறப்பு ஒன்றில் முதலில் என்று ஓடி வாருங்கள், பாடலை தாருங்கள். பாடலாம் நிகழ்வை சரியான நேரத்துக்கு இன்று நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். அதனால் வருபவர்கள் முன்னேற்பாடாக வந்து உங்கள் பாடல்களை தந்து செல்லலாம், பாடி செல்லலாம். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 6478744615 என்ற இலக்கத்தில் உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து நீங்கள் அழைக்கலாம். கட்டணம் அறப்படப்படாத ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம் இலக்கம். அதிலே இணையுங்கள், பாடுங்கள், கேட்போம் என்று கூறிக்கொண்டு

0: நான் பேசும் மொழி உங்களுக்கு நன்றாக கேட்கின்றது என்று நம்பக்கூடியதாக இருக்கிறது. காரணம், ஜகவர் சாதிக் அவர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு படம் ஒன்று வைத்து வரவேற்பு கூறி எல்லோருக்கும் அழைப்பும் விட்டிருக்கின்றார் புலனத்திலே. அந்த வகையில் என்னுடைய ஒலி முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றொலி சரியாக வேலை செய்கிறது என்று தெரிந்து கொண்டு வருகின்றார் முதல் முதலாக ஜகபர் சாதிக் அவர்கள். அவர்களை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஜகபர் சாதிக் அவர்களே வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஜகபர் சாதிக் அவர்களே வணக்கம்.
1: ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலமாக இருக்கின்றோம், பலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள்?
1: இங்கு எனது சின்ன கிளிகள், பச்சை கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வாக இருக்காங்க.
0: சிறப்பான செய்தி. அப்ப உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது இப்பொழுது? இப்பொழுது
1: இங்கு வெயில் தான், கடுமையான வெயில் தான். அதே நேரம் இப்ப சில நாட்கள் வந்து காத்து கொஞ்சம் தாக்கம்
0: இல்லை. ஜகபர் சாதிக் அவர்களே அவசரப்படும் நினைப்பு கேட்ட இப்பொழுது என்று கேட்டனா? இப்பொழுது உங்களுக்கு இரவு நேரம் 9:08 இப்பொழுது எப்படி அதிக வெயிலா? காற்றோட்டம் இல்லையா?
1: காற்றோட்டமா
0: கொஞ்சம் தனிவா இருக்கு. சரி, வெயிலில் காய்ந்து குளிரில் குளிர்ந்து இருப்பதுதான் வாழ்க்கை. அதே போலதான்
1: இயற்கை.
0: அப்படியானால் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோருக்கும் இதம் அளிக்கக்கூடிய ஒரு பாடலை பாடங்களை கேட்போம்.
1: பிபி சீனிவாஸ் பாடின ஒரு பாடல் ஐயா, அது இருக்குறள் இசை. இருந்தாலும் நான் தனியா பாடுறேன்.
0: கெட்டிக்காரன் ஜெகவர் சாதி, கெட்டிக்காரன். இருகுறளையும் ஒரு குரல்லையும் பாடி தள்ளி விடுவார். பாடங்கள் கேட்போம்.
1: ஆமா ஐயா.

மறந்த மொழியெல்லாம் பேச வந்தாள். பெண் பாவை நெஞ்சிலே ஆள வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆள வந்தாள். அச்ச

0: அதில் தோன்றுமா மிச்சமா மீதமா இந்த நாடகம், பெண்மையே பெண்மையே வா வா வா, மிச்சமா மீதமா இந்த நாடகம், பெண்மையே பெண்மையே வா வா வா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், காணாத கண்களை காண வந்தால், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால், நினைவிலே நினைவிலே செய்தி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, நினைவிலே நினைவிலே செய்தி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசம்மா, மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசம்மா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், காணாத கண்களை காண வந்தால், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால். அவ்வளவுதான்.
1: ஜெகபர் சாதிக் அவர்கள் முழுமையாக ஒரு பாடலை பாடி முடித்தார் அழகாக. எல் ஆனந்தன் அவருடைய நடிப்பிலே வந்த திரைப்படத்து பாடல், பழைய பாடல், இனிமையான பாடல் முழுமையாக தந்திருக்கிறீர்கள். சிறப்பு ஜெகபிரசாத். நீங்கள் கடந்த வருடமும் இப்படி பாடியிருந்தீர்களா? கடந்த வருடமும் இப்படி பாடினீர்களா?
2: இல்லையா, பாடலையா? பாடலையா?
1: இப்பொழுதுதான் முந்தி பாடல் ஓடி விடுவீர்கள்.
2: ஆமாயா, இப்ப சில இரண்டு மூன்று மாதம் அதையா பாடுறேன்.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு வளர்ச்சிகளை நாங்கள் காண்கின்றோம் உங்களில். இனிமையாக நீங்கள் முழுமையாக பாடுகிறீர்கள். முன்பும் உங்களுக்கு பாடல்கள் தெரியும், பழைய பாடல்களில் ரசனை உள்ள நீங்கள், நீங்கள் பாடலாம். உங்களுடைய அந்த வெக்கம் அந்த கூச்சம் பாடாமல் இருந்தீர்கள். ஒரு ஒரு வரி ரெண்டு வரி என்று ஆரம்பித்து இப்பொழுது முழு வரியை முழுமையாக அழகாக பாடுகிறீர்கள். வாழ்த்துக்களை. சிறப்பாக இருந்தது அந்த பாடல். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய வளர்ச்சி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றியா.
1: சரி, இந்த முறையிலே நாங்கள் நேர் விருப்பத்துக்காக என்ன பாடலை தரப்போகின்றீர்கள், கேட்க போகின்றீர்கள்?
2: எனக்கு இரு வல்லவர்கள் அப்படிங்கிற படத்தில் இருந்து ஆசையா கோபமா அப்படிங்கிற பாடலையா?
1: ஓ, ஆசையா கோபமா, அருமையான நல்ல பாடல் இல்ல அந்த பாடல். உன் பழக்கத்தில் நடி பருவம் அந்த பாடல் தானே?
2: அந்த பாடல்.
1: நல்ல பாடல் அந்த பாடல். அந்த பாடலும் ஒரு இனிமையான பாடலை நீங்கள் கேட்குங்கள். இருவல்லவர்கள் திரைப்படத்து பாடல். உங்களுக்கு இருவல்லவர்கள் திரைப்படத்து பாடல் தருகிறேன். இருவல்லவர் என்றான, ஒரு வல்லவர் என்றான, ஒரு குரல் என்றான, இரு குரல் என்றான். எங்களுக்கு ஜெகபர் சாதிக் அப்படி பாடுவார். வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் இன்னும் ஒரு தடவை வந்து நீங்கள் பாடலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் வருகைகளை பார்த்து. நன்றி ஜெகபர் சாதிக். முதல் முதலாக இணைந்து பாடலை முழுமையாக தந்து எங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் என்றது போல, பாடாத பாட்டெல்லாம் இருபுரல் பாடல் என்றால் ஒரு குரலே பாடி அசத்தி விட்டார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே.

எங்கள் பெண் பாடகர்கள் எல்லோரும் வருக வருக என்று அவளோடு வரவேற்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து பாடுவதற்காக இங்கே ஓடி வாருங்கள். பதிவிட்ட நீங்கள் ஓடி வந்து பாட வேண்டும். உங்கள் பாடலை தெளிவாகி வைத்திருங்கள். காலம் சென்றால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது. முன்னாரே வந்துவிட்டால் உங்கள் பாடலை நீங்களே பாடலாம். இல்லை என்றால் சில பேரை நீங்கள் பாட வேண்டி வரும் பாடலை மற்றவர்களும் பாடக்கூடும். அதனால் விரைவாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வந்து பாடுங்கள். அது மட்டுமல்ல, நிகழ்ச்சி முடிவதற்குள் மீண்டும் ஒரு தடவை வந்து பாடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது. 11:45 உங்களுக்கு 9:15 இரவு நேரம் ஒரு மறு ஒலிபரப்பை மிகவும் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தோம். இடையிலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது, அதனால் அதை நிறுத்தி இதற்கு வந்துவிட்டோம். மீண்டும் மறு ஒலிபரப்பை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு ஓடி வாருங்கள். விரைவில் அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்?

0: வந்துவிட்டார் எங்களுடைய ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் அப்பா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நன்றாக இருக்கிறேன் அப்பா.
0: வானொலி நிறுத்தி விட்டீர்களா?
1: நிறுத்தி விட்டேன் அப்பா.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி. காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுடைய சென்னை மாநகர நிலை?
1: வெயில் இருந்தது, இப்ப கொஞ்சம் தூரல் போட்டது.
0: கே கே நகரிலே தூரல் போடுகின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் அந்த தூரலோடு குளிர்மையாக வந்து எங்களோடு பாட போகின்றீர்கள். சரியா? அப்படித்தான் பாடல் தயாராக வைத்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்கள், குளிராக இருக்கின்றீர்கள். அப்ப இதமான இந்த வேளையிலே உங்களை இனிய குரலில் என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்?
1: வெள்ளிக்கிழமை விரதத்திலிருந்து ஒரு பாடல் அப்பா.
0: கொண்டு வாருங்கள், கேட்போம் அம்மா. வெள்ளிக்கிழமை விரதத்து பாடலை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் கேட்கலாம் தானே? கொண்டு வாருங்கள்.
1: பாடுகிறேன் அப்பா.
0: பாடுங்கள் மகளே.
1: ஆசை அன்பு இழைகளினாலே நேசம் என்னும் தரியினில் நெசவு செய்த

நெசவு செய்தது வாழ்க்கை வண்ணம் பல மின்னும் அதில் பிள்ளை போலவே வண்ணம் பல மின்னும் அதில் பிள்ளை போலவே எண்ணி பார்க்க ரெண்டு போதும் நம்மை போலவே எண்ணி பார்க்க ரெண்டு போதும் நம்மை போலவே மன கண்கள் அந்த கனவே காணுதே நாம் காணும் இன்பம் நிலையாய் தோணுதே ஆசை அன்பு இழைகளினாலே நேசம் என்னும் தரியினி நெசவு செய்தது வாழ்க்கை என்னும் எண்ணம் யாவும் என்றும் உன்னை பற்றியே என்னும் எண்ணம் யாவும் என்றும் உன்னை பற்றியே அது இன்பம் இன்பம் என்று ஆடும் உன்னை சுற்றியே அது இன்பம் இன்பம் என்று ஆடும் உன்னை சுற்றியே அதன் சின்னம் தோன்றி உருவம் காட்டுதே அது உன்னை போல சிரிப்பை மூட்டுதே.

0: முடிவடைந்து விட்டது பாடல். சிறப்பான ஒரு பாடல். ஒன்று சொல்லுவா மகளே, உங்களுடைய தமிழ் உச்சரிப்பை அழகாக, தமிழ் உச்சரிப்பு அழகாக நல்ல உறுதியாக வல்லினம் மெல்லினங்களை அவதானித்து அதற்குரிய அந்த மாத்திரையை கொடுத்து பாடுகிறீர்கள். மாத்திரை என்ற அந்த அந்த சுரத்தினுடைய அற்புதமாக இருந்தது. சிறப்பா வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படுத்து பாடம் நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை. நீங்கள் தேடி அதை வைத்திருந்து அதை மனப்பாடம் செய்து இன்று அதை ஒப்புவிக்க வேண்டும் என்று ஓடி வந்ததுக்கு முதல் நன்றி. முழுமையாக பாடினீர்கள், இனிமையாக பாடினீர்கள். மற்றது அந்த வரிகளுக்கும் சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இடையே எங்கே மூச்சை உள்வாங்க வேண்டும் வெளியே விட வேண்டும் என்பதை கண்டுபிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இந்த தமிழ் உச்சரிப்புகளை உங்களுக்கு சிறப்பாக தெளிவாக ஒவ்வொரு எழுத்துக்களும் துல்லியமாக விளங்கக்கூடியதாக வருவதற்கு உண்மையிலே நான் கூறுகின்றேன், அந்த திருப்புகள் தான் காரணம். ஒவ்வொருவர் திருப்புகளை சரியாக உச்சரித்து அந்த திருப்புகள் சொற்களை நாவினாலே உச்சரித்து பாடுகிறார்கள், அந்த நாக்கிலே தமிழ் அமர்ந்துவிடும். நன்றாக இருந்த உங்களோட தமிழ் சொற்கள் உச்சரிப்புகள் ஒரு எழுத்தும் பிசகின்றி நல்ல அழகா. இது இது இப்போ இந்த நீங்கள் பாடிய வேளையிலே உங்களுக்கு பக்க பாரதியங்களை கொடுத்திருந்தால் மேலும் சிறப்பாகத்தானே இருக்கும், மேலும் சிறப்பாகத்தானே. அடுத்து எங்களுக்கு ஆச்சரியம் என்னவென்றால், நாங்கள் இந்த பாடல்களை மற்ற இந்த உரியவர்களுடைய குரலிலே பாட கேட்டிருக்கின்றோம். ஆனால் பிறர் பாடும் பொழுது அவருடைய குரலிலே இந்த பாடலை எப்படி தொனியோடு கொண்டு வருகின்றார் என்று நாங்கள் கிரகிக்கும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. உண்மையிலே சிறப்பாக இருக்கிறது மகளே, அற்புதமான பாடம். நன்றாக பாடியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் அன்னை கலைவாணியும் அந்த முருகனும் உங்களுக்கு திருப்புகளோடு நிறைந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன். கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள் பாடம் எப்படி
1: இருந்தது.
0: பாடல் திருப்பி கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். என்ன பாடல் தரும்?
1: கலங்கரை விளக்கம்லேருந்து பல்லவன் பல்லவி பாடட்டுமே.
0: அடேங்க அப்பா,
1: அந்த பாடல் தாங்க.
0: பல்லவன் பல்லவி பாட,
1: பல்லவி
0: பல்லவன் பல்லவி பாடட்டுமே. அப்ப நீங்க என்ன பாட போறீர்கள்? சரணத்தை பாடுவீர்களா?
1: பல்லவன்
0: அவர் பல்லவன் பாடட்டும், பல்லவியே நீங்கள் மீதியை பாடுங்கள் இல்லையா? பல்லவன் பல்லவி நல்ல பாடல், நல்ல பாடல்.
1: பாடட்டுமே பார்த்திபன் காதலி ஆடட்டுமே, ஆடி கலைத்ததும் பாடி
0: பூமகள் நன்னும் பாடட்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கு அந்த ஆர்வம் அதுதான் தேவை ஒரு மனிதருக்கு. நான் பாட வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்று அதை மனைப்பாடம் செய்து கொண்டு வந்து ஒரு சலனம் இல்லாமல் உங்களுக்கு மொண்டியல் தமிழ் வானொலியிலே இப்பொழுது தொலைபேசியில் பாடுவதற்கு எந்த விதமான தடுமாற்றமோ எந்த விதமான சலனமோ இல்லை. ஆமா, தெளிவாக அழகாக சுதந்திரமாக பாடுகிறீர்கள். அந்த சுதந்திரமாக பாடுகிற ஒரு நிலை யாருக்கு கிடைக்கிறதோ அவர் சிறப்பாக பாடுவார். அம்மா, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல், நன்றாக கேட்டு மகிழ்ந்தோம். இன்னும் ஒரு பாடலும் ஒரு திருப்புகளுக்கும் உங்களுக்கு வர வேண்டும். சிறப்பாக இருந்தது மகளே, வாழ்த்துக்களம்மா. ஓய்வெடுத்து மீண்டும் பாருங்கள், ஓய்வெடுத்து மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி மகளே,
1: சிறப்பு.
0: நன்றி, நன்றி, வர வேண்டும்.
2: சுவையூர பங்கு பெற வரவா துணையாக,
0: அன்புடன் அன்பு உறவுகளில் பாடல்கள் பாடுவோரை கேட்டு உற்சாகம் அளிக்கும் வகையிலே பதில்களும் எழுதி கொண்டிருக்கும் வேளையிலே கேட்பதற்கு மகிழ்வாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு மகிழ்வாக இருக்கிறது, வாசித்து பார்ப்பதற்கு. அதை படிக்கும் போது அன்பு உறவுகள் காற்றலையை நன்றாக உற்று கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்புடன் நீங்கள் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்று வந்து பாட வேண்டிய முதலில் அவரும் ஓடி வருவார். ஜெகவர் சாதிக்கை போன்று அவரும் ஓடி வந்து பாடுவார் முதலில். ஆனால் அவர் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கின்றார். அவர் இப்பொழுது போக்குவரத்து மந்திரியாகி விட்டார், உல்லாசம் படுத்துகிறார். நேற்றைய தினம் அப்படித்தான், இன்றும் அப்படித்தான். அவர் போக்குவரத்திலே உல்லாசம் அடைந்து கொண்டிருக்கின்றார் என்று தெரிய வருகிறது. வருகிறார் போல் தெரிகிறது. கேட்போம், இருப்பினும் கேட்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம், வணக்கம், வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. பாடல்களை திருப்பி பாட, இரண்டாவது பாடல் பாட வருவதற்கு இரண்டு மூன்று உறவுகள் வந்து சென்ற பின்புதான் வரலாம். உடனே வந்து பாட வேண்டும் என்றிருந்தால் உங்கள் பாடலின் ரசனை உறவுகளுக்கு சரிவராது, திருப்பி திருப்பி வருகிறாரே என்று சொல்லி. அதெல்லாம் ஒரு பாடல் பாடிவிட்டு அடுத்து இரண்டு மூன்று உறவுகள் வந்த பின்பு வந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது அடுத்த உறவு ஒருவர் அழைக்கின்றார். அவர் பாடுவதற்குத்தான் விரைவாக பாடிவிட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார் போல இருக்கின்றது. கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். எப்படி இருக்கின்றீர்கள்? இப்பொழுதுதானே வந்து சென்றீர்கள். வந்தபடியத்தை கூறுங்கள்.
3: அதையா, இன்னொரு பாடலத்தை பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குமே ஐயா?
0: அது முதலே உங்களுக்கு கூறியிருந்தேன், இன்னொரு பாடல் பாடலாம் என்று. ஆனால் அடுத்த உடனே நீங்கள் வந்து பாடினால் கேட்பவர்கள் என்ன மீண்டும்
3: ரேவதி ரேவதி அம்மா தான் பாடிட்டு போயிட்டாங்களா
0: ஐயா? அதை நீங்கள் அவர் பாடி நல்லா கேட்டீர்களா அவர் பாடலை?
3: கேட்டுருந்தையா. ஆசை அன்பு இலைகளினாலே அருமையான பாடலையா?
0: நல்லது நல்லது. சரி, இப்பொழுது நீங்கள் பாட வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஆமா ஐயா, ஒரு டி எம் சுந்தரராஜன் பழைய பாடலையா?
0: அங்கே பாடுங்கள், கேட்போம்.
3: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை தினம் பார்த்து மனிதம் குழவாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை தினம் பார்த்து மனிதம் குழவாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். இரண்டு வரி கொண்டு மூன்று நெறிகண்ட குரலில் பொருள் தேடி செல்வான். நாளை வருகின்ற வாழ்வு நமக்கென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான், ஏழை முகம் பார்த்து சொல்வான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். கல்லை கனியாக்க கனவை நினவாக்க கையில் ஏ கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேர் கொண்டு வருவான். கல்லை கனியாக்க கனவை நினைவாக்க கையில் ஏற்கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேர் கொண்டு தருவான். உயிரை தமிழுக்கும் உழலை மண்ணுக்கும் உறவும் நாள் கண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முழிப்பான், வெற்றி தோல் கொண்டு முழிப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். அவ்வளவுதான்.
0: நன்றி நன்றி, சிறப்பாக பாடியிருக்கீங்க, முழுமையாக பாடியிருக்கீங்க அந்த பாடலை. இதோடு உங்களோட ஆட்டம் முடிஞ்சது போல இருக்கு. இனி வேற
3: முடிஞ்சு விட்டது,
0: எந்த நேரமும் நீங்கள் வரலாம். உங்கள் வானொலி சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நீங்கள் முழுமையாக பாடுகிறீர்கள், நன்றாக பாடுகிறீர்கள். கொஞ்சம் இடைவெளி எலும்பு விட்டால் இன்னும் நல்லாக இருக்கும். நன்றாக அவதானிக்கின்றீர்கள், முற்று வடிவாக உள்வாங்கி பாடு. உள்வாங்கி பாடும் பொழுது அந்த பாடல் சுவையாக இருக்கும். கேட்டு மகிழ்ந்தோம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி. முதலில் வந்து ஆரம்பித்து வைத்து மீண்டும் வந்து பாடிக்காட்டி நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகள் சாந்தி ஜெயா, நீங்களும் எழுதி இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்களை கூறுகின்றீர்கள். அடுத்தவர்கள் நீங்களும் ஓடிவர வேண்டும், உங்கள் சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீர்கள், வாருங்கள்.

0: உறவுகள் புலனத்தில் பதிவிட்டுக் கொண்டிருப்பது வாழ்த்துக்குரியது, மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஆரவாரமாக இல்லாமல், ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அடுத்தவர்களை வரவேற்று, அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்து, அடுத்தவர்களுடைய சிறப்பை நீங்கள் பாராட்டுவது அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதே போன்று உங்களுடைய நிகழ்ச்சி வரும்பொழுதும் மற்றவர்கள் அப்படி செய்வார்கள், மற்றவர்களும் பாராட்டும். இது பாராட்ட வேண்டும் என்பதற்காகவல்ல, உண்மையிலே உங்கள் உள்ளத்திலே பட்ட உண்மையான அந்த பதிலை தருகின்றீர்கள், மிச்சக்கூடியது. பாட விரும்பவர்கள் உடனே வந்துவிடணும், வந்துவிட்டால் என் அன்பு குண்டு குண்டு பேத்தி வந்துவிட்டா. வணக்கம் வணக்கம் குண்டு பேத்தி. ஜெயா வணக்கம் குட்டி, நலமா இருக்கின்றீர்களாமா? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக, வளமாக,
0: மகிழ்வாக இருக்கின்றீர்கள். வெப்பம் இல்லை என்று தெரிகிறது, அப்படித்தானே? சரியான வெப்பம் என்ன?

0: இல்லை, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்பொழுது வந்து பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். அங்கே அன்பு குண்டு பேத்தியின் குரலிலே வரும் பாடலை கேட்க விரும்புகிறேன் தாத்தா. கொண்டு பாருங்கள், எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஜெயாவின் பாடலை கேட்க. எங்கே என்ன பாடல் பாடப் போகின்றீர்கள்? நான் இங்கே கருவி இசை கருவி எல்லாவற்றையும் ஆயத்தமாக வைத்திருக்கிறேன், பக்கவாத்தியங்களை. எங்கே பாடுங்கள், சிரிப்போடு மகிழ்வோடு சந்தோஷமாக பாட வேண்டும்.
1: இந்த பாட்டு பாடுறோம் தாத்தா, பொன்மானை தேடி.
0: ஓ, நல்ல பாடல், பாடங்கள் கேட்போம், நாங்களும் தேடுவோம் அந்த மானை.
1: பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன்,

உன்வானு தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் வந்த மனங்கில் எனக்கும் ஒண்ணு புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நம்ம சேர்த்தது, ஆசை நம்ம பிரிச்சது, ஒண்ண

0: பொன்மான தேடி நான் ஓட வந்தேன். நான் வந்த நேரம்
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், நல்லதோர் பாடல். இன்றுதான் இந்த பாடலின் முழுமையை நான் கருத்தோடு ஊன்றி கேட்டேன். என் பேத்தி பாடிய குரலிலே சிறப்பாக இருந்தது, நன்றாக பாடினீர்கள். தொலைபேசியை நீங்கள் அங்க எழுத்தை பார்த்தும் படித்தீர்களா அல்லது மனதிலே இருந்து பாடினீர்களா? அதுதான் இங்கே எனக்கு தெரிந்த, ஏன்னா அதை பாக்குற நேரம் அந்த கவனம் அங்க போகும் பொழுது சத்தம் கேட்டுக்கார. முதலே படித்து வைத்திருக்க வேண்டும் ரெண்டு மூன்று தடவை. நீங்க அப்படித்தான் செய்தீர்கள், இருப்பினும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுக்கு தொலைபேசிக்கு முன்னுக்கு அந்த இதை வைத்துக் கொண்டு அப்படியே கவனமாக பாட வேண்டும். நன்றாக இருந்தது, சிறப்பாக அந்த வரிகள் எல்லாம் சிறப்பாக வந்து பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு, நல்ல பாடல், நல்ல. இன்றுதான் அந்த பாடலை நான் முழுமையாக கேட்டு, வழக்கமாக பாடும் போது ராகத்தை கேட்டு ஆஹா தலையாடி போட்டு போவோம். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாடும் பொழுது அந்த குரலோடு நாங்கள் அந்த பாடலை உற்று கேட்கிறோம். சிறப்பாக இருந்தது பாடல், நன்றாக பாடியிருக்கலாமா. பிள்ளைக்கு என்ன பாடல் தர வேண்டும் தாத்தா? அப்புறமா சொல்லுவோம், இன்னொரு பாடல் கிடந்திருக்கு வரலாம், அந்த பாடலையும் அழகாக வந்து பாடல். நல்லதோர் பாடல் என்றுதான் இந்த பாடல் முழுமையாக கேட்டேன். ஒரு பெண்ணினுடைய மலம் வலியும், ஒரு காதலன் காதலியும்.

0: எப்படி மனதிலே பதித்து வைத்திருக்கின்றார்கள். காதல் என்பது அழியாதது, அது இந்த பிறவியிலே இந்த பிறவியிலே உண்டு என்ற கருத்தை கொண்டு வருகிறார். அற்புதமான பாடல், சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்களை அன்பு பேத்திக்கு. மீண்டும் பெற
1: நன்றி தாத்தா.
0: நன்றி பேத்தி, நன்றி. இப்பொழுது நினைக்கிறார் எங்களுடைய அன்பு உறவு விக்னேஸ்வரன் அவர்கள், ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து ஹரோ பகுதியில் இருந்து. வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன், வணக்கம்.
2: வணக்கம், நான் சாம்பதி கதைக்கிறேன், விக்னேஸ்வரன் இந்த மகள்.
0: ஓ செல்ல பேத்தி, சாம்பவி எப்படி இருக்கு நீங்கள் பேத்தி, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் வந்தவுடனே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் தொலைபேசி இலக்கத்தை பார்த்தவுடன் அப்பா என்று நினைத்தேன். அப்பாவுக்கு பதிலாக மகள் வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களை முன்கள் தமிழ் வானொலி உறவுகள் எல்லோரும், நேயர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சாம்பவி, நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில் என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள், பாடுங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றோம், பாடுங்கள்.
2: நிதா நிதா நிதா யோசித்தாலும்

0: வைத்து ஒன்றாய் காட்சி.
1: சரியா சாம்பவி?
0: சாம்பவி ஆலை

0: வணக்கம்.
1: சிறப்பான ஒரு பாடல், அற்புதமான குரல் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ஒலியிலே என்னவென்றால் சிறப்பாக பாடியிருக்கு. நாங்கள் எல்லோரும் அமைதியாக அந்த பாடலை உங்கள் குரலில் உள்வாங்கினோம். உங்களுக்கு அந்த சுரவரிசைகள் ராகங்கள் உள்ளுக்கும் வெளியையும், அதாவது குரலுக்கு உங்கள் தொண்டைக்கு உள்ளுக்கும் வெளியையும் விளையாடி கொண்டிருக்கின்றது. சிறப்பாக இருக்கின்றது. நல்லதோர் ஒலிப்பெருக்கி உங்களுக்கு தேவை. உங்களுடைய குரலில் உந்த பாடலை நாங்கள் கேட்பதற்கு அந்த அடக்கமான ராகத்தை வெளியே கொண்டு வருவதையும் கேட்கக்கூடிய துல்லியம் இருக்க வேண்டும். உங்கள் தொலைபேசியில சற்று ஒலி எங்களுக்கு வந்தது குறைவு போல இருந்தது. ஆனால் எல்லோரும் கேட்டிருக்கின்றார்கள், வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். நன்றாக நல்லது ஒரு பாடல். அதுவும் ஆங்கிலேய நாட்டிலே இருந்து கொண்டு இந்த தமிழ் பாடலை அழகாக நீங்கள் வந்து, வித்தியாசமான குரல் இந்த பாடலுக்கு தேவை. அது உங்களிடம் அந்த துணியும் அந்த அழகும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பாடல் எனக்கு பிடிக்கும் ஏனென்றால் அங்கே செங்காந்தல் பூ என்ற ஒரு வரி வருகின்றது. அது உங்களுக்கு புரியும் என்று, அந்த பூ எனக்கு பிடித்த ஒரு பூ, எங்களுக்கு தேவையான பூ செங்காந்த. அதுதான் தெரியாத கார்த்திகை பூ.
0: கார்த்திகை பூ
1: அதற்கு செங்காந்தல் என்ற ஒரு பெயர் உண்டம்மா. அந்த பூ எங்களுக்கு தேவையான ஒரு பூ, உலகக்கு எங்களை அடையாளம் காட்டுகிற பூ. நல்ல பூ, நல்ல பாடல் அம்மா. நன்று அழகாக பாடியிருக்கின்றீர்கள். நல்ல குரல் உங்களுடைய, இந்த குரல் எல்லோருக்கும் இல்லை. இந்த குரல் வித்தியாசமான உங்களுடைய குரல். இறைவன் உங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும். கலைவாணி அருள் தெரியணும். அப்பாவை போன்று அந்த பாடுகிற திறமையை மனதிலே வைத்து பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து பாடியதுக்கு எங்கள் எல்லோருடைய நன்றிகளும். அன்பு குழந்தை, நீங்கள் அந்த நாட்டிலிருந்து பாட வேண்டும் என்று வந்து என்னுடைய சந்தர்ப்பத்தை உபயோகித்து பாடியதுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் மென்மேலும் நீங்கள் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள். சாம்பபி விக்னேஸ்வரன் செல்வி அவர்களே, சரியா? நன்றி பேர்த்தி. எனக்கு ஒரு பேர குழந்தையும் போடுறீங்க. அந்த பாடல் நல்ல நல்லதொரு பாடல். உங்களுடைய குரல்ல அந்த அசைவு எல்லாம் நல்ல அழகாக சிறப்பாக இருந்தது. இப்ப நீங்கள் வாத்தியங்களோட அதை பாடியிருந்தால் உங்களுக்கு நல்ல மூச்சு கிடைத்திருக்கும், விட்டு எல்லாம் எடுத்து பாட முடிந்திருக்கும். நீங்கள் ஒரே நேரத்திலே தொலைபேசியை வைத்து பேசி பாடிக்கொண்டெல்லாம் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். எதிர்காலம் சிறக்க வேண்டும். நன்றி.
0: ஒரு கேள்வி இருக்கு.
1: கூறுங்கள். என்ன கேள்வி? அது உங்களுடைய குரலுக்கு தடை இல்லை என்றால் நீங்கள் பாடலாம். இசையை கொடுத்தால் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். இசையோடு சேர்ந்து நீங்கள் செல்லலாம். அந்த இசை உங்களுடைய உங்களுடைய ஒலிக்கு மிதமிஞ்சி இருக்கக்கூடாது. அது வந்து குழப்பக்கூடாது. போட்டு பாருங்கள், ஒரு தடவை கேட்டு பாருங்க. அடுத்த பாடலே அப்படி ஒன்று இசையோடு வந்து பாடுங்கள், கேட்போம். இந்த மாதிரி பாடல் இப்ப அப்பா பாட, இப்ப அப்பா பாடுவார் என்று எண்ணுகிறேன். அப்பாவை தொடர்ந்து நீங்கள் அடுத்த பாடல் பாடுவதா இருந்தால், அப்படி இசையோடு பாட வேண்டும் என்றால் அதை சரி செய்து கொண்டு என்னை அழையுங்கள். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். இசையோடு கேட்போம் அம்மா. சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது பேதி. அற்புதமாக இருந்தது. கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள். நன்றிகள்.
2: நன்றி. நன்றி.
1: நன்றி அம்மா. எங்கே அடுத்து விக்னேஸ்வர ஐயா அவர்களை எப்படி இருக்கின்றீர்கள்? வெளிவருகிற ஒலி சரியாக எங்களுடைய இதுக்கு வர வேண்டும். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம். அடுத்த உறவாக என் அன்பு குழந்தை வருகின்றார், சஞ்சனா ஸ்ரீ. வணக்கம். வணக்கம் சஞ்சனா ஸ்ரீ.
4: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் பேத்தி. எப்படி இருக்கிறீங்களம்மா?
4: நலமாக இருக்கிறேன் தாத்தா. நீங்கள் நலமாக
1: இருக்கிறீர்களா? நான் நலமாக இருக்கிறேன். நான் நலமாக
4: இருக்கிறேன்.
1: மீராம்மாவும் நலமாக இருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறேன். இப்ப உங்களுடைய பாடலை கேட்க எல்லோரும் அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்? எங்கே கொண்டு வாருங்கள், கேட்போம். எல்லோரும் கேளுங்கள். எங்களுடைய அன்பு செல்வக்குட்டி சஞ்சனா ஸ்ரீ ராமன் அவர்கள் தமிழக மணவையில் இருந்து பாடுகின்றார். பாடுங்கள்.
4: மச்சாமி சாமி சர்வா மச்சினி எல்லா எங்கிடுவா

பிடிக்காத கைய பிடிக்காத மறைக்காத சிரிக்காத.

மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போனு பம்பரமா ஆண்டையில நான் செக்க புக்கு ரயில் நீ மொத வந்த மெயில் நான் என்ன வேணும்

ஏனா ஒரு முந்தி வச்ச பேல ஒரு முத்து மணி மாலை வாங்கி தரியா ஒரு செங்கரும்பு நாள ஒரு மல்லி பப்பு ஜோலை

மச்சினியாங்கிடுவா மச்சான் கண்ண மந்திரமா தீ போன பொம்மரமா கைகோழி சேதாரம் எல்லாம் அதிகமா.

அடங்கப்பா, என்னுடைய அன்பு பேத்தி அப்படி பாடியிருக்கின்றீர்கள். அழகான புதிய பாடல் தான், சிறப்பாக. ஒரு விரைவான இலக்க பாடலாக இருந்தாலும், முழுமையாக நீண்ட பாடலாக இருந்தாலும், சிறப்பாக, தெளிவாக, அழகாக பாடியிருக்கின்றீர்கள். நீங்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த இந்த வேளையில் சிறுவர் பூங்காவும் மகிழ்ச்சி பெறுகின்றார். செல்லக்குட்டி நன்றாக உள்வாங்கி அழகாக பாடி ஏற்ற இறக்கங்களை கவனித்து நல்ல சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் என் செல்லக்குட்டி, வாழ்த்துக்கள். அன்னை கலைவாணி மேலும் மேலும் சிறப்புகளை உங்களுக்கு தர வேண்டும். வாழ்த்துகிறோம் எல்லோரும். இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையினுடைய பாடலை பேச்சு. சரியா, கொட்டி காரி கொட்டி காரி என்று செல்ல பேச்சு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து, மீண்டும் இன்னும் ஒரு தடவை பாட வேண்டும் என்றால் வந்து பாடலாம்.

0: கள்ளிருக்கும்
1: சிறப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையின் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாமுக்கு அன்பு உறவுகள் உலகின் பல பாகங்களிலிருந்தும் வந்து பாடிக்கொண்டிருக்கும் வேளை அடுத்த பாடலை தருவதற்காக இருவர் மூவர் அழைத்தீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். உங்கள் அழைப்புகள் அடுத்தடுத்து வந்தால்தான் என்னால் நினைக்க முடியும். ஓடி வாருங்கள், காலத்தை தாமதிக்க விடாமல் உங்கள் பாடல்களை வந்து பாடி செல்லுங்கள்.
0: மலரே வாழ்ந்தோடு களைப்பாற மடியில் இடம் போடு உள்ளி

0: அன்புடன் வந்துவிட்டார் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். பொதுப்பணி, பொது சேவை, போக்குவரத்து சேவை அதிகரித்து விட்டது போல் தெரிகின்றதே. போக்குவரத்து மந்திரி ஆகிவிட்டீர்கள், வந்து விட்டீர்களா? தொடர்ந்து பேருந்தில் இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? ஓடி வந்து விட்டீர்கள், வந்தவுடன் வந்து இணைந்து விட்டீர்கள். சரி, விளைப்பாறை விட்டீர்களா? களைப்பாறை விட்டீர்களா? விளைப்பாறை, களைப்பாறை நலம் பெற்று வருகின்றார், நலம் பெற்று வருகின்றார். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார். நேற்று தினம் இப்பொழுது கேட்கின்ற நேற்று ஒரு விழா ஒன்று அதற்கு சென்றிருந்திருந்தார். முடித்து வந்துவிட்டார். அதன் பின்பு என்னோட தொடர்பு கொள்ளவில்லை, படங்களை அனுப்பியிருந்தார். நலமாக இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார். மொன்றியல் தமிழ் வானொலி சென்ற இடமெங்கும் பெயர் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி சார்பாகத்தான் அவர்கள் அங்கே அழைத்திருந்தார்கள் அந்த பெரிய இடத்திற்கு. நன்றி. அங்கே என்ன பாடலை இன்று உங்கள் குரலில் கேட்போம், கொண்டு பாருங்கள்.
2: மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைஞ்சிடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைஞரும் கனவுகள்

0: மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன் வண்ணம் கண்டால் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில் பொன் வண்ணம் கண்டால் மாவிலை தோரணம் ஆடிட கண்டா மணமகள் வந்து நின்று மாலை சூட கண்டா கலைந்தினும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார் ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டாள் ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டா வாழிய கண்மணி வாழிய என்றா வான்மலை போல் கண்கள் நீரில் ஆட கண்டால் கலைந்திருந்த கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள் உமணம் கொண்டலில் பால் மனம் கொண்டால் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமனை பாரடி கண்மணி என்றான் மருமகன் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டார் மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டார் கலைஞ்சிடும் கனவுகள் அவள் படைத்தால் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார் கற்பனை தேரினில் பறந்து சென்றார் நன்றியா
1: நன்றாக பாடியிருந்தீர்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கொஞ்சம் அவசரப்படுவது போல் அல்ல ஏதாவது ஒரு ஒரு ஒரு மாற்று தடுமாற்றம் தடதடப்பு இருக்கிறதா பணி பயணத்தால் வந்து வீட்டுக்கு வந்து நல்ல அமைதியாக பாட வேண்டும் அமைதி அவதரப்பட வேண்டாம் கொஞ்சம் அது நல்லா இருந்த பாடல் நல்லா இருக்கின்றது ஆனால் உங்களுடைய டென்ஷன் எனக்கு தெரிந்தது கொஞ்சம் தடுதலை வந்த படப்படப்பு பாட்டை முழுவதையா படித்து முடிக்க வேண்டும் சரியோ என்று அப்படி இல்லை பண்ணக்கூடாது இது உங்கள் வானொலி உங்கள் நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தாராளமாக நன்றாக அந்த பாட்டுகளை எடுத்து ஆறுதலாக அமைதியாக நன்றாக இருந்த பாட்டு நன்றாக இருந்தது குரல் நல்லாக இருக்கின்ற நல்ல பாடல் சிறப்பாக பாடியும் இருக்கின்றீர்கள் இடைவெளியெல்லாம் சரியாகத்தான் தந்திருக்கின்றீர்கள் இந்த நான் கேட்டுவிட்டேன் தானே ஒரு கேள்வி அப்படி எங்களை அப்படி நினைக்க வைக்கிறது அவசரப்படுகிறார் போல் தெரிகிறது ஏதோ அவதி நன்ற அனுஷியா நல்ல கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் குளிர்பானம் கொடுங்க அனுஷியா அவருக்கு என்ன பாடல் உங்களுக்கு என்ன பாடல் பதிவு செய்ய போகின்றீர்கள் என்னுடைய சஞ்சனா குட்டியிடம் கேட்கவில்லை சாம்பை அம்மாவிடம் கேட்கல அவர்கள் வருவார்கள் மீண்டும் வரும்போது இப்போ அடுத்த உறவிடம் செல்லட்டுமா கிருஷ்ணன் நீங்கள் அடுத்த பாடலை தயார் செய்ய அடுத்த பாடலை தயார் செய்து அமைதியாக ஆறுதலாக சலனமின்றி பாடுங்கள் வாழ்த்துக்கள் அங்கே அன்புடன் அன்பு மகள் சாந்தி பாடகி சாந்தி அவர்களே வணக்கம் எவ்வளவு நேரம் அழைத்து அழைத்து கலைக்காமல் ஓடி வந்து விட்டார் மகள் சாந்தி நீண்ட நேரம் அழைத்தீர்கள் உங்களை இணைக்க நான் முயற்சித்தேன் வணக்கம் வணக்கம் நல்ல மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகிழ்வாக இருக்கின்றோம் நீங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றார்களா
2: இருக்காங்க
1: அழகி தூங்குகிறாவா அப்ப தூக்கத்தை கலைக்க கூடாதுதானே சரி அமைதியாக மகிழ்வாக அங்கே உங்கள் குரலில் இனிமையான பாடலை கொண்டு வாருங்கள் எல்லோரும் அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை சாந்தி
2: சரிங்க ஐயா
1: கொண்டு வாருங்க
2: படம் தேன் நிலவுங்க ஐயா
1: தேன் நிலவு கொண்டு பாருங்கள் கேட்போம் கேட்போம் தேன் நிலவு பாடல் என்றால் தேனான பாடல் அல்லவா கொண்டு வாருங்கள்

0: நன்றி ஐயா.
1: தேன் நிலவு பாடல், உன்னை நான் அறிவேன் நீ அறிவாயோ, இனிமையான அந்த பாடலை அற்புதமாக நல்ல சொற்தொழிவோடு வந்து பாடினீர்கள் அம்மா, ராகத்தோடு பாடினீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு மேடை பாடகரோ அல்ல சங்கீத ஞானிகளோ அல்ல, தான் தோன்றியாக உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்திருக்கின்றீர்கள். அதற்கு சந்தர்ப்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலி தந்திருக்கின்றது என்று நாங்கள் பெருமைப்படுகின்றோம். உங்களுக்கு போதிய அளவு நேரம் கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்தி வாருங்கள், பாடுங்கள். நீங்கள் இந்த நேர் ோடு சேர்ந்து வந்து இந்த பாடுபோர் பாடலாமல் பாட வேண்டும் என்று ஒரு பாடலை தெரிவு செய்து அதை உள்வாங்கி மனப்பாடம் செய்து கொண்டு வந்து பாடலை சரியாக செய்கிறீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளவோ இன்னும் எவ்வளவோ இடம் இருக்கு, நீங்கள் முன்னேறுவதற்கு இடம் இருக்கு. முன்னேறி நல்லது ஒரு சிறந்த ஒரு இப்பொழுதே உங்களுக்கு உலகளாக தெரிகின்றது. எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை பொறுத்தவரையில் மொன்றியல் தமிழ் வானொலி உலகளாக இருக்கு. நேரில் அத்தனை பேருக்கு உங்கள் எல்லோரையும் தெரிகிறது இப்பொழுது, இனம் கண்டு கொண்டார்கள். நிகழ்ச்சியிலே வந்து கேட்பது பாடல் கேட்பதை விட நீங்கள் உங்கள் சொந்த குரலை பாடி உங்களுடைய கடமை உணர்வு பாட வேண்டும் என்று ஓடி வந்து அடுத்தவர்கள் பாடும்போது அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து எல்லாம் செய்கிறீர்கள். நிச்சயமாக சிறப்பாக இருந்தது ஷாதி. சரி, அப்ப என்ன பாடலை நீங்க பதிந்து விட போகிறீர்கள்?
0: இதே பாடலை கொடுத்துருங்க ஐயா.
1: மலரே மலரே தெரியாதா என்ற பாடலாம் உங்களுக்கு தேவை இல்லையா? நல்லதோர் பாடலாம்மா. சரி, வாழ்த்துக்கிழமா அந்த பாடலை தருங்க. இன்னும் ஒரு பாடலும் திருப்புகளும் முடிந்தால் திருப்புகளும் வந்து பாடலும் அடுத்த பாடலையும் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள்.
0: சரிங்க,
1: வாழ்த்துக்கள் சாரி. இப்பொழுது பாடல். நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. அடுத்த உறவு

0: சிறப்பான ஒரு அம்சம், இந்த பாடலை பாடிவிட்டு அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்ட வேளையிலே அவர்கள் மீண்டும் அந்த பாடலை கேட்டுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கின்றது. தங்களுடைய என்னென்ன நாங்கள் இதை மெருகூட்ட வேண்டுமா, நான் இதில் எங்கே பிழைவிட்டு இருக்கின்றேனா அல்லது சரியாக பாடியிருக்கின்றேனா என்று தங்களை தாங்கள் திருப்திப்படுத்தி கொள்ளலாம், திருத்தியும் கொள்ளலாம், திருப்தியும் திருத்தமும் செய்து கொள்ளலாம். இனிமே வாழ்த்துக்கள். அதற்காக எல்லோரும் அப்படி கேட்பது என்றல்ல, ஓரளவுக்கு. ஆனால் உங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வு மறுபொலி பரப்பு ஒலிபரப்பும் வேளையிலே நீங்கள் அதிலேயும் எப்படி பாடியிருக்கின்றீர்கள் என்று உங்களுடைய குரலில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதேபோல் உங்களுடைய பாடல்கள் நேர் நேரத்திலும் ஒலிபரப்பப்படும். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஓடி வர வேண்டும், இணைந்து கொள்ளுங்கள். நேரத்தை கவனித்து நேரத்துக்கு வந்து நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் கிருஷ்ணன் அவர்கள் அழைக்கின்றார்கள். அவருடைய இரண்டாவது பாடலையும் தரப்போகின்றார். இங்கே கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்களுடைய பாடலை. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் கிருஷ்ணன், வாருங்கள் இரண்டாவது பாடலை தாருங்கள், கேட்போம்.
1: முதல் அந்த பாடல் நேர் இருப்பதை ஒன்று கேட்டுறேன்.
0: நேர் இருப்ப பாடலா? என்ன பாடல்?
1: பாசமலர் படம். மலர்ந்து மலரா.
0: கிருஷ்ணன் இருங்கள், அந்த பாடல் நீங்கள் பாடினீர்கள் மலர்களை போல் தங்கை என்ற ஒரு பாடல், அதே படத்திலே திருப்பி பாடுகிறீர்கள். சரி சரி, கொண்டு நான் நினைத்தேன் நீங்கள் பாடலை கேட்க எழுத போகின்றீர்கள். இல்லை, நீங்கள் பாடுங்கள், பாடுங்கள்.
1: இல்லை, இந்த பாடல் கேட்க விரும்புகிறேன் நாளைய தினம்.
0: அதை நீங்கள் பாடி காட்டவுடைய நான் பாடப்போகின்றீர்கள். ஆக்க முடியும். என்ன பாடல்? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இப்பொழுது நீங்கள் பாடலை பாடுங்கள் ஐயா.
1: அது ஊரின் சிறப்போட வர்ற பாடல் ஐயா. படம் பிரியா. படம் பிரியா.
0: பிரியா திரைப்படுத்த பாடல். எங்கே பிரியாத பிரியா திரைப்படுத்த பாடலை கேட்போம்.
1: அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. அக்கர சீமை அழகினிலே மனாட கண்டேனே. புதுமையிலே மயங்குகிறே, புதுமையிலே மயங்குகிறே. அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. பார்க்க பார்க்க ஆனந்தம் பறவை போல உல்லாசம், வேலையின்றி யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம். வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில், கள்ளம் கபடம் வஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூ. அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. சிட்டு போல பிள்ளைகள் தேனில் ஆடும் முல்லைகள், துள்ளி துள்ளி மான்கள் போல ஆடும் உற்சாகம். தினந்தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போலே, சீனர் தமிழர் மலவிய மக்கள் உறவின போலே, அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூ. அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. புதுமையிலே மயங்குகிறே, மஞ்சள் மேனி பாவைகள் தங்கம் இன்னும் அங்கங்கள், காவியத்தில் வார்த்தையில்லை உன்னை பாராட்ட. நடை பார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கீ பேசும் தண்ணில் தவளும், கண்ணில் தவளும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல, இன்பம் பெருமையும் வாழும் சிங்கப்பூர். அக்கர சீமை அழகி

0: நன்றி ஐயா.
1: புதுமையிலே மயங்கி விட்டீர்களோ. நன்றாக இருந்த ஐயா பாடல், சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை எடுத்து வந்து அழகாக பாடினீர்கள், சொற்கள் நன்றாக கூறுகிறீர்கள். நீங்கள் இப்பொழுதும் கொஞ்சம் அவசரப்படுவது போல் தெரிகிறது. நன்றாக இருந்தது, நல்ல பாடல். புதுமையிலே கிருஷ்ணன் அவர்களும் புதுமையிலே மயங்கி விட்டார் என்று நாங்கள் மயங்குகிறோம். சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்களுடைய மலர்ந்து மலராத பாதி மலர் போல அந்த பாடல் நேர் நேரத்திலே கிடைக்கும். இரண்டு பாடலை தந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். பயணம் இருந்தும் வேறு பணி இருந்தும் திரும்பி ஓடி வந்து நேரத்தில் கலந்து கொள்ள வேண்டும். பாடுவோர் பாடலாமல் பாடி காட்ட வேண்டும் என்று உங்கள் குரல் வன்மையை காட்டுகிறேன். மேலும் மேலும் நீங்கள் சிறைப்படைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிகள் கிருஷ்ணா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: ஆம், ஆடலோடு பாடலை கேட்டால் சுகம் சுகம்தான். ஆனால் ஆடல் இல்லாமல் பாடலை கேட்பது அதைவிட ஆனந்தம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அன்பு உள்ளங்கள் மகளும் வண்ணம் என் நேயர்கள் வந்து தங்களுள் பாடும் திறமை இருக்கின்றது என்பதை ஒரு தொலைபேசி மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இசை எல்லோருக்கும் உரியது, எல்லோராலும் முடிந்தது, எல்லோரும் இசைப்பது. அது எங்கு எப்படி இசைப்பது, ஏற்ற இறக்கம் எங்கே என்று அதற்குரிய இலக்கணங்கள் பல இருந்தாலும் இயற்கையாக எங்களுக்கு கிடைத்த குரல் வளத்தை வைத்து நாங்களும் அதை உள்வாங்கி அப்படியே திருப்பி ஒப்படைக்கின்றோம் இல்லவா? வாழ்த்துக்குரிய விடயம். உங்களுக்கு இதுக்கு யாரும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை, யாரும் உங்களை நெறிப்படுத்தவில்லை, பக்க வாத்தியங்கள் என்று ஒன்றை உங்களுக்கு தந்து அதன் மூலம் உங்களை உந்தி விடவில்லை. நீங்களாகவே தீர்மானித்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த தாள ராகங்களை எல்லாம் கணித்து குடும்பத்தை ஒப்படைக்கின்றீர்கள். எவ்வளவு சிறப்பு! அப்படியான சந்தர்ப்பத்தை எங்கள் வான் அரசி மீரா அவர்கள் 26 வருடங்களாக இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒரு நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கும் வேளையிலே, வாரம் ஒரு நாள் பாடுவோர் பாடலாம் என்று ஒரு 2 மணி நேரங்களை உங்களுக்கு கொடுத்த வேளையில், அந்த 2 மணி நேரத்துக்காக நீங்கள் உங்களுடன் திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும், உலகம் அறிய வேண்டும், வெள்ளிடம் மறையாக வர வேண்டும், இலை மறை காயாக இருக்கக்கூடாது என்று வருகின்றீர்கள். அந்த வகையில் அன்பு உறவு வருகின்றார் எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து. வணக்கம், வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம் விக்னேஸ்வரன், நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே மகள் வந்து அழகாக பாடியிருந்தார், எல்லோரும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும்.
1: நன்றி ஐயா,
0: சிறப்பு. சரி, இப்பொழுது உங்கள் குரலிலே ஒரு பாடலை கேட்க போம் என்று வந்திருக்கின்றீர்கள். இங்கே என்ன பாடல், எப்படி பாட போகின்ற பாடங்கள் நாங்கள் கேட்கின்றோம். இது உங்கள் நேரம்.
1: எனக்கு ஒரு காதலி இருக்க

நித நித நித பத நித பத நித பத ஆஹா ஆஹா ஓ ஏ

அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை. தமிழ்

பஞ்சமம் பேசும் பார்வையில் என்றும், பஞ்சமம் பேசும் பார்வையில் என்றும், பஞ்சனை போடும் எனக்காக தெய்வதம் என்னும் திருமகள் மேனி கைகளை அணைக்கும் இனிதாக இனிதாக எனக்கொரு காதலி இருக்கின்றாள். அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்.

இவன் மெல்லிசையாகும் என்னாலும் மையகம் யாவும் என் புகழ் பேச கைவசம் ஆகும் எதிர்காலம்.

தேன் சுவை கிண்ணம் ஏந்திய வண்ணம், தேன் சுவை கிண்ணம் ஏந்திய வண்ணம்

0: கீதங்கவளது வளையோசை, நாதம் அவளது குரலோசை. வணக்கம் ஐயா.
1: பொறாமையா இருக்கையா, எங்களுக்கும் ஒரு காதலி இப்படி கிடைப்பாளோ என்று சொல்லி சிறப்பான ஒரு பாடல் பாடியவரோ பின்னா பெரும் பெரும் இசையிலே மூழ்கிய ஒரு இசை கடல் மேலிசை மன்னர் அவருடைய பாடல். அற்புதமான ஒரு பாடல், நல்ல அழகாக எடுத்து பாடினீர்கள். இடைவெளி உங்களுக்கு அந்த பக்கவாத்தியத்தை நீங்கள் யோசிக்காமல் நீங்களே அந்த உங்களுக்குள்ளேயே அந்த நேரத்தை கணித்து சரியாக அமைத்து கொண்டு போனீர்கள். ஒரு சோடை இல்லாமல் கேட்க மிகவும் சிறப்பாக இருந்த அந்த இந்த பாடல் எல்லோராலும் பாட முடியாத ஒரு பாடல். அடினால் அடித்தளத்திலிருந்து வர உணர் நாவி கமலத்திலிருந்து வர வேண்டும். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றால் இந்த பாடல் பாடும் பொழுது சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகளும் அப்பாவும் கசத்தி இருக்கின்றீர்கள். இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு. என்ன பாடலை பதிந்து விட போகிறீர்கள் என்று என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
2: புதுசா ஏதாவது ஒரு புது பாடல், பழைய உலகஞ்சிட்டும் பாலும்.
1: உலகஞ்சிட்டும் பாலும் இல்லை, என்ன பாடலா இருக்கும்?
0: உலகம் பருவச்சிலைகளில் சுரங்கம் காதலே ஓடிவ.
1: அந்த பாடல் உங்களுக்கு தேவை. உலகம் சுற்றும் பாலிவன்றிருந்து வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்படும். நான் மகளிடம் பாடல் கேட்கிறதோ மீண்டும் ஒரு பாடலுக்கு வருவாவா ஆயத்தப்படுத்துகிறாரா?
2: இல்ல, அவ இன்னைக்கு வரமாட்டா.
1: பாபா தன்னுடைய பாடலை கூறவில்லை. அவ ஒரு பாடல், அவளுக்கு ஒரு பாடல் கொடுக்கலாம். முடிந்தால் உங்களிடம் எழுதிவிடுங்கள். அவ ஒரு பாடல் அல்லது வந்தும் கூறலாம், அல்லது உங்களிடம் கூறலாம். இப்பொழுது இருக்கின்றாரா அருகிலே?
2: அவருக்கு
1: என்ன பாடல் வேண்டும் என்று எனக்கு நீங்கள் பதவியிலே விட்டு விடுங்கள். நன்றி. இனிமையாக சிறப்பாக வந்து பண்ணுறா என்ன உங்கள் பாடல். அந்த நேரம் அந்த ஆளுமை காற்றை நன்றாக ஆளுமை செய்திருக்கின்றீர்கள். இங்கே பதில்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இங்கிலாந்தில் மறைமுகமான விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன் இப்போ உலகளாக ஒரு வெளியே வந்து விட்டீர்கள். இலை மறை காயாக இருக்காமல் உங்களிடம் இருக்கிற திறமை வெளியே வந்து விட்டது. உங்களுக்கென்றும் பல ரசிகர்கள் இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன். மேலும் சிறப்படைய வேண்டும் நீங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. முடிந்தால் வரலாம் நீங்கள். இப்ப நான் அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக வருகின்ற வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் அன்பு மகளே, சகாய அன்ஷு ராணி சந்தனராஜ் அவர்களே. நலமாக இருக்கின்றீர்களா ராணி?
3: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
1: மகளாக இருக்கின்றீர்களாம்மா? வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கிறது. ஆனா வெப்பமாகத்தான் இருக்கின்றது அங்கே. இருப்பினும் அவற்றையெல்லாம் யோசிக்காமல் அழகாக நீங்கள் கொண்டு வந்த பாடலை இப்ப உடனே பாடுங்க. உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகிறேன், பாடுங்கள். கொண்டு வாருங்கள்.
3: வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அலை போல

அலை போலவே விளையாடுமே மண்மேலே துள்ளுமான் போ.

0: பாடிவிட்டீர்களா? பாடிவிட்டீர்கள், பாடிவிட்டீர்கள். பிள்ளை நிலா இரண்டு பாடும் பொழுது என்னுடைய வெள்ளை நிலா எங்கள் மகளும் வந்து பாடுகிறாள் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் மகளே. அருமையாக இந்த பிள்ளை நிலாக்களை பற்றி ஒரு நிலா வந்து ஒரு பிள்ளை நிலா பாடுகிறது சிறப்பாக இருந்தது. மேலும் மேலும் உங்களோட வளர்ச்சி தெரிகிறது. வார வாரம் நாங்கள் வர வேண்டும், இந்த பாடலை தர வேண்டும் என்று நீங்கள் உள்வாங்குகிறீர்கள். அந்த பாடலை இரண்டு மூன்று தடவை பாடி பார்த்து வந்து சிறப்பாக பாடுகிறீர்கள். யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் என் மகளே. நன்றாக சிறப்பாக எல்லாவற்றுக்கும் முதல் இன்று எதிர்கட்சிகளின் சதி இல்லாமல் உங்கள் தொலைபேசி அழகாக வேலை செய்திருக்கிறது. சரியா?
1: நன்றி.
0: மகிழ்ச்சியோடு பாடினீர்கள். அவர் இப்பொழுது பாடுவாரா அப்புறம் பாடுவாரா? அடுத்த ட்ரெயின். இது மகளிர் மட்டும் இந்த ட்ரெயின். வாழ்த்துக்கள் சிறப்புகள். என்ன பாடலை தர வேண்டும் உங்களுக்கு? என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
1: எனக்கு
0: இந்த பாட்டை கொடுத்துருங்க. நன்றி.

0: இரண்டாவது சுற்றுப்பாடலுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஓடி வாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள். நேரம் ஓடிக்கொண்டு செல்கின்றது. விரைவில் நாங்கள் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வரும் என்பதை மீண்டும் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அடுத்த பாடலை கொண்டு வருபவர்கள் ஓடி வாருங்கள். உலகெங்கும் கேட்டுக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் பங்கு பெற்ற விரும்புபவர்களுக்கு தொலைபேசி இலக்கம் கிடைக்கவில்லை என்ற குறிப்புகள் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துடன் வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே என் அன்பு கொண்டு பேத்து வந்துவிட்டா ஜெயா, கொண்டு வாருங்களம்மா இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள். எங்கே கேட்போம்?
1: வணக்கம்.
0: வணக்கம் என் செல்ல பேசி கொண்டு வாங்க. இரண்டாவது பாடலை எங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆயத்தம் ஆரம்பம் ஓடுன்னு சொல்ல எங்கே கலகலப்பாக சிரித்து மங்களமாக மகிழ்வாக கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. நானும் உதவிக்கு செய்து
1: தருகின்றேன்.
0: இனிமையான பாடலாக இருக்க போன்றது கேட்போம். கொண்டு வாருங்கள்.

இதயம் ஒரு கோவில் அது உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோவில் அது உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி நீ இசையை வளரா நானும் சூட்டுவே இசையை.

எதுவும் ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில் எனது ஜீவன் இன்னிதா என்றும் புதிது இதயம் ஒரு கோவில் அது உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி.

0: வாழ்க என்றும் என்றும் வாழ்கவே. இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நானும் தோக்குவே.
1: நன்றி தாத்தா.
2: நல்ல பாடல் தெரிவுகளை கொண்டு வந்து அழகாக பாடுகிறீர்கள், பார்த்து பாடுகிறீர்கள். அதுதான் சில சமயம் தொலைபேசி குரல் குறைவாக இருக்க பார்க்கின்றது. நன்றாக இருக்கின்றது அம்மா, நன்றாக பாடுகிறீர்கள். ஆரம்பத்தில் ஜெயா நீங்கள் வந்து பாடியதை விட இப்பொழுது உங்களின் முன்னேற்றம் இருக்கு. உங்களுக்கு உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு உபயோகம் வருகின்றது. அதாவது நான் பாட வேண்டும், மற்றவர்கள் பாடுவதை கேட்டீங்க, அவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை கூறும்பொழுது நீங்களும் சிறப்பாக பாட வேணும், நான் அதை இப்படி பாட வேணும் என்று திருப்பி பாடி பார்த்து தயாரித்து வந்து பாடுகிறது. அற்புதமாக இருக்குது அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. உங்கள் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அன்னையினர்கள் உங்களுக்கு நிறைய உண்டு, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு சிறப்பு. நான் என்ன பாடல் பாடல் தந்து விட்டீர்கள்
0: என்ன வந்து பாடுகிறான்.
2: அந்த பாட்டு வேணுமா? சரி, அந்த பாட்டு தந்தா போறது. கண்ணன் வந்து பாடுகிறான். சரி, வாழ்த்துக்கள் அம்மா, அந்த பாடல் கிடைக்கும்
1: உங்களுக்கு.
2: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். தாத்தாவினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே அன்புடன் வந்து அழகாக பாடி செல்லும் உறவுகளின் குரல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆடலுடன் பாடலை கேட்டு நிகழ்வான பாடுவோர் பாடலாம் நிகழ்வு மொபைல் தமிழ் வானொலி நண்பகலை தாண்டி ஒரு மணியை காட்டுகின்றது. இன்னும் அரை மணி நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. வருபவர்கள் வந்து பாட வேண்டியது இன்னும் இருக்கின்றார்கள், வர வேண்டும், ஓடி வாருங்கள். 10:30 நிமிடத்தை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது இரவு வேளையிலே.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. இரவு நேர வணக்கத்தை தந்த எனக்கு உங்களுக்கு உங்கள் பகல் நேர வணக்கத்தை தருகின்ற நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே காலநிலை கொஞ்சம் கடுமையாக இருக்கின்றது போல் அறிகின்றேன்.
1: ஆமாங்கய்யா, அப்படிதான்.
0: எவ்வளவு வந்தாலும் வருவதெல்லாம் வரட்டும். போன கடந்த வருஷம் வந்தது போலதானே இந்த வருஷம் வருகின்றது, பார்ப்போம் இல்லையா? அந்த துணிவு இருக்கு மனதிலே. சரி, இப்பொழுது நான் உங்களை நான் தாமதிக்கப்படவில்லை, வந்ததை அப்படியே கொண்டு வாருங்கள், அழகாக பாடுங்கள்.
1: துள்ளி துள்ளி போகும் பெண்ணே.

போவதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன, பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்தாள், ஓடை பெண்ணானம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள், பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்தாள், ஓடை பெண்ணானம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள், பூமி பெண்ணுக்கும் கன்னி பெண்ணை போல் நெஞ்சில் ஈரம் உண்டு, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன, அந்தி வெளிச்சம் முந்தி விரித்து பந்தி

0: அந்தி வெளிச்சம் முந்தி விரிப்பு பந்தி இங்கு வைக்கும் நேரம் பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி மண்டியிட்டு நான் முத்தம் தரவா தென்றல் பெண்ணே வாவா துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன தண்ணி உந்தன் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன
1: அவ்வளவுதான் ஐயா.
2: நல்லதோர் இசை கொண்ட பாடலையா, ஒரு தோல் கருவியின் இசை அப்படியே துள்ளி துள்ளி எங்கள் காதோரம் ஒலித்துக் கொண்டிருப்பது போன்றுதான் எனக்கு இருந்தது. கேட்கும் பொழுது அந்த இசை என்னோடு வந்தது போன்று இருந்தது. அழகாக வரி தவறாமல் அந்த அந்த ஏற்ற இறக்கங்களை சரியாக கவனித்து பாடுங்க. துள்ளி துள்ளி போகும் இந்த இறுதி சரணத்திலே அந்த உங்களுடைய பதம் உங்களுடைய ராகத்தோடு நீங்கள் போகும்போது அது எனக்கு இசை அமைப்பது போல் இசை அந்த ஒலி கேட்பது போல் தான் நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். நன்றாக இருந்தது பாடல், அற்புதமான பாடல், சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது மீராமா கேட்டுக்கொண்டிருப்பார், தான் பலத்த வானொலியில் இப்படி வந்து எங்கள் உறவுகள் வந்து பாடுகிறார்கள் என்று சொல்லுவார். அப்புறம் மாறாரு எப்படி பாடுன்றெல்லாம் எனக்கு சொல்லுவார். அவருக்கு ஆனந்தமாக இருக்கும் இதை கேட்கும் பொழுது. என்ன பாடலை உங்களுக்கு
1: வெளிச்சம்
2: வெளிச்சம் இந்த பாடல் தான் உங்களுக்கு இந்த பாடல் தான் உங்களுக்கு தேவையா? சரி, இந்த பாடல நன்றாது, நல்லா வந்து பாடியிருக்கீர்கள், சிறப்பாக அலங்கரித்து பாடியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் உங்களுக்கு எல்லாம் பக்க வாத்தியங்களும் கிடைத்திருந்தால் கொஞ்சம் பயிற்சி எடுத்து நிறையாளர்களோட பாடுனால அப்புறமா என்ன பாடகர்கள் தானே.
1: வாழ்க்கை
2: வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையும். நன்றி சந்தன்ராஜ். அப்படித்தான் ஒருவருக்கொருவர் நீங்கள் தான் நல்ல ஒற்றுமையாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் காழ்ப்புணர்வு இல்லாமல். அது மட்டுமல்லாமல் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நான் கவனித்துக் கொண்டுதான் வருகின்றேன். பெற வளர்ச்சி இருக்கின்றதே தவிர எந்த விதமான வீழ்ச்சியும் இல்லை. எல்லோரையும் இப்போ உலகறிய உங்கள் எல்லோரையும் உலகறிய இருக்கின்ற என்னுடைய அடுத்த தளங்களிலே வருகின்ற பதில்களில் உங்கள் பெயரெல்லாம் குறித்து எழுதுகிறார். ஒவ்வொரு பாடகர்களையும் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை பற்றியும் எழுதுகிறார்கள். அந்த தூரத்துக்கு இது பிரபல்யம் அடைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி நேற்றைய தினம் அங்கே இருந்த ஈழத்தமிழ் நாட்டிலே இலங்கை ஒளிபரப்படுத்த கூட்டு தவறுனு ஒரு பெரிய விழா ஒன்று நடைபெற்ற இடத்திலே மொன்றியல் தமிழ் வானொலி அங்கே முன்னிலை வகித்திருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி அதிபரை அழைத்து அவரை கொண்டு கௌரவித்திருக்கின்றார்கள் மற்றவர்களை. இப்படியெல்லாம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி பிரபல்யம் அடைகின்றது. வாழ்த்துக்கள்.
1: ஆமா,
2: அவர் சாதாரணமா இருக்கவில்லை. எங்கு சென்றாலும் அவருடைய எண்ணம் முழுவதும் மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்களை.
1: அனைவருக்கும் வாழ்த்துக்களையா, உங்களுக்கு வாழ்த்துக்களையா.
2: நன்றி, நன்றி, நன்றி சந்தன்ராஜ் அவர்களே. அடுத்த உறவாக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நண்பர் வந்து விட்டார், எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். மீண்டும் ஒரு பாடல் தரப்போன்றீர்கள்?
3: ஓமையா.
2: ரெண்டு வாரங்கள் கேட்போம்.

மணி விளக்கின் மாந்தளிரே மதுரசமே ரகசியமே ஒலுவிருக்க நானிருக்க கோபுரவாசல் ஏன் மறைத்தாய் மணி விளக்கே மாந்தளிரே

மன்மதனை அழைத்து வந்தேன், மந்திரமணியால் பூஜை செய்தேன், அபிஷேகம் நடத்தி வந்தேன், அந்தியினே காந்தி செய்தேன், லாலா லாலா லாலா ரசிகனுக்கு இடம் தருவாய், மடியில் வைத்து தாளாட்டுவாய், மணி விளக்கே மாந்தளிரே மதுரசமே ரகசியமே, கொலுவிருக்க நான் இருக்க கோபுர வாசல் ஏன் மறைத்தாள், மலர் கொடுத்தாள் மகராணி, சுகமில்லையே பீராதடி, மணி விளக்கே மாந்தளிரே மதுரசமே ரகசியமே, கொலுவிருக்க நான் இருக்க கோபுர வாசல் ஏன் மறைத்தாய், கையழகு முல்லைச் செண்டு காலழகு வாழைத்தண்டு,

0: தூங்காரடி மணி விளக்கு மாந்தளிரே மதுரசமே ரகசியமே கொலுவிருக்க நான் இருக்க கோபுர வாசல் ஏன் மறைத்த.
1: வணக்கம் ஐயா.
2: அதிகம் கேட்காத ஒரு பாடல், காற்றலைக்கில் வந்த பாடல், ஆனால் அதிகமாக ஒளிபரப்பப்படாத ஒரு இனிமையான பாடல். அழகாக சொல்லடுக்குகளை தவறவிடாமல் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் விக்னேஸ்வரன் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக நீங்கள் இப்பொழுது இலைமறை காயாக இல்லாமல் இங்கிலாந்து நாட்டிலும் ஒரு பாடகர் இருக்கின்றார் என்ற முத்திரையை பதிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் மென்மேலும் வளர வேண்டும். நன்றி, நன்றி விக்னேஸ்வரன்.
1: நன்றி,
2: நன்றி,
1: நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார், இணைந்து விட்டார், அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா.
2: வணக்கம், வணக்கம். அங்கே ரெண்டு நாள் போல் இருக்கின்றது. என்ன நடந்தது? பனி, பனி அப்படியா?
3: தொலைபேசி கிடைக்கிறது சிரமமா இருக்கு ஐயா.
2: அப்படியா?
3: நீங்க சிறுவர் பூங்கால சொல்லுவீங்கல்ல, பிள்ளைகளுக்கு போன் கிடைக்கிறது இல்லைன்னு, அது மாதிரி எனக்கு கிடைக்கிறது இல்ல
2: போன். அது யோகம், அது உங்களுடைய யோகம்.
3: அது என்னன்னா, இல்ல இல்ல, இப்ப வந்து பள்ளிக்கூடம் வந்து நாளையில இருந்து தான் திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு பிள்ளைங்க.
2: அது கூறுநீர்களா? கூறுநீர்களா? காரியம் இல்லையே, காரியம். பாட்டு சவாரிக்கு ஒரு சரியான குதிரையை காணவில்லை என்று, ஒரு குதிரை நல்லா ஓடிச்சது, மற்ற குதிரை கடைசி நேரத்துல வந்தது, நல்லா இருந்தது. நினைவு உண்டோம் உங்களை பற்றி, நினைவு உண்டா? சந்தன்ராஜ் அவர்களும் உங்களை பற்றி பேசியிருந்தார். நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது பாடலை பாடுங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
3: திரைப்படத்தின் பெயர் வந்து பொண்ணு விளையிற பூமி.
2: ஓ, பொண்ணு விளையிற பூமி. பொண்ணு விளையிற பூமியா இல்ல பொன் விளையிற பூமியா? நல்ல பாடல் கொண்டு வாருங்கள், கேட்போம். நீங்கள் கொண்டு வந்தா நல்லதா தான் இருக்கும்.
3: நல்ல பாட்டுன்னு சொல்ல முடியாது.
2: பாடுங்க, பாடுங்க, கேட்போம்.
3: சரிங்க, பாடு. வெட்டு வெட்டு கிளி மீச தாரம் என்ன கட்டி அணைச்சானே ஜோரான், வெட்டு வெட்டு கிளி மீச தாரம் என்ன கட்டி அணைச்சானே ஜோரான், எப்புதான் உடம்பு பொடிச்ச பொடி உடம்ப தாத்தை தாத்தை வெட்டு வெட்டு கிளி மீச தாரான், என்ன கட்டி அணைச்சானே ஜோரான், உன்னை பத்தி ஊரு சனா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டேன், அப்ப வேணா கற்பனையா மூணு மூடியில் போட்டுக்கிட்டேன், பள்ளி பாடம் பிள்ளைக்கெல்லாம் சொல்லி சொல்லி தந்திருக்கேன், பள்ளி யார பாடம் கேட்க உண்டு போக்கான வந்திருக்கேன், தோளோடு கட்டணம் மீதமானமா ஒரு தேனாறு மில்லமா அழலாமா அன்னாட என்னவி கொள்ளலாமா கையில் அல்லாம தள்ளித்தான் செல்லலாமா, சிக்குன்னு கட்டிக்கோ சேல போல் ஒட்டிக்கோ என்னமே கண்டு பார்க்குது ராசா, ஊத்துக்குழி வெந்திய போல் என் உடம்ப ஏமலத்தை உங்கிட்டதான் காலம் இல்லாம ஒப்படைக்க தாமலத்தை, நீலகிரி பேரிக்காயா அண்ணங்களை காத்து வச்சேன், நித்தனித்தான் நூறு முத்தம் வீதகத்தான் பார்த்து வச்சு, சாப்பாடு வைக்கிறேன் தாய போட்டு ஒரு ஏற்பாடு பண்ணு நீ பந்தல் போட்டு, நீ போடு சட்டையா மாறவேணும் நீங்காம நெஞ்சில ஆடவேணும், எல்லோரும் பார்க்கத்தான் எட்டூரும் கேட்கத்தான் எட்டி மேல தக்கொட்டனு ராசா, தாக்கத்தை தக்கத்தை தக்கத்தை உடம்பு பொடிச்ச பொடி உடம்பு தாத்தை தக்கத்தை தக்கத்தை. நன்றி ஐயா.
2: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்ற நிகழ்வான பாட்டு பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இவ்வளவு தூரம் நாகப்பன் வந்து பாடி எங்கள் தலை எல்லாத்தையும் ஆட வைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சிறப்பாக இருந்தது ஐயா. பொண்ணு விளையும் பூமி இந்த பாடல் அன்று உடுமுறை விருப்பத்தில் யாரோ கேட்ட பாடலாம் ஒலிபரப்பும் போது நீங்க தான் கேட்டீங்க. வெட்டு வெட்டு கிளி மீசை உள்ள நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல கருத்தோட நீங்கள் பாடும் பொழுதும் அந்த வரிகள் எங்களுக்கு புரிகின்றது. வாழ்த்துக்கள். சிறப்பு அந்த சரணங்கள்லயே கொண்டு வந்து நீங்கள் அனுசரணம் கொண்டு வரும் பொழுது எங்களை அறியாமல் உங்கள் தலை ஆடுகின்றது ஐயா அந்த தாளத்துக்கு ஏற்ற. நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள். சரி, என்ன பாடலை கலந்து விட போகின்றீர்கள் நேயர் நேயத்துக்காக?
3: என்ன
2: பாடல்?
3: சுருக்கில் உன் பேரை எழுதி வச்சோம்.
2: சுருக்கி உன் பேரை எழுதி வச்சோம்.
3: உசுருக்குள்
2: ஓ உசுருக்குள் எழுதி வச்சா? ஓ அந்த பாடல் ஓ அந்த பாடல் உசுருக்குள் உன் பேரை எழுதி வச்சு. நல்ல பாடல் உங்களுக்காக தருகின்றோம். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அடுத்த உறவு வருகின்றார், வழிபடுவோமா? நன்றி. உங்களுக்கு எப்பொழுதும் இது உங்கள் வானொலி, நீங்கள் எப்பொழுதும் வருவீர்கள் எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பம் கிடைக்க இறைவனை வேண்டுகிறோம். நலமாக வளமாக இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நாகப்பன் அவர்களே. நன்றி. இணைப்பை துண்டிப்போம். வணக்கம், வணக்கம் கண்ணா. சிங்கக்குட்டி வாருங்கள் கண்ணா. வணக்கம் சாந்தி வந்து விட்டார். மீண்டும் கொண்டு வாருங்கள் சாந்தி உங்கள் பாடலை. வணக்கம் சாந்தி.
1: வணக்கம்.
2: வணக்கம் சாந்தி. வணக்கம் அம்மா. கொண்டு வாருங்கள் உங்கள் அடுத்த பாடலை.
1: திருப்புகள் பாடலுங்க ஐயா. அதுக்கு பதிலா ஒரு கந்தன் கந்தனை நினைச்சு பாடுற மாதிரி
2: பாடலை கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. உங்களுக்கு முடிந்ததை கொண்டு வாருங்கள். விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். சாந்தி
1: உள்ளேனையா?
2: கொண்டு பாருங்கள்.
1: படம் பார்த்திபன் கனவு.
2: ஓ பார்த்திபன் கனவு. வாழ்த்துக்கள். கொண்டு பாருங்கள். நல்ல பாடலா இருக்கு. கொண்டு பாருங்கள்.
1: எம் எல் வசந்தகுமாரி பாடியதுங்க.
2: அதை இன்று எங்களோட தர்மபுரி சாந்தி பாட போகின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொண்டு பாருங்கள்.

நீ கந்தன் வர காணனே வண்ணமயிலே வண்ணமயிலே.

இடவே அவர் வர காணே நடி அந்தி மயங்கினடி ஆசை பெருகுதடி கந்தன் வர

0: நன்றி ஐயா.
1: சிறப்பான முயற்சி. எம்எல்வியினுடைய பாடல் என்பது சாதாரண பாடல் இல்லை. இதை கொண்டு வந்து அற்புதமான இந்த பாடலை எங்களுக்கு பாடி காட்டி இந்த கந்தனுக்கு மனம் எப்படி ஆசை மயக்கி விட்டார் இல்லையா. நல்ல பாடல், நல்ல கருத்தோடு வந்து சங்கீத பாடல். நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டு வந்து அதை முழுமையாக பாடினதுக்கு முதற்கண் என்னுடைய நன்றி. இனிமையாக பாடியிருக்கிறீர்கள், மேலும் உங்களுக்கு வளர்ச்சி கிடம் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கேன். முயற்சி முயற்சி முயற்சி சிறப்பாக இருக்கலாமா. வாழ்த்துக்களம்மா. நன்றி மகளே, நன்றி. என் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்களம்மா. அடுத்த உறவு வருகின்றார், விரைவாக செல்லுகின்றபடியால் ஓடி வருகின்றார். அவரை அழைப்போம் என்று எண்ணுகின்ற அவர் சென்று விட்டார். சாந்தி, மீண்டும் நீங்கள் பாடலை தந்து விட்டீர்கள், உங்கள் பாடலை இல்லையா. ஆமா, சாந்தி பாடலை தந்து விட்டார். நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் கண்ணா உங்களுடைய அழைப்பைக்கு வருத்தருகின்றேன். வணக்கம் கண்ணா. வணக்கம் கண்ணா. வணக்கம்
2: அப்பா. வணக்கம் அப்பா. வணக்கம்.
1: நலமாக இருக்கிறேன் மகனே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நான் நலமா இருக்கேன்ப்பா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் மொழியல் தமிழ் வானொலி ஈழத்திரு நாட்டிலே எல்லோருக்கும் கௌரவங்களும் பொன்னாடை எல்லாம் போட்டு கௌரவித்துக் கொண்டிருக்கின்றது மொழியல் தமிழ் வானொலியின் பெயரால். எப்படி இருக்கும்? உலகளாக பறந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். என்ன பாடலை கொண்டு வந்து தரப்போகின்றீர்கள்? விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்பா, கிழக்கு வாசல் படத்துல இருந்துங்கப்பா. இளையராஜா எஸ்பி 1990 வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினா ஆர் உதயகுமார் பாட்டு நான் பாடுறேன்.
1: அந்த பாடலை இன்று கரூர் கண்ணன் அவர்கள் பாட போகின்றார். எங்கே கொண்டு வாருங்கள் குட்டி.
2: ஆமா. பாடி பரந்த கீழ

ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு கானமடி, அந்த வழி போகையில காலு ரெண்டு ஊனமடி. ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு

ஆச்சு கண்ணு முழிச்ச அது வாழாது வட்ட நிலவு அது மேலே போச்சு கட்டி இழுத்த அது வாராது வீணாச தந்த

சொல்லெடுத்து வந்த கிளி, நெஞ்செடுத்து போனதடி, நெல்லருக்கும் சோலை ஒண்ணு செல்லரிச்சு போனதடி. சொல்லெடுத்து வந்த கிளி, நெஞ்செடுத்து போனதடி, நெல்லருக்கும் சோலை ஒண்ணு செல்லரிச்சு போனதடி. கல்லில் அடிச்சாது காயம் காயம், சொல்லில் அடிச்சா

0: சிறப்பான பாடல் கண்ணா வாயை திறந்து நல்ல உரத்து பாடும் பொழுது அழகாக இருக்கின்றது. நல்ல பாடல் பாடி
1: பறந்தீங்க,
0: வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடலை கலந்து விட போகின்றீர்கள் நேர் நேரத்திலே?
1: நேரத்துல வந்துங்கப்பா, தெற்கதிகள்ளன் படத்துல இருந்துங்கப்பா ராதா அழைக்கிறாள் அந்த பாட்டுங்கப்பா.
0: ஓ, தெற்கத்தி கல்லன்ல ராதா அழைக்கிறாளா? சரி, அவள் அழைக்கட்டும் அந்த பாடல். ராதா அழைக்கிறான் பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அழைத்தவர்கள் நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு என் அன்பான
1: மிக்க மகிழ்ச்சி.
0: வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பா இருந்த நல்ல பாடல். குரலை நன்றாக உயர்த்தி பாடல், உயர்த்தி பாடல். வாழ்த்துக்கள். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் ஒழித்துக் கொண்டிருந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் போலவே எங்கள் கண்ணன் உங்கள் அணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். ரேவதி, நீங்கள் அணைத்திருந்தீர்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி. எங்கள் உடனடியாக அழைக்க வேண்டும். உங்கள் பாடலை தருகின்றேன். உங்களுக்கு நேரம் இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது. பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபை நேரம் இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய ரேவதி. வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம். வணக்கம்
2: மகளே.
0: வணக்கம் அம்மா. வாருங்கள், எங்கே உங்கள் பாடலை கொண்டு வரணும்? பாடலா, திருப்புகளா, என்ன கொண்டு வர?
2: திருப்புகள்.
0: ரெட்டிக்காரை திருப்புகளை கொண்டு வாருங்கள்.
2: இது வந்து பழனிமலையில பாடினதப்பா, பேகடா ராகம்.
0: இந்த ராகம்
2: பேகடா.
0: பேகடா, நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: திருச்சிற்றம்பலம்.
0: திருச்சிற்றம்பலம்.
2: ஒரு

0: பெருமாளி பிறவி பிறவியார நினைகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ. திருச்சிற்றம்பலம்
1: அம்மா சிறப்பாக இருந்த அந்த சொற்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உச்சரிக்கும் பொழுது அந்த ஆட்சி உங்களுக்கு கிடைக்கின்றது, தமிழ் ஆட்சி. அந்த தமிழ் ஆட்சியுடன் ஓசையினுடன் இணைந்து வரும் வேளையிலே பண்ணிசையில் வருகின்ற அந்த திருப்புகழ் எங்களையும் உங்களோடு இழுத்து இறைவனிடம் முருகனிடம் ஒன்றாக்குகின்றது. சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் அதை உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க தமிழ் உங்கள் நாவிலே தவளம். வாழ்த்துக்கள், சிறப்புகள் மகளே, வாழ்த்துக்கள். பாடலும் இருக்கின்றதா அல்லது
0: பாடலாமாப்பா?
1: ஒரு பாடல் பாட போகிறீர்களா? பாடுங்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள்.
0: பரவாயில்லப்பா, உங்களுக்கு நேரம் பாடலாமா?
1: உங்களுக்கு முடிந்தால் பாடுங்கள், இல்லை என்றால் அடுத்த ஒரு
0: எனக்கு முடியுமாப்பா?
1: பாடுங்கள்,
0: எனக்கு
1: பாடுங்கள்
0: பாடல். பாடலை கூகுள்ல தேடி எடுத்துட்டேன்.
1: ஓ, எடுத்துட்டீங்க. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம்.
1: எப்படி பணியெல்லாம் முடிந்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? அனைவரும்
2: சிறப்பா பண்ணாங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன். ரொம்ப அழகா பண்ணாங்க,
1: நல்ல வாழ்த்துக்கள். உங்கள் பாடலை கொண்டு வாருங்க.
2: உலகம் பிறந்தது எனக்காக பாடுறீங்க?
1: ஓ, சிறந்த பாடல், கொண்டு வாருங்கள்.
2: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, காற்றில் மிதக்கும் ஒளியலிலே, கடலில் தவழும்

உன்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம், குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.

0: அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நன்றியா.
1: சிறப்பான ஒரு பாடல். உங்களுடைய அந்த பாணி, உங்களுடைய தன்மை, உங்களுடைய அந்த உங்களுடைய சுபாவத்துக்கேற்ப அழகாக அந்த ராகத்தை மட்டுப்படுத்தி கீழ் ஸ்தாயி மேல் ஸ்தாயி ஆரோகணம் அவரோகணம் அவதானித்து நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்த். அமைதியாக வந்து நல்லது, ஒரு அமைதியான அன்பான ஒரு பாசமுள்ள பாடல், இனிமையாக இருந்ததை கேட்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடலை நாங்கள் ஒலிபெறப்போகும் என்று பாடல் தரப்போகின்றீர்கள்?
0: ஆழப்பிறந்த
1: மகராசா என்ற பாடலா?
0: ஆழப்பிறந்த மகராசா அந்த பாடல்.
1: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்புகின்றோம். இணைந்து இறுதி நேரத்திலாவது வந்து சிறப்பித்ததற்கு நன்றி. சுகுணா எப்படி இருக்கின்றார்கள்? அவர்கள் எல்லாம் பணியோட வெட்கத்தோடு எல்லாம் இருப்பார்கள். பார்ப்போம் பார்ப்போம் என்று வருகின்றார்கள். நன்றி. இணைந்தவர்கள் நன்றி. வாழ்த்துக்களாக நன்றி. வணக்கம். எங்கே ரேவதி, நீங்கள் வருகின்றீர்களா, வரப்போகின்றீர்களா? நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் போல் தெரிகின்றது. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாய நேர நிகழ்ச்சியிலே நேர் நேரத்திலே வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே வந்து திருப்புகளை தந்த ரேவதி அவர்கள் ஆனந்தன் வருகிறார் என்று அவருக்கு முதலிடம் கொடுங்கள் என்று அவருக்கு இடம் விட்டு கொடுத்து சென்ற பெருந்தன்மைக்கு என்னுடைய பாராட்டுகள். மகளே ரேவதி, நீங்கள் வருவதென்றால் உங்களுக்கான அந்த பாடலுக்கு இடம் தருகின்றேன். வாருங்கள், நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இருப்பினும் உங்களுக்கு பாடல் தரம்புவதென்றால் கொண்டு வா. நீங்கள் ஆயத்தம் எடுத்து விட்டேன் என்று கூறினீர்கள், அலையுங்கள், உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள் இங்கே பதில் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடுபவர்கள் எல்லாம் சிறப்பாக வளர்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். வாரா வாரம் நாங்கள் 2 மணி நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு தரும் வழியில் அது பிரயோஜனமான நேரமாக இருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி, அன்னை கலைவாணிக்கு நன்றி. இந்த கலையகம் பாடகர்களை வளர்த்து உலகளாக தெரிய வைத்து இலைமறை காயாக இருக்க விடாமல் எல்லோரும் எடுத்துக்காட்டாக கூறக்கூடிய வகையிலே வந்திருக்கின்ற முன்றியல் தமிழ் வானொலி. அந்த வகையிலே நேற்றைய தினம் முன்றியல் தமிழ் வானொலியினால் அடுத்தவர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லத்திரு நாட்டிலே அந்த பெருமையுடன் கூறிக்கொள்ளும் வேளையிலே ரேவதி வந்து விட்டீர்கள். வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம்
2: அப்பா. வணக்கம் அப்பா.
1: வணக்கம் அம்மா. கொண்டு பாருங்கள், அவதி இல்லை, அவசரம் இல்லை. நல்ல நிதானமாக உங்கள் பாடலை கொண்டு பாருங்கள். நன்றி. ஆனந்தனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது. நன்றி.
2: உங்களுக்கு உங்களுக்கு இது புடுக்கிறேன்.
1: ஒரு சிரமம் இல்லை, உங்கள் நேரம். கொண்டு வாருங்க.

கண்ணை சாத்தினேன் இல்லை, ரகசியம் தூங்கவில்லை, இதில் அதிசயம் இல்லை, மன்மதன் அங்கே பிரதி இங்கே, கனை போனது எங்கே காமரதி.

0: அப்பா
1: முடிந்து விட்டது பாடல். நான் மோகத்திலே மூழ்கி விட்டேன் அம்மா, மோக சங்கீதத்தை கேட்டு மோகத்திலே மூழ்கி விட்டேன். சூப்பர், நல்லது ஒரு பாடல். நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை இந்த பாடல், நல்ல மோக சங்கீதம் தான் அது. அது நீங்கள் பாடும் பொழுது, நாங்கள் எங்கள் குழந்தைகள் பாடும் பொழுது எங்களுக்கு அது ஆனந்தமாகத்தானே இருக்கும் அம்மா. கேட்பவர்களுக்கும் தங்கள் உறவுகள், தங்கள் சகோதரர்கள் பாடுகின்றார்கள் என்று ஒவ்வொருவரும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் மீண்டும் வந்து நிகழ்ச்சியை நிறைவு பெறுவதற்கு முற்றுப்புற வைத்து உங்களை பாட வைக்காமல் சென்றால் எனக்கு மனம் ஒரு மாதிரி இருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்து பாடி காட்டுவீங்க. வாழ்த்துக்களம்மா, உங்களுடைய அர்ப்பணிப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. இத்தனை சிறப்புகளும் இத்தனை அர்ப்பணிப்புகளும் மீரா அம்மா கேட்டுக்கொண்டிருந்து அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது மட்டுமல்லாமல் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வளர்ச்சியையும் கொடுக்கும் என்று கூறி விடைபெறுவோமா?
0: விடைபெறுவோனப்பா. இதுவரை பாடுவர் பாடுவோம் நிகழ்ச்சியில எங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க. வந்து பாடினவங்க எல்லாம் நன்றாக பாடினார்கள். மீரா அம்மா, இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா உங்களுக்கும், இதை அழகாக தொகுத்து வகுத்து எங்களை நெறிப்படுத்தி சென்ற உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அப்பா. நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம் அப்பா.
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், நலமாக வாழுங்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். இது நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி. அன்பு உறவுகள், வளர்த்துவிட்ட உறவுகள் எப்படி எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை எடுத்துச் செல்கின்றார்கள் என்பதை அவர் வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருந்தாலும் மகள் படைவார் என் மகள் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் சிறப்பாக வந்து கிட்டத்தட்ட சிறப்புகளோடு சேர்ந்து 20 பாடல்களை கேட்டு மகளும் வாய்ப்பை இறைவனங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். பாடுவோர் பாடலான் நிகழ்வுலே 20 பாடல்கள். அதை வந்து பாடியவர்கள் அத்தனை பேருக்கும் தங்களை அர்ப்பணிப்புகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மேலும் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், நீங்கள் மேலும் திருப்தி சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்தி இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு என்று கூறி எல்லாம் வல்ல இறைவா இன்றைய நிகழ்வு நிறைவு பெற்று கொண்டு செல்கின்றது. அதேபோல அடுத்த நிகழ்வுகளும் ஒழுங்காக நிகழ்வதற்கும் உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அந்த செல்வத்தை அளிக்க வேண்டும் என் அன்பு நேயர்களோடு உங்களிடம் இறைஞ்சுகின்றேன். பயம், அச்சம் இல்லாமை என்று எல்லாம் வர வேண்டாம் எங்களுக்கு. அனர்த்தங்கள் தேவையில்லை, அழகாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், அனுகூலத்தை தர வேண்டும் என்று கேட்கும் இந்த நேரத்தில் அன்புடன் நேற்றைய தினம் நான் தேவா அவர்களை நினைவு கூர்ந்தேன். நாச்சியார் கோவில் அவர் நலமாக இருக்கின்றாரா என்று எண்ணும் வேளையிலே இன்று அவர் எனக்கு சைகைகள் செய்திருக்கின்றார். அவர் நலமாக இருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டு எல்லோரும் உலகளாவர் இன்பற்று வாழ வேண்டும், இறைவா அதை தர வேண்டும் என்று கேட்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இன்றைய காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது 2023 ஆண்டு 6 மாதம் 11 நாள். பாடுவோர் பாடலாம்.

முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் காதோரம் ஒலிக்க வரும் பாடல்களுள் முதல் பாடல் மலையோரம் வீசும் காற்று என்ற பாடலை கொண்டு வருகின்றது. பாடும் நிலாவே என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று அன்போடு கலந்து விடுகின்றார்கள் நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் முகமது அலி அவர்களும், சல்மா நாச்சியர், தஸ்லிமா பானு, தன்சிகா இவர்களும்.

0: அடுத்த பாடலையும் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் ஐயா அவர்கள் தரும் பாடலாக கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படுத்தும் பாடல். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா
1: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலியாகும். என்னுடைய ஒலி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று எண்ணுகின்றேன். கனவின் திருத்தத்தின் பின்பு மீண்டும் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது, சிறப்பாக ஒலிக்கின்றது என்று நான் எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, வணக்கம் வணக்கம் கூறுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலியாகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் நேரொலி நிகழ்வு. இன்றைய நேரொலி நிகழ்வாக பொக்கிஷம் நிகழ இருக்கின்றது. முதற்கண் எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் அன்னை தந்தை ஆசானை கொடுத்து அறிவை கொடுத்து உங்கள் முன் நிறுத்தி, இன்று ஏற்பட்ட இடையூறின் பின்பும் நான் உங்களோடு இணைந்து கொள்வது கேட்ட சகலதையும் கொடுத்த இறைவனுக்கு எல்லாம் என்னுடைய அன்பன் நிறைந்த மதிப்பு நிறைந்த மரியாதை நிறைந்த கொண்ட வணக்கத்தை தெரிவிக்க வேண்டிய கடமையில் ஈடுபட்டிருக்கின்றேன். இறைவா, உன்னுடைய செயல் அத்தனையும் அனுகூலமாகத்தான் இருக்கின்றது. வாழ்க்கை என்பது பல தடைகளை கடக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கின்றார் இறைவன். முதற்கண் அவருக்கு வணக்கத்தை செலுத்திய நான் முகந்தறிந்த தெரியாத என் அன்பு உறவு நீய நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து வருக வருக ஒன்று வரவேற்று காற்றலையில் இணைத்துக் கொள்ளும் இந்த வேளை அன்னை தமிழுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன். 6478746415 என்ற இலக்கத்துக்கு வாருங்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்வோம் என்று கூறும் இந்த வேளையிலே அற்புதமாக ஒலி அமைப்புகள் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்று, நான் பேசுவது உங்களுக்கு சிறப்பாக கேட்கின்றது என்று எண்ணுகின்றேன். கனடா கலையகம் 2023 ஆண்டு 6வது மாதம் 28வது நாள், 6 மாதத்தை நாங்கள் முடித்துவிடப் போகின்றோம். அதற்கிடையிலே எத்தனை தடைகள், எத்தனையோ முடைகள், முரண்பாடுகள், இடர்பாடுகள் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள்வோம். இனிமையான இந்த வேளையில் காலநிலை சிறப்பாகத்தான் இருக்கின்றது என்று கூறினாலும், இரவு பாரதூரமான மழை பொழிந்தது. இருந்த வெப்பத்தை அடக்கிக் கொண்டு போய் பூமி தாய் நன்றாக அந்த நீரை உறிஞ்சி கொஞ்சம் ஆறுதல் அடைந்திருக்கின்ற வேளையிலே எங்களுக்கும் அவருடைய தாக்கம் நன்றாக இருக்கின்றது. அதிகாலை 4:45 நான் ஒரு தடவை கண்விழித்து, இரவு அதிகாலை கண்விழித்து விட்டு தின்பு மீண்டும் வந்து தூங்கிவிட்டேன். தூக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய மின்தடை ஏற்பட்டிருந்திருக்கிறது, எனக்கு தெரியாது. உடனே அழைப்பு வந்தது. உங்களுடைய எழுத்துக்களையும் பார்த்தேன். நான் அடிக்கடி எழுந்து கொள்வது உண்டுதான். ஓடி வந்து பார்த்தவுடன் கணனிகள் எல்லாம் எங்களுடைய எல்லாம் நின்று விட்டது. எங்களுக்கு குளிர் வந்தாலும் சரி, சூடு வந்தாலும் சரி, சமையல் பண்ணுவதாயிருந்தாலும் சரி, எதுக்கும் மின் இல்லை. அது கட்டுப்பாடு அல்ல, தட்டுப்பாடு அல்ல, இடர்பாடு. இந்த இடி மின்னல் தாக்கத்தினால் அந்த வலை, அதாவது வந்து மின் அனுப்பும் பொது மைதானங்களில் இருக்கின்ற நிலையங்களில் இருக்கின்ற சில ஆளிகள் தானாக நூறு நிமிடம் அது செயற்பாட்டில் இருந்தால் மின்தாக்கத்தினால் பேரிடர்கள் ஏற்படும் என்று தெரிந்து அதற்கேற்ற முன்னெச்சரிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். அது பின்பு அது சரிப்பட வந்துவிட்டது. இப்பொழுது எல்லாம் சரி. ஆனால் எங்களுடைய கணனிகளை பின்பு நாங்கள் முடுக்க வேண்டும், கோவைகள் எல்லாம் சரிப்படுத்த வேண்டும், அந்தந்த அமைப்புகள் சரியாக இருக்கும் சீர்படுத்தி கொண்டு வந்து செய்யும் பொழுது எங்களுடைய சத்தம்பார பகுதியிலே கொஞ்சம் இடர்பாடு கடினமாக இருந்து, ஈழத்திருநாட்டிலிருந்து மகளிர் உதவியும் தொழில்நுட்ப உதவிகள் எல்லாத்தையும் செய்து அதை கொண்டு வந்து விட்டோம். மீண்டும் இப்பொழுது எல்லாம் சரியான நிலைக்கு வந்திருக்கிறது. இதுதான் இறைவன் அனுகூலமாக தருவார், அலங்கூலப்படுத்த மாட்டார். ஆபத்துக்கள் வரும் நேரம் நாங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். அங்கே விஜயராகவன் அவர்களுடைய பதிவு ஒன்றிலே பார்த்தேன், தமிழ்நாட்டிலே மின் இடி முழக்கம் தாக்கி ஒரு பனை மரம், பச்சை பனை மரம் எரிந்து கொண்டிருக்கும் காட்சியை அனுப்பியிருந்தார். இது வழக்கமானது, இயற்கையானது, உயிர்ச்சேதங்கள் கூட ஏற்படுவது உண்டு இந்த மின் தாக்கத்தில். ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 இருக்கும். நான் என் தந்தையாருடன் இருந்து எங்கள் வீடு அமைந்த இடம் ஒரு விதமான உயரமான பகுதி, எங்களுடைய காணிகளுக்குள்ளே உயரமான ஒரு நிலத்திலேதான் வீடு அமைக்கப்பட்டிருந்தது. நான் தந்தையாரண்ட கரத்தை பற்றி கொண்டு நிற்கின்றேன். மழை பொழிகிறது. மழை என்றால் எனக்கு விருப்பம் பார்ப்பதற்கு. இடி முழக்கங்கள் கேட்கும் பொழுது தந்தையார் உடனே என்னை இழுத்துக்கொண்டு கீழே ஓடிவிட்டார். அந்த மேற்பகுதியில் அவசரமாக என்னை இழுத்துக்கொண்டு கீழே விழுந்து கொண்டு சென்று விட்டார்.
1: ஏனென்று எனக்கு புரியாது. அதன் பின்பு எங்கள் மாட்டுப் பண்ணையில் சென்று பார்க்கும்போது வெளியே வயலிலே நின்று மேய்ந்து கொண்டிருந்த மாடு மின் தாக்கத்தினால் இறந்து விட்டது. அந்த மின் தாக்கம் உயரமான பகுதிகளில் இருக்கும்போது தாக்கம் கூடுதலாக இருக்கும். அது அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவரும் அனுபவசாலி என்றபடியால் என்னை அழைத்துக் கொண்டு சென்று அப்பொழுது அவருக்கு பூர்வண விளக்கம் தருவதற்கு அவருக்கு போதவில்லை. அந்த சொன்ன முடிவு விளக்கம் கேட்கும் நேரத்திலே உயரமான பகுதிகள் பச்சை தாவரங்களுக்கு கீழே நிற்க கூடாது என்றெல்லாம் அறிவிட கூறினார். அதே போன்று கனடாவிலும் இப்பொழுது சில வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய நாங்கள் இருக்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற உதய் பந்தாட்ட குழுவினர்கள் உதய் பந்தாட்ட சுற்று போட்டிக்கு சென்றிருந்தார்கள். உதய் பந்தாட்ட சுற்று போட்டிக்கு அந்த இடத்துல அவர் ஒரு தங்களுடைய குழுவினர் விளையாடி முடிந்த பின்பு வெயில் காலம் தானே அந்த மைதானத்தை சுற்றி நல்ல மரங்கள் பசுமரங்கள் இருந்தன. அந்த மர நிழலிலே போய் நின்றிருக்கின்றார்கள் கூட்டமாக. திடீரென்று மழை பொழிந்து இடிதாக்கி அதில் ஐவருக்கு தாக்கம் ஏற்பட்டு உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டார்கள். இப்படியெல்லாம் இந்த இயற்கையின் மத்தியிலே நாங்கள் இயற்கை வளம் பொருந்தியது பசுமை நிறைந்தது எங்களை வாழ வைக்கிறது என்று கூறுவோம் தான், அதிலே ஆபத்துக்களும் உண்டு. இவற்றையெல்லாம் தெரிந்து கடந்து போவதற்குத்தான் பகுத்தறிவு என்று ஒன்று இருக்கின்றது, பகுப்பாய்ந்து செய்ய வேண்டும். அந்த அறிவை பெற்ற இந்த பிறவி மனித பிறவி அதனால் தான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இல்லை அது ஒரு பறவையாகவோ பட்சியாகவோ மிருகமாகவோ பூச்சியாகவோ புழுவாகவோ பிறக்கலாம். மனித பிறவி எடுத்து வருவது எத்தனையோ பிறவிகளை எடுத்து வருவது என்று எங்கள் ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த வகையிலே இது பகுத்து ஆய்ந்து அதன்படி நடக்க வேண்டிய ஒரு பிறவி இந்த பிறவி. அதை நாங்கள் செய்வதில்லை. எல்லா விடயத்திலும் அது வேண்டும். சலனம் இருக்கக்கூடாது, படபடப்பு இருக்கக்கூடாது, அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஆய்ந்து ஒய்ந்து பாராதவன் காரியம் தீந்து போவது என்று சொல்லி ஒரு பழமொழியும் உண்டு. நல்ல துறவுளை எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள்வோம். நாங்கள் சுலபமாக வந்து இணைந்து விட்டோம், அங்கே சுகமாக வந்து சேர்ந்து விட்டோம் என்பதற்கு அறிகுறியாக உங்களுடைய அறிவித்து வருவது தெரியாது. 16 பாகையிலே இருக்கின்றோம் இப்பொழுது. இது படிப்படியாக உயர்ந்து செல்லும் என்றுதான் கூறப்படுகின்றது. சென்றாலும் இந்த இன்றைய தாக்கங்கள் அதிகம் இருக்க 21 பாகை வரை செல்லலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சூரியனுடைய ஒளி பகிரங்கமாக இல்லை, ஆனால் காற்றோட்டம் இல்லை, இருப்பினும் வெப்பம் குறைவாக இருக்கின்றது. நன்றி உறவுகளே, இன்று பொக்கிஷம் நிகழ்விலே நாங்கள் இணைவோமா என்று கேட்கும் வேளையிலே பொக்கிஷம் அதற்கான இசையை கொடுக்கின்றேன். என்னுடைய ஒலி நான் கூறியது கேட்டிருக்கின்றது என்பதை நான் சரிப்படுத்திக் கொண்டேன் என்றால் அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள் பொக்கிஷம் நிகழ்வு பற்றி வரவேற்பு கொடுத்திருக்கின்றார். அதற்கு முன்பு நான் அறிய கொடுத்திருந்தேன், வணக்கம், தொடரும் நிகழ்வு நீரொலி பொக்கிஷம் என்று எழுதியிருக்கின்றேன். அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டு மனமை போல என்று பொக்கிஷத்தை ஆரம்பிப்போம். அதற்கு முன்பு இசையை கொடுக்கின்றேன் என்று தொடர்ந்து வந்த இசையை ஒரு தடவை கொடுக்கின்றேன்.

யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற இசையை கூட திரும்பி அதை கேட்டுக்கொண்டு பொக்கிஷத்துக்கு செல்வோம். நேரத்தை நான் எடுக்கவில்லை. வழமை போல 30 பெட்டிகளை பொக்கிஷத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த 30 பெட்டிகளுக்கும் 30 பதங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தபடியாம். இப்பொழுது நீங்கள் ஆரம்பித்து விட்டது நிகழ்வு 6478746415 என்ற இலக்கத்தோட தொடர்பு கொள்ளுங்கள். வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் உங்களுடைய பொக்கிஷத்தில் புள்ளிகளை சேர்த்து வெற்றிகளை பெறுங்கள். பெறும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கொண்டு வந்து கூறினால் நான் அந்த பாடலை உங்களுக்கு நேர் விருப்பத்திலே தருவேன். அன்பு உறவுகளே, மொத்தம் 30 பெட்டிகளோடு கொண்டு வந்து அடக்கி வைத்துவிட்டு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். யார் முதலில் வரப்போகின்றீர்கள், முதலில் வந்து இணைபவர் விரைவாக 2 புள்ளி பெட்டிகளை அடுத்தடுத்து திறந்து 4 புள்ளிகளை முதல்ல சேர்த்து விடலாம் தானே. புள்ளி சேர்ப்பது தானே இங்கே முக்கியம். எங்கே ஓடி வாருங்கள், வந்து உங்கள் புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். பொக்கிஷம் ஆரம்பித்து விட்டது.

0: வரோ.
1: யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில், யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கேட்கின்றது வானொலியிலே. எங்கே யார் சொல்லப் போகின்றீர்கள் வந்து உங்களுக்கு எந்த பெட்டி தேவை, எந்த இலக்கம் கூறியவுடன் உங்களுக்காக பெட்டி திறக்கப்படும். திறந்தவுடன் அதிலே காணப்படும் பதத்தை, தரவுகளை நான் கொடுப்பேன், பதத்தை நீங்கள் தொடுக்க வேண்டும். கொடுத்தால் உங்கள் புள்ளிகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: மடம் நலமாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன். முதல் முதலில் கை விசேஷமாக வந்திருக்கின்றீர்கள், வியாபாரம் நன்றாக நடைபெறும் என்று. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? வெப்பம் அதிகமா இருக்கு. ஓ, எங்களுக்கு இந்த இரவு நல்ல ஒரு மழை, நான் முதல்ல கூறியிருந்த நல்ல ஒரு மழை பொழிந்திருக்கின்றது. ஆனால் பிரச்சனை இப்ப என்னென்றால், இந்த புகை எங்கள் சுகாதாரத்துக்கு பகையாக இருக்கின்றது. புகை என்பது காட்டுத்தீயிலிருந்து வெளிவரும் புகை. எங்கள் பகுதியில் இல்லை,

0: வெள்ளையாக வருகிறது, குளிராக வருகிறது, புகையாக வருகிறது, இப்படி எல்லாம் வருகின்றது ஐயா, என்ன செய்யலாம்?
1: இயற்கைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது,
0: ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இயற்கையில வாழத்தானே நாங்கள் வந்தோம். அது அது மட்டுமல்ல, இது அதை உணர்ந்து வாழுகிற பக்குவத்தையில் இறைவன் எங்களை கொடுத்து விட்டார். வெக்கம் என்றால் என்ன, குளிர் என்றால் என்ன, இதுக்கு எப்படி செய்ய வேண்டும் பகுத்தறியக்கூடிய புத்தியை கொடுத்து விட்டார். ஆறாவது அறிவை இல்லைன்னா நாங்களும் விலங்கினம் போல், பறவைகள் போல் உண்டாச்சு, உறங்கியாச்சு, பறந்தாச்சு, செத்தாச்சு. வாழ்க்கை வாழ்க்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை வாழ்வதற்கே என்னும் கூறியிருக்காள். அதனால் வாழ்ந்து விடுவோம், வாழ்ந்துதான் பார்ப்போமே. நீங்கள் ஒரு பாடலில் கேட்டிருக்கீங்க, வாழ்ந்து வாழ்ந்து பார்ப்போம் என்று ஒரு பாடல் வந்து நீங்கள் கேட்ட பாடல்ல. சாரி, இப்ப கிருஷ்ணன் அவர்கள் வேற என்ன கூற போகின்ற, பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள்? அமையட்டும், உடல்நலம் பாதுகாப்பா இருக்கட்டும். சரி, இப்பொழுது வந்த விடயத்தை கவனிப்போமா?
1: ஐந்தாம் இலக்கம் ஐயா.
0: ஐந்தாவது சொல்லுவே இலக்கம் ஐந்து எடுத்து விட்டார் ஐயா. ஆகா, ஐந்தாவது இலக்கம். சரி, ஐந்தாவது இலக்கத்தை பெட்டியை நான் சென்று உங்களுக்காக எடுத்து வருகிறேன். வட்ட வடிவமான ஒரு அழகான பெட்டியாக இருக்கின்றது. கொண்டு வந்து வைத்து ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவரணம் சதுர்பூஜம் திறந்துட்டு சீசு சம்போ மகாதேவா என்று கையை தட்டி விட்டேன். திறந்து விட்டது பெட்டி. அப்படியேங்கப்பா, உங்களுக்கு அதிகமான எழுத்துல உள்ள சொல்லு விருப்பமா, குறுகிய எழுத்துக்கள் உள்ள சொல்லு ஒரு எழுத்து அத்தோட நீங்கள் சொன்ன இரண்டு எழுத்துல நாலு மடங்கு, எட்டு எழுத்து. அப்ப மொத்தம் ஒன்பது எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்தாவது இலக்கப்பட்டிக்குள்ளே. ஆனால் மிகவும் சிறப்பானது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பதம் சிறப்பான பதம், சொல்லவே வாயூறுது ஐயா, சரியா? ஆனால் அது வந்து முக்கணிகளில் ஒன்று, அதுவல்ல கேள்வி. அப்படிப்பட்ட பழங்களுக்குள்ளே ஒரு உயிரினம் இருக்கின்றது, அந்த உயிரினத்தை கூறுகின்றது. முக்கணிகளில் ஒன்று, அதிலே ஒன்றுக்குள்ளே இந்த உயிரினம் வாழுகின்றது, இதை இப்படி கூறுவார்கள். அந்த பெயரில் ஒரு பெரிய ஒரு நல்ல பாடலும் இருக்கின்றது. சொல்லு, ஒன்பது எழுத்துக்களை கொண்டது, அதெல்லாம் நான் இப்படி கூறுவேன் விவரித்து. முக்கணிகளில் ஒன்று, அந்த ஒரு கனியினுக்குள்ளே வாழுகின்றது ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தை நாங்கள் இப்படி கூறுவோம் இந்த ஒன்பது எழுத்திலே. இந்த
1: ஒன்பது வந்து
0: அறிஞனப்பா, நீங்கள் அறிஞன. அந்த பாட்டை பாடுங்க.
1: மாம்பழத்து வந்து வாசமரத்து
0: பாட பாடுங்க, சொல்ல ஒண்ணும் பாட பாடும்.
1: மாம்பழத்து வந்து வாசமர சென்று
0: வாடியது என்று அற்புதமான பாடல். மாம்பழத்து வண்டு, பெரிய எழுத்து என்றாலும் சுலபமான சொல்லும். நாகப்பன் அவர்களுக்கும் பெரிய எழுத்து கணக்கு எழுத்து என்றால் உடனே பிடிச்சு சொல்லி விடுவார், சரியா? மாம்பழத்து வண்டு, மாம்பழம் இல்ல, உடனே நீங்க முக்கணிகள் ஒன்றுனா மாம்பழம், அதுக்குள்ளே வாழுகிற பிராணி மாம்பழத்து வண்டு. சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகள் கை விசேஷம். போலி நல்லாதான் போலி
1: பண்ணப்பட்டிருக்கிறேன்.
0: சரி, அப்படி என்றால் சூட்டோட சூடு இரண்டாவது பெட்டியை திரவங்களே இன்னும் இரண்டு புள்ளி பெறலாம்.
1: பத்து
0: பத்து 23 மறந்து. சரி, என்னையா இங்கு உங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் எப்படி அழைக்கிறது, நின்றுட்டு அதிர்ஷ்டமா இருக்கின்றது. அதுவும் ஒரு வட்டம் பெட்டியாக தன்றது கொண்டு வருவோம். வைக்கின்றேன். சம்பவ மகாதேவா திறந்துடு சீசு சுக்கலாம் பலதரம் என்றெல்லாம் கூறுனேன், திறந்து விட்டது. திறந்து இத்தனை மந்திரம் சொன்னா திறக்கத்தானே வேண்டும். சரி, அதற்குள்ளேயும் என்னையா. சரி, இப்பொழுது உங்களுக்கு நீண்ட சொற்கள் வேணுமா, குறுகிய சொற்கள் வேணுமா?
1: கொஞ்சம் வசதியா இருக்கும்.
0: என்ன இப்ப நீங்க இந்த பெரிய ஒன்பது எழுதுல வந்து டப்பலை கூடி விட்டீர்கள் தானே?
2: சரி ஒன்று ஒரு

0: ஒரு எழுத்தை குறைத்து படித்து பார்ப்போம், எட்டு எழுத்துக்களை கொண்டோம், ஒன்பது எழுத்து பெட்டியே நீங்கள் குறிவிட்டீர்கள், இது எட்டு எழுத்துக்களை கொண்டது. இது வந்து பறவை இனங்களில் ஒரு ஒரு குருவி என்று, ஒரு குருவி குருவி இனங்களிலே ஒரு குருவி. ஆனால் இதனுடைய செயற்பாடுகள் தொழிற்பாடுகள் எல்லாம் ஏனைய குருவிகளை விட மிகவும் விசேஷமானது, வித்தியாசமானது. எட்டு எழுத்துக்களை கொண்ட அந்த குருவி என்ன குருவியா இருக்கும்? சாதாரண பறவைகள் குருவிகளை விட இதனுடைய பழக்க வழக்கங்கள், பண்புகள், செயற்பாடுகள், புத்திசாலித்தனம் எல்லாம் வித்தியாசமானது. உங்களுக்கு வர்றது எங்கிட்ட உள்ளதுதான் பெற வேணும், எட்டு எழுத்துல வர்ற குருவியா இருக்க வேணும். எண்ணி பேர நான் மறக்க எண்ணி பாக்குறேன், ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, எட்டு தானே ரெண்டு பக்கம் மாய்ச்சி படித்து பார்த்தா எட்டு எழுத்து தான் இருக்கின்றது. ஒரு குருவி ஞாபகம் வந்து குருவீர்களே, அது எந்த குருவி?
1: சிட்டுக்குருவி.
0: ஆமா, ஏழு எழுத்து. அந்த அது அதை விட கொஞ்சம் பெருசையாது. என்ன விருப்பமான பாடல்?
1: பாடல் வந்து தங்க ரத்தினம்.
0: தங்க ரத்தினம் அடையப்பா, அதுல என்ன பாடல் ஐயா?
1: சந்தன பொதிகையில் செஞ்சல் என்னும் பெண் நாய், சந்தன பொதிகை செஞ்சல் என்னும் பெண் நாய் வந்து வந்து மயக்கி விந்தைகள் செய்கிறாய்.
0: என்ன குருவி என்று வந்துவிட்டார் உங்களுடைய போட்டியாளர் திரு நாகப்பன் அவர்கள் வருகிறார் போல் தெரிகின்றது. இன்னொரு தடவை சரி, மீண்டும் பெறப்போறீர்களா? மாறுங்கள், சிந்தித்து வாருங்கள். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நல் வணக்கம் எங்கள் நாகப்பன் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தை இருவரும் கூறி ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் ஐயா, நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: அவ்வண்ணமே உள்ளோம் நாங்களும் நீங்களும். நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே பொக்கிஷத்தில் இணைந்திருக்கோம். பொக்கிஷம்
1: ஞாயிறன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு வந்தேன், இடம் கிடைக்கல.
0: இல்ல, நீங்கள் அழைத்த போது நான் பார்த்தேன், அதன் பின்பு அழைக்கலாம் என்று பார்த்தேன், கிடைக்கவில்லை உங்களுடைய அழைப்பு எனக்கு. உங்களுக்கு மட்டுமில்லை, வெறும் இருவர் மூவர் இருவருக்கு கிடைக்கவில்லை. தான் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தேன்.
1: அவர்
0: ராமனையா பேசும்போது இருந்து
1: கூப்பிட்டு
0: பாடல் சொல்லவும் இல்லை, அவருக்கு கிடைக்கவும் இல்லை பாடல்
1: விருப்பத்தில். அழைப்பு
0: வரும்போது அழைப்பை எடுத்துக்கொள்வேன், அது முடிந்தவுடன் யாருக்கு அதிசயம் அதிர்ஷ்டம் கொண்டிருக்கொள்வது. ஒரு அழைப்பிலே தானே வருவோம். கவலைப்படங்க அடுத்த மாதம் நடப்பகுதியில வந்து விடுவார் மீரா அம்மா. அப்ப அவர் வந்து பத்து பேரை வச்சு கும்மாளம் அடிச்சு கொண்டிருப்பார்.
1: சரியா,
0: அங்கே காலம் எப்படி இருக்குது ஐயா உங்களுக்கு?
1: எங்களுக்கு தென்மேற்கு பருவ காற்று ஆரம்பமாகிவிட்டது.
0: அப்ப சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, மிதமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது வியாபாரத்தை கவனிப்போமா?
1: அதுதான்
0: ஐயா வாழ்த்துக்கள். கிருஷ்ணய்யாவுக்கு வந்து ஏழு எழுத்துல ஒரு குருவி சிட்டுக்குருவியை தான் தெரியும், தூக்கணம் குருவி தெரியும். நான் யோசிங்க யோசிங்க பாட்டு இருக்கேன், நான் சொல்லல பாட்டு இருக்கேன்னு சொல்லி, தூக்கணாம் குருவி கூடு தூங்க கண்டான். ஒரு புள்ளியை பெற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உத்தியோகபூர்வமாக ஒரு பெட்டியை நீங்கள் திறக்கலாம். 15 உங்களுடைய ஆசை நிறைவேறும் போல் தான் தெரிகின்றது. செம்பு பெட்டியை எடுத்து வருகின்றேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன். அந்த காகசும் அபு காகசும் திறந்தது, சீசு பும் திறந்து விட்டது. ஆனால் அந்த பெட்டியை திறந்தாலும் பெட்டிக்கு மேலே ஒரு வலை போட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அது 9 எழுத்துக்களை கொண்ட ஒரு குருவி அதுக்குள்ளே இருக்கின்றது. மீண்டும் உங்களுக்கு 9 எழுத்துக்களில் ஒரு குருவி வந்திருக்கின்றது. அந்த குருவி ஏனைய குருவிகளின் அமைப்பு கூட கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த குருவியின் பெயரிலே ஒரு திரைப்படம் வந்தது, ஒரு திரைப்படம் இருக்கின்றது. 9 எழுத்துக்களை கொண்ட குருவி, குருவி என்றால் பெருமது.
1: 9 எழுத்தா 8
0: எழுத்துக்களா? நான் சொல்லலை, நான்
1: பிள்ளைங்களுக்கு
0: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9 தானே ஐயா இருக்கு, 9 எழுத்து தான்.
1: சரி ஐயா, நான் சொல்றேன், அந்த குருவி வந்து இரட்டை வால் குருவி.
0: எவ்வளவு ரெட்டிக்காரன் ஐயா நீங்கள் பாத்தீங்களா, ஒற்றை வாழ்னா ரெட்டை வாழ்னா மூன்று வாழ்ந்த குருவிகள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்.
1: நீங்க ஐயா, நீங்க எட்டு எழுத்துன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நான் ரெட்டை வால் குருவின்னு இருந்திருப்பேன்.
0: வாழ்த்துக்கள், 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். இரட்டை வால் குருவி அல்லவா, இரட்டை புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். சிறப்பான பதில். இப்பொழுது நெஞ்சை நிமித்திக் கொண்டு அடுத்தபடியை திரவுங்கள்.
1: 20
0: அடேங்கப்பா, என்னையா நீங்க கொடுத்து வச்ச பிரவியா தான் இருக்கிறீர்கள், அழகான பெட்டியா இருக்கு. அது கொண்டு வருகின்றேன், 20 இலக்க பெட்டியை கொண்டு வந்து வச்சுவிட்டு அதற்கும் மேலே ஒரு வலை போட்டிருக்கின்றார்கள், எழுந்து பறந்து விடும் என்று. ஒரு இது ஒரு குயில். இந்த குயில் 7 எழுத்துக்களோட அடைமொழியோட வருகின்றது. இந்த பெயர் பாடல்களையும் உண்டு. குயில் தான், குயில் என்று முடியும், அடைமொழி அதுக்கு இருக்கின்றது. இப்ப விஜயராகவன் அவர்களுக்கு சேப்பு விஜயராகவன் நாங்கள் குறவில்லை, அடைமொழி வைத்து. அதே போல இந்த கோயிலுக்கும் அடைமொழி உண்டு, அடைமொழி வைத்து கூறப்படும் ஒரு ஒரு கோயில். 7 எழுத்துக்களை 7 எழுத்துக்களை கொண்டது.
1: 7 எழுத்துக்கள்.
0: கொஞ்சம் சிந்தித்தால் பிடித்து விடுவீர்கள். குயில் என்று கூறுகின்றேன், அந்த குயிலுக்கு 5, 2, 4, 7, 5, 4, 3, 7 இருக்கின்றது. இது வந்து 7 எழுத்துக்களை கொண்டது. இப்படி கூறுவோம். அநேகமாக கவிஞர்கள் இந்த பதத்தை உபயோகிப்பார்கள்.
1: பாடல்ல வந்திருக்குதாங்க?
0: ஓ ஓ ஓ ஓ ஓ வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் பெற வேண்டும். கட்டிக்காரன் நல்லது, கட்டிக்காரன். இன்னும் உங்களுடைய உங்களை நினைத்துதான் பெரிய புள்ளிகள் நீண்ட சொற்களையும் கொண்டு வந்து எடுப்பதற்காக வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை நேரம் 11:59 நிமிடம் என்று காட்டுகின்றது. எங்களுக்கு உங்களுக்கு 9:29 நிமிடம் என்று காட்டும் வேளையிலே யார் சொல்வதோ யார் சொல்வதோ, இது பொக்கிஷம் மூன்றில் தமிழ் வானொலியின் பாரம் ஒரு நாள் மலரும்.

0: தன்னுடைய ரெண்டு புள்ளியையும் காப்பாற்ற வந்து விட்டார் நாகப்பன் மீண்டும். பாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம். அந்த குயில் பேர் வந்து அக்கா குயில் ஐயா?
0: அக்கா அக்கா குயில் அல்ல, அப்படி வரவில்லை. அதன் அழகை குறித்து சொல்லும்.
1: அழகை குறித்து சொல்லும்,
0: உறவை குறிக்கவில்லை. அதேமா காதலர் காதலியை வர்ணித்து பாடும் பொழுது அந்த பாடல்கள் எல்லாம் இந்த சொல்லி வருகின்றது.
1: ஏழு எழுத்துக்கள்.
0: ஏழு எழுத்துக்கள்.
1: சரி சரி, யோசனை செய்து வருகிறேன்.
0: இன்னொரு ஒரு தரவு உங்களுக்காக தருகின்றேன். ஒரு பாடல் ஒன்று இருக்குது, சின்ன சிறிய என்ற ஒரு பாடல்ல குயில் என்று வராமல் பறவை என்று இந்த இந்த சொல்லோட வருகின்றது. இந்த அடைமொழியோட புரியுதா? சொல்லிவிட்டார். வாழ்த்துக்கள். எங்க இந்த திறமை வைத்துக் கொண்டு அடுத்த உறவு ஓடி வர வேண்டும், கொண்டு வர வேண்டும். பாடலை பதிலை கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: கண்டுபிடிச்சிருக்கா?
1: அதுக்குள்ள அனிஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லும் போது கட்
0: பண்ணிட்டேன். இதுதான் மந்திரி சொல்லை கேட்கணும், ராசா தண்டி எண்ணத்துக்கு முடியும். ரெண்டு புள்ளிகள் சரி, அதனால என்ன இப்பொழுது இதை கூறுங்கள், இதற்கு கூற முடியும் தானே? நல்ல ஒரு தரவு உறுதியா கொடுத்திருந்தேன்.
1: சொல்லுங்கள் ஐயா.
0: சொன்னது கேட்கவில்லையா? ஏழு எழுத்துல உள்ள ஒரு பறவை குயில், அதை ஒரு அடைமொழியோட கூறுவார்கள். சின்ன குயில், பெரிய குயில், கருங்குயில் என்பது போல இது ஒரு குயில். கவிஞர்கள் உபயோகித்திருக்கின்றார், பாடல்களையும் வந்திருக்கின்றது.
1: சின்ன பறவை
0: இல்ல, ஒரு ஒரு குயில் ஐயா, குயில் குயில், அதற்கு ஒரு அடைமொழி முன்னுக்கு இருக்கின்றது. இப்ப நாங்கள் பண்ண சின்ன பெரிய அழகிய என்பது போல இதுக்கும் இந்த குயில், இந்த குயிலுக்கும் முன்னுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. அதையும் சேர்த்து ஏழு எழுத்துக்களா வரும். தூக்கணங்குறிய விட்டுட்டீங்களே பாத்தீங்களா? சரி, மாம்பழத்து பண்டை கறி உங்களுக்கு சரி. இப்ப போற பட்டி ஒன்று போக போற, இது இது முடியாதா?
1: இருபத்தி மூணு,
0: இருபத்தி மூணு தானே உங்களோட அதிர்ஷ்டம் இலக்கம். சென்று எடுத்து கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்து கதவு சிசு என்று விட்டேன், திறந்து விட்டது. உள்ளே பார்த்தால் ஒரு வார்த்தியம் இருக்கின்றது. வார்த்தியம் இது இசைக்குழுவிலேயும் பாவிக்கப்படுகின்றது. அரசர்கள் காலத்தில் செய்திகளை அறிவிப்பதற்கு இந்த வாத்தியம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டு திரிவதையும் இப்படி சொல்லுவார்கள். சும்மா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதற்கும் இந்த வார்த்தையை உபயோகிப்பார். ஒரு வாத்தியத்தினுடைய பெயர். எத்தனை எழுத்துக்கள்? ஆறு எழுத்துக்கள். இது இது அது இன்னும் இது அடுத்து இன்னும் ஒரு சுலபமாக்கி விடுறேன். இது வந்து தட்டுகிறது, ஊதுகிறது, தடபுறதெல்லாம் இருக்குல்ல வாத்தியம், இது அதுல இது வந்து தட்டுறது. தடியால தட்டலாம்.
1: கொட்டுமுரசு.
0: எத்தனை எழுத்து?
1: கொட்டுமுரசு எழுத்து வருது
0: இல்ல, அது அது இந்த இந்த இந்த இந்த கருவி விஷயத்தை வெளிப்படுத்துவ அம்பலப்படுத்துவதற்கு உபயோகிக்கப்படுத்துவது.
1: அம்பலப்படுத்துவது
0: சும்மா பார்த்து பகிரங்கப்படுத்தி கொண்டிருப்பதை கூறுவது எப்படி? பாடசால வாழ்க்கையில் நாங்கள் சும்மா பரசாத்தி கொண்டிருக்கின்றான் என்பதற்கு இப்படி ஒரு பதம் இருக்கின்றது. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த குயில் வந்து வண்ண குயிலா இருக்குமோ
0: என்றுதான் நானும் நினைக்கிறேன் ஐயா. அப்படித்தான் இங்கே எழுதியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வண்ண குயில் எப்படி பிடிச்சிருக்கா? அதை நான் சொன்ன தரவில் எந்த தரவை கொண்டு
2: பிடிச்சிருக்கேன்.
0: நீங்கள் சென்று விட்டீர்கள், நான் இறுதி தரவு தரும் பொழுது நீங்கள் அதற்கிடையில் அது மட்டும் இல்ல, நான் அங்க இன்னும் ஒரு தரவு தந்தேன். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்ற பாடலையும் குறிப்பிட்டிருந்தேன். அந்த பறவையே மாற்றி விட்டா சரி. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை. இவரும் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு போயிட்டார். உங்களுடைய இரண்டாவது பதத்தை நீங்களே கூறுறபடியே உங்களுக்கு அந்த இரண்டாவது புள்ளி கொடுக்கப்படுகின்றது. சரியா? நீங்களே திறந்த பெட்டி. நியாயமா இல்ல, நம்ம ஒரு கடைக்காரர்ன்றா நியாயம் இருக்கணும். அப்பதான் நீங்க மீண்டும் பெறுவீர்கள். இப்ப கொள்வது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வண்ண குயில் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்ற இடத்திலே வண்ண சின்ன குயில், பெரிய குயில், வண்ண குயில், நீல குயில், கருங்குயில் என்றெல்லாம் அடைமொழி இருக்கின்றது. இது வண்ண குயில்.
2: வண்ணத்துல
0: வண்ணத்துல எங்கேயா சின்ன குயில் இருக்கு? அதுல கருப்பும் புள்ளப்புள்ளியும் தானே இருக்கும். வண்ணம் வந்து நாங்கள் கூறுவது பச்சை சிவப்பு மஞ்சள் எல்லாவற்றையும் இல்லையா? அப்படி சார் வாழ்த்துக்கள். சில அப்ப இப்ப இன்னொரு பெட்டிக்கு செல்வோமா?
2: சொல்லாம ஐயா, 25 இதுதான் முதல் பெட்டி ஐயா, இதுதான் முதல் பெட்டி, இன்னொரு பெட்டி இல்ல, இதுதான் முதல் பெட்டி
0: இல்லையே
2: ஐயா. முதல்ல சொன்னது தரவு சொன்னது தானே சொன்னேன்
0: நானு, ரெட்டை வாங்கிற விஷயம் நீங்க இல்லப்பா.
2: அதெல்லாம் போன தடவை சொல்லி முடிச்சாச்சு.
0: இப்ப நீங்க இல்ல இல்ல இப்பொழுது வந்து வண்ணப்பையில் சொன்னீர்கள் அல்லவா?
2: ஆமா ஐயா, அது போன தடவை திறந்ததுக்கு திறக்கிறதுக்கு இதுதான் முதல் தடவை முதல் பெட்டி.
0: ஓ, போன தடவை திறந்த பெட்டி வண்ண புயல் என்று சொல்லாமல் போய்விட்டு நீங்கள் திறந்த பெட்டி தானே?
2: ஆமாம் ஐயா.
0: அந்த பெட்டியை இப்பொழுது வந்து கூறிவிட்டு இல்ல, இது யாருடையது? உங்களோட பெட்டியா கிருஷ்ணனுடைய பெட்டியா?
2: நான் திறந்த பெட்டி தான் ஐயா, நான் சொல்லிட்டேன்.
0: ஓ சரி,
2: இந்த முறை எனக்கு இரண்டு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றேன், வேற ஒண்ணும்.
0: ஓ, இரண்டு வாய்ப்பு இருக்கின்றது, அதை நான் இல்லையே என்று கூறவில்லை. சரி, இப்ப முதலாவது பெட்டியை திறப்போம்.
2: முதலாவது பெட்டி 25.
0: ஓ, இப்பொழுது வந்து திறந்த பெட்டி 23, கிருஷ்ணன் திறந்த பெட்டி என்ன? உங்களுடைய 20வது பெட்டியை முதலே கூறி உங்களுக்கு புள்ளிய நான் தந்துடன். இப்பொழுது உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. சரி, எந்த பெட்டி எந்த பெட்டி வேண்டும்?
2: 25.
0: சுவாரஸ்யமான பெட்டிகளா இருக்கின்றது இந்த வாரம். இப்ப இது ஒரு வாரமாக சேகரித்த பெட்டி, அவர்கள் ஓர்டர் கொடுத்து சேமித்த பெட்டி ஐயா. அந்த பெட்டி சில பொருட்கள் நாங்கள் ஓர்டர் பண்ணி எடுப்போம், ஆர்டர் கொடுத்தால் செய்து அதே ஒன்று. மாம்பழத்து வண்டு, தூக்கணாங்குருவி, ரெட்டவால் குருவி, வண்ணகத்துக்கு, இதெல்லாம் நினைத்து சொல்லி வச்சு சேமித்தது இந்த பெட்டிகளை. அதே போன்று இன்னும் ஒரு பெட்டி வருகின்றது. இந்த பெட்டிக்குள்ளே கொண்டு வந்து வைத்தேன். கடமுடா கடமுடான்னு சத்தம் கேட்கறது என்னென்று திறந்து பார்ப்போம். திறப்பதற்காக அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சிசு என்று திறக்க பண்ணிவிட்டேன். திறந்து விட்டது பெட்டி. பெட்டியை திறந்தால் அதற்கு உள்ளே 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு வாகனம் ஐயா. சரியா? 6 எழுத்துக்களை கொண்ட, கிராமப்புறங்களிலே அதிகமாக இருக்கின்றது. இதுல நல்ல பாடலும் இருக்கின்றது, ஒரு பாடல்ல 2-3 பாடல் இருக்கின்றது. அது சொல்லுங்க.
2: மாட்டு வண்டி
0: மாற்றி யோசிக்க வேண்டும். மாட்டு வண்டியில பல வண்டிகள் இருக்கு தானே ஐயா?
2: கட்டை வண்டி,
0: கட்டை வண்டி, கட்டை வண்டி, கப்பாத்த வண்டி, கட்டை வண்டி. சிறப்பு சிறப்பு குறிவிட்டீர்கள். கெட்டிக்காரன், 2 புள்ளிகள் ஆயத்தமாக இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு நீரே இடுவதற்காக 2 புள்ளிகள். வாழ்த்துக்கள். எப்படி நல்ல போதும். கட்டை வண்டி, வண்டியிலையும் பல இருக்கின்றது. அதுல நீங்க மாட்டு வண்டி, அதை மாத்தி வச்சா கட்டை வண்டி. கட்டை வண்டி, கட்டை வண்டி, பல இடத்துல வருவது கட்டை வண்டி பாடல் என்ன, கட்டை வண்டி. இது எல்லாம் உங்களுடைய பேச்சு வழக்கிலே நாட்டுப்புறங்களிலே உள்ள பதங்கள். ஒற்றை குதிரையை போட்டு இங்க சவாரிகள் செய்வார்கள், குதிரை ஓட்டங்கள். அதற்கு இதற்காக
2: சக்கரம் எல்லாம் செய்யறதுக்கான ஆளுகளே இல்ல ஐயா
0: இப்ப இல்லன்னு. அது இன்னும் அந்த நாள்ல பண்ணையார்களுக்கு கட வண்டியா பெரிய அதான் கார் அந்த நாளையில ஐயா, வாகனம். சரி, இப்ப அடுத்து வரும் பெட்டி உங்களுக்கு மேலேயா கீழேயா? 25 மேலேயா கீழேயா?
2: பெட்டி எண் 30,
0: இறுதி பெட்டி. வாழ்த்துக்கள். 30வது இலக்க பெட்டியையும் சென்று எடுத்து வருகிறது. அழகா இருக்கு ஐயா அந்த பெட்டி, பாத்தீங்களா? அழகான பெட்டி, இவ்வளவு அழகா செய்து வச்சுக்கிறார்களே. சரி, கொண்டு வந்து வைத்து விட்டேன். சம்போ மகாதேவா சுக்கலாம் பலதரம் கோவிந்தா கோவிந்தா, திறந்து விட்டது ஐயா. இது 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். என்ன எனக்கெல்லாம் பெரிய பெரிய எழுத்துக்களை வருகிறது, நீங்கள் சொல்ல வேண்டும் என்று. 8 எழுத்துக்களை கொண்டது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரியாகத்தான் இருக்கிறது. 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதத்துக்குரிய பொருள் பெண்கள் அதிகம் உபயோகிப்பது. அது மட்டுமல்லாமல் நடிகர்கள் கலைஞர்கள் கூட இதை உபயோகிப்பார்கள். அது எதுவாக இருக்கும்?
2: ஒப்பனைக்குரிய பொருளாக
0: ஒப்பனை அழகு அழகு சாதனமாம் அழகு சாதனம். அநேகமாக பெண்கள் வெளியே வெளிக்கிடும் போது இது இது இல்லாமல் பெறமாட்டார்கள். அநேகமாக நூற்றுக்கு நூறும் கூடவில்லை தான். ஆனால் நகரப்புறங்களே கண்டிப்பாக உபயோகிப்பார்கள் வெளியே போகும் பொழுது. இந்த உபயோகத்துக்கு இந்த உபயோகப்படுத்துகிற பொருள் மேலை நாடுகளில் இருந்து அந்த நாகரிகம் வந்தது. ஆனால் மேலை நாடுகளிலே அது அழகுக்காக பாவிக்கப்படவில்லை, பாதுகாப்புக்காக பாவிக்கப்பட்டது.
2: மேலை நாடுகள்ல பாதுகாப்புக்காக
0: பாதுகாப்புக்காகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அது இப்ப அழகு சாதனத்திலே வந்து விட்டது. இது இல்லாமல் போக மாட்டார்கள் அப்பா பெண்கள். நாடகங்கள் நகரப்பகுதி கிராமப்புறத்திலும் உபயோகிக்கிறார்கள் எல்லோரும். அல்ல
2: கிராமப்புறத்துல அடிக்கடி இருக்காது
0: இருக்காது. கிராமப்புறத்துல அதையெல்லாம் பாவிப்பதை அதை அநாகரிகம் என்று சொல்வார்கள். அடுத்தது நாடகங்கள் திரைப்படங்களுக்கு ஆண்களும் உபயோகிக்கின்றார்கள் ஒப்பனையிலே.
2: நினைக்கிறேன்
0: கோவை தமிழன் ஐயா உதட்டு சாயம் சரியா லிப்ஸ்டிக் அதுதானே உதட்டு சாயம் இதெல்லாம் எங்களுடைய உள்ளூர் பொருள். உதட்டு சாயம் இது எங்களுடைய எங்களுடைய கிராமங்களில் எங்களுடைய தாய் தந்தைகள் சகோதரிகள் எல்லாம் அதை உபயோகிக்கவில்லை. அதை அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் உண்மையிலே இது மேலை நாடுகள் குளிர் நாடுகளிலே குளிர்னால் உதடு பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று இலக்கமாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு கழிம்பிலே செய்யப்பட்டது ஆரம்ப காலத்திலே. அதை பார்த்துவிட்டு நம்மவர்களும் பூசிக்கொண்டு வருகிறார்கள். ஆடின நிறத்துக்கும் உடுத்திருக்க புடவை நிறத்துக்கும் இந்த நிறத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பார்க்க. அந்த இது மாதிரி தான் இருக்கும், சோளக்காடு பொம்மை மாதிரி இருக்கும். அதையெல்லாம் பூசிக்கொண்டு வரும்பொழுது அப்படி பூசுபவர்களை எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு மாஸ்க் போட மாட்டோம், மாஸ்க் எல்லாம் கொடுக்க மாட்டோம். மாஸ்க் சார் இப்பொழுது நீங்கள் நான்
2: நினைக்கின்றேன்
0: என்னவென்றால் கூறலாம். அது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு வாத்தியம், ஒரு வாத்தியம். அதாவது வந்து விஷயத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த வாத்தியத்தை உபயோகிப்பார்கள். அதை மக்கள் மத்தியில் எங்கள் பாடசாலை வாழ்க்கையில நாங்களும் சும்மா சொல்லிக்கொண்டு இருக்கிறான் பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக இந்த இந்த கருவியின் பேரை கூறுவோம். இப்ப ஒரு சம்பவம் நடக்கணும்னா அங்க முறை சொல்லிக்கிறது அங்கே தமிழ் வாசிக்கிறார்கள் என்று கூறுவது அந்த அந்த வாத்தியம் என்னென்னதுக்கு பாவிக்கப்படுதோ இது இப்படி பகிரங்கப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு வாத்தியம். அவர் வந்து சொன்னார் முரசம்மன் சொல்லி சொன்னார் கிருஷ்ணன் தொட்டார். ஆனா அது அல்ல அந்த பதம், அதே போன்று உண்டு. எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த இந்த இந்த பதத்தை உபயோகிப்போம்.
2: சரி யோசனை செய்து வருகிறேன் ஐயா. நான் இப்பதான் கேட்டேன்.
0: சரியா நன்றி நாகப்பன் அவர்களே. கடிகாரம் இப்ப நீங்க கட்டாய ஓய்வில் சிறந்தீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. இது மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. காற்றலில் இரண்டு உறவுகள் தான் இந்த விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஏ நேயர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லோரும் வர வேண்டும், பங்கு பெற்ற வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அப்பொழுதுதான் உங்களுக்கு பாடல்களும் நேர் விருப்பமாக கிடைக்கும். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் மீண்டும் வரும்பொழுது பாடலை கூறுவார் என்று எண்ணுகின்றேன். முன்னிலை தமிழ் வானொலியின் உங்களுடைய நேரம் இப்பொழுது 9:46 காட்டுகின்றது. தென்னகத்திலேயும் ஈழத்திரு நாட்டிலேயும் இன்னும் இங்கிலாந்து நாட்டிலே இப்பொழுது 5:16 என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு 12:16 நண்பகலை காட்டுகின்றது. வழக்கம் போல வெப்பம் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. எங்கே என்ன பாடல் இதுதானே அந்த பாடல்?

0: வணக்கம் நாகப்பன், வணக்கம். இணைத்து விட்டேன் உங்களை. வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த வாசல் கருவியின் பெயர் வந்து தம்பட்டம்.
0: வாழ்த்துக்கள், சரியான பதில். சும்மா தம்பட்டம் தட்டி கொண்டிருப்பாங்கன்னு சொல்லு. தம்பட்டம் என்பது நல்ல ஒரு வார்த்தையும். வாழ்த்துக்கள், உங்களுக்கு மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். அடுத்த பெட்டிக்கு இருக்கின்றீர்கள். தலைவர் அவர்கள் வருவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். அவர் வருவார் மீண்டும். இப்பொழுது நீங்கள் அடுத்த பெட்டிக்கு செல்லுங்கள்.
1: பெட்டி எண் 9.
0: 9 9 9 அது என்னையா, நீங்கள் இன்று பாத்தியத்திலே இருக்கிறீர்கள். வெளியே படம் கண்டுவிட்டேன், கொண்டு வருகின்றேன். என்ன பதம் என்று பார்ப்போம். அந்த காகசம், அபு காகசம், திறந்தது சிசு, திறந்து விட்டது பெட்டி. அங்கே இன்னும் ஒரு வாத்தியம் இருக்கின்றது, 5 எழுத்துக்களை கொண்ட வாத்தியம். இது ஆலயங்களில் எல்லாம் பரிவாரங்கள் போகும் போதெல்லாம் பாவிக்கப்படுகிற ஒரு ஒரு வாத்தியம். இந்த வாத்தியத்தின் முதல் இதிலே உள்ள சொல்லின் பெயர், அந்த உச்சரிப்பிலே பாடல்கள் வந்திருக்கின்றது. புதிய திரைப்படத்து பாடலும் வந்திருக்கின்றது. ஊர்வலங்கள் போகும் 5 இது வந்து 5 எழுத்துக்கள் ஐயா.
1: 5 எழுத்துக்கள்.
0: உபயோகிப்பார்கள். இது கிராமிய பண்போடு சேர்ந்தது. மகிழ்ச்சியாக பெருமைக்குரியதான ஒரு வாத்தியத்தை உலகம் வாழ்த்துக்கள் கூட வாசிப்பார்கள் வரும்பொழுது. அப்படி அதை அந்த பதத்தை 2 தரம் சொன்ன வார்த்தையோடு ஒரு பாடலின் முதல் வரியில் 2 தரம் அது வருந்து ஆரம்பிக்கிறது அந்த பாடல். ஒரு பாடல்ல ஆரம்ப வரியில இந்த பதத்தை 2 தடவையும் சொல்லிக் கொண்டு வருகிறது. சொன்னால் மறுபடியும் கணக்கு இல்லை. 5 எழுத்து தான் ஐயா. 5 எழுத்து தான். செய்து வாருங்கள். நன்றி ஐயா. பாடலையும் நினைத்துக் கொண்டு வாருங்கள். நன்றி. அடுத்த உறவை அனுப்பும். வணக்கம், வணக்கம் தலைவர் அவர்களே. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம். இணைத்து விட்டேன்
2: ஐயா.
0: வணக்கம் வணக்கம். இணைத்து விட்டேன். நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கிறேங்க ஐயா. ரொம்ப நாளாச்சு, 2-3 நாளாச்சு உங்ககிட்ட பேசி.
0: ஓ, 2-3 நாளாக போய்விட்டது. நீண்ட நாள் போல் தெரிகின்ற தோன்றுன்றது இல்லையா. இடைவெளி விடக்கூடாது. இருக்கின்றோம் இருக்கின்றோம். எங்களுக்கு நேற்று இடி முழக்கங்களோடு பெருமழை பொழிந்து மின்னெல்லாம் நின்று கணனிகள் எல்லாம் துப்புரவாக நின்று ஒரு ஒலியும் பெறாமல் இருந்து நான் கடினப்பட்டு மகளினுக்கு அழைத்து மகளின் உதவி என்னுடைய எனக்கு காட்டி தந்தபடி நான் முடிந்தவரை கொண்டு சென்றேன். ஒரு இந்த சத்தம் என்ற ஒலி பதிவு அந்த ஒலி பெருக்கி பகுதி என்னால் முடியவில்லை. மகளை அழைத்து அவன் அந்த வந்து டெக்னீஷியனோட சேர்ந்து எல்லாம் சரிப்படுத்தி போட்டோம். ஒரு அரை மணி நேரம்
2: பிடிச்சிருக்கின்றோம்.
0: மீராம்மா அடுத்த மாசம் ஜூலை மாதம் 17-18 இங்கே நிற்பார் வருவார் என்ற ஒரு உத்தேசம். எழுத்துக்களை கொண்டது இந்த வார்த்தியம் அநேகமாக பெரிய ஊர்வலங்கள் கொண்டாட்டங்களிலே பாவிப்பார்கள். அல்லது ஆலய திருவிழாவிலே, கிராமப்புறத்து திருவிழாக்களிலே சுவாமி ஊர்வலம் வரும் பொழுது இது வாசிப்பார்கள். இது வந்து 5 எழுத்துக்களை கொண்டது. மரியாதைக்குரிய ஒரு நிகழ்ச்சிகளில் இதை செய்வார்கள். பக்தியோடு வருவதற்கெல்லாம் செய்வார்கள் இந்த வாத்தியத்தை. 5 எழுத்துக்களை கொண்டது இந்த எழுத்திலே இந்த பதத்தை வைத்து ஒரு பாடலும் இருக்கின்றது ஐயா. அந்த பாடல் இரண்டு தரம் இந்த பதத்தை கூறுகிறது.
2: ஐயா மத்தலம் மாயித்தலம்
0: கிட்டத்தட்ட அது போல, ஆனால் பொருந்தவில்லை. என்னிடம் இருக்கிறது ஒரு பெயராக இருக்கின்றதே. இன்னொரு தடவையோ செய்யுங்கள்.
2: மத்தளம் சொல்லுவாங்க எங்க பக்கம், மத்தளம் வாங்க, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்களா? ஐயா
0: வாத்தியங்கள் பல வாத்தியங்களுக்கு தானே, மத்தளம் மட்டும் இல்லையே, ஒரு வாத்தியங்களும் இருக்கு தானே.
2: சரி சரிங்க, மூன்று எழுத்து தவில் வாங்க. சரிங்க, நான் அது விட்டுருங்க, அடுத்தது வர பெட்டி திறக்கிறேங்க.
0: சரி, ஒரு பெட்டியை திறக்கணும். உங்களுக்கான பெட்டி எது வேண்டும்
2: ஐயா? ஐந்து சொல்லிட்டா, கேட்டுட்டாங்களா ஐயா? ஐந்து
0: ஐந்து தான் மாம்பழத்து வண்டு. அதை உடனே கிருஷ்ணன் மாம்பழத்து வண்ட பிடிச்சு போட்டேன்.
2: கேட்டேன் வந்து ஒன்பதாவது ஏழு
0: ஏழாவது வந்து விட்டது ஐயா. ஆஹா, ஏழாவது இலக்கம். சரிங்கிறது கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன், கை தட்டுகின்றேன், கொட்டுகின்றேன், திறக்கவில்லை. உடனே வீட்டு வைக்க வேண்டிய நண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு. சி சு பூம் சி பூம் பா திறந்து விட்டது. இது ஒரு பழம்.
2: சரிங்க,
0: இந்த பழம் பெரிய மரத்து, பெரிய மரத்திலிருந்து வரக்கூடிய பழம். ஏழு எழுத்துக்களை கொண்டது. ஆனா இந்த பழம் ஏனைய பழங்களை விட ஒரு வித்தியாசமான குணம் இருக்குது. என்ன, இது நாங்கள் பாவிக்க உபயோகிப்போம் இந்த பழத்தை. இந்த பழத்தை நாங்கள் உபயோகிப்போம். பெரிய மரங்கள்லேருந்து வருடத்துக்கு வருடம் முழுவதும் கிடைக்காது இந்த பழம், அந்தந்த சீசனுக்கு தான் வரும். சில இடத்துல பன்னிரண்டு மாதம் எடுக்கலாம். இதுக்கு தண்ணீர் ஊட்ட தேவையில்லை, கட்டி வெட்டி ஒட்டி பசலை போட தேவையில்லை. தானாக வளர்ந்து தானாக உயர்ந்து தானாக தரம் பலன் தரக்கூடிய ஒரு பழம். வீட்டிலே எங்கள் சமையலுக்கு எங்கள் அன்னையர்கள் சகோதரிகள் எங்கள் சமையல் பாகத்திலே இதை உபயோகிப்பார்கள். ஏழு எழுத்துக்களை கொண்டது. இந்த விசேஷ விசேஷ குணத்தை சொன்னால் நீங்கள் சொல்லலாம், சொல்லத்தானே வேண்டும். என்ன, நான் விற்கும் போது நல்லது திறமானதுன்னு சொல்லித்தானே விற்க வேண்டும். அப்ப நீங்க கொள்வன செய்வீங்க. இந்த பழத்தில் உள்ள மற்ற பழங்களுக்கும் இந்த பழங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், உள்ளே இருக்கிற பழத்தின் சதையும் வெளியே இருக்கிற தோலும் ஒன்றோடு ஒன்று முட்டாது பழுத்ததன் பின்பு. புளியாம்பழம் வாழ்த்துக்கள். ஓடும் புளியம்பழமும் போல என்ன பழமொழி உண்டு அல்லவா? பன்னிரண்டு மாதமும் கிடைக்குமா? இல்ல, ஒரு சீசனுக்கு தானே இல்லையா?
2: ஆமாங்க ஆமாங்கய்யா. அதாவது மாம்பழத்துக்கு
0: முன்னாடி
2: வருங்க,
0: புளியமரம்
2: அதிகமா
0: கூறுங்க கூறுங்க.
2: புளியம்பழம் அதிகமா காப்பு விட்டாக்க மாம்பழம் விளைச்சல் குறைவா இருக்குன்றது ஒரு
0: அனுமானம். இந்த புளிய மரத்தை யாரும் ஊன்றி பராமரித்து எல்லாம் வளர்ப்பது இல்லை இல்லையா? தானாக வளரும்.
2: ஆமா ஆமா,
0: நாங்க சும்மா புளியாங்கோட்டு ஈர நிலத்துல போட்டு விட்டா உடனே முளைத்து வந்துவிடும் இல்லையா? எனக்கு நல்ல அனுபவம் புளியங்கோட்டையில். பாடசாலையிலே நாங்கள் ஆண்கள் பெண்கள் கலந்து படிக்கும் பாடசாலையிலே ஒரு ஆறாம் ஏழாம் வகுப்பு அந்த காலத்திலே எங்கள் பெண் சகோதரிகள் கையிலே ஒரு சின்ன ஒரு டப்பா கொண்டு வருவார். தையல் தையலுக்கு உபகரணங்களை வைத்துக் கொண்டு வருவதற்கு புளியங்கோட்டை வச்சு கொண்டு வருவார்கள். எங்களை கொடுப்பார்கள் அந்த புளியங்கோட்டையை ஓட்டிலே போட்டு வரத்து போட்டு கொடுப்பார்கள். அந்த புளியங்கோட்டையிலே பல்லாங்குழி ஆடுவார்கள் இல்லையா ராஜ்குமார்? ராஜ்குமார் என்னையா நடந்த, ரெண்டு புள்ளி எடுத்த உடனே கலைஞ்சு விட்டீர்களா ராஜ்குமார்? உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் பெற வேண்டும். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, ராஜ்குமார் அவர்கள் மீண்டும் பெறலாம். அவர்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த சொல்லிட்டாங்க
0: வாத்திய கருவி இன்னும் சொல்லவில்லை. இப்பொழுது ராஜ்குமார் வந்தர் பட்டி திறந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட பழம் என்று கூறியிருந்தார். புளியம்பழம், அந்த தரவுகள் கேட்டீர்களா?
1: புளியம்பழம்.
0: புளியம்பழம்
1: கேட்கலையா? நானு டயல் பண்ணிட்டு இருந்ததுனால கேட்க முடியல.
0: ஓகே ஓகே. அது இவர் ராஜ்குமார் இணைந்திருந்தால் சொல்லிவிட்டால் புள்ளி கொடுக்கும் போது ஆளை காணவில்லை. போதுமன்ற
1: மனமே
0: சரி, அவர் வருவார், மீண்டும் வருவார். அந்த வாத்தியம் சொல்லப்படவில்லை, நீங்கள் தான் இந்த வாத்தியம் ஒன்பதாவது இலக்கம்.
1: ஆமா,
0: பிடிச்சீர்களா, கண்டுபிடிச்சீர்களா?
1: அது வந்து கின்னாரம்
0: வாழ்த்துக்கள். கின்னாரம் கின்னாரம் என்ற ஒரு பாடல் இருக்கு அல்லவா?
1: விட்டு வந்து
0: ஒட்டி போடுவார். சரி, இப்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது? எங்க சொல்லாமல் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். வாழ்த்துக்கள். சரி, இப்ப உங்களுக்கான பெட்டிக்கு பாருங்கள்.
1: பெட்டி எண்
0: 18 நாள் போராட்டம் அல்லவா பாரதத்தில் நடந்தது. 18 நம்பர், 18 விளையாட்டு வருகிறது. 18 பதத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அந்த பதத்தை எடுக்கவில்லை, பெட்டியை எடுத்தேன், பெட்டியை கொண்டு வந்து வைத்தேன். கப்பக்குவமாக அண்ட காகசும் அபூ காகசும் திறந்துடு சிசு என்ற தாரக மந்திரம் மிகவும் உச்சாரணம் பண்ண பெரிய வலிச்சேர்ந்த மந்திரம் திறந்து விட்டது. திறந்தால் அங்கே 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் அநேகமாக திருமண வைபவங்கள், ஒரு நல்ல நல்ல நல்ல வைபவங்கள் எல்லாம் இது காணப்படும். அது நான் குறிக்கொண்டு வருகிறேன், இப்ப ஆரம்பிக்காதீங்கள், சிந்தனையை செய்யுங்கள். திருமண வைபவங்கள்ல இருக்கும் அந்த திருமண வைபவத்திலே கோவில்கள்லே ஆலயங்கள்ல இருக்கும் வீடுகளிலே நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது கூட இதை அமைப்பார்கள். இது இது பாத்திரம், நீர், தேங்காய், மாவிலை, பூ, சந்தனம், குங்குமம், விபூதி இத்தனையும் அதிலே இருக்கும். அது எதுவாக இருக்கும்? மங்களகரமாக இருக்கும், மங்களமான காரியங்களில் நிச்சயமாக இருக்கும்,
1: நிச்சயமாக இருக்கும்.
0: திருமண வைபவத்தின் போது மணமகன் மணமகள் நிச்சயமாக இது இருக்கும் இடத்தை சுற்றி வருவார்கள். பெரிய தரவு தந்து விட்டேன்.
1: அது அந்த சொல்லுவாங்க சரியா எடுத்த உடனே ஞாபகத்துக்கு வரல.
0: இல்ல உங்களுக்கு தெரியும்,
1: சரி தெரியும். 4 எழுத்து தான் வருது. 5 எழுத்துக்கள் ஐயா?
0: 5 எழுத்து ஐயா, 5 எழுத்துக்கள்.
1: தேங்காய் பழம் எல்லாம் வச்சிருப்பாங்க,
0: எல்லாம் அதுல எல்லாம் அதுலயே எல்லாம் காணப்படும். நெல்லு நெல்லு கூட காணப்படும், வாழை இலை காணப்படும், எல்லாம் அமைந்திருக்கும் அந்த இடத்துல. அதுல அதெல்லாம் இருந்தா தான் அது இந்த பெயர் பெறும். பூ, பழம், பாக்கு, வெத்திலை, கப்புறம், அந்த பத்தி குச்சி, சந்தன குச்சி எல்லாம் அதுல. அதாவது மங்களமான நிறைவானது உண்டு.
1: தாம்பாளம்
0: பொருந்தவில்லை, ஆனால் அதை வந்து தனித்தனியா வைத்திருந்தா அதுக்கு அப்படி பேர் வராது. அந்த அந்த நிலையில் வரும் பொழுதுதான் அதற்கு அப்படி பெயர். அந்த இருப்பதில் அந்த எடுத்தெடுத்து தனித்தனியா வைத்துவிட்டா அந்த பெயர் வராது. நான்கலத்திலேயும் அது கொண்டிருக்கிறது, ஆனால் எல்லா இடத்திலேயும் நான்கலத்திலே அதை பாவிப்பது. அது அநேகமாக திருமண காலங்கள், பூப்புனித நீராட்ட விழா போன்றவற்கு மிகவும் முக்கியமானது.
1: அது மணவரை
0: இல்லையா? மணவரை
1: நான்கெழுத்துக்கள்,
0: இது ஒரு இடத்திலே எல்லாம் அமைந்தபடியால் தான் இந்த பெயர் அதுக்கு வருகிறது. ஒரு இடத்திலே இதெல்லாம் நான் சொன்ன பொருள் அத்தனையும் அமைந்திருக்கும், புனிதமாக கருதப்படும். இன்னும் ஒரு தரவு தரையுண்டு, இன்னும் ஒரு தரவு தரையுண்டு. அது ஒரு வேதியரால் அதை செய்யும் பொழுது அதற்கு நூல்கள் எல்லாம் சுற்றுவார்கள் மந்திரம் சொல்லி.
1: அது வந்து
0: அறிவாளிகளையும் இந்த பதம் கொண்டு அழைப்பார்கள். அவன் ஒரு நிறைந்த அறிவாளி என்பதற்கும் இந்த பதத்தை உபயோகிப்பார்கள்.
1: அது வந்து கும்பம்,
0: அதை மாத்தி யோசிக்கவேணும். கும்பம் எல்லா இடத்திலும் இருக்கின்றது, ஆனா இந்த பெயர் வருவதற்கு வித்தியாசம் இருக்கின்றது. ஏன் வருவது என்ற பதம் வந்தா தான் தெரியும். கும்பத்திலே இவையெல்லாம் இருக்காது. நான் குறுநர் எல்லாம் இருக்க சில இடத்துல இருக்காது. கும்பத்திலே இந்த இடத்துல இது இந்த பெயரை பெறுகின்றது. இப்ப திருமண வைபவத்தில் கும்பம் என்று கூறுவோமா இல்லை தானே? செய்து வாருங்கள். நன்றி, நன்றி நாகப்பன் அவர்களே, நன்றி நன்றி. முயற்சித்தேன், எவ்வளவு தரவுகள் தந்தேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அங்கே நிக்க அந்த இடத்துக்கு வந்து விட்டீர்கள். மீண்டும் யோசித்து வாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த உறவாக யார் வருகின்றார்? எங்கள் ராஜ்குமார் அழைத்தீர்கள், அழையுங்கள் மீண்டும். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கிருஷ்ணன், நாகப்பன், ராஜ்குமார் மூவரும் தான் இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள். மற்றவர்கள் வரவே இல்லை. என்ன காரணம் என்று தெரியல. தவளை கண்டுபிடிக்க ஓடி ஒழிக்கின்றார்களோன்னு தெரியவில்லை எனக்கு. ஏனோ தெரியவில்லை. ராஜ்குமார், உங்கள் புள்ளி உங்களுடைய உங்களுடைய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு அந்த புள்ளி உங்களுக்கு தான். இப்பொழுது நீங்கள் வந்து பெட்டி திறக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நாங்கள் பொக்கிஷம் நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பொக்கிஷம்

0: வந்துவிட்டார் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அனுஷியாவின் உதவியோடு பல பதில்களை அவிட்டு விட போகின்றார். இப்பொழுது கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தெரிந்த பதமாக இருக்கும் இது. கிருஷ்ணன்
1: கலசம்,
0: கலசம், கலசமா? கலசம் வந்து இருங்கள்
1: வாருங்கள்.
0: அப்படியா, வெறும் நூல் சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்க இப்போ கலசம்
1: அதற்கு பேரதான் வரும்,
0: பேரும் வராதோ
1: கும்பம் இல்லன்னா.
0: ஓஹோ,
1: யாகத்துல
0: இல்ல அவ்வளவு, திருமண மண்டபத்துல இருக்குமே ஐயா. அது ஆரலத்து வருது ஐயா. சாய் ரெண்டு தரம் ஏற்றி விட்டீர்கள், ஒரு பெட்டியை தரவுங்களே.
1: ஒரு பொட்டியை தரப்போம்,
0: அங்க கொண்டு வாருங்கள். எந்த பொட்டி வேண்டும்?
1: இலக்கம் 12.
0: ஓ, இலக்கம் 12 நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். பாரமே இல்லை அந்த பெட்டி, கொண்டு வந்து விட்டேன். ஓம் சுக்கலாம் பலதரம் சசிபுதம் சம் தும் திம் தம் தம் ரீம் ஒயும் ஐயம் கிரீம் மபும் சபும் பிட்டு பட்டு பட்டு திறந்து விட்டது. 6 எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு விதமான தாவரம் என்றும் சொல்ல முடியாது, செடி என்றும் சொல்ல முடியாது, கொடி என்றும் சொல்ல முடியாது, மரம் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வகையை சேர்ந்ததுதான், நிலத்திலே ஆனால் புனிதமானது, பூசைக்குரியது, 6 எழுத்துக்களை கொண்டது.
1: 6 எழுத்து.
0: உங்களுக்கு சுலபமா? அருகம்புல் கெட்டிக்காரன் தமிழன் தானே ஐயா, நீங்கள் தமிழன் தானே. அருகம்புல், அருகம்புல் சரியான பதம் ஐயா. அருகம்புல் என்ற சரியான பதிலை தந்து 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார் கிருஷ்ணன் அவர்கள் வெற்றிகரமாக. அனுஷியாவின் உதவி இல்லாமல், அனுஷியாவின் உதவியோடய இல்லையா? பதிமூன்றாம் இலக்கத்துக்கு கிறிஸ்தவ மக்கள், வெள்ளைக்கார மக்கள் இங்கே பயப்படுவார்கள். 13 இலக்கம் மாடி வழியே 13 இலக்கம் அறையே வைக்க மாட்டார்கள் ஐயா. சரி, அதுக்கு ஒரு பெரிய அதுக்கு கதை உண்டு. சரி, அதுக்கு நாங்கள் போக தேவையில்லை. நான் எடுத்துக்கொண்டு வருவேன், நான் பயப்படாமல் போய் எடுக்கணும். அந்த 13 இலக்கப்பட்டி எட்டி எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன், வைத்து விட்டேன். வைத்து விட்டு ஐயம் கிரியும் மப்பும் சவும் பெட்டி திற என்று திறந்து விட்டது பெட்டி. சுலபமான மந்திரம் திறந்தவுடனே அங்கு 5 எழுத்துக்களை கொண்டு ஒரு விதை இருக்கின்றது. ஒரு விதை தெரியுது, விதை வித்து கொட்டைன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த விதை. பைத்தங்கொட்டை, பயிற்றுக்கொட்டை, சோயா கொட்டை, மிளகா கொட்டை என்றெல்லாம் சொல்லுவோம், விதை என்றும் சொல்லுவோம். உள்ளதுக்குள்ளே சின்ன விதை, இந்த விதை, இந்த விதைகளுக்குள்ளே சிறிய விதை. ஆனால் இது முளைத்து வந்தால் பெரிய மரமாக இருக்கும். அதே இந்த 5 எழுத்துக்களை கொண்டது, அழகானது, சிவப்பா இருக்கும். விதை காண முடியாது, விதை உள்ளே இருக்கு, சின்ன விதை. அந்த விதைக்குள்ள இந்த பெரிய மரம் இருக்கும் ஐயா. அந்த 5 எழுத்துக்களை கொண்டது அந்த பதம் ஒரு திரைப்பட ஒரு பாடலே வருகின்றது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடலில் கடைசி சரணத்துக்கு கிட்ட வர வேண்டும் இந்த மரம்.
1: பார்த்திருக்கீர்களா?
0: இல்லை, பழத்தை தான் பார்த்திருக்கீர்கள். விதை சின்னஞ்சிறிய விதை, எந்த பெரிய மிரமையா வருகின்றது. கடிகாரன் வாழ்த்துக்கள். ஆலம் அந்த பாடலை சொன்னவுடன் ஞாபகம் வந்த ஆலம் முழுதினை போல் உறவுகள் ஆயிரம் வந்தும் என்ன என்று வருவதிலே. சரி, இரண்டு புள்ளிகளை உங்களுக்காக மகிழ்வோடு தருகின்றேன். சந்தோஷம், சந்தோஷம் கிருஷ்ணா. நீங்கள் இந்த இந்த இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒதுங்கி நின்றால் பயந்து கெட்டிக்காரன் ஆலம் விதை, நல்ல பதம், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் எதுக்கு போவோம்? அடுத்த எதுக்கு போவோம்?
1: அடுத்து பதினொன்று.
0: பதினொன்று, இது உங்களுக்கு தெரிய வராது, ஆனாலும் தெரியும் என்று எண்ணுகிறேன், அறிந்திருப்பீர்கள். சரி, எடுத்துக்கொண்டு வருகின்றேன். ஏன்னா அந்த படம், படத்தை கண்டுவிட்டேன். இது ஒரு நீர்வாழ் உயிரினத்தை குறிப்பது. சின்னன சின்னன்லேயே குறிப்பார்கள். அந்த இனம் வளர்ந்து வந்தாலும் அந்த பெயரோடு உண்டு. இது ஒரு விதமான கடல்வாழ் பிராணியில இதுவும் உண்டு, வித்தியாசமாக. இதை மனிதர்கள் உணவுக்காக எடுக்க மாட்டார்கள். அந்த தொழிலாளர்கள் கூட இது வந்து அகப்பட்ட தூக்கி எறிந்து விட்டு வருவார்கள். ஒரு உருவம் வந்து ஒரு அழகற்ற உருவத்தை கொண்டது. மக்களுக்குள்ளே சில பேர் வளர்ந்து வரும்பொழுது இப்படி கூறுவோம், எப்படி இருக்கிறானே என்று சொல்லி, இது மாதிரி இருக்கிறானே என்று சொல்லி. மூன்று எழுத்துக்களை கொண்ட அந்த உயிரினம்
1: தேவாரம்.
0: என்னைய
1: தேவாரம்?
0: தேவாரம் என்று ஒரு உயிரினம் இருக்கா கடல் வாழ்ல?
1: கடல் வாழ்ல, கடல் கடல்ல இருக்கிறது.
0: ஆமா, அதுதான் சொல்லு.
1: கடலில் இருப்பது.
0: ஆமாம், கடலில் வாழுகின்ற இனங்கள் உண்டு. தேவாரம் திரும்ப புரியலா? சில பிள்ளைகளை பார்ப்பாங்க, வளர்றானே இல்லை இந்த மாதிரி இருக்கானே என்று சொல்லுவோம். பெரிய வண்டியும் வச்சுக்கொண்டு முடியும் பிதிக்கி கொண்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்லுவோம். இல்லை,
1: ஐந்து எழுத்து
0: இல்ல, மூன்று எழுத்து. சின்ன பதம் தான் உங்களை விருப்பம்.
1: ஆமா,
0: உபயோகிக்க மாட்டார்கள் இதை. அதுக்கு சதை இருக்காது, சதை இருக்காது. கண் இருக்கும், வாய் இருக்கும், மிதிய வயிறு இருக்கும். அந்த சில குழந்தைகள் வளரும் போது சொல்லுவோம், இப்படி என்ன இவன் இப்படி போறானு என்று சொல்லி, இப்படி ஆகிட்டு இவன் உடல் அமைப்புகள் எல்லாம் கூறுவோம். நாங்க பார்க்கிற பதம் தான். எங்களுடைய தலைவருடைய அழைப்புக்கு என்ன நடந்தது? இங்க பதிவுகளையும் யாரையும் காணவில்லை. கிருஷ்ணன் அவர்களும் ஜெகபர் சாதிக்கு அவர்கள் படம் போட்டு வரவேற்றார். கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று எழுதியிருக்கின்ற அவ்வளவுதான். மற்றவர்களுடைய இணைப்பு, அழைப்பு, எழுத்து ஒன்றையும் காணவில்லை. வலைத்தளங்கள் பிள்ளையோ தெரியவில்லை. என்ன நடந்ததுன்னு கூற முடியாமல் இருக்கின்றது. இருப்பினும் வந்தவர்களோடு நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். நேரம் சரியாக 12:43 நண்பகலை தாண்டி காட்டிக்கொண்டிருக்கின்றது. தென்னகத்திலேயே இப்பொழுது 10:13 அதே 14 காட்டிவிட்டது. அதே நேரத்தை ஈழத்திருநாட்டிலும் காட்டுகின்றது. 5:44 ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் காட்டுகின்றது. எங்கே வர வேண்டும்? குவைத்து ராஜாக்கள் வரவில்லை, மன்னர்கள் எல்லாம் நேற்று தளத்துக்கும் வரவில்லை. குவைத் மன்னர்கள் ஏதோ ஒரு நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். வந்துவிட்டால் அன்பு மகள் சாந்தி, வணக்கம். வணக்கம் சாந்தி, இப்பொழுதுதான் நினைப்பு கிடைத்திருக்கு சாந்திக்கு. வணக்கம், வணக்கம் சாந்தி, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்களம்மா? தர்மபுரியில இணையதளம் அப்படி இருக்கு. ராஜ்குமார் அவர்கள் வந்த போதும் பாதையில துண்டிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு வலைத்தளம் சரியா செய்கிறதா?
2: இப்பதான்
0: முயற்சி பண்ணேன். காணவில்லை மக்கள்

0: முடிந்த அளவு செய்வோம்.
1: ஒரு முடிந்த அளவு எடுக்கிறேன்.
0: ஒரு 15 புள்ளி,
1: 15 போன முறை சொன்ன எடுக்கல.
0: அழகி குடும்பம் அப்படி இருக்கின்றார்கள்.
1: அழகி குடும்பம் தாக்கு பிடிக்கும் ரொம்ப குறும்பு பண்றாங்க, நல்லா தூங்குறாங்க.
0: அதுதானம்மா அழகி குடும்பம். அழகி குடும்பம் அப்படித்தான் செய்யும். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் செய்திருப்பீர்களா உங்களோட பெற்றோருக்கு அந்த நேரத்தில்? குழப்பங்களா இருந்திருப்பீங்க. சரி, அதுகள மகள் தானே அம்மா. அவைகளுக்கு ஆனந்தம், ஆனந்தத்தில் அவர்களுக்கு இந்த கோபம் குரோதம் பொறாமை போட்டி இல்லை. ஆனந்தம், ஆனந்தத்தில் தான் அவர்கள் அப்படி செய்வார்கள். சரி, இந்த ஆனந்தத்தோடு எந்த பெட்டியை திறக்க? இப்போ பெட்டி ஒன்று திறந்து போட்டு இருக்கின்றது, அந்த பெட்டியை கூற முடியுமா? மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், கிருஷ்ணன் ஐயா திறந்தவர், 11வது இலக்க பெட்டி. அந்த பெட்டியை கடல் வாழ் ஒரு உயிரினம், இதுக்கு உருவம் வந்து அழகற்ற உருவம், இதை உபயோகிக்க மாட்டார்கள். வலையிலே வந்து மீனவர்களின் வலையிலே அகப்பட்டால் கூட எடுத்து பீசி கோபத்தோடு பீசி போட்டு வருவார்கள், கொண்டு வர மாட்டார்கள். கண் இருக்கும், எல்லாம் இருக்கும் அதுக்கு உருவம், ஆனால் அழகற்ற உருவமாக இருக்கும், அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். அது எங்கள் மத்தியிலே இந்த நத்தை அல்ல, அது பிறந்தவர் நத்தையை கொண்டு வருவார்கள். அதாவது விற்பனைக்குரிய சாமான். அந்த எங்கள் ஊர்லேயம்மா குழந்தைகள் விளையாடிக்கொண்டிருக்கும். சில குழந்தைகளை எப்படி ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் சரியா வளரவில்லை என்றால் இப்படி சொல்லுவோம், இன்னும் இப்படி வந்து விட்டார் இவர் என்று சொல்லி. இந்த மாதிரி இருக்கின்றாரு டாக்டர், இந்த மகன் இப்படி இருக்கின்றார், இதுக்கு என்ன செய்யலாம், நல்லா சாப்பிட்றான் இல்லை, முடி பெரிய வண்டியெல்லாம் அமைச்சு கொண்டு கண்ணை மட்டும் முடிய தள்ளி கொண்டு இருக்க பிள்ளைகளை பார்த்து என்னென்னு சொல்லுவோம். சரி, மூன்று ஆ அதான்
1: மூன்றாவது
0: பெட்டி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சாந்தி என்பது மூன்று எழுத்து. இந்த பெட்டிக்குள்ளே இருக்கின்ற பதத்துக்கு நான்கு எழுத்தாக இருக்கின்றது. கொண்டு வந்து வைத்து விட்டேன், கையை தட்டினேன், திறந்து விட்டது, காட்சி கொடுக்கின்றது அழகாக நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் த்துக்கு உரியவர் உரியவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. அதிலே ஒரு பெயர், இவர் வந்து எங்களுக்கு கிட்ட இல்லை, ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடியவர், எவ்வளவோ தூரத்தில் இருக்கின்றார். சரியா, அவர்கள் இப்பொழுது விஞ்ஞானிகள் சென்று கால் வைத்து விட்டோம் என்றும் தம்பட்டம் அடிக்கின்றார்கள். சரியா, தம்பட்டம் என்ற வார்த்தை வந்தது என்று எங்கள் இதிலே. சரி, அவருக்குரியவர் யாராக இருப்பார்? இது பாடல்களிலே கவிஞர்கள் காதலன் காதலிகள் எல்லாம் புனைகின்ற ஒரு பதம், அற்புதமான பதம். ஆனால் மிகவும் சிறப்பாக சின்ன குழந்தையாக இருக்கிறேன், அம்மா எங்களுக்கு உணவு ஊட்டும் பொழுது இவரை காட்டைகள் இந்த பெயரை குறிப்பிடுவார். ஒரு பாடலும் இருக்கின்றது. சரியான தரவுகளை கொண்டபடியால் மகள் சொல்லிவிட்ட உடனே உடனடியாக உங்களுக்கான இந்த 2 புள்ளியை நான் அங்கே வைத்து விட்டேன் உங்களுக்காக. கெட்டிக்காரி, எங்கே பாப்பா, நீங்கள் குறைந்த 10 அண்டீர்கள், நான் இல்ல 20 புள்ளி எடுப்பீர்கள் என்று கூறுகிறேன். இரண்டாவது ஆறாவது இலக்க பெட்டி, வட்ட வடிவமான ஒரு பெட்டி அங்கே காட்டுகின்ற, எட்டி எடுக்கின்றேன், கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, திறந்து விட்டது, திறந்து விட்டது அம்மா. அது வந்து ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள் அம்மா. இது இது சக்கரம் உள்ள வண்டிகளுக்கு மிகவும் முக்கியமானது. அது ஒரு பாடலையும் இது வருகின்றது, 2-3 பாடல், ஒரு திரைப்படமும் வந்தது இந்த பெயரிலே. நான்கு எழுத்துக்களை கொண்டது. கணவன் மனைவி ஒன்றாக இருக்க வேண்டும், அந்த அப்பொழுது அந்த குடும்பம் சரியாக செல்லும் என்பதற்கு இந்த பொருளை உதாரணமாக கூறுவார்கள்.
1: அச்சாணி.
0: நான் கூறினேன் தானியம்மா, நீங்கள் இன்றைக்கு 20 புள்ளிகள் பெறலாம் என்று. ஆனால் ஆனால் சுலபமா வருது. இங்க வந்தது 7 எழுத்து 8 எழுத்து 9 எழுத்துல எல்லாம் வந்து கேட்டிக்கார அவிட்டு தள்ளி விட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு

0: துப்பாக்கிய நிலை என்னன்னா நீங்க தொடர்ந்து பங்கு பெற்ற முடியாது, கட்டாய ஓய்வு சென்று மீண்டும் பாருங்கள். ஒரு தடவை அழகிக்கு ஹலோ சொல்லிட்டு போங்க. வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி அம்மா, நன்றி, நன்றி. எங்க எங்களோட ராஜ்குமார் அவருடைய அழைப்பு வரவில்லையே. மீண்டும் ஒரு தடவை அழைத்துத்தான் பார்த்திருந்திருக்கார். அவருக்கு ஏதோ வலைத்தளம் குழப்பம் அடைந்து நன்றாக பதில் கூறியிருந்தார். அவரோட மந்தார் தமிழ் நன்றாக கேட்கும், தமிழ் உரையாடக்கூடியவர். அடுத்த உறவு வர வேண்டும். இது முன்னிறுத்த வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. பொக்கிஷம் பொக்கிஷம்.

இன்னும் இங்கு காட்டப்படும் பெட்டிகளிலே ஒரு பட்டி இருக்கின்றது. ஒன்பது எழுத்துக்களை கொண்ட சொல்லுள்ள பெட்டி, அந்த பதம் யாருக்கு இப்போ இரண்டு புள்ளியை கொடுக்க போகின்றோ தெரியாது. அது ஒன்பது எழுத்திலே வந்தானே, ஒரு எழுத்திலே வந்தானே புள்ளி ரெண்டு புள்ளி கிடைக்கும் உங்களுக்கு. ஓடி வாருங்கள், நேரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள், காலத்தை பயன்படுத்தி பொன் செய்யுங்கள்.

0: சொல்வ.
1: சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாந்தி வந்து விட்டார். மீண்டும் இரண்டு பெட்டி திறந்து வணக்கம் கொண்டு
2: வரலீங்க,
1: வெளியே வந்துடும் கெட்டிக்கார. இதுதான் சந்தர்ப்பமா பூந்து விளையாடுங்க. எந்த பெட்டி வேணும் உங்களுக்கு? எந்த பெட்டி?
2: நாகப்பன் வரவே இல்லைங்களே.
1: அவர் வந்து களைத்து விட்டாரம்மா, புள்ளிகளை செய்து களைத்து விட்டு சென்று விட்டார். வருவார், மீண்டும் ஓய்வு எடுக்கின்றார்.
2: வந்துட்டு போயிட்டார்.
1: அவர் வந்து ரெண்டு மூன்று தினம் கட்டாய லீவுல போய் விட்டாரம்மா. அவர் தான் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய பெட்டிகளையும் சொல்லி போட்டார். கெட்டிக்காரன் தானே அவர். நல்ல நல்ல ஏழு ஏழு எழுத்து, எட்டு எழுத்து, ஒன்பது எழுத்துல எல்லாம் வந்து சொல்லிட்டார்.
2: ரேவதி அம்மா வந்துட்டாங்க.
1: ரேவதி எங்கயோ திருமண விழாவுக்கு போவதா சொன்னாரே, வந்து விட்டாரோ தெரியவில்லை. எங்கயோ தூர தேசம் திருமண வைபவம் விழாவுக்கு செல்கிறோம் என்று கூறினார் கடந்த முறை சார். எட்டாவது இலக்கப்பட்டி. எட்டு ஓடிவா, எட்டி எடுக்கின்றேன். எட்டாவது பெட்டியை தொட்டு விட்டேன், எடுத்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன். எட்டாவது எட்டு, எட்டு எட்டு எட்டாய் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றது. எட்டாவது பெட்டியிலே வந்து விட்டது. அது வந்து திறந்து விட்டது, பெட்டியும் திறந்து விட்டது, இலகுவாக திறந்து விட்டது. அது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் அம்மா. இந்த பதத்துக்குரிய இந்த பதம் கூறும் பொருள் விடயம், இது ஒரு பொருள் அல்ல, ஒரு இடம், ஒரு இடம், ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பு. விவசாய துறையிலே மிகவும் முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் எங்கள் உள்ளூர்களிலேயும் இது வேண்டும். அப்பதான் இந்த மழை நீரிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். இப்பொழுது இவ்வளவு தான் கூறலாம். கேளுங்கள், நானே சொல்லி கண்டிருக்கலாமா? மூன்று கேள்வியும் நீங்கள் கேட்கலாம், அதை நான் முன்பு கூறவில்லை. உங்களுக்கு மூன்று தடவை கேட்கலாம். அத கேட்டீங்க தானே நீங்கள் கேள்வி கேட்கறது இல்ல. நாங்கள் இந்த எங்களுக்கு ஆபத்து இல்லாமல் தவறிக்கொள்ளலாம். இது இருக்கிறதாலே இல்லாட்டி மழை காலங்களில் எல்லாம் பெரிய சீர்கேடாக இருக்கும். இது இல்லையாண்டா, சாலை ஓரம் இருக்கும். ஆனால் விவசாயத்துக்கு மிகவும் முக்கியமானது, தண்ணீரோட சம்பந்தப்பட்டது. இது மலைப்பகுதிகள் அங்கெல்லாம் தானாகவும் அமைந்திருக்கும். ஆனால் மக்களும் அதை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டது. பாதுகாப்புக்காகவும் உபயோகிக்கின்றார்கள், விவசாயத்தின் தேவைக்கும் உபயோகிக்கின்றார்கள். அம்மா விவசாயத்தோடு எடுத்துக்கொண்டா கமத்தொழிலுக்கு இது தேவை. உள்ளூருக்குள்ள இருக்கிறவர்கள் பாதுகாப்புக்கு இது தேவை. எத்தனை கேள்வி கேட்டுட்டீங்க? ரெண்டு தரம் கேட்டுட்டீங்க.
2: இன்னொன்று
1: கேக்க கேளுங்க.
2: கருவி மாதிரி, கருவி அங்க
1: இல்ல கருவி இல்ல, கருவி நீரோடு சம்பந்தப்பட்டதம்மா. மூன்று வினா கேட்டுவிட்டீர்கள். இனிமேல் கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை.
2: வாய்க்கால்,
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாய்க்கால் வரம்பெல்லாம் இருக்குல்ல, வாய்க்கால் விவசாயத்துக்கு இது முக்கியம். உள்ளூர்களுக்கு வாழ்க்கைக்கும் இது முக்கியம். மலிந்து ஓடவனும், மழை நீரெல்லாம் மலிந்து ஓடவனும், ஓடாமல் தானே சென்னையில பெருவெள்ளம் வந்தது இல்லையா? வாய்க்கால், வாய்க்கால் என்ற சரியான பதம். இரண்டு புள்ளிகளை மீண்டும் பெற்றுக் கொண்டு விட்டீர்கள். அடுத்த இலக்கம் பத்து இருக்கிறதா என்று பார்க்கின்றேன். பத்து சென்று விட்டது. பத்து பத்து இல்ல இல்ல பத்து ஆமாம் சென்று விட்டது. பத்து தான் தூக்கணான் குருவி கூடு. தூக்கணி தூக்கணான் குருவி வந்தது, மாம்பழத்து வந்தது, ரெட்டவால் குருவி வந்தது, கட்ட வண்டி கட்ட வண்டி பண்ணக்குயில் வந்தது. எத்தனை பதங்கள் வந்து விட்டது, அற்புதமான பதங்கள். சரி, இப்பொழுது அடுத்த பட்டி போவோம்.
2: பன்னிரண்டு,
1: பன்னிரண்டு சென்று விட்டது. அதுதான் பன்னிரண்டு சென்று விட்டது அம்மா. அது அர்ஹம் புல்லண்டது. எத்தனையா? பதினைந்தா?
2: பதினைந்து.
1: பதினைந்து ஒன்பது எழுத்துக்களை கொண்டது சொல்ல போறீங்களா? எட்டெட்டவால் குருவி, அது முடிஞ்சு போயிடுச்சு, சம்பவ மகாதேவா கோவிந்தா கோவிந்தா என்று சொன்ன திறந்து விட்டது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை அதுக்குள்ளே காட்சி தருகின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்ட பறவை, இது எங்களோடு லாவி வருகின்ற எங்களோடு இணைந்து எங்கள் மத்தியிலே காணப்படும் ஒரு பறவை. இந்த பறவை வந்து ஆறு குணங்களை சிறப்பாக கொண்டது என்று ஒரு பாடலும் இருக்கின்றது. ஆறு குணம் கொண்ட பறவை என்று ஒரு பாடல் இருக்கு. அதுக்கு நீங்கள் அதையும் செய்யலாம். குறிப்பாக சொன்ன போனால் இதுக்கு ஒரு கண் குருடு, ஒரு கண்ணில் பார்வை இல்லை, குருடில் பார்வை இருக்காது, ஒரு கண் பார்வை உள்ள பறவை. தரவு புதிதாக இருக்கும், ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பதம். இது திருப்புகளில் அழகாக சொல்லப்படுகின்றது. பாதி மதி மதி பதின பாதி மதி பாதி மதிமு என்ற பதிமதி என்ற ஒரு திருப்புகள் இருக்கு இல்லவா. பாதி மதிமை போதும் அருள், அந்த முருகனுடைய திருப்புகளில் வருகின்றது இந்த பறவையினுடைய பெயர்.
2: திருப்புகளுக்கே
1: வராதம்மா, இரண்டு தடவை முயற்சி பண்ணிவிட்டீர்கள், ஆதலால் நீங்கள் மீண்டும் வர வேண்டும். வணக்கம் ராஜ்குமார். என்ன நடந்தது? உங்களோட புள்ளியையும் பெற்றுக் கொண்டு ஓடிவிட்டீர்கள். உங்களுக்கு ரெண்டு புள்ளி, நீங்கள் அதை கூறிவிட்டீர்கள். இப்பொழுது ஒரு பெட்டி ஒன்று உங்களுடைய ஊர்ல உள்ள ஒரு போட்டியாளர் வந்து பங்கு பெறுபவர் சாந்தி, அவர் புள்ளிகளை சொல்லவில்லை. அவர் திறந்த பெட்டி ஒன்று இருக்கின்றது, அதை விட மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை எங்கள் மத்தியிலே வாழ்கின்றது. சரியா?
0: சரிங்க.
1: ஒரு பறவை எங்கள் மத்தியிலே தான் வாழ்கின்ற பறவை. மக்கள் மத்தியிலேயும் இருக்கு, காடுகளிலேயும் இருக்கு, எங்கும் இருக்கு, இங்க கனடாவிலும் இருக்கின்றது. இவர்களில் பல குணங்கள், சிறந்த குணங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு சிறப்பான ஒரு இதை கூறுவேன். இவருக்கு ஒரு கண் பார்வை இல்லாத கண் கொண்டவர். அந்த அந்த சம்பவத்தை திருப்புகள் ஒன்றிலே கூறப்படுகின்றது. பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய என்ற அந்த திருப்புகளிலே இந்த பறவை வருகின்றது. அடுத்தது பராசக்தி திரைப்படத்திலே ஒரு சிறப்பான பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. அதில் குணத்தை வைத்து கூறுகின்றார். அடுத்து இன்னும் ஒரு படம் பச்சை படம் இல்லையா, அதுலேயும் இந்த இவற்றை பெயர் சொல்லப்படுகின்றது. பல பாடல்களில் இந்த பறவையின் பெயர் உச்சரிக்கப்படுகின்றது. நல்ல குணத்துக்கு நல்ல குணம் உள்ளது. ஆனால் சிறப்பாக ஒன்றை தெரிய வேண்டும் நாங்கள் என்பதற்க அந்த தகவலை தருகின்றேன். இவருக்கு ஒரு கண் பார்வை இல்லை,
0: ஒரு விழி
1: காகமுற அருள் வேலை விடவல பெருமாளே. காகத்துக்கு முருகப்பெருமான் வேறினால் ஒரு சின்ன அருகம்புல்லை எடுத்து அம்பாக பயன்படுத்தி அந்த கண்ணை கொத்தினு விடான். ஏன்னா அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் மந்தர் கூடாத செயலை செய்த இந்திரன் மகன் செய்தார் என்ற ஒரு புராண கதை இருக்கு. அக்காவிடம் இல்லை அம்மாவிடம் கேளுங்க கூறுவார்கள்.
0: காகம் என்பது சரியாகும். காகத்துக்கு எத்தனை திறவு இருக்கிறதோ ஆனா இப்படியா திறவை திறகுன்றதால பல விடயங்களை தெரிகிறோம் இல்லையா ராஜ்குமார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காகம் கட்டி காரணம் இல்லவா தமிழ் அறிஞரா? இது என்ன தண்ணீருக்குள்ள பூந்து மான் போனவன எடுத்துக்கொண்டு வந்து மேல விடுவாரா? அவரை காண்டதுண்டா நீங்கள் உங்களை நண்பரை சந்திப்பதுண்டா? மூன்று எழுத்துக்களை கொண்டது கிருஷ்ணன் அவர்கள் திறந்த பெட்டி. கடல் கடல் வாழ் உயிரினத்தில் ஒன்று, இதை உபயோகிக்க மாட்டார்கள் மீனவர்கள். அதை வலையில் அகப்பட்டால் கூட அப்படி தூக்கி வீசி விட்டு வந்து விடுவார்கள், கொண்டு வர மாட்டார்கள் கடைக்கு. அது ஒரு பயனற்றது. ஆனால் கடல்வாழ் உயிரினங்கள் ஒன்று, ஒரு உருவம் வந்து ஒரு அமைப்பு இல்லாத உருவத்தை கொண்டது. அதை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியிலே எங்களுடைய நண்பர்கள் வழங்கும் போதோ என்னடா இவன் இப்படி ஆகிவிட்டானே என்று கூறுவோம். என்ன அழகு, பெரிய வண்டி, பெரிய மொழி எல்லாம் இருக்கும். அப்படி அந்த உருவம் ஒரு அருவப்பிறப்பான உருவத்தை கொண்டவன். இதற்கு மூன்று எழுத்துல ஒரு பெயர் உண்டு. சரியா? சரி, இன்னும் ஒரு தரவு தருகின்றேன், முதலில் கூறவில்லை, இன்னும் ஒரு தரவை தருகின்றேன். இந்த மழை காலங்களில் தவளைகள் தவளைகள் வந்து சத்தம் போட்டு ஆர்ப்பரித்து முட்டையை வெளியில விட்ட பின்பு அது பொறித்து வரும் வேளையிலே இந்த பெயர் கூறுவார்கள். தவளை ஆகுவதற்கு முன்பு இந்த பெயர் தான் அதுக்கு இருக்கும். இதெல்லாம் தெரிய வேண்டும். நாங்கள் மூன்று எழுத்துக்களை கொண்டது.
3: மூன்று எழுத்து இரண்டு எழுத்து வந்திருக்கு. நூனல்
0: நூனல்
3: வராது.
0: நூனல் அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. நுண அது நுணல் என்று கூறுவது. நுண நுணலும் தன் வாயால் கெடும் இருக்கல்ல. அது இல்ல இல்ல சார், நீங்க சொன்ன பேச்சு வழக்கில் விட இது வந்து அது அல்ல. தவளை பிறந்தவுடன் இந்த பெயரை தான் கொண்டிருக்கும். கால்கள் ஒன்றும் முளைக்காது, அதுக்கு வால் இருக்கும். அந்த கடலிலே இது வாழுகின்றது அந்த இந்த பெயரோட. மக்கள் மத்தியிலே குழந்தைகள் பெருசாக வளராது விட்டால் அப்படி போற கொண்டு டாக்டர் டெக்கார் போகுதுன்னு இப்படி ஆகிவிட்டானே, எவ்வளவு எல்லாம் கொடுக்குறோம், இப்படி எல்லாம் பராமரிக்கும், இப்படி வருகிறானே என்று கூறுவோம். நண்பர்களுக்கே சிறு வயதிலே உருவம் இப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து விட்டா என்று கூறுவோம் நாங்கள். முடியாது விட்டா நீங்கள் பெட்டியை திறக்கலாம். முடியாது.
3: சரி சரிங்க.
0: தூக்க முடியாது, தூக்க வேண்டியா இருக்கு. பெரிய பாரமா இருக்கு ஐயா. கொண்டு வந்து வைக்கின்றேன். சுக்கலாம் பரதம் சசிபருவம் சதுர்பிஜம் ஓம் தம் ரீம் கிரீம் ஐயம் சோபம் மோபம் பெட்டு பெட்டு திறந்து விட்டது. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஐயா. ஓடே அப்பா, இந்த எந்த பெரிய விடயத்தை சொல்லியிருக்கு நான்கு எழுத்திலே. அந்த நான்கு எழுத்தை கொண்டது இந்த இறைவனை நாங்கள் ஒவ்வொன்றும் இந்த நான்கத்தை கொண்டது. இதிலே அமைந்துள்ள அத்தனையும் பார்க்க பார்க்க இறைவனை நாங்கள் எப்படியெல்லாம் கணிக்கின்றோம். அவ்வளவு பெருந்தன்மை வாய்ந்தது. எங்களால் முடியாது, அவரால் தான் முடியும். இதை அமைப்பு ஐம்பெரும் பூதங்களையும் அடக்கி இருக்கின்றது ஐயா. ஐம்பெரும் பூதங்களையும் அடக்கி இருக்கின்றது. இதை இப்படி கூறுவோம். பல பேர்கள் இருக்கின்றது, இப்படி கூறுவோம். ஐம்பெரும் பூதங்களையும் அடக்கிய உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த இதை சொன்னால் அதுக்குள்ள இதெல்லாம் வரும். ஐம்பெரும் பூதங்களும் வரும். ஐம்பெரும் பூதங்கள் தெரிந்தானே, நிலம் நீர் காற்று ஆகாயம், அந்த அத்தனையும் அடக்கிறது இந்த சொல்லு, இந்த பதம். கரியல் கேட்கலாம், மூன்று வினாக்கள் கேட்கலாம். நீங்கள்
3: இத பார்க்க முடியுமாங்க ஐயா, கண்ணால் பார்க்க முடியுமா?
0: வாழக வடிவாக பார்க்கலாம். சிறப்பாக பார்க்கலாம். இது பல பாடல்கள் வந்திருக்கின்றது. குறிப்பா ஜனம் ஊனா சூனா வாலிபன் திரைப்படம் தெரியுமா? ஒரு திரைப்படம் வந்தது, ஊனா சூனா வாலிபன் என்ற ஒரு படம் வந்தது, பொன்மனச்சம்மல் திரைப்படம். உங்களுக்கு தெரியும், சிந்தியுங்கள். ஊனா சூனா வாலிபன் என்ற திரைப்படத்தில் இருக்கின்றது இது, இந்த பதம்.
3: உலகம் சுற்று
0: வாலிபன்,
3: சுற்று வாலிபன் கண்டு
0: அதுலதான் இருக்கிறது. இந்த அண்ட சராசரமும் அதுலதான் இருக்கிறது ஐயா. எது நீங்க சொன்னதுதான், இன்னும் பிடிக்கவில்லை சார் ராஜ்குமார்.
3: உலகம்
0: பாத்தீங்களா, உலகம் உலகம் என்ற பாடலுக்கு உலகம் சுற்றும் வாலிபம், உலகே மாயம், உலகில் இரண்டு கிளிகள், உலகத்தில் பெரிய
3: கொடுத்துட்டீங்க, நன்றி.
0: உலகம் என்ற பதம் சரியான பதம். அப்படி என்றால் நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி திறக்கலாம் ராஜ்குமார். நீங்கள் அதை ஓய்வெடுத்து அந்த இடையில தவறு விட்டது இல்லதான் உங்களுக்கு, அதனாலே தான். சரி, இப்பொழுது முதல் ஒரு பதம் கூறினீர்கள், இப்பொழுது ரெண்டு பதத்தை பெற்றிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எந்த இலக்கம் வேண்டும் உங்களுக்கு?
3: மீதி இருக்கிறது
0: இப்பொழுது இருக்கு, முதலாவது இலக்கம், இரண்டாவது இலக்கம், நாலாவது இலக்கம், அடுத்து வந்து 14, 16, 19, 21, 22, 22, 24, 26, 27, 28. நாகப்பன் அவர்கள் திறந்தது சரியா. திருமணம் மங்கள காரியங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் இதை காணலாம். அழகுபடுத்தியதில் வாழையில் இருக்கு, மாவில இருக்கு, நெல் இருக்கு, குடம் இருக்குது, தேங்காய் இருக்குது, பூ இருக்குது, சிறு விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் அதில் போடப்பட்டிருக்குது. சந்தன குச்சியெல்லாம் குத்தி எரிய விடுவார்கள். மிகவும் முக்கியமான மங்களமானது ஒன்று எது? இத்தனையும் சேர்ந்தாத்தான் அந்த பெயர் வரும், அதுக்கு இந்த சொல்லு வரும். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. கும்பம் கூறினார்கள், கலசம் கூறினார்கள், பொருந்தவில்லை. அங்கேதான் நிற்கிறது. புடியத்துக்குள்ள வந்து விட்டார்கள், இந்த பதத்தை கண்டுபிடிக்கவில்லை.
3: சொன்னீங்க,
0: அதுக்கு என்ன பதம்?
3: தலைப்பிரட்டை
0: என்று பேச்சு வழக்கில் இருக்குதோ தெரியலையே. இது அந்த பொட்டானிக்கல் நேம், இதுதான் நான் வச்சிருக்கிறது தான் அந்த பெயர். அதுக்கு தாவர உயிரினத்தின் பெயர் நீங்க சொல்றது தான், நீங்க சொல்றது. அதாவது வந்து தவளை கால்கை முளைப்பதற்கு முன்பு உள்ள உருவம்
3: சொல்லுவாங்க.
0: பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் சொல்லு, புத்தகங்கள்ல எல்லாம் பதவியில தமிழ்ல உள்ளது இதுதான். அது கடல்ல இருக்கிறது ஒரு வகையான மீனினம், அதையும் படிச்சு விடுவார்கள், உபயோகிக்க மாட்டார்கள், அதை உபயோகிக்க மாட்டார்கள். சார் நீங்கள் இப்ப பெட்டியை திரவுங்கள்.
3: சரிங்க, 24
0: வந்து எடுத்து கொண்டு வருகிறேன், கொண்டு வந்து வைக்கின்றேன், ராஜ்மான்ற பேருக்கு பதிவு செய்து விட்டேன். அது வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஐயா, நான்கு எழுத்துக்கள். இது வந்து ஒரு மங்களமான ஒரு, எப்படி கூறுவதை, வாசனை பொருள் இல்லை, எப்படி கூறுவோம் நாங்கள் இந்த ஹேர்பல் இல்லை, ஸ்பைசியை எப்படி கூறுவோம், நறுமண பொருள் என்னும் கூறுவது, காரப்பொருள் கூறுவார். சரி, அதிலே ஒன்றும் சமையலுக்கும் உதவும், சுத்தம் செய்வதற்கும் உதவும், புனிதத்துக்கும் உதவும், பெருமதியாக இருப்பதற்கும் உதவும். ஐயா நான்கு எழுத்துக்களை கொண்டது
3: சமைக்கிறதுக்கு உதவும்.
0: ஆமாம், கிருமிநாசினியாக பார்த்து பாவித்துக் கொள்ளுகின்றோம். சரியா? புனிதமான ஒரு காரியத்துக்கு பாவித்துக் கொள்ளுகின்றோம். நான்கு எழுத்துக்கொண்டது அதை பெண்கள் உயிராக மதிப்பார்கள். கண்ணிலே ஒட்டிக் கொள்வார்கள். கண் போல கண்ணுக்கும் மீறாக பாவிப்பார்கள். புனிதமானது, புனிதமானது. அஞ்சரை பெட்டிக்கையும் இருக்கும், எங்களுடைய சமையல் அறைக்கு அஞ்சரை பெட்டிகளையும் அது இருக்கும். நிலத்துக்கு அடியிலே விளையும், அதனுடைய அது முளைந்து வர மேலே வருகிறதை கொண்டு வந்து பொங்கல் நாளையில மிகவும் பிரபலியம் வாய்ந்திருக்கும் அந்த இலைகள்.
3: மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும்,
0: பூசி குளிப்பதை உடனே சொல்லியிருப்பீர்கள். மஞ்சள் தாலி செய்வார்கள். மேல இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள் தலைவர். இப்பொழுது நீங்கள் இரண்டு பெட்டிகளை வந்து சரியாக கூறியபடியால் கட்டாய ஓய்விலே செல்ல வேண்டும். தலைவருக்கும் போய் சண்டை.
3: பாட்டு
0: நானும் கேட்க மறந்து விட்டேன்.
3: பாட்டு ஆமா, பிரம்மா படம். அதுல இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆகும் மலர் கொடி. நன்றியா.
0: ஓ, இவள் ஒரு இளங்குருவிய மாம்பழத்து வண்டு, தூக்கணாங்குருவி, இரண்டபால் குருவி, வண்ண குயில், கட்ட வண்டி, இதெல்லாம் அடிச்சு தள்ளி விட்டாருங்க நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் சாந்தி வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் சாந்தி. அம்மா உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு கிடைக்கவில்லை. அம்மா வந்து விட்டார். மீண்டும் வணக்கம் சாந்தி. வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் மகளே, கூறுங்கள். அது கூற முடியுமா அந்த அந்த அந்த மூன்று எழுத்து பதத்தை? அந்த கடல் வாழ் பிராணிகள்லே உண்டு.
2: அது பெயர் தெரியலங்கய்யா.
0: ஐயோ, இவ்வளவு தரவு தந்தேன் உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைகளெல்லாம் போய்களை கண்டுட்டு ஹேண்ட் அறுவருத்தவர்களும் உண்டு, அதில் விளையாடினவர்களும் உண்டு. சரி, பாடசால காலத்தில். சரி, இப்பொழுது இன்னும் ஒரு பதம் இருக்கம்மா. அந்த நாகப்பன் அவர்கள் திறந்து வைத்த பதம், ஒரு திருமண மண்டபங்கள் நல்ல மங்களமான வைபவத்தில் காணப்படுகின்றது ஒன்று. ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
2: தாம்பூலம். தாம்பூலம்
0: இல்லையா அம்மா? தாம்பூலம் இல்லையடா. தாம்பூலத்துக்குள்ளே பத்தி குச்சி எல்லாம் வைப்பாங்களா? இல்லை தானே அம்மா? விபூதி சந்தனம் எல்லாம் பூசுவாங்களா அதில்? தாம்பூலம் எத்தனையும் பார்க்கும் சுடாமும் போயிருந்த தாம்பூலம்.
2: எத்தனை எழுத்து?
0: ஐந்து எழுத்துக்கள் அம்மா. ஐந்து.
2: அதில் அதுல வந்து விபூதி குங்குமம் எல்லாம் பூசுவாங்க ஐயா?
0: இல்ல இல்ல, இதெல்லாம் இருக்குமம்மா. அத்தனையும் எல்லாம் அவ்வளவும் வைத்திருப்பார்கள், நிறைவாக வைத்திருப்பார்கள். அது அதனால்தான் அதுக்கு அந்த பெயர் உண்டு. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய திருமண நாளில் கூட அது அந்த திருமண மண்டபத்தில் இருந்து திருமண மணவறைக்கு முன்னால் இருந்து நீங்கள் அவற்றை சுற்றி வந்திருக்கிறீர்கள். கணவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு வாழ்த்துகின்றார்கள். என்ன அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல. என்னட்டு அஞ்சல் ஐந்தளத்தோடு தான் என்னட்டு இருக்குது. சரி, காலம் பெட்டி தரோம். பெட்டி திறக்க வேண்டும். நீ இது வேற யாரும் எந்த பெட்டி?
2: 24.
0: 24 சென்று விட்டது. இப்பொழுது ராஜ்குமார் கூறினார் மஞ்சள், அதுதான் மஞ்சள். 24.
2: சரிங்க.
1: மேல வேணுமா கீழ வேணுமா? 24 மேலயா கீழயா?
2: மேல 27ங்கய்யா.
1: ஆஹா, வந்து விட்டது 27. உங்களுக்கு தெரிந்த ஒரு சரியான பதம் வந்திருக்கின்றது. சரியா? சரியான பதம். முதல்ல நீங்கள் வந்து நிலவுக்கு மறுபெயராக ஒரு பெயரை பொருளா சொன்னீங்க. இந்த பொக்கிஷத்துக்கும் சூரியனார் வந்திருக்கின்றார். சரியா? கடந்த வாரம் முதல் வாரம் எல்லாம் மந்தவர். இவருடைய பெயர்தான் இந்த சூரியனை குறிக்கும் பெயர்களில் ஒன்று. 1, 2, 3, 4 எழுத்துக்களை கொண்ட பெயர் எங்கே பொருங்கள்?
2: சூரியன்
1: அல்ல, பொருந்தவில்லை. அது வந்து விட்டு அவர் அவர் ஆதவன் என்ற பேர்ல வந்து போ. ஆதித்யன்ல வந்து போ. ஆதவன்ல வந்து சென்று விட்ட. கடந்த வாரம் பகலவன் என்று வந்தார், அவர் வந்து சென்று விட்டார். இந்த வாரம் இந்த வாரம் இன்னொரு பேர்ல வந்திருக்கிறார். என்னவா இருக்கு, நாங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
2: என்ன எழுத்துங்க ஆரம்பம்?
1: ஆரம்பம் வந்து வந்து எப்படி என்றால், ஆரம்பத்தில் வந்து எப்படி சொல்லி சொல்வது, சின்ன வெள்ளைக்கு முதல் எழுத்து என்னவோ அதுதான். வெள்ளை என்பதற்கு முதல் எழுத்து எதுவாக இருக்குமோ அந்த எழுத்துக்கு முதல் எழுத்து. எங்கே இப்போ பிடித்து விட்டார் மகள், கொண்டு வாருங்கள். திருவார திருவாசத்து எல்லாம் இருக்குங்கடா.
2: சரியான
1: உதட்டுச்சாயம் சென்று விட்டது.
2: சரிங்கய்யா. 17
1: தானம்மா நீங்கள் திறந்த பெட்டியம்மா. அந்த மூன்று இடத்தை கொண்ட பறவை காகம்.
2: சொல்லுங்க.
1: காகம் அதுவும் போய்விட்டது. இப்ப இருக்கிறது 1, 2, 4 பின்பு 14, 16, 19, 21, 22, 26, 28 உடைய. அப்ப இவ்வளவு நான் வியாபாரம் செய்ய போகணுமே இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே.
2: 21ங்கய்யா.
1: 21. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 21 எடுக்கின்றேன். ஓ, அமைதியாக ஒரு சூழல் காணப்படுகிற அந்த பெட்டியின் வெளிப்படங்கள் கொண்டு வந்து வைக்கின்றேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு. ஓம் சுக்கலாம் பலதரம். ஓம் ஐயும் கிதியும் மபும் செவும் டும் டம் டொம். திறந்து விட்டது. 4 எழுத்துக்களை கொண்ட பதமம்மா. இது வந்து ஒரு செயல். அதாவது நாங்கள் சமய சம்பிரதாய முறைப்படி செய்கின்ற ஒரு ஆன்மீகத்திலே உள்ள ஒன்று. இது ஆலயங்களிலே திருவிழாக்களிலே செய்யும் பொழுது புனிதமாகவும், எங்களுடைய இறுதிச் சடங்குகளிலே செய்யும் பொழுது அமங்கல சம்பவமாகவும் நடைபெறுவதும் உண்டு. மங்களத்திலும் இருக்கின்றது, அமங்கலத்திலும் இருக்கின்றது. பாட்டுகளோட இருக்கம்மா அது. அமங்கல வேளையிலே பாட்டோடு செய்வார்கள் இதை, அந்த அதுக்குரியவர்கள். திருவிழா காலங்களில் அந்த திருவார திருவாசகம் கூட இதில் இதையும் செய்வார்கள்.
2: 4 எழுத்து. ஒப்பாரி,
1: ஒப்பாரி அது இல்லை. அது ஒப்பாரி வந்து மங்களத்தில் வருகிறதா? இல்லைத்தானேம்மா, பஞ்ச புராணங்களுக்குள்ளே வருமாடா. திருப்பல்லாண்டில் எல்லாம் கூறப்படுகிறது அந்த வார்த்தை. பஞ்ச புராணங்கள்ல ஒன்று, அதுல இந்த திருப்பல்லாண்டு திருவிசைப்பாதிரி அதற்கெல்லாம் வரும் இந்த பதம். அதே பாடல் அந்திம அது அது ஈமகிரியை செய்யும் பொழுதும் நடைபெறும். இதற்கு 2 பொருள் பாவிக்கப்படும். மரணச் சடங்குகளை கண்டிருப்பீர்கள். இன்னும் விரிவாக சொல்வேன். உரல் உலக்கை இரண்டும் துவைப்படும். கேள்விப்படவில்லையா என்ன மகளே?
2: உரல் உலக்கை
0: அதுவும் பயன்படும். அதுக்கு காலம் காலம் எடுக்கின்றது. அடுத்த உறவு என்னம்மா? இல்ல இல்ல காரியம் இல்ல காரியம் இல்லையடா. அது இல்ல பாடல் சொல்ல இல்ல மகளே.
2: இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கய்யா.
0: இப்போ இதுக்கு மிஞ்சி தெளிவு சொல்லல அம்மா. அழகாக நல்லா உரித்து தந்தா ஜெனிய வச்சு அப்படிதான் போயிடும். அது பார்க்க நானே சொல்லலாம் உங்களுக்காக. பாடல் சொல்லல நீங்கள் மகளே. காலம் எடுத்து விட்டீர்கள், சிந்தித்து வாருங்கள். அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. எங்க ராஜ்குமார் வாருங்கள். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். நாப்பனுக்கு என்ன நடந்தது? அழைப்பு அவருக்கு கிடைக்கவில்லையோ. குறுங்கள் நீரிணத்தில் வாழ்வது. அடுத்தது இப்பொழுது எங்களுடைய சாந்தி ஒரு பதம் தந்து போயிருக்கின்ற ஒரு பெட்டி ஒன்று. நான்கு எழுத்துக்களை கொண்டு அந்த தரவு கட்டிகளை மங்களத்துக்கும் அமங்கலத்துக்கும் உபயோகப்படுகின்ற ஒரு செயல். அந்திம அதாவது அந்திம கிரிகை நடக்கும் பொழுது கண்டிப்பாக நடைபெறுவது எங்களுடைய சைவ மக்களுக்கு. இதற்கு நான்கு எழுத்துக்களை கொண்டது ஒரு பாட்டு தேவார திருவாசக திருப்பல்லாண்டுகளில் இருக்கின்றது. பஞ்ச புராணங்களுக்குள்ள ஒன்று இந்த பதம். இதை சொல்லிக்கொண்டு செய்வார்கள் அந்த மரணச்சடங்கிலே. இதற்கு உரல் உலக்கை இரண்டும் தேவைப்படும். ஞாபகம் வருதா? அந்த செயலை செய்வது வேதியரோடு அந்த இறந்து போனவருடைய உரிமைக்குரியவர் இதை செய்வார். சரி, இப்பொழுது புரியும்
3: நினைக்கின்றேன்.
0: நான்கு எழுத்து
3: சுத்துவாங்க, அது பேர் சொல்லுவாங்க.
0: எப்படி ஐயா?
3: இதுல வச்சுட்டு
0: என்னிடம் பெட்டி தரவாமல் எனக்கு தெரிகின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்டது இந்த உலகத்திலே அது இல்லாதபடியாத்தான் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது, சண்டைகள் எல்லாம் வருகின்றது. இதயமும் இதயமும் தூரத்துக்கு விலகி போகின்றது. இது இல்லாதான், இது இருந்தால் இணைந்துவிடும். அன்பு வாழ்த்துக்கள். அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை என கட்டிக்கோரன் கட்டிக்கோரன் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டார் மீண்டும். சரி, இன்னொரு பெட்டி திறக்கலாம். திறவுங்கள். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நான் சென்று அதை கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து நான் மேசையிலே வைத்து விட்டேன். சிறப்பும் பக்குவமாக சம்பூர்ண மகாதேவா திறந்தது. ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவர்ணம் சதபுஜம் திறந்தது. சிசு ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் பெட்டி திறந்து விட்டது. ஐந்து எழுத்து கொண்ட ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர். இதிகாசத்திலே இவனுடைய பெயர் இருக்கின்றது. ஆனால் இவனை திருமண மண்டபங்களிலே காட்டுவார்கள். திருமண மண்டபத்திலே கணவன் மனைவிக்கு காட்டுவார், ஆனால் பார்க்க முடியாது. கற்பனையிலே தான் காட்டுவார். அவ்வளவு நீங்க நீங்க உங்களோட மனைவியை காட்டினீர்கள். அருந்ததி என்ன அருந்ததியாங்க அவங்க பொய் சொல்லுவாங்க. நீங்க மாற்றுவீர்கள், காட்டு மாட்டுவீர்கள். அங்க இருக்காது. இல்லாதவன்றை காட்டு. அருந்ததி என்பவள் ராமருடைய கால்பட்டவுடன் பெண்ணக மாறினவள் சார். அகலிகை இது அருந்ததி. அருந்ததி வந்து சரியான பதில் இருந்தது ரெண்டு புள்ளி. அப்படி என்ன இன்னொரு பட்டி திறக்கிறோம் தானே நீங்கள் வந்து கையை தட்டினேன் திறந்து விட்டது. இது கை தட்டித்தான் செய்கிற விடயம் போல் தெரிகின்றது. ஆமா, இதுக்கு மூன்று எழுத்தை கொண்ட ஒரு ஒரு செயல், ஒரு செயல். இவர் உங்களுக்கு ஆங்கிலத்திலே இந்த பெயர் உண்டு, நீங்கள் செய்கிற தொழிலுக்கு ஆங்கிலத்திலே ஒரு பெயர் உண்டு. இந்த சொல்லி ஆங்கிலத்திலே சொன்னால் எப்படி இருக்கு? மூன்று எழுத்து. வியாபாரத்துக்கு மிகவும் முக்கியம், வியாபாரத்துறையிலே வாங்குதல் வித்தல் போன்ற விடயங்களிலே இடையிலே நிற்கிற ஒருவர். இப்ப நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தானே, உங்களுக்கும் இன்னொருவருக்கும் இடையில நீங்கள் இருக்கின்றீர்கள். அதுக்கு ஒரு பேர் உண்டு.
3: நான்கு எழுத்தாங்க. நான்கு எழுத்து,
0: நான்குலையும் சொல்லலாம் மூன்றுலையும் சொல்லலாம்.
3: தரகர்,
0: அதுதான் தரகு. புரோக்கிங், புரோக்கர். சரியான பதில். ரெண்டு எல்லாம் உங்களோட தொழில்களே வந்து விட்டது. களைத்து விட்டீர்கள், கட்டாய ஓய்விலே செல்ல வேண்டும்.
3: நன்றி.
0: சென்று உடனே மீண்டும் பெற உடனே நாகப்பனுக்கு நடந்தது. நாகப்பன் துறை வரையிலே சாந்தி ஓடி வாருங்கள். நாகப்பன் நீங்களும் பெறவிடும், பாடலும் தரவிடும். கிருஷ்ணா நீங்கள் ஓய்வெடுக்கிறீர்களா அல்லது யோசிக்கிறீர்களா? ஏன் வரவில்லை? வர வேண்டும். உங்களுடைய பாடல் இன்று நவர்கள் பெறாதபடியால் இப்ப இன்றைய பகலிலே கொடுக்க போகின்றேன் பாடலை. நாலு பேர் தான் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். நாலு பேருடைய பாடலையும் தருவேன் என்று நிகழ்ச்சி முடிந்தவுடன். காரியமில்லை, நேரம் போவது பற்றி அக்கறை இல்லை. மொழியத்தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை கனடா கலையத்தின் தொழிலுறப்பாகிக் கொண்டிருக்கிறது. 1:30 நிமிடத்தை எட்டி பிடிக்கப் போகின்றோம். பழமையான நேர் ஒலி நேரம் 1:30 நிறைவேற வேண்டும். ஆனால் இன்று சற்று நீடிக்கின்றது, பெட்டிகள் இன்னும் இருக்கின்றன. இணைந்த உங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மீண்டும் வந்து இணையுங்கள். பெட்டியை திறவுங்கள். ஒவ்வொரு பெட்டிக்கு 2 புள்ளி என்று கெட்டித்தனமாக பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். எங்கே ஆர் அழைக்கப் போகின்றீர்கள்? அடுத்து சாந்தி, ராஜ்குமார், நாகப்பன், கிருஷ்ணன், யார் வரப்போகின்றீர்கள்?

0: ரெண்டு மணித்தேரம் ஆகுன்றது இருவருடைய பதிவு தான் என் வலைத்தளத்திலே புலகத்திலே பார்க்கின்றேன். மற்றவர்கள் கேட்கின்றார்கள், அவர்கள் வர முடியாமல் இணைக்க முடியாமல் இருக்கின்றார்களோ தெரியவில்லை. சாந்தி வணக்கம், வந்து விட்டீர்கள், வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம். அதம்மா அந்த பலவீனம் வரவில்லை அம்மா, நீங்கள் அந்த அந்த நான்கு எழுத்துக்களை கொண்டது அதுவும் வரவில்லை. மூன்று எழுத்து கொண்டது வரவில்லை. இப்பொழுது வந்து இவர் திறந்து விட போற. சரி, கொண்டு வாருங்க. உங்களுக்கு எந்த இலக்கம் வேண்டும்?
1: ஒன்னாவது
0: இலக்கம். இது முதல் முதல்ல ஒருதரின் நாடவில்லை. இப்படிதான் சாந்தி, இது வழக்கமாக எங்களுடைய நாகப்பன் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிப்பார். இடையில துவங்கும் போது ஒன்று ரெண்டு மூன்று மேலிருந்து கேள்விப்படுவோம். இப்போது முதலாவது பெட்டியை கொண்டு வந்து வைத்தேன். பெட்டியெல்லாம் வீரமாயிருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டதம்மா இந்த பதம்.
1: சரிங்க.
0: சாந்தியுடைய பெயரிலே தான் கிடைச்சிருக்கின்றது. சாந்திக்கு தான் ரெண்டு புள்ளி கிடைக்க போகின்றது. இப்போ இது வந்து இது சாதாரணமாக வரும்பொழுது ஒரு விதமான பெயரை ஒரு பெயரை கூறுவார்கள். கொஞ்சம் கடுமையாக வரும்பொழுது இந்த பெயரை கூறுவார்கள். வெளியே போக முடியாமல் தொடர்ந்து உங்களை அடைத்து வீட்டுக்குள்ளே வைத்திருக்கும், வெளியே போக விடாமல். இப்பொழுது புரிந்திருக்கும் எதுவாயிருக்கும். ரெண்டு மூன்று நாளைக்கு தொடர்ந்து எங்களை வீட்டினுள்ளே
1: அடைத்து
0: வாழ்த்துக்கள். அடைமலை, அடைமலை என்று சாதாரண மழை, அடைமலை என்று கூறுவது. கட்டிக்காரி சாந்திக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. இப்பொழுது நான் சொன்னதை விட சாந்தி கூட ரெண்டு புள்ளி எடுக்கலாம்.
1: மாற்றி
0: பார்த்தேன், பிடிச்சு விட்டு கட்டிக்காரி, அதை நான் கவனித்துக் கொண்டேன். அதுதான் நம்ம கட்டித்தனம். அந்த சொல்லுவதை எங்கேயும் கவனித்து பிடிச்சு பல விடயங்களை நான் பெறுவது உண்டு. சரி, அடுத்த பெட்டிக்கு வாருங்கள். எழுத்துக்களை கொண்ட ஒரு பிராணி. இந்த பெயரிலே ஒரு பாட்டும் இருக்கின்றது. இது வந்து நாலு கால் இருக்கு, ரெண்டு கண் இருக்கு, ரெண்டு காது இருக்கு, நல்ல ஒரு வால் இருக்கு, அழகானது. இதை சின்ன எடுத்து அதை நாங்கள் விளையாடும் போது பிள்ளை என்றும் அதை கூறுவோம். அந்த பிராணியை பிள்ளை என்றும் கூறுவோம். மூன்று எழுத்துக்களை கொண்டது. சிலர் வளர்க்கின்றார்கள், நான் வளர்த்திருக்கின்றேன். சிலர் வளர்க்கின்றார்கள்.
1: பாம்புக்கு
0: எதிரி என்று எனக்கு தெரியவில்லை அம்மா. பாம்புக்கு எதிரியா?
1: அதாவது பாம்பு வந்து அதை கண்டா பயப்படும்?
0: அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல. அது நீங்க சொல்றதம்மா ரெண்டு எழுத்தை கொண்டது. சரியா? இது மூன்று எழுத்து. இது மூன்று எழுத்து தாய். இறைவனுக்கு நீர் உதவி செய்வதற்கு தண்ணீர் தாகம் வந்த போது ஒரு கதை இருக்கிறது. அதுக்குள்ளே வருகின்றவர் இவர். அந்த கதையிலே இவர் இருக்கிறார். இவர் மரத்திலே மேல் நோக்கியும் வருவார், கீழ் நோக்கியும் வருவார். அம்மா மரத்தில் இவர் விளையாடும் பொழுது கீழிருந்து மேல போவார், மேலிருந்து கீழும் பெறுவார். இப்ப எது புரியுங்கள்? காலையில நாங்கள் என்ன
1: சொன்னீங்க?
0: மாருதி என்பதம்மா அவர் பெரிய அம்மா. அவர் குரங்கு தானே அம்மா மாருதி என்பது. அது மந்தி என்றெல்லாம் கூறும், அது இல்லையா அம்மா. நாங்கள் பாடசாலைக்கு சின்ன வயதுல போகும்பொழுது அப்ப மணிக்கூட எல்லாம் பார்க்க தெரியாதானே. இவர் பனை மரம், இந்த வெயில் வந்தோடனே இவர் மரத்திலேருந்து சத்தம் போடுவார். உடனே நாங்கள் நினைக்கிறோம், ஐயோ நாங்கள் லேட்டாகி போயிடும், பள்ளிக்கூடத்துக்கு நிறைஞ்சிட்டு போச்சு, பாத்தியார் அடிக்க போகின்றார், ஓடுவோம். இவர் கத்துறான் சின்ன வயதுல. நாங்கள் அங்கே என்ன மாதிரியோ தெரியல, சின்ன வயதுல பையன்கள் கல்லால் அடிப்பார்கள், அதை ஓடி ஒழித்து விடும்.
2: பிடிக்க இயலாது.
3: சின்ன பழங்கள் தானியங்களை எடுத்து வச்சு ரெண்டு காலில் உட்கார்ந்து இப்படி சாப்பிடுவார். இப்ப சொல்லுங்க
1: அணில்.
3: அதுதான் அணில். வாழ்த்துக்கள். அணிலுக்கு 3 கோடி போட்ட ஒரு பாடல் இருக்குல்லவா, இவருக்கு 3 கோடி இருக்குன்னு சொன்னா உடனே சொல்லி போடுவேன். நான் சொல்லலையே, சொல்லாமல் உங்களை கொண்டு சொல்ல வைத்தேன். அணில் ஆடி சக்கி என்ன ரெண்டாவது சொல்லி போட்டீங்களோ அதனால நீங்கள் ஓய்வு எடுக்கத்தானே உங்களை வேண்டும். உடனே வரலாம் தானே நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு. சார் எங்கே ராஜ்மா நீங்கள் அழைத்தீர்கள் வர வேண்டும். எனக்கு நாகப்பனுக்கு என்ன நடந்தது தெரியவில்லை. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். வணக்கம் ஐயா. ராஜ்குமார் உங்களை இணைத்து விட்டேன்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
4: வணக்கம். சாந்தி அம்மா சொல்லிட்டாங்களா ஐயா?
3: அவன் சொல்லிட்டாங்க. அவன் சொன்னாங்க அணில் என்று கூறியிருந்தார்கள், அடைமலை இரண்டும் கூறிவிட்டார்கள். ஆனால் அந்த பதம் கூறவில்லை. அந்த மரணச் சடங்கிலே செய்வது அந்த மங்களத்திலும் அமங்கலத்திலும் சொல்லுற அந்த பதம் இருக்கின்றது. அதை விட அந்த நீர்வாழ் பிராணியினுடையதும் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கிற இலக்கம் 4, 14, 26 மூன்று பதம் பட்டி 28 இல்லை 23 பட்டி இருக்கின்றது. குறுங்கள் எந்த பட்டி வேணும்
4: ஐயா? ஐயா சங்கு சொல்லாமா எங்க? அது இதுக்கும் பயன்படும்.
3: எதுக்கு?
4: இறுதிக்கும் பயன்படும். சங்கு சங்கு
3: எதுக்கு பயன்படும்?
4: இறுதி உருவத்திலையும் சங்கு ஊதுவாங்கயா?
3: அதுக்கு உரலும் உலக்கையும் சம்பந்தப்படுதா அந்த சங்கு ஊதையக? சங்குல உரலும் உலக்கையும் பாதிப்போமா ஐயா?
4: இந்த பக்கம் அதெல்லாம் நீங்க சொல்றதுல இந்த பக்கம் நாங்க அதை பயன்படுத்துறது இல்லையா? அது என்னன்னு தெரியல. கடைசியா நாங்க கேட்டுக்கிறோங்க.
3: ஏன் பயன்படுத்துறோம்? என்ன எதை பயன்படுத்துறது இல்லைன்னு கூறுகிறீர்கள்? நான் சொன்னதையா
4: இல்லையா? சங்கு ஐயா சங்கு சொல்லுவாங்க.
3: சங்கு சங்கு சங்கு மணி எல்லாம் பாய்ப்பார். ஆனா இந்த செயல் மண்டி கண்டிப்பாக அந்த உரியவர் செய்வார். செய்யும் பொழுது வேதியர் பக்கத்துல இருப்பார். இங்க ஒருத்தர் பாட்டு பாடிக்கொண்டிருப்பாங்க, இவர் செய்து கொண்டிருப்பார். அது எது? சரி மூலிய குழப்பாதீர்கள்.
4: சரி
3: இப்பொழுது பெட்டி திறப்போம். நாலாவது வெட்டி எங்கள் எல்லோரிலும் அது இருக்கின்றது. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது என்பதை கூறும் ஒரு பதம், 4 எழுத்துக்களை கொண்ட பயம். இந்த இந்த பதம் இந்த குணம் எங்கள் எல்லோரிடம் இருக்கின்றது. ஆனால் சிலருக்கு அது முற்றாக இருக்காது. எனக்கும் எனக்கு இருக்கிறது சில வேலை இல்லை. ஆனால் ஒரு பாடல் இருக்குது, ஆதி காலத்து பாடல். அது அப்படி இருப்பது மடமை என்று கூறுவது அந்த பதம். அந்த பாட்டிலே 4 எழுத்துக்களை கொண்டது
4: இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்கயா?
3: இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படமும் வந்தது இல்ல இல்ல. அச்சம் அச்சம் என்பது மடமையடா. அச்சம் 4 எழுத்துக்களை கொண்டு அச்சம். ராஜ்குமார் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். சரி அடுத்த பட்டி.
4: நன்றி.
3: நாகப்பன் வராதவில்லை வரவில்லையே. அடுத்த பட்டி வருகின்றது. எந்த பட்டியா வேண்டும்? 14 இருக்கின்றது. 14 கொண்டு வந்து வைக்கின்றேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சீசு திறந்து விட்டது. அப்பா வலு நூலமான எழுத்துக்களை கொண்டு பிஜிய பெயர் ஐயா. எத்தனை எழுத்துக்கள் கேட்க விருப்பமா
4: சொல்லுங்கயா? கேட்கலாம்.
3: 2 எழுத்து தானே ஐயா?
4: ஆஹா சொல்லுங்க.
3: 2 எழுத்துக்களால் ஆன உயிர். இது உயிரோடு சம்பந்தப்பட்டு மனிதர்களில் அதிகம் காணப்படுகின்றவர்கள். அடுத்தது மிருகங்கள் பறவைகள்ல இருப்பது எங்களுக்கு தெரியாது. இருக்குதா இல்லையான்னு சரி கூற முடியாது. அது ஆய்வாளர்கள் தான் சொல்லலாம். ஆனா மனிதர்களுக்குள்ளே இருக்கின்றார்கள் இந்த 2 எழுத்தை கொண்ட குணம் குறி உள்ளவர்கள். 2 எழுத்தை
4: குணம்
3: குணம் குறி குணம் குறி அவர்களை இப்படி கூறுவாங்க. சரி அவர்களுக்கு இன்னும் சுருக்கமாக கூறுகிறோம். நாங்கள் ஆண்பால் பெண்பால் பலவின்பால் படித்திருக்கின்றோம் இல்லவா? இவர் மூன்றாம் பாலை கொண்டவர்.
4: மூன்றாம் பாலை
3: எழுத்துக்களிலே பத்துக்கு முதல் இலக்கத்தை கூறுவோம் சிலருக்கு. அவரை கூறுகின்ற இரண்டு எழுத்து செல்லும்.
4: திருநங்கை சொல்லுவாங்க.
3: இது ரெண்டு எழுத்து தான் இந்த செல்லு வரும். அவரை தான் நீங்க சொன்னது சரி, நான் சொன்ன தரவாதான் அவரை இரண்டு எழுத்துலயே அழைக்கிறார்கள். அவருக்கு உண்மையான பெயர் பாலின பெயர்ல இரண்டு எழுத்து.
4: பேடி
3: அதுவும் இல்ல, பேடி வந்து அந்த எழுத்து அல்ல. அவையே குறைக்கவில்லை, பேடி வந்து அதை குறைக்கவில்லை. அது பயந்த சுபாவம் உள்ளவர் அவர் பேடி. அது அதுவும் இல்லை, பேடி என்ற பதம் நாங்கள் பார்க்க இயலாதவர்களுக்கு. யோசிச்சு பாருங்கள், பேடி என்பது இயலாதவர், பயந்தவர், ஒன்றும் செய்ய முடியாதவர், அதை பேடி என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லை, அவர்களுக்கு வல்லமை வாய்ந்தவர்கள் எல்லாம் இருக்க, இப்ப பெரிய சிஐஏ இப்படி சொல்ற பெரிய கலெக்டரா எல்லாம் வந்திருக்கிறார்.
4: அர்ஜுனன் சொல்லுவாங்க.
3: ஆமா, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அவதாரமாக வருகின்றார்.
4: ஆமாங்க,
3: இரண்டு எழுத்து நீங்க பிடித்து விட்டீர்கள். அதை
4: அலி சொல்லுவாங்க.
3: அதுதான் அலி. அப்படியே எடுத்துக்காட்டு மற்ற ஒரு தரக்குறைவாக இருக்கும் என்பதற்கு கொச்சை அல்ல. கொச்சைக்கும் தரக்குறைவுக்கும் வித்தியாசம். கொச்சை அல்ல, அலி என்று கூறுவது அநாகரீகம். அதனால் அவரை திருநங்கை என்று இவர்கள் இப்பொழுது அழைக்க, முன்பு அப்படித்தான் சொல்லுவார். ஒன்பது திருநங்கை அலி அலி. பேடி என்று பேடி என்று அலி என்பதுதான் சரியான பாலியல். எங்களோட பா ஆண்பால் பெண்பால் கொண்டது அலி என்றால் ரெண்டு பாலும் இல்லாதவர். அவரை பேடி என்று சொன்னால் தம்பி, பேடி வந்து இயலாதவர், சரியான பேடிகிறாய், பேடித்தனம் உள்ளது என்றால் அவர் இயலாதவர், திருப்பி அடிக்க மாட்டார், திருப்பி பேச மாட்டார், அப்படியான பேடி என்று சொல்றது. சும்மா பேடியா இருக்காது என்று சொல்வார்கள். திருநங்கையினுடைய அலி என்பது அலி, ஆனால் அலினா அலி. பார்த்துக்கள் இரண்டு புள்ளிகளை உங்களுக்கு கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். சரி, இரண்டு பட்டி திறந்து விட்டீர்கள். என்ன அச்சம் அது இரண்டும்
4: சொல்லிவிட்டீர்கள். இன்னொரு பேர் அனுரா, அனுரா, அனுராவா?
3: இல்லையா, தமிழ் சொல்ல பார்ப்போம். இறுதியை கூறுவதற்கு வருகின்றால் மகள் சாந்தி, நீங்கள் மீண்டும் பாருங்கள். வணக்கம் சாந்தி, சாந்தி ஓடி வாருங்கள். சாந்தி வணக்கம், வணக்கம் பாருங்கள். அடுத்த இலக்கம்
1: சடங்கு
3: நல்லதிலே உடல் வாய்ப்பார்களா? சடங்குக்கு உடல் சடங்கு அல்ல, அது அல்ல சடங்கு. எல்லாவற்றையும் சொல்லாது, அந்த நிகழ்ச்சியை கூறுவது சடங்கு என்று. ஒரு திருமணத்தை, ஒரு காரியம் நடைபெறுவதை சடங்கு என்று கூறுவார்கள். சடங்கிலே செய்யும் ஒரு தொழில் தான் இது. மற்றது அந்த அந்த அந்த உயிரினம் சொல்லவில்லை. இன்னும் நீரிலே வாழுகின்றது தவளையினுடைய ஆரம்ப காலம். ஒன்று இருபத்தி ஆறும் இருபத்தி எட்டும் இருக்கின்றது, எது வேணும்?
1: இருபத்தி ஆறுங்க.
3: ஆஹா, இருபத்தி ஆறு வேணுமா? சரி, இருபத்தி ஆறு கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். ஓம் நம சிவாயம். திறந்து விட்டது பெட்டி. அங்கே ஐந்து எழுத்துக்களை கண்டு ஒரு பொருள், ஒரு விஷயம் காணப்படுகின்றது. இது ஒரு செயல் உள்ளது, நாங்கள் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சியான ஒரு செயல். இப்ப மகிழ்ச்சியாக நாங்கள் செய்கிற ஒரு பயணம் அனுபவித்து, ஒரு பயணம், மகிழ்ச்சியான பயணம். அது சின்ன வயதுலேருந்து குடும்பஸ்தர் ஆயினா பின்பு நண்பர்களுடன் சேர்ந்து செய்வோம் அந்த பயணத்தை. அதை இப்படி கூறுவோம். ஐந்து
1: மகிழ்ச்சியாக செய்கின்ற பயன் வேறு தரவு
3: ரெண்டு புள்ளிகள் சொன்னால்
1: ஐயா வேறு தரவுங்க ஐயா
3: அதான் சொன்ன மகிழ்ச்சியாக நீங்க செய்கிற பயணம் கூட்டத்தோட நண்பர்களோட எல்லாம் போவீர்கள். சின்ன வயதில் நாங்கள் போயிருக்கின்றோம் பாடசாலை பிள்ளைகளோடு. அதன் பின்பு நீங்கள் கன்னியர்களாக வந்த கூட்டமாக போயிருப்பீர்கள். அது தூரத்துக்கும் போயிருக்க

0: இருக்குன்னு சொல்லிட்டோம்யா,
1: அங்கேதான் நிக்கிறீர்கள். அதுக்கு வேற ஒரு சொல்லி இருக்கடா இடையிடையே பிராந்திய மொழிகளையும் உபயோகிக்கின்றோம் பேச்சு தமிழ். அது கூட அதை சொல்ல ஆனால் வேற்று மொழி கலந்து அதை உழுத்தி விட்டாங்க. தமிழை வேற்று மொழியும் கலந்திருக்கின்றது. காலம் எடுக்கின்றது. பாடல் கூறவில்லை மகளே, பாடல் இப்ப கொடுக்க போகின்றேன். நால்வர் தான் வந்து பங்கு வந்தேன். நால்வருக்கு ஒரு நிகழ்ச்சி நான் செய்து கொண்டு போடாமல் இப்பொழுது நான் பாட்டை தந்து விடுவேன். தூக்கம் தூங்கவே இல்லை தானே. என்ன பாடல் வேண்டும்?
0: பாட்டு
1: பாட்டு நேற்று பார்க்கவில்லைன்னு புள்ளி எடுக்கிற எண்ணத்துல இருக்கிறார். நீங்க சொன்னது சரியம்மா, நான்கெழுத்து அதனால ஐந்து எழுத்துல இருக்கடா. நீங்க சொன்னதுதான், நீங்க சொன்னதுதான் மகளே. பாடல் இல்ல அவ்வளவு இருக்குதம்மா,
0: பாடல் இருக்குதா?
1: இருக்குதடா பாடல்கள். அலிபாபா 40 திருடர்கள் தங்கவேலு பாடுகிறார் இந்த பாடல்.
0: தங்கவேலு
1: சரி பாட என்ன பாடல் வேணுங்க?
0: அலிபாபா 40 திருடர்களே போட்டிருக்கீங்க. மாசிலா இன்ப காதலே,
1: அது எனக்கு தெரியாது இருக்கின்ற பாடல். நீங்க கண்டுபிடிக்க உங்களை
0: பொறுத்தது அந்த பாட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க.
1: உங்களுக்கு அந்த பாட்டு போடுமா? அது முதலே தானே அலிபாபா இல்லையா அந்த பாடல்? உண்மை காதல், உண்மை காதலே, உண்மை காதல், ரியல் ரியல். வாழ்த்துக்களமா ராஜ்குமார் தலைவர் வருகிறார், அவர்கள் அழைத்து விடுவோம். நன்றி, நீங்கள் மீண்டும் வரலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே, வணக்கம். வணக்கம் ராஜகுமார். அவ சுற்றுலா வரைக்கும் வந்தா உல்லாசம் தெரியவில்லை. உல்லாசம், உல்லாசம் வந்த பதம்
2: உல்லாசம்.
1: அந்த திரைப்படத்துல அந்த பாடலை கூறினேன், இந்த உல்லாசம் உலகம் உனக்கே சொந்தம் தையட தையட தையடா. உல்லாசம் என்ற திரைப்படம், திரைப்படம் வந்தது உல்லாசம் உண்டு இல்லையா?
2: உல்லாசம்
1: சரி.
2: ஆமா ஆமா.
1: அந்த மற்ற பதம் கண்டுபிடிச்சீர்களா? அந்த மங்களம் அமங்கலத்தில் செய்யப்படுகிற தொழில் விலங்கிய பிராணி குறிக்கின்ற உண்மை பெயர்
2: இளமை பெயர்
1: பேத்தை என்பதுதான் சரியான பதம். சரியான பதத்தை கூறி அது கிருஷ்ணன் திறந்த பட்டி. நீங்கள் ஒரு புள்ளியை பெறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் ராஜ்குமார் உங்களுக்கு, உங்கள் புள்ளி சேர்கின்றது. அடுத்தது அந்த அந்த வீட்டிலே தெரியவில்லை என்ன கிருஷ்ணன் கிருஷ்ணன்
2: உல்லாசம் சொன்ன பேத்தை சொன்ன உல்லாசம் பேத்தை ரெண்டு சொல்லிட்டேன்.
1: சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு புள்ளியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஒரே ஒரு பெட்டி இருக்கின்றது ஐயா. 28 இலக்கப்பட்டி அது மட்டும்தான் இருக்கு, ஒரு பெட்டி தான் இருக்கு. நீங்கெல்லாம் சொன்னால் 2 புள்ளி. அந்த பெட்டியை கொண்டு வர, அந்த பெட்டியை கொண்டு வர எத்தனை எழுத்து இருந்தா நல்லா இருக்கும்
2: ஐயா? ஒரு 2.
1: இது 4 தடவை 2 ஒரு எழுத்தும் சேர்ந்தால் 9 எழுத்திலே வருகின்றது. சுலபமான பதம் இது. பெண்களுக்கே உரியது என்று ஆண்கள் கூறுகின்றார்கள். ஒருவருக்கொருவர் பேசும் பொழுதும் இப்படி கூறுகின்றார்கள். அன்னை தந்தையை உறுப்படைவதற்கும் இதை பாவிப்பார்கள். இதெல்லாம் இதுதான் என்று சொல்லி திருமணமான ஆண்களுக்கு கூறப்படுவது. திருமணமான ஆண்களுக்கு மனைவியால் கூறப்படுகின்றதுக்கு கொள்வார்கள். மனைவியை கண்டுபிட்டான் என்றதுக்கு இப்படி ஒன்று கூறுவார்கள். இதெல்லாம் இதுதான். அம்மா அப்பா வறுக்கிறான், சொந்தங்களை வறுக்கிறான், பிரிஞ்சு போக போறன், கூட்டு குடும்பத்தை விட்டு போக போறன்னு எல்லாம் சொல்லுறான். இதுக்கெல்லாம் அவ

0: அதுக்கு சொல்லுகிற ஒரு பதம் இப்படித்தான் சொல்லுவார்கள். அவனை சொல்ல கேட்டுட்டான் என்பதற்கு சொல்லுவார்கள். ஒன்பது எழுத்துக்களை கொண்டது முடியுமா? நீங்கள் அப்படி இல்லை, நீங்க நல்ல சாட்டப்படுகின்றது. ஆனா அப்படி இல்ல, பெண்கள் அற்புதமானது. பெண்கள் சிலர் அப்படி கூறிக்கொள்வார்கள். இந்த இதுல வருது ஐயா, அதான் நீங்க சொல்லுவதா
1: கூட்டு குடும்பம் பேச முடியாது, அதனால அவங்க இரவு நேரத்துலதான் ஒரு கருத்து.
0: அமைதியான நேரத்தில் அதுவும் தலையணை என்றால் படுக்கையில, படுக்கையில அப்ப அவர் மறக்க மாட்டார். சரியா? இல்ல வீடுகளை வச்சு சொல்லலாம் தானே, வேற இடத்துல வச்சு தலையணை மந்திரம் ஒன்றாக அந்யோன்யமா இருக்கிறது கணவன்கிட்ட சொல்லி அதை சாதிச்சு போடுறதான் சில. அதுதான் தலையணை.
1: பையன் நல்லா இருந்தா பாருங்க, கல்யாணம் ஆச்சு இப்படி ஆயிட்டான்னு.
0: தலையணை மந்திரம் காசிக்கு போகும் சன்னியாசின் அந்த வரி பெறுதல்ல.
1: ஆமாங்கய்யா,
0: நாகேஷ் வந்து. சரி, இப்பொழுது கிருஷ்ணர் அந்த ரெண்டு பதமும் உங்களால் கூற முடியாது. இப்பொழுது பெட்டிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. ரெண்டு பதத்துல நீங்கள் பேத்த சொல்லிவிட்டீர்கள். ஒரு பதம் இருக்கின்றது சொல்லாமல், இல்லை இரண்டு பதம் இருக்கின்றது அந்த திருமண வைபவத்தில் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்
1: ஐயா. அதை வந்து வளம் வருவாங்களா ஐயா?
0: அதைத்தானே கூறு நீ. நானும் பெண்ணும் திருமண மணமக்கள் வளம் பெறுவார்கள். கிருஷ்ணா, நீங்கள்
1: அழைத்தீர்கள்.
0: சாந்தி வரப்போகின்றார். சாந்தியை கொண்டு வாருங்கள். ஒரு புள்ளிக்கு உங்களுக்கிடம் இருக்கு, கொண்டு வாருங்கள் சாந்தி. இப்பொழுது வந்து ஈழத்திரு நாட்டிலிருந்து ஒரு புதிய பொம்பளை வருகின்றார். வணக்கம் வணக்கம் ரோஜா. வணக்கம். தூக்கத்தாள் இப்பதான் தூக்கத்தாள் இருந்தீர்களா? குரல் ஒரு மாதிரி சந்தர்ப்பம் வந்து பெருசா இல்ல தானே, இருந்தாலும் ரெண்டு புள்ளி கிடம் இருக்குது சொன்னால் என்னவென்றால் தலையண மந்திரம். அது தலையண மந்திரத்தை கேட்டவர் சொல்லிட்டார். கூட்டு குடும்பமா இருக்கார்கள். தலையணை வந்துடுறப்பா படுக்கும் பொழுதான, பக்கத்திலேயே படுத்திருக்கும் போது இவ்வளவு சிரிச்சு கொண்டு வந்து போறார். தலையணை மந்திரம் சரியான பதம் இருக்கிறதம்மா. இரண்டு பதங்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து இந்த திருமண வைபவங்கள்லயும் வேறு இடங்கள்லயும் ஒரு மகிழ்வு மங்களமாக அமைக்கப்படுகிற ஒன்று. அதிலே பெற்ற வாழையில இருக்கும் நெல் இருக்கும், அதுக்கு மேல குடம் இருக்கும், அதுக்கு கூட அதுக்கு மேல தேங்காய் பழம் பாக்கு மாவிலை வெற்றிலை பாக்கு சந்தனம் குங்குமம் சந்தன குச்சி என்று எல்லாம் நிறைவாக இருக்கும். அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அது ஒருவரும் சொல்லவில்லை. என்ன
2: கும்பம்?
0: அதை சொன்னார்கள். அது கும்பம் பொறுத்த அதைத்தான் இன்னொரு பதத்தில சொல்லுவார்கள். கலசம் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனா அந்த கும்பத்தை இன்னொரு விதமா சொல்லுவார்கள். கும்பம் இது கும்பத்தை விட இது புனிதமானது. கும்பத்தை விட புனிதமானது. திருமண வைபவத்திலே ஆணும் பெண்ணு மாப்பிள்ள சுத்தி வருவார்கள். அதுதான் அது அங்க வைக்கப்பட்டிருக்கும். அழகாக பெண்ணு மாப்பிள்ள கைய பிடிச்சு சுத்தி விடணும் அந்த இடத்துல.
2: அது நிரப்பெரியுமா?
0: அல்ல அல்ல அல்ல, அது அல்ல, அது அல்ல மகளே. என்னடா அடுத்த பதம் அம்மா? திருவிழா காலங்களிலே ஆலயத்துக்கு முன்னாலேயும் தேவார திருவாசக பஞ்சபுராணத்துக்குள்ள இந்த சொல்லு வருகின்றது, இந்த விடயம் வருகின்றது. ஆனா மரண சடங்குகளிலே இறுதியாக ஈமச்சடங்கு செய்யும் பொழுது அந்த இறந்து போனவருக்கு உரிமையானவர் இறைவனை நம்பி பாட்டு பாடிக்கொண்டு இது செய்த இதுக்கு உரல் உலக்கை உபயோகிக்கப்படும். இதை எப்படி? சுண்ணம், சுண்ணம் இடித்தல், சுண்ணம் அது திருவிழா காலங்களில் ஆலயத்திலும் இருக்கின்றது, அது அது மங்களகரமான இது இறந்து ஒன்று சுண்ணம். சரியான பதத்தை நீங்கள் ஒருத்தரும் சொல்லாதே கடைசியா வந்து என்னுடைய ஒரு ஒரு ஒரு போனஸ் தந்து
2: 2 புள்ளிகளும்
0: சைவர் சைவர் வேண்டாம், உங்களுக்கு 2
2: தருகின்றேன்.
0: மற்றது சொல்லுங்கள் கேட்போம். நிறைவாக வைத்திருப்பார்கள், அதுக்குள்ளே தண்ணீரை நிறைவாக நிறைகுடம். நிறைகுடம் திரைப்படம் வந்தது, நிறைகுடம் தளம்பாது அறிவாளிகளை நிறைகுடம் என்று கூறுவார்கள். நிறைகுடம் என்பது சரியான பதில். நல்ல வேலை 20 கேட்கவில்லை நீங்களா. ஆனா சாந்தி வந்துருக்கிற அப்ப சாந்தியும் வந்து கட்டிக்காது. எங்களுடைய நாகப்பனுக்கு என்ன நடந்தது தெரியவில்லை. அம்மா அவர் அவர் வர முடியாது, நன்னாட்சி கொண்டிருந்தார். இவருக்கு இணைப்பு கிடைக்கல, மற்ற உறவுகளுக்கும் இணைப்பு கிடைக்கவில்லை. சரி, உங்களுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பம்?
2: எனக்கு பாடல் வந்து
0: தோல் கண்டேன் தோளே கண்டேன், தோல் கண்டேன் தோளே கண்டேன். அந்த பாடல் இருக்கமா
2: நீங்க சரியான பப்பம் தானப்பா?
0: ஓ அப்படியா, இங்க பப்பம் ஊர் வெளியே வெளிச்சம் வெயில் என்பதே காணவில்லை, ஆனா வெப்பம் கடுமையாக இருக்கின்றது. அங்கே இப்பொழுது கிச்சனர்ல இருந்து சீலன் அவர்களுடைய பதவியிலேருந்து அங்க வந்து மழையும் இல்லை வெயிலும் இல்லை, புகை வந்து மூடிக்கொண்டிருக்கு சொல்லி வெளியில போக முடியாம இருக்கணுமாம். ஏனென்றால் ஆர்ஜென்டினா பக்கம் வந்தது ஏதோ அங்கே ஒரு நாட்டுல தீ வந்து அந்த தீ மேல காற்றோட்டமா வருது என்று கூறியலே இருந்தார்.
2: என்ன
0: பண்றது தெரியாது, புகை நல்லதா? உங்களுக்கு பேத்தை தெரியுமா? பேத்தை
2: தெரியும்,
0: ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த பதம் வரவில்லை. என்ன பேச்சு வழக்கு வரையில தானே, நான் போதிய அளவு தரவுகளை போதிய அளவு கொடுத்தேன்.
2: ஒரு தடை கொண்டு போட்டிருக்கலாம் ஒரு 4-5 ஒரு கம்பு கட்டி ஒரு தடை ஒன்று போட்டு வந்தா அந்த 2 புள்ளி எனக்கு
0: வந்துருக்குமே. நீங்க அப்படிச்சே இங்க சாந்தி வந்து சுற்றுலா சொல்லுறா உல்லாசம் தெரியவில்லை, பாட்டும்
2: அதுவும் நான் சொல்ல வந்தேன்.
0: நான்
2: சாந்தி சொல்லி விட்டு போயிருந்த ஒரு தொலைபேசியை கேட்டு
0: ஒரு பேசிதான் வர வேண்டும். ஒருவராக வருகின்றார்கள். எனக்கு சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த நாகப்பன் அவர்கள் இடையில அவருடைய இது நின்று விட்டது, அழைப்பு அவருக்கு முடியவில்லை போல் தெரிகின்றது. ஏனைய உறவுகள் பெருசாக வரவில்லை, அவர்களுக்கும் பலத்தலங்கள் பிழையாக இருக்கலாம். ஆனால் எழுத்து வராது விட்டாலும் சில பேர் வந்து பதவியில் விட்டு கொண்டிருப்பார்கள் என்று என்னுடைய புலனத்தில் ஜெகபர் சாதிக் அவர்கள் போட்ட படமும் கிருஷ்ணன் அவர்கள் போட்ட எழுத்தும் தான் இருக்கின்றது. ஒரு ஒருத்தரும் அறிவிக்கவில்லை, என்னுடைய வலைத்தளத்தில் பிழை இல்லை.
2: இந்த இன்றைய நாள் வருகிற அட்வான்ஸ் வாழ்த்துக்களாக எங்களுடைய ஈத் முபாரக், எங்களுடைய இஸ்லாமிய அன்பு உறவுகளுக்கு எனது வாழ்த்துக்களை.
0: அப்படி ஒரு பெருநாள்
2: ஈத் முபாரக் என்று
0: ஈத் முபாரக் என்றால் இனிய, அதாவது ஈத் என்றால் ஹாப்பி நியூ இயர் என்பது போலதான் இது. அனைவருக்கும் உங்களுடைய ஈத் முபாரக்கை தெரிவிக்கின்றீர்கள், அனைவரும் பெற்றுக் கொள்வார்கள் என்று
2: எண்ணுகிறேன்.
0: சகோதர தத்துவம் நிறைந்த நாள், நட்பு நாள் இந்த நாள். அப்ப அங்க எப்படி கோலாகலமா இருக்கிறதா?
2: அங்க இங்க எல்லாம் நன்றாக இருக்கிறோம். இஸ்லாமிய உறவுகள் எல்லோரும் நன்றாக பார்க்கிறார்கள்.
0: எனக்கு அடுத்திருந்த அறளவர்களுக்கு நான் பதவி போட்டிருந்தேன். அடுத்து நீங்கள் எல்லோரும் எப்போ வருவதென்று கேட்கின்றார்கள். ஆயத்தங்கள் நடக்கின்றதா வருவதற்கான கெட்டிக்காரு கெட்டிக்காரு. சரி அம்மா,
2: ரெண்டு இந்த ரெண்டு ஊரையும் பக்கத்துல வாதல வச்சிருந்திருக்கலாம்.
0: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறு எதுவும் இல்லையம்மா. நாங்க நினைக்கிற எல்லாம் நடந்தா தெய்வம் ஒன்று இல்லாம போயிரும் இல்லவா? தெய்வம் ஒன்று படியாதான் இப்படி வைத்திருக்கேன். சரி, வாழ்த்துக்கள், சுகமாக
2: நடந்து. அவ்வளவு மனத்தியாலங்கள் வருவதை நினைச்சோம்.
0: இவ்வளவு மனத்தியாலத்தை கடந்தானே போன நீங்கள், அதே மாதிரி பெற வேண்டியது போன நீங்கள் தானே. சரி, போன நீங்கள் வர முடியும் தானேம்மா. இப்பொழுது ஐவர் வந்து பாடல், ஐவருக்கு பாடல் கொடுக்க வேண்டியிருப்பதனால் 9 மணிக்குத்தான் கிடைக்கும். நேரம் 2 மணியை தாண்டி விட்டது. அடுத்த நிகழ்வு கொடுக்கணும் அல்லது இப்ப உடனே வேணுமென்றால்
2: எனக்கு தேவையில்லையப்பா, எனக்கு தேவையில்லை.
0: கடைசி நேரத்தில்
2: தூக்கத்துக்கு போயிடுவேன்.
0: நீங்களும் தூக்கத்துக்கு போயிடுவோம். எனக்கும் என்று காலையிலே எங்களுடைய கணனிகள் பிள்ளையால நான் இன்னும் எனக்கு
2: அவர்களுக்கு கொடுங்கப்பா, அவர்கள் கேட்கறதுக்கு ஆவலா இருப்பார்கள்.
0: சரி, அவர்களோட பாடலை நான் கொடுக்கும்பேன். நல்லது நல்லதுமா, நன்றி. இணைந்து இறுதி நேரத்தில் வந்து இணைந்து சிறப்பித்து தொகையை கூட்டியதுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: உங்களுடைய பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடட்டா கேட்டிக்காரு. வாழ்த்துக்கலாமா. இறுதியாக எங்களுடைய வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன். என்ன ஐயா நடந்தது?
3: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: என்ன நடந்தது? தொலைபேசி உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லையா? வேற ஏதாவது
3: வாழ்த்துக்கள்.
0: சிறப்பாக வந்து இணைந்து கொண்டிருந்தீர்கள், இடையிலே வரவில்லை. நான் அதான் இப்பொழுதும் பேசிக்கொண்டேன். ரோஜா வந்திருந்தா, ரோஜா வந்து பேசும்பொழுதும் நான் பேசும்போது கூறியிருந்தேன், வியாபாரம் நன்றாக நடைபெற்றிருக்கின்றது. அந்த நீங்கள் அப்ப இடையிலே கேட்பதற்கும் வசதி இல்லை உங்களுக்கு இல்லையா என்று?
3: ஆமா, கேட்க முடியாது ஐயா.
0: அதுல அந்த முக்கியமாக அந்த அந்த இந்த நீர்வாழினம், நீர்வாழும் அந்த மூன்று எழுத்து பேத்தை என்று கூறுவார்கள். கேள்விப்பட்டீர்களா? மாறு காலம் வந்து மழை பெய்து தவளைகள் வந்து முட்டையிட்டு சென்றவுடன், பொறித்தவுடன் அந்த தவளை ஆவதற்கு முன்பு, கால் முளைப்பதற்கு முன்பு ஒரு வட்டமான தலையும் ஒரு வாலும் இருக்கும் அந்த தண்ணீருக்கு, அதுக்கு பேர் பேத்தை. பேத்தை என்பதுதான் அதனுடைய அகராதி பேர்.
3: அந்த தண்ணிக்குள்ள பாசியா இருக்கும், அந்த பாசியில இருந்து
0: அதை சாப்பிட்டு உண்டு வளர்ந்தான். அதன் பின்பு கண், கை, கால் எல்லாம் வந்து வால் விழுந்து போயிடும். அது அது வரைக்கும் வால் இருக்கும், அந்த வால் முட்டையாகி போயிடும். அது அப்புறம் தவளையாக வருகின்றது. அது ஒன்று. அடுத்து அந்த அந்த மங்களத்திலும் அமங்கலத்திலும் உபயோகிக்கப்படுகிற ஒரு ஒரு விடயம் என்று கூறியிருந்தனும் இல்ல, நான்கலத்தை குணபத்துல பாக்குச்சோ எல்லாம் இருப்பாங்கண்டு. ஆனா வெத்திலை பாக்கு என்று கூறினேன் தவிர அதுல சுண்ணாம்பு போயிலே நான் கூறவில்லை. தாம்பூலம் என்றால் அதெல்லாம் இருக்கும், அதுக்குள்ள அது இல்லை. அது வந்து நிறை குடம் என்று கூறுவது. ஒரு திரைப்படமும் வந்தது நிறை குடம்,
3: நிறை குடம்.
0: அதற்கு பேர் கும்பம், கலசம் என்று கூறினார்கள். அது அல்ல, இது பொருத்தமான பெயர் நிறை குடம். அது வந்தது. அடுத்தது அந்த ஈமை, ஈமக்கிரியை செய்கிற இடத்துல மங்களமாக செய்யப்படுகிறது. மங்களமா ஆலயங்களிலே தேவார திருவாசகங்களோட வருகிறது. அதாவது திருமுறைகளுக்குள்ள உள்ள தேவாரங்களுக்குள்ள உள்ளது உண்டு. கூடுதலாக அதை சொல்லுதல் திருப்பல்லாண்டு என்று சொல்லுவதில்ல, அதிலே வருது சுண்ணமடித்து நாமே என்றொரு சுண்ணம் என்பது சரியான பதம். இறுதிக்கடன் செய்யும் போது அந்த இறந்தவருக்கு உரிமையானவர், கொள்ளி வைக்க போறவர், மகனோ அல்லது மூத்தவரோ இளையவர், அவர் ஐயரோட இருந்து அந்த இந்த கர்மம் செய்பவரோட இருந்து ஆன்மீக முறைப்படி இந்த பாடி சுண்ணமடித்தல் என்றதை செய்வார்கள். அவர் பாடி முடிந்தோடனே அந்த உலகத்தை தூக்கி ஒரு 2 தரம் போடுவார். இப்படி கவனித்திருப்பீர்கள். சுண்ணம், சுண்ணம் என்பது சரியான அந்த பதம். அடுத்து இன்னொரு 9 எழுத்து பதம் வந்தது ஐயா. தலைவர் சொல்லிட்டார், தலையணை மந்திரம். தலையணை மந்திரம் என்ற பதம் வந்தது. எங்க சாந்தி சரியா சொல்லிக்கொண்டு வந்தா உல்லாசம் என்பது சுற்றுலாண்டு சொல்லிக்கொண்டிருக்க உல்லாசம் சொல்ல தெரியவில்லை. நாங்கள் எல்லாம் போவோம், சின்ன வயதுல இருந்து போடுறாங்க, கூட்டத்தோட போவோம், ஆத்தங்கரைக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம் எல்லாம் சொன்னேன். உல்லாசம் அது அல்வாவா 40 திருடர்களையும் அந்த பாடல்
3: உல்லாசம் இருக்கேன்.
0: அதான் உல்லாசம் பிள்ளைக்கு அது அது பிடிபடை தட்டுப்படை. அதான் எங்கள் மொழிகள் எங்களிடமிருந்து உடனே எங்களுக்கு வருது இல்லையா என்ன இந்த திரைப்படத்திலே ஒரு பாடல் இருக்கு, உல்லாசம் உல்லாசம் உலகம் உனக்கே சொந்தம் தையட தையட தையட உல்லாசம் என்ற பாடம் திரைப்படம் வந்தது. உல்லாச ஊர்வலம் போவோம் என்ற பாடம் அப்படி எல்லாம் இருக்கு.
3: உல்லாச பறவைகள் ஒரு பாடம்,
0: உல்லாச பறவை வேணும் வந்து அப்படி வந்து அப்படி பதங்கள் பல வந்திருக்கின்றது. உங்களுக்கு என்ன பாடல் தரவில்லை
3: பாடல்? எனக்கு வந்து திரைப்படம் வந்து மணிக்குயில்.
0: மணிக்குயில் அது என்ன பாடல்?
3: அதுல வந்து தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயம்.
0: ஓ, தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே. நான் இப்பொழுது நினைக்கின்ற இந்த ஐவருடைய பாடல் தான் இருக்கின்றது. இப்பவே கொடுத்து கொடுக்கிறேன் என்று எண்ணுகிற உங்களுக்கு விருப்பமா இப்பொழுது கேட்பதற்கு முடியுமா? தொலைபேசி இருக்கின்றதா? வாய்ப்பு இருக்கா?
3: இருக்குதையா?
0: ரோஜா கடைய வந்து சொல்ல முடியாத ரெண்டையும் சொன்னார், சுண்ணம் அடுத்தது நிறைவுடன். அவங்க சப்போஸ் நான் ஒவ்வொரு புள்ளிதான் கொடுக்க வேண்டும், அது ரெண்டும் ஒரு தராலும் சொல்லாமல் இறுதியா வந்து சொன்ன முடியா பாவம் வந்து ஒன்று கூடப்பட்டு ரெண்டு ரெண்டு புள்ளி கொடுத்தன. சரியா?
3: அது ரெண்டாவது நீங்க சொன்னதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கல்லையா?
0: இல்ல, பேத்தை வந்து உங்களுடைய இவர் சொன்னார், ராஜ்குமார்
3: வேதைக்கு
0: சாந்தி ஒரு பதம் சொன்னார், அதே மாதிரி தர்ம ராஜ்குமாரும் சொன்னார். பின்பு யோசித்து யோசித்து யோசித்து கொண்டு வந்து நான் எல்லா உதாரணம் கொடுத்த அப்புறம் சொல்லிட்டேன் பேத்தை என்று கூறிட்டேன். பேத்தை வந்து அதுக்கு மட்டுமல்ல, நான் கடல் வாழ் பிராணி என்று கூறினேன் அல்லவா, இந்த மீன் இனத்துக்குள்ளே பேத்தை என்று இருக்கின்றது ஐயா. அது வந்து வாய் தெரியும், கண் இருக்கும், பெரிய வண்டி ஊதி இருக்கும், வால் இருக்கும், அது உணவு கொடுப்பது. அது ஆக்கள் கையில பிடிச்சோன்னு இந்த பகுதி ஊதி கொண்டு வரும். அது மும்மடு பேத்து மாதிரி ஊதுறான்னு சொல்லுவாங்க. தலை இருக்கும், கண் இருக்கும், பெரிய வண்டி இருக்கும், வால் இருக்கும். அதையும் அது போல இந்த பேத்தை தவளை சிறுவயதுல அதுக்கு வால் இருக்கு, கண்ணே இருக்காது, வாய் இருக்கோ தெரியாது, கொண்டு வரையே அப்படி இப்படி ஆடி ஆடிக்கொண்டு போகும். அது வளர்ந்தவுடன் வால் விழுந்து கால் முளைத்து தவளையா வந்து தத்தி கொண்டு போகும். இதெல்லாம் உங்களோட பதங்கள்ல இருக்கின்றது, தெரியாமல் எங்களுக்கு உடனே வராது. சில பிள்ளைகள் பழக்கம் பயிற்சியில இல்லாமல் இருக்கலாம். அநேகமாக 30 பதங்களும் வந்துவிட்டது. நான் இப்பொழுது பாடல்களை தர
3: இருக்கிறேன். பெரிய பெரிய எழுத்து பதமா கொண்டு வந்தா சீக்கிரம் சொல்லிருந்தேன்.
0: தலையண மந்திரம் சொல்லியிருப்பீங்க, நீங்க வந்திருந்த அடிச்சிருப்பீங்க. சொன்ன உதட்டு சாயம் எல்லாம் வந்தது. நீண்ட நேரம் வரவில்லை என்றவரை நான் ஒன்று வலைத்தளம் ஏதோ ஒத்து வரவில்லை என்று நினைத்தேன். சரி,
3: தொலைபேசி கிடைக்கல,
0: தொலைபேசி கிடைக்கவில்லை உங்களுக்கு.
3: ஆமா
0: ஆமா ஆமா, மகளின் போன்ல பேசிக்கொண்டு
3: ஆனால்
0: சில சமயங்களே ஒரு சிலர் அழைக்கும் பொழுதும் கூட உங்களோட படம் இந்த லோகோவும் உங்களோட நம்பரும் அதில் விழுந்து மறைகிறது. என்னென்று தெரியவில்லை. கொட்டி கலந்து சில
3: பொருள்
0: சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு வலைத்தளம் எல்லாம் உங்களுக்கு தொலைபேசி சதி செய்து விட்டது உங்களுக்கு. கிருஷ்ணன் ஐயா வந்திருந்தார், ஏதோ ஒரு பதம் சொல்லுவது கூடி வந்தால் அதுக்கிடையில இவர்கள் வந்து சொல்லிவிட்டார்கள். அவரும் காரியம் இல்லை, நன்றார்களை இணைந்தவர்கள் எல்லோரும் நன்றாக சொல்லி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். நான் இதோட நிகழ்ச்சியை உங்களோட பாடல் ஒலிபரப்ப போகின்றேன். இப்பொழுது நான் புள்ளிகளை கூற இருக்கின்றேன். புள்ளிகள் நன்றி நாப்பனவர்களே, இணைந்தமைக்கு இந்த இடையூறு இருந்தாலும் அந்த இணைந்து சிறப்பித்தவுக்கு நன்றியை கூறுகிறேன். இடையிலே பேசுகிறோன்னா பேசுவோம், பாடலை கேட்போம். அதற்கு முன்பு புள்ளிகளை கூற இருக்கின்றேன். வந்து பங்கு பற்றியவர்கள் கே எஸ் கிருஷ்ணன், நாகப்பன், ராஜ்குமார், சாந்தி, ரோஜா. இவர்களுக்குள்ளே ரோஜாவுக்கு 4 புள்ளிகள் ஏதோ கிடைத்து விட்டது, சொல்ல முடியாத சொன்னார், வந்தார் 20 கேட்டது. அவர் கேட்டது நான் சொல்லாத சொல்ல எனக்கு 20 புள்ளி தாருங்க ஒன்று கேட்டார். அப்படி இருக்குமா ஆசை? அதில் நான் 20 தானே சைபரை எடுத்து விட்டு விட்டு அதுக்கு பரமதியில் 2 தருகிறேன் 2 2 4 புள்ளி அவருக்கு 4 புள்ளிகளை பெற்றுக்கின்றார். கட்டிக்காரி வாழ்த்துக்கள். கடைசி நேரத்தில் வந்து எனக்கு இலகுவாக்கி விட்டார், நான் தானே கூற வேண்டும் அந்த 2 பதிலையும் அவரே கூறிவிட்டார். அடுத்து கூடுதலான புள்ளியை இன்றைக்கு பெற்றவர்கள் 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றனர். அங்கே கிருஷ்ணன் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள் நன்றாக விளையாடுவார் என்று இருப்பினும் சிறப்பாக இருந்தது. அந்த 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அதை தொடர்ந்து 10 புள்ளிகளை என்னுடைய நாகப்பன் அவர்கள் வந்த நேரம் எடுத்து விட்டார், 10 புள்ளிகள். அதை தொடர்ந்து ராஜ்குமார் இல்லை, சாந்தி அவர்கள் 15 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். கெட்டிக்காரி வந்தது 10 சொல்லி 15 எடுத்து விட்டார். 16 புள்ளிகளை எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். 16 வாழ்த்துக்கள் ராஜ்குமார், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒருவரும் சூட போகவில்லை. கெட்டிக்காரர் எத்தனை பேர் புள்ளிகளை பராமல் போயிருக்கின்றார்கள் பல தடவை என்றே கூறியிருக்கின்றீர்கள். சிறப்பான புள்ளிகளை பெற்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று நாங்கள் கண்டுகொண்ட பதங்கள் 30 பதங்களை கண்டுகொண்டோம். அடைமலை, அணில், அம்புலி, அச்சம், மாம்பழத்து வண்டு, அச்சாணி, புளியம்பழம், வாய்க்கால், கிண்ணரம், தூக்கணாங்குருவி, பேத்தை, அருகம்புல், ஆலம் விதை, அலி, இரட்டை வால் குருவி, அன்பு, காகம், நிறைகுடம், அருந்ததி, வண்ணக்குயில், சுண்ணம், தரகு, தம்பட்டம், மஞ்சள், கட்டை வண்டி, உல்லாசம், வெய்யோன், தலையணை மந்திரம், உலகம், உதட்டு சாயம் என்ற 30 பதங்களை பேசி மகிழ்ந்தோம், கண்டுபிடித்து மகிழ்ந்தோம், புள்ளிகள் பெற்று மகிழ்ந்தோம். இந்த பதங்கள் அத்தனையும் எங்களோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றது, தமிழை விட்டு விலகாதது. ஆனால் அதை விலக்கி வைப்பதற்காக உதாரணத்துக்கு உதட்டு சாயத்தை எடுத்துக்கொள்வோம். யார் உதட்டு சாயம் என்று கூறுகிறார்கள்? லிப்ஸ்டிக் என்று கூறுகிறார்கள். வியாபாரத்தோடு அலங்கார பொருளாக அந்த லிப்ஸ்டிக் வந்து தன்னுடைய பெயரை நிலைநாட்டி தன்னுடைய மொழியை வைத்துக் கொண்டிருக்கிறதோ மைக் வர்ற அப்படி. அதனால் நாங்கள் அதை கண்டுகொண்டோம் என்று தெரிவித்து கொண்டு எங்கள் மொழியை நாங்கள் விடக்கூடாது, பாவிக்க வேண்டும், பங்கு பற்றி கொண்டு சிறப்பித்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று கூறும் இந்த வேளையில் ஐவரும் வந்து இணைந்தே சிறப்பித்தவைக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு பாடல்களை கேட்டிருந்தார்கள் அல்லவா? பாடல்கள் தந்திருந்தார்கள். அந்த பாடலை தருவதற்காக இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். ஒரு தடவை

எளிமையான அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. கலையகத்துக்கு எங்களுடைய குளிர்போக்கி விஷயமாக அந்த தொழில்நுட்பவியலாளரை சந்திக்க வேண்டியிருந்தது. இப்பொழுது முதலாவது பாடலை திரையிருக்கின்றேன். எங்களுடைய கிருஷ்ணன், நீங்கள் தந்த பாடல் தங்க ரத்னம் திரைப்படுத்து பாடல் சந்தன பொய்கையில் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடல் வருகின்றது, கேட்போம். மன்னிக்க வேண்டும், சந்தன பொதிகையில் தென்றலனும் பெண்ணால் வருகின்றது அந்த பாடல் தங்க ரத்னம் திரைப்படுத்தி கே எஸ் கிருஷ்ணன் உங்களுக்காக.

முல்லை கொடியால் முகத்தை முட்டமிட்டு ஆடுகிறாள், முல்லை கொடியால் முகத்தை முட்டமிட்டு ஆடுகிறாள், முல்லை கொடியால் முகத்தை முட்டமிட்டு ஆடுகிறாள், முழு என்பதற்கு செல்லி என்ற

அந்த பாடல் ஒலித்து ஒழிந்த போலையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக? எங்களுடைய ராஜ்குமார் அவர்களுக்கான பாடல். ராஜ்குமார், நீங்கள் கேட்ட பாடல் பிரம்மா திரைப்படம் என்று கூறினீர்கள். இவள் ஒரு இளங்குயில் வருகின்றது அந்த பாடல் கேட்போமா?

இனிமையான பாடல். அது பாடல் வந்து பிரம்மா திரைப்படத்து பாடல். பிரம்மா திரைப்படத்து பாடலை கேட்டு எங்களுக்கு அடுத்து வரும் பாடல் தர்மபுரி எங்களுடைய தகடூர் சாந்தி அவர்கள் வந்து பெற்றிருக்கின்றார்கள். 15 புள்ளிகளை பெற்றவர். அவர் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு அவருக்காக அந்த பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை கேட்போம். மாசிலா உண்மை காதலே என்ற பாடல். இறுதி நேரத்தில் சிறிது எனக்கு ஒரு தடுமாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது. காரணம் எங்களுடைய எங்களோட கட்டிடத்தின் குளிர் சாதன பெட்டியினுடைய திருத்தம், அதை புனரமைப்பு செய்வதற்காக அந்த தொழில்நுட்பவியாளர் வந்து இணைந்து கொண்டபடியால் அவருக்கு பதில் கூற வேண்டியதால் ஒரு தடை ஏற்பட்டுவிட்டது. அடுத்த பாடல் மாசிலா உண்மை காதலே என்ற பாடலை தருகின்றார் சாந்தி. உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அற்புதமான அந்த பாடல், காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் என்றான் கூற வேண்டும். பொன்மன செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் டாக்டர் அவர்களோடு பத்மஸ்ரீ பானுமதி அம்மா அவர்களும் நடித்த அந்த இளமை கால திரைப்படத்து பாடல், அற்புதமான பாடல் ஒன்று முழிக்கின்றது. கேட்க மகிழ்வாக இருக்கும் ஒரு ஊடல் பாடல். அடுத்த பாடலை தருகின்றார் ரோஜா அவர்கள். ஈழத்திரு நாட்டிலிருந்து இறுதி நேரத்தில் வந்து இணைந்து சிறப்பித்து விட்டு புள்ளிகளையும் பெற்ற வேளையிலே இதய கமலம் திரைப்படத்திலிருந்து தோள் கண்டேன் தோளே கண்டேன் என்று கூறும் பாடலை கேட்கின்றார். பெறுவோமா அந்த பாடலை?

நீண்ட நாள்காற்றலைக்கு வராத பாடல் என்று கேட்டு மகிழ்ந்தோம். ரோஜா, உங்கள் பாடலாக இந்த வேளையில் இறுதியாக ஒரு பாடல் வர இருக்கின்றது. எப்பொழுதும் என்னோடு வந்து இணைந்து விட்டு நாகப்பன் அவர்கள் இறுதியாக தாருங்கள் என்றும் கேட்பார் என்றும் அதே போன்று அவருக்கு இறுதியாக அந்த பாடல் வருகின்றது. மணிக்குயில் திரைப்படத்திலிருந்து தண்ணீரில் முகம் பார்க்கும் என்ற அந்த பாடல். நாகப்பன், உங்களுடைய பாடலையும் தருகின்றேன்.

அழகான அந்த பாடல் இது நிறைவேறியது. இந்த பொக்கிஷன் நீரொலி போட்டி நிகழ்விலே அன்பு உறவுகள் வந்த புள்ளிகளை சேர்த்து தங்களுடைய திறமைகளை காட்டி எங்கள் தமிழை நிறுத்தி செல்லும் இந்த வேளையில் நீண்ட நேரமாகிவிட்டது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நீங்கள் கேட்ட பாடல்களையும் கற்றலை தந்துவிட்டேன். அன்பு உறவுகளை உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும். குறைவேற்ற செல்வமான அந்த செல்வத்தை அள்ளித் தர வேண்டும். குறைவா அன்பு கருணை சாந்தம் மன அமைதி எல்லாம் நிறைய வேண்டும். மனிதநேயம் மலர வேண்டும். அறம் தலைக்க வேண்டும். அல்லோல கல்லோல நிகழ்வு எங்களுக்கு வேண்டாம். அனுகூலமாக இருக்க வேண்டும். அருள் புரிய வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நான் முனைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டிக் கொண்டு காற்றை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது இன்றைய பொக்கிஷன் 2023 ஆறாவது மாதம் 28வது நாள். இணைந்து சிறப்பித்து துணை செய்த அத்தனை உறவுகளுக்கு நன்றியும் வணக்கமும் குறிக்கொண்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு நன்றி கூறி விடையேற்றிச் செல்லும் நான் தந்தும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல்லுறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. நேரம் 10:30 அதிகாலை வேளை என்றுதான் கூற வேண்டும். கனடாவில் ஆசிய நாடுகளில் உள்ள இலங்கை இந்திய பிற்பகுதிகளிலே 9 என்று காட்டுகின்றது நேரம். நேரங்கள் மாறி காட்டினாலும் காலங்கள் கூட மாறித்தான் இருக்கின்றது. பருவ காலங்கள் எங்களுக்கு இப்பொழுது மிகவும் குளிரான காலம். 2024 ஆண்டின் 12 மாதத்தின் 24 நாள் கலந்து கொள்ள இருக்கின்றோம் காற்றலையிலே, மொன்றியல் தமிழ் வானொலியிலே. நாள் வியாழ செவ்வாய்க்கிழமை உங்களோடு இணைந்து வணக்கம் கூறி கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று மகிழ்வாக கூறிக்கொள்ளுகின்றேன். கனடாவின் எங்கள் பகுதியிலே குளிர் மூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது காலநிலை 0 கீழே 7 பாகையாக குளிர் நிலையை காட்டிக்கொண்டிருக்கின்றது. சூரிய பகவானை மறைத்துவிட்டது குளிர் மேகங்கள். ஒரு மந்தாரமான நிலையில் நாங்கள் இருக்கும்பொழுது அயல் வீடு எங்கள் வீட்டின் மேலே நாங்கள் பார்க்க முடியாது. உள்ளே இருக்கின்றோம். பக்கத்து வீடு கூரைகள் எல்லாம் மூடி வெள்ளை குவிந்திருக்கின்றது, வெள்ளையாக குவிந்திருக்கின்றது பனி. அதைவிட வீதிகள் எல்லாம் மூடிவிட்டது. கருப்பு நிறமே தெரியவில்லை, வீதியின் நிறம் தெரியாது. வாகனங்கள் செல்வதற்கு வாகனங்களின் சில்லுக்களின் கணிசமான அளவு புதைந்து கொண்டு செல்கின்றது. குட்டி இப்பொழுது தூறிக்கொண்டே இருக்கின்றது பனித்தூரல். எங்கள் வீடுகளில் வாகனத்தை தரிப்பிடத்திலிருந்து வெளியே எடுப்பதற்கு கூட கடினம். அதற்குரிய பணியாளர்கள் வந்துதான் செய்ய வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். எங்கள் நிலை கூறினேன், உங்கள் நிலை இப்பொழுது எப்படி இருக்கும்? எங்களுக்கு 7 பாகைன்னா உங்களுக்கு இது 4 மடங்கு இருக்கும். 28 பாக உயர்நிலையில் இருக்கின்றீர்கள், வெப்பத்தோடு இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. இடையிடையே மலைத்தூரல்கள் இருக்கலாம், பனிக்குளிர்களும் இருக்கலாம். ஆனால் அவை பெரிய பாதிப்பல்ல. ஆனால் வெப்பத்தினே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உஷ்ணவலய பிரதேச மக்களாகிய உங்களுக்கு இது பெரிய குளிராகத்தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு கூடுதலான காலம் கோடை காலத்தில் கூட குளிர்மையை நாங்கள் அனுபவித்திருக்கின்றபடியால் இது எங்களுக்கு பழக்கப்பட்டது. பாதுகாப்பாக வீட்டினுள் இருக்கின்றோம்.

வந்த விடயத்தை கவனிப்போம் என்று செவ்வாய்க்கிழமை அற்புதமான ஒரு நாள். கடந்த செவ்வாய்க்கிழமை எங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வாயிருக்கும் சொல். மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வரும் உறவுகளுக்கு ஒரு சொல் கிடைக்கும், ஒரு பதம் கிடைக்கும். அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் தர வேண்டும். இந்த சொல்லை எடுத்து கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்த வழியை நீங்கள் கொடுக்கும் சொல் அந்த பாடல் நீங்கள் விரும்பும் பாடலாக ஒலிக்க இருக்கும். அதனால் இதற்கு சொல்லோடு பாடல் என்ற பெயரை சூட்டிவிட்டோம். சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சி இன்றும் ஆரம்பிக்கின்றது. அந்த பாடலை கேட்பதற்கு முன்பு நாங்கள் இப்பொழுது என்ன ஒரு புனிதமான நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். புனிதமான நாள் என்றால் நத்தார் புனிதமான நாள். இந்த நத்தார் சோபன நாள் உலகளாக இருக்கும் கிறிஸ்தவ மக்களினால் கொண்டாடப்பட்டு வந்த வேளையில் இப்பொழுது ஒவ்வொருவராலும் கொண்டாடப்பட்டு அதை மகிழ்ச்சியாக அது மகிழ்ச்சிக்குரிய நாள் பாலன் பிறப்பு என்று கூறுவார்கள். அந்த நாளை கொண்டாடி கொண்டும் இருக்கும் பல நாடுகள் ஆரம்பித்து விட்டன. சில நாடுகள் ஆரம்பிக்க இருக்கின்றன, நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆதலால் அதற்கு முன்கூட்டியே இங்கு தளத்திலே பார்த்தால் நத்தார் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முன்னேற்பாடாக. அது உண்மையான கிறிஸ்தவர்கள் கூறுவதல்ல, நாங்களே கூறிக்கொள்ளுகின்றோம் அவர்களுக்கு. இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியும் உங்கள் அனைவருக்கும் நத்தார் சோபன நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றது. எங்கே சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் புகுந்து விட்டோம். நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு ஒரு பாடல் ஒன்று தெரிவு செய்தேன். அந்த பாடல் தான் இதுக்குரிய இசையாக இருக்கும். எங்கே கேட்போம்?

எங்கள் செந்தமிழ் பாட்டு சொல்லி சொல்லி வந்ததல்ல, அது செயலோடு இணைந்து பொருளை பெற்று உருவை பெற்று எழுத்துருவை பெற்றது. அன்புறவுகளே, சொல்லி சொல்லித்தான் எல்லாம் வந்தது. அது வார்த்தைகளாகவோ அல்லது சைகைகளாகவோ சொல்லித்தான் வருகின்றது. அதனால் சொல்லோடு பாடல் நிகழ்வை ஆரம்பிப்போம். எல்லாம் செந்தமிழ் பாட்டாகத்தான் அமைகின்றது. எந்த பாடல் எடுத்தாலும் அங்கே எங்கள் செழுமையான தமிழ் ஒலிக்கின்றது, எங்களை மகிழ வைக்கின்றது.

நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்கு வணக்கம் கூறி என்னையும் வரவேற்று நிகழ்ச்சியையும் வரவேற்று உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் கூறுகின்றார்கள். தர்மபுரி ராஜ்குமார் வண்டிக்கேர் சிலுவை சந்தன் ராஜ் இவர்கள் சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பாடல்கள். சொல்லு ஓடு பாடல் என்ற நிகழ்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். எங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள், என்ன சொல்லை பெறப்போகிறீர்கள், அதுக்கு என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் கேட்டுத்தான் பார்ப்போமே.

எங்கள் தமிழை நாங்கள் பேசுவதற்கு, உலகத்தில் உள்ள உயிர்கள் பேசுவதற்கு யார் முதல் அதற்கு வழிகாட்டி ஆசிரியர் என்றால் அன்னை தான். அன்னையிடமிருந்து தானே இவை எல்லாம் வருது. அன்னை தானே முதல் எங்களுக்கு தன்னுடைய ஒலியை கொடுத்து அழைத்து எங்களை உருவாக்கிவிட்டவர்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சரவணன் அவர்களே, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சரவணன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: உங்களை போலவே நலமாக இருக்கின்றோம்.
0: எங்களைப் போல நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள். அப்படி என்னால் உங்கள் ஊரிலே வெள்ளை வெளையரென்று பனித்துளிகள் விழுந்திருக்கின்றதா? பனிக்குவிய
1: எங்க ஊர்ல அதே உங்க கனடால இருக்கிற மாதிரிலாம் பணியை பார்க்க முடியாது.
0: அதனால தான் போறேன், நாங்கள் ஏழு பாகை பூச்சியதுக்கு கீழே இருக்கின்றோம் குளிர்நிலையிலே. நீங்கள் அதை விட 4 மடங்கு 28 பாகை உயர்வாக இருக்கின்றீர்கள் ஐயா, உயர்ந்தவர்கள்.
1: ஆமா, ரொம்ப சிரமத்தோடு தான் இருப்பீங்க நீங்க. ரொம்ப சொல்லும்போது தெரியுது.
0: சிரமங்களை நாங்கள் அதை சீர்படுத்துவதற்கேற்ற உபகரணங்கள், அதற்கேற்ற வழிமுறைகளை இந்த நாட்டு அரசாங்கங்கள் எங்களுக்கு அதை தந்திருக்கின்றது. மக்களும் அதை உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றபடியால் எதுவரனும் வரட்டும். நாங்கள் இது தெரிந்துதானே ஐயா இங்கே காலடி எடுத்து வைத்தோம். விரும்பி வந்ததல்ல, நாட்டில் இருக்க முடியாது, ஓடி செல்வோம். இந்த உருண்டை உலகிலே எங்கு செல்லும், எங்கு எங்களை கிரிகரம் நீட்டி வரவேற்கின்றார்களோ அங்கே வருவோம் என்று வந்த இடத்தில் தடக்கி விழுந்து இங்கே வந்துவிட்டோம். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். 40 வருடங்கள், இது 40வது குளிர் நாளை நான் சந்திக்கின்றேன்.
1: இங்க நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, எங்க ஊர் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிதோஷ நிலை உங்களுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, ஒத்து வந்தது. ஏனென்றால் நான் வந்தேன்,
1: வரும்போது
0: நான் வந்தேன் இந்தியாவில். சென்னையிலே இருந்திருந்தேன், பம்பாயில இருந்திருக்கின்றேன். நல்ல காலநிலை, நல்ல சுவாத்தியம், நல்ல மக்கள் அன்பாக பழகி கொண்டிருக்காங்க. ஆனா எனக்கு தேவை என்னுடைய சுதந்திரம் தானே. நான் சுதந்திரமாக வாழ விரும்பியவன். என் காலிலே நின்று நானாக வாழ வேண்டும். நான் மட்டுமல்லாமல் என் குடும்பத்தினர் வேண்டும் என்றபடியால் அப்பொழுது இருந்த வசதிக்கேற்ப நான் சிங்கப்பூரில் பணிபுரிந்துவிட்டு நாட்டுக்கு திரும்ப முடியாத நிலை இருந்தபடியால் அப்படியே செல்லும் வழியிலே இந்தியாவில் வந்து 1.5 மாதம் இந்தியாவில் என் காலத்தை கழித்த போது சந்தோஷமாக என் தாய் நிலம் போன்று நான் வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு தேவையானது எங்கே கிடைக்கும் என்று பார்த்தபோது அது கனடாவில் தான் இருந்தது. மெதுவாக நான் கனடாவுக்கு வந்து என்னை இங்கே ஸ்தாபித்து கொண்டு என் குடும்பத்தை எதிர்காலத்தை எல்லாவற்றையும் முன்னெடுத்து செல்வதற்கு ஏற்ற வாய்ப்புகள் எல்லாம்.
1: இப்போது இப்ப நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல பேசிட்டு இருந்தேன் நானு.
0: கனடாக்கு வர வேண்டும் என்றா?
1: நீங்கள் பிறந்தது இலங்கை தானே?
0: ஆமா, இளமணி திருநாடு யாழ்ப்பாணம்.
1: இலங்கை, இலங்கை இருப்பது கனடா. எப்படி இருக்க நீங்க தமிழ்ல? அவளை தூய தமிழ்ல பேசிட்டாங்க. தமிழகத்துல இருக்கிறவங்க கூட எங்களால பேச முடியல.
0: தமிழ்ல சிறப்பு, தமிழகத்தில தமிழ் வாழுகின்றது, தமிழ் நாடு. ஆனால் அந்த உச்சரிப்பு, ஒவ்வொருத்தருடைய உச்சரிப்புகள், பேச்சு தமிழில்
1: ஆங்கிலம். இங்க தமிழகத்துல உள்ளவர்கள் ஆங்கிலம் கலக்காம பேச மாட்டேன், பேச முடியல.
0: ஆங்கிலம் கலந்தாலும் அது இந்தியாவுக்குள்ள ஆங்கிலமாகத்தான் இருக்கும். அந்த சில சொற்கள் புணர்வுகள் எல்லாம் மாறுபட்டு இருக்கும். அது அது பெரிய பிரச்சனை. அந்த உச்சரிப்பு, பேச்சு தமிழ் தான் அங்கே வித்தியாசமே தவிர இலக்கியம் எல்லாம் ஒன்றுதான். எழுத்து வடிவிலே பாருங்கள், எங்கே போகிறாய் என்று கேட்டால் எங்கே போகிறாய், எங்கே போகிறீர்கள் என்றுதான் எழுதுகிறார்கள். ஆனால் பேசும் பொழுதுதான் பிராந்தியத்திலே மாறி மாறி உச்சரிப்புகள் வருகின்றது. எங்கள் ஈழத்தின நாட்டிலும் மாநிலங்களுக்கு மாநிலங்கள் பிராந்திய வழக்கிலே பேசிக்கொள்ளுகிறார்கள். பேச்சு வழக்கிலே சில ஓசை மாற்றங்கள் இருக்கின்றன. அதை நகைச்சுவையாகவும் சில திரைப்படங்களிலே நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அறிஞர் சுகி சிவம் ஐயா அவர்களுடைய ஒரு உரையிலே நான் கேட்டிருந்தேன், சுத்தமான தமிழ் பேச்சு கேட்க வேண்டும் உச்சரிப்போடு என்றால் யாழ்ப்பாணத்துக்கு போவன்.
1: உண்மையிலே இலங்கையில உள்ள தமிழர்கள் தூய தமிழ்ல பேசுவாங்க. அதை விடுத்து வந்து இங்க இப்ப எங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கிறவங்க பேசுவாங்க.
0: கன்னியாகுமரியில் நான் அவர்களை சந்தித்திருக்கின்றேன். கனடாவில் ஒரு அங்காடியிலே நான் சந்தித்தபோது முகத்தை பார்த்தால் தமிழர் போன்றிருந்தது. ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி இணைந்து கொண்ட வழியில் பேசும் பொழுது மிகவும் சந்தோஷமாக பேசி என்னோடு பேசுவார்கள். இப்பொழுதும் வானொலிக்கு வருவார்கள், இடையிலே வந்து போவார்கள். ஆனால் நீங்கள் பேசுவதை கேட்க எங்களுக்கு ஆவலாக இருக்கின்றது. செல்ல தமிழ்லே நீங்கள் அழகாக பேசுவீர்கள்.
1: நாங்க பேச்சுவழக்கு ரொம்ப கிராமத்தை எங்க ஊருக்கு ரொம்ப கிராமத்துல இருந்து நாங்க வானொலியில கொஞ்சம் பேசி பழகினால்தான் உங்க கூட எல்லாம் பேச முடியாது. தவிர எங்க கிராமத்துல இருக்கிறவங்க உங்க கூட பேச முடியாது. அப்படி அவங்க பேசுறது உங்களுக்கு புரிய விளங்காது.
0: ஆனால் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் தாயின் பால் ஓடு குடித்து வளர்ந்தவர் தானே, நானும் தமிழன் தானே, எப்படி பிரட்டி அடிச்சு சொன்னாலும் அந்த தவளை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. சில சொற்கள் தான் மாறுமே தவிர ஓசையிலே நாங்கள் புரிந்து எனக்கு விருப்பம். ஏனென்றால் நான் ஈழத்திலே நான் இருந்த காலத்திலும் இறுதியாக நான் வெளிநாடு வருவதற்கு முன்பு கடமையாற்றிய ஆசிரியராக கடமையாற்றிய இடம் மலை நாடு, எங்களுடைய மலை நாடு, கண்டி ஹட்டன் மாத்தலை போன்ற உயர்ந்த நிலை உள்ள மலை நாடு. அங்கே தேயிலை தோட்டங்கள் நிறைய உண்டு. அங்கே தேயிலை தோட்டத்தில் இருந்த தொழிலாளர்கள் அத்தனையும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் தான். அவர்கள் இந்த குழந்தைகள் தான் என்னிடம் வந்து கல்வி பயின்றிருந்தார்கள். அவர்கள் பெரியோர்களுடைய சபைகளிலெல்லாம் என்னை வரவேற்பார்கள், பேசுவேன், அவர்களோடு கலந்துரோடு உறவாடுவேன். அவர்களும் கிட்டத்தட்ட உங்களை போன்றுதான் பேசுவார்கள்.
1: எனக்கு வந்து அறிந்து கொள்ள வேண்டும்,
0: கூறுங்கள்.
1: அந்த ஹட்டன், ஹட்டன் சொல்றீங்க, அந்த நகரம் எங்க இருக்கு, எந்த ஒரு நாட்டில் இருக்கு?
0: அது மத்திய மாகாணத்திலே இருக்கின்றது, மலை நாட்டு பகுதியிலே, கண்டிக்கு அடுத்ததாக ஹட்டன் என்ற பகுதி இருக்கின்றது.
1: அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கொழும்பு சர்வதேச வானொலியில ஒரு நேயர் ஒருவர் ஹட்டன்ல இருந்து வருவாரு. அவரு ஹட்டன் நகரம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
0: இலங்கை திரைப்படத்தை வரைபடத்தை பார்த்தோம்னால் மத்திய பகுதியிலே மலை நாடு இருக்கின்றது. அந்த மலைநாட்டிலே இருக்கின்ற பகுதி அங்கு குளிர் தான். அங்கு வந்து தேயிலை உற்பத்தி தேயிலை நிறைய தேயிலை தோட்டங்கள் தான் அங்கு இருந்து, அது பேருந்து விஸ்தீகரித்து நகரங்கள் வந்து இப்போ ஹட்டன் பெரிய நகரமாக இருக்கின்றது. பெரிய பெரிய பாடசாலைகள் இருக்கின்றது.
1: இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: இப்ப யாழ்ப்பாணம், நான் பிறந்த இடம் வந்து யாழ்ப்பாணம், இலங்கையின் வடபகுதி. இது வந்து மத்திய பகுதியிலே இருக்கின்றது, மத்திய மாகாணம் என்று. இங்கே எங்களுடைய சர்வதேச நேயர் விருப்பத்திலே வருவார் ஒருவர் ஹட்டன் பகுதியை சேர்ந்தவர். மகள் ராஞ்சி, என்னுடைய மகளோடு அவர் நல்ல நண்பர். இப்பொழுது இலங்கை சென்ற போது அவர்களை எல்லாம் சந்தித்து வந்தவர். நல்ல பிள்ளைகள், நல்லவர்கள். அவர்களின் பூர்வீகம் இந்தியா, தென்னிந்தியா தான். அவர்களோட பூர்வீகம் என்ன, தந்தை, தந்தையின் தந்தை, பாட்டன், பூட்டனார் வந்தது அங்கிருந்து தேயிலை தோட்டத்திற்கு தொழிலாளர்களாக அமர்த்தப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களினாலே. அந்த சந்ததி அங்கு வாழ்ந்து அது ஒரு பெரிய சரித்திரம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது எங்கள் அவர்களும் இலங்கையர்கள் தான், நாங்கள் இலங்கையர்கள் என்றுதான் அவர்களை அழைத்துக் கொள்வோம். நான் வடபகுதியைச் சேர்ந்த தமிழன், அவர் மலைநாட்டைச் சேர்ந்த தமிழர், இன்னும் ஒருவர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த தமிழர் என்று பறந்து வாழுகின்றோம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கனடாவுக்கு வந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக பிழங்கிக் கொள்ளலாம் இல்லையா, பழகிக் கொள்ளலாம்.
1: ஓகே,
0: உங்களோட பேசுவதில் எனக்கு ஆனந்தம் சரவணன். நீங்கள் வந்து இணைந்தது, நீங்கள் பேசிக்கொள்வது ஆனந்தம், நல்ல சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சி.
1: உண்மையிலேயுமே சந்தோஷமா தான் இருக்கு எங்களுக்கும்.
0: சரி, அப்ப இந்த வேளையிலே உங்களுக்காக நான் ஒரு பாடலை ஒலிபரப்ப வேண்டும் என்றால் என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்பீர்கள்?
1: எனக்கு ஒரு பாடல் தாருங்கள், இந்த பைலட் பிரேமநாத் படத்துல இருந்து, அழகி ஒருத்தி இளநை விக்கிற கொழும்பு வீதியில, அந்த பாடல்.
0: அந்த கொழும்பு வந்து மேல் மாகாணம் என்று கூறப்படுது. அது வந்து அதுதான் எங்களுடைய இலங்கையினுடைய தலை நகரம் கொழும்பு. அங்கு வீதி அருகே ஒரு அழகி இளநி வித்துக் கொண்டிருக்கின்றார்.
1: அந்த பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இலங்கை அந்த பாய்லா இசையை பயன்படுத்தி இசையமைச்சாருன்னு அவரு தகவலத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான்
0: இனிமையான பாடல் அந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்புகிறேன் நாங்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒரு பதம் ஒன்று இங்க நல்ல இனிப்பான பதம் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த பதத்தை, அந்த பொருளை குறிக்கும் பதத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். நீங்கள் அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடலை தாருங்கள். சரியா, அது என்ன பதமாக இருக்கும்? மிகவும் இனிப்பான பதம், மிகவும் இனிப்பான பதம், இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம், தேன் என்று கூறுகின்றது. தேன் என்ற பதத்தை வைத்து ஒரு பாடல் நீங்கள் தர வேண்டும்.
1: தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றேன், ஒரு பாடல் இருக்கு.
0: உடனே தந்து விட்டீர்கள். தேன்மல்லி தேனாக இனித்த பாடல் அல்லவா தேன்மல்லி பூவே. இந்த பாடலை நீங்கள் விருப்ப பாடலாக தருகின்றீர்களா, அல்ல இந்த பதத்துக்கு உரிய பொருத்த பாடலாக தருகின்றீர்களா?
1: இந்த பதத்துக்கு பொருத்தமான பாடல் தான்.
0: கெட்டி
1: காற்று, மிகவும் அருமையான பாடல், அது
0: இனிமையான பாடலும் கூட. அதனால்தான் நீ தேன் என்றவுடன் தேன் மல்லிப்பூவே என்ற பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் சரவணன் உங்களுக்கு. மேலும் அங்கு உங்களுக்கு இன்றைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இன்றைய காலநிலை காலையிலிருந்து மாலை வரை மேகமூட்டமா தான் இருக்கிறது. இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு, மழை வரலாம் போலதான் தோணுது, மேகமூட்டமா தான் இருக்கு அதிகம்.
0: இன்றைய காலநிலைகள் எல்லாம் நாங்கள் கூறுவது ஒன்று, அது நடைபெறுவது ஒன்றாக மாறித்தான் செயல்படுகிறது. நாங்கள் நினைத்ததே கிடைப்பதில்லை. ஆனால் முன்பு பெய்யென பெய்யும் மழை என்று வாழ்ந்தார்கள் என்றால் நல்லோர் ஒருவர் உள்ளாரில் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று ஒரு பழமொழி இருக்கு. நல்லோர் ஒருவர் இருந்தவர். இப்பொழுது யார் நல்லோர்னு தெரியாமல் இருக்கிறது, வல்லோர்னு தெரியாமல் இருக்கின்றது. காலநிலைகள் மாறித்தான் கிடைக்கின்றது சரவணன், இல்லையா? எதிர்பார்ப்புகள் நிறைவாக சரியாக கிடைப்பதில்லை. கால ஓட்டத்தில் காலங்கள் மாறி வந்தது, காலத்தையே மாற்றி.
1: அந்த காலத்தில், அந்த காலத்துல மாதம் முன் மாறி பொய்னு சொல்லுவாங்க, மாதம் மூன்று மழை பொய்ன்னு சொல்லுவாங்க. இப்ப பெய்யற மழையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதம் முன் மாறியது, மாசத்துக்கு முன் மழை வந்துடுது, ஆனா ஒரே ஒரு டைம்ல பெஞ்சிட்டு போயிடுது.
0: அது அந்த அரசர்கள், அரசாட்சி காலங்களில் அரசர்கள் கூட கேட்பார்கள், மந்திரியாரை அழைத்து மாதம் முன் மாறி பொழிகின்றதா நாட்டிலே என்று கேட்பார். அப்படி பொழியவில்லை என்று கூறினா அதற்கு என்ன செய்ய வேண்டும், அறம், அறத்திலே உடனே அவர்கள் கையை வைத்து விடும். அறம், அறம் தலைத்தால் தான் அறமின்றி நடக்கின்றார்கள், மனித நேயத்துடன் நடக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். மாறி நடக்கின்றது, அதற்காக மக்கள் மாறிவிட்டார் என்று கூறவில்லை. மாற்றம் ஒன்றுதானே மாறாதது என்பதை எல்லோரும் உணர்வார்கள். இந்த வேளையிலே உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒளிபரப்ப செய்வேன், தேன் மல்லி பூவே என்ற பாடல். மிகவும் இனிப்பான பாடல். கேட்டு மகிழ்வோம், சரவணன் பேசி மகிழ்ந்தோம். நன்றி, அடுத்த உறவுடன் செல்கின்றேன். நன்றி, நன்றி,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்பொழுது காற்றலையில் இருக்கின்றார் எங்கள் அன்பு ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் அவர்கள், தலைவர் அவர்களே, வர வேண்டும்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமாங்க ஐயா.
0: நலமாக இருக்கின்றேன் ராஜ்குமார், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கிறேங்க. நீங்க தான் எல்லாத்தையும் தொடுவான எடுப்பீங்க பாருங்க. சரவணன் உங்களை தொடுவான எடுத்துட்டாரு.
0: அப்படியே பாத்தீங்களா, தொட்டு விட்டார் இல்லையா? அங்கிருந்து இங்க இங்கிருந்து
2: தொட்டு விட்டார் பாருங்க.
0: இதயத்தை தொட்டு விட்டார், இதயத்தை. சரி, என்று நாங்கள்
2: நல்லா உரையாடல் நல்லா இருந்ததுங்க ஐயா.
0: நன்றாக இருந்ததா?
2: சம்பாஷணைகள்,
0: சம்பாஷணைகள் நல்ல நல்ல சம்பாஷணைகள், உரையாடல். இப்ப சொல்லோடு பாடல் என்ற வகையிலே நீங்கள் எப்படியான சொல்லை விரும்புவீர்கள்? எல்லா விதமான சொல்லையும் விரும்புவீர்கள் என்றால் எல்லாம் தமிழ் சொற்கள் தானே, தமிழ் பாடல்கள் தானே, இல்லையா?
2: ஆமாங்க.
0: நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அப்படி இருக்கின்றது காற்றலை நிகழ்ச்சிகள், அன்பு உறவுகளின் தரவுகள்.
2: நல்ல நல்ல மகிழ்ச்சியா பேசுறாரு பாருங்க அவர் வந்து சரவணன். நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா முதல்ல வந்து பேசுறாரு, நல்லா கலகலப்பா, நல்லா இருந்தது.
0: எல்லோரும் விரும்பக்கூடிய வகையில் வாழ்த்துக்கள் சரவணா. உங்களுக்கு இந்த வாழ்த்து வானொலியில் கிடைப்பதற்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு மகளிர் நன்றியை கூறுவோம். அந்த வகையில் தலைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம்.
2: நல்லா சரளமா பேசுறாரு பாருங்க, ஒரு தயக்கம் இல்லாம.
0: சில நாள் பழகியது, பல நாள் பழகியது. அதற்கு காரணம் உங்கள் தாய்மொழி. தவ நாங்கள் எங்கள் இதயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மொழிதானே சொல்லிக் கொண்டிருக்கின்றது.
2: அவரோட தமிழ் நல்லா இருக்குதுன்றீங்க, அவர் வந்து உங்களோட தமிழ் நல்லா இருக்குன்றாரு.
0: அதுதான் பெருமை, ஒருவரை ஒருவர் நல்லது என்று போற்றிக் கொள்ளுகின்றோம். இந்த வேளையிலே சொல்ல சொல்லோடு பாடல் நிகழ்வு அந்த உங்களுக்காக ஒரு சொல் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த சொல் வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட சொல். இந்த இரண்டு எழுத்துக்களை கொண்ட இந்த சொல்லிலே என்ன கருத்து வரும் என்றால், மலர்களினாலே இழையப்படுவது ஒன்று, மங்கள அமங்கல சம்பவங்களுக்கு உபயோகிக்கப்படுவது, மற்றது கால நேரத்தை குறித்து கொள்ளுகின்ற இரண்டு எழுத்து பதம். அந்த பதம் மாலை. மாலை என்ற அந்த பதத்திலே களத்திலே அணிகின்ற மாலை நல்லது நல்லது கெட்டது அமங்கலம் அமங்கலத்துக்கு உபயோகிப்பார்கள். மங்களமான திருமண வைபவங்களிலே ஆலயங்களிலே பாய்வார்கள், அமங்கலத்திலும் அதை பாய்ப்பார்கள். வரவேற்று பெருமைப்படுத்துவதற்கு மாலை அந்த கருத்து வரும். அடுத்தது காலை மாலை என்ற நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கருத்து வரக்கூடிய எந்த பத பாடலாக இருந்தாலும் மாலை என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடலை நீங்கள் தர வேண்டும்.
2: சொல்லுங்கய்யா,
0: தர வேண்டும். அந்த மாலை என்ற பதத்தை வைத்து நீங்கள் மாலை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் தாருங்கள். சொல்லோடு பாடல் புரியவில்லை ராஜ்குமார். இப்ப சொல்லோடு பாடல்னா இந்த மொன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு ஒரு சொல் கொடுக்கின்றது மாலை. அந்த சொல்லில் என்னென்ன பாடல் வருகின்றதோ நீங்கள் அந்த பாடலை ஒன்றை தர வேண்டும். அது என்ன பாடலாக இருக்கும்?
2: மாலையில் யாரோ மனதோடு பேச.
0: அற்புதமான ஒரு பாடல், சுரநலதா அம்மா குரல்ல வருகின்ற பாடல் மாலையில் யாரோ. இந்த மாலை
2: ஆயிடுச்சுங்களா ஐயா?
0: என்னையா பாடல் கிடைத்து விட்டது ராஜ்குமார். மாலையில் யாரோ மனதோடு பேச, சுவர்ணலதா அவர்கள் பாடிய
2: மனதோடு பேச
0: அப்படியான ஒரு அருமையான பாடல். இந்த இடத்திலே இந்த மாலை எதை கூறுகின்றது என்றால், மாலை நேரத்தை குறிக்கின்றது இல்லையா? மாலையிலே பல பாடல்கள் இருக்கின்றது, அதுல நீங்கள் தந்த பாடல் நேரத்தை குறிக்கும், காலை மாலை என்ற கால நேரத்தை குறிக்கும் பாடல் அற்புதமாக சிறப்பான பாடலும் கூட. இந்த பாடல் உடனே உங்கள் உள்ளத்திலே தோன்றி உங்கள் உதட்டிலே வந்து உதிர்வதற்கு காரணம் என்ன?
2: காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ் படிக்கிற காலத்துல இந்த பாடல் வந்து மனதில் ஹமி முணுமுணுப்போம் நாங்க.
0: யார் நீங்கள் முணுமுணுப்பீர்களா அடுத்தவர்களை கேட்கும் வகையில்?
2: எனக்கு நானே பாடல சொல்லத்தம்மாவோட ஒரு பாடல்.
0: அப்ப யாரை நினைத்து நீங்கள், யாரை நினைத்து நீங்கள் உச்சரிக்கவில்லை அந்த பாடலை? சில பேர் மாலையில் யாரோ ஏனென்றால் நான் ஏன் இப்படி கேட்கின்றேன் ராஜ்குமார், அன்று உங்களுடைய இந்த வார நிகழ்வையை நான் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒவ்வொரு பாடலுக்கும் பதில் தந்து விட்டீர்கள். காலேஜில் இருந்த காலத்தின் நினைவுகள் மீண்டும் வருகின்றது. சொல்லிவிடு வெள்ளி நிலவு என்ற பாடல்களுமே சொல்லவில்லையே சொல்லலாம். சிரிப்பாக இருந்தது அதை கேட்க கேட்க, உண்மையிலே அழகாக இருந்தது, நல்ல பாடல். இந்த மாலையில் யாரோ மனதோடு பேசுகின்றது உங்கள் வாயில உடனே உச்சரிக்கின்றபடியால் அடித்தளத்திலே நீங்கள் யாரோ உங்களோட மாலையில் ஞாபகம் வந்துவிட்டதோ என்று உடனே கூறிவிட்டீர்கள். பாடசாலை வாழ்வைத்தான் கூறுகிறீர்கள். சரி, வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு
2: பாடல்.
0: தர்மபுரியில காலநிலை எப்படி இருக்கின்றது
2: ஐயா? குளிர் ஆரம்பிச்சிருச்சீங்க.
0: நல்ல குளிர்,
2: கிறிஸ்மஸ் கோசரம் குளிர். ஆமா ஆமா, குளிர்.
0: சரி, நத்தார் கொண்டாட்டங்கள் நீங்கள் கொண்டாடுவது இல்லை தானே? அயலவர்கள் கொண்டாடுவார்கள்.
2: இல்லை, எங்க எங்க எங்களை சுத்தி தேவாலயம் இருக்குது, அப்புறம் வந்து இது இருக்குதுங்க, மசூதி இருக்குது, பக்கத்திலேயே சிவன் கோயில் இருக்குது. இது வந்து எல்லா மதமும் ஒன்றிணைந்த இடம். இந்த இடம்
0: சர்வ மதமும் சேர்ந்த இடம் என்று கூறுகிறீர்கள். ஆனால் இந்த மதங்கள் எல்லாம் வந்து என்னையா கூறுவது, எங்களுக்கு நல்வழியை தானே காட்டுகின்றது. அதனால் ஒன்றுமில்லை, மகிழ்வாக இருக்கும் ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அதை எல்லோரும் கொண்டாடுகிறார். உலகத்திலே நாங்கள் இந்த வியாபார ரீதி, வர்த்தக ரீதி, அரசியல் ரீதியாக ஒரு தியதி, ஒரு நாட்காட்டியை வச்சிருக்கிறோம். அந்த நாட்காட்டியிலே இந்த பாலன் பிறப்பு, கிறிஸ்மஸ் நியூ இயர் என்று சொல்லி புது வருடம் இப்படித்தான் ஆரம்பிக்குது. இதிலிருந்து ஆரம்பித்து உலகளாவ இது ஒரு அரசியல், அதாவது கர்மகாரியங்களுக்கு நாங்கள் உபயோகிக்கின்ற தேதி. எங்களுக்கு வேறு தேதியாக இருக்கலாம், தமிழ் கலண்டரின் படி, தமிழ் நாட்காட்டியின்படி வேறு தேதியாக இருக்கலாம், அராபிய நாட்காட்டியில் வேறு இருக்கலாம், இஸ்லாமியர்களுடைய வேறு இதாக இருக்கலாம். ஆனால் இது பொதுவாக உலகளாவ எல்லோரும் ஒரு பொது தேதி பிரயாணம் செய்வது. ஆங்கில வருடம் என்றால் ஆங்கிலேயர் தான் வேதம் என்றல்ல, அது நாங்கள் கூறிக்கொள்வது அப்படி. அந்த ஆங்கிலேய நாடுகளிலே தான் இது கூட பரவலாக இருந்த உண்மையிலே. இஸ்ரேல் நாடு ஆங்கிலேய நாடு இல்லை, அங்கே தானே இயேசுநாதருடைய அவதாரங்கள் தோன்றியது. இஸ்ரேல் ரோமாபுரி இல்லை என்று கூறுகிறார்கள். ரோமாபுரி வந்து ஆங்கிலேய நாடு இல்லை தான். இருப்பினும் பெரும்பாலும் ஆங்கிலம் பேசுகின்ற பொது மொழியாக இருக்கின்றபடியால் ஆங்கிலத்திலே வருகின்றபடியே இதை உபயோகிக்கின்றார்கள். உலகளாக இருக்கும் ஒரு பொது திகதியாக. ஆனால் அதிலே இந்த மார்கழி மாதம் 25ஆம் தேதி பாலன் பிறந்தார், இயேசு பாலன் பிறந்தார், உலகை மீட்க பிறந்தார் என்று அந்த அவைகளுடைய நூல்களிலே, வேத நூல்களிலே கூறப்படுகின்றது. இதை அன்று வித்தியாசமாக ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் பண்டிகை, நாங்கள் தீபாவளி, புது பொங்கல் போன்று அவர்களை இப்படி கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எல்லோரும் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். எல்லோரும் இன்பு. இதற்கு முன்பு எல்லா மதங்களும் எனக்கு சம்மதம் என்று சிலர் கூறுவார்கள். அந்த அந்த ச இம் ம த இம் என்ற இடத்திலே அந்த இம்முக்கு ஒரு குற்று வைத்திருக்காரு. மேலே மாவுக்கு, சாவுக்கு அடுத்த மாவுக்கு ஒரு பொட்டு வைத்திருக்கார்கள் அல்லவா, அதனால் அது இம் என்று வந்து சம்மதம் என்று வந்தது. ஆனால் என்னுடைய தத்துவத்தின்படி, என்னுடைய உணர்வுகளின்படி எல்லா மதமும் அந்த பொட்டை எடுத்து விட்டால் சம மதம் என்று வரும். பிரித்து பாருங்கள், எல்லாருமே சமம், எல்லாம் ஒன்றைத்தான். அன்பு, கருணை, சாந்தம், நல்வழி, அடுத்தவருக்கு துரோகம் செய்யாமை, நன்றி மறவாமை என்பதை தானே கூறுகின்றது. அறத்தைத்தான் போதிக்கின்றன. அவர்தான் கடைபிடிக்கும் பலிதான். இப்பொழுது அந்த சமயத்தை இதுதான் நல்ல சமயம் என்று தன்னை தானியத்தை கொண்டும் அடுத்தவனை வீழ்த்தி கொண்டும் இருக்கின்றார்கள் இல்லையா. அந்த சமயம் இப்படி வருகின்றது. அன்று சமயம் என்று வந்தது அந்த சமயத்திலே அந்த காலத்திலே அந்த இந்த சமய வழிபாட்டு பின்பற்றல்கள் மனிதனை மனிதனாக்கி கொடுத்தது. மன்னிப்பு, சாந்தம், கருணை, மனிதநேயம், ஒற்றுமை, இதைத்தானே கூறியிருக்கின்றது. எல்லா மதம் அதைத்தானே கூறுகின்றது. அதனால் எல்லா மதமும் எங்களுக்கு சம மதம் வழிபடுவது அதை பின்பற்றுவதை பொறுத்தது. மதம் என்ற பெயரிலே மதம் பிடிக்காமல் மதம் கொள்ளாமல் சமமாக வாழும். நன்றி. உங்கள் மாலை பொழுதில் யாரோ என்ற பாடலை நான் ஒளிபரப்ப விரும்புகிறேன். இந்த பாடல் இன்று உங்களுக்கு இப்பொழுது ஒளிபரப்பு நேரத்திலே நேரம் கிடைத்தால் தரும், இல்லையென்றால் தாம் உங்களுடைய வரவுகளை பொறுத்து
2: சொல்லோடு
0: பாடல் நேயர் விருப்பம் என்றும் ஒலிக்கலாம். நன்றி அன்பு ராஜ்குமார் அவர்களே, வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வந்து இணைந்த இரண்டு உறவுகளும் அழகாக மகிழ்வாக சிறப்பாக பேசி மகளும் வேளையிலே எங்கள் தமிழங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றது. சொற்கள் குவிந்து கொண்டிருக்கின்றது. சொற்களிலே இருந்து பொருட்கள் பிறந்து அதற்குரிய வரிகள் அமைந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பாடல்கள் கூட அப்படித்தான். மனதில் இருக்கும் எண்ணங்களும் கற்பனைகளும் சொல்லாக வரும் பொழுது அதுக்கு எழுத்துருவம் கொடுத்து வந்தது எங்கள் தமிழ். உலகிலே எழுத்துருக்கொண்ட மொழி முதல் முதல் எழுத்துருக்கொண்ட மொழி என்றால் அது தமிழ் மொழி தான். இப்பொழுது எங்கள் ராஜ்குமார் அவர்களும் சரவணன் அவர்களும் இனிமையாக பேசிய வேளையிலே அடுத்து வருவது யார்? உங்களுக்கு நேரம் சரியாக 9:30 இப்பொழுது காட்டுகின்றது. எங்களுக்கு 11 காட்டுகின்றது. அப்படித்தானே? இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இங்கே சரவணன் அவர்கள் வந்துவிட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார். அழகி ஒருத்தி இளநீ விற்கிறாள் என்று ஒரு பாடலை தந்திருந்தார் அல்லவா, அதுவும் கொழும்பு நகரிலே என்று கேட்டிருந்தார். அப்போ நான் இப்பொழுது ஈழமணி திருநாட்டுக்கு சென்று கொழும்பு பகுதிக்கு போய் எந்த பெண் என்ன இளநீ விற்கின்றார் என்பதை தேடுவதா அல்லது வலைத்தளத்திலே பாடல் மூலம் தேடுவதா என்று எண்ணிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்றேன். அது எங்கே சென்றது என்று எனக்கு தெரியவில்லை. என்றால் குளிர்காலம் இல்லவா? இப்பொழுது என் அன்பு பேத்தி சிவரஞ்சினியை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம்.
3: வணக்கம் தோட்டா.
0: எப்படி எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? இது அன்பு பேத்தி. அம்மை அப்பன் எப்படி இருக்கின்றது? காலநிலை எப்படி இருக்கின்றது? கூறுங்க.
3: ஒரு 2 மிதமான பனியிலிருந்து ஆரம்பிச்சு இருக்கு தாத்தா, இப்பொழுதுதான் தொடங்கி.
0: அப்ப இப்பொழுதுதான் பனி பிடிக்கிறதாங்க?
3: ஆமாம் தாத்தா, இதுக்கு முன்னாடி வந்து பெரிதாக ஒன்றும் பனி இல்லை. இன்னைக்கு ஆனா வெயிலும் மதிய வேலையில சாதாரணமாக நன்றாகவே இருந்தது வெயிலும்.
0: அப்படியா? வெயிலும் பனியும், பனி இருந்தால் வெயில் இருக்கும். ஆனால் மார்கழி மாதம் அல்லவா, அதனால் ஒரு பாடல் இருக்கின்றது, பனி இல்லாத மார்கழியா என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. மார்கழி பனியில் மது நிறைந்த நன்னாள் என்றெல்லாம் இருக்கின்றது இல்லையா. மார்கழி என்றால் பனி இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த பனியை நீங்கள்
3: வரவே ரொம்ப அதிகமாக இருக்கிறதா?
0: வெள்ளி பனி மலையின் மீது அந்த நிலையில் இருக்கின்றோம். வெளியே கதவை திறந்து காலை வைத்தால் பனிக்குள்ளேதான் கால் வைக்க வேண்டும். மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 உயரத்திலே பனி குவிந்து இருக்கின்றன. அப்ப அதனுள்ளே நாங்கள் கால் பெரிய நீள பாத அணி போட்டால் கூட புதைந்து அதற்குள்ளே போகும். எங்களை மூடிய அணிகள் தான், ஆடைகள், அணிகள், சப்பாத்துகளை தான் போட வேண்டும், பாதரட்சிகளை தான். ஆனா குளிர் குளிராக குளிராக இருக்கும். இது பழக்கப்பட்டவர்கள். நாங்கள் இன்னும் இதற்கு மேலே பார்க்கின்றோம். 40 பாகைக்கு செல்ல இருக்கின்றது. இப்போதான் நாங்கள் இப்பொழுது இருக்கும் பொழுது பூச்சியத்துக்கு கீழே, அதாவது வந்து -7 பூச்சியத்துக்கு கீழே, அதாவது உறைநிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது காலநிலை. அந்த குளிர் நிலை இப்போது 7 மைனஸ், குறைந்தது. இப்போ 7 என்றால் வெப்பத்துக்கு இருக்கிறது பிளஸ், இது வந்து மைனஸ் கீழே போகின்றது. அந்த சீதோஷ்ண நிலையின் கீழ்மட்டத்துக்கு, குளிர்மட்டத்துக்கு, குளிர போக போக குளிர்ந்து கொண்டிருக்கும். 7, 8, 9, 10, 11 தாழ்ந்து கொண்டு போகும் பொழுது குளிர் மே ஓங்கி கொண்டிருக்கும். அது மேலே வரும் பொழுது குறைந்து குறைந்து வந்து பிளஸுக்கு வந்துவிட்டால் வெப்பம் லேசாகத்தான். இப்பொழுது சூரியன் இன்னும் வரவில்லை. சூரியன் வந்தால் கூட அவர் நன்றாக உரித்து வெளிச்சம் தந்தாலும் அந்த வெளிச்சத்தில் வருகின்ற வெப்பத்தை எங்களால் உணர முடியாது பேர்த்தி. ஏனென்றால் அந்த வெப்பம் வருகின்ற அந்த கதிர் அணுக்களை குளிர் அணுக்கள் தாக்கி கொண்டிருக்கும், குளிர் அணுக்கள் குளிர் வைத்துக் கொண்டிருக்கும். அதனால தான் இப்ப ஒட்டிய பனி
3: உருவத்தில்
0: குரங்கள்
3: பள்ளிக்காலத்தில் காலையில இங்கே பனி வரும்போது நம்மளுக்கு அந்த குளிர்தான் அதிகமா தெரியும். வெயில் வந்து நம்ம உணர முடியாது, அது போலதானே சொல்றீங்க நீங்களும்.
0: ஆமா ஆமா, அது அப்படித்தான். அப்படிதான் பனி குளிர் கூடுதலாக இருந்தா நீங்கள் அந்த இடத்துல மேல் ஒரு அங்கேயே அணிந்து கொண்டுதான் வெளியே செல்ல வேண்டும், குளிர்ச்சட்டை போட்டுக்கொண்டு. அது இல்லாமல் போகும்போது மேனியில எப்படி வெயில் வந்து சுடுகின்றது உங்களுக்கு, அந்த சுடு தன்மை இல்லை இங்கே இப்பொழுது. விழுந்த பனி அங்கே காலை 10 மணி என்றால் பனியெல்லாம் விலகி போய்விடும், குளிர் எல்லாம் போய்விடும். இங்கே அப்படி இல்லை, 24 மணித்தேரம் கொட்டிய பனி அப்படியே இருக்கும். அதை வந்து உருக வைக்கிறதுக்கு 10 மணித்தேரம் சூரிய பகவான் காட்சி கொடுத்தால் கூட அந்த வெப்பம் அதனோட அவருடைய வெப்பம் அதை தாக்க முடியாது, குளிர்ந்துவிடும். இப்ப நீங்கள் பாருங்க ஒரு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுங்கள், நெருப்பு தணலை கொண்டு போய் தண்ணீருக்கு போட்டா என்ன செய்யும்?
3: உருகிவிடும்.
0: எது உருகிவிடும்? தண்ணி உருக போது அந்த தீ அணைந்து விடும், நெருப்பு நூந்து விடும் இல்லையா?
3: அதிகமான
0: இல்லை, சாதாரணமா ஒரு பாத்திரத்துக்கே தண்ணியை வைத்துக் கொண்டு அதிலேயே ஒரு நெருப்பு குச்சியை குளிச்சு ஒரு தீக்குச்சியை தட்டி போட்டு பாருங்க, நூந்து விடும். காரணம் அங்கே குளிர் தான் கூட இருக்கின்றது. அதே போன்று இது அந்த குளிர் பனிக்கட்டியாகி கட்டியாகி நிற்கும், வெளியே வெள்ளையாக இருக்கும். அது இன்னும் உறைந்து கொண்டு இறுகி கொண்டு போகும் பொழுது ஐஸ் கட்டி என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில், ஐஸ் என்று கூறுவார்கள். ஐஸ் என்றால் என்ன? வலு வளர்ந்து வளர்க்கி கொண்டிருக்கும், காலை வைத்தால் அப்படியே போகும். சரக்கி கொண்டு எங்களுக்கு வாகனம் எல்லாம் அப்படி பிஸ் என்று போய் எந்த பக்கம் திரும்புகிறேன்னு தெரியாது, திரும்ப முடியாம இருக்கும். பேர் ஆபத்துகள் நடைபெறுவது.
3: ஆங்கில படத்தில் வந்து இந்த ஹோம் அலோன் என்ற படத்துல வந்து அவங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிறத வந்து காமிப்பார்கள். அதுல வந்து இந்த பனிப்பொழிவு வந்து நடத்திருக்க ஒரு சிறுவன் வந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஸ்பை பார்த்துட்டு இருப்பான், கண்டுபிடிச்சிருக்க.
0: அதிலே விளையாட்டுகள் நடக்கும். ஆமா, இப்போ குழந்தைகள் எல்லாம் சரக்கி எல்லாம் வலிக்கு ஓடு அதிலே போட்டி விளையாட்டுகளை கண்டுபிடித்து செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி எல்லாம் போவதென்று, விரைவாக போகலாம், கடலில் எப்படி அந்த சி டூ ஓடுகிறார்களோ அதே போல இங்கே ஸ்கி டூ ஓடுவார்கள், ஸ்கி பண்ணுவார். ஆமாம், அப்படி இருக்கின்றார்கள். இப்போ எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகில் என் கலையகத்துக்குள்ளே நான் தாழ்வாரத்துக்கு எட்டி நோக்கி பார்த்தால் பனி குவியலாக இருக்கின்றது. வெளியே போக நாங்கள் நடமாட முடியாது, புல் பூண்டுகள் ஒன்றும் தெரியாது, பிராணிகள் பறவைகள் அணில் முயல் ஓட முடியாது, எல்லாம் பனி குறைந்த பனியாக இருக்கும். மர உச்சிகளிலேயெல்லாம் மரத்திலேயெல்லாம் தடிகளிலே இலைகளில் இருக்காது, எல்லாம் உதிர்ந்துவிடும், தனி குச்சிகளாக இருக்கும். அந்த குச்சிகளிலேயெல்லாம் பனி விழுந்து அதில் படிந்து இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். குளிர் குளிர் தான், அம்மா குளிராக வெளியே சென்றால் உங்களுக்கு ஓகே, எங்களுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம். நீங்கள் இளைய குழந்தை பருவத்திலே ஓடி விளையாடுவீர்கள், துள்ளி திரிகிற பருவங்கள். நாங்கள் எல்லாம் அடக்கத்தில் சாக்கு பிடிக்கிறது கடினம், ஆனாலும் வெற்றிகரமாக இறைவன் எனக்கு 40வது குளிர்காலத்தை சந்திக்கும் வாய்ப்பினை கனடாவில் தந்திருக்கின்றார். இது எனக்கு 40வது வருடம் கனடாவிலே. பிறந்தது ஆசிய கண்டமாக இருந்தாலும் பூமத்திய அருகிலே 30, 32, 34 பாகையிலே வெப்பத்தை கண்ட எங்களுக்கு இங்கே அப்படி காண முடியாது. ஆனால் 1 மாதம் 2 மாதம் இருக்கின்றது வருடத்தின் நடுப்பகுதியிலே, ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதத்திலே அந்த 30, 32, 33 பாகைக்கு செல்லும் வெப்பம். அந்த நேரம் தாங்க முடியாது எங்களால், ஓ தாங்க முடியாது.
3: வெயிலும் அதிகம் குளிரும் அதிகம், ரெண்டும் அதிக அளவில் வரும்போது அதோட தாக்கம் ரொம்ப பயங்கரமா இருக்கும், அதிபயங்கரமா இருக்கும்.
0: அதிபயங்கரம் அதிபயங்கரம். இந்த இப்படியெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு உதவியாக இருப்பது சொற்கள். இந்த சொற்களைத்தான் வாக்கியமாக்கி நாங்கள் உரையாடுகிறோம். அதற்கு தமிழ் தான் எங்களுக்கு ஆதாரம். அந்த தமிழை தந்தது யார்? யாரும் தரவில்லை, அன்னை தான் தந்தார். கண்ணுறங்கு மகனையே, கண்ணுறங்கு மகளே என்றெல்லாம் அழகாக அம்மா பாடியிருப்பார். ஆரம்ப கல்வி அதுதானே எங்களுக்கு. அவர் எங்களை உதரத்திலே சுமந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவருடைய ஓசை எங்களுக்கு கேட்கும், அதை கேட்டுத்தானே தூங்கியிருப்போம் வயிற்றுக்குள்ளே. அதனால்தான் அன்னையின் இதய துடிப்பு தான் எங்களுக்கு வந்த முதல் ஓசை. அதனால்தான் அழுகிற குழந்தையை யார் தூக்கினாலும் வளமாட்டாது, அந்த அன்னை தூக்கி மார்போடும் அனைத்து வைத்திருக்கும் பொழுது அந்த இதயம் டப் டப்புன்னு துடிப்பதை கேட்டவிடம் ஆகா என் அன்னை என்று உணர்ந்து கொள்கிறது அந்த குழந்தை. அதனால் அழுகையை நிறுத்துகிறது. வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்களோடு பேசுவதில் எனக்கு ஆனந்தம் அன்பு பேத்தி. இப்பொழுது நாங்கள் உங்கள் கட்டத்துக்கு உங்கள் நிகழ்ச்சி உங்கள் நிலைக்கு வருவோம். உங்களுக்கு இந்த சொல்லோடு பாடல், சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு நீங்கள் வந்தபொழுது உங்களுக்காக ஒரு சொல்லு காத்து கொண்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பதம் அந்த பதம். அந்த பதத்திலே பல பாடல்கள் இருக்கின்றன. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் கூறுகிறது ஆனந்தம் என்று கூறுகின்றது. அப்போ ஆதலால் நீங்கள் ஆனந்தம் என்ற முதல் பதம் பெறக்கூடிய ஒரு பாடல் தர வேண்டும். அந்த பாடலை ஒளிபரப்பித்துக் கொள்ளுவேன். கொண்டு பாருங்கள் ஆனந்தம். நன்றாக சிந்தித்து கொண்டு வரலாம். ஒரு கதைச்சலும்
3: இல்லை. இருக்கு புது பாடல் யாவது
0: புதிதென்றால் புதிய புதியதோ பழையதோ பாடல். ஆனந்தம் என்று ஆரம்பிக்கும் பல பாடல் இருக்கின்றது. கோடிக்கணக்கான பாடல்கள் தென்னகத்து திரைப்பட துறையில கோட்டி கிடக்கு. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் இது பூவை உனக்காக திரைப்படுத்த பாடும். உடனே உங்களுக்கு இந்த ஆனந்தம் ஆனந்தம் என்ற பாடல் உங்களுக்கு உச்சரிக்க வருவதற்கு காரணம் என்ன?
3: இந்த பாடல் நிறைய அடிக்கடி கேட்ட பாடல் தானே, அதனால இந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்கு இந்த பாடல் வந்து ஞாபகம்
0: வந்துடுது.
3: சற்றே கொஞ்சம்
0: ஏனென்றால் தமிழிலே வந்த பாடல் சொற்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. சொற்களை தந்த பாடல்கள் இனிமையான பாடல் மகிழ்வான பாடலாக இருந்திருக்கின்றது. உங்கள் மனதிலே பதிந்து விட்டது. இத்தனை பாடல்கள் இருக்கும் போலே ஆனந்தம் என்றவுடன் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் என்ற பாடலை தந்து விட்டீர்கள். அதே போல இத்தனை ஆனந்தங்கள் இருக்கின்றது. ஆனந்தம் பல பாடல்கள்
3: ஆனந்தம் படமே இருக்கு. ஆனந்தம் படத்துல உள்ள பாட்டு
0: எங்கள் வானொலியிலே எங்கள் வானொலியிலே எங்கள் வானொலியில் நீண்டலா நேராக ஆனந்தமே இருக்கின்றார். ஆனந்தமான அவரை நாங்கள் ஆனந்தமான ஆனந்தன் என்று கூறிக்கொள்ளு. அப்படி ஆனந்தம் என்பது எங்களை மகளை வைத்துக் கொண்டிருக்கும் சிறப்பாக எந்த துன்பத்தில் இருந்தாலும் அந்த ஆனந்தம் ஒன்றை வேண்டும் என்றுதான் அந்த துன்பத்தை நகர்ந்து அங்காலே சென்று நாங்கள் ஆனந்தமாக இருக்க முயற்சிக்கின்றோம். எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். சரியா? ஆனந்தம் என்பது மிகவும் முக்கியமானது எங்கள் மனித வாழ்க்கையிலே. ஆனால் ஆனந்தத்தை பெறுவது கடினம். ஆனந்தத்தை பெறுவதற்கு நீங்கள் மனித நேயம் அறம் கண்டிப்பாக வேண்டும். ஆனந்தம் வேண்டுமென்றால் அப்படி பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனந்தம் வேணுமென்றால் என்னை கொஞ்சம் பாருங்கள் என்று ஒரு கருத்து பாடல் ஒன்றுக்கு. சந்தோஷம் வேணும் என்றால் என்னை கொஞ்சம் என்று ஒரு பாடல் இருக்கின்றது. ஆரம்ப காலம் இதுபோ வந்த பாடல். அதே போல ஆனந்தத்திலே பல பாடல்கள் இருக்கின்றது. ஆனந்தமாக உங்கள் ஆனந்தம் ஆனந்தம் பாடலை நாங்கள் கேட்டு மகளெல்லாம் ரஞ்சினி
3: இணைந்து யார் தந்தது ஆனந்தம் ஆனந்தம் யார் தந்தது அதே வேற பாட்டா
0: நினைக்கிறேன். அப்படி பல பல பாடல்கள் எடுத்தவுடன் உங்களுக்கு ஆனந்தம் என்றவுடன் இந்த பாடல் கிடைத்திருக்கு. அதனால் தெரிந்த நல்லது ஒரு பதத்தை கேட்டு ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு சொல்லோடு பாடல் சொல்லோடு பாடல் என்ற நிகழ்விலே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நன்றி பேத்தி. வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்தீங்க. நேயர் நேரம் விடுமுறை விருப்ப தளத்தை நன்றாக அலங்கரிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேரிலும் பெறுகின்றீர்கள். நன்றி நன்றி நன்றி அம்மா நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
3: நன்றி
0: நன்றி பேத்தி. வாழ்த்துக்கள்.

அந்த பாடலை நாங்கள் இசையோடு வந்து சொல்லோடு பாடல் நிகழ்வை சந்திக்கும் வேளை வந்து இணைந்த உறவுகளுள் முதலாவதாக வந்து இணைந்த உறவுக்காக ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கிறது. சரவணன், நீங்கள் கேட்ட உங்கள் பாடல் அழகி ஒருத்தி என்று ஆரம்பிக்கும் பாடல் பைலட் பிரேம்நாத் என்ற திரைப்படத்தில் 1978 இலங்கை இந்திய திரைப்பட கூட்டுத்தாபனங்கள் இணைந்து தயாரித்து வெளிவிட்ட பைலட் பிரேம்நாத் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது அந்த பாடலை கேட்போம் அந்த பாடலை.

இனிமையான இந்த பாடல் பைலட் பிரேம் நாத் என்ற கூட்டு தயாரிப்பிலே ஒலித்த பாடல். அந்த திரைப்படம் 1975 77 வரைக்கும் தயாரிப்பிலே இருந்த ஒரு திரைப்படம். இலங்கையிலே வந்து தயாரித்த வேளையிலே அங்கு விஜயா ஸ்டூடியோ என்ற பிரபலம் வாய்ந்த பெரிய கலையகம், அந்த ஸ்டூடியோவில் தான் இந்த படமாக்கப்பட்ட வேளையில் அந்த வேளையில் தான் நாங்கள் வளர்ந்து வந்து திரைப்படம் நடிப்பதற்கு ஆயத்தமாக இருந்த வேளையில் நான் நடித்த திரைப்படமும் அங்கே ஒளிப்பது நடந்த வேளையில் இந்த நடிகர்கள் இந்த கலைஞர்கள் எல்லாம் பார்த்து பேசும் வாய்ப்புகள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்திருந்ததை மறக்க முடியாத ஒரு சம்பவம். இந்த பைலட் பிரேம் நாத்தை நாங்கள் மூவர் இலங்கை தயாரிப்பில் வந்த மூன்று நடிகர்கள் தயாரிப்பதற்கு ஒப்பந்தமாகி நாங்கள் விடுபடப்பட்டவர்கள். இதெல்லாம் கலையிலே வருகிற விடயங்கள். என்னுடைய பல பேட்டிகளிலே நீங்கள் இதை கேட்டிருக்கலாம். இனிமையான இந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களும் வினோத குரல் அரசி எல் ஆர் ஈஸ்வரி அம்மாவும் குரல் கொடுத்திருந்தார்கள். இந்த இனிமையான பாடலுக்கு அற்புதமான பாடலை கேட்டு எங்கள் பழைய ஞாபகத்துக்கு கொண்டு சென்ற அன்பு சரவணன் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை உங்களோடு கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 11:19 என்று எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 9:59 என்று 10 மணியை எட்டி பிடிக்க போகின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது. இணைந்து சிறப்பியுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை தந்து செல்லுங்கள். உங்கள் பாடல்கள் ஒலிபரப்பப்படும். இங்கே பல பதங்கள் உங்களுக்காக தர காத்து கொண்டிருக்கின்றோம். அந்தந்த பதத்திலே நீங்கள் அந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்று கடந்த வாரம் கூறப்பட்டது. எதிர்பார்த்து வராமல் வந்தவுடன் திடீரென்று நாங்கள் எதிர்பாராமல் தருகின்ற பாடல்களாக வருகின்றபடியால் கேட்க இனிமையாக இருக்கும். இந்த வேளையில் ராஜ்குமார் உங்கள் பாடலையும் ஒரு தடவை கேட்போமா? மாலையில் யாரோ மனதோடு பேச.

சிறப்பான அந்த பாடல் மாலையில் யாரோ மனதோடு பேசுகின்ற சாயத்ரியன் திரைப்படத்திலிருந்து ஓடி சென்றது. மறைந்த இசை குயில் சுவர்ணலதா அம்மாவின் குரலை நினைவுபடுத்தி கொண்டு செல்கின்றது. இந்த சொற்கள் எல்லாம் வந்து இணைந்து பொருட்களை கூறும் வகையிலே வார்த்தைகளாகி இசையோடு கூடி பாடலாக வரும் வேளையிலே இந்த பிரபஞ்சம் அத்தனையும் கலக்கக்கூடியது இந்த ஒலி ஒன்றுதான். அதற்காக இந்த திரைப்படத்தை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் பிரபஞ்சத்தை இன்பத்தி. இந்த ஒரு பாடலே ஐந்து பிரபஞ்சத்தில் உள்ள நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற அத்தனை காட்சிகளும் இருக்கின்றது. அற்புதமான ஒரு பாடல், சிறந்த ஒரு பாடலை இப்படி நான் பார்த்து கொண்டேன். இந்த பாடல் கேட்க வேண்டும் என்று அவர் எண்ணி வரவில்லை ராஜ்குமார் அவர்கள். மனதிலே பதிந்த பாடல், அதிலே அந்த வார்த்தை நன்றாக இருக்கு. மனதில் மாலையில் யாரோ மனதோடு பேச என்ற ஒரு வார்த்தை வந்ததெல்லாம் ஒரு வாக்கியம். இந்த மாலை நேரத்தில் இப்பொழுது இரவு நேரம் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் கூட அவரோடு பேசுவதற்கு காட்சிகளும் சம்பவங்களும் இருந்திருக்கிறது என்று எண்ணும் பொழுது ராஜ்குமார் மகிழ்வாக இருக்கின்றது. இனிமையான ஒரு பாடல், எல்லோருடைய உள்ளத்தை தொட்ட பாடலையும் நீங்கள் வந்து மாலை என்ற பதத்தை தந்தவுடன் எங்களோடு கேட்டு மகளை கேட்டு வந்து பதிந்து பாடலை உடனே கேட்டு விட்டீர்கள். நன்றி என்று எழுதியும் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது சொல்லோடு பாடல். எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள், என்ன என்று யாரையும் காணவில்லை. நத்தார் பெருநாளுக்கான ஆயத்தங்களில் இருக்கின்றீர்களா, அல்லது ஆலயங்களுக்கு செல்கின்றீர்களா, அல்லது வீட்டிலே உங்களுக்கு தடைகள் உண்டோ தெரியவில்லை. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு இனிப்பான பாடலை தந்து கொண்டிருக்கின்றோம் மொழியல் தமிழ் வானொலியில். அடுத்து ஒரு பாடல் யார் தந்த பாடலாக இருக்கணும் என் அன்பு பேத்தி சிவரஞ்சிதி வந்திருந்தார். பல விடயங்களை இந்த சின்ன வயதிலே பல அற்புதமான விடயங்களை அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதில் பெருமைப்படும் வகையிலும் அவர் திரைப்படத்து பாடல்களை வந்து கேட்கும்போதே பழைய பாடல்களை எல்லாம் கருத்தாளம் உள்ள தத்துவ பாடல்களை இந்த வயதுக்கு மீறி கேட்கின்றார். அவருடைய நோக்கம் தான் கேட்டு ரசிப்பது மட்டுமல்ல, தன் போன்ற இளைஞர்கள் எல்லாம் கேட்டு மகளும் இந்த எதிர்கால சந்ததியினர் இந்த பழைய எங்கள் திறமைகளை எங்கள் சிறப்புகள் உணர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இருக்கும் வகையில் கடத்தி செல்லும் நோக்கத்தோடும் இந்த கருத்துக்களை என்று எண்ணிக்கொண்டு பாடல்களை தந்துவிடுவார். அந்த வகையில் என்று திடீர் என்று வந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆனந்தம் என்ற சொல்லில் ஒரு பாடலை தாருங்கள் என்று கேட்டேன். தந்துவிட்டார் பூவே உனக்காக திரைப்படுத்தும் பாடலை. அது ஒரு தடவை சிவரஞ்சினி உங்களோடு கேட்டு மகள் இருக்கின்றோம் இருக்கின்றது பாடல்.

இனிமையான இந்த பாடல் வரிகள் சுமந்து வந்த வரிகளை கேட்கும் பொழுது இது ஒரு சோகம் என்றும் எண்ணக்கூடும். ஆனால் இது ஆனந்த கண்ணீரோடு வருகின்ற ஒரு சோகம். ஆனந்தம் மிகுந்து வரும் பொழுதும் சோகம் போன்று வார்த்தைகள் உதிரும். அற்புதமான ஒரு பாடலை அன்பு பேட்டி சிவரஞ்சனி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், கேட்டிருக்கவில்லை. இந்த பாடல் நாங்கள் தந்த ஆனந்தம் என்ற சொல்லுக்கு நீங்கள் தந்த பாடல். எங்கே அடுத்த உறவுகளும் வாருங்கள், உங்கள் பாடலை கேட்க வரும் வேளையில் நீங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் சொல்லுக்கும் ஒரு பாடலை தரலாம். இனிமையான இந்த வேளையிலே நேரம் சரியாக 11:33 எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 10 மணியை தாண்டி 3 நிமிடங்களையும் கூட்டி 10:03 முன் இரவு என்று கூறிக்கொள்ளுகின்றது. பகல் எங்களுக்கு தெரியவும் இல்லை, இது இரவா பகலா என்று தெரியாத காலநிலை. ஏனென்றால் என்னுடைய சாளரத்தின் ஊடாக அருகில் இருக்கின்ற இல்லத்தின் கூரையை பார்க்கின்றேன். வெள்ளையாக குவிந்த பனிக்குவியல் தெரியும் வேளையில் அதற்கு நேரே ஆகாயத்தை பார்த்தால் ஆகாயம் எந்த நிறம் என்று தெரியவில்லை. எனக்கு அதே நிறத்தில் தான் அந்த ஆகாயம் இருக்கின்றது. இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகளிர் இந்த வேளையிலே பாடலை கேட்டுவிட்டு மகிழ்வாக பதிலை தந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த உறவு யார் வருவார் என்று எண்ணும் வேளையில் முதல் வந்து

நகைச்சுவையாக இருந்தாலும் நல்லதோர் சொல்வரிசை கொண்ட பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களும் வந்து சொல்லுங்க உங்கள் பதத்துக்கு பாடலை என்று கேட்கும் சொல்லோடு பாடல் திரைப்பட பாடல் நிகழ்விலே கதம்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அன்பு உறவுகளோடு இணைவதற்காக ஓடி வாருங்கள், வந்து பாடலை கேளுங்கள், சொல்லுக்கும் பாடலை தாருங்கள். முன்னேற்றமிழ் வானொலியின் கதம்பத்திலே வரும் அடுத்த பாடல் எதுவாக இருக்கலாம் என்றாலும் எங்கள் சரவணன் வந்து வந்தவுடன் கதம்பத்துக்காக

பாடலை கேட்டு மகள வந்தவர் பின்பு விடயத்தை அறிந்து தேன் என்ற பதத்தை தாரங்கள் என்றவுடன் அவர் அந்த பதத்துக்கும் ஒரு பாடலை தந்திருந்தார். அழகி ஒருத்தி இளநி விற்கிறாள் என்ற பாடலை கேட்டு மகளை வந்தார். நாங்கள் பேசியதை வைத்து அந்த பாடலை கேட்டு ஈழத் திருநாட்டை பற்றி அறிய வேண்டும், அங்கே வந்த விடயத்தை தெரிய வேண்டும் என்ற சிறு விருப்பத்தோடு கேட்ட பாடல் ஒலித்து மகிழ்ந்தோம், கேட்டு மகிழ்ந்தோம், ஒலிக்க வைத்துவிட்டு அடுத்தவர்கள் வந்து கொடுத்த பதத்துக்கேற்ற பாடலை திடீரென்று தந்த வேளையில் எதிர்பாராமல் பதத்தை கேட்டவுடன் அதுக்கு உடனே பாடலை தந்த சமயோச புத்தியோடு வந்ததை மெச்சுகின்றேன். தந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம், இனிமையான பாடல். அந்த வேளையிலே தான் தேன் மல்லிப்பூவே என்ற பாடல் தேன் என்ற பதத்துக்கு தந்து சென்றார் சரவணன். உங்கள் பாடலையும் தந்து விடுகிறேன். தியாகம் என்ற திரைப்படத்தில் ஒழித்த அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் வருகின்றது. உங்களோடு இணைகின்றோம், நாங்களும் கேட்கின்றோம். இனி உறவுகள் பெற வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு ஓடி வாருங்கள், பாடலை தாருங்கள்.

சிறப்பான ஒரு பாடல். சாதாரண மல்லிப்பூவை பார்த்தவங்களுக்கு தேன் சேர்ந்த மல்லியோடு வந்த பூவாக இயற்றி பாடி இருக்கின்ற சொற்களுக்கு பஞ்சமே இல்லை. கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக பாடியிருக்கின்றார்கள் பிரபல பின்னணி பாடகர் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து கேட்டு மகளும் இந்த பாடலுக்கு கண்ணதாசன் ஐயா அவர்கள் வரியை கொடுக்கிற இசைஞானிதான் இசை அமைத்திருக்கின்றார்கள் என்றும் தெரிகின்றது. வந்தவுடன் தான் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்த சிரவணனுக்கு தேன்மல்லி பூவும் கிடைத்திருக்கின்றது என்பது பெருமைக்குரிய விடயம். அன்பு உறவுகளை வாருங்கள். 6478746415 என்ற இலக்கத்தோடு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்பதோடு மட்டுமல்லாமல் எங்களிடம் இருக்கும் சொல்லுக்கும் பாடல் தந்து செல்லுங்கள் என்று கூறிக்கொள்ளும் வேளையிலே முன்றில் தமிழ் வானொலியில் குளிர்காலத்தில் உள்ளே இருந்து வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டு குளிரை பார்த்து கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருக்கின்றோம் என்று எண்ண வேண்டாம். எங்களுக்கு நேரம் 24 மணி நேரம் போதாது. ஒரு நாளைக்கு வேகமாக விரைவாக ஓடிச் செல்லும் இந்த இயந்திர வேகத்தில் உழன்று கொண்டிருக்கும் உலகத்தில் நாங்களும் இயந்திரம் போல் வேண்டும் அன்பு உறவுகளே. அடுத்து ஒரு பாடல் கேட்போம். அந்த பாடல் திருமதி பழனிசாமி திரைப்படத்தில் வருகின்ற பாடல். அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போமா?

பிரபல பின்னணி பாடகர் நனு ஐயா அவர்களோடு மறைந்த சிவர்ணரதா அம்மா இணைந்து கொடுத்த குரல் கொடுத்த அந்த பாடல் சொல்லிவிடு வெள்ளி நிலவே என்று கூறப்படுகிறது. உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளியே தெரிவதற்கு சொல்லு தேவை, சொல்லிவிடு சொல்லிவிடு என்றுதான் கேட்டுவிட்டு காத்து கொண்டிருந்தவனுக்கு சொல்லிவிடாமல் கைலாசம் வரை சென்று விட்டார்களே ஒரு சிலர். என்ன செய்வது, காத்து கொண்டிருப்போம், பதிலுப்போ கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு பழைய நினைவுகளை மீட்டிக் கொடுக்கும் பாடல்களாக நாங்கள் கேட்கும் பாடல் ஒவ்வொன்றும் எங்கள் உள்ளத்தை தொட்டு கொண்டிருக்கின்றது அந்த சொற்களினாலே. அதனால்தான் சொல்லும் சொல்லிலே தான் உலகம் இருக்கின்றது என்பதை, சொல்லு என்பதற்கு பல கருத்துக்கள் இருக்கின்றது என்பது, சொல்லு சொன்ன சொல்லை தவறக்கூடாது என்று, சொல்லு தவறிவிட்டார்கள் தவறினாலும் பிழை தவறாவிட்டாலும் பிழை, இது சொல்லு என்பதற்கு இருக்கின்ற பல கருத்துக்கள் அகராதிகளில் கூட கிடைக்கும் பல விதங்களிலே. அந்த சொல்லு என்பது எவ்வளவு ஆழமானது, எங்கள் வாழ்க்கையிலே நிறைந்துள்ளது என்பதை எண்ணிக்கொள்வோம். அந்த வகையிலே இந்த சொல்லு யாரிடமிருந்து வந்தால் சிறப்பாக இருக்கும், யார் கேட்பதை எங்களுக்கு இனிமையாக இருக்கும், யார் கேட்டு எங்களை பேச வைக்கின்றார்கள் என்று எண்ணும் வேளையிலே எனக்கு ஒரு பாடல் கிடைத்திருக்கிற நீல வானம் என்ற திரைப்படத்திலே காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் தந்துவிட இசை விற்பன்னர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஐயா இசை கொடுத்து விட இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரல் வரும் இந்த பாடல் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தவுடன் எங்களை சொல்ல சொல்லி சொல்லும் அற்புதமான சொல்லை தரும் ஒரு பாடல். என்ன புதிர் என்று எண்ண வேண்டாம், இதுதான் அந்த பாடல். இந்த பாடலை நன்றாக கேட்போம்.

அற்புதமான இந்த பாடல் வந்த திரைப்படம் நீலவானம். இந்த பாடலுக்கு கருத்து வேறுவாக இருந்தாலும், காட்சியின் கருத்து வேறுவாக இருந்தாலும், ஒரு சொல் வெளியே வர வேண்டும் என்றால் அது செல்ல குழந்தையின் அமுத மொழியாக இருக்கும் மழலை தான் உலகில் சிறந்த சொல்லு என்பதை எடுத்துக்காட்டும் விதமான ஒரு பாடல். ஒரு தாய் உலகத்திலே சொல்லை விரும்பும் முதல் உருவம், ஒரு உயிர் பிறந்தவுடன், ஒரு ஆன்மா மனித பிறவி எடுத்து வந்தவுடன், இல்லை வேறு பிறவி எடுத்தாலும் கூட முதலில் அந்த பிறவியின் வாயிலிருந்து வருவது சொல்லு. அந்த சொல்லு என்ன வடிவத்தில் வருவது என்று கற்க ஆவலோடு இருப்பது அன்னை. அதை சொல்லி கொடுப்பதும் அந்த அன்னை தான். அற்புதமான ஒரு பாடல் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். பழைய நினைவுகள் மீட்டக்கூடிய வகையில் வரும் பாடல் சொல் என்ற பதத்தில் இத்தனை பாடல்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே இருக்கின்றது. இத்தனை வகையாக தந்திருக்கிறார்கள். இத்தனை விதமான சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு வரும் அந்த சொல், இந்த சொல்லுகிற சொல் சாதாரணமானதல்ல. இரண்டு எழுத்துக்களை கொண்டது தான் சொல். அந்த சொல் தரும் கருத்துக்களோ பல என்று கூறிக்கொள்ளலாம். என்பது உறவுகளே, முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையை நாங்கள் நண்பகலை கட்டி பிடிக்க இருக்கின்றோம். 11 மணி 56 நிமிடம். உறுப்புகளே, என்ன காரணம்? என்னுடைய ஒலி உங்களுக்கு வருகின்றது தானே? இணைப்புகள் துண்டிக்கப்படுகின்றதா? இல்லை, உங்கள் அழைப்புகளை நான் நேற்று பதில்கள் தந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த வாரம் வந்தது போல் இல்லாமல் நேற்று வந்தது போல் இன்று உறவுகள் வரவு குறைவாக இருக்கின்றது. காரணம் அறியேன், அறிய தாருங்கள். அடுத்தவர்கள் வாருங்கள், வந்து உங்கள் பாடலை கேளுங்கள். உங்கள் பாடல் ஒளிபரப்பப்பட்டு உங்கள் விருப்ப பாடலாக ஒழிப்பப்படும் வேளையிலே எங்கள் சொல் இருக்கு ஒரு பாடலை தந்து செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்து ஒரு பாடலையும் தந்து விடுகிறேன். உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியா 10:27 நிமிடத்தை காட்டி பத்தரையை தொடப்போகின்றது. நித்திரைக்கு போகாதீர்கள். இதோ வருகின்றது அடுத்த பாடலையும் கேட்போம். சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து சொல் இப்படியும் பாடுகின்றது.

நசுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை, உரிமை.

0: காரியம் செய்தால் என்ன?
1: வணக்கம் வணக்கம் சாந்தி, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கின்றேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சாந்தி?
2: என்ன
1: சோர்வு, கால நிலையா அல்லது வேறு நிலையா? கருங்கள்
2: இல்லைங்கய்யா, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி சோர்வா இருந்ததுங்கய்யா.
1: உடம்பு சோர்வா இருக்கின்றதா? அங்கே பனி பனி கூடுதலாக இருக்கின்றதா?
2: கொஞ்சம் இன்னைக்கு இருந்ததுங்கய்யா காலையில.
1: பனி வெளியே சென்றீர்களா? பனி
2: இப்ப கோயில் போயிட்டு வந்தோங்கய்யா.
1: அதுதான் காரணமா இருக்குமோ, அல்லது உங்கள் பனி சிரமமா இருந்ததா?
2: ஆமாங்கய்யா,
1: பனி
2: வேலை போல அதிகம்.
1: அப்படியா, வேலை பனி பனி அல்லது பனி அல்லது வேற பழு இப்படி இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. சரி வந்துடும். பானை மருந்துங்கள், நல்ல தேநீர். ஓ, அதுதான் உடல் சோர்வு. அழகிக்கு அழற்சி ஏற்பட்டு விட்டது. என்ன நடந்தது அழகிக்கு? உணவு பிரச்சனையா அல்லது காலையில்
2: ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க ஐயா? அதுக்கு போனது, அதுல உடம்புல கொஞ்சம் மாற்றம் உண்டாயி அதுக்கு போய் ட்ரிப்ஸ் போட்டுட்டு வந்தது.
1: பிள்ளை பாசம், பிள்ளை பாசம் அது கூடிவிட்டது. அதை பார்த்து உங்களுக்கு பாசம், உங்களுக்கும் அதையெல்லாம் மறந்து இதுவும் போகும், கடந்து போய்விடும் மகளே. இதற்கெல்லாம் துன்பப்படக்கூடாது இல்லையா? நல்லது. நாங்கள் வந்து சொல்லுங்கள். இப்ப அப்படி என்றால் அவரை எப்படி தேற்றுக் கொண்டது நீங்களும்? அது வளர வருத்தம் ஏற்பட்டது. இனி அவர் உணவு அருந்த மாட்டார், தூக்கம் பெறாது, சிந்திப்பார், கொள்ளுவார். அவருக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டது அழகிக்கு. அதை இனி அவர்கள் மருந்து இல்லை மாத்திரை கொடுத்து மற்ற குழந்தைகளோடு இருந்து நீங்கள் உங்களுடைய அரவணைப்போடு அவரை கொஞ்சம் கொஞ்சம் பிஸி என்று கொஞ்சம் அவரை உங்களோட ஈடுபட வைத்தீர்கள் என்றால் அவர் அந்த கவலையை மறக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தான் என்னை விட நன்றாக தெரியும் என்றால் அவரோடு தானே வாழுகிறீர்கள் சாந்தி. நாங்கள் இந்த நிகழ்ந்த நிகழ்ச்சி வந்து சொல்லோடு பாடல். நீங்கள் என்ன பாடலை கேட்க வந்தீர்கள்? கதம்பத்தில் என்ன பாடலை கேட்க?
2: என்னோட சொல்லோடு பாடல்.
1: ஆமா, இது நீங்கள் இப்பொழுது நீங்கள் சாதாரணமான ஒரு பாடல் கேட்கலாம். உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம் என்று கதம்பத்துக்கு வருவீர்கள்?
2: பற்றி ஒரு பாடல் போடுங்க.
1: ஆறுதல் கிடைக்க வேண்டும். தந்தை தந்த வழிகாட்டலில் நீங்கள் நடக்க வேண்டும். தந்தை எதை விட்டு சென்றாரோ, எதை எண்ணி சென்றாரோ அதை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பாசமாக சரி. அப்ப தந்தையை பற்றி என்ன பாடல் உங்களுக்கு நினைவில் வருகின்றது? பழைய பாடல் என்றால் தந்தையை போல் உலகிலே தெய்வம் உண்டோ, சர்வமும் அவர் என்றார், அப்படி ஒரு பாடல் இருக்கின்றது. அன்னையும் பிதாவும்
2: அதிகமாக
1: கேட்போம். தந்தையை போல், அதே போன்ற நாலு பேருக்கு நன்றி என்ற ஒரு பாடல்லையும் ஒரு பாடல் இருக்கின்றது. நாலு பேருக்கு நன்றி என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. இந்த பாடல் எப்பொழுதும் தந்தையை போல், இது பழைய பாடல் உண்டு. தந்தையை போல் உலகிலே தெய்வம் உண்டோ, சர்வமும் அவனுக்கு என்றால் தவறு, சர்வமும் அவன் என்றால் விந்தை உண்டோ என்ற வரியோடு வரும் நல்ல பாடல். சரி, இன்று நீங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்திருக்கும் வேளையிலே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பதம், ஒரு பதம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது அன்று பொக்கிஷத்திலே கிடைத்திருந்தது. இந்த பதம் இரண்டு எழுத்துக்களை கிடைக்க இருக்கின்ற ஒரு பதம் நதிகளோடு, நதி என்ற பதத்தோடு வந்திருக்கின்றது. நதி என்ற சொல்லுத்தான் உங்களுக்கு வந்திருக்கின்றது. இங்கே பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைத்த நதி
2: நதியோரம் நாணல் ஒன்று, அந்த பாட்டு
1: நதியோரம் நாணல் ஒன்று என்ற பாடல் உங்களுக்கு ஏன் தோன்றியது?
2: நல்லா இருக்குங்க அந்த பாடல். ரொம்ப இசை
1: உடனே வந்து விட்டது வார்த்தையிலே இல்ல. சரி, அங்க இன்று உங்களுடைய பனி கால நிலை எவ்வளவு நேரம் நீடித்தது? காலையிலே தோன்றும், காலையிலே உங்களுக்கு பனி தோன்றும். அது எந்த அளவு நேரம் நின்றிருந்தது? 10 மணி 11 மணி
2: அவ்வளோலாம் இல்லைங்க ஐயா, 8 மணியோட சரிங்கய்யா.
1: ஓ, ஆனால் அது உடம்புக்கெல்லாம் ஒரு சௌகரியம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அசௌகரியமாகத்தான் இருக்கும். அதற்கு என்ன மாற்று வழி செய்யலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: இல்லைங்கய்யா, வேலைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால அப்படி காய் காலெல்லாம் வலி.
1: அதனால்தான் ஆரம்பத்துல நாங்கள் பனி அதோட பனி
2: வேலையெல்லாம்
1: செய்தோம். அதெல்லாம் கடந்து போயிருக்கு, இதுவும் கடந்து போயிருமாள். இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான், கவலைப்பட தேவையில்லை. சரியா?
2: ஆமாங்கய்யா.
1: நல்ல காலமா. இன்று தந்தையினுடைய நினைவு,
2: நான் தோட்டத்துல வேலை செஞ்ச அந்த எரிப்பூச்சி கம்பளி பூச்சி வேற என்ன, நான் சும்மா தொட்டதுதான் போதும் வீங்கிடுச்சுங்கல்ல.
1: அப்ப அதோட சேர்ந்து பிசியும் பிசியாயும்
2: அத நிறைய அது கொண்டுட்டாங்க. ஏன்னா சோப்பு தண்ணி ஊத்தி
1: முருங்கை மரத்துல இருக்கின்றது. எந்த பூச்சி? கம்பளி பூச்சி. அந்த கம்பளி பூச்சி என்ன நிறத்துல இருக்கின்றது? அங்க
2: அது கையில தொட்டாவே அது நம்ம மேல பட்டாவே அப்படி பிச்சுக்குங்க.
1: அதுக்கு உண்மையான பெயர் வந்து கம்பளி பூச்சி என்று நாங்கள் நீங்கள் அழைக்கிறீர்கள். நாங்கள் வேறு ஒரு பேர்ல, நீங்கள் அப்படி வேறு என்ன பெயர்? என்ன பூச்சி? எரி பூச்சி என்ன கூறுவீர்கள்? அது பூச்சியாமா? அது ஒரு புழுவினத்தை சேர்ந்தது
2: தானே? எரி புழு.
1: அது வந்து மரத்திலே கூட்டமாக அடர்ந்து இருந்து விட்டு அங்கிருந்து கீழே நூல் விட்டு தொங்கி கீழே வரும் இல்லையா, மேலிருந்து தொங்கி கீழே வரும் தானே? அது நீங்கள், அது வந்து உங்களை தேடி வராது, நீங்கள் தான் தட்டி தவறி தொட்டால் உங்களுக்கு அரிப்பு ஏற்படும். அது என்ன காரணம் தெரியுமா?
2: சோப்பு தண்ணி.
1: ஆமா நச்சுத்தன்மை. அது எங்களுடைய எங்களை உடல்லே பட்டோன்னு அந்த முடி வந்து எங்கள் உடல்லே ஒட்டி கொள்ளும், குத்தி கொள்ளும், பிடித்து கொண்டு நாங்கள் அதை சுரண்டி அதை எடுத்து விடலாம்.
2: அது வந்து
1: முடிக்கு இன்னும் ஒரு பெயர் மூன்று எழுத்துல இருக்கின்றது, மயிர் என்று கூறுவார்கள் இல்லையா. அதுக்கு நாங்கள் சரியான பூச்சியின பெயர் மயிர் கொட்டி புழு என்று கூறுவார்கள். மயிர் கொட்டும், அதனுடைய மயிர் எங்களிலே கொட்டிவிடும். அந்த மயிரில் சுனைத்தன்மை இருக்கின்றது. சில இலை குலை வகைகளிலே பயிர்களிலே சில தாவரங்களில் கூட அந்த இலையை தொட்டால் எங்களுக்கு சுனைக்கும். இதுக்கு சொல்றது மயிர். இதுக்கு அந்த அந்த அதனுடைய சரியான பெயர் மயிர் கொட்டி புழு. இந்த மயிர் கொட்டி புழுத்தான் மகளே ஒரு காலத்தில் வண்ணத்து பூச்சியாக வருகின்றது, பட்டுப்பூச்சியாக. அந்த புழுக்கள் வந்து கூட்டுப்புழுவாகி இப்படி மாறி மாறி அந்த வாழ்க்கை சக்கரத்திலே இறுதியாக வண்ணத்து பூச்சியாக வந்து ஒரு நாளிலே இறந்துவிடும். மயிர் கொட்டி புழு. இவர் அந்த மரத்திலே அநேகமா முறுக்கு மரங்கள்ல இருப்பார். முருக்கங்காய் தருகிற மரம், முறுக்கு மரது, அது முருங்கையிலே கூடுதல அங்க அப்படியே படர்ந்து அடர்ந்து போய் இருப்பார். அதுக்கு மரத்திலே வைத்து கொலை அதை இல்லாமல் செய்யப்படும் என்றால் ஒரு நீட்டு குச்சியிலே ஓலையை கட்டி அதுல நெருப்பை எரித்து விட்டு இந்த நெருப்பு பந்தத்தை அதுக்கு மேலே கொண்டு பிடித்து விட்டால்
2: முறைங்க ஐயா.
1: இப்ப சௌகரம்
2: முறைங்க ஐயா. இப்பொழுது இப்பொழுது வந்து என்னன்னா ஒரு 2 ஸ்பூன் சோப்பு தூளை வந்து போட்டு கரைச்சி
1: அதுக்கு சோப்பு தண்ணி என்று சொல்றது எது? நீங்கள் துணி கழுவுற சோப்பு பவுடர் அதுவா? அதாவது நாங்கள் குளிக்கிறதுக்கு அழிப்பதால் பாவம் இல்லை, அது இருப்பதால் சுடைதான். அது தட்டி தவறி தண்ணீர் உலகத்திலே எல்லாம் விழுந்துவிடும். அது நஞ்சு, அது கூடாது. பாருங்கள், அது இறந்தவுடன் பச்சை நிறமாகத்தான் அதனுடைய சாரம் வழியே வரும். அதை நீங்கள் எப்படி சொல்றீங்க? கம்பளிப்பூச்சி என்று கூறு. கம்பளிப்பூச்சி என்பது மழை காலங்களிலே நிலத்தில் நல்ல வெல்வெட் என்று கூறக்கூடிய தன்மையில் சிவப்பு தன்மையாக ஓடி தெரியும். அது பாவம், அது பட்டுப்பூச்சி. அதிலே தானே பட்டு நூல் தயாரிக்கிறார்கள் கம்பளிப்பூச்சியிலிருந்து. அது பட்டுப்பூச்சி என்று பேச்சு வழக்கிலே கூறுவார்கள். அதை நான் அப்படித்தான் நினைத்தேன், நீங்கள் கூறுவது சரி.
2: பட்டு நூல் எடுப்பாங்களே, அதான் சொல்றீங்க?
1: பட்டு நூல் எடுப்பது வேறு பூச்சியா? அது பட்டுப்பூச்சி. அதான் அதான்
2: அதுதான் பட்டுப்பூச்சி இல்லைங்க, அது பேர் வந்து
1: கம்பளப்பூச்சியா?
2: மல்பரி பூச்சி. மல்பரி,
1: மல்பரி என்பது தமிழ் பதம் இல்லை, பார்ப்போம். சரி, இருக்கட்டும். இந்த இது வந்து அப்ப நீங்கள் கம்பளி பூச்சி என்று சொல்றது இந்த மயிர் கொட்டிய கடிக்கவே எங்களுக்கு சுனை ஏற்படும். அதற்கு நீங்கள் சுடு சாம்பல் கொஞ்சம் பெஞ்சூட்டிலே சாம்பலை வச்சு தேய்த்து விடலாம். கையிலே பட்டால் அவரை அழிப்பதற்கு நாங்கள் இந்த ஓலையிலே நெருப்பை கொடுத்து பிடிப்போம் அந்த நாளையிலே. இப்பொழுது ஸ்ப்ரேயிலெல்லாம் வந்துவிட்டது, ஸ்ப்ரேயிலெல்லாம் வந்துவிட்டது. சிறப்பான கலம்பத்தில் வந்து உங்களுடைய பாடலை தருகின்ற நதியோரம் நாணல் ஒன்று நீங்கள் தந்திருக்கின்ற நதி என்ற பதத்துக்கு தந்த பாடலையும் கேட்போம். இப்பொழுது உங்கள் தந்தையாரின் நினைவுனால் ஆலயத்துக்கு சென்றீர்களா? தந்தைக்காக பூஜைகள் எல்லாம் செய்தீர்களா?
2: இல்லைங்கய்யா, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஐயா.
1: அர்ச்சனையா? தான் மோட்ச அர்ச்சனை செய்து வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அவர் மோட்சத்தில் இருப்பார் நினைக்கொண்டு அவர் காட்டிய நல்வழிகளில் நீங்களும் பயணிக்க வேண்டும் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி ஐயா.
1: பாடல் ஒன்று கேட்போமா? இதோ அந்த பாடல்.
2: இன்னொரு கோரிக்கை ஐயா.
1: கூறுங்கள், கூறுங்கள்.
2: அந்த இது நான் கேட்கவே இல்லைங்க ஐயா, என்னோட விருப்ப பாடல்லாம். அது இன்னொரு நாள் ஒளிபரப்பீங்க, ஒளிபரப்புவீர்களாங்க. இந்த வார நேயர் அது என்னோடது போடும் போது நான் கேட்கவே இல்லைங்க ஐயா.
1: இந்த வார நேர் மறுவ நேரப்பு நீங்கள் கேட்கவில்லையா? சரி, நான் நீங்கள் அந்த நேரம் இருந்த நிலை போல இது உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்ததுதான் உங்களுடைய அண்ணாவினுடைய. சரி, அதை நான் அம்மாவுடன் பேசுகிறேன், அதை நான் போட வைக்கின்றேன். நம்ம கேட்டு மகளுங்கள், நாங்கள் எல்லாம் கேட்டு மகன். சிறப்பாக இருந்த அந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் ஒரு மறுவ நேரப்பு வந்து கொண்டு இருக்கின்றது. வெறும் வேலை அது வெறும். ஆனால் இது நான் குறிப்பாக அம்மாவுடன் கூறுகிறேன், அவர் உங்களுக்காக இன்றோ போடுவார் என்று நினைக்கிறேன். இன்று அல்லது நாளை உங்களுக்கு கிடைக்கும், நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். இது நீங்கள், இது உங்கள் வானொலி, உங்களுடைய உங்களுக்கு இல்லாமல் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் அமைதியடையுங்கள், பழுவெல்லாம் தீர்க்கட்டும், அந்த அலுப்பு சலிப்பு எல்லாம் போய் சிறப்பாக இருங்கள் என்று கோரிக்கொண்டு உற்சாகமாக இருங்கள். பாடல் ஒழிக்க இருக்கிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி,
1: நன்றி அம்மா. அடுத்த வருகின்றார் கிருஷ்ணன். கால நேரம் கழித்து வருங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 12 மணி 12 நிமிடத்தை எங்களுக்கு காட்டி இன்னும் சில வினாடிகள் நிமிடங்களில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. இப்பொழுது தந்தையின் நாள், தந்தையின் நினைவோடு இருக்கும் அன்பு மகள் சாந்தி, உங்களுக்காக இந்த பாடல்.
3: தந்தையை போ

0: இருக்கும்போது தெரியாத உண்மைகளும் சிறப்புகளும் பெருமைகளும் இல்லாத போதுதான் புரியும். வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பது போல தந்தையின் பெருமை தந்தை இல்லாத போதுதான் எங்களுக்கு மேலதிகமாக ஓங்கும். இருப்பினும் அன்புக்கும் பாத்திரமாக இல்லாமல் அறிவுக்கும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற பண்புக்கும் துள்ளித் திரிகின்ற காலத்திலே தொடுக்கடுக்கி பள்ளிக்கு வைத்து எங்களை பக்குவமாக்கி விட்டவரும் தந்தை. அதை எந்த காலம் சென்றாலும் அதை மறக்க முடியாது. ஆனால் அவர் எங்களுக்கு தந்த விடயங்களை நாங்கள் மறக்காமல் பின்பற்ற வேண்டும். அன்பு உறவு ஒருவர் இறுதியாக ஓடி வருகின்றார். எங்கோ சென்று விட்டு வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். எப்படி நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். அது போதும், உங்களுக்கு மகிழ்வாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது அங்கே காலநிலை உங்களுக்கு சுகமாக இருக்கும், பணிபுரியவருக்கு பதமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன், அப்படித்தானே?
1: ஆமாம் ஐயா, உண்மைதான்.
0: சரி, என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் வருகின்றீர்கள் என்று? ஒரு எழுத்திலே ஒரு பதம் தருகிறேன், அதற்கு நீங்கள் பாடல் தரப்போகின்றீர்கள். நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, விரைவாக செல்வோம். நீ என்ற பதம், அதற்கு என்ன பாடல் தருவீர்கள்?
1: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில்.
0: நீ எங்கே என்று மொன்றியல் தமிழ் வானொலியை பார்த்து கேட்பது போல் தெரிகின்றது. நீ எங்கே நினைவுகள் அங்கே, மொன்றியல் தமிழ் வானொலியை நினைவுகள் உன்னோடு, நீ ஒரு நாள் வரும் வரைக்கும் அங்கே என்று வந்து விட்டீர்கள் இங்கே. சரியா? அருமையான பாடல், இனிமையான பாடல். இந்த பாடலை உங்களுக்கு தருகிறேன். காலை வெளியில் சென்றீர்களா? இல்லை, இப்பொழுது மாலை நேரம் 10:49 நிமிடமாகின்றது. நலமாக இருங்கள். உங்கள் பாடலை நான் ஒளிபரப்புகிறேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வர வேண்டும். அங்கே அனுஷாவும் இருக்கின்றாவா?
1: இருக்கின்ற
0: அனுஷா பாடல் சொல்லுக்கு பாடல் தருவா. வணக்கம் மகளே அனுஷா, நலமாக இருக்கின்றீர்களாம்மா? நான் என்ற பதம் என்ன பாடலை தருவீர்கள்?
2: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அந்த பாட்டுப்பா.
0: யாரம்மா நீங்கள் பேச நினைக்கிற? நான் பேசணுமா, கிருஷ்ணா பேசணுமா? அப்பா பேச மாட்டேன், கிருஷ்ணா தான் பேசுவார். சரியா? இனிமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். உண்மை தம்பதிகளின் உணர்வுகளோடு வெளிவந்த உண்மையான கருத்துள்ள பாடல். அந்த பாடலை தருகின்றேன். இணைந்து இறுதி நேரத்திலும் ஓடி வந்து இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. உங்கள் பாடலை நான் ஒளிபரப்புகிறேன். அன்பு மகளே, கேட்டு மகிழ்வோம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைந்து கொண்டோம். இப்பொழுது அடுத்து வரும் பாடலாக உங்களுக்கு இருக்கின்றது மூன்று தமிழ் வானொலியில் அன்பு மகளே சாந்தி, நீங்கள் நான் தந்த பதமான நதி என்ற சொல்லுக்கு ஒரு பாடல் தந்தீர்கள். இந்த பாடல் கேட்போமா? அந்த பாடலை அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்தில் இருந்து

அன்னை ஓர் ஆலயம் திரைப்படத்தில் இருந்து சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியே, நீ எங்கே நான் அங்கே, நீ வரும் வரை நான் காத்திருப்பேன் என்று கூறும் கருத்தை தந்த எங்கள் அன்பு கிருஷ்ணா உங்களுக்காக வருகின்றது. நீ எங்கே, என் நினைவுகள் எங்கே, மன்னிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் வாலிப கவிஞர் வாலி அவர்கள் தந்துவிட இசை அரசர்கள் பாடுகின்றார். கேட்போமா?

பிறப்பிடம் வேறா இருந்தாலும் இருப்பிடம் உனது மனவல்லவா அன்பு கிருஷ்ணா. மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் உங்களுக்கும் இருக்க உறவை காட்டுவது போன்றுதான் என் கற்பனைக்கு தெரிகின்றது. சொல் தரும் பதங்களெல்லாம் அந்த சொல் தருகின்ற வார்த்தைகளிலே எத்தனை கருத்துக்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இது தமிழுக்கு உரிய பெருமை. எங்களையே எண்ணி இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களையே நாங்கள் இருக்கின்றோம். பறந்து சென்று வந்து சிறகு இல்லாமல் இருக்கின்றது. இல்லை என்றால் பக்கத்திலே வந்து விடுவோம் நாங்கள் அல்லது நீங்கள். நாங்கள் கனடாவும் நீங்கள் அமெரிக்காவும் நீங்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் எண்ணத்தால் ஒன்றாக இருக்கிறோம் அல்லவா. மனத்தினாலே பறந்து வருகின்றோம். ஆயிரங்கால பயிர் போன்று எங்கள் வானொலியின் நீண்ட காலம் நீங்களும் நாங்களும் இணைந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இனிமையான பாடலை தந்த உங்களுக்கு வாழ்த்து கூறி அடுத்து வரும் பாடல் எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பாடல், தமிழ் சமூகத்துக்கு விருப்பமான பாடல்கள், எல்லோருக்கும் விருப்பமான கருத்தமைந்த இந்த சொல் என்பதற்கு இத்தனை அர்த்தங்கள் உண்டு. இந்த சொல் தானே இவற்றையெல்லாம் கொண்டு வந்து இணைக்கின்றது. பாலும் பழமும் திரைப்படுத்து பாடல், அற்புதமான சொற்களை கொண்டு இழைக்கப்பட்ட பாடல். கவிஞர் அவர்களுடைய வரியிலே இசை அரசரும் இசை அரசியும் பாடுவதற்காக அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இப்பொழுது அன்பு மகள் அனுஷ்யா, நீங்கள் தந்த பாடலாக கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய சொல் அடுக்குகளிலே வந்த அந்த கவிதையும் அந்த வரி இசை அமைப்பாளர்களாக இருவர்களாக இருந்த இரட்டையர்களாக இருந்த மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் தந்த அந்த பாடலை இப்பொழுது இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை அன்போடு முடித்துக் கொள்வோம், நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று கூறும் வேளையில் ஒலிக்கின்றது அனுஷ்யா உங்கள் பாடல். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று நீங்கள் கிருஷ்ணனையும் கிருஷ்ணன் உங்களையும் பார்த்து பாடுவது போன்று நாங்கள் கற்பனை பண்ணி கொண்டு கேட்போம் பாடலை.

இனிமையான இந்த பாடல் எல்லோருக்கும் வேண்டும், எல்லோருக்கும் தேவை, எல்லோரும் விரும்புவது இதைத்தான். இதற்கு என்ன வேண்டும் என்று பார்த்தால், அன்பு உறவுகளை என் அறிவு கேட்டிய வகையில், ஈகோ இல்லாத புரிந்துணர்வு இருந்தால் இது நிகழும், இது நிலைக்கும்.

அத்தனை சொற்கள் சொற்கள் சொற்கள் சொற்கள் சொல்லை சொல்ல வைப்பதும் சொல்லை சொல்லக்கூடாது என்பதையும் மறப்பதும் விருப்புவதுமாக வருகின்ற எத்தனை பாடல்கள் இருக்கின்றன. சொல்லாலே வந்த பாடல்கள், சொல் அடுக்குகளாலே வந்த கவிதைகள் பாடலாக உருவெழுதி எங்கள் வாழ்க்கையிலே பிரியோடி கிடக்கின்ற எத்தனை தீய பழக்கங்களை கூட விட்டு சென்று நல்ல பழக்கங்களை உருவாக்கி மனிதநேயத்துடன் வாழ்ந்த அறத்தை காக்க உதவும், அறவழிகளில் உதவும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வுகளை நாங்கள் சந்திக்கலாம், பேசலாம், மகிழலாம் என்று கூறி இன்றைய நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே இணைந்து சிரமித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவா இருகரம் கூப்பி எங்கள் உறவுகளோடு உன்னை இணங்குகிறோம் வணங்குகிறோம். நாட்டிலே நல்லவை நடக்க வேண்டும். பிறந்து பெறும் நத்தார் திருநாள் உலகில் உள்ள அத்தனை பேருக்கு நன்மை பயக்க வேண்டும். உலகம் உய்ய வேண்டும் என்று தங்களை ஒறுத்து தங்களை மறுத்து வெறுத்து தங்கள் சுகதுக்கங்களை மறந்து எங்களுக்காக வாழ்ந்த எத்தனையோ வழிகாட்டிகள் எங்களுக்கு வழிகளை போதித்திருக்கின்ற அந்த போதனைகளை பின்பற்றி நல்லவர்களாக வாழுவோம். அதற்கேற்ற நல்ல சகுனங்களை கொடுக்க வேண்டும். அல்லல்கள் வேண்டாம், அவதிகள் வேண்டாம். நிம்மதியாக வாழ வழிதர வேண்டும், அனுகூலமாக இருக்க வேண்டும் இறைவா என்று இருகரம் கூப்பி மறுபடியும் என் அன்பு உறவுகளோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல் நிகழ்வு. மீண்டும் சந்திக்கும் வரை காற்றல் இந்த விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக. நத்தார் நல்வருட புது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

சரியாக இப்பொழுது 11:13 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:44. நலம் தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டளையில் உங்களோடு மீரா. இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நேற்று நாங்கள்

உங்களுக்கு தேடி தேடி தேடி, ஆனா தேடி என்ற சொல்லு நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனா நாங்க சாதாரணமா கேட்கிற பாடல எல்லாம் தேடி இருக்கு, ஆனா எங்களுக்கு அந்த சொற்களை எங்களுக்கு கண்டுபிடிக்க கூடிய அந்த தன்மை எங்களுக்கு வர இல்லை, அந்த ஞாபகம் இல்லை. அதன் அர்த்தம் வந்து ஒரு பாடலை நாங்கள் முழுமையாக கேட்கவில்லை என்றதுதான் அதனுடைய அர்த்தம். நாங்கள் உள்வாங்கி கேட்கவில்லை என்பதுதான் அந்த அர்த்தம். சரி, இனி நாங்க எந்த ஒரு பாடலை உங்களுக்கு எந்த ஒரு பாடல் ரசனைக்குரிய ஒரு பாடல் பிடித்தமான பாடலோ அந்த பாடல் ஒவ்வொரு வரியையும் நாங்கள் ரசிக்க வேண்டும். இப்ப முதல்ல ஜனனி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி போனது அல்லவா, பாருங்கள் அவர்கள் இரண்டு பேரும் ஒரு பாடல் எப்படி அக்கு வேறு ஆணி வேறாக அப்படியே பிரித்து எடுக்கிறார்கள் பாருங்க, எப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அதை கூர்ந்து கவனித்து அந்த பாடலை ரசித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எழுதிய கவிஞர், அதுக்கு இசை கொடுத்தவர், ஒரு பாடல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் என்பதை எடுத்து சொல்றவர், இவர்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது மட்டுமில்ல, ஒரு ஒரு ஒரு விடயம் ஒருதரான உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் வேஸ்டா போக கூடாதுல்ல, அது ஏதோ எல்லாரும் அனுபவிக்க கூடியதா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு வெற்றி படம் இருந்தா வந்தா தான் அதுல ஏதோ ஒரு லாபமும் இருக்கிறது, எல்லாரும் ரசித்திருக்கிற ஆசையும் பெருமையும் இருக்கும். நாங்க ஒரு விடயத்தை செய்யும் போது எல்லாரும் ரசிச்சா தான் கேட்டா தான் எங்களுக்கும் பூரிப்பு அவர்களுக்கும் நன்மை. இல்ல ஒரு மேலோட்டமாக நாக்கமுகா நாக்கமுகா பாட்டை நாங்க ஒரு இசைக்காக ரசிக்கிறோம், அதை கூட நாங்கள் கூடுதலா ரசிச்சிருக்கிறோம். ஏன்னா பாடலுடைய அந்த ஃபாஸ்ட் பீட், அதாவது அந்த பாடல், அது அந்த பாடல சொற்களை சொல்லும் விதம், பாடும் விதத்தை ரசிச்சிருக்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு கவர்ந்திருக்கும், ஆனால் முழுமையாக ஒரு பாடலின் வரிகள் என்ன சொல்லுகிறது, என்ன விளக்கம், அதுல அது எங்களுக்கு என்னத்தை தருவதற்காக இந்த வசனங்களை படைத்திருக்கிறார்கள், நாங்க அதை உற்று கவனிச்சா சில விட ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு பாடலை எடுத்து வரலாம் இனிமையாக. அதுக்கு கண்ணன் பாடல், அதுக்கு முன்பாக இந்த கேள்வியை கேட்பமாண்டி யோசிக்கலாம். சரி, கண்ணனை முதல்ல வச்சிடலாம், அவருடைய பாடல் உண்டு ஒன்று எடுத்து வந்து அதன் பின்பு நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். நீங்களும் அழைக்கலாம்,

0: பாருங்க, இந்த பாடல் கேட்கும் போது அந்த இசை எங்களை ஏதோ எங்களை இல்லை என்னை செய்திருக்கிறது. அதனுடைய வரிகள் என்னை கவர்ந்திருக்கிறது. அதை எப்படி அமைச்சிருக்கிறார்கள், எப்படி பாடுகிறார்கள். அப்ப ஒரு பாடலை உள்நோக்கி அதுக்குள்ளே நாங்கள் மூழ்கினால் தான் அந்த பாடலை நாங்கள் ரசிக்கிறோம். அதே போலதான் உங்களுடைய பேச்சு, நீங்க பேசும் போது கூட நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள், மற்றவர்களை கவரக்கூடியதாக எதை பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கும் போதுதான் அந்த பேச்சு எங்களோட மனதிலேயே பதியும், எங்களோட கூட வரும். அருமையான இந்த பாடல். நான் ஒன்று கேட்க சொல்ல போறேன்னு சொன்ன ஒரு கடி ஜோக், அதை நீங்க, அதாவது அது ஜோக் இல்ல, அத கடி கேள்வியாக நினைத்து நீங்க பதில் சொல்லணும், சரியா? பார்க்கலாம் யார் கேட்டிக்காரன்னு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும், இதுதான் கேள்வி. பூனை, நீங்க எல்லாரும் வந்து என்ன என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம். பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும், சரியா? அது ஒரு கேள்வி. அத முதல்ல இந்த கேள்விக்கு பதில் வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு கடி பதிலாக நீங்க வர வேணும், கொண்டு வர வேணும், ஒரு தமாஷாக நீங்க எடுத்துக்கொண்டு வர வேணும். முதல்ல நாங்கள் காட்டணியில், அதாவது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, தயவு செய்து அன்பு உறவுகளே உங்களோடு தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நீங்கள் பாடல் உங்களுக்கு தேவை என்றால் எழுதுங்கோ அதுக்குள்ள, சரியா? மற்றது நீங்க வாய்ஸ் கட்ல ஏதாவது, அதாவது அதுல நீங்க பாடல் வாய்ஸ் கட்ல நீங்க வைக்கலாம், ஆனா பாடல் மட்டும் கேட்டு வைக்க வேணும். பாடலுக்கு பின்னால இந்த பாடலை அவர்கள் விரும்புகிறார்கள், இவர்கள் விரும்புகிறார்கள் என்ற இது கதம்ப நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வரும் பாடல். அப்ப நீங்கள் மட்டும் கேட்கும் பாடலாக இருக்கணும். காட்டிலே இணைந்து கொள்ளும் எல்லாம் பாக்கலாம் பாக்கலாம். வணக்கம் ரமணி ராஜ்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: கண்ணை முடிச்சுன்னா வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு
0: நினைக்கும்.
1: நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அது நீங்க நீங்க ஸ்ட்ரைட்டான பதில சொல்றீங்க. நான் சொன்ன கடியா சொல்லணும் வேண்டே, கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கிறேன்னு நீங்க சொல்லணும்.
1: கடியா சொல்லணுமா?
0: கடி கேள்வி இது, கடி கேள்வியா நீங்க சொல்லணும்.
1: கடியா சொல்லணும்.
0: நீங்க கண்ணை மூடினா என்னது யோசிப்பீங்க? வீட்டுக்கு இருந்து நீங்க கண்ணை மூடினா நீங்க என்ன யோசிப்பீங்களோ அத
1: நாங்கள்
0: பாடல் எந்த சொல்ல பாட்டு எடுக்கணும்டா? நீ என்ற சொல் வரவணும். நீ அது முன்னுக்கு வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம். முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும். நீ என்று தொடங்கணும்.
1: நீ வருவாயன, நீ வருவாயன படத்துல இருந்து நீ வருவாய் பார்த்து பார்த்து கண்கள் புத்திருக்கு. நீ வருவாயன,
0: நீ வருவாயன. நான் அந்த பாடல் உங்களுக்கு தரப்படும், சரியா?
1: நன்றி. பாட்டு சூப்பரான பாட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் அது. போட்டீங்களா?
0: நிச்சயம் நிச்சயம்.
1: கண்ணன் பாடல்,
0: அந்த பாடல் அந்த நல்ல ஃபாஸ்டா போகும். நன்றி நன்றி ரமணி ராஜேஷ். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. எங்க பாக்கலாம் இன்றைக்கு ரமணி ராஜேஷ் தொடர்ந்து வச்சிருக்கீங்க, எங்க பாக்கலாம் எப்படி என்று. அடுத்து எங்களுடைய இளவரசு. வணக்கம் இளவரசு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளவரசு, நீங்க சொல்ல போறீங்க போல இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துங்க, அப்படியே இருந்து கொள்ளுங்க.

0: இளவரசு நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? பூனை,
1: அதாவது பூனை கண்ணு மூட என்ன நினைக்குமா? அப்பாடா நம்ம கண்ணை மூடிட்டோம், உலகமே இருட்டா போகும் அப்படின்னு நினைக்குமா? தமாசா, கண்ணை மூடனா உலகமே இருண்ட மாதிரி நினைக்கும்.
0: இளவரசு நீங்க கண்ணை மூடனா என்ன நினைப்பீங்க?
1: நான் கண்ணை மூட என்ன நினைப்பேன்? இருட்டா இருக்கும்.
0: அப்படியா?
1: அது அது
0: எப்படின்னு
1: தெரியலமா? கண்ணை மூடுதான் சரி, எப்படா தூக்கம் வரும் நினைச்சுதான் கண்ணை மூடுவான். கண்ணு இமைக்கிறது வேற, கண்ணு மூடுறது வேற.
0: கண்ணை மூடி வச்சுக்கொண்டு இருந்தா என்ன நீங்க நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. சரி கட்டிக்காரன், நினைச்சா நீங்க உண்மையான சரியான பதில கடி கேள்வின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னட்டு தான் நான் நினைச்சேன். சரி சொல்ல வரேன்னுட்டு தான் உள்ளுக்க கேட்டது,
1: தப்பிட்டேன். பழமொழி சொல்லுவாங்க, வெளிச்சமா இருக்கு, நம்ம கண்ணை மூடிட்டோம் அதனால அந்த உலகமே இருட்டா இருக்கும், எல்லா பக்கமும் இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோமா.
0: கனவா பால் குடிக்க யாருக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு குடிக்கும், தெரியாதுன்னு கண்ணை மூடி கண்ணு குடிக்கும். ஆனா எஜமான் பாத்து கொண்டு இருப்ப, நீ நான் காய்ச்சி வச்ச பாத நீ குடிச்சிட்டு இருக்க. அண்டு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீ நீ என்று தொடங்கணும் சொல்லுங்க பாப்போம். நீ என்று வரலாம்,
1: நீ வரும்போது ஒரு பாடல் இருக்கு.
0: என்ன என்ன என்ன இப்ப எல்லாம் நீங்க பாட்டெல்லாம் எதாவது சரியா சொல்லாம போறீங்க? அது என்ன அந்த இதுதான் பாட்டு என்று சொல்லாம கொஞ்சம் இது இப்படி ஒன்று வருமேண்டா? ஒரு நாளும் வரக்கூடாதே, உங்களுக்குதான் எல்லா பாட்டும் தெரியுமே. சொல்லுங்க அந்த பாட்டு சரியா சொல்லுங்க. சொல்லுங்க
1: பழைய பாடல் சொல்ல
0: நினைச்சேன்,
1: ரஜினிகாந்த் நடித்த படத்துல இருந்து, பாட்ஷா படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: நீ நடந்தால் நடை அழகு, சிரிப்பழகு, நீ பேசும் தமிழகு, நீ ஒரு வந்தான் அழகு,
0: நடை அழகு. அப்படி யார பாத்து நீங்க ரசிச்ச? நீங்க அதாவது சூப்பர் ஸ்டாரை விடுங்க, அவரை விட்டுட்டு வேற யார இந்த பாட்டை நினைச்சு நீங்க ஒப்பிட்டு இருக்கீங்க? ஆனா சொன்னு பெண்ணை
1: இல்லமா,
0: நீங்க பெண்ண பெண்ணடம் தான் அழகுதான் சரியா? ஆண் யாராவது ஒரு ஆணை பார்த்து அவர் நடந்த அழகு அவரோட ஸ்டைல் வேற என்று ரஜினிகாந்த் அவர்களை விட்டு வேற யார நீங்க உங்களுடைய கிராமத்துக்குள்ள உங்களோட பழகிறவர்களை பார்த்து நீங்க நினைச்சிருக்கீங்க? நானும் ஒரு ஆளை சொல்ல போறாங்க
1: நினைச்சிருக்கமா? இளமாறன் ஒருத்தர் இருக்காரு,
0: இளமாறன்.
1: அவர் நடந்த ரொம்ப அழகா இருக்கும்,
0: அவர்
1: நடந்து வரத பார்த்து நான் ரசிப்பேன்.
0: உங்க கூட வேலை செய்யறாரா யாரு அவர்?
1: அவர் என்னோட பையன்.
0: அது சூப்பர். நீ இதுக்கு மேல மறு வேர்டு இல்ல, அடுத்த வேர்டு நாங்க கேட்கவே முடியாது. சூப்பர், அது அது நீங்க சொன்னது சரி. நான் அதுக்கு என்ன உண்மையிலேயே நான் ஹெட்ஸ் ஆஃப். என்னண்டா உண்மையிலேயே நீங்க சரியான சொல்லிக்கிறீங்க. எல்லாரும் தங்கட பிள்ளைகளை தான் ரசிப்போம் இல்லையா? முதல்ல உங்களுடைய
1: பாடலை சிந்தித்தது ஒரு
0: இல்லையா? அதுதான் பிள்ளைகளுக்கு சில நேரம் அப்பாண்ட அழகு, அப்பா நடந்தா அப்பா பேசினா அப்பா என்று சொல்லுவார்கள். சில நேரம் மனைவி ஆயிருந்தால் கணவன், என்னுடைய கணவன் தான் என்று சொல்லுவார்கள். சரி திருமணம் ஆகாதவன்டா தனது காதலன் என்று சொல்லுவார்கள். அல்லாட்டி பிள்ளைகள் மகன் மகன் அவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க மகனை சொல்லி இருக்கிறீங்க, சூப்பர்.
1: நடக்கும்பொழுது பேசும்பொழுது என்னையே நான் சிறு வயதுல பாக்குற மாதிரி இருக்கும்.
0: குட்டியனா
1: போல அப்படி இருக்கும்.
0: அந்த சின்ன குட்டி
1: இரவு நேரத்துல நான் தூங்கும்போது கூட ஒரு கைய தலைவனுக்கு இப்படி வச்சுட்டு ஒரு கைய சைடுல வச்சுட்டு தூங்கிட்டு
0: இருந்தேன்.
1: பக்கத்துல பார்த்தா நான் எப்படி தூங்குறேன்னா அதே மாதிரி தலைய கைய வச்சுட்டு அந்த சைட்ல இன்னொரு கைய வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்குறேன் அதே மாதிரி
0: தூங்குனா
1: எத்தனை காலங்கள் கடந்தாலும் முன்னாடி அழிக்க முடியாத ஒரு செயல் அது, எப்படி மறக்க முடியாத. அதே சொன்னா நீங்க கூட எழுப்பி என்ன மாமா இங்க பாருங்க அப்படியே பாருங்க எப்படி தூங்கிருக்கீங்க. நாங்க தூங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து
0: வச்சுட்டேன்.
1: போட்டோ எடுத்து வச்சுட்டு மாமா அங்க பாருங்க ரெண்டு பேரும் பாருங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்குறீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டோ காட்டுறா. ரெண்டு பேரும் சேமாவே நான் எப்படி தூங்குறேன் ஸ்டைல் இருக்கு அதே மாதிரி அவர் தூங்கிட்டு
0: அவங்க தூங்குறாங்க. அடையப்பா குட்டியன் இன்னும் தந்தை தாயுடைய அந்த அந்த செய்கைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரும். ஆனா சில குழந்தைகள் அதுவும் வரும், இன்னும் மெருகூட்டிக் கொள்வது தந்தையை பார்த்தே தாங்கள் அதை பார்த்து பார்த்து செய்வார்கள். அப்படியே அவர்கள் பழகி கொள்ளுவார்கள். நீங்க என்ன செய்யறீங்களோ அப்பா என்ன செய்யறாண்டே அதான் சொல்றது. தாய் தந்தையரை பார்த்தான் பிள்ளைகள் பின்பற்றி போகிறது. அந்த குழந்தைகளுக்கு அதுல கவனமா இருக்கும்.
1: பழமொழி கூட அப்படிதான், தாயை போல பிள்ளை நூலாயோ பெற்றோர்கள் பெற்றோர்கள் எப்படியோ அப்படியே பிள்ளைகள்.
0: நூல போல சேலை என்று சொல்லி இருக்கிறார்கள் தாய போல.
1: அதனாலதான் தீய பழக்க வழக்கம் செய்யும்போது கூட குழந்தைகளுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லுவாங்க. நிச்சயம் உண்மைங்க, அது உண்மை. அது உடனே பதிஞ்சிடும், அவர்கள் மறக்க மாட்டார்கள். அவர்கள் மற்றது குழந்தைகள் ஒன்றை டக்குண்டு கச் பண்ண உள்வாங்குவதில் கட்டிக்காரர்கள் அவர்கள். நல்லது நல்லது நல்லது இளவரசு, உங்களுடைய பாடல்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க பாப்பா பூனை கண்ணை மூடி கொண்டால் என்ன நினைக்கும்? இப்ப இந்த கண்ணனுடைய காதல் வந்து நான் பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்கள் அவர்கள் இணைவது குறைவு வந்தால் அந்த பாடலை கேட்கணும் என்ற ஆர்வத்தோடு வருவார். சரி, அவருக்கு இந்த பாடலை கொடுத்துடலாம். முதல்ல வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க, பாக்கலாம் இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு வர்றாங்க. முதல் வியாபாரம் நீங்க தான் ரமணி ராஜேஷ். சரி பாக்கலாம்.

0: விரும்பி கேட்டவர் எங்களுடைய ரமணி ராஜேஷ். அவருடைய பாடலை இன்று கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் சில நேரம் வேலை பழுவாக இருக்கும், அவருக்கு நாளைய தினம் அந்த நேரத்துக்கு நிகழ்ச்சி கேட்க முடியாமல் இருக்கும். அதனால் தான் சில விடயங்களை நான் அப்படி எடுத்துக்கொள்வது, யாரும் குறை நினைக்க வேண்டாம். சரி, இப்பொழுது ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா. ஆண்டாளம்மா, நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், நீங்களும் காட்டிலைக்கு வர வேண்டும். வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம். வணக்கம் மீராமா,
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க
1: நல்லமா இருக்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப நீங்க பூனை கதைய சொல்லுங்க பாக்கலாம். எப்படி கடி
1: பூனை கதை? எலி கிடைக்குமான்னு நினைக்குமோ?
0: கண்ணை மூடிக்கொண்டு நீங்க
1: எலி ஏதாவது நம்ம பக்கத்துல வருமா, எலி கிடைக்குமா அப்படின்னு நினைக்குமா?
0: நீங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு தான் நீங்க கண்ணை மூடிக்கணும்னு யோசிச்சிருக்க.
1: அவங்க சிந்தனை அவங்களுக்கு, என் சிந்தனை எனக்கு.
0: இளவரசு என்ன சொன்னா? இருண்டடிச்சு இருண்டடிச்சு தூங்குறது.
1: சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுவாங்க, பூனை கண்ண முடிந்தா பூலோகம் இருண்டிடுச்சு சொல்லுவாங்க. அதுதான் கிடையாதுன்னு நீங்க?
0: அது இல்ல, இது கடியா நீங்க சொல்லணும். இப்ப நீங்க
1: கண்ண கடி சொல்லுங்க, எலிய கடிக்கலாம் நினைச்சிருக்கோம்.
0: அந்த எலி கிடைக்குமா அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கேன்டா யோசிக்குதுன்னு கேக்குறீங்க. கண்ணை மூடிக்கொண்டு நீங்க
1: சிந்திக்கணும்.
0: அப்ப நீங்க கண்ண மூடினா என்ன சிந்திப்பீங்க? இட்லி கிடைக்குமா?
1: நிறைய வேலைகள்லாம் வச்சிருக்கமே, எப்ப செய்ய போறோம்? செய்யற நேரம் செய்ய மாட்டேன். கண்ண மூடுற நேரம் தான் சிந்திப்பேன்.
0: சிந்திப்பீங்க? அடடா, இவ்வளவு வேலை இருக்கே. ஆனா இன்னொரு விடயம் ரேவதி அம்மா, ஒரு வேலை இப்ப நாங்க நிறைய வேலை இருந்தா அது ஒரு பத்து நிமிஷத்துல செய்திடலாம், அது டக்குன்னு செய்திடலாம். ரெண்டு நாங்க நேச்சு நேச்சு அந்த நேரத்தை கடத்தி கொண்டிருப்போம், ஒரு கொஞ்ச நேரம் இருக்கல இதை செய்யலாம். ஆனா அந்தந்த அவ்வப்போதே நாங்க செய்து முடிச்சிட்டா தான் கடைசியில எல்லா வேலையும் முறுகி போய் நிக்கும். அப்பதான் ஜோசிமாடடா, அப்பவே செய்திருக்கலாமண்டு இல்லையா? ஏனண்டா நாங்க நினைக்கிறது என்னண்டா, இனி இனி வேலை இல்லத்தானே, இது மட்டும் தானே இருக்கு, அப்புறமா செய்யலாம்னு யோசிப்போம். அப்புறமா ஒரு வேலை வந்துடும் எங்களுக்கு செய்யறதுக்கு. அப்ப அதுக்கு முதல் நாங்க முதலே அதை செய்திருந்தா இந்த கஷ்டம் எங்களுக்கு கிடைக்காது. இப்ப பூனைன்னு எளிய தேடுதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நீ என்று தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: நீயா நீயா இல்லை நானா,
0: சூப்பர்.
1: நெஞ்ச கனவை கொஞ்சம் எழுப்பிய நீயா.
0: கதவை மெல்ல திறந்தது. என்னன்னா எனக்கும் இந்த பாடல் ஆசை முகத்துல இருந்து நல்ல பாடல், எனக்கு பிடித்த ஒரு பாடல். ஏனென்று தெரியாது, இந்த பாடல்னு ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு.
1: கேட்டாலுமே இந்த பாடல், நீ கேட்டவுடனே அந்த பாடல் தான் ஞாபகம்.
0: இல்லை
1: குடியிருந்த கோயில்ல நான் யார் நான் யார் நீ யார்
0: நீ யார். சரி, இன்னொரு கேள்வி நான் உங்கள்ட்ட
1: கேக்குறேன்.
0: இது கடி கேள்வி, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் சரியா?
1: ஆமா ஆமா, ரொம்ப மூளைய சிந்திக்க வேணும்.
0: ஒரு பையனுக்கு பரீட்சை காலம் சரியா?
1: சரி
0: சரி, இந்த வீட்டு பையனுக்கு இந்த பையனுக்கு பரீட்சை காலம், இந்த நாட்கள் எல்லாம் பரீட்சை நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரம் இப்ப நான் போய் பக்கத்து வீட்டுல சொல்றேன் அவகிட்ட சரியா? இல்ல, பக்கத்து வீட்டுல பேச போயிக்க, பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பார்த்து கேக்குறான், என்ன பையனுக்கு உடம்பெல்லாம் கட்டுண்டு?
1: உடம்பெல்லாம்
0: கட்டு கட்டு, அதாவது பேண்டேஜ் பண்ணி இருக்குது கட்டு.
1: வேந்து வேந்து படிச்சிருக்கான் மேடம்.
0: புரிஞ்சிருச்சு, பரீட்சைன்னு சொன்னோடய கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. கெட்டிக்காரி, அது மட்டும் புடிச்சிட்டீங்க நீங்க. பேருந்தண்ண, சரி. ஒருத்தர்கிட்ட கேக்குற, வெளியே மழை பெய்யுதான்னு கேக்குறாரு கேள்வி, உங்கள்ட்ட கேக்குற, நீங்க கடியாக என்ன சொல்லுவீங்க பதில்? வெளியே மழை பெய்யுதா என்று கேட்டா நீங்க அது ஒரு கடி பதிலாக, கடி பதிலாக என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் வந்த
1: மழை வெளியிலதான், மழை வெளியிலதான் பெய்யும், உள்ளயா பெய்யும்?
0: சரி, அதுவும் பதில் சரி. அவர் சொல்லியிருப்பார், வீட்டுக்குள் மழை பெய்து பெய்து நான் பார்க்கலைங்க. தான் பெய்யும்.
1: அப்படியும்
0: சொல்லலாம். சரி, நல்ல சந்தோஷம் ரேவதி அம்மா. நான் வேற கேள்வி கேட்டா நீங்க இணைஞ்சு சிறப்பீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க எங்களுடைய ஆண்டாள் அம்மா நீண்ட நாட்களுக்கு பின்பாக அழைக்கிறீங்க, ஓடி வாங்க. உங்களோட குரலை கேட்காம நாங்க எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்கோம், நிறைய தவிச்சிருக்கிறோம். ஓடியாங்க, நாங்க கேட்கணும். சரி, இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இளவரசு முதல் இணைஞ்சிட்டீங்க நீங்க வந்து. உங்களுக்கு வணக்கம். ஜெகவர் சாதிக்கண்ணா வணக்கம், சந்தனராஜ் மாமா வணக்கம், அருள் வணக்கம், ரேவதி அம்மா இணைஞ்சு சென்ற ராஜவேல் வணக்கம். எங்கே நீங்கள் இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129739. இப்ப நான் என்னுடைய பாடலை எடுத்து முதல் எடுத்து நிறுத்திட்டேன். அந்த பாடல் மிகவும் எனக்கு பிடிச்ச பாடல், கொண்டு வரலாம். அந்த பாடல் இந்த தனனா சொல்லிக்கு எவ்வளவு ஒரு கேட்க ஒரு ஆனந்தமா இருக்குல்ல. இது அந்த தனனா யாருக்கு சரியா அதையும் ஆய் சொல்ல தெரியும்னு அதையும் பார்க்கலாம். தனனா என்று எனக்கே வரையல, அத அவ்வளவு அந்த கணீர் என்று சொல்றார்கள் உடனே. எங்களுக்கு நாங்க தனனா சொன்னா ஏதோ சோர்ந்து விழுந்து தனண்ணா அப்படி சொல்லுவான். தனண்ணா எதுவும் வரையல, தனண்ணா அதுவும் வரையல. பாக்கலாம் யார் தனனா அப்படி சொல்றீங்கன்னு பாக்கலாம். பாடல கேட்போம். சரி, பாடலை கேட்டுக்கொண்டு அந்த பூனை என்ன நினைச்சதுன்றதை மறந்துடுறாங்க, கொண்டு வாங்க.

0: வணக்கம், எங்களுடைய செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
1: புதுக்கோட்டை செல்வகுமார். வணக்கம்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார். அந்த புதுக்கோட்டை ஏன் வந்தது? அங்க கோட்டை இருக்கா? புதுக்கோட்டை
1: கோட்டை வந்து அரசர் மன்னர் சரபோஜி மன்னர் வந்து இங்க ஒரு பெரிய இது கட்டிருக்காரு, அதுலதான் இப்ப வந்து கலெக்டர் ஆபீஸே நடக்கிறாங்க. கோட்டை மாதிரி ஒரு இது கட்டிருக்காரு.
0: அதனால அந்த இடத்துல அந்த புதுக்கோட்டை என்று
1: வந்திருக்காங்க.
0: சரி, நீங்க சொல்லுங்க. பூனை, அதாவது இந்த பூனை இருக்கு, கண்ணை மூடிக்கொண்டிருந்தா என்ன நினைக்கும் சொல்லுங்க. பூனை,
1: பூனையை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருந்து போயிரும் நினைக்குமா?
0: அது நீங்க இப்பதே பூனையெல்லாம் அட்வான்ஸ் ஆயிருப்பா.
1: ஒரு பூனை கண்ணை மூடிக்கிட்டு எப்படா மீராமா வருவாங்கன்னு யோசிக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படி என்ன கண்ண பூனை இருக்கு? அப்படி நிறைய பூனை இருக்குங்க, நிறைய பூனை. அது கண்ணை மூடிக்கொண்டு யோசிக்காது, கண்ணை விழிச்சு கொண்டுதான் மீராமா எப்ப வரும் எல்லா பூனையும் பாத்துக்கொண்டு இருக்கோம்.
1: எங்க
0: களவெடுக்கலாம்னு யோசிக்கும் கண்ண மூடி, அப்படிதானே? அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமா ஆமா.
0: பூனை பூனை பூனை களவெடுக்கிறேன்னு சொல்றாங்க இல்ல, பூனை அது ஒருக்கா சொல்லுங்க. பூனை கள்ள பூனை இது களவெடுக்கன்னு சொல்றாங்க, ஏன்?
1: பூனை திருட என்ன சரியா கேக்க, களவா?
0: ஓ, களவெடுக்கும் சொல்லுவார்கள். பூனை கள்ள பூனை களவெடுக்க திருடும், திருடும், களவு செய்யும். திருட்டு பூனை, திருட்டு பூனை என்ன சொல்றாங்க? பூனைகளை எல்லாம் பார்த்தா திருட்டு பூனை, எதுக்கு அப்படி சொல்றாங்க அத சொல்லுங்க.
1: அது எங்க கருவாடு கருவாடு வச்சுட்டு போனா தூக்கிட்டு போயிரும்.
0: அது கருவாடு மட்டும்தான் தூக்குமா? அது
1: எல்லாத்தையும் எதுவா இருந்தாலும் இறைச்சி எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சிருந்தோம்னா தூக்கிட்டு போயிரும். வந்துச்சுன்னா வர்றது தெரியாம தூக்கிட்டு போயிரும் பூனை, திருட்டு
0: பூனை.
1: பால் வாசத்துக்கு மூடிய நைசா திறந்து குடிச்சிட்டு போயிரும், பால குடிச்சிட்டு போயிரும்
0: முழுமையா.
1: அதான் ஒரு ஒரு இது இருக்குமா, சுடுபால் குடிச்ச பூனை அப்படிம்பாங்க ஒருத்தர். வந்து சுடுபால் குடிச்ச பூனைனா ஆறுன பாலையும் அது சுடுபால் குடிச்சிட்டோம் அது பயந்துரும், ஐயோ இதனடா பயங்கர சூடா இருக்கிற பாலை குடிச்சு
0: விட்டான்னு.
1: ஆறுன பாலையும் குடிக்காதான் அந்த பூனை, அதுக்கு ஒரு பழமொழி. அதாவது ஒருத்தருக்கு வந்து நல்லதே செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து கெடுதலாவே நினைச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு அது மாதிரி சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: ஒரு ஒரு சாதம் போட்டு ஒரு சாதம் போட்டு ஒரு நாய் படுத்துருக்குன்னு
0: வைங்க,
1: அது பக்கத்துல கொண்டு போய் சாப்பிடட்டும் அப்படின்னு வச்சா திடுதிடுன்னு ஓடி போயிடும் அந்த நாய், அங்கிட்டு ஓடும். அதுக்கு என்ன நினைக்குது, நம்மள பிடிக்க வர்றாங்கடான்னு
0: நினைக்கிறது.
1: ஆமா, ஆனா நம்ம செய்ய போறது அதுக்கு நல்லதுதான் நம்ம செய்யறோம். அது மாதிரி அந்த அர்த்தம் சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: சுடுபால் வச்சா பால ஒரு நேரம் குடிச்சு குடிச்சுனா மிரண்டுரும், ஆறுன பால்
0: குடிக்காது. அப்ப திருட்டு வேலை செய்ய முதல் ஒரு நாளைக்கு அப்படி நீங்க வச்சிட்டீங்கன்னா பால திருடாது.
1: ஆமா, திருடாது.
0: எல்லாரும்
1: கேட்டுக்கோங்க. ஒரு நாள் சூடு பண்ணி வச்சிட்டோம்னா குடிச்சு குடிச்சிருச்சுன்னா அப்புறம் குடிக்கவே குடிக்காது, ஐயோ இந்த பால் சூடா
0: இருக்குண்டான்னு. பாருங்க. சரி, இப்போ நீ என்ற சொல்லல சொல்லுங்க எனக்கு பாட்டு. நீ
1: நீ தொட்டால் இந்த
0: பாட்டுமாட்டால் இங்கு என்ன ஆகுமோ,
1: எம்ஜிஆரும் சரோஜா இது கே ஆர் விஜயாவும் பாடுற பாட்டு, அந்த நல்ல மரம் படத்துலமா.
0: நல்ல அருமையான பாடல், நல்லது நல்லது செல்வகுமார். அடுத்த கேள்விகள் கேட்கும் போது நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.
1: வீட்டுல வந்து ஏன் வாழ மரம் கட்டுறாங்க தெரியுமா?
0: கல்யாண வீட்டுல
1: ஏன் வாழ மரம்
2: கட்டுறாங்க?
0: பக்கத்துல கல்யாண வீட்டுக்கு போனவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா? நலமா,
0: நல்ல சுகத்தோட இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி. அருமையாக கண்ணொழியில் படாத படுபட்டுக் கொண்டிருக்கிறேன். வைரல் அட்டாக் காரணத்தினால் கண்கள் வீங்கி.
0: உங்களோட கண்களா?
2: இல்ல இல்ல, அந்த வைரல் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க. நல்ல
0: பெயின். தொத்துனீங்க யாரு இந்த கண்ணால பாத்தீங்க?
2: கொரோனா, கொரோனா அதாவது மேல கண்ணு பட்டுருச்சு, அதான் அது ஒரு காரணம்.
0: கொரோனா வைரஸ் வந்து நீங்க பாருங்க இப்படி வந்து பேசிக்கொண்டு இருப்பீங்களா நீங்க? முதல்ல
2: எம்டிஆர் பண்பலையில பேசுறதுனால எனக்கு கண்பட்டு இருக்கு. வேர்ல்டு லெவல்ல கண்பட்ட காரணத்தினால கண்கள் பாதிக்கப்படும்.
0: இன்னொரு விடயம் ராஜ்குமார், இன்னொரு விடயம், எம்டிஆர் பண்பலையில பேசுறதால கண் பட்டுச்சு. தப்பித்தவறி ஒரு சொல் வித்தியாசமா நீங்க பேசிட்டீங்கன்னா கைப்படும்.
2: எச்சரிக்கையா பேசணும், கரெக்ட் தான். எச்சரிக்கையா பேசணும், வார்த்தைகளை வந்து கவனமாக
0: பேசணும்.
2: கவனச்சிதறல் இருக்கக்கூடாது.
0: சரி, உங்களோட கண்ணுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க, இப்ப அந்த கண், அந்த கண் வருத்தம் அங்க நடக்கிறதா?
2: சொல்லுங்க. கண் இப்ப எது குடுத்திருக்காங்க? டிராப்ஸ் ஆயின்மெண்ட் குடுத்திருக்காங்க. கண் வந்து தண்ணி வந்தது, ஒரு காத்துல இருந்த தூசால நான் ஒரு பாஞ்சு நாள கஷ்டப்பட்டு
0: இருக்கேன்.
2: தூசு டாக்டர். ஆமா ஆமா, அதுக்கு பின்னாடி வந்து வைரல் அட்டாக் ஆயிடுச்சு கண்ல. ஒரு கண்ல வந்து அது கம் இருந்திருக்கலாம், அது சும்மா கச்சு பெடுத்து துடைக்கும் போது அடுத்த கண்ணும் பாதிச்சிருச்சு. இரண்டு கண்களுக்கும்
0: நான் நினைக்கிறேன் நீங்க மனைவிக்கு வஞ்சகம் செய்து ஏதோ அவருக்கு தெரியாத ஒன்று பாத்துருக்கீங்க வழியில. செல்வகுமார், உண்மைதானே? நான் சொன்னது செல்வகுமார் பேசுங்க, அவருக்கு
2: கேட்கட்டும். இல்ல இல்ல, அவரோட குரல் வந்து மெலிதாக கேட்கிறது என்னோட.
0: இப்ப இப்ப பேசுங்க.
1: அவருடைய குரல்
2: வணக்கம் வணக்கம். நான் வந்து அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீங்க போன் பேசும்போது ஓவர் ஓவர் இது பேசுவாங்கல்ல போலீஸ்ல, வயர்ல அது மாதிரி வாயின் அருகில் வைத்து சத்தங்கள் வெளியில போகாத அளவுக்கு பேச சொல்லி இருக்காங்க. அதனாலதான் நம்மளோட
0: குறை கேள்வி பாக்குறாரு வழியில. அந்த ஓவர் ஏன் சொல்றாங்கன்னு சொல்லுங்க பாவம். கடியா கடியா சொல்லுங்க. ஒரு தடவை ஒரு தடவை
2: சொல்லுங்க. ஓவர்
0: சொல்லுங்க
1: ஐயா. ராஜ்குமார் ஐயா வணக்கம்.
2: வணக்கம்யா, நல்லா இருக்கீங்களா? ஓவர் ஓவர்ங்கிறது பார்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன் தம்பி, ரொம்ப ஓவர் இருக்கலாம். ஹலோ ஹலோ,
0: இல்ல ஓவர் தான் சொல்லுங்க பாருங்க. ராஜ்குமார் சொல்லுங்க, ஏன் ஓவர் சொல்றாங்க? கடியா சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஏன் ஓவர் சொல்றேன்? ஏன் ஓவர் சொல்றாங்கன்னா பார்ல வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போது ஓவர், அதெல்லாம் இருக்கலாம்.
0: போச்சு ஓவர் முடிக்கிறாங்களா? இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கதை கேக்குறாங்க சொல்லுவாங்க. சரி, எங்க செல்வகுமார்
1: இல்லம்மா, அந்த இன்டர்காம் போன் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்காம் பேசுறதுல நம்ம பேசி முடிச்சுட்டோம் ஓவர்னா அந்த அடுத்தது விட்டுட்டோம்னீங்க, அவங்க பேச கேட்டோம்.
0: செல்வகுமார் தெரியுமா ராஜ்குமாருக்கு வீட்டுக்கு தாங்க வார். அப்ப அவர் அங்க ஓவர் சொல்றது இல்ல, இவர் சொல்றது இவர் பேசினா தானே இவர் ஓவர் சொல்வார்.
2: வீட்டுக்காரமா கொடுப்பாங்க ஓவர் ஒண்ணு ஓவர்
0: ஓவர். அது என்னண்டா பேச, உண்மையிலேயே அது அவங்க சொல்றது வந்து நான் பேசி முடிச்சிட்டேன்டாதான் மற்றவர் பேசலாம். அது தெரியாது, இவர் விட்டுட்டு இருந்தா தெரியாது இவர் பேசுறாரா.
2: நாம பண்பலையில பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். நம்ம பண்பலையில பேசி முடிச்சோன்னு ஓவர்னா அடுத்தவங்க பேசுறது நல்லா இருக்கும்.
0: அது நல்லா
2: இருக்கு.
0: அப்ப என்ன கான்ஃபரன்ஸ் எல்லாரும் பேசாம எல்லாரும் ஓவர் சொல்லுங்க. அப்ப
2: ஆனா
0: இன்னொரு முறை அவங்க ஓவர் தானுங்க பண்பலை முழுக்க கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் ஓவர்
2: ஒரு சத்தமா இருக்கு ஓவர். அஞ்சு ரொம்ப நீ ரொம்ப ஓவர்
0: இல்ல கொஞ்ச நாள் ஓவர் பண்பலை வச்சிருவாங்க ஓவர் எம்டியா
2: இல்ல
0: அவங்க ஏதோ செல்வகுமாரோட குரல் ரொம்ப கீழே போயிருச்சு. அது ஏன்னு தெரியல. நான் ஒரு நான் எந்த பக்கம் பாத்துறேன் உங்களை குற்றம் சொல்றது. எங்க இப்ப பேசுங்க செல்வகுமார்.
1: இப்ப கேக்குதாமா கிளீனா?
0: எங்க வச்சிருந்தீங்க முதல் மைக்க? இல்ல அவர் மைக்க மனைவிக்கு பக்கத்துல அவ சொல்லிட்டா அதுல வச்சுட்டு நீங்க என்ன
2: என்னதான் பேசுறீங்கன்னு பாக்குறன்ற கேக்குறன்னு இருப்பாங்க
0: பக்கத்துல வாங்க.
1: தொண்டைக்குள்ளேயே மைக்க வச்சுட்டேன்.
0: அதனால இங்க ஓவரா பேச
2: முடியும்.
0: சொல்லுங்க நீ என்ற சொல்லல பாட்டு சொல்லுங்க. எங்க நல்ல புள்ள
2: நீதானா நீதானா நீ இன்றி வாழ்வேனா எப்படிங்க பாடல்
0: சூப்பருங்க. இப்படியே நீங்க
2: ஆளவ இல்லங்க பேச்சு இல்லங்கன்னு பாட்டு சொல்லாத பாட்டு வில்லங்கமா இருக்குது.
0: நீங்க இப்படி என்ன பாட்டு கேட்டாங்க ஓவராங்க பேச்சு விழுது.
2: ஓவர் அதுதான் கரெக்ட் தான். ஓவர் ஓவர் பண்பலையிலயும் எப்படி நண்பர்கள்ட்ட பேசுறோமோ அதே மாதிரி எங்கயும்
0: பேசுறேன்.
2: நண்பர் ஆயிட்டீங்க இல்ல? ஆமா ஆமா
0: ஆமா.
2: ஓவர்ல பேச மாட்டேன்
0: இல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு நான் பத்தி சொல்லி தர வீட்டுல மனைவி பேசும் போது சொல்லுங்க சொல்லி கொடுங்க தன்மையா. அவனால கூலா இருக்கேக்க அம்மா நீ பேசு. நீ என்ன ஏசி பேசினதுக்கு அப்புறம் ஏசினதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் சொல்லு. அப்பதான் நான் ஏதாவது சொல்லல.
2: நானும் பேசி என் கூட்டுக்காரமா பேசுனா புரியாது சத்தத்துல யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறது ஐடியா குடுக்குறீங்க. தெளிவா திட்டு விடுறதுக்கு பரவாயில்ல. இப்ப நான் பேசி அவங்க பேசுறா என்ன பேசுறா ரெண்டு பேருக்கும் புரியாது. இப்ப தெளிவா பேசலாம் தெளிவா கேட்கலாம். நல்ல ஐடியா.
0: ரெண்டு பேரும் பேசுனா சண்டை கூடாது. ஒரே நேரத்துல நீங்க பேசுன அவங்க நீங்களும் கண்டுபிடிங்க அவங்க பேசுறா அப்ப விளங்காது ரெண்டு பேருக்கும். ஆனா நீங்க ஓவர் சொல்லி பேசுனா நீங்க என்ன சொல்லு சரியா எனக்கு சொன்னீங்கன்னு அவன் அதுக்கேத்த மாதிரி குடுப்பான்ல.
2: அடுத்த கவுண்டர் அவங்க குடுப்பாங்க. நான் பேசி முடிச்சவன அடுத்து நீதான் பேசினாலும் காவிரி
0: விளையாது. அது அடுத்த ஓவர் சொல்லி நீங்க பேசுனா லாங் டைம் சண்டை நீடிக்கும். கொஞ்சம்
2: பொழுது போவோம். அதாவது நான் அனைவரும் ட்ரை பண்ண சண்டே வந்து எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க. உங்களோட வந்து நான் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு ரெஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு நைட்டு.
0: ஏங்க உடனே முடிக்காம சண்டைய சரியா?
2: பவர் கட் ஆட் இருக்கு நினைச்சுக்கோ இன்னைக்கு பவர் கட்டு.
0: சூப்பருங்க நீங்க கெட்டிக்காரர், நீங்க எங்கயோ பாத்துட்டீங்க, எங்கயோ ஒரு புக்ல பாத்துட்டீங்க இல்லையா?
2: இல்ல இல்ல அதான் பாக்கல இல்ல
0: நீங்க தான் சொல்லிட்டீங்க, நீங்க தான் சரி கட்டிக்காரன் கட்டிக்காரன். அப்பாடா என்னதான் மனைவி உங்களை ஓவரா பேசினாலும் உங்களை உங்களுடைய அந்த இன்னும் உங்களுடைய செடி மாற இல்ல
2: இருந்தாலும் புத்திமதி சொல்றதுக்கு அமைச்சர் வேணும், அப்பதான் அவங்க சிறந்து விளங்குவான் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கினாதான் கொஞ்சம் நல்ல டெவலப் ஆவாங்கன்றதை இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்படிதான்
2: இடிப்பார் இல்லாத மன்னன் ஏதோ ஒண்ணு வரும் மறந்துட்டு பாத்தீங்களா, தாய்மொழியான
0: மறக்கிறேன். எவ்வளவு பெரிய மன்னனுக்கும் மந்திரி
2: தேவை இருந்தாலும். ஆமா ஆமா ஆமா,
0: அப்ப மந்திரி மாதிரி இருக்க
2: மாதிரி மனைவி
0: எது சொல்றாங்க என்ன செல்வகுமார்?
1: மனைவியே மந்திரி,
0: மனைவியே மந்திரி, மனைவி சொல்லே மந்திரி. கேட்டுக்கங்க
2: மனைவி சொல்லு.
0: இப்ப
2: பாருங்க,
0: இப்ப நீங்க செல்வகுமார் நீங்க யாரையும் இணைச்சு வச்சிருக்கீங்களா உங்க கூட?
1: அர்ஜுனன்,
0: அர்ஜுனன், அர்ஜுனன் வாங்க அர்ஜுனன். எந்த பாடி கார்டு?
2: புகைப்பட கலைஞரா?
0: இல்லங்க இவர் தான் எந்த பாடி கார்டு.
2: புகைப்பட கலைஞர்
0: எங்க
2: ஊருக்காரு ஒருத்தர் பாச்சுக்கடை விஜயன் இணைச்சிருக்கீங்க.
0: நல்ல குரல்
2: ஊருக்காரு அவர், பண்பலையில அவரு பண்பலையில ஒரு தீவிரவாதி அவரு, அப்படி உயிர் கொடுப்பாரு. சைக்கிள்ல போகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சைக்கிள்ல போகும்போதோட காதுல செல்போன் வச்சுட்டு வண்டி ஓட்டு வர்றான், அப்படின்னா எப்படி அர்த்தம் பாருங்க. அவர் அந்த அளவுக்கு அவரை மைக்கி மைக்கி வச்சிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன். அவர் நண்பர் தான்
0: சொன்னாரு. அவருக்கு
2: கேள்விப்பட்டேன்,
0: அவருடைய சாதா போன், அதாவது வாட்ஸ்அப் இன்னும் இல்ல இருக்கு, ஆனா கால் எடுக்க இல்லாது.
2: அப்படிங்களா?
0: அது இருந்தா தான் அவர் வந்து
2: பேசுவார்.
0: அவர் என்ன செய்யறாருன்னா
2: பதிவு கேட்கலாம்ல, நம்மள
0: கேட்கலாம், கேட்கிறார்
2: இல்ல இல்ல ஆக்சுவலா கேட்கல, கேட்கலாம்
0: கேட்கலாம். எங்களோட வாட்ஸ்அப்ல இணைய முடியாம இருக்கிறாங்க. கொடையூர் தமிழனும் அப்படித்தான், தமிழன் பாரதி.
2: ஆமா, கொடையூர், கொடையூர், கொடையூர். ஆமா ஆமா ஆமா,
0: அது அந்த கவலை தான், அந்த கவலை தான் எனக்கு இருக்கு ரொம்ப. அட இவங்களுக்கு எல்லாம் இப்படி
2: ஆயிடுச்சு.
0: தீவிரமான
1: ரசிகரா இருக்காரு பாரதி.
0: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் செல்வகுமார், அவரும் இல்ல இல்ல அவரும் கன்னடத்து பயங்கலியன்னு நினைச்சு கொண்டிருக்கோம்.
2: யார் சரோஜாதி ஐயாக்காவா?
0: இல்ல இந்த இந்த ஜோக சொல்லணும். சில சில யாருன்னு சொல்ல மாட்டேன், சில உறவுகள் என்னுடைய குரல் நான் பேசுறேன் கேட்டுட்டு ஏதோ ஒரு நடிகையோட பெயர ஒரு இத சாயல வச்சுக்கொண்டு அப்படி தான் யோசிக்கிறேன்.
2: எனக்கும் அப்படிதான், எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்களோட பேசுறதெல்லாம் பார்த்தா
0: ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறேன், அதோட பயங்கிலி எல்லாம் பறந்துடும்.
2: சரோஜாதி அக்காவா? பரவாயில்ல பரவாயில்ல.
0: அதனால இப்ப என்ன செய்யறேன், நான் யார்கிட்டயாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும், நம்ம படத்தை எடுத்து அனுப்பவா அண்ணாட்டி அனுப்புனா வராவிட்டா அந்த மாதிரி கூட இருக்கு.
2: இல்ல இல்ல சரி போடுங்க, இங்க வந்து மஜித் எல்லாம் மந்திரிக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பள்ளி வாசல் பயந்து
0: இல்லங்க,
2: பள்ளி வாசல்ல கோர்ல நிறைய இருக்குது
0: இந்த கற்பனையோடயே இருக்கிறாங்க. இப்ப
2: நான்
0: எப்ப காலடி எடுத்து வைக்கிறனோ இனி அப்பதாங்க எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் பிடிக்கும். எம்டிஆர்
2: அங்க
0: பாருங்க அந்த அந்த பயங்கிலி கதையை காய்ச்ச உடனே அங்கால அவங்க சத்தம் போடுறாங்க பாருங்க. போதும் இத ஸ்டாப்
2: பண்ணுங்கப்பைரவர் வர சத்தம் போட்டுக்கிறாரு.
0: பைரவர் சொல்ற இந்த கதையே நானே இப்படித்தான் ஏமாந்துருக்கேன், இந்த கதையே கதைக்காயங்க நீங்க
2: பரவாயில்லைங்க.
0: சரி இப்ப
2: எப்ப வரீங்க தமிழ்நாட்டுக்கு விரைவில் வாங்க.
0: ஏங்க பாவம் எல்லாரும் அமைதியா நல்ல அழகா உங்களுக்கு 30 பேர் ஒரு நாளைக்கு வந்து இணைஞ்சு பேசி செல்றாங்க. இன்னும் இணைய முடியாமல் அழைத்து போட்டு போறவரு கூட எல்லாருமா சேர்ந்து பார்த்தா இப்ப மேக்சிமம் 50 பேர் இந்த வானொலியே இணைவது அழைக்கிறது.
2: பழைய நேர்கள் நம்ம பழைய நேர்களும் நிறைய கொஞ்சம் காண மாட்டிருக்கு, நாம கவனிக்கிறதுல நைட்ல வருவாங்கிறது பழைய நேர்கள்.
0: பழைய நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க அவங்க அழைச்சு போட்டு ஒருக்கா அழைச்சிட்டு வர முடியாம விட்டுறாங்க, அதுதான் அந்த பிரச்சனை.
2: நிறைய நேரம் நானே பாருங்க ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், அடுத்த நேருக்கு வழி விடுறேன். ரொம்ப சந்தோஷம்,
0: நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி. அர்ஜுன் அர்ஜுன் உங்களோட பாட்டை சொல்லுங்க. அர்ஜுனோட நான் பேசவே இல்லை, அவர் கோவிக்க போறேன்.
1: வர சொல்லிட்டுங்களா, நான் இந்த லைன்ல கட் பண்ணிக்கவா?
0: இல்ல இல்ல எப்படி இல்லைங்க கேட்கலாம். அர்ஜுன் அர்ஜுன்
3: சொல்லுங்க சொல்லுங்க.
0: நீங்க யார யார மாதிரி நினைச்சிருக்கீங்க என்ற குரலை கேட்டு அத சொல்லுங்க.
3: உங்க ஒரு வித்தியாசம் தெரியுது
0: என்ன
1: எனக்கு
3: தெரிஞ்சு அதாவது இப்ப வர சரோஜ சொன்னாங்க எனக்கு அது இது ஒரு புதுமையான குரலாத்தான் இருக்கு, ஒரு வித்தியாசமான குரலாத்தான் இருக்கு.
0: இது இதுவே பொய் இல்லையா சொல்லுறாரு?
1: என்னமா
0: இவர் இப்ப பொய் சொல்றாரு? புதுமையான குரல் எப்படிங்க? இவர் கனவு காண இல்ல, அதுல இருந்து மட்டும் தெரியுது இவருக்கு கனவு இல்ல வித்தியாசமா இருக்கு. அவர் ஜோதிச்சிட்டு சரி அர்ஜுன் நீங்க நீ
1: எம்டிஆர்
0: நீ என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
3: பொம்மலாட்டத்துல ஒரு பாடல் அழகு நான் பாட பழகு வந்தாடு தந்தாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு, சொல்றேன் நானு. இந்த பாட்டு யாரும் சொல்லிருக்காங்களா?
0: ஒருத்தருமே சொல்ல இல்ல. இந்த பாட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்ப நீங்க தான் சொல்லிருக்கீங்க, காற்றலையில வராத பாடல். நீண்ட நாட்களாக. நீ ஆட ஆட பொம்மல் ஆட்டம்.
3: இவரு வி குமாரோட இசை ஜெய்சங்கர் நடிச்சப்படான், ஜெய்சங்கர்
0: நடிச்சப்படான்.
3: இத வந்து நான் பாட்டது
0: நீங்க
3: வித்தியாசம்
0: எத்தனை தினம் பார்த்தது
3: ஒரு இந்த பாடல்
0: இல்ல இந்த படம் எத்தனை தினம் பாத்தீங்க?
3: நான் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஒரு தடவை பார்த்தோம், டிவியில ஒரு தடவை
0: பாத்தீங்க.
3: இந்த பாட்டு நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன், அதை அடிக்கடி கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. நான்
0: நீ ஆட ஆட அழகு நான் பாட பாட
1: ஒரு வீடியோ ஆடியோ லைப்ரரியா வச்சிருக்காரு
0: வச்சிருக்காரு அதுதானே.
1: ஆஹா, பாட்டு ஃபுல்லா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடிச்ச எம்ஜிஆர் நடிச்ச படம் ஃபுல்லா வீடியோவில லைப்ரரியா வச்சிருக்காரு,
0: லைப்ரரியா வச்சிருக்காரு. சூப்பர். ஒவ்வொரு கலைஞர்களிடையே இவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த இசையும் இந்த கலைத்துறைகள் இல்லையா, கலையில
3: ஒரு
0: அதனுடைய தகவலை எல்லாம் நீங்க உள்வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா?
3: இருக்கு இது.

0: வணக்கம் பரதராஜன். வணக்கம் பரதராஜன். வணக்கம். எங்கே எங்களுடைய மஜித்? வணக்கம் மஜித். வணக்கம் மஜித். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். ஏங்க சந்தோஷத்துல நீங்க சந்தோஷத்துல கேக்குறீங்க?
1: நல்லா இருந்தா சந்தோஷம் தானே?
0: அது உண்மை. இப்படி உற்சாகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: நல்ல சுகமா இருக்கு.
1: வாட்டி எடுக்குது.
0: என்ன வாட்டுது உங்களுக்கு?
1: குளிர்.
0: குளிர் நல்லது தானே? குளிர் குளிர் குளிரடிக்க ஒரு பாட்டு. என்ன பாட்டு பொருத்தமான பாட்டு சொல்லுங்க.
1: குளிருக்க பொருத்தமான பாட்டா
0: சொல்லுங்க.
1: ஊட்டி குளிரு அம்மாடி போர்வையும் வாங்கவில்லை. அடுத்த மாதிரி பாடினாக்க நல்லா இருக்காது.
0: நல்லா இருக்காது. அது ஸ்டாப் பண்ணிடலாம். வேற ஒரு பாட்டு சொல்லுங்க. வேற ஒரு பாட்டு, பழைய பாட்டு.
1: குளிர் அடிக்குதே கிட்டவா
0: கிட்டவா. அதுவும் சரி. சூப்பர் சூப்பர். சரி, இன்றைக்கு நீங்க நீ என்று என்ன பாடல் கொண்டு வரப்படுறீங்க?
1: நீயா?
0: நீ என்ற சொல்லு வரவணும்.
1: நீ என்ற எத்தனை பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே.
0: சொல்லி
1: சொல்லி பாக்கறேன்.
0: பாக்கலாம்.
1: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். இதுதான் பாட்டு.
0: நீ கேட்டா
1: கேட்டாங்களா?
0: இல்ல, ஒரு தினமே கேட்கல. நீங்க தான் முதல் கேக்குறீங்க.
1: அப்ப நல்லது நல்லது.
0: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா.
1: ஆமா ஆமா.
0: சரி, படம் தெரியல, அத சொல்லுங்க. அதாங்க தெரியல.
1: கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க.
0: அதாங்க தெரியல.
1: அப்படியா
0: சொல்லுங்க.
1: அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லவா?
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது உலாவும்
0: உன் இளமைதான். இளமை ஊஞ்சலாடுது.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: பாட்டிலே வருதல்ல
1: கவனமுங்க.
0: அக்கம் பக்கத்துல பாருங்க ஏதாவது.
1: அது கிட்டத்தட்ட அநேகமா 77-78 வந்த படம் நினைக்கிறேன் நான்.
0: நிச்சயம் நிச்சயம்.
1: இளையராஜா அப்பதான் அறிமுகம் புதுசு புதுசு. அந்த பாடல் ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் தான்.
0: நாங்க சின்ன பிள்ளைகள் அந்த பாடல் அடிக்கடி எல்லா இடமும் பாடும் இந்த பாடல்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: தியேட்டர்ல எல்லாம் படம் ஆரம்பிக்கும் முதல் இந்த பாடல் போகும். அந்த ஞாபகங்கள் இருக்கிறது.
1: நிச்சயமா
0: நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். எங்க எங்களுடைய ஆண்டாளம்மா ஓடி வாங்க, வரதராஜன் ஓடி வாங்க, எல்லாரையும் வாங்க வாங்க. ஒருக்க அழைச்சிட்டு விட்டுறலாம. முத்துவேன் ஓடி வாங்க, ஆண்டாளம்மா, பரதராஜன், சந்திரசேகர், சுகன்யா. ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. அடுத்து பூனைக்கு தான் தெரியும். ஆஹா, பாத்தீங்களாங்க எவ்வளவு மூலசாலியா இருக்கிறாங்க. எங்களுடைய கண்ணன் என்ன சொல்லிருக்காண்டா, அது பூனைக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி எல்லாம் டீப்பா சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க, கேட்ட கேள்விக்கு. அப்ப இப்ப பாடசாலையில இந்த பாடத்துக்கு விளக்கம் உனக்கு விளங்குதான்னு கேட்டா, அந்த விளக்கம் வாத்தியாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார் இவர். சூப்பர். அடுத்து யாரு? ராஜவேல். ராஜவேல் எங்க பாக்கலாம். நீங்க ஏதோ வச்சிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க வைக்கிறதா இருந்தா அது இந்த சம்பந்தமா வைக்கணும். அது என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வைக்கணும். சரி, நான் அடுத்து வர்றேன் பாக்கலாம்.

0: வணக்கம், எங்கள் மீரா அம்மா. இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை தருவீர்களா அம்மா? இதில் நீ என்று துவங்கும் தலைப்பு வைத்துள்ளீர்கள் அம்மா, அந்த பாடலை எங்களுக்காக கதம்பம் நிகழ்ச்சியில் ஒலிக்க விடுங்கள் அம்மா. அந்த பாடல், நீயேதான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி. நானேதான் உனக்கு வழிகாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி. இந்த பாடலை இடம்பெற்ற திரைப்படம் குடியிருந்த கோயில். இந்த பாடலை எங்களுக்காகவும் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு, இந்த கடம்பு நிகழ்ச்சியில் காற்றலைகளில் தவழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம்.
1: நன்றி ராஜவேல், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு எப்படியும் கிடைக்கும். அடுத்து வருவோம் நாங்கள். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஜெபர் சாதிக்கண்ணா. நீங்க என்ன பாட்டு? நீங்க தான் நிறைய பாட்டு எழுதுவீங்க, அதான் சந்தோஷம். அவ்வளவு பாட்டுலயும் உண்டை தூக்கி நாங்க எடுத்து வந்துருவோம். அது உங்களுக்கு கண்டு நீங்க எடுத்து வந்த பாட்டுல. இன்று ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்கோ, முத்துவேல் இணைஞ்சு கொள்ளுங்கோ, மஜ்ஜி திணைஞ்சு விட்டா வரதராஜன் இணைஞ்சு கொள்ளுங்கோ. சூனியா என்ன சொல்லிருக்கான்னு பாக்கலாம்.
2: வணக்கம் அம்மா, சந்தோஷப்படுறீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய கலந்த நிகழ்ச்சியில நீ என்ற தொடங்குற பாடல் கேட்டிருந்தீங்க. அதுல வந்து எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு, நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது, கண்மணியே கண்மணியே அப்படின்னு தொடங்குற பாட்டுங்க. படத்தோட பெயர் வந்து மனசெல்லாம்.
1: மனசெல்லாம்.
2: நன்றி, வணக்கம் அம்மா.
1: நன்றி நன்றி நன்றி சோனியா, சந்திரசேகர். நீங்க காட்டிலைக்கு வந்து பேசணும். எங்க உங்கள்ட்ட ஏதாவது சமையல் குறிப்பு கேட்டுறணும்னு நீங்க வராம இருக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிகிறது. அடுத்து யாரு பதிவு வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். எங்கே பதிவு? நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்களுடைய ஆண்டாளம்மா வருகிறா, எங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாள். வணக்கம்
3: அம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க? எங்க எங்களை எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு
3: வந்து
1: நல்ல சுகமா இருக்கிறேன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ள என்ன, நீங்களாவே நீங்க கட் பண்ணிட்டீங்க. மீண்டும் நீங்க காட்டிலைக்கு வாங்க. நீங்க உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கோ, அது நீங்க உங்களோட கையில தான். என்ன, நான் எதுவுமே டச் பண்ணாம இருக்கிறேன், உங்களை எடுத்து விட்டுட்டு. அதனால உங்களோட பக்கம் நீங்க அழைக்க வேண்டும். மீண்டும் வந்து சொல்றேன், ஜெகவர் சாதிக்கண்ணா. சுந்தரி நீயும் சுந்தர ஞானம். பாருங்க என்ன பாட்டு எல்லாம் எல்லாருக்கு. எனக்கு நீ உனக்கு நான், அது அப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஒன்று எழுதியிருக்கிறார்கள். வானொலியில் குரல் நல்லா இருக்கான். யாருக்கு கண்ணா? அப்ப ஏதோ நேர கேட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. குரல் வானொலியில தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்ணா. சூப்பர் சூப்பர். இனி நான் வானொலி ஊடாக தான் உங்கள் எல்லாரோடையும் பேசும், சும்மா பேச மாட்டேன். வணக்கம் ஆண்டாள். வணக்கம் ஆண்டாள். ஆண்டாள்
3: வணக்கம்.
1: எப்படி இருக்கு? நல்ல சுகமா இருக்கு. நீங்க இல்லாம நாங்க இந்த இட்லியை பற்றியெல்லாம் பேசுறது இல்ல. நீங்க வந்தா தான் நாங்க பேசுவோம். சாப்பாடு நீங்க இருந்தா தான் நாங்க ஆரம்பிக்கும். ஒன்று சரி ஆண்டாள், இந்த குண்டு தோசைன்னு சொல்றாங்கல்ல, குண்டு தோசை
3: குண்டு தோசைன்னா
1: குண்டு தோசை இல்ல, குண்டு குண்டா
3: இருக்குமா?
1: குண்டு குண்டா
3: ஊத்தப்பமா?
1: தோசையோ குண்டு தோசையோன்னு சொல்லுவாங்க. குண்டு குண்டா இருக்கும்.
3: அதான் மாவு பிடிச்சு போச்சுன்னா அதுல வந்து எண்ணெய் எல்லாம் வதக்கி அதுல போட்டு
1: அடுப்புல வைக்கிறது குண்டு குண்டா இருக்கும், அதுக்குள்ள விட்டு நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு அதனுடைய நெய்ய விட்டு அப்படி பிரட்டி அப்படி ஒரு பக்கம் சொன்னா அப்படி அடுத்த பக்கம் பிரட்டிட்டு
3: அதான் தோசைகள் தோசைகள் ஊத்தப்பம் வாங்கிறது குண்டு வெங்காயத்தெல்லாம் வதக்கி போட்டு ஊத்தப்பம் தெரியுங்க
1: அது
3: மாவு
1: இல்ல அது அந்த தோசை என்றா சுவம் இல்ல எங்க கைக்கு வேலை இல்ல அப்படி ஒண்டொண்டா தூக்கி போடலாம் வாயில
3: சில பேர் மெல்லிசாங்கதான் பிடிக்கும் எங்க வீட்டுல மெல்லிசாங்கதான் தோசை பிடிக்காது.
1: இப்ப ஆண்டாளம்மா நீங்க சொல்லுங்க நீ என்று தொடங்குற பாட்டு அல்லாட்டி நீ என்று இடையக்கிலையும் வரலாம் சொல்லுங்க ஒரு பாட்டு.
3: அதுலயே சொல்றேம்மா சொல்லுமா சொல்லுமா
1: அது நீளம் அது நீளம் நீ நீ வர வேணும் இப்ப நான்
3: அது நீளம் அது
1: நீங்க ஆட்டால் அந்த வடிவா கண்ணண்ட ஞாபகத்திலே இருக்கிறீங்க நீ நீங்க
3: நீ எதிர்பார்த்து ஒரு பாட்டு வரும்
1: ரமணி ராஜேஷ் இந்த பாட்டோ நீ வருவாயன நல்ல பாடல் அது அந்த பாட்டை உங்களுக்கு நீ வருவாயன
3: நீ வருவாயன
1: நான் இருந்தேன் நல்ல பாடம் உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வருகிறேன் ஒரு நாள் இணையன அப்படி வர முடியாவிட்டா ஒரு சைன் போடுங்க நான் பிஸியா இருக்க நல்லாட்டி நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம் காணையில
3: வெங்கலையான மணி ஆயிடுச்சு அவரை பிடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு டைட்டா போயிடுச்சு
1: நன்றி நன்றி உங்களுக்கு நேரம் சரியாக 12:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள் நீங்கள் அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 514-519-2379 முத்துவேல் நீங்க அழைச்சு அழைச்சு பார்த்துட்டு தூக்கத்துக்கு போயிருப்பீங்க இருந்தாலும் நீங்க விழித்திருந்தா நீங்க காட்டழிக்க வாங்குவோம்னு சொல்லிக்கொண்டு கண்ணன் சொல்லியிருக்க நீர் வருவாய் என நான் இருந்தேன் அந்த பாட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க நல்ல காலம் அவருக்கு முதல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நாள் உங்கள் யாவருக்கும் மிக இனிமையாக செல்லட்டும் என்று எங்களுக்கு கணபதி அண்ணா போட்டிருக்க. அண்ணா உங்களுக்கு நாள் இந்த நாள் சென்றுட்டு அண்ணா இன்னொரு கொஞ்சம் நேரம் தான் இருக்கண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா கணபதி அண்ணா வணக்கம்
4: அண்ணா
1: நல்ல சுகம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையா போனதா அத சொல்லுங்க.
4: எனக்கு என்னைக்குமே மீதானிக்கு சிக்கன் கேக்கும் போது இனிமையாதான் இருக்கும்
1: இல்ல நான் சொன்னது காலையில 6 இருந்து இதுவரையும் உங்களுக்கு இனிமையா போனதான் கேக்குறேன்.
4: ரொம்ப எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சுமூகமா போச்சு
1: என்ன போனதுன்னா
4: என்ன புரியல
1: என்ன போனதுன்னு
4: நல்லபடியா சென்றது தெரியும் தெரியும் கடை என்ன கலாய்க்கிற பத்தியா
1: நீங்க பேசும்போது நல்லா இருக்கு என்னட்ட நிறைய விசேஷம் இருக்கு முதல்ல நீ என்று சொல்லு சொல்லுங்க சொல்லுல ஒரு பாட்டு நீ என்று சொல்லு
4: வரணும் அந்த கோயில் சொந்த கோயில் தாளாட்டு மொழியில் வச்சு தாளாட்டு எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா ஆசாவை வருத்தமா கூ கூ கூ அப்புறம் அப்புறம்
1: அடுத்த ஒரு பாட்டு
4: இல்லை என் நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது இல்லை நானா நானா இல்லை நீசன்
1: நல்ல பாடல். அந்த பாட்டு கேட்டுட்டாங்க.
4: அப்புறம் நீயே எனக்கே எங்கும் நிகழ தச்சும் தச்சும் தச்சும் தச்ச மாப்பிளே மாமா மாப்பிளே மாமா மாப்பிளே
1: சூப்பர் அண்ணா. அப்படிதான் இருக்கேன். அது
4: நீயேதான் எனக்கு மணவாட்டி என்னை மாளையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி நானே தான் உனக்கு வழிகாட்டி என்னை மாளையிட்டும் வழிகாட்டி. அப்புறம் வந்து
1: இந்த பாட்டு
4: நீ கேட்ட நான் மாட்டேன் என்ற சொல்வேன் கண்ணா உன் கண்ணும் நெஞ்சும் என்றும் புந்தம் பின்ன
1: எந்த பாட்டு உங்களுக்கு குடுக்கலாம்.
4: ஒரு பாட்டு அந்த பாட்டு சுஷிலா டிஎம் போவா ஒரு பாட்டு இருக்கு. ஐயோ நல்ல பாடாச்சு நெஞ்சிக்கு வந்துட்டேன் அது நீ
1: சொல்லியாட்டு அப்ப முதல் மடியாத பாட்டு குடுக்கலாமா உங்களுக்கு?
4: எனக்கா
1: இல்ல என்ன
4: கண்டிப்பா ஜானகி நல்ல பாட்டு நல்ல பாட்டு.
1: அது முதல் ஆரம்பம் என்ன பூங்காற்று திரும்புமா?
4: பூங்காற்றே திரும்புமா என் பாட்டு மறுபடியும் ஒரு யோசிச்சு வரேன். ஒரு அஞ்சு பாட்டு கொண்டு
1: நன்றி நன்றி
4: வார்த்தை வரல.
1: நன்றி அண்ணா நன்றி நன்றி
4: நன்றி கண்டிப்பாக
1: நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:27 இது கனடிய நேரம். இந்த இலங்கை நேரம் சரியாக 10:57. அப்ப கண்ணனுக்கு அந்த பாட்டு தான் வேணுமா? நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. அங்க ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணும் இப்ப வருத்தமா இருக்கா. அது கண் நீ போகும் பாதையில் கண் கண் போன போக்கிலே போனபடியா கண் ரெண்டுக்கும் இப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜ்குமார் சொல்லிட்டு போற. நீங்க மனசு போகுதுன்றீங்க கவனம். அப்ப கண்ணனுக்கு நாங்க அந்த பாட்டை கொடுத்துடலாம். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. பாருங்க சும்மாவே மனசு எங்கெங்கெல்லாம் போகுது. இப்ப கடைசியா பாதையிலும் போயிருச்சு. சரி எங்க என் அன்பு உறவுகள் அடுத்து எங்களுடைய முத்துவேல் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. தூக்கத்துக்கு டக்குன்னு போயிட்டீங்க போல இருக்குது. இடம் கிடைக்கல என்றொன்னு என்னுடைய பாடலை நான் இப்ப முழுமையாக கேட்க போறேன். இப்ப எந்த காட்டுல மழை இந்த பாடலை முழுசா கேட்கணும்.

ஒரு கேள்வியே கேட்டிருந்தேன். நான் நிறைய சிகரெட் குடிக்கிற ஒருதர் ஒருவரிடம் மற்றவர் கேட்கிற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், எந்த சிகரெட்டை பிடிப்பாய், குடிப்பாய், பிடிப்பாய் என்று கேட்கிறார். அப்ப அவர் ஒரு கடியாக என்ன சொல்லியிருப்பார், அவர் சரியான அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தையே சொல்லிடுறேன், சரியான சொல்லுவார், கஞ்சல் பயல்னு சொல்லுவார்கள் அல்ல, செலவு செய்ய மாட்டார், கஞ்சத்தனம் இருக்கு அவருக்கு. அப்ப அவரை பார்த்தான் இவர் கேட்கிறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் கேட்கலாம், கெட்டிக்கார பார்க்கலாம்.

தஜும் இருக்கட்டும், அடுத்த கேள்விக்கு வரேன். சரியா, கிழமை அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அது கிழமை. அந்த கிழமை உள்ள காய் எது? இந்த கிழமை ஒன்று அதுல வரணும், திங்கள் செவ்வாய் அப்படி ஏதாவது ஒன்று வரணும், அது உள்ள காய் எது? நீங்க சமைச்சு சாப்பிடுற காயில கெட்டிக்காரண்டா கொண்டு வாங்க. சரியா, இப்ப என்ன ரெண்டு கேட்டிருக்கேன், அதாவது சரியான கஞ்சில் தனம் உள்ள அதாவது செலவு செய்யாத ஒருவரிடம் இன்னொரு கேட்கிற, நீ எந்த சிகரெட் பிடிப்பாய்? உடனே அவர் ஒரு பதில் சொல்றார், என்ன பதில்? அடுத்தது வந்து கிழமையுள்ள காய் எது? திங்கள் செவ்வாய் புதன் ஏதாவது ஒன்று வரணும். கட்டி எங்க பாடலை கேட்கலாம், யார் கட்டிக்காரன்னு பார்க்கலாம்.

0: கண்மணிக்கு
1: வணக்கம். ஆண்டால் நீங்க சொல்லுங்க கேள்விக்கு பதில்.
2: வெள்ளிக்கிழங்கு.
1: என்ன
2: வெள்ளிக்கிழங்கு?
1: என்ன கிழங்கு?
2: வெள்ளிக்கிழங்கு. வெள்ளிக்கிழங்கு.
1: அது வெள்ளிக்கிழங்கு என்ன சொல்றாங்க? வள்ளிக்கிழங்கு இல்ல. நீங்க என்னங்க, நீங்க வானா வேணா போட்டு கொண்டு வந்துட்டீங்க? நீங்க நீங்க நான் சின்ன பிள்ளையண்டு ஏமாத்த பாக்குறீங்க இல்ல? ஒருவேளை நான் தான்
2: பிள்ளையா?
1: வள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. வள்ளிக்கிழங்குன்னு எங்க இருக்கு? அது என்ன கிழங்கு அது? ஆண்டாளம்மா, நீங்க நான் சின்ன பிள்ளையண்டு பாத்தீங்களா? இவ்வளவு நாளா நான் பெரிய ஆளா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னண்டா சின்ன
2: பிள்ளைங்க
1: கட்டி காரி, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு சமைக்கிறேன். அப்ப இந்த கிழமையை கண்டுபிடிங்க, அந்த காய்கறியில எது எது கிழமை வருதுண்டு அதை கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து அந்த சிகரெட், ஒரு சரியான கஞ்சல் பயல் ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் கூட செலவு செய்யாதவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய்? அவர் என்ன பதில் சொல்லி இருப்பார் என்று பாக்கலாம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: எப்படி ஜெகவர் சாதி கண்ணாட மூளைய பாருங்க, கையில தன் கையில் உள்ள சிகரெட்டை பிடிப்பாராம் கெட்டி கார. எப்படி எல்லாம் மூளை வருதுன்னு பாருங்க. கண்ணும் சரியான ஒரு பதில் அந்த கிழமை உள்ள அந்த பதில சொல்லி இருக்கிறார். வணக்கம் எங்களுடைய ஷாகுல் ஹமீத், வாங்க ஷாகுல் ஹமீத். உங்களை பற்றி ரொம்ப கவலை நாங்கள். உண்மையா மூன்று தீவிர ஆதையனுக்கு நடுவில் நீங்க
1: மூன்றில்
0: ரெண்டு தீவிர இல்ல, ரெண்டு தீவிரவாதிக்கு நடுவுல நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அது நீங்க அந்த கூட்டத்தோட இருந்ததால நீங்களும் அப்படி ஒரு தீவிரவாதிய வந்த மாதிரி எனக்கு ஒரு அது உடுப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பர்.
1: ஏன்னா
0: இங்க இது எதுக்கு நீங்க பேசாம இருந்தீங்க, அது நல்லா இருக்கா உங்களுக்கு? நாங்க பயந்துட்டோம் இல்ல நேற்று முழுக்க, நான் நித்திர கொண்டேன் உண்மையா, தூங்க இல்ல நான் உண்மையா, இதுலையும் தூங்க இல்ல. ஷாவுலுக்கு என்னமோ நான் எடுக்கலாமா, அது ஒரு பயமா இருக்கு உங்களுக்கு எடுத்த. என்னுடைய கலையத்தை நான் வந்து அடிச்சு வச்சிருவாங்களோண்டு, அது ஒரு பயம். இல்ல நோட்டு தானே, அது வந்து எல்லாரும் இருக்கும் தானே, ஸ்பிளிட் பண்ணி. அப்ப அவங்க சில நேரம் அதை நான் கண்காணிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஒரு அப்பாவே ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறேன், ஒரு கோபி தண்ணி கூட இல்ல இன்றைக்கு. அதுவரை நீங்க எல்லாம் வந்து சும்மா எல்லாம் வீணா எதுக்கு? ஆனா உங்களை பற்றி எங்களுக்கு சரியான சோகம். மாமா கூட சரியா துக்கப்பட்டிருந்த, பாவம் ஏதோ மெதுவாத்தான் பேசியிருந்தாருங்க. உங்களை காப்பாற சொல்லி போட சொல்லி தான் அந்த மூத்தம் மட்டும் அப்படி பெருசா கிடைச்சு. நாங்க இனி பேப்பர் கொடுக்கல, பேப்பர் கொடுக்கலான்னு கூட பணம் ஒன்று எடுத்து அத பெருசா நான் இன்னும் வெளியிடல. நல்ல காலம் நீங்க இன்னைக்கு பேசி இருக்காட்டி நான் இப்ப வெளியிட்டு இருப்பேன் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாம், எல்லாரும் யாராவது காப்பாட்டுங்கப்பா.
1: அது தியேட்டருக்கு வெளியில இருந்தோம்,
0: படத்துக்கு போயிட்டு
1: படத்துக்கு போகல. ஆனா சும்மா ஏன் அந்த குளிர்ல போயிட்டு படத்துக்கு போறாங்க, குளிர் உள்ளார வெளியில போக முடியல, அந்த குளிர்ல போய் மாட்டிக்கிட்டோம்.
0: அதனால அதுக்குள்ள போய் ஒதுங்கி இருந்துருக்கீங்க.
1: வெளியில நல்ல காத்து,
0: அந்த காற்று சரியான குளிர இங்கேயும் பனிப்பொழிவு இருந்தா குளிர அவ்வளவு வேண்டு இல்ல, காத்து வீசினா தாங்க முடியாது உரைச்சிடும். சரி இப்ப உங்களுடைய நீ என்று சொல்ற பாட்டு என்ன பாக்கலாம்?
1: என் பொன் வசந்தம்
0: புது பாட்டோன்னு கிடைக்க இல்லையா உங்களுக்கு?
1: இந்த பாட்டுக்கு என்ன
0: இல்ல பரவாயில்ல, இல்ல நீங்க தான் புதுசே விரும்புறீங்க. நீங்க இப்ப இடைக்காலத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னும் புதுசா நீங்க பாப்பீங்க இல்ல, அதுதான்
1: நீ நீ
0: நீ
1: நீ கேட்டுமா நீ
0: பாருங்க பாட்டு ஏற்றுறாரு பாருங்க. சொல்லுங்க நீ நீ கேட்டுமா நீ கேட்டுமா அங்க பாருங்க இயற்றாரு ஏதாவது ஒன்று சொல்ல போற சொல்லுங்க.
1: நீங்க என்ன இந்த போட்டோ வெளியிடலன்னு சொல்லிட்டு போட்டோ வெளியிட்டுட்டீங்க,
0: அது முக்கியமான அதாவது இல்ல முக்கியமான அதாவது முதல் வந்து மக்களுக்கு நாங்கள் அனுப்ப முதல் ஒரு ஒரு ஒரு குழு வந்து வெரிஃபை பண்ணி இது அனுப்பலாமா இல்லையான்னு
1: கேக்குறேன். இருக்கு அவரை இறங்கி திருப்பி அனுப்புறாரு,
0: அதுல எப்படித்தானே இருக்கு உங்களோட? இல்ல இல்ல உங்களோட முகம் மட்டும் இல்ல இருக்கு, மற்றவங்க தேவையில்ல, அவங்க புடிச்சு வச்சிருக்கவங்க எல்லாம். அங்க நீ ஏட்டுங்க, அங்க இன்றைக்கு இருந்தாலும் நீங்க கவிஞராக அங்க ஏட்டுங்க பாக்கலாம். நீ நீ
1: நீ
0: நீ நீ மாமாட மாமாவை நாங்க முந்தைய என்னன்னு கூப்பிடுவோம், மாமா வந்தோடனே என்ன செய்வாரு, உஷன்னு வேற இல்ல காட்டு மாதிரி இல்ல மாமாவை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீ சொல்லிட்டு வருமா?
0: நீ என்று வரும், நீ என்று வரும், இப்ப எந்த காட்டு வரும், காட்டு வரும்,
1: காட்டு
0: பாருங்க. இது இது அந்த பேச முடியாத புள்ள முதல் பேச ஆரம்பிக்க இப்படித்தான் செய்யும், அந்த பேச முடியாத புள்ள தத்தி தத்தி பேச இல்ல அப்படித்தான் இப்ப இவர் ஆரம்பிக்க. அங்க நீ நீ அங்க பேசுங்க, நீ காட்டு வந்துருச்சு, நீக்கு பிறகு காட்டு வருது, கண்டுபிடிங்க அந்த பாட்டை.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, நீ கட்டிஞ்சேல நீ கட்டிஞ்சேல விடுப்புல நான் கசங்கி போனேண்டி, நீ போகும் பாதையில் மனசு போகுதே நானே, நீதா நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ நடந்தால் நடங்க அழகு, நீ நடந்தால் நடங்க அழகு, நீ எங்கே நன்றி.
0: யாருங்க எழுதுறது, யாருங்க உங்களுக்கு எழுதுறது அந்த பாட்டெல்லாம் கடக்கடங்க? இளவரசு போடுறாரோ அப்படி மாமா.
1: நீ பார்த்த பார்வைக்கு நன்றி, நீ நீ என்ன சொன்னாலும் கவிதை
0: எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க, மாமான காட்டி வருதுன்னு சொல்ற அந்த பாடலை மட்டும் நீங்க சொல்லல.
1: எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது, அதனால சொல்லுங்க. நீதானா நீதானா
0: காட்டு வரான
1: நீ வந்தமா காட்டு வரணுமா சொல்லுங்க.
0: இல்ல நீக்கு போறவங்க காட்டு வரான எங்க சொல்லுங்க.
1: என்ன சொன்னாலும் தலையாற்றுவேன், இந்த காற்று வந்துருச்சு.
0: சரி, இது யாரு உங்களுக்கு எழுதினது இப்ப சொல்லி கொடுத்தது?
1: இல்லையா, யாரும் எழுதல, யாரும் சொல்லல, நான் தான் சொல்றேன். இதுல போய் யாரு சொல்லி
0: கொடுக்கணும்? தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணுங்க.
1: இப்பதான் மாமா எழுதுறாரு, நீ நீ கட்டும் சேல மடிப்புல நீ காற்று நான் மர, இப்பதான் அனுப்புறாரு, சொன்னதுக்கு அப்புறம் அனுப்புறாரு.
0: இல்ல இல்ல, இது யாரும் சொல்லி கொடுக்காம உங்களுக்கு அது வராது.
1: இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, யாரும் சொல்லலாம் இல்ல. நான் வந்து நேத்தி என்ன ரெண்டு பேரு என்ன பக்கத்துல இருந்தாங்க, அவங்க மேல சத்தியமா சொல்றேன், யாரும் நான் மட்டும்தான்.
0: பாவம் அந்த பையங்க யாரு.
1: இல்ல உண்மையில இல்ல உண்மையில
0: சொல்றேன். சரி, இப்ப பாட்டு சொல்லுங்க. இது கண்ணா பாட்டு சொல்லிட்டீங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்
1: இப்ப வந்து? என்ன பாட்டு தெரியுமா
0: உங்களுக்கு வேணுமான பாட்டு?
1: நீதானா
0: அது கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க,
1: கேட்டுட்டாங்க.
0: அது ராஜ்குமார் கிட்ட
1: ஒரு நன்றி, அது வேணாம் பாடலாம்,
0: அது கொஞ்சம் அழுந்த மாதிரி இருக்கும். அது
1: நீ நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை, அது கேட்டாங்களா?
0: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை கேட்கல, தப்பிட்டீங்க. அது தரவா
1: இல்ல? அப்ப நீ நடந்தா நடைய எனக்கு அது கேட்டுட்டாங்க,
0: அது கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே நானே,
0: அது கேட்டாங்க, அதான் கண்ணன் கேட்டது.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, அந்த பாட்டு.
0: நீ பாதி நான் பாதி கண்ணே, இல்ல அது கேட்கல, அது தரவா?
1: கேளடி கண்மணி, கேளடி கண்மணி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அது.
0: நிச்சயமா அந்த பாட்டு தரவா? நீ பாதி, நீ பாதி நான் பாதி, நீ பதி என்று எழுதிட்ட, நான் பாதி.
1: இப்ப பாருங்க, இப்பதான் கண்ணனை எழுதிருக்காரு, நீ காற்று நான் மரம்.
0: அப்ப நீங்க அங்க பாத்துக்கொண்டுதான் இருக்கிறீங்க, அது எப்படி உங்களால
1: முடியல? அப்படி இல்ல இல்ல, அப்படி இல்ல, மெசேஜ் வருது. ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எழுதுறாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்துட்டோம், அதனால தெரியல. நீ காற்று நான் மரம் அந்த பாடல் கேட்டாங்களா?
0: நீ காற்று நான் மரம் கேட்கல யாரும்
1: கேட்கல பாருங்க.
0: அது கேட்கல. இப்ப நீங்க நீ பாதி நான் பாதி போட்டுட்டேன் உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது சத்தியா உங்களை மாய் சரியான ஒரு கஞ்ச பயர் என்னண்டா ஒரு சில அன்பு உறவுகள் என்னட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா நாங்க வந்தா மட்டும் நீங்களே நம்ம கூட பேசுறது இல்ல எங்களுடைய எல்லாம் தமாஷாண்டு. அப்ப நான் என்ன சொன்னேன், அது உங்களுடைய எல்லாம் பேசிட்டேன்னு நான் பேசுறப்ப நீங்க பாருங்க நான் உங்களை மொத்த கஞ்ச பயலண்ட, ஆனா உங்களுக்கு கோபம் வரல, நீங்க என்னோட சேர்ந்து அத தமாஷா எடுத்து பேசுங்க. தெரியல நான் தெரியாம அவங்களுக்கு சொல்லி என்ன போய் நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அப்படி எதுவும் வந்துட்டா. அப்ப அதனாலதான் நான் உங்களுடைய எல்லாம் கொஞ்சம் இன்னும் பழகல, அதனால நான் அப்படி பேசுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதான் உண்மை. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு. அந்த உண்மையிலேயே சரியான கஞ்செல்லாம் இருக்கிற ஒருத்தர், அதை எதுவுமே கொடுக்க மாட்டார், செலவு செய்ய மாட்டார். அவர்கிட்ட போய் மற்றவர் கேக்குற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய்? கடியா ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
1: எந்த சிகரெட்டை பிடிப்பா? கீழே குடிச்சிட்டு போட்ட சிகரெட்டை பிடிப்பா.
0: இன்னும் கவனம் அந்த பையன் அவ்வளவு கஞ்ச பையன்டா போல நீங்க அவ்வளவு கேவலம் வரக்கூடாது. நீங்க இல்ல, இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. சரி, அடுத்தது கிழமை உள்ள காய் எது? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த கிழமை உள்ளது. கண்ணன் நீங்க எழுதி விட கூடாது சொல்லிட்டேன். கண்ணன் பதில் சொல்லி இருக்கேன்,
1: நீங்க எழுதி விட கூடாது. நீங்க சமயம் உங்களுக்கு ஸ்ரீலங்கால வந்து அந்த காய்க்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சிருப்பீங்க, அதனால அதை சொல்லுவீங்க. எங்களுக்கு அது தெரியாம இருக்கு.
0: இல்ல, கண்ணன் ஸ்ரீலங்கால இருக்கிறவரா?
1: கண்ணன் இங்க இதுல சென்னையில தான் இருக்கு.
0: அப்ப கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கே அந்த காய்.
1: கண்ணன் அப்ப கண்ணன் தான் கேட்டிருக்காரா இது?
0: இல்ல, கண்ணனுக்கு அந்த பதில் தெரிஞ்சிருக்கு, அவர் போட்டிருக்காரு. சரி, நான் முதல் கேட்டேன் பாருங்க. இரக்கம் உள்ள
1: கிழமை வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த இதுல போட்டிருக்காரு.
0: வாட்ஸ்அப்ல அங்க போல இல்ல. நீங்க இப்ப இதை சொல்லுங்க, இரக்கம் உள்ள கிழங்கு அம்மா சொல்லிட்டு போன ஆண்டாள் அம்மா. இரக்கம் உள்ள
1: செவ்வாழை.
0: யாரும் அதுக்கு செவ்வாழை போட்டிருக்கிறார்கள் என்னன்னா, எங்களுடைய தமிழன் பாரதி செவ்வாழை என்று போட்டிருக்கார்.
1: கிழமைதான் செவ்வாய் கிழமை வருதுல.
0: அங்க செவ்வாண்டிருக்கே செவ்வாய் என்று இல்லையே, செவ்வாய் இல்லையா? இல்லையே. இது அந்த அந்த அந்த கிழமை சட்டியா வரும். செவ்வாய் என்றா செவ்வாய் என்று வரான.
1: வெள்ளரிக்காய்.
0: அதே என்ன
1: பூ? சரி, அதே தெரியும். பூ சனி காய். சனி காய்
0: யாரு? நல்ல கண்ணன். கண்ணன் எழுதி விட்டுருக்க. சூப்பர்.
1: கண்ணன் எழுதுல இல்ல, இதுல யார போட்டிருக்காங்க? அது யாரு? அது அது யாரு போட்டிருக்கா? ஜெயபிரசாத் போட்டிருக்காரு. அத வந்து பாக்குறேன். அது வந்து சேர்த்து எழுதிருக்காரு. பூ சனி காய்னு எழுதிருக்காரு. நான் வந்து பூ தனியா பிரிச்சுட்டேன், சனி தனியா பிரிச்சுட்டேன், இக்காய் தனியா பிரிச்சுட்டேன்.
0: இங்க பாருங்க கண்ணன்.
1: அப்புறம்
0: கஞ்ச பயல் பாருங்க. கண்ணன் பாருங்க அந்த சிகரெட்டுக்கு கஞ்ச பயல். கஞ்ச பயல்
1: சொன்னீங்களா? கிழங்கு சொன்னீங்களா? என்னது
0: என்ன கிழங்கு? அது இரக்கம். இரக்கம் உள்ள கிழங்கு. இரக்கம் உள்ள கிழங்கு.
1: நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புளிக்குழம்புல கொண்டைக்கடலை போடுவேன். போட்டுட்டு இல்ல மொச்சக்கொட்டை போட்டுட்டு அதுல வந்து கருணக்கிழங்கு, கருணக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு நல்லா குழம்பு கலப்பல பல கல கல கல கலன்னு
0: சாப்பிடுவேன். நேற்று இருந்த மாதிரி நீங்க தீவிரவாதியோடயே இருந்து கண்ணனை பாருங்க. கஞ்ச பயலும் கஞ்ச பயல் தான் கண்ணன் எழுதின மாதிரி இருப்பார். மற்றவர் பிடிக்கும் போது அதை பிடிப்பாரா? அந்த பூவை சிந்திக்கிறாங்க சரியான சிக்கனமா. சரி பாக்கலாம், அதை சொல்லுங்க பாக்கலாம். சிகரெட் கதை இன்னும் தெரியாம வரையில சொல்லுங்க.
1: அது குடிச்சா உங்களுக்கு தானே தெரியும், நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: என்ன சொன்னீங்க? இந்த பையன் இவ்வளவு கெட்டிக்காரன் வந்துட்டானே, இவன் எப்படி கேள்வி கேட்கலாம் இனியாண்டு?
1: இல்ல நான் இங்க பாப்போம், இங்க பார்க்கும் போது பாத்துச்சு ரோட்ல போட்டும் ஊதிட்டு உட்காந்து வண்டியில போகும்போது ஊதிட்டு போயிட்டு
0: இருப்பாங்க.
1: அந்த இல்ல இந்த வீடு ஊருக்காரங்க இல்ல, வெளிநாட்டுக்காரங்க வர
0: இல்ல அங்க விக்கிறாங்களா அந்த நாட்டுல?
1: சிகரெட் எல்லாம் பிரச்சனை கிடையாது, சிகரெட் எல்லாம் இருக்கு,
0: குடிக்கலாம் குடிக்கலாம். வேற என்னவோ நான் அந்த நாட்டை பற்றி ஏதோ உங்கள்கிட்ட கேட்கணும்னு மறந்து போனேன். அப்போது எனக்கு
1: காலையில உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேன் அந்த
0: என்ன நேரத்துல அப்படி இருக்குது அப்படிதானே?
1: எங்க பார்த்தாலும் சிட்டில அப்படி இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் எங்க பார்த்தாலும் அப்படிதான்
0: இருக்கும், அப்படித்தான் இருக்கும். பயம் இருக்காது என்ன இல்லையா? நேரம் சரியாக இப்பொழுது 11:22, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:51. எங்கே நீங்களும் அழைப்புக்கு வரலாம். அழைப்புக்கு யார் என்றால் எங்களுடைய முத்துவேல் பேருந்து அழைப்புக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவில்லையா? அல்லது இல்லை, நீங்க 12:10 நீங்க 45 முதல் நீங்க எடுத்திருக்கிறீங்க. வீரமணி நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, காற்றலைக்கு வாங்க வீரமணி. உங்களுடைய பாடல் என்னன்னு கேட்கலாம். மற்றது செல்வகுமார் சொல்லியிருக்கிறார். அது என்ன செல்வகுமார்? சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா விளங்கல்ல. நீங்க சின்ன பிள்ளை, எனக்கு சின்ன பிள்ளை. இது பிடி பிடி குடிப்பாங்க, சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா தெரியல, பாக்கலாம். சரி, என்னுடைய பாடலை முழுமையா எடுத்து வரலாம். இன்றைக்கு கண்ணனுடைய காதல் வந்தனத்தோடையே இந்த பாட்டு நிக்குது.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷ். வாங்க ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம் வணக்கம். எல்லா பாட்டும் முடிஞ்சாச்சா? சேல் பண்ணியாச்சு?
0: இல்ல, சேல் பண்ணல, நிறைய இருக்கே. நீல தான் நிறைய இருக்கே. நாங்க எவ்வளவுதான் சேல் பண்ணாலும் முடியாது. நீ நான்.
1: ஆமா, எங்க உண்மைதான். ஆயிரத்தில் ஆயிரத்தில் வருத்தியமானி.
0: சூப்பர், அது நல்ல ஒரு பாடல். அப்ப உங்களுக்கு
1: ஆயிரம்
0: ஒரு
1: நல்ல இடம்,
0: நல்ல இடம், நீ வந்த இடம்,
1: நீ வந்த இடம்,
0: அது நல்லா.
1: என்ன அருகே நீ இருந்தால்,
0: அது நல்லா. என்ன, அது ரெண்டு பாட்டு இருக்குது. நீ என்ன அருகில் நீ இருந்தால் பாடல், இப்பொழுது ஒரு பாடல் இருக்கிறது. அதுலயும் இருக்கிறது, பார்த்திபன் நடிச்ச ஒரு படத்துல இருக்கிறது. மற்றது பழைய பாட்டு. என் அருகில் நீ இருந்தால் உலகமெல்லாம் சுழலுவதேன் என்று வரும், அது பழைய பாட்டு.
1: என்ன யாருண்டு எண்ணி எண்ணி
0: நீ பாக்குற, கூகுள்ல நல்லா டச் பண்ணி இருக்கீங்க நீங்க. என்ன அதான் சொல்லு, அதான் நீங்க வர ரொம்ப தாமதமாகிறது. சொல்ல கேட்டு நல்லா கூகுள்ல எல்லாம் டச் பண்ணி அப்படியே பார்த்து எடுத்து லைனா எடுத்து வச்சுட்டு தான் நீங்க வருவீங்க. இப்ப இப்ப என்ன பாட்டு உங்களுக்கு? இப்ப முதல்ல இப்ப உங்களுடைய பாட்டை எழுதிடலாம் முதல்ல.
1: ராதா ராதா
0: நீ
1: எங்கே, பாட்டு
0: ராதா ராதா நீ எங்கே, நல்ல பாடல் அது.
1: வேற பாட்டு கேட்கணும்னா அது கேட்கலாம்.
0: இல்ல, நீங்க ஒன்று கேட்டுட்டீங்க, இனி நாங்க மாத்த மாட்டோம்.
1: அப்ப அதே போதும். ராதா ராதா குடிச்சு
0: சரி, இந்த சிகரெட்டுக்கு நீங்க பதில்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அதாவது நல்ல கஞ்சல் பயல், ஒரு சதமும் செலவழிக்காத ஒரு பையன், அவனை பார்த்து மற்றவன் கேக்குற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அவன் செலவு செய்து வாங்க மாட்டான், சரியா? அவனை பார்த்து இவன் கேக்குறான், சரியா? கஞ்ச பயன் அவனை பார்த்து கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் குடிப்பாய். ஆனா அவன் நல்லா சிகரெட் குடிப்பான்.
1: என்னண்டு பெய்யா கிடைக்கிற சிகரெட் குடிக்கிறீங்களா?
0: நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க, சூப்பர். மற்றவர்கள் கொடுப்பதை குடிப்பேன், அது ஃப்ரீ தானே? நீங்க பழக்கம் இருக்கு போல இருக்குது, எங்க பாத்துருக்கீங்க நீங்க ஃப்ரீயாவே?
1: அதுக்கு
0: பூனை மாதிரி கண்ணை மூடி யோசிச்சிருக்கீங்க நீங்க. இல்ல, கண்ணை மூடி பூனை யோசிச்சா பவ கட்டுன்னு நினைக்குவான், இருட்டா இருந்தா.
1: மறந்து போச்சு, அது ஞாபகம் கரெக்டா வரல. அது இப்படிதான் நினைக்கிறேன், வேற மாதிரி சொல்லும்போது தெரியாது. தண்ணி அடிச்சா கேன்சர் வரும், தண்ணி குடிச்சா கேன்சர் வரும், சிகரெட் குடிச்சா என்ன வரும் கேக்குற மாதிரி
0: கேட்டா அதுக்கு என்ன பதில் இண்டா? தண்ணி அடிச்சா சிகரெட் பிடிச்சா என்ன புகை வரும்?
1: அதுதான்.
0: சரி, இப்ப ஒரு மூல சரி இல்லாத வருடம், ஒரு வைத்தியம் மூல சரி இல்லாத வருடம்,
1: ஒரு இடமா ஒரு ஆளா?
0: ஒருவரிடம் மூளை
1: சரியில்லை.
0: ஒரு பெயிண்டின், அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை அந்த சிவர்ல அடிக்க சொல்லி. அப்ப உடனே அவர் மிக விரைவாக அடிக்கிறார், கட கட கட கடன்னு. அது தொட்டதுதான் தாமதம், கட கட கடன்னு அடிக்கிறார் அது தொட்டு. உடனே டாக்டர் கேட்கிறார், இத்தனை அவசரமாக அவசரமாக பெயிண்ட் அடிக்கிறார் ஏன்? அப்ப அந்த மூளை சரியில்லாதவர் என்ன சொல்லியிருப்பார்? இது ஒரு கடி கேள்வி. மூளை சரியில்லாத ஒரு ஆளிடம் அவரை டாக்டர் வச்சு அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கார். சரியா, அப்ப
1: அவர்கிட்ட பெயிண்ட் அடிக்க சொன்னா,
0: அவருக்கு ஒரு ஒரு கேன் பெயிண்ட், ஒரு வாளி பெயிண்ட கொடுத்து, நீ இந்த பெயிண்ட அடி, என்ன அவருக்கு கொஞ்சம் எல்லாம் சரி வருதா, அதை சரியா அடிக்கிறாரா, என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்கு ப்ரஷையும் பெயிண்டையும் கொடுத்துருக்கு. அவர் உடனே கொடுத்த உடனே டக்கு டக்குன்னு தொட்டு தொட்டு கட கட கடன்னு அடிக்கிறார் அந்த பெயிண்ட. ஒரு கொஞ்சம் கூட அங்க இங்க திரும்பி, அதாவது மிக விரைவாக அடிக்கிறார். உடனே அவர் கேக்குறாரு, ஏன் இத்தனை அவசர அவசரமா பெயிண்டே அடிக்கிறாய்? அந்த கேள்வியை கேட்ட அவர் என்ன சொல்றாரு, கேக்குறாரு. அவர் என்ன சொல்லி இருப்பார், அது மூல சரியில்லாதவர் என்ன சொல்லி இருப்பார்?
1: பெயிண்ட் வந்து சீக்கிரம் முடியறதுக்காயா?
0: இல்ல சொல்லுங்க, அது என்ன அவர் அந்த பதில எப்படி சொல்லி இருப்பார்? என்ன சொல்லி இருப்பார் அவருக்கு? மூளை சரியில்லை, அவர் என்ன சொல்லி இருப்பார்? இதுதான் கேள்வி. நாங்க சிந்திச்சு கொண்டு வாங்க. சரியா,
1: எனக்கு தெரியாது.
0: தெரியும், நீங்க சிந்திச்சு கொண்டு வாங்க.
1: இப்பதான்
0: இது கேக்குது பாங்க. அந்த மூளை சரியில்லாத ஆக்கள் அப்படித்தானே.
1: என்ன
0: பாட்டு?
1: திரைப்படத்துல
0: நான் இந்த பாட்டு இருக்கு. நன்றி. நேரம் சரியாக 1:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இந்திய இலங்கை நேரம் சரியா 11:31. அந்த கேள்விக்கு நீங்க இப்ப பதில் கொண்டு வாங்க. அந்த சிகரெட்டுக்கும் அதுக்கு நீங்க பதில் கொண்டு வாங்க. இன்றைக்கு முழுக்க யாரு செல்வகுமார் போட்டிருக்காருங்க, சிகரெட்டுக்கு பதிலாக கஞ்சித்தனமாக செய்யணும்னா பீடி குடிப்பாங்க. அது அதுக்கு தான் பதில் வந்துட்டு சிகரெட்டுக்கு. அதாவது மற்றவங்கள்ட்ட மற்றவங்க குடுக்கறதான் குடிப்பார் அவர் என்று நாங்க சொல்லிட்டோம். சரி, அடுத்து துண்டு சிகரெட் பாருங்க. கண்ணன் சேகர் துண்டு சிகரெட். கண்ணன் சேகர் நீங்க காட்டலிக்கு வர்றதா நீங்க சொல்லியிருந்தேன், உடல்நல குறைவு. சரி, நீங்க நலமானோன்னு நீங்க வரணும். துண்டு சிகரெட்டே பிடிப்பாரா? ஆஹா, அதைத்தாங்க அவர் சொன்னார். கீழே விழுந்து போட்டிருக்கிறத சிகரெட்டை எடுத்து இப்ப குடிக்கிறாரு. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் கண்ணன் போட்டிருக்க. கண்ணன் உங்கள்ட்ட இந்த புத்தகம் இருக்கு போல இருக்குது. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் சொன்னாரா? சரியான பதில் அது, கண்ணனுடைய பதில். பெயின் தீர்ந்து விடுவதற்குள் அடித்து விட வேணும் என்று உடனே அடிச்சிட்டார் கண்ணன். உங்கட கையில இருந்து இந்த புத்தகத்தை பறிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, பாக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு புத்தகம் தான் உங்கள்ட்ட இருக்கு. என்னட்ட இங்க அடிக்கே இருக்குது, புத்தகத்தை மாத்திடுறேன். செவ்வாய் என்று போட்டிருக்கிறார். ஆனா செவ்வா என்று நிக்குது, எவ்வளிய வாழை என்று வருகிறது. அதனால செவ்வாய் எடுக்க சனி, பூ சனி என்றது, சனி என்றது இடையில வருது. சரி, இப்ப அடுத்த ஒரு இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பதில், நீங்க சொல்லி இருப்பீங்க. பாடலை கேட்டுக்கொண்டு கேள்வி எடுத்து
2: வரும் தாண்டி செல்லும்.
0: இந்த ஆங்கில எழுத்து இருக்குல்ல, ABCDEFGHIJKLNMOPQRSTUVWXYZ, இந்த 26 எழுத்துக்களையும் எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும்? இப்ப ஷாகுல் ஹமீட் இருக்காருல்ல நடுங்கி கொண்டு குளிருது குளிருதாண்டு, அப்ப ஷாகுல் ஹமீட் இருக்கிற மாதிரி எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும் இதை கண்டுபிடிச்சுக்கணும்னு நீங்க சொல்லணும். சரியா, எங்கே பாக்கலாம் கெட்டிக்காரண்டா, நீங்க எங்கே சொல்லணும்.

0: இந்த நீ என்ற சொல்லல கண்ணன் நீங்க அங்க அந்த பதில எழுதக்கூடாது, சரியா? சரி, உங்களுக்கு தெரியும் நான் இப்ப சொல்றேன், ஆனா நீங்க குரூப்ல எழுதக்கூடாது. அத போட்டுட்டீங்க, அதுக்கு என்ன பேர்ந்த என்ன கடா கடாண்டு உங்களே இந்த குரூப்ல இருந்து எடுத்து விடுறேன். கொஞ்ச நேரத்தில் அப்பதான் பதில் சரியா வராதுன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்ல முடியாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம். நீ என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது, நீங்கள் எடுத்து வரலாம். நீ என்று மற்ற இணைய வீரமணி, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. வீரமணி நீங்க இணைஞ்சு சிறப்பிக்கலாம். வணக்கம் வீரமணி. வணக்கம். வணக்கம் வீரமணி, எப்படி இருக்கிறீங்க நீங்க? நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க, சூப்பர்.
1: என்னோட
0: பேசணும்னு உங்களுக்கு உற்சாகமா பேச சொல்லுது இல்ல? வணக்கம் அம்மா. வணக்கம்
1: வணக்கம். இல்ல அம்மா, சோமம் இல்லாம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்து வந்து கூட எல்லாத்துல நீங்க இணைஞ்சிருக்கும் போது காட்டல இல்ல, நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கும் போது நாமளும் ஒரு இணையதான் எனக்கு ஒரு சந்தோஷம் தரும். அப்ப ஒரு அந்த அந்த வருத்தம் கூட ஒரு சோமமா போயிடும். அதுதான்ப்பா.
0: என்ன அம்மாவுக்கு உடல் நலத்துக்கு சந்திர அம்மாக்கு?
1: நெஞ்சி வந்து உங்களுக்கு அடிச்சுக்கிச்சு, அந்த
0: என்னது
1: காட்டலை குழாய். நிறைய இருக்கு போகக்கூடிய மூச்சு குழாயில இருக்குல்ல, அதுல ஏதாவது புண்ணாயிடுச்சு, அதனால வந்து உங்களுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் இருந்தாலும் காட்டல இறங்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசிட்டு பாத்துட்டு இருந்தா செவ்வாழை கைன்னு போட்டு நானே அதுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு
0: வர இல்ல. பூசணிக்காயில சனி என்று வருது,
1: சனானின் கேட்டு
0: அதுல வருது. நீங்க சொல்லுங்க, நீல ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: நீ இந்த படத்துல நீ இந்த பாட்டா மன்னிப்பு என்ற இடத்துல வந்து நீ எங்கும் ஒரு பாடல் இருக்குமா, அது பாடல இருக்கும்.
0: மன்னிப்பா
1: பழைய பாடல்.
0: அப்படி இல்லாட்டி வேற பாட்டு நான் மாத்தி
1: போடுறேன்னா
0: அது கேட்டுட்டாங்க. அது நீ தூங்கும் நேரத்தில் அது கேட்டுட்டாங்க.
1: நீ எங்கே நான் அங்கே சின்ன தம்பி அந்த பாடல் நல்லா இருக்கும்.
0: நீ எங்கே அந்த பாடல எடுத்து வர்றேன்,
1: நல்லா இருக்கும். ஆமா, குஷ்பு பாடல பாட்டு வந்திருக்கு.
0: குஷ்பு குஷ்பு வந்தோடனே உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்தா?
1: நிறைய பாடல் இருக்கு ஞாபகம் வரும் கேட்டோடனே அதுக்கு ஞாபகம் வந்தது.
0: நல்லது நல்லது வீரமணி.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 1:07, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 11:38. நீ என்ற சொல்ல நீங்க பாடல் எடுத்து வர வேணும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149519 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டளைக்கு வர வேண்டும். நீ என்ற சொல்லு எங்கேயும் வரக்கூடியதாக நீங்கள் எடுத்து வரணும். இப்ப எனக்கு ஒரு நீ என்ற சொல்லு வராம போயிருச்சு. நீ என்ற வார்த்தை வருகிற சொல்லு எனக்கு வரவில்லை, இருந்தாலும் சரி ஒரு பாடலை எடுத்து வரலாம்.

செல்வகுமார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருல்ல, அதை நாங்க மறந்துட்டோம். கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டி இருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார். இது ஒரு கேள்வி. ஏன்னா இலை தேவைப்பட்டா அதுல ஒட்டலாம்னு கட்டி இருக்கிறாங்களோ தெரியல. அவர் கேட்டிருக்கிறது என்னன்னு தெரியல. நீங்களும் யோசிங்கோ, கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரத்தை கட்டுகிறார்கள்?

நேரம் சரியாக இப்பொழுது 1:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அதாவது கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டுகிறார்கள் என்று கேட்டிருக்கிறேன். இது எதுக்கு கத்தரிக்காய் போட்டிருக்காரு? வேற நான் என்ன கேட்டிருந்தேன், என்னோ ஒன்று கேட்டிருந்தேன் இல்ல, பாவம் செய்த காய் என்னன்னு கேட்டோம்னா கத்தரிக்காய் என்று சொல்லியிருக்கார் பெரியசாமி. ஏன் செல்வகுமார், செல்வகுமார் சரியா போட்டுக்கீங்க பாவக்காய், சரி இது பெரியசாமி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, பாவம் செய்த காய் கத்தரிக்காய் என்று போட்டிருக்கீங்க எதுக்கு? நீங்க வெட்டி சமைக்கிறதா இல்லையா கடகரண்ட? சரி, சந்தவாழ் மாமா போட்டிருக்கிறார், வாழை மரத்தை கட்டவில்லை ஏனென்றால் கீழே, ஓ கீழே விழுந்துடும் என்று கட்டி வச்சிருக்கிறாங்க. சூப்பர் மாமா, நீங்க தான் சரி கட்டிக்காரன், நீங்க சட்டியா சொல்லிட்டீங்க, நீங்க கட்டிக்காரன். சரி, இப்ப செல்வகுமார் வேற என்ன கேக்குறீங்க? 2 யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதுலே ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? பதில், அந்த யானை ரயிலில் ஏறிவிட்டோ. சரி, பதிலையும் வாய்ச்சிட்டேன்னா நீங்க பதிலண்டு செப்பரேட்டா போனோம். எங்க

இரண்டு யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு. அதுல ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை. ஏன்? அதுதான் கேள்வி. ஓ சார், சூப்பர், நல்ல காலம். அந்த நான் பதில அப்படியே வாய்ச்சிருப்பேன். நீங்க அப்படியே எழுதியிருந்தா நான் அப்படியே சின்ன பிள்ளமாய் வாய்ச்சி கொண்டே போயிருவேன். கேள்வி வந்து, ரெண்டு யானை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சு, ஒரு யானை ரயில்ல ஏறிட்டுது, மற்ற யானை ஏன் ஏறையில? இதுதான் கேள்வி. சரி, எங்கிருந்தெல்லாம் முடியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. கெட்டிக்கார என்ன மாதிரியே இருக்கீங்க நீங்க எல்லாரும். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். நீ வருதோ இல்லையோ இந்த பாட்டு வருது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் கேட்கலாம்.

யார் இந்த விசில ஒரு அடிச்சு காட்டுங்க பாக்கலாம். இத்தனை பேர் வந்து போறீங்க எல்லாரும், ஒரு ஜம் ஜம் வந்து மீசையெல்லாம் வச்சு திட ஹாத்திரமா எல்லாரும் வந்து பேசிட்டு போறீங்க. எத்தனை ஆண்கள் வந்து பேசிட்டு போறீங்க. கட்டிக்காரன்டா இத மாதிரி இப்படி விசில் அடிங்க பாக்கலாம். ராஜவேல் அடிச்சாலும் அடிப்பார், அது எனக்கு தெரியும். பரவாயில்ல, இப்ப ரெக்கார்ட்ல எல்லாம் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். எங்கே விசில மட்டும் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். யார் கட்டிக்காரன்டா இதே மாதிரி அடிக்கணும், இந்த விசில் மாதிரியே நீங்க அடிக்கணும் கட்டிக்காரன்டா பாக்கலாம்.

இந்த விசில கேட்டுக்கொண்டே தூங்கலாம். எனக்கு போய் தூக்கம் வருதுங்க, இனியாச்சியை முடிஞ்சு கொண்டு போய் தூங்கலான் இருக்கிறேன். அது மிக விரைவா வந்து விசில் அடிச்சு காட்டுங்க.

சந்தேகமாஜ் மாமா சரியான பதில சொல்லிட்டார். மாமா எங்கயோ நீங்களும் அந்த புத்தத்தை வந்து வாங்கி வச்சிருக்கீங்களோ மாமா? அங்கதான் நிறைய புத்த எல்லாரும் வாங்கி அடுக்கி வச்சிட்டீங்க போல இருக்கு. அது வழி அனுப்ப வந்த யானை என்று சொல்லி இருக்கிற. வணக்கம் எம்டிஆர் எஃப்எம். அந்த யானை வந்த பெரியசாமி, அது நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. நீங்களும் கெட்டிக்காரர் பெரியசாமி. பெரியசாமி நீங்க உங்க பாட்டு எழுது என்ன பெரியசாமி, நீ என்று தொடங்குற ஏதாவது ஒரு பாட்டு எழுதுங்க, நாளைக்கு உங்களுக்கு எடுத்து வரப்படும். எங்கேயும் அது மறக்காம எழுதி விடுங்க சரியா. இந்த கத்தரிக்காய் எழுதுங்க நீங்க என்னது, நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லல என்ன. சரி.

நேரம் சரியாக 11:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நீ என்ற சொல்லுக்கு 16 பேர் வந்திருக்கிறீங்க. என்னம் தேவர் சாதிக்கண்ணா, இவர்களை எல்லாம் நாங்களே நம்ம எழுதலாம். அந்த பெரிய சாமி ஒரு பாட்டு உங்களுக்காக நாங்கள் எடுத்து வரலாம், பதில் எல்லாம் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இனி நான் இந்த புத்தகத்தை மாத்தி வேற ஒரு புத்தகம் எடுத்து தான் உங்களுக்கு கொண்டு வர ஒண்ணும். சரி, அடிபட்ட காய்கறி எது? காயங்களோட இருக்கணும். அடிபட்ட காய்கறி வழிகாட்டும் காய் எது? அடிபட்ட காய் எது? காய்கறியில அடிபட்டது எது? அடிபட்டு மற்றது வழிகாட்டும் காய் எது? எங்க பாக்கலாம், கட்டில இணைஞ்சு சொல்லணும், அப்பதான் நல்ல. அல்லடி நான் தனியே பேசுறது போல இருக்கு. நான் இந்த பெயிண்ட் அடிக்கிற கதை கேட்ட மாதிரி தான் இருக்கு இப்ப கடைசியா. சரி, இன்னும் ஒரு யானை வந்து வேற ஊருக்கு போகுதுண்டு, யாரோ போட்டிருக்காங்க. அடுத்த யானை மற்ற ஊருக்கு போகுதுண்டு. இன்னொரு யானை வந்து வேற ஊருக்கு செல்ல வேண்டிய யானை, அதனால அது ஒரு யானை ஒரு ட்ரெயின்ல போகுது, மற்ற யானை அடுத்த ட்ரெயினுக்கு நிக்குது. பாருங்க எப்படி எல்லாம். அப்படிதான், அதுதான் பதில் என்று செல்வகுமார் சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையான பதில் அது வழியனப்ப வந்தது என்றும் சொல்லலாம். சரி, எங்கே நண்பர்களும் நீங்கள் நான் கேட்ட கேள்வி, அடிபட்ட காய்கறி எது? அது எந்த எந்த காயை சொல்லலாம் என்று சொல்லுங்க. மற்றது வழிகாட்டும் காய் எது? வெஜிடபிள் எது என்று அதையும் சொல்லுங்க. ஒரு பாடலை கேட்கலாம், பார்க்கலாம் இந்த பாடல் எதென்று.

நேரம் சரியாக 11:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். என்ன 2 நிமிடங்கள் இருக்குது உங்களுக்கு இந்திய இலங்கை நேரப்படி சரியா 12 மணி ஆகிறதுக்கு. கனடிய நேரம் சரியாக 1:27. இன்னும் ஒரு நீ கேட்கலாமா பாட்டு அழைத்து நீங்களா? எங்களுடைய மாமா சொல்லியிருக்கிற ரூட் காட்டுறது வந்து பீட் ரூட். செல்வகுமார் நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர். கெட்டிக்காரங்கள் நீங்கள் எல்லாரும் கெட்டிக்காரங்க. இந்த இந்த ஸ்கூல்ல படிச்சு படிச்சு எல்லாம் கெட்டித்தனமா வந்துட்டீங்க. சரி, அடிபட்ட காய எதுன்னு கேட்டேன், அதை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. பாருங்க, அடிபட்ட காயை கண்டுபிடிச்சோன்னு வாங்க. எங்கே வேற இன்னொரு சொல் எடுத்துக்கலாம், இன்னொரு அடிபட்ட காய். அடிபட்ட காய் தேங்காயா? என்ன செல்வகுமார் அது? அடிபட்ட காய் எது? தேங்காய். எதுக்கு அந்த நீங்க கோயில்ல எல்லா இடமும் நீங்க சிதறு தேங்காய் அடிக்கிறதால நீங்க அப்படி சொல்றீங்களா? அடிபட்ட காய் என்று. ஆஹா, சரி, இல்ல அது சரியான பதில் இல்ல. அடிபட்ட காயை கொண்டு வாங்க கெதியா. சரி, இன்னும் ஒரு பாடல் எடுத்து வர போறேன். இப்ப வேற ஒரு சொல்லையும் உங்களுக்கு கண்டுபிடித்து கொண்டு வர்றதுக்கு. சரி, பாடலை முதல்ல கேட்கலாம், கேட்போம்.

0: என்ன மணிகண்டன், அடிபட்ட காய் கத்தரிக்காயன்னு போட்டிருக்கீங்க, என்ன நடந்தது? அடிபட்ட காய் தேங்காய், கத்தரிக்காய். கத்தரிக்காய் என்ன? ஆ, நீங்க இந்த கண்டெல்லாம் அடிபட்டு இருக்குமே, அதை நினைச்சு உண்மையாவே அப்படி சொல்றீங்களா? இது கடி கேள்வி. அடிபட்ட காய் என்ன காய்?
1: சென்றாயோ இப்போது வந்தாயோ சொல்லா.

அது சரி செல்வகுமார், ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து வச்சா என்னன்னு கேட்டா நாலு ரெண்டு போட்டுக்கீங்க. நீங்க நீங்க சரியான, அதாவது சரியான ரூட்ல போறீங்க கெட்டிக்காரன். நீங்க அந்த படிச்ச படிப்பு அப்படியே மாத்தாமலே நீங்க சொல்றீங்க ரெண்டையும் ரெண்டையும், அது டூ பிளஸ் டூ ஃபோர் ரெண்டு போட்டுட்டீங்க. சரி, மணிகண்டன் அடிபட்ட வண்டிக்காய் அடிபட்ட காயம், வண்டிக்காய் வெட்டி வெட்டி வரும் இல்லை, அதனால் தான் பதில் சரியாக சரியா வெட்டி வெட்டி வரும். வண்டிக்காய் வெட்டி வெட்டி வருமா? எங்க வெட்டி வெட்டி வரும்? நீங்க தான் உடைச்சு உடைச்சு பாக்குறது முத்தலாண்டு, அது முழுசா தான் இங்க வருது. சரி பெரியசாமி, நீங்க சரியா சொல்லிங்க, ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்தா இருபத்தி ரெண்டு வரும். ரெண்டு ரெண்டு ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சா பெரியசாமி, நீங்க கெட்டிக்காரன் பாத்தீங்களா. செல்வகுமார், நீங்க இன்னும் உங்களோட வாத்தியார் சொல்லி கொடுத்ததை மறக்காம வச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம் கெட்டிக்காரன்.

0: மாமா எதுக்கு மாமா கணக்கு வரமண்டு போட்டிருக்கீங்க? எதுக்கு எதுக்கு கணக்கு வரும், என்ன வரமன்றதுக்கு கணக்கு வரமண்டு போட்டிருக்கீங்க? 22 வரும், ரெண்டையும் பக்கத்துல சேர்த்து வச்சா அவர் சரியா போட்டிருக்கார். சரி, எங்களுடைய வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா சொல்லுங்க. அண்ணா
1: ஒரு மூணு பாட்டு கொண்டு வந்திருக்கேன்,
0: இங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: இந்த பாட்டு ரெண்டு பேர் ரெண்டு டீம் சுசில பாட்டு. நீ அன்பே நீதானா, அது ஒண்ணு. இன்னும் வந்து நீதானே எந்த பொன் வசந்தம் புதுராஜ வாக்கே நாளை உன் சொந்தம், அது கார்த்திக் படம். அது இன்னும் வந்து பழைய பாட்டு பிபிஎஸ் ஜானகி. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ போ வா வா வா, நீ வாழும் இடமெல்லாம் நானும் வருவேன். அருமையா பாட்டு. ஜெமினிதேசன் படம் தெரியும், ஜோடி ஆத்தர ஜெயிக்காவா இல்லன்னா யாரும் தெரியல, பட் நல்ல பாட்டு எல்லாமே.
0: அதுதான் கேட்டுட்டே, அதாவது காயப்பட்ட காய் எது என்று கேட்டிருந்தேன். மற்றது மலை மீது, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாதது, அது என்ன? இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க.
1: மலை மீது ஏறும் இறங்குமா?
0: மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மற்றது வந்து காயப்பட்ட காய் எது என்றதை நீங்க சொல்லணும். அத
1: கண்டுபிடிச்சாங்க,
0: பெருங்காயம் காய வச்சிருக்கும் இல்ல, அது பவுடரா? இது காயா இருக்கு, கண்டுபிடிச்சிடுவாங்கண்ணா.
1: மீண்டும்
0: சரி, இந்த பாடலை கேட்கலாம்.

ஆண்டன் அது என்ன என்ன காரணம் அது? அது அதாவது மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, அதுக்கு விடை ரேப் கார். மணியன் ரேப் கார் என்று போட்டிருக்கீங்க, அது என்ன கார்? அப்படி ஏதோ கேபிள் காரை சொல்றீங்களா? என்னன்னு தெரியல, பார்க்கலாம்.

நேரம் சரியாக 12:09. அன்பு உறவுகள் இணைந்து கொண்டால் பாடலை என்னவென்று கேட்டுட்டு நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீ என்ற சொல்ல எடுத்து நீங்கள் பாடல்கள் எடுத்து வர வேண்டும். இப்பொழுதே மணிகண்டன் உங்களுக்கு ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வருகிறோம். இங்கே மலை மீது ஏறி இறங்கும் விடை காற்று இல்லை பெரியசாமி, நீங்க என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. காற்று தான் எல்லா இடமும் போய் வருதே. மலை மீது ஏறி இறங்கும் எங்கே ஆனால் அசையாது, அது என்ன என்று கேட்டிருந்தேன். எங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடல்ல இந்த நீ வருதா என்றதுதான் கேள்வி.

சரி, பார்க்கலாம். அது நீ என்ற சொல்ல அதில் வருதா என்றது தான் ஒரு கேள்வி. சரி, பாடலை எடுத்து வரலாம். ஆனால் சோக பாட்டாக இருக்கே, கொஞ்சம் சந்தோஷமாக நாங்கள் போய்கொண்டிருந்தோம்ல, அதனால் சோகத்தை எடுத்து வராமல் இருக்க வேண்டும். சரி, ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம். இதையும் இதுவும் ஒரு நல்ல பாடல், கேட்போம்.

எப்படி எங்களுக்கு பாசகி பிரச்சனை இல்ல, நீ வந்தா சரி பாத்தீங்களா. அடடா இத கொண்டு வந்தா இந்த இந்த சாங் எதுக்கு, நீங்க எனக்கு வேற ஒரு பாட்டு தாங்கன்னு வந்துருவாங்க. சரி நாங்க நீல போடா, சரியா நீ என்ற சொல்லல போடா. அது மலையாளத்துல பாடுதுங்க. நீ நீ என்று கண்ட உடனே எடுத்து வந்துட்டனா அது மலையாளத்துல போகுது. அது மலையாள திரைப்பட பாடல்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணாவை சந்திச்செல்லாம். நீண்ட நாட்களா கிருஷ்ணாவை காற்றலையில காணல. வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம் மீரா.
0: எப்படி இருக்கிறீங்க நீங்க கிருஷ்ணா? வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம்.
0: இப்பதான் கேக்குது. எப்படி இருக்கிறீங்க
1: நீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம். கொரோனா வைரஸுக்கு தான் பயந்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன மாதிரி சிரிக்கிறீங்க நீங்க? அது எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு விடயம். எல்லாருக்கும் தெரியல. அதை பார்க்கும்
1: அதோட கதையே இங்க இப்ப அஞ்சு பாடசாலைக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க.
0: மூடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு பாடசாலை
1: முடியும் போல இருக்குது.
0: நாங்க போறதுக்கு இடையில நாங்க சிரிச்சு எல்லாம் பாட்டு
1: கேட்டுப்போம். போயிருவோம்
0: இல்ல எங்களை கடைசி ஆசை சிரிச்சு நல்லா பாட்டு எல்லாம் கேட்டு ஹாய் ஆண்டு இருப்போம்.
1: சாப்பிட்டு
0: ஆனா உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கிறது என்னடா, அந்த சைனாவில கணவர் மேர் கொண்டை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அவர்கள் இந்த போன்லதான் அழுது அழுது பேசுகிறார்கள். என்ன இப்ப
1: என்ன
0: அந்த கப்பல் எல்லாம் எத்தனை காசு கொடுத்து எவ்வளவு செல்வம் படைத்தவர்கள் அதுல குரூஸ்ல போயிருப்பார்கள் சுத்தி வர்றதுக்கு. அவர்களுக்கு ஜெயில் வாழ்க்கை போல வந்து இப்ப மெடிசன் எல்லாம் சில நேரம் கிடைக்க முடியாது. மெடிசினை வாங்கவும் தங்களுக்கு பயமா இருக்குது என்று சொல்லுகிறார்கள். கொண்டு வர மெடிசினை வாங்குறதுக்கு கதவு தர. அப்ப அவர்கள ஒரு ஜெயில் வாழ்க்கை போல அவர்களுக்கு ஆகிட்டது. மற்றது இன்னும் உண்டு. சைனாவில பிரிச்சு வைக்கும் போது கணவர் சாக போறார், அதே மாதிரி மனைவி சாக போறார். அந்த சாகும் அளவும் அந்த போன்ல கதைக்கிறாங்க பாருங்க கடைசி இதுகள் எல்லாம். அப்ப அது ரொம்ப கவலையா இருக்குது. நாங்க சிரிச்சதுக்கு என்ன, நாங்க சும்மா நேர்கள்
1: கவலை இல்ல. சரியான கவலையை விட அது இன்னும் மடங்கு கூட என்ன சிறார் புள்ளம்பு தாப்பம் பிரம்பு.
0: மற்றது இன்னும் ஒரு விடயம், அவர்கள் வைத்திருந்த எல்லா பொருளும் அவர்கள் டிஸ்ட்ராய் அப்படியே கொண்டு எடுக்கிறார்கள். அது காசா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அது அவர்கள் கைப்பட்ட எல்லாம் அதை டிஸ்ட்ராய் பண்ற. அது ஒரு கப்பல் இல்ல, ஒரு ஒரு இடத்துல நிக்குது. இப்ப ஒன்றும் ஒன்று வந்து ஹோங்கோங்ல 3700 பேரோட, ஒன்று வந்து 2500 பேர், இன்னொன்று 1000 இப்படி. அந்த கப்பல் எல்லாத்திலயும் இப்ப கூடிக்கொண்டு வருங்க. இப்ப 36 பேர் கிட்ட அந்த டயமண்ட் பிரின்ஸ்ல அந்த நோய் பரவி வந்திருக்கிறது. அதுல செத்து இருக்கிறார்கள் வந்து.
1: அது வந்து நிறைய ரகசியங்கள் எல்லாம் முதலாம் முடிஞ்ச அப்புறம் வராத செய்திகள் திரும்ப வரும்
0: சொல்லுவாரு. ஆனா இப்ப கனடாவில அங்க அதாவது அந்த சிட்டியில அங்க இருக்கிறவர்களை பிளைட் கொண்டு இழுக்கிறார்கள். கொண்டு அவர்கள் வன்கூவர் மற்றது யூகர் என்ற ஒரு இடத்துல கொண்டு அந்த பேஸ்ல கொண்டு அவர்களை 14 மேல வச்சு எல்லாம் பார்த்து தான் விடுறதுக்கு இருக்கிறார்கள். கொண்டு வந்த இப்ப 2 பிளைட் வந்துடுச்சு இங்க. ஒன்று வந்து 186 பேர்கிட்ட, ஒன்று வந்து 135 பேரோ, ஒன்று 2 பிளைட்ஸ் அப்படி. அந்த அது வந்து இந்த நியூஸ் எல்லாம் நாங்க பாக்காததால எங்களுக்கு தெரிகிறது இல்ல. அப்ப நாங்க உண்மையா சிரிச்சு கதைக்கிறோம். இப்ப இங்க வந்து நீங்க பாருங்க, ஒன்டாரியோல ரெண்டு பேருக்கு வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும்னு சொல்லினோம். ஆனா சிலதுல ஒளிச்சு போடுவேனாம் ஆக்கள். மக்கள் உலாமாம இப்பவே கடையில ஆக்களை காண இல்ல, வியாபாரங்கள் எல்லாம் குறைவு உண்மையிலே. இப்ப பாருங்க சைனாவில இருந்து ஃபுல் ப்ரொடக்டும் சைனாவோட தான் எல்லாம்
1: நின்றா.
0: இங்க கடைகள்ல இருக்கிற பொருட்களை கூட எல்லாரும் வாங்க, எல்லாரும் அதுதானே பாக்குறேன். இப்ப இங்க மேட் இன் என்னன்னு தானே பாக்குறாங்க. இப்ப முந்தி வந்து ஒரு நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு போய்க்கு அவனை விழுத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்பு போதும். என்னென்றால் இந்த வைரஸ் வந்து அது எங்கேயும் யாரும் எப்பவும் இப்ப இந்தியாவிலும் சில நேரம் ஒரு ரெண்டு பேருக்கு அங்க இருந்து வந்து விட்டா அதை ஆரம்பித்து விடும், அது சொல்ல முடியாத ஒன்று. ஆனா அவர்கள் அந்த இது மட்டும் இன்னும் காட்டவில்லை. அதாவது எத்தனையோ பேர் செத்து கொண்டு போகிறார்கள், ஆயிரத்துக்கு மேல செத்து விட்டார்கள். 40,000 வந்துருச்சு இப்ப வருத்தம் உள்ளவர்கள். ஆனா ஒரு ஒரு நாளைக்கு 100 பேருக்கிட்ட சாகிறார்கள்ன்றது அந்த கணக்கு வீதம் சொல்லுறார்கள். ஆனா அந்த செத்தவர்களை என்ன செய்கிறார்கள் என்று மட்டும் இன்னும் காட்டுறேன். நானும் எல்லா நியூஸையும் துளாவி துளாவி பாக்குறேன், நித்திரை இல்லாம தேடுறேன். என்ன அந்த பொடிய எடுத்துக்கணும், அதை நல்ல பிளாஸ்டிக் இதுல போட்டு எல்லாம் இதை கொண்டு போறாங்க. ஆனா எங்க என்ன எப்படி டிஸ்ட்ராய் பண்றாங்க, மண்ணுக்குள்ள தாக்க முடியாது அது கடைசி மட்டும்.
1: முன்னாள் வந்த செய்தியில வந்துச்சு புகை வர வெளியில வருதுண்டு. நான் நினைக்கிறேன் வந்து கரைக்கப்படுறாள், அமிலம் இருக்கிற அமிலத்தை ஊத்தி கரைக்கப்படுற அப்படி ஆக்களை வந்து அப்படி கரைக்கிறாரு.
0: இல்ல அசிட் அப்படி ஏதும் போட்டு அல்லாட்டி
1: அமிலம் எலும் எலும்போட உருவாக்க முடியாது
0: மட்டும் எரிச்சால் தான் எதுவும் இல்லாம போகும், அதுவும் சொல்ல முடியாது. ஏண்டா எரிச்சதும்
1: எரிஞ்சாலும் அது வாழும், அதுவும் சரி அதுவும் கூடாது தானே. மேல மலையில மழையில திரும்ப வந்தது தான் கீழே வருது.
0: ஆயிரத்துக்கு மேல இப்ப இறந்து விட 1170 மேல இறந்திருக்கிறார்கள். இந்த
1: அது வந்து வெளியான செய்தி, அது வந்து இப்ப கவர்மெண்ட் சைனா கவர்மெண்டும் சீனா கவர்மெண்டும் வந்து அறிவிக்கணும் அறிவிக்கலையே தொகை வந்து 1000 அது
0: இல்ல.
1: இன்னொன்று
0: சரியான அமௌண்ட் சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா, மக்கள் அதாவது உலக நாடெங்கும் பயந்து விடுவார்கள் என்ற ஒரு இதோடு தான் அவர்கள் சைனாவும் சொல்ல மாட்டார்கள்
1: நிலவரங்கள். அங்க வந்து யுத்தகலம் தான் இருக்கு, யுத்த நடக்கை வந்து யுத்த நடக்கை மட்டும் அங்க உள்ள நடக்குது. இதுவும் வந்து வந்து பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில உள்ள என்ன நடக்குது இந்த ஆஸ்பத்திரிக்கு தெரியாது, ஏன்னா போகல அதெல்லாம் கட்டுப்பாடு.
0: நிச்சயம். இப்ப அந்த அந்த அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் முதல் இருந்தது அதுக்குள்ள நோய்வாய்ப்பட்டவர்கள் எடுக்க மாட்டேன்றார்கள். ஏன் அங்க இருக்கிற நோய் அப்ப அதை எடுக்க சொல்லி எல்லாம் போராட்டங்கள் செய்து இப்ப பிள்ளை ஒன்றுக்கு ஒரு கேன்சர் அப்படி என்று சொல்லி அதை காட்டு. ஆனா இந்த வருத்தம் இல்லை, இந்த ஒரு மாதிரி அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் ஒவ்வொரு தர அந்த ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்படுகிறது செக்அப்புக்கு பிறகு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாருங்க, இப்ப நாங்க என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம்டா, இப்ப நான் எந்த நினைப்பேன்னா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன். இது ஒரு நல்ல நாடு, எங்கட ஊரண்டாலும் கொஞ்சம் பயப்படலாம். உடனே 911 அடிச்சா என்ன டக்குன்னு என்ன கொண்டு போவாங்க காப்பாற்றுவாங்கன்னு. சரியா, இப்படியான நிலையா கொண்டு போக மாட்டாங்க காப்பாற்றவும் மாட்டாங்க.
1: மிக
0: விரைவாக போகிறது, மிக விரைவாக ஒருத்தரை கொள்கிறது அது.
1: உணவு பழக்கம் சொன்னாலும் உணவு பழக்கமா இருந்தால் எனக்கு டாக்டர் சொன்னார் வந்து உணவு பழக்கமா இருந்தால் இது வந்து மருந்து விழாவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க
0: கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமா
1: இது உணவால வரையில் டாக்டர் சொன்னாரு
0: வித்தியாசம் வித்தியாசம் சொல்லுகிறாரு. வவ்வால பாம்பு ஒழுங்கி பாம்பு இவர்கள் சாப்பிட்டது என்று சொன்னா ஒருதருக்கு வந்துதான் அது அங்கால போயிருக்கேன். இதெல்லாம் எல்லாம் அவனுக்கு தான் வெளிச்சம். எல்லா உணவும் அவர்கள் எப்பயோ இருந்து சாப்பிடுகிறார்கள் எல்லாரும் திடகாத்திரமான மனிதர்கள் எல்லாரும் அது பாக்க போனா ஒரு
1: இன்னமொன்று
0: விடயம் எதியோப்பியா பக்கம் எல்லாம் ஜோதிச்சு பாருங்க அங்க இருக்கிற மக்களை இப்படி ஒரு நோய் வந்தா என்ன நடக்கும்.
1: உடனே
0: இப்பவே அவன் கடவுள் பாருங்க எப்படி எப்படி எல்லாம் ஒரு விடயங்களை கொடுக்கறது இல்லையா எல்லாத்தையும் கொடுத்து பாக்குறது.
1: உங்களோட
0: லண்டன்ல எல்லாம் சிலர் வந்து பஸ்ல போய் வர்றது ஒரு ஏஜுக்கு அப்புறமும் ஃப்ரீயான்னு சொல்லி பஸ்ல தான் போய் வருவார்கள் இல்லையா.
1: ஏஜுக்கு அப்புறம்னா இங்க வந்து இது
0: சொல்லுங்க பென்ஷன் வாங்குறவர்களுக்கு ஃப்ரீ அங்க பஸ்ல. அதனால இவர்கள் காரம் ஓடுறது இல்ல எல்லாம் பக்கமா வச்சுட்டு பஸ்ல தான் போய் வர்றது. ஆனா
1: இப்பதான் சிட்டிக்கு போறாள் டவுனுக்கு போறாள் காரை எடுத்துக்கொண்டே பக்கமான இடத்துல வந்து கொண்டா விட்டுட்டு திரும்ப வசத்து போகுது.
0: அப்படித்தான் செய்வார்கள். வீட்டிலையும் காரை எடுக்காம வைத்ததெல்லாம் இப்ப காரெல்லாம் போறேன் ஏன்னா பஸ்ல போனால் வேற யாருக்கும் இருந்தால் தங்களுக்கு தொத்தீரம் இப்ப தங்கட சொந்த கார்ல மட்டும் போய் வர்றாரு. எப்படி பாத்தீங்கன்னா
1: கட்டாயம் எல்லாருக்கும் எனக்கும் பயமா இருக்கும் நாங்களும் வந்து பப்ளிக் அதிகாரு அதே மாதிரி புள்ளிகள் அப்படி எல்லாரும் மனைவி வீட்டுல இருந்தாலும் கடையோட இருந்தா கடையிலையும் வந்து காசுலயும்
0: மக்களிடம் அங்க வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப எனக்கே பயமா இருக்கு உங்களோட விவசாயம் நீங்க ஒரு பக்கத்தால
1: வைரஸ்
0: சரி நீ என்று சொல்லு வர மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமா.
1: நீ
0: வரணும்
1: பாட்டா இந்த பாட்டை எப்படி வந்து பாப்போமே
0: பாப்போம்
1: பாருங்க கேட்டுமா
0: இல்ல சொல்லுங்க
1: நீ என்று முதல் வரணுமா
0: இல்ல இல்ல கடைசியில நடுவுக்குள்ள எல்லாம் வரலாம் உங்களை தளர்த்தி விட்டுருக்கிறேன்.
1: தாசாத்தி நீ வாழணும்
0: நல்ல பாட்டு
1: அது
0: இந்த ராசாத்தி யாருக்கும் இன்னும் காண இல்ல கண்டிருந்தப்ப எப்பயும் வாங்கி கேட்டிருப்பாங்க எல்லாரும் ராசாத்திய
1: கொண்டாண்டு
0: இந்த ராசாத்தி உங்களுக்காக இருந்திருக்க பாக்க
1: நல்ல பாட்டு நல்ல
0: மனைவிக்கு பேர் என்ன
1: உமா
0: உமா. அப்ப எதுக்கு எதுக்கு நீங்க கலவா மெல்ல அவங்க கேட்காம கேட்டிருக்கீங்க நான் அதை உங்களோட பேரை சொல்லி எடுத்து வரேன். என்ன யார் அந்த ராசாத்தி என்று கேட்டு சண்டை பிடிச்சாலும் பிடிப்பான்
1: அமெரிக்க இந்த பாட்டு கேட்ட என்ன பாட்டு சொன்னீங்க அமுதா ஆண்டுக்கு
0: அன்பி அமுதா
1: அந்த பாட்டுக்கு நாங்க நம்பி காண்டி இந்த பாட்டு பாருங்க நீ எழுங்க இந்த பாட்டு போயிட்டு கேட்டுனா மை கேட்டு சொன்னா அமுதா அவங்க பக்கம்தான் நீங்க இருக்கிற போய் பாத்துக்குவாங்க உடைய பாட்டுல இருக்கீங்க காரப்பட்டு போறீங்கன்னா பயனைக்கு மயிலானே தங்கச்சி பேர் அப்படி
0: பெருந்தன்மை அதாவது பெரிய தாராள மனசு கூட மனைவி பாருங்க, 15 கிலோமீட்டர் வரை போய் பாத்துட்டு வாங்கலன்னு எதுக்கு இதுல போய் பாத்துக்கங்க. சூப்பர்,
1: சந்தோஷங்கள்
0: நிச்சயம் உண்மைதான். நல்லது கிருஷ்ணா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: நேரம் சரியாக 1:58, இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 12:28. என்ன சந்தன ராஜ்மாமா, நீங்க இணைஞ்சாதான் இனி ராணி அம்மா பேசி அவருக்கு என்ன பாட்டு கேட்டு வந்துட்டு நாங்க நிகழ்ச்சி. எங்க பெரியசாமி என்ன எழுதி கொண்டிருக்கீங்க பாக்கலாம். படம் பாஷா, அது நீங்க பாட்டு கேட்டிருக்கீங்களா அக்கம்மா? நீ நடந்தால் நீ நடந்தால் நடை அழகு, அது அது வந்து ஒரு யாரோ கேட்டுட்டாங்க பெரியசாமி. வேற ஒரு பாட்டு உங்களுக்காக வேணுமெண்டா எடுத்து வரணும், எம்டிஆர் எஃப்எம் பாஷா. அந்த பாடல் கேட்டிருக்கிறார்கள், நான் வேற ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: சீதா, சீதா, சீதா,
1: சீதா அழுகிறா. சரி, இப்ப அடுத்தது நாங்கள் கிருஷ்ணாவுடைய பாடலை கொடுக்கலாம். ஏனென்றால் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இந்த பாடல்களை அந்த நேரம் கிருஷ்ணா தூங்கும் நேரம் அவருக்கு கடைசி மட்டும் கேட்க மாட்டார். அதனால நாங்க இந்த பாடலை அவருடைய பாடலை இப்பொழுதே கொடுத்து விடலாம்.

இவளது பெரியசாமி தூக்கத்துக்கு போய் போக போறேன்னு சொல்லிக்கிறீங்கள். உங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். நன்றாக நீங்கள் போய் தூங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 நான் சற்று இப்பொழுது உங்களுடைய நேரம் செய்ய 12:40 ஒரு மணிக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இணைபவர்கள் இணைந்து விட வேண்டும். இது உண்மை அல்ல, இது பொய்யல்ல, உண்மையல்ல, இல்ல பொய்யல்ல, உண்மையிலேயே நான்

0: வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் மாமா. காற்றில் இணைஞ்சு கொள்ளும் அன்பு உறவு மாமி. வணக்கம் மாமா அல்லது மாமி.
1: வணக்கம் வணக்கம்.
0: இது மாமா. வணக்கம் மாமா.
1: மாமி இல்ல, மாமி
0: மாமி
1: இனிதான்
0: நல்லா இருக்கு மாமா. உங்களுக்கு ஒரு தீவிரவாதி இந்த படம் அனுப்பியிருந்தேங்க பாத்தீங்களா? இல்ல தீவிரவாதி இல்ல, அதுல அகப்பட்டு இருக்கிறவர், அவரை எப்படி காப்பாற்றலாம் என்றதுதான் இப்ப நாங்க நினைச்சு தானே தப்பி வந்துட்டேன்.
1: அவ்வளவுதான்,
0: அவர் தப்பிச்சிருவாரு, அவரை நாங்க தப்ப வைக்க தேவையில்லை, அவர் தப்பி வந்துருவார். பாருங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்க சொன்னார், அந்த பாட்டெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லையான்னு. அவருக்கு கண்டுபிடிக்க நான் போச்சு மாமா, அந்த நீ காட்டினான் அந்த பாட்டு தனக்கு விருப்பம் இல்லையா? மாமாட நீ பாட்டு என்ன இன்றைக்கு? நீ என்ன
1: பாட்டு?
0: எல்லா பாட்டும்
1: மகாலட்சுமி போடுங்க.
0: சன் ஆஃப் மகாலட்சுமியில இருந்து பாட்டு. மாமா அந்த தொலைபேசிக்கு வந்தா அப்படித்தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு நெட்வொர்க் மாமா மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும். நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வாங்க மாமா. சிலவள அந்த தொலைபேசி இலக்கம் அப்படி எங்களுக்கு ரமேஷ் கலை நீங்க அடிச்சிருக்கீங்க, கால் பண்ணிருக்கீங்க காட்டிலைக்கு வர. அது அந்த தொலைபேசி என்றதுனால நான் கவனிக்காமல் விட்டு விட்டேன். சரி, நீங்க இப்ப தூங்கிருப்பீங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். சன் ஆஃப் மகாலட்சுமியில மாமா பாட்டு சொல்லாமலே போயிட்டேன். மாமா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க சன் ஆஃப் மகாலட்சுமியில. சரி, பாடலை எடுத்து வர நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.

0: வணக்கம் வணக்கம்மா,
1: எப்படி இருக்கீங்க?
0: இவ்வளவு நேரமா
1: போட்டிருந்தேன், பிஸி
0: பிஸின்னு வந்து கொண்டே இருந்தது. சரி, இறுதியாக ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தேன், டக் என்று உடனே எடுத்து விட்டீர்கள்.
1: என்ன பாட்டு சொல்லுங்க? நீல நீல எங்க பாக்கலாம். நடுவுல வரலாம், கடைசியில வரலாம், நீ என்ற வார்த்தைகள் வரலாம்.
0: எல்லாரும் பாட்டு, ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு,
1: எங்க
0: அது கேட்டு ரொம்ப நாளாச்சு அந்த பாட்டு.
1: எங்க
0: நீ என்பது என்ன?
1: ஓ சூப்பர்.
0: அது என்ன கேட்டாங்களா?
1: இல்ல, யாரும் கேட்கல.
0: அது படம் பேர் படம் பேர் மறந்துட்டேன்.
1: சந்தனராஜ் மாமா நிக்கிற, அவரு வணக்கம் சொல்லுங்க மாமாக்கு.
0: வணக்கம் வணக்கம் நண்பரே.
2: வணக்கம் வணக்கம் சார், எப்படி
0: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன் சார்.
0: நேற்று எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, உங்க துணை எல்லாம் பேசல கேட்டுதான் இருக்கேன்.
2: செல்வகுமார் பூமி போயிடுச்சு
0: கடையில.
1: உங்களோட செல்லும் தூங்க போது பாருங்க மாமா.
2: போட்டுதான்
1: என்ன பாட்டு சொல்லுங்க?
0: நீ நீ நித்தால் நீ இறங்கெல்லாம் வர
1: வேண்டும்.
0: நீ நித்தால் அந்த பாட்டு வந்தது. நீ எங்கே என் நினைவுகள்
1: வந்துட்டோம். அது
0: நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். போ போ போ.
1: ஆமா, நீங்க அந்த காலத்திலேயே நிக்கிறீங்க.
0: புது பாடலாம்.
1: நன்றி நன்றி விஜயகுமார், நன்றி
3: என்ன.
1: உடனே ஸ்கூலுக்கு போயிட்டீங்க? நான் அன்பா வீட்டுல கூப்பிடுறது போல கூப்பிட்டேன் ராணியம்மா. அது ஸ்கூல்ல இருந்தா இப்படி எல்லாம்
3: கூப்பிடுறேன்
1: ராணி. என்ன உள்ளேனம்மா என்று சொல்லுவேன். வீட்டிலேயா ராணியம்மா? ராணியம்மா
3: அப்படின்னு சொன்ன.
1: சரி, சாப்பிட்டீங்களா நீங்க? ராணியம்மா
3: சாப்பிட்டமா? சாப்பிட்டமா?
1: மாமா சாப்பிட்டா? ரெண்டு கேது சோகமா இருக்கிறமா இருக்கு மாமா.
3: மாமாவா? மாமா சோகமா இல்ல,
1: அப்ப
3: தூக்கமா இருக்காங்க. தூக்கமா இருக்காங்க.
1: சூப்பர்.
3: வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்னடா மாமா சோகமா இருக்காங்களேன்னு நீங்க ஒண்ணு ஃபீல்
1: பண்ணுங்க. மாமா இவ நக்கல் அடிக்கிறா, மாமா நக்கல் அடிக்கிறா பாருங்க மாமா. நீங்க ஒண்ணு சோகமா இருக்காதீங்க, அவர் மாமா ஒண்ணு சோகமில்ல, தூக்கமா இருக்கிறாரு. மாமா ஏதோ துக்கமா இருக்காரு, நீங்க தூக்கம் வந்து தெரியுது. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு பாக்கலாம் ராணியம்மா? அந்த பாட்டு உடனே எடுத்து வரணும்ல, அதானா? அங்க சொல்லுங்க. நீல குயில்கள் அது என்ன? நீ என்று வரும்,
3: நீ வருது இல்ல,
1: எங்க நீ என்று சொல்லிட்டு வர. நீல ஒண்ணு நீங்க சொல்றீங்க,
3: அதுல முதல்ல நீல
1: அது நீனா வர்றது, எழுத்து வர்றது இருக்கட்டும், எனக்கு நீ என்று சொல்லிட்டு வரணும்.
3: சொல்லி பாருங்க ஒரு நேரம், நீனு வராம அந்த லேக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
1: மாமா மாமா இந்த குழந்தைய திருத்த முடியாம நீ
3: நீராக்கா
1: சொல்லுங்க,
3: நீங்க நீலன்னு சொல்லுங்க எழுதிட்டு அந்த நீய விட்டுட்டு மட்டும் சொல்லி போறதுக்கு அர்த்தமே இருக்காது, அந்த நீ சேர்த்தாதான் அர்த்தம் வரும்.
1: ஓ அட நான் இத படிக்க விட்டுட்டேன், நான் இத படிக்க விட்டுட்டேனே, அதான் இப்ப பிள்ளையா போச்சு. எனக்கு பிரிக்க தெரியாது, நீளத்துல இருந்து நீய பிரிக்க முடியாது, எனக்கு பிரிக்க தெரியாது. நீங்க பிரிச்ச நீ தாங்க, நீங்க பிரிச்ச நீங்க பிரிச்ச நீளம் தாங்க, எனக்கு அந்த நீய பிரிக்க தெரியாது. எனக்கு
3: என்னண்ட
1: எப்படி பிரிக்க, சரி சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு இந்த பாட்டு தரட்டா, உங்களுக்கு இந்த பாட்டு, காதல் நீதானா காதல் நீதானா அந்த பாட்டு.
3: சரி அது தாங்க, இல்லன்னா யார் நான் யார் அந்த பாட்டு தாங்க.
1: அது நீங்க என்ன பேசுற மாதிரி இருக்க, யார் யார் யார் நீ யார் நான் யார் நீங்க பேசுற மாதிரி இருக்க, காதலோட இல்ல ஒரு பாட்டு தானே தப்பினேன் புழைச்சேனப்பா, ஆ பாட்டு எடுத்து
3: வரட்டா
1: லியோ தாத்தாக்கு என்ன பாட்டு சொல்லுங்க, லியோ தாத்தாக்கு நீ நல்லா இருக்கணும், லியோ தாத்தாட அது சூப்பர் பாட்டு. நீ நல்லா இருக்கணும், நீ
3: நல்லா
1: இருக்கணும், நல்லா இருக்கணும். சிந்திச்சு பாருங்க, நீ என்று வேற பாட்டு ஏதாவது இருக்கண்டு இடையில எல்லாம் வரலாம் இல்ல, நீ கடவுளே ஒன்றுமே தெரியக்கூடாது அதுக்கு, அப்பதான் ஒரு பாட்டோட முடிக்கலாம்.
3: சொன்னது
1: நீதான பாடலை நாங்க ராணி அம்மாக்காக அந்த பாட்டை நாங்க எடுத்து வந்திருந்தோம், இப்ப சரியா
3: ராணி அம்மாவுக்கு
1: உங்களுக்கு தான் முதலே எடுத்து வந்துட்டு இப்ப உங்களோட பேரை சொல்லி இருக்குன்னா. சரி இப்ப நீங்க சொன்ன கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும், உண்மையான மலையில ஏறி இறங்கும் ஆனா அசையாது, அது என்ன? அது என்ன மற்றது அடிபட்ட காயம், காய் என்ன? அடிபட்ட காயம் உள்ள காய் என்ன? காயம் உள்ள காய் என்ன? அடிபட்ட காய்கறி என்ன? அந்த காயின்னு சொல்லிட்டேன்னா அப்படி இருந்து நீங்க கண்டுபிடிக்கல, காயம் அடிபட்ட காய்கறி அடிபட்ட காய்கறி என்ன? சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க பாவிக்கிறீங்க இல்ல மாமாக்கு, இப்ப இரவுக்கு நீங்க அத பாவிச்சிருப்பீங்க இரவு சாப்பாட்டுக்கு. முட்டை படிச்சீங்களா நீங்க? முட்டை பொடிச்சீங்களா இல்லையா நீங்க இன்னைக்கு?
3: முட்டை பொடிச்சு
1: இல்ல, அதாவது அடிபட்ட காய்கறி அது எது? ஒரு காயிட பேர் சொல்லுங்க.
3: அடிபட்ட காய்,
1: அதுக்கு காயம் இருக்கு. மாமாக்கு முட்டை பொடிச்சீங்களா நீங்க?
3: வெங்காயம்.
1: வெங்காயம், நீங்க
3: வெங்காயம்
1: நீங்க ஒரு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம், ரெண்டு பேரும் மாமா இப்ப சிரிச்சிருப்பார் பாருங்க, தங்களே வெங்காயம் பண்றாங்க சூப்பர். இல்ல இந்த ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, உண்மையிலேயே வெங்காயம் அதுக்குதான் அந்த வெங்காயம் சொல்றேன். விளங்காமல் ஒன்றொண்டா நாங்க சொல்லி சொல்லி சொல்லி சொல்லாம இருந்தா வெங்காயம் அது ஒரு தோல
3: சோதிச்சு பார்த்தான்.
1: நிச்சயமா எல்லாரும் தங்களையே தாங்கள் உரிச்சு உரிச்சு உரிச்சு விட்டா கடைசியா ஒன்றும் இருக்க எலும்புதான் இருக்க
3: தெரியாது. ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் சோதிக்கும்
1: அது உண்மை அது உண்மை நிச்சயம் நிச்சயம்.
3: வெங்காயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாத்தீங்களா?
1: சரியான தத்துவம் அது இல்லாம சாப்பிடவும் இல்லை அதுல சில நேரம்
3: வெங்காயம் எவ்வளவோ ஏறி போயிருந்தது. வெங்காயம் உடைக்கிறது எந்த யாருமே நிப்பாடல.
1: சரி எந்த வெங்காயம் உடலுக்கு நல்லது? சின்ன வெங்காயம் இல்லையா? சின்ன வெங்காயம் நல்லது. ஆனா அது உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் சின்ன வெங்காயத்தை. முன்னாடி இத சொல்லிடுறேன். மலை உண்மையான மலையில ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது. அது என்னண்டா மலை பாதை பாதை போகுது இல்ல மேலுக்கு அது ஏறும் ஏறும் வர்றவங்க இறங்குற நேரம் இறங்கலாம் ஏறும் இறங்கும் பாதை
3: அசையாது
1: அசையாது அது அந்த வருடத்திலே இருக்கு. ஆனா ஏறும் இறங்கும் அந்த பாதை பாருங்க எவ்வளவு மூளையானாங்க எவ்வளவு கெட்டிக்காரியன்னு பாருங்க கெட்டிக்காரி சொல்ல நீங்க என்ன பாத்து
3: குட் கேர்ள்.
1: சரி இப்ப உங்களுக்கு நான் காதல் நீ தானா? காதல் சொல்லுங்க.
3: நீங்க உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கேக்குறேன். நீங்க சின்ன பிள்ளை இல்ல சிம்பிளா
1: கேக்குறேன். என்னங்க என்ன
3: நடிகை யாரு?
1: கண்
3: எல்லாருக்கும் தெரியும்.
1: கண் வச்சிருக்கிற நடிக சிம்ராண்ட இல்ல
3: என் வீட்டுல
1: சிம்ரான் இல்ல அவ அது சிம்ரான் இல்ல வருது சிம்ரான் கண்ணு வர இல்லையா கண் வச்சிருக்கிற நடிக நல்ல ஃபேமஸான நடிகையா சொல்லுங்க.
3: கண் வச்சிருக்கிற நடிகை யாரு?
1: கண் வச்சிருக்கிற நடிகை யாரு? அவரோட பேர்ல கண்
3: இருக்கே எல்லாருக்கும் தெரியும்.
1: அதுதாங்க அந்த நடிகை நான் அந்த படம் ஒண்ணு பார்க்க எழுத தெரியாதே அவன் நடிச்ச படம்
3: அவன் நிறைய நடிச்சிருக்கான்
1: நடிச்சிருக்கிறான் நல்ல அழகா இருப்பாவா?
3: நல்லா இருப்பாங்க.
1: கண் கண் கண் எனக்கு உடனே அது புலப்பட இல்லை. அடையப்பா கண் கண் கண் கண்
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
1: என்னண்டே
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
1: அதான் பாக்குறேன் பாருங்க யாராவது கெட்டிக்காரங்க அனுப்புறாங்களான்னு பாக்கலாம். ஒருத்தர் ஒருத்தருமே அனுப்ப இல்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க கண்ணோட. உங்களோட கண் வேலைக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க பயத்துல. சரி நீங்க சொல்லுங்க எனக்கு கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு.
3: சுகன்யா
1: சுகன்யா சுகன்யா அப்படி வருமா? அப்ப நீங்க இப்படி பிரிக்கிறீங்க சு கன் யா அப்படிதானே? சு கன் யா பாட்டை எடுத்த வரேன் உங்களுக்கு காதல் நீதானா?
3: சரிமா நன்றிமா நன்றிமா.
1: இப்பவே கேளுங்க சரியா? அப்ப என் தரையிலேன்னு சொல்லக்கூடாது. இந்த சலுகை எல்லாம் என்னடா இப்பதான் நீங்க அதை கேக்குறீங்க கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அதனாலதான் நான் இப்பவே உங்களுக்கு தாரது சரியா?
3: நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். நம்ம பார்த்து உடனே வந்துருக்குல்ல.
1: நல்லது, இது உங்க பாடல் வருது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ராணியம்மாவின் பாடல் உடனே சுட சுட வருது. ராணியம்மாவோட பாடல் சொன்ன எங்க?

நேரம் சரியாக 1:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் என்ற தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்கள். அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:36. நிறைவாக ஒரு பாடல் எடுத்து வந்து, நிறைய பாடல் இருக்கு, நீ வானம் மலை நீர் காற்று என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி எத்தனையோ பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்று இணைந்து கொண்டவர்கள் முதலில் ரமணி ராஜேஷ் நீங்கள் இணைந்திருந்தீங்கள், இளவரசு இணைந்திருந்தார், ரேவதி அம்மா இணைந்திருந்தார், செல்வகுமார், ராஜ்குமார், அர்ஜுனன், வரதராஜன் இணைந்தார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை, பேச்சு சத்தம் வரல, மீண்டும் இணையவில்லை. சரி, மஜித், மற்றது ராஜவேல், சந்திரசேகர், ஆண்டாள், கணபதி அண்ணா, மற்றது கண்ணன், ஷாகுல் ஹமீத், ரதீஷ், வீரமணி, கிருஷ்ணா, சந்திரராஜ் மாமா, விஜயகுமார், ராணி அம்மா, லியோ தாத்தா, கண்ணன் சேகர், மணிகண்டன், ஜெகவர் சாதிக்கண்ணா, மற்றும் ராஜவேல், இப்படி பலர் நீங்கள் காற்றலையில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருடைய பாடல்களும் நாளை எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக வர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பிடித்தமான நீ என்று வரும் சொல்லு வரும் மிகவும் பிடித்த ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டே நீங்க எல்லாரும் தூக்கத்துக்கு போகலாம். உங்கள் தூக்கம் உங்களை தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாட்டை கேட்டாலே தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு பிடித்த இந்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போம் பாடலை.

நான் இந்த சொன்ன பெயர்களுக்கே எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுடைய பெயரை சொல்லாம தவறுதலா விட்டுவிட்டேன் பிறகு நீங்கள் எதுவும் நினைத்துக் கொள்ளுவீர்கள். தமிழன் பாரதி வேற யாரெல்லாம் எங்களுடைய பெரியசாமி பாத்தீங்களா, பெரியசாமி தமிழன் பாரதி மற்றும் வேற யாரு சரி யார் யார் இதுல நீங்க உலக பேரையும் தான் பார்த்திருந்தேன். அருள், அருளையும் விட்டு விட்டேன். அருள் பாத்தீங்களா, இப்படி நாங்கள் பார்க்காம சொல்லாம இருந்தால் நல்லதல்ல. சரி, இவர்கள் எல்லாம் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு சாத்தூர் ரமேஷ் உங்களுக்கும் சொல்லிக்கொள்றேன். சாத்தூர் ரமேஷ் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த பாடல் உங்களை எல்லாம் முரடான மூந்தா கண்ணா நீ தூங்கடா என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் என் நண்பர்களுக்கு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உறவுகளுக்கு வணக்கம். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். 2023 ஆம் ஆண்டு 6வது மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை நேரம் முற்பகல் 11:37 கனடாவிலே, உங்களுக்கு நேரம் 9:07 இரவு நேரமாக இருக்கின்றது. இன்றைய தேதியிலே 6 மாதங்களை கடந்து புது வருடம் பிறந்து இன்று 23 நாட்களையும் கடந்துவிட்டோம். கடக்கின்றேன் நாங்கள், நீங்கள் கடக்கின்றீர்கள், நீங்களும் கடந்து முடிக்கப் போகின்றீர்கள். விரைவில் 2024 எதிர்நோக்குகிறோம் என்று நண்புகிறவர்கள். ஆண்டுகள் இலக்கங்கள் மாறிக்கொண்டு நகரவில்லை, ஓடுகின்றது. இன்று இப்பொழுது காலநிலை, இப்பொழுது நாங்கள் 26 பாகைக்கு வந்துவிட்டோம். வெப்பத்தின் உச்சநிலையை இன்னும் இருக்கின்றது. மாலை 6 மணி வரையும் இந்த வெப்பம் நீடித்து 29 பாகையை எட்டி பிடிக்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 டிகிரியே எட்டி பிடிக்கின்றோம் நாங்கள். அப்படியானால் வெப்பம் எப்படி இருக்கும் இங்கே என்று எண்ணி பாருங்கள். திடீரென்று ஏறும், திடீரென்று இறங்கும். இது கோடை காலம் அல்லவா, அது நினைத்த நேரத்தில் வெப்பம் வரும், நேரத்தில் குறையும். கதிரவு நின்று இரவாகி 8:49 வரை காற்று வானிலையில் இருப்பார் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. அவ்வளவு தூரம் வெளிச்சமாகவும் சூரியனுடைய கிரகணம் நன்றாகவும் பட்டு கொண்டிருக்கின்றது. கட்டிடங்களுக்குள்ளே தான் வெப்பம் தெரியுமே தவிர வெளியே தெரியாது. அதற்காக கட்டிடங்களுக்குள்ளே அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக குளிரூட்டியை உபயோகிக்கின்றார்கள். சில கட்டிடங்களுக்குள்ளே குளிரூட்டியினுடைய அளவு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அது குளிர வைக்க முடியாமல் திண்டாடுகின்றது. இருப்பினும் அவற்றை சரி செய்வதற்காக வேறு இடங்கள் நாங்கள் சென்று இடங்களை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வெளியே சென்று நடப்போமாக இருந்தால் தொப்பியையும் அணிந்து கொண்டு பாதணியோடு வெப்பம் தூன்றாது, ஆனாலும் மயக்கம் பிறப்பாக்கும். இந்த வெப்பமாக எங்கள் உடலில் படாது, உள்ளூர வெப்பத்தை தந்தது. வித்தியாசமான ஒரு குணம் இது. வெளிநாடுகளிலே, மேலை நாடுகளிலே உள்ள காலநிலை, இங்கு வந்து குளிர்தான், பனி உறைவுகள் தான் முக்கியம். அது மறைந்து சூரியனுடைய சுழற்சி, பூமியினுடைய சுழற்சியினால் சூரிய வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் காலம் இந்த நேரம். அவர் சுற்றி கொண்டு வரும் முறை இந்த வேளையிலே வெப்பத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற காலமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் பயிர்கள், மிருகங்கள், பறவைகளுக்கெல்லாம் குதூகலமாக இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணீரை நாங்கள் கொடுத்து விட்டால் மேலும் சிறப்பாக. தண்ணீர் இங்கே எங்களுக்கு ஆற்றங்கரை ஓரங்கள்லேருந்து எங்கள் நாடுகளைப் போல நீர்ப்பாசனங்களை செய்வது இல்லை. எல்லாம் அரசாங்கங்களினால் விநியோகிக்கப்பட்ட குழாய் தண்ணீர் தான், அவற்றை உபயோகித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல்கண் நன்றி. எனக்கு நல்ல அன்னையை, தந்தையை, ஆசானை கொடுத்து இந்த இடத்திலே உட்கார வைத்திருக்கும் அவருக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி முதல்கண் வழக்கத்தை மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற அமைப்புக்குள்ளே, அந்த நினைவுக்குள்ளே, அந்த வழக்க வழக்கத்துக்குள்ளே, அந்த எங்களுடைய முதிச சொத்து, அது எங்களுக்கு அறிவுரை, அதன்படி வணங்கி அன்பு உறவுகளை உங்களுக்கு மணக்கம் வைத்து கொண்டு பேசுகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். இன்று மாலையிலே சிறுவர் பூங்காவை அற்புதமாக வந்து சிறப்பித்து சென்ற குழந்தைகளோடு மகிழ்வாக இருந்த நான் சென்று மீண்டும் ஓய்வெடுத்து கொண்டு வந்து மீண்டும் இதே மீரா அவர்கள் இருந்தால் எடுத்துச் செல்ல வேண்டிய நிகழ்வு தான். இருப்பினும் நான் நேரலுக்கு வர வேண்டும் என்பதற்காக வந்துவிட்டேன். இந்த நேரம் நேர் நேரமாகத்தான் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமைகளிலே கவிதைகள் சொல்லவாக என்ற ஒரு நிகழ்வு வருவதுண்டல்லவா. கடந்த வாரத்துக்கு முன் வாரம் நான் அதை கொண்டு வந்திருந்த ஞாபகம் இருக்கின்றது எனக்கு. என்றும் உங்களுக்கு நேரம் இருந்தால், வசதி இருந்தால், நீங்கள் படித்தது அல்லது நீங்கள் எழுதியது, படித்து சுவைத்தது, மறக்க முடியாமல் இருப்பது என்று எல்லாம் கவிதைகள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட வாழ்க்கையின் தத்துவங்கள், வாழ்க்கையின் நடைமுறைகளை பற்றி 2 வரிகள், 4 வரிகள், 6 வரிகள், 8 வரிகள் என்று கவிதைகள் புனைவது உண்டு. அந்த வகையிலே உங்களுக்கு இன்று மனதில் பட்ட கவிதைகள் இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து எங்களோடு கலந்து கொள்ளலாம். கவிதை என்றவுடன், கேட்டவுடன் வருவதற்கு இருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். தங்களால் சமைக்கப்பட்ட கவிதைகளை கொண்டு வந்து படித்து காட்டுவார்கள். தங்களுடைய கற்பனை திறமையை வெளிக்காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். உங்களால் கவிதை கூற முடிந்தால் வாருங்கள், கவிதையை கொண்டு கேட்டு பார்ப்போம் அன்பு உறவுகளே.

கவிதைகள் மட்டுமல்ல உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் நேர் நேரத்தில் வந்து கேட்பது போல் கேட்கலாம். பாடல்களையும் தருவதோடு கவிதைகள் இருந்தால், அது ஞாபகத்தில் இருந்தால் அதையும் கொண்டு பாருங்கள் என்பவர்களே.

0: வசந்தமே.
1: வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
2: வணக்கம்.
1: ஓ அனுஷியா, வணக்கம் அனுஷியா மகளே. நலமா இருக்கின்றீர்களா? நான் கவிதை கலந்தவுடன் நீங்கள் வாருங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? காலநிலை எப்படி இருக்கின்றது என்று? வெயிலா இருந்ததா, மழை பெய்ததா?
2: வெயில் தான். மழை பெஞ்சிச்சு, இன்னைக்கு வெயிலா இருக்கு.
1: நேற்று மழை, இன்று வெயில், நாளைக்கு மழை பெய்யும் தானே? மாறி மாறி வரும் இல்லையா காலம் என்பதை? கொஞ்சம் கொடூரம் தான் இந்த நேரம், இந்த காலத்தில் கொஞ்சம் கூடவாதான் இருக்க செய்யும். சரி, கவிதை ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? கவிதை ஏதாவது தெரியுமா?
2: எனக்கு தெரியாது.
1: அவங்க சொல்லுவாங்களா கவிதை? அவர் அதுலயே பாடல் தான் வேண்டும். என்ன பாடல் வேண்டும் என்று அனுஷியாவுக்கு? பணம் படைத்தவன். அதுல என்ன பாடல் அம்மா?
2: மாணிக்க தொட்டில் இங்கிருக்க, அந்த பாட்டுப்பா.
1: அடேங்கப்பா, மாணிக்க தொட்டில் இங்கிருக்க, மன்னவன் அங்கிருக்க. நல்ல பாடல் பாடல். அது பணம் படைத்தவன் திரைப்படத்திலா? மாணிக்க தோட்டில் இங்கிருக்க. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் இங்கிருக்கின்ற இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒலிபரப்புகிறேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்றதையும் தெரிந்து கொண்டேன், மகிழ்ச்சி. இப்பொழுது அவருடன் பேசலாமா? அவருடன் அங்கே பேசலாம். நன்றி மகளே, நன்றி அம்மா. உங்கள் பாடலை தருகின்றேன். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா.
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா
1: இருக்கீங்க. காலநிலையை பத்தி ஒரு தடவை கூறுங்களேன்.
3: வெயிலா தானே இருக்கு.
1: இரவு
3: அதிகம்தான்.
1: இரவு நேரத்திலுமோ?
3: இரவு நேரத்தில் புழுக்கமா தான் இருக்கு.
1: புழுக்கமா? வெயில் வருவதும், புழுக்கம் வருவதும், மழை வருவதும், குளிர் வருவதும், இதெல்லாம் இயற்கை தானே. எப்பொழுது பணி ஆரம்பிக்கும்? பணி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது? நான்கு தினமாகி பணி ஆரம்பித்தால் உங்களுக்கு இந்த புழுக்கம், வெயில், மழை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி கவலைப்படுவீர்கள். பணியிலே பணியிலே மூழ்ந்து விடுவீர்கள், மூழ்கி விடுவீர்கள் இல்லையா? வாழ்த்துக்கள். நல்லதொரு பதிவு இட்டிருந்தீர்கள் இந்த தொலைபேசியை பற்றி பிள்ளைகளை கொடுக்க. இது முன்பு இந்த நான் பார்த்துவிட்டேன் தான். இருப்பினும் அது நல்ல செய்தி, எல்லோருக்கும் அது கிடைக்கணும். அதே போன்று இன்று விஜயராகவன் அவர்களும் ஒரு குறும்படம் ஒரு செய்தி போட்டிருந்தார். ஒரு குழந்தை ஒன்று தொலைபேசிக்காக தற்கொலைக்கே செல்கின்றது. அப்போ இந்த தொலைபேசி என்பது கொலைக்கு சமன், உயிரை எடுக்கின்ற யமனுக்கு சமன் என்று கருதி கொள்ளக்கூடிய. ஆனால் இதை தெரிந்தும் பிள்ளைகள் தாங்களாக தேடி செல்லவில்லை. பெற்றோர் தானே கொடுக்கின்றோம் இல்லையா? அடம் பிடிக்கின்றது குழந்தை. பரிசு பொருளாக கொடுப்பது நீங்கள் போட்டதில் பார்த்ததில் கூடாது. அது உண்மையிலே தொலைபேசி தேவை. அன்று எங்களுக்கு டிக்ஷனரி என்ற ஒன்று இருந்தது ஐயா. டிக்ஷனரி என்று கூறுவார், இதன் தேவை என்றால் அதிலே தான் பார்க்கலாம். அதை விட இன்னும் ஒன்று இருந்தது, களஞ்சியம் ஒரு புத்தகம் இருக்கும். ஏதாவது தகவல்கள் தேவைன்னா அதை ஒற்றை கலை பிரட்டி பாடமாக்கி அதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலே அந்த அறிவு தானாக ஊறும். இது அப்படி இல்லை. தொட்டவுடன் பார்த்தாச்சு, பதிலை கொடுத்தாச்சு, மீண்டும் அந்த பதிலை மறந்து விடுவோம் நாங்கள் இந்த வலைத்தளத்தில் வாழ்ந்துட்டு இல்லையா? அது எப்படி எப்படி இதை இந்த உலகம் கட்டுப்படுத்த போகின்றது என்ற வினாக்கு வினாவுக்குள்ளே பெற்றோர்கள் வந்துவிட்டார், பெரியவர்கள் வந்துவிட்டார். இதை எப்படி நிறுத்துவது என்பதைக்கு என்ன திட்டம் போடுவது என்று நாங்கள் கவலைப்பட வேண்டிய. அந்த நிறுவனத்தார்கள் தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்று ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தொலைபேசியை அறிமுகப்படுத்தும் பொழுது விலையை, அதிகமான விலையை, அதுக்கு உற்பத்தி விலை என்று அது அது அவ்வளவு விலை இல்லை. அதை விற்பனை செய்வதற்காக அதற்குள்ளே கவர்ச்சிகரமான விளம்பரங்களை அதுக்குள்ளே போட்டு மக்களை படுகொலையில் வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். சரி, உங்களுக்கு ஏதாவது கவிதைகள் ஞாபகத்தில் இருக்கின்றதா? படித்ததில், சுவைத்தது, கேட்டு பார்த்தது?
3: ஒரு வரி சொல்றேன்,
1: கூறுங்கள். கெட்டிக்காரன், கொண்டு வாருங்கள்.
3: காத்திருந்தேன் காத்திருந்தேன் இத்தனை நாட்களாய், அந்த தருணத்துக்காக அந்த தருணம் வந்தது. என் காத்திருப்பு காத்திருப்பாகவே இருக்கிறது, என் கனவுகள் கனவுகளாகவே இருக்கிறது, மற்றொரு வாய்ப்புக்காக.
1: ஓ, மற்றொரு வாய்ப்புக்காக. மீண்டும் கூறுங்கள். காத்திருந்தேன் காத்திருந்தேன்
3: காத்திருந்தேன் காத்திருந்தேன் இத்தனை நாட்களாய், அந்த காத்திருத்துக்காக, அந்த தருணத்திற்காக, அந்த தருணமும் வந்தது. என் காத்திருப்பு காத்திருப்பாகவே இருக்கிறது, என் கனவு என் கனவுகளும் கனவுகளாக இருக்கிறது.
1: ஓ,
3: மற்றொரு வாய்ப்புக்காக.
1: ஓ, காத்திருந்தீர்கள் ஒரு தருணத்தில், அந்த தருணம் வந்தது, தருணத்திலே நீங்கள் காத்திருந்தது காத்திருப்பாகவே போய்விட்டது, உங்களை நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, அதெல்லாம் இன்னொரு தருணத்துக்காக காத்திருக்கின்றீர்கள். சிறந்த கவிதை, சிறப்பான. இது படித்ததில் பிடித்ததா? சரி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? எதுக்காவது நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு காத்திருந்து அது கிடைக்கிற நேரத்தில் அது சரி, அது சரி வராமல் ஒன்றுக்காக பார்த்து கொண்டிருக்கிறது போன்று வந்திருக்கா உங்களுக்கு? காத்திருந்து
3: காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அந்த பாடலையே.
1: அந்த பாடலுக்கு பொருத்தமாக இருக்கும் நல்ல பாடல். சரி, அப்ப என்ன பாடல் கேட்க வந்தீர்கள்? இந்த பாடல்
3: ஆடிப்பெருக்கு இல்லை, ஆடிப்பெருக்கு.
1: என்ன பாடல்?
3: புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம், புரியாது வளரும் ஆசைக்கு அளவேது.
1: அந்த பாடல் என்று கேட்க வந்திருந்தேன் நேரத்தில். நல்ல பாடல். புரியாது புரியாது
3: சொல்லவும்
1: என்னையா
3: மாத்திட்டேன், அப்படியே அப்படியே மாத்தியாச்சு.
1: இல்லை, புரியாது புரியாது கேட்க வந்தீர்கள், ஆனால் இந்த கவிதை உங்களை குறுக்கே வந்து கவிதையை தந்துவிட்டு காத்திருந்து காத்திருந்த ஒரு பொருத்தமான பாடலையும் கொடுத்திருக்கீர்கள். பார்ப்போம், அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். நன்றி. இணைந்து சிறப்பித்து கவிதையும் தந்து, கவிதைக்குரிய பாடலையும் தந்து, உங்கள் விருப்ப பாடலையும் தந்து அலங்கரித்தமைக்கு நன்றி. கிருஷ்ணா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக அழைக்கின்றார் ஒரு அன்பு உறவு, அவரை இணைத்துவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜயராகவன் நீங்களா? வணக்கம் விஜயராகவன், நலமா இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றோம். உங்கள் தொலைபேசி தெளிவாக இல்லைத்தான், இருப்பினும் பேசுங்கள். நல்லது, ஒரு பதிவு போட்டிருந்தீர்கள், உங்கள் உங்கள் அயலிலே நடந்த சம்பவமா அது?
2: மாவட்டம்.
1: நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அந்த சம்பவத்தை பார்த்து?
2: பெற்றோர்கள் என்று
1: வேதனையாக இருக்கிறது. பெற்றோர்கள் கண்மூடித்தனமாக இருக்கின்றார்கள் தான் எண்ண வேண்டியா இருக்கு. எப்படித்தான் செல்லமாக இருந்தாலும் கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு சில பெற்றோர் என்னுடைய பிள்ளையில் சொல்வேசி இருந்தால் பெரிய அதை ஒரு பெருமையாக எடுத்துக் கொள்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்றது இப்பொழுது வளர்ந்து வரும் நேரங்களில். எப்படி இருந்தாலும் என்னுடைய எனக்கு ஒரு பெரிய தந்தையார் இருந்தார், அவர் வந்து படிக்கவில்லை தான், அவர் கமம் தொழில் அது விவசாயி. அவர் எங்களுக்கெல்லாம் செல்லம் நிறைய தருவார், சாப்பாட்டுக்கும் உடுக்கிற புடவை சோத்துக்கும் சீலைக்கும் தான் செல்லம் என்று கூறுவார். அதாவது வந்து உணவு வகையிலும் உடையிலையும் தான் செல்லமாக நாங்கள் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு அழகுபடுத்தி தருவோம், வேறு எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி செய்ய முடியாதுன்னு கட்டுப்பாடு வைப்பார் ஐயா. அதையெல்லாம் கடந்து விட்டது இப்பொழுது. இல்லை, இப்பொழுது பிள்ளைகள் வெற்றாரை மிரட்டுகிறார்கள், அது வேணும் இது வேணும். அடுத்து கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படும், அந்த பிள்ளை அப்படியெல்லாம் செய்கிறது, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது என்று ஏறு வேற்று பிரியதெல்லாம் பார்க்கிறார்கள். ஏற்ற இறக்கங்களை பார்த்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொல்லையாக்குகிறார். தாங்கள் அடைய முடியாததை பிள்ளைகள் மூலம் அடைய வைப்போம் என்று எண்ணுகிறார்கள் சில பெற்றார். மூட நம்பிக்கைகள் விளம்பரங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள், அதுதான் காரணம். புதிய புதிய தொலைபேசி வரட்டும், வந்துட்டு போடுவோம், எங்களுக்கு தேவையான ஒருவரோட பேசுவது. இதற்கு முன்பு இப்படியே தொடர்புடைய எங்களோட வாழ்க்கைகள் நடந்தது, தேவையற்ற விடயங்கள். நல்லது, நல்ல பதிவு ஒன்றை தந்துடும், ஒரு விழிப்புணர்வான பதிவு. அதை பார்த்து நாங்களும் வேதனை அடைகிற தலை சுற்றுகிறது அதை பார்த்தால், நடா உலகம் இப்படி வந்துவிட்டது என்று. அப்போ இதை நிறுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்ற சிந்தனையில் இப்பொழுது இறங்க வேண்டியதாக இருக்கின்றது பெற்றார். உள்ள தலைவலிகளில் இதையும் ஒரு தலைவலியாக வந்துவிட்டது. சரியா முடிவு என்ன மாதிரி அது வந்து எப்படி நடைபெற்றது? அந்த பிள்ளையை பிழைத்து விட்டது, அது அதுக்கு மனோநிலை பாதிக்கப்பட்டுவிடும் அப்படியான பிள்ளைகளுக்கு. சரியா, நடந்த சம்பவம்
2: என்னையா கவுன்சிலிங் கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு, அப்படிதான் வந்து அது முற்றிலும் மாறுபடும். இல்லைனாக்கா
1: கவுன்சிலிங் கொடுத்தாலும் அது மாற்றுவது கடினம் ஐயா. அந்த கவுன்சிலே அதைத்தான் கூற போகின்றார்கள். அப்படியா? இன்னைக்கு வந்து எத்தனை வயது இருக்கும் அந்த குழந்தைக்கு?
0: ஒரு திருமண வயது உள்ள பெண் குழந்தையாக தான் தெரிகிறது. பார்த்தா அதோட உருவத்தை பார்த்தால்
1: ஒரு 13-14 வயது இருக்குமா?
0: திருமண வயது
1: எட்டி இருந்தால் அது வேறு ஏதாவது செய்திருக்கும். தற்கொலைக்கு துணிந்த அளவுக்கு அது யார் திருமண வயதில் வருகிற குழந்தையின் தொலைபேசியை யார் பறிக்க முடியும்? அது வேறு ஏதாவது முடிவை தேடி போயிருக்கலாம் தானே. தற்கொலைக்கு
0: ஒரு வசதி படைத்த குடும்பம் கூட இல்லை. ஒரு வசதி படைத்த குடும்பத்தில் கூட இல்லாது, அது கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்
1: குழந்தைதான். அப்படி சரி.
0: ஆட்டோ ஓட்டுநரோட மகள்
1: அவர் அது வாங்கி கொடுத்ததே பிள்ளை. அதை சரி, அது இருப்பினும் இந்த கைபேசியால் நன்மை இல்லை என்பதற்கு நல்ல உதாரணங்களை கொடுக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சரி, ஒரு கவிதை கூறலாமே நீங்கள். என்ன கவிதை உங்களுக்கு பிடித்த கவிதை ஏதாவது இருக்கின்றதா?
0: அன்னை தெரசா பற்றி படித்தது பிடித்ததுயா?
1: எங்கே அதை படியுங்கள் கேட்போம்.
0: உன்மேல் அன்பு செலுத்துபவர்களை நேசி, உன்மேல் அன்பு செலுத்துவர்களை நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை அதை விட அதிகமாக நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை அதை விட அதிகமாக நேசி. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கை என்பது இறக்கும் வரை அல்ல பிறர் மனதில் வாழும் வரை. வாழ்க்கை என்பது இறக்கும் வரை அல்ல பிறர் மனதில் வாழும் வரை. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களால் விளக்கவும் பெறுகிறது அன்பு. செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு. மனமிட்டு பேசுங்கள் அன்பு பெருகும். மனமிட்டு பேசுங்கள் அன்பு பெருகும். அன்னை தெரசாவுடைய பொன்மொழிகளோட கவிதை இது.
1: கவிதையாக கொடுத்திருக்கின்றார். அன்பு செலுத்துவவர்களை நாங்கள் அன்பாக இருக்கணும். எங்களை பொறுப்பவர்கள் மீது அதை விட மேலாக அன்பை செலுத்தினா அவர்கள் திருந்தி எங்களோட அன்பாக வருவார்கள். நல்லது. வாழும் வரை அல்ல வாழ்க்கை முடிந்த பின்பும் பேசப்படுவது. நாங்கள் அன்பாக இருந்தால் வாழ்க்கை முடிந்த பின்பும் பேசப்படும். எங்களை பற்றி இனிமை இனிமை அற்புதமான கருத்துக்களை கொண்ட ஒரு கவிதை உங்களை படித்ததில் பிடித்தது என்று கூறியது போல சுவைத்த கவிதையை எங்களோடு சேர்ந்து சுவைத்தீர்கள். எங்களுக்கும் அது பிடிச்சிருக்கின்றது. சரி, இது சம்பந்தமாக ஒரு பாடலை தர முடியுமா? இதற்கு பொருத்தமாக ஒரு பாடல்.
0: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
1: ஓ, அந்த அன்பை அம்மாவிடம் கொண்டு வருகின்றீர்கள். அம்மா என்று அழைக்காத உயிரில் அந்த பாடல் உங்களுக்கு அதுதானே நீங்க கேட்க இருக்கும் பாடல்?
0: ஆமாயா. இந்த பாடல வந்து திருச்சிக்கு அருகில் உள்ள ஒரு இடத்துல திருவரம்பூர் என்ற ஒரு இடம் இருக்கு. பெல் என்ற நிறுவன திட்டம் உள்ள அந்த கோயில்ல கல்வெட்டுல கிரானைட் கல்லில் இந்த பாடல் இப்ப முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கு.
1: இந்த இந்த திரைப்பட பாடல் அம்மா என்று அழைக்காத உயிரில்
0: மன்னன்
1: திரைப்படத்து பாடல் இல்லையா?
0: ஒரு கோயில்ல போய் இந்த பாடல முழுவதுமாக கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்காரு.
1: சரி, இந்த கல்வெட்டுல உலக காலத்துக்கு முந்தைய பதிக்கப்பட்டிருக்குது.
0: இப்ப இந்த பாடல் வந்தது பிறகு, இந்த படம் வந்ததுக்கு பிறகு,
1: இந்த பாடல் வந்ததன் பின்பு பாடலை கேட்டுட்டு கல்லிலே பதித்திருக்கின்றார். அழியாத காவியமாக இருக்க
0: வேண்டும்.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். கேட்டு மகிழ்வோம். விஜயராகவன் அவர்களை இணைந்தமைக்கு நன்றி. கவிதை சொன்னமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.
0: பாடல் வரியில வந்து அது நல்ல அருமையான பாடல் வரிகள் வரும். ஒவ்வொரு வரியும் பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமா ஒரு அர்த்தம் உள்ள கருத்து உள்ள பாடலாக இருக்கும்.
1: சரி, அதுல உங்களுக்கு பிடிச்ச அர்த்தம் எந்த வரி?
0: அடுத்த பிறவி பிறக்கின்ற போதும் உனக்காக மகனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு பாடல் வரி வரும்.
1: எப்படியும் ஒரு அன்னையின் வயிற்றிலே தான் பிறக்க போறோம். அது இந்த அன்னையா இருக்க வேண்டும் என்று அந்த வரி கூறுகிறது இல்லையா? இன்னொரு அடுத்தொரு பிறவியும் ஓ, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்த சுருக்கமாக நல்ல கவிதையும் கூறி உங்களுக்கு பிடித்த வரிகளையும் பொருத்தமாக காட்டியிருக்கீங்கள். பாடலையும் தந்திருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போமா?
0: நன்றி
1: நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே இருக்கின்றோம்.

உண்மையான அந்த பாடல் கவிதைகள் சொல்லவா என்று கூறுகின்றது. கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே இருக்கின்றோம். உங்களுக்கு பிடித்த படித்த எழுதிய கவிதைகள் இருந்தால் அதை கொண்டு வாருங்கள், தாருங்கள், கேட்டு மகிழ்வோம். இந்த வேளையில் ஒரு பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அனுஷியா அவர்கள் வந்து கூறிய பாடல் மாணிக்க தொட்டில் இங்கிருக்க, பணம் படைத்தவன் திரைப்படுத்த பாடல் என்றார். அந்த பாடலை கேட்போமா ஒரு தடவை? வருகின்றது பாடல் அனுஷியா.

அன்பினையும் பாசத்தினையும் பெறுவது கடினம், வளர்ப்பது கடினம், ஆனால் அதை இழப்பதென்றால் அதைவிட கடினம் என்பதை கூறும் வகையிலே வந்த பாடல். இனிமையான இந்த பாடலை கேட்டு எங்களுக்கு கவிதைகள் சொல்லவா நிகழ்வை அலங்கரித்த அனுஷியா தந்தது நல்ல பாடல் என்று கூறக்கூடியதாக இருக்கும் வேளையிலே என்னிடம் ஒரு கவிதை கிடைத்திருக்கின்றது. அன்பு என்றால் உண்மையான அன்பிற்கு ஏமாற்ற தெரியாது. உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது. ஏமாற்ற மட்டும்தான் தெரியாது என்று நாங்கள் எண்ணும் வேளையில் ஏமாற மட்டும்தான் அதற்கு தெரியும் என்று கூறுகின்றது. உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும் என்று ஒரு சிறு கவிதை. அன்பு பெறுவது கடினம், அந்த அன்பு வந்து ஏமாற்றிவிடும், ஆனால் அந்த அன்பு உள்ளவர்கள் அடுத்தவர்களை ஏமாற்ற மாட்டார். நல்லது ஒரு சுருக்கமான கவிதையாக இருக்கின்ற இதுக்கு ஒரு பாடல் முடிந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த கவிதையையும் கொண்டு வாருங்கள். ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கவிதைகள் சொல்லவா.

இந்த வேளையில் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்களும் வந்து ஒரு கவிதை, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்ற பாட்டுக்கு பொருத்தமாக, காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலம் வரை காத்திருந்தேன், காத்திருந்த காலமும் வந்த அந்த தருணம் வந்தது, ஆனால் காத்திருந்த அந்த நிகழ்வு தன்னுடைய எதிர்பார்ப்பு நிகழவில்லை, அதனால் இன்னும் ஒரு நிகழ்வுக்காக இன்னொரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கின்றேன் என்ற ஒரு பாடலை தந்து என்ற கவிதையை சுவைத்த கவிதை என்று கூறிவிட்டு அதுக்கு ஒரு பாடலும் தந்திருந்தார். அவர் நினைத்து வந்த பாடல் அதுவல்ல, வேறு ஒரு பாடல் என்று கூறியிருந்தார். அது ஆடிப்பெருக்கு திரைப்படுத்த பாடல். அவர் தந்த பாடல் இதுதான், கிருஷ்ணா உங்கள் பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் கூறியது, புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம், புரியாது முடியாது முடியாது இந்த உலகம் முடியாது, அப்படி முடிந்து விட்டால் எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கின்றது. அற்புதமான கருத்தோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களை. இந்த வேளையில் அன்புடன் வந்து இணைந்து காத்து கொண்டிருக்கின்றார் எங்கள் அருள் அவர்கள், ஈழத்திரு நாட்டின் யாழ்ப்பாணம் மண்ணிலிருந்து. வணக்கம் அருள், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: ஓம் ஓம் ஓம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ஓம் நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: ஓம் சுவாகா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இன்று அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இன்று காலநிலை கொஞ்சம் வெப்பமாகத்தான் இருக்கிறது ஐயா. வெப்பம் வெப்பமாகத்தான்
0: சொல்லுவார், வெயில் கொளுத்துகிறது என்று கூறுவார்கள், அப்படியா?
1: காற்று வந்து வெக்கையா இருக்கு ஐயா, காற்று வீசும் போது வெக்கையா இருக்கு.
0: காற்றும் வெப்பம் தானே ஐயா, அங்க வந்து நீர் அணுக்கள் இல்லை, அதனால தானே வெப்பம் வருகின்றது. நீர் அணுக்கள் அந்த அண்ட வழியிலே இருந்தால் வெப்பமாக இருக்காது, குளிர்மையா இருக்கு. அங்க வெப்பமாக இருக்கின்றபடியால் தான், நீர் அணுக்கள் இல்லாதபடியால் தான் வெப்பமாக இருக்கின்றது. அது மெதுவாக காற்று வீசும் பொழுது அது வெப்ப காற்றாகத்தான் வரும். அந்த காற்றிலே உள்ள நீர் அணுக்களை கூட இந்த வெயில் உலர வைத்து விடுகிறது, அதனால தான் அப்படி. சரி, அப்ப வியர்க்கின்றதா? நல்லா வியர்க்கின்றதா? வியர்வை வருகின்றதா? நல்லா வியர்வை வர வேண்டும், நல்லா தண்ணீர் குடிக்கணும், அதுல நீங்கள் உப்பு தண்ணீர் குடிக்க
1: வேண்டும்.
0: உங்களுக்கு வியர்க்கோட உப்பு வழியா இருக்கணும் ஐயா. பெருநீங்க சொல்லுவாங்க உப்பு சப்பு இல்லாத பண்ண வேண்டாம், அது போல வந்து உப்பு சப்பு இல்லாம அப்பா அம்மா அப்படி இருக்கிறார்கள். இந்த வெப்பத்துக்கு அவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா? ஆனா அவர்கள் பழக்கப்பட்டு விடும். வருடம்
1: இல்லை, இந்த வருஷம் தானே எப்படி, அந்த வருஷம் தான் இப்படி.
0: அது என்னவென்றால் அருள், ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒரு ரகசியம் என்னவென்றால், ஒரே மாதிரி தான் வெப்பம் குளிர் எல்லாம் இருக்கின்றது. எங்களுக்கு தான் வயது ஒவ்வொரு வருடம் போக கூடுகிறது அல்லவா, அதனால் எங்களுடைய சக்தி குறைவடைந்து போவதால் அது பெரிதாக தெரியும். பாருங்கள், இப்பொழுது குழந்தைகளை விட்டு பாருங்கள், துள்ளி விளையாடி கொண்டு திரிவார்கள், இந்த வெயில் பந்து அடித்து விளையாடுவார்கள், மட்டைப்பந்து கூடைப்பந்து துடுப்பாட்டம் எல்லாம் விளையாடுவார்கள் இந்த நேரத்தில் இல்லையா? அது அந்தந்த எங்களுக்கு ஒரு இப்போ உங்களுக்கு நீங்கள் வயது, நீங்கள் இப்போதும் எல்லாம் பையன் தானே, உங்களை குறவில்லை எங்களை குறவு, எங்களுக்கு ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், சரியா?
1: நான்
0: சந்தோஷப்படுவதுண்டு, ஒரு வயது ஒரு வருடத்தை கழித்தேனே, அது நல்ல பாடங்களை படிச்சிருக்கேன். வாழ்க்கை என்றால் என்னவென்று படிக்கின்றேனே என்று ஆவலாக இருக்கும்.
1: ஆனா எனக்கு ஆவலையா
0: கவிதைகள் சொல்ல முடியுமா, அல்லது நீங்கள் படித்த கவிதை அல்லது சுட்ட கவிதைகள் எல்லாம் இருக்கும்?
1: கவிதைகள் இன்று இந்த ஆயத்தம் இல்லையா?
0: கவிதை
1: பாடல்
0: இல்ல, கவிதை வரக்கூடியவருக்கு நீங்கள் இன்னும் புத்தி அறியவில்லை, கவிதை வருவதற்கு நிலை வரவில்லை. கவிதையை வருவதற்கு சில காரணங்களுக்கு, அதுல அப்படி ஒன்று வந்துவிட்டா கவிதை தண்டவாட்டில் வரும் ஐயா, கண்ணை மூடிக்கொண்டு. கவிதை வந்து பிதற்றுவது தானே, பிதற்றுவது சரிமா, பிதற்றுவது அப்படி ஒன்றுலே ஒன்று வந்து எண்ணம் வந்துவிட்டா பிதற்றி கொண்டிருப்பார்கள், அதுதான் கவிதை. சரி, இப்பொழுது என்ன பாடலை, சரி நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: மின்சார கனவு படத்துல தங்க தாமரை மகளே வா அருகில்.
0: அடேங்க அப்பா, அப்படின்னா உங்க கவிதை வரணுமே ஐயா. தங்க தாமரை மகளை அழைக்கிறது என்றால் அங்கேயோ ஒரு தங்க தாமரை மகள் கிடைத்து விட்டால் தானே உங்களுக்கு வர சொல்லி.
1: நான் இந்த கனவு, இந்த மின்சார கனவு பாட்டை கேட்கறதுக்கு இன்றைக்கு ஒரு இந்த விடியப்புறம் விடிய அதிகாலை 4 மணிக்கு ஒரு கனவு கண்டுறான் ஐயா.
0: அடேங்க அப்பா, காலை கனவும் பலிக்கும் கூறுங்கள், எப்படிப்பட்ட தங்க தாமரை வந்தாவா?
1: அது எப்படி கனவண்டா ஐயா, இப்ப நான் இந்நேரம் ஒரு 5:30 இருக்கும் வேலைக்கு போயிட்டு வாரேன் வீட்டை. அப்ப எங்கட பெரியம்மாண்ட மகளும் கணவரும் வந்து எங்கட அம்மாவை இங்க அழைத்து போறதுக்கு ஆயத்தமா இருக்கினான். அப்ப இந்திரா அம்மாவும் ஆயுதமாகறா அந்த சோக நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப எங்க தெரியல, அப்ப எங்க அக்கா எனக்கு சொல்றா, தம்பி குஞ்சம்மா, எங்க குஞ்சம்மான்றது எங்க அம்மான்ற தங்கச்சி, குஞ்சம்மா குஞ்சம்மா இன்று நேற்று தூக்கு போட்டு வந்து விட்டாரு. அந்த கனவு தன்மையா ஐயா?
0: அது வந்து கனவின் பலன் என்று ஒன்று நான் கேட்ட வகையிலே, சோகமான கனவை கண்டால் சந்தோஷமான நிகழ்வுகள் பிரதிபலிப்பாக இருக்கும். சந்தோஷமாக மகிழ்வான கனவை கண்டால் அது சோகமான முடிவாக பிரதிபலனாக இருக்கும். அப்போ சந்தோஷத்தை கண்டால் துக்கமும், துக்கத்தை கண்டால் சந்தோஷமும் நிகழும். அதனால் தான் இப்ப தங்க தாமரை மகளை நீங்கள் கூப்பிடுறீர்கள் இல்லையா? அப்ப மகிழ்வுதான், மின்சார கனவிலே தங்க தாமரை மலர் கண்டு விட்டேன் கண்டுபிடித்து விட்டீர்களா? அது ஆரண்டு இன்றைக்கு இந்த தூங்கத்துக்கு போகண்டா, நினைத்து கொண்டே இருங்கள், இரவு வரும் கனவரில் அந்த தங்கத்தாமரை
1: வரும். பகல் முழுக்க ஒரு கவலையா இருந்தது, சின்னமாகத்தான்.
0: நீங்கள் சோகமான முடிவுள்ள கனவுகளை கண்டால் சந்தோஷமான நிகழ்வு தான் வரும். அதனால் உங்களுக்கு தங்கத்தாமரை மகள் வரப்போகின்றாள் என்ற சந்தோஷத்தில்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி அருள், நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக என் குண்டு குண்டு பேத்து ஜெயா, நீங்கள் அழைச்சிருந்தீங்களம்மா, அழையுங்கள், மீண்டும் பெற வேண்டும் காற்றலைக்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது என்று பாடலை தந்திருந்த கிருஷ்ணன் அவர்களை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் என்ன பாடலாக இருக்கும்? அவர் தந்திருந்தார் கவிதைகளை பற்றி, கவிதையை பற்றி அவர் தந்த கவிதையிலே காத்திருந்து காத்திருந்து காத்தது சரிவராமல் போய்விட்டது என்ற கவிதையை தந்திருந்தார். அடுத்து வந்த கவிதை ஒன்றை எடுத்து வந்து தந்திருந்தார் விஜயராகவன் அவர்கள். அன்னை தெரேசா அவர்களுடைய பொன்மொழிகளாக அது கருதப்படுகின்றது. வாழ்க்கையிலே அன்னை என்றால், கருணை என்றால், அன்பு என்றால் என்ன என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து உலகத்தாரால் மதிக்கப்பட்டு பாராட்டப்பட்ட ஒரு உறவு அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசா அவர்களுடைய செய்கைகளும் அவருடைய வார்த்தைகளும் பொன்னானது என்று கூறுகின்றார்கள். அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். கேள்விப்படுவதும் அறிந்ததும் ஒன்றுதானே, அது ருசுப்பாக்கப்பட்டது, அது உண்மையும் என்றும் கருதப்பட்டது. அந்த வகையிலே அவர் தந்த மொழிகள் அன்பு உள்ளவர்களுடன் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும், மேலும் மேலும் அது அன்பு அன்பை வளர்க்க வேண்டும், எதிரிகளிடம் கூட அன்பை காட்ட வேண்டும் என்ற வகையிலே வந்த கவிதை தந்த வேளையில் என் குண்டு பேத்தி வருகின்றார். வணக்கம், வணக்கம் ஜெயா, குண்டு பேத்தி வணக்கம். வணக்கம் என் குண்டு குண்டு பேத்தி ஜெய ஜெயா அவர்கள், நலமா இருக்கின்றீர்களாம்மா?
2: நான் நலமாக மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
0: அந்த மிக்க மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சந்தோஷத்துக்குரியது எங்களுக்கு. நாங்களும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கோம், மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் உங்களோடு பேசும் பொழுது. சரியா?
2: நன்றி.
0: பணி முடிஞ்சு வந்து விட்டீங்களா?
2: பணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து நான் கொடராச்சேரிக்கு வந்துட்டேன் தாத்தா.
0: கொடராச்சேரி, கொடராச்சேரிக்கு வந்து நீங்களும் ஒரு சுற்றுலாத்துறைக்கு தான் நீங்கள் பொருத்தப்படுகின்றது. அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது? காலநிலை சற்று புழுக்கமாக இருக்கின்றது என்ற செய்தியை தந்திருக்கின்றார் ஜெய ஜெயா அவர்கள். சரி, என்ன கவிதை கூற போகின்றீர்கள்? ஒரு கவிதை ஒன்று கூறுங்களேன் கேட்போம்.
2: இன்னைக்கு எங்க அண்ணனுக்கும் அன்னைக்கு வெட்டிங் டே தாத்தா, 4வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க தாத்தா.
0: அதான் கவிதை, நல்ல கவிதை. ஆண்டில் 4வது ஆண்டில் கால் அடி எடுத்து வைக்கின்றார்கள் என்ற கவிதையை தந்திருந்தார் ஜெயா அவர்கள். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அம்மா? வாழ்த்த வேண்டுமா?
2: ஆனந்தமாக வாழ ஆண்டவன் வாழ்த்தட்டும், புன்னகையோடு வாழ பூக்கள் வாழ்த்தட்டும், மகிழ்ச்சியோடு வாழ மனதார வாழ்த்துகிறேன், இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறேன்.
0: வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன் குண்டு பேத்து ஜெய ஜெயா வாழ்த்துகிறார். வாழ்த்துக்கள், நல்லதொரு வாழ்த்து கவிதையை தந்து.
2: ஆயிரம் உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி, ஆயிரம் உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி, மங்கள வாத்தியங்களோடு மனதுக்குள் பேரன்பத்தை உணரும் இந்த நாள் என்றும் நல்ல நாளாக இருக்கட்டும். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அண்ணன் அண்ணி.
0: அங்கே மீண்டும் மறுபடியும் அந்த செல்ல தமிழே கூறுங்கள் கேட்போம் கொண்டு பேத்தி மீண்டும் ஒரு தடவை கூறுங்கள். நல்ல கவிதையாக இருக்கின்றது. எப்படி?
2: ஆயிரம் உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி மங்கள வாத்தியங்களோடு மனதிற்குள் பேரின்பத்தை உணரும் இந்த நாள் என்றும் நல்லாளாக இருக்கட்டும். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணன் அன்னைக்கு வாழ்த்து தந்திருக்கின்றீர்கள் கவிதையில. இனிமையான கவிதை. சரி, இதுக்கு பொருத்தமான பாடல் ஒன்றை தரலாமே. என்ன பாடல் கேட்போம்?
2: இதுக்கு பொருத்தமான பாட்டுலாம் எனக்கு தெரியாது, ஆனா எங்க அண்ணனுக்கு பிடிச்ச பாட்டு நான் சொல்றேன்.
0: என்ன பாட்டு?
2: எங்க அண்ணன் வானத்தை போல படத்துல இருந்ததா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அந்த பாட்டு கேட்டிருக்காங்க தாத்தா.
0: அந்த பாடலை இப்ப கேட்கிறீர்கள் அவருக்காக. அவருக்கு திருமண வாழ்த்துக்களை நாங்களும் சேர்ந்து பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ்க என்று வாழ்த்திக் கொள்கின்றோம். நகமும் என்னம்மா
2: ஐசு பேசுறாங்க தாத்தா? ஐசு அண்ணி.
0: ஓ, அவங்க பேசுறாங்களா? அவங்க என்ன பேரு? ஐஸ்வர்யா. நலமா இருக்கிறேன். நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா ஐஸ்வர்யா? நலமா இருக்கின்றீர்களா?
3: நல்லா இருக்கேங்க தாத்தா.
0: மகிழ்வா இருக்கின்றீர்களா?
3: இருக்கேங்க தாத்தா, மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: மிக்க மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? மிக்க மகிழ்ச்சியா. வாழ்த்துக்கள் கேட்கவே நலமாக. சரி, இந்த மிக்க மகிழ்ச்சியா நேரத்தில் ஒரு கவிதை ஒன்று கூறுங்கள் கேட்போம்.
3: கவிதை எனக்கு அவ்வளோக்கா சொல்ல வராதுங்க தாத்தா.
0: சரி, ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: பாட்டு வேணா?
0: பாட்டு சொல்லுங்க.
3: பாட்டு வேணா?
0: பாடுங்க.
3: இந்த வேலு படம், சூர்யா நடிச்ச வேலு படத்துல இருந்து ஒரு பாட்டுங்க.
0: என்ன பாட்டு?
3: ஆயிரம் ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது, இத நாணி வேறு யாரு காக்கிற கோழிய போலவே, இந்த கூட்டக்காக்கு யாருங்க அழகான அம்மன் போலவே, எங்க அப்பத்தாவை பாருங்க.
0: நல்லா இருக்கு. அப்பத்தாவிடம் இருந்துதான் அன்பு பாசம் எல்லாம் வருவது வழக்கம். அப்பத்தா தான் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு அற்புதமான பழக்க வழக்கங்களை, பாசத்தை, உறவினை, பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி
3: தருவார்கள்
0: அவர்களை. நாங்கள் நல்ல பாடல் ஐஸ்வர்யா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரே என்ன குறை இருக்கின்றீர்கள் நீங்கள்? ஜே ஜெயாவுக்கு நீங்கள் என்ன வேண்டும், என்ன முறை வேண்டும்?
3: அண்ணன் மனைவி.
0: அண்ணன் உங்களுக்கு தானா திருமணம் வாழ்த்து, திருமண நாள் என்று? அடுங்கப்பா, திருமண நாளில் இருந்து மணப்பெண் வந்து இப்படி ஒரு பாட்டையும் பாடி காட்டியதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நீங்கள் பல்லாண்டு காலம் பல பேர்களும் பெற்று சகல சௌவாக்கியங்களுடன் இறைவனால் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களோடும் நோய் நொடியின்றி அந்யோன்யமாக பாலும் சுவையும் போல நிலவும் ஒளியும் போல நீடு வாழ வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன், ஆசி வழங்குகிறேன்.
3: மிக்க நன்றிங்க தாத்தா.
0: நன்றி என் ஐஸ்வர்ய பேச்சு. ஐஸ்வர்யமாக நீங்கள் வாழ வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. ஜே ஜெயா, சரியா அம்மா? வேற என்ன கூற போகின்றீர்கள்?
2: சூப்பர் தாத்தா, நீங்க வாழ்த்தினதே மிக்க மகிழ்ச்சி தாத்தா.
0: மிக்க மிக்க மிக்க மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் சிறப்பு. உங்களுடைய உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பாடல்களும் சிறப்பாக இருந்தது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
0: நன்றி. அடுத்த ஒலிக்கு இருக்கும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். உங்கள் விஜயராகவன் அவர்கள் வந்து அன்னை தெரேசா அவர்களின் கவிதையை தந்துவிட்டு ஒரு பாடலையும் தந்திருந்தார். அந்த பாடல், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்று. உண்மையிலே அம்மா என்று அழைக்காத உயிர் இந்த உலகில் இல்லை. அம்மாவுக்கு ஈடாக வேறு யாருமே இல்லை. அந்த கவிதையை, அந்த பாடலை கொண்டு வந்து ஆலயத்திலே கல்லிலே பொறித்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு தூரம் மனதிலே பொறித்து நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பாடல். அம்மாவினுடைய அன்பும், அம்மாவினுடைய கருணை, அம்மாவினுடைய தியாகம், அம்மாவுக்கு நாங்கள் பட்ட கடன் யாராலும் தீர்க்க முடியாது என்ற வகையிலே. அடுத்த உறவு வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம். விக்னேஸ்வரன் அவர்களே இங்கிலாந்து நாட்டில் இருந்து வருகின்றீர்கள். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
4: இருக்கிறேன் ஐயா, பணியில இருக்கிறேன்.
0: பணியில இருப்பீர்கள் இந்த வேலை? அங்க காலநிலை எப்படி இருக்கிறது? முன்பும் பணியிலேருந்து அவசர அவசரமா ஒரு கவிதை வாடி காட்டினீர்கள், நன்றாக இருந்தது. இன்றும் கவிதை கொண்டு வந்திருப்பீர்கள், கொண்டு வாருங்கள் கேட்போம்.
4: உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு உடனே ரெண்டு கவிதை எழுதினான் ஐயா. ஒரு கவிதை அன்றைக்கு பாதிச்ச கவிதை.
0: கவிஞர் தான், சுடவில்லை, தானே சுட்டு கொண்டு வந்த தோசை சுட்டது மாதிரி சுட்டு, நீங்களாக சுட்ட கவிதை அவிந்து விட்டதா?
4: நான் ரெண்டு எழுதினான். ஒன்று நான் வேறொன்றுல படிச்ச கவிதை, ஒரு சின்ன கவிதை ஒன்று. முதல் படிச்ச கவிதையை சொல்றேன். விதவைக்கு வெள்ளை கலர் தான் என்றால் அவள் மல்லிகை பூவும் சூடலாம் தானே.
0: ஓ ஓ, நல்ல கவிதையா இருக்கு, நல்ல கவிதையா இருக்கு. விதவைக்கு வெள்ளை புடவைதான் என்றால் மல்லிகையும் வெள்ளை தானே, அதானே சுடலாம் தானே, அதுல என்ன பிள்ளை?
4: என்ன பிள்ளை? அடுத்த கவிதை. ஐயோ நீ போட்டியே, ஐயோ நீ போட்டியே,
0: ஐயோ நீ
4: உணவு தந்தாய், உரிமை எடுத்தாய், உணர்வை பகிர்ந்தாய், ஊக்கம் கொடுத்தாய், உறங்க வைத்தாய். ஐயோ நீ போட்டியே, எனக்கு தாயானாய், எனக்கு அன்பு தாயானாய்.
0: சிந்திக்க வைக்கும் கவிதை. ஐயோ நீ போய்விட்டியே, இவ்வளவெல்லாம் செய்துவிட்டு நீ போய்விட்டியே தாயானாய். இது தாய்க்கு நீங்கள் தரும் கவிதையா, இல்ல தாய்க்கு பின் தாரம் என்பவளுக்கு நீ தரும் கவிதையா?
4: இது தாய்க்கு, எனக்கு சின்ன இருந்த அம்மா இல்லையா,
0: தாய்க்கு தந்த கவிதையா தருகின்றீர்கள். சரி, இனிமை மீண்டும் ஒரு தடவை அந்த கவிதையை படியுங்கள். ஐயோ நீ போய்விட்டியே,
4: ஐயோ நீ போட்டியே,
0: போட்டி,
4: ஐயோ நீ போட்டியே,
0: போட்டியா.
4: உணவு தந்தாய், உரிமை எடுத்தாய், உணர்வை பகிர்ந்தாய், ஊக்கம் கொடுத்தாய், உறங்க வைத்தாய், எனக்கு தாயானாய், எனக்கு தாயானாய்.
0: சிறப்பு, சிறப்பான கவிதை. அடுத்த கவிதை.
4: மலர் கொடுத்தேன் மறத்தாய், அன்பை கொடுத்தேன் வேண்டாம் என்றாய், ஆசையை சொன்னேன் அவமதித்தாய், பணம் கொடுத்தேன் வேண்டி கொட்டாய்.
0: இவ்வளவு தூரம் பணத்துக்கு வீரியம் உண்டு இல்லையா? மலர் கொடுத்து அன்பை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வேண்டாம், பணம் என்ற உடனே கை நட்டு, பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்றும் இன்னொருவர் கூறியிருக்கின்றார்கள். சிறப்பு, சிறப்பு. சரி, அப்ப என்ன பாடலை வெற்றுக்களை பொருத்தமான பாடலாம் ஒன்றை தருவீர்கள்?
4: பூஜைக்கு வந்த மலரே வா, பூமிக்கு வந்த நிலவே வா.
0: அந்த பாடல்
4: வந்துட்டான், வந்துட்டாங்கள ஐயா, வாரம் ஐயா, பாய்
0: போட்டியே போட்டியே. வாழ்த்துக்கள், சிறப்பான கவிதை. நன்றி, உங்கள் பாடல் தருகின்றேன். நன்றி, நன்றி விக்னேஷ் அவர்களே. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அவர் அங்காடியிலே, அவர் ஒரு புதிய ஒரு வியாபார நிலையத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே பாவனையாளர்கள் வந்து நுகர்வோர்கள் வரும்போது அவர்களையும் கவனிக்க வேண்டும், இங்கே எங்களையும் கவனிக்க வேண்டிய நிலையில் இருந்தார். நல்லது ஒரு கவிதை. விதவைக்கு வெள்ளை புடவை என்றால் மல்லிகை பூவும் வெள்ளை தானே என்ற ஒரு கேள்வியோடு அந்த கவிதையை தொடுத்து படித்து சுவைத்தது என்று தந்தார். நாங்களும் அதை படித்து விட்டு யோசிக்கின்றோம். அதே போன்று அடுத்ததாக, ஐயோ நீ போட்டியே என்று தாயினுடைய அன்பு கருணை எப்படி வளர்த்தார், இறுதியாக அவர் சென்று விட்டதன் பின்பு மீண்டும் கிடைக்காத தாயை பற்றி கூறியிருந்தார். அடுத்து பணத்துக்கு ஒரு கவிதை கூறியிருந்தார். எல்லாவற்றையும் கொடுத்தேன் வேண்டாம் என்று பணத்தை கொடுத்தவுடன் ஏற்று விட்டார்களே. இந்த பணம் என்றால் பிணமும் வாய் துறக்கும் என்பதுதான் பிணத்தை பற்றி. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அவர் அங்கே பணியிலே இருக்கின்றார். இனிமையான கவிதையை தந்துவிட்டு பூஜைக்கு வந்த மல்ல நிலவே என்ற ஒரு பாடலை தந்திருந்தார். எங்கள் விஜயராகவன் அவர்கள் தந்த கவிதைக்கு ஒரு பாடல் தந்திருந்தார். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல். கேட்போமா அந்த பாடலை?

0: சிறப்பான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே அன்பு, கருணை, சாந்தம், அமைதி இவையெல்லாம் ஒருங்கே அமைய பெற்றதுதான் தாய். அந்த உருவத்தை எத்தனை உறவுகள் தாயாக கண்டிருக்கின்றார்கள் அன்னை திரேசா அம்மா அவர்களிடம். பொருத்தமானவர் அவர் என்றதை எண்ணி அவருடைய சிறப்பான கருத்துக்களை, அன்புதான் முக்கியம் என்பதைத்தான் அவரும் போதித்திருந்தார். அன்பு காட்டுபவர்களை நீங்கள் அதிகம் நேசிக்க வேண்டும், உங்களை வெறுப்பவர்களை கூட அதைவிட கூடுதலான பாசம் தேசம் வைத்து காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று கூறிய கருத்து, சிறப்பான கருத்துக்கு இந்த பாடலையும் தந்தார். பாடலை கேட்டு நாங்கள் அம்மாவுக்கு ஈடாக இந்த அகலத்தில் எதுவுமே இல்லை என்றதை எடுத்துக்கூறிய பாட்டை கேட்ட வேளையிலே எங்கள் அன்பு அருள் அவர்கள் அதிகாலையிலே ஒரு கனவை கண்டுவிட்டு மின்சார கனவு திரைப்படுத்த பாடலை தாருங்கள், அது மின்சாரம் என்றால் உடனே தோன்றி மறைந்து விடுமா அல்லது நின்று விடுமா? மின்சாரம் என்றால் நின்று எரியக்கூடியதுதான். இப்பொழுது அந்த சக்தியை இழக்கின்றதோ அப்பொழுது மின்சாரம் நின்றுவிடும். எங்கே பார்ப்போம், தங்க தாமரை மகளை கண்டுவிட்டார் போலும் இருக்கின்றது. கேட்போம் அந்த பாடலை. அருள், உங்கள் பாடல் தங்க தாமரை மகளே வருகின்றது, கேட்போம். மின்சார கண்ணா கனவு திரைப்படத்திலிருந்து.
1: உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க?
2: யாரு?

சிறப்பான ஒரு பாடல், மின்சார கனவு என்ற திரைப்படத்து பாடல். காலையிலே கண்ட கனவு பலிக்க வேண்டும் என்று எண்ணி ஓடி வந்தாரா, அல்லது காலையில் கண்ட கனவு பலிக்குமா என்று எண்ணி கேட்க வந்தாரா? நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கனவு தான் அது வந்திருக்கின்றது. நன்றாக, நன்மையாக, சந்தோஷமாக வரும் என்று வாழ்த்தி கொள்ளுகின்றேன் அன்பு அருள் அவர்களே. இந்த வேளையில்தான் குண்டு பேத்தி அம்மையப்பன் கொடராச்சேரியிலிருந்து இன்று வந்திருந்து வாழ்த்துகை ஒன்றை ஆயிரம் மலர்கள் ஊடி மாலை தொடுத்து ஒரு கவிதையை தந்துவிட்டு அண்ணனுக்கும் அன்னிக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று கூறி வாழ்த்து கவிதையை பாடிவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் என்ற பாடல் அவர் தந்த பாடலாக வருகின்றது. வானத்தைப் போல திரைப்படுத்து பாடல் என்று கூறியும் இருந்தார் அந்த பாடல். அந்த பாடலை இப்பொழுது கேட்போமா? ஜெயா, உங்கள் பாடல் காற்றலையில்.

இனிமையான அந்த பாடல் நேர் நேரத்திலே கவிதைகள் சொல்லவா நிகழ்வில் வந்து பேசி மகிழ்ந்து விட்டு கவிதைகளை கூறி திருமண வாழ்த்து பாடலையும் கட்டு மகிழ்ந்திருந்தார் அன்புடன் ஜே ஜேயா. யாருக்கு திருமணம்? ஐஸ்வர்யா தம்பதிகளுக்கு. ஐஸ்வர்யா அவரும் நேரலையில் வந்து வாழ்த்து பெற்றதோடு அல்லாமல் ஒரு பாடலையும் பாடி காட்டியிருந்தார். ஆயிரம் ஜன்னல்கள் வீடு அந்த பாடல் விருப்பம் என்ற வகையில் இன்று அவர்களுக்கு திருமண நாள் பரிசாக மொழியர் தமிழ் வானொலி வேல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கொடுக்கின்றது.

0: அற்புதமான ஒரு பாடல், கூட்டு குடும்பம். அதை கட்டி வளர்த்தது யார்? நம் மூதாதையர்கள் தான் என்பதையும் பாரம்பரியத்தை கட்டி காக்க உதவுவது என்பதை எடுத்துக்கொள்ளும் பாடல். ஐஸ்வர்யா, நீங்கள் தந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த உறவை காற்றலையில் இருக்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் மகளே. அன்சியா சகாய, அன்சியா ராணி, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா மகளே? அழைத்தவுடன் வணக்கம் என்று பேர் கூறவில்லை என்றால் யார் வருகிறீர்கள் தெரியாது. ஒரே வண்டியில் நீங்கள் வருகிறீர்களா, அவர் வருகின்றாரா தெரியாதா? மகளாக இருக்கின்றீர்களா? அம்மா அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: அது பழைய நிலைமைக்கு மாறிடுச்சுங்கய்யா. வெயில், வெயிலோட வேகம் அதிகமாகி
0: அதிகமாகி இரவுக்கு இன்னும் தனியும் இல்லையா? வெயில் நேரம் போக போக கூடிக்கொண்டிருக்கிறதா வெப்பம்?
1: ஆமாங்கய்யா, வேர்க்குது.
0: வேர்க்குதா? வேர்க்குதா? வேர்த்தாத்தானமா உடலில் உள்ள எங்களுடைய கெட்ட நீர்கள் எல்லாம் வெளியே செல்லும். சரியா?
1: ஆனா
0: தாங்க வேணுமே. என்ன என்ன செய்யற? தாங்கித்தானே ஆக வேண்டும். வேறு வேறு பரிகாரம் இல்லை. வேர்க்குது, வெப்பமா இருக்குன்னு தண்ணீர் குடித்தா மேலும் வேர்க்கும். தண்ணீர் உள்ளே போக மேலும்
1: ஏற்றுக்கொள்ளது.
0: என்ன செய்வது? பிறந்து விட்டோம், அனுபவிப்பதற்கு அனுபவித்து தீருவோம். ஆனால் கேடு வராது, நன்மை நன்மைதான் நிகழும். சரியா? சரி, இன்று உங்களுக்கு என்ன கவிதை தோன்றுகின்றது கொண்டு வந்து படிப்பதற்கு?
1: ஐயா, இயற்கை.
0: இயற்கையை பற்றி ஒரு கவிதை தரப்போம். கொண்டு வாருங்கள். இயற்கை கவிதையை நன்றாக கொண்டு வருவீர்கள்.
1: இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம்பற்ற இறைவனின் அற்புத படைப்பு இயற்கை. இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம்பற்ற இறைவனின் அற்புத படைப்பு இயற்கை.
0: அவ்வளவுதான். சிறப்பான கவிதை அம்மா. இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கழிந்தாலும் இது மாறாது அந்த அழகு. இயற்கையின் அழகு, அது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். நல்ல கருத்தோடு புனைந்திருக்கின்ற குறும் கவிதை சிறப்பாக இருந்தது. அதை நாங்கள் நன்றாக சுவைத்து படித்தீர்கள். இது நீங்கள் எழுதியதா அல்லது படித்ததில் பிடித்ததா? படித்ததில் பிடிப்பதற்கும் கவிஞன் ஞானம் இருக்க வேண்டும் தானே. அதை படிக்கும் பொழுது அந்த வரிகளை புரிந்து கொள்வதற்கும் அந்த நுண்ணறிவு வேண்டும். கெட்டிக்காரி, வாழ்த்துக்களை. இயற்கை அழகுதான், இறைவன் படைத்த இந்த அளவு எத்தனை யுகம் கழிந்தாலும் மாறாத அளவு உள்ளது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இதற்காக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: படம் வந்து ராஜாதி ராஜா.
0: ராஜாதி ராஜா, அது என்ன பாடல்?
1: பாடல் வந்து மலையாள கரையோரம் கவி பாடும் குயிலை.
0: ஓ, மலையாள கரையோரம்
1: அடிக்கிறது குளிர்னு ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டு.
0: ஓ, மலையாள கரையோரம் என்ற பாட ஆரம்பித்து சிலு சிலு என்று ஆரம்பித்து தான் இந்த மலையாள கரையோரம் வரும் இல்லையா?
1: ஆமாங்க.
0: இந்த சிலு சிலு என்றால் நல்லா தான் இருக்கும் அம்மா. சிலு சிலு இப்பொழுது அந்த சிலு சிலு இருந்தால் எப்படி இருக்கும் இந்த வெப்பத்துக்கு?
1: சூப்பரா இருக்கும்.
0: என்ன தேவையில்லைன்னு அதுதான் கற்பனைகள் வருவது. வாழ்த்துக்கள். இயற்கையான அந்த அழகை ரசித்தவர் ஒருவர் வந்திருக்கார். இயற்கை எத்தனை யுகம் அழிந்தாலும் அழியாதது இயற்கை அழகு என்பதன் அழகு பல விதத்திலையும் வருகின்றது. அதை சுருக்கமாக காட்டியிருந்தார். அதை படித்து அதை சுவைத்து எங்களோடு பகிர்ந்து கொண்ட ராணி, உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த பாடலை உங்களுக்காக நான் தருவேன். இப்பொழுது நீங்கள் மட்டும்தான் வந்து, நீங்கள் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கின்றாரா? வருகின்றார், வருகின்றாரா? நன்றி மகளே, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அன்புடன் சந்தன்ராஜ் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா?
2: இனி இரவு நேர வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல நேர வணக்கத்தோடு செல்வை சந்திரராஜ்.
0: ரெண்டு நேர வணக்கத்தையும் தந்தீர்கள். நானும் தருகின்றேன். நினைந்து கொண்டோம், ஐக்கியமாகவும் நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கும் ஐயா.
0: நலமாக, மிக்க நலமாக, மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். சரி, வாழ்த்துக்கள். சரி, அங்கே உங்கள் கவிதையை கேட்டு பார்ப்போம். கொண்டு பாருங்கள்.
2: நிச்சயமா, இன்றைக்கு நம்மளுடைய சிறுவ சோழையை அலங்கரித்து அனைத்து நான் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
2: ஜஸ்வந்த் சூப்பரா
0: மடக்கிற தாத்தா, ஒரு பெரிய ஆனந்தம். தாத்தா மடங்கி விட்டார், சொல்லியும் தருகின்றார். நீ நெருங்கிட்டீங்க தாத்தா, அக்காவை பின்பற்று வேற வரும். அற்புதமா இருந்தது செல்வங்களுடையது.
2: வாழ்த்துக்களை அவர்களுக்கு தோண்டிட்டு இன்றைக்கு அதே தலைப்பில் கொண்டு வந்துருவேன், குழந்தைகளை கொண்டாடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கு.
0: குழந்தைகளை கொண்டாடுங்கள், இங்கே கொண்டு வாருங்கள், கேட்போம்.
2: ஒவ்வொரு குழந்தையும் நாளைய மனித இனத்திற்கான வீரிய வித்துக்கள். தேசங்களால் பிளவுபட்டாலும் அத்தனை குழந்தைகளுமே பரிசுத்த உள்ளம் படைத்தவை. அவர்களின் குரலுக்கு மதிமயங்குகிற கிறங்காதவர்கள் ஒருவருமே உலகில் இல்லை. புதிது புதிதாக கேட்டிடும் கேள்விகளால் நம்மை அவர்கள் புதுப்பிக்க தவறுவதே இல்லை. சக குழந்தைகளுடன் அறியாமலேயே சண்டையிட்டும் சடுதியில் சமாதானமாகி விடுவர். கிடைத்தது எதுவாகினும் யாரோடும் பகிர்ந்து கொள்ளும் பாடத்தை கற்பிப்பர். பகைமை உணர்வு தெரியாது, பொறாமை குணம் கிடையாது, கலப்படமற்றது அவர்களின் புன்னகை. கிடைப்பதற்கரிய வரமாக வந்து பிறந்த குழந்தைகளை வதைக்காமல் கொண்டாடுங்கள். அவ்வளவுதாங்க ஐயா.
0: சிறப்பான ஒரு கவிதை. குழந்தைகளின் அந்த குணத்தில் வந்ததில் சக நண்பர்களாக இருந்தாலும் சண்டை பிடித்து விட்டு சடுதியாக சந்தோஷப்பட்டு விடுவார், சேர்ந்து விடுவார்கள். அவருக்கு போட்டி உணவு, பொறாமை உணவு, வஞ்சகங்கள் ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு, இல்லையா?
2: நிச்சயமா. அதே மாதிரி அவர்களுடைய புன்னகையும் அப்படிதான்.
0: அந்த புன்னகை அவருடைய மொழிக்கு மயங்காதவர் உலகத்திலே இல்லைத்தான். அடுத்து இன்னும் ஒன்று கூறப்பட்டு கூறியிருந்தீர்கள் அல்லவா, புது புது கேள்விகளை கிடங்களை அசத்தி விடுவார்கள், இல்லையா?
2: ஆமாம், இப்ப இருக்கிற குழந்தைகளுடைய டேலண்டே வேற மாதிரி இருக்கு.
0: சிறப்பு. ஆதலால் நாங்கள் குழந்தைகளை கொண்டாடுவோம், ஒவ்வொரு குழந்தைகளும் சிறந்தவர்கள் தானே என்ற அற்புதமான கவிதை, சிறப்பான கவிதையை தந்த போல. இதற்கான என்ன பாடலை கேட்க போகிறீர்கள் நீங்கள் சந்தன்ராஜ்?
2: வேற என்ன பாடலையா? அதாங்க ஐயா, அழகு குட்டி செல்லம் தான்.
0: அழகு குட்டி செல்லம், இல்லையா? அதுல ஒரு பதில் வேற வர, யோசித்ததை பார்த்தா எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறான் ஒரு வரி ஒன்று வேற பதில். அழகு குட்டி செல்வம், அழகு குட்டி செல்வமா செல்லம் என்ற பாடல்
2: செல்லம்.
0: சரி, அந்த செல்லத்தினுடைய பாடலை உங்களுக்கு காத்திருக்கும். நிகழ்ச்சியை சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. கவிதைகள் சொல்லவா நிகழ்வை நீங்கள் வந்து சரியாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எனக்கு பழக்கப்பட்ட நிகழ்ச்சி இல்லை, இது அம்மாவினுடைய நிகழ்ச்சி தான். இருப்பினும் இந்த சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்று சற்று ஓய்வு எடுத்து விட்டு வந்தேன். சரியான வெப்பம், இங்கேயும் சரியான வெப்பமாக இருக்கின்றது. இப்போ 26 வந்தேன், 27 வந்து விட்டது. இது மாலையாகும் பொழுது இன்னும் கூடுகின்றது என்று கூறப்பட்டது. 29 பாக்கி சில இருக்கின்றது. சரி, வாழ்த்துக்கள்.
2: நம்முடைய குண்டுபேத்தி அவர்களின் உறவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோமே. அதே மாதிரி அவன் நம்முடைய அலி அவர்களுடைய அம்மாவும் விரைவில் கொண்டாடி நம்மளை வேண்டுவோம் ஐயா. நிச்சயமா,
0: அலி அவர்களுடைய, ஓ அப்படியா, வாழ்த்துக்கள். அவர்கள் குணமடைய வேண்டும்.
2: என்னுடைய புலனத்திலே புலனத்திலே சொல்லியிருக்கிறார்.
0: ஓ, நல்லது நல்லது. விரைவில் குணமடைய வாழ்த்துக் கொள்வோம். திருமண வாழ்த்து கூறிய நன்றி. அந்த வாழ்த்துக்களும் அங்கே சென்றடையும், உங்கள் செய்திகள் அவர்களை சென்றடையும். நன்றி சந்தன்ராஜ் அவர்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து பணியில் இருந்து கொண்டு அங்காடியிலே பலர் வந்து நுழைவார்கள், நுகர்வோர்கள், பெறுபவர்கள், கொடுப்பவர்கள் வாங்குவோர். அவர் அங்கே பணியில் இருந்தாலும் நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு உடனே ஒரு கவிதையை புரிந்து சுட்டதையும் ஒரு கவிதையையும் சேர்த்து கொண்டு வந்து மூன்று கவிதை கொடுத்திருந்தார் எங்கள் விக்னேஸ்வரன் அவர்கள். அதிலே முதல் கவிதை எங்கள் கேள்வி தந்துவிட்டு சென்று விட்டது, வினா காண முடியாமல் இருக்கின்றது. அதில் இப்போ எத்தனை புரட்சி கருத்துக்களை உள்ளடக்கி வந்த கதை. விதவைக்கு வெள்ளை புடவை என்றால் ரோஜா மலரும் வெள்ளைதானே, விதவை மலர் அணியக்கூடாது என்றார்கள். அப்போ வெள்ளை மலரை அணிய முடியும். வெள்ளை பல கேள்விகள் அதுக்கு நாங்கள் கேட்க முடியாது. அந்த கவிஞருடைய கற்பனை எப்படி எங்கே கொண்டு போய் தொகுத்து கொண்டு வந்தார் அந்த கவிஞர் என்றுதான் அவரைத்தான் கேட்கணும். இதை மனதில் வைத்து கேட்டார் அவரவர் புரிந்து கொள்ளும் விதத்திலே இருக்கின்றது. அடுத்து அவர் தாய்மைக்கு ஒன்று, ஐயோ போட்டியே, ஐயோ நீ போட்டியே, போய்விட்டாயே என்பதை போட்டியே என்ற பேச்சு தமிழிலே கலந்து அந்த கவிதையை தந்திருந்தார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நீ போட்டியே என்று தாய்மை உணர்வை வைத்து தந்திருந்தார். அதன் பின்பு பணத்துக்கு ஒரு பிணம் கூட வாய் திறக்கும் என்றதான் அந்த அர்த்தம். எத்தனையோ எல்லாம் விலைமை உயர்ந்த சிறந்த அன்பு அதைவிட பொருள் எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது வேண்டாம் என்று மறத்தது பணம் என்று அன்றை கொடுத்தவுடன் வாங்கிவிட்டாயே என்ற ஒரு கருத்தை தந்திருந்தார். அதனால் தன் பிணம் கூட வாய் திறக்கும் என்ற கருத்தை நாங்கள் பெறக்கூடிய அந்த வேளை பூஜைக்கு வந்த மலரே வா என்ற ஒரு பாடலையும் கேட்டிருந்தார் அல்லவா விக்னேஸ்வரன். உங்கள் பாடல் தருகின்றான். சரியான இக்கட்டான நிலையில் கூட நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்து கூறி பாடலை தருகின்றேன். பாத காணிக்கை திரைப்படுத்து பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் பாத காணிக்கை திரைப்படுத்த பாடல். இனிமையான பாடலை கேட்ட வேளையில் சிந்தனை குகந்த கவிதை மூன்றையும் கொடுத்திருந்தார். நன்றிகளை கூறிக்கொண்டு கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியை அலங்கரித்த அடுத்த உறவு வண்டிக்கேட்டிலிருந்து வந்த என்னுடைய அன்பு மகள் சகாயா அன்சுராணி சந்தன்ராஜ் திருமதி அவர்கள். அவர்கள் இயற்கையை பற்றி, இயற்கை அழகுதான், அந்த அழகு இத்தனை யுகம் சென்றாலும் அழிந்து போகாத ஒரு அழகு என்ற நிரந்தரமானதை, இயற்கை நிரந்தரமானது உண்மையானது என்பதை எடுத்து கூறிய கவிதையை தந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். ராஜாதி ராஜா திரைப்படுத்த பாடல், மலையாள கரையோரம் என்று வரும் பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது. கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே இன்று முன்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில்.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: மருவி.
1: அற்புதமான ஒரு பாடல் ராணி, நீங்கள் தந்த கவிதையோ இயற்கை அழகானது, யுகம் யுகம் கழிந்தாலும் அந்த அழகை மாற்ற முடியாத இயற்கை அழகு என்று கூறியிருந்தீர்கள். அந்த கவிதை குறுங்கவிதையாக இருந்தாலும் பெருங்கருத்தை உள்ளடக்கியிருந்த அந்த கவிதை சுவைத்தேன் என்று வந்தீர்கள். நாங்களும் அந்த கவிதையை சுவைக்கின்றோம். அந்த கவிதைக்கு ஏற்ற பாடல் இயற்கை அழகு எப்படி இருக்கும் எழில் கொஞ்சம் என்பதை இந்த பாடல் மூலம் காட்டியிருந்தார்கள். மலையாள கரையோரம் தலையாட்டும் என்று அந்த பாடல் மிகவும் சிறப்பான பொருத்தமான பாடலாக இருந்தது. வாழ்த்துக்கள் ராணி, உங்களுக்கு நல்லதோர் பாடலை நல்ல கவிதையோடு கேட்டு மகிழ்ந்தோம். இது கவிதைகள் சொல்லவா முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வெள்ளிக்கிழமை தோறும் பெறுவது. கவியை கேட்டவுடன் ஓடி வருவார்கள் கவிராயர்கள் எல்லாம். கவிஞர்கள் என்று பட்டம் பெற்றவர்கள், விருது பெற்றவர்கள், கவிஞர்கள் என்று எழுதி கொண்டே இருப்பவர்கள், கவிஞர்களுக்கு மற்ற நிகழ்வை விட இந்த கவி என்றால் அவரை அறியாமல் வந்துவிடும் ஊற்றெடுத்து. கவி ஊற்றிப்பெறும் வல்லமை சிறப்பு அந்த கருணா அந்த கொடை எல்லோருக்கும் பெறாது, கவிஞர்களுக்குத்தான் வரும். கவிஞர்கள் கவிகளை புனைபவர்களுக்கு தமிழை நன்றாக உணர்ந்து தமிழை இலக்கிய இலக்கண சுவையோடு எதுகை மோனையோடு கவிதை புரிபவர்கள் எதுகை மோனை சாரிகை சந்தி என்ற ஆறு குணங்கள் இருக்கின்றது. அந்த இலக்கணத்துக்கு அமைய கொண்டு வந்து கவிதையை தருவார்கள். ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் கவிதையை கொண்டு வந்து தருவதற்கு நாங்கள் பிறவி கவிஞர்களும் இல்லை, கவி ஊற்றெடுக்கும் கவி வல்லுநர்களும் அல்ல. கவிஞர்கள் என்று எங்களை யாரும் பாராட்டவும் இல்லை, எங்களை விருது கொடுக்கவும் இல்லை. தான் இருப்பினும் கவிதைகளை சுவைப்பதற்கு எங்களுக்கு அந்த தியானம் உண்டு, அந்த ஞானம் உண்டு. கவிதையை சுவைத்து அதன் கருத்துக்களை உணர்ந்து கொள்ளுவதற்கு அந்த ஞானம் இருக்கின்றது. அந்த வகையில் ஊக்கமளிக்கும் வகையிலே கவிஞர்களை கொண்டு வாருங்கள், படித்து சுவைத்தாவது கொண்டு வாருங்கள் என்று கேட்டு அன்பு மகள் மீரா இந்த நிகழ்வை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தார். அந்த வேளையிலே எங்கள் சந்தன்ராஜ் அவர்கள் வந்துடும் கவிதையை தந்திருந்தார். ஒவ்வொரு குழந்தைகளும் போற்றப்பட வேண்டியவர்கள் தான் அந்த, ஏனென்றால் அந்த குழந்தைகளுடைய சிறப்பு அம்சங்களை அற்புதமாக கவிதைக்குள்ளே புகுத்தி கொண்டு வந்து தந்திருந்தார். அதுகளுக்கு இந்த வஞ்சகம் சூது போட்டி போகிறான் பஞ்சம பாதகங்கள் எண்ணங்கள் எதுவுமே இல்லை. அதனால்தான் குழந்தை உள்ளம் வெள்ளை உள்ளம் என்று கூறும்போது குழந்தை உள்ளத்திலே தான் இறைவன் இருக்கின்றார், தூய்மையான இடத்திலே தான் இறைவன் இருப்பார். அதனால் குழந்தைகளை பற்றி கூறிய அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து அழகு குட்டி செல்லம் என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்டிருந்தார் அல்லவா, இதோ அந்த பாடல் வருகின்றது.

அற்புதமான அந்த பாடல் கூட குழந்தைகளின் செல்லத்தையும் குழந்தை எப்படி இருக்கும் குழந்தைகளை பார்க்கும்போது எங்கள் உள்ளம் எப்படி பூரிக்கும் அவர்களுடைய செய்கைகள் எல்லாம் எங்களை எப்படி அடிமையாக்குகிறது என்பதை காட்டும் ஒரு பாடல். அதில் சிறந்த வரி ஒன்று, அந்த குழந்தை பேச தெரியாத குழந்தை ஆழ்ந்த உறக்கத்திலே காலை தூக்கி அட்டனை கால் போட்டுக்கொண்டு தூங்கும்போது எந்த கோட்டையும் பிடிக்கிறதுக்கு இப்படி ஆழமாக சிந்திக்கிறாயோ என்று எண்ணத்தோன்றும் அந்த பதம் அற்புதமாக பிடித்த இனிமையான பாடல். குழந்தைகளை கொண்டாடுவோம் என்ற அந்த பாடல் அந்த கவிதைக்கு பொருத்தமான பாடலை நீங்கள் தந்தது வாழ்த்துக்குரியது அன்பு உறவே சந்தன்ராஜ் அவர்களே. இந்த வேளையிலே ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கிறது எங்களை. காத்திருந்து காத்திருந்து அந்த காத்திருந்த தருணத்தை கண்ட பின்பு எதிர்பார்த்து இருந்தது கிடைக்கவில்லை, அதனால் மீண்டும் காத்திருக்கின்றேன் காத்திருக்கின்றேன் என்று வருகின்றது ஒரு கவிதையை தான் படித்ததில் சுவைத்தது என்று கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து கூறியிருந்தார். கூறிவிட்டு அதற்குரிய பாடல் ஒன்று தந்திருந்தார். அந்த பாடல் வருகின்றது. வைதேகி காத்திருந்த திரைப்படமா என்றுதான் எண்ணுகின்றேன் அந்த திரைப்படத்து பாடல். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்ற பாடல். அந்த பாடலை அவர் தந்துவிட்டு அவர் கேட்க வந்த பாடல் வேறு ஆனால் கவிதை வேறு என்று கூறி தான் விரும்பிய பாடலை கேட்டிருந்தார். புரியாது புரியாது என்ற பாடலை கொடுத்தேன். இப்பொழுது அந்த கவிதை கேட்ட பாடலையும் கிருஷ்ணன் நீங்கள் விரும்பி கேட்டது அந்த விரும்பி கூறி வந்த படித்ததில் பிடித்த கவிதை கேட்ட பாடல் என்று தந்தீர்கள். அந்த பாடலை கேட்போம் ஒரு தடவை.

இறங்கி வாடா, வந்துரு வந்துரு தானா வந்துரு, வந்துரு வந்துரு தானா வந்துரு. இல்லைன்னா பாட்டு படிப்பேன், உடுக்கை அடிப்பேன், சாப்பிட்டேன்.

இனிமையான அந்த பாடல் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடலாக காற்றலையில் ஒலித்தது. காத்திருந்து காத்திருந்து அந்த காத்திருந்த காலம் வரும்பொழுது காத்திருந்தது நிறைவேறவில்லை, அதனால் மீண்டும் அது வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் ஒரு அற்புதமான கவிதையை தந்துவிட்டு இந்த பாடலையும் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது. இந்த நேரங்களிலே தான் எனக்கு பிடித்த நானும் ஒரு கவிதையை கொண்டு வந்து சொன்னேன். நான் புனையவில்லை, எனக்கும் பிடித்த கவிதையாக இருந்தது. உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும், அதுதான் அன்பு. மற்றவர்களை ஏமாற்ற மாட்டாது, தான் ஏமாந்து போகும். அன்பு என்பது பல வடிவங்களிலே வரும். அதுக்கு ஏமாற்றவும் தெரியும், ஏமாறவும் தெரியும். இது வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் நிகழ்வது உண்டு. ஏமாந்து எண்ணி நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கும் பொழுது, நம்பிக்கையை கொடுத்து வாழ வைத்தவர்கள் இறுதியிலே நம்பிக்கையை இழந்து விடக்கூடிய வகையில் நடந்தால் அது ஏமாற்றமாக முடிந்துவிடும். அதனால் இந்த நம்பிக்கை, இவரிடம் இருந்த நம்பிக்கை மற்றவர் ஏமாற்ற தெரியவில்லை, ஏமாற தெரிந்து ஏமாறிவிட்டது. அதே போன்ற மற்ற பக்கத்திலே பார்த்தால் அவர் ஏமாற்ற வேண்டும், இவர் நம்ப வேண்டும் என்று ஏமாற்ற நம்பிக்கை வைத்துவிட்டு ஏமாற்றிவிட்டு செல்வது என்ற கருத்துக்களோடு வரும் பாடல்கள் பல பாடல்கள் உண்டு. அதிலே எந்த எண்ணத்துக்கு ஒரு பாடல் எட்டியிருந்தேன், நான் கேட்டேன் இதுக்கு ஒரு பாடல் தாருங்கள்னு, யாரும் தரவில்லை. அதெல்லாம் நான் ஒரு பாடலை தெரிவு கொண்டு வந்து இறுதியாக ஒளிபரப்புகின்றேன். பாத காணிக்கை திரைப்படுத்தி இந்த பாடலை, ஏமாற்ற தெரியும் தெரியாது, ஏமாற தெரியும், ஏமாற்று வாட்டாது ஏமாந்துவிடும். வருகின்றது பாடல், கேட்போமா?

உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும். ஆழமான கருத்துள்ள இரண்டு வரி குறுங்கவிதை எத்தனை விடயத்தை எங்கே அடக்கி வைத்திருக்கின்றது! உள்ளே துருவி பார்த்தால் பல உண்மைகள் எங்கள் வாழ்க்கையில் கூட நிறைவேறி இருப்பது தெரியும் என்று எண்ணுகின்றேன். இனிமையான ஒரு நேரம், இன்றைய நேரம் கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியை கேட்டோம். கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியிலே தங்கள் கவிதை, சொந்த கவிதை, சுட்ட கவிதை என்று வந்து பிடித்த கவிதைகள் என்றெல்லாம் வந்து கூறி பாடல்களையும் கேட்டுச் சென்றவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று திருமண நாள் காணுகின்றார்கள், நான்காவது திருமண நாளை என் அன்பு குண்டு குண்டு பேத்தி ஜே ஜெயாவின் அண்ணனும் அண்ணியும் அவர்கள் பல்லாண்டு காலம் பல்சிறப்போடும் சகல சௌபாக்கியங்களோடும் இல்லறத்தில் நல்லறம் கண்டு எழிலாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், பல செல்வங்களும் பெற்று சௌகரியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இன்று போல் என்றும் வாழ்க என்று தீர்க்க ஆயுசி பவான் கூறி அன்பு வாழ்த்து கூறி அவர்களுக்கு ஆசையையும் வழங்கும். இந்த வேளையிலே அன்பு நண்பர், நான் ராகவேந்திரா என்று அழைக்கும் என் அன்பு உறவு அலி அவர்களுடைய அன்னை உடல் நலக்குறைவால் வைத்தியசாலையில் இருக்கின்றார் என்று மிகவும் துன்பமாக எழுதியிருக்கின்றார். வாழ்க்கை என்பது இன்னல்கள் பல நிறைந்ததுதான், மூப்பு பிணி எல்லாம் வருவது வழக்கம்தானே. அந்த பிணியை அவர் வந்து இலகுவாக அந்த கட்டத்திலிருந்து அவர் விலகி எங்களோடு வந்து இணைய வேண்டும், அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் அனைவரும் ஒன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். விரைவில் அவர் குணமடைந்து வருதார், மன ஆறுதல் பெறுங்கள் அலி என்று உங்களுக்கு ஆறுதலும் கூறிக்கொள்கின்றோம். நேரம் சரியாக 1:30 எட்டிவிட்டது, உங்களுக்கு 11 காட்டிவிட்டது. அதனால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியை இனிது நிறைவேற்றுவதற்கு வந்து எங்களோடு இணைந்து பயணித்த அன்பு உறவுகளை உங்களுக்கு வணக்கம் கூறி, உலகெல்லாம் பறந்து வாழும் உறவுகள் அத்தனை பேரும் இணைந்து உலகில் உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு காண வேண்டும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம், மனக்குறை கூட வராது. அது இருந்தால் அதை கொடுக்க வேண்டும் இறைவா என்று கேட்டு, இந்த அட்டூழிய அல்லூல கல்லூலங்களிலிருந்து எங்களை விடுவித்து மனித நேயம், சாந்தம், அமைதி, அறம் தலைக்க வழி செய்ய வேண்டும், அனுகூலம் தர வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2023 ஆண்டு 6வது மாதம் 23ஆம் நாள் மலர்ந்த கவிதைகள் சொல்லவா நிகழ்வு இனிது நிறைவு வருகின்றது. அன்பு உறவுகளே.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: பாடி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போங்க, போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்.
2: சார், சிட்டுவோட பணத்தை பரிசோதனை செஞ்ச டாக்டர் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது.
3: எனது கொள்ளையா?
4: என்ன சார்,
3: சிட்டு தற்கொலை செஞ்சுக்கல, கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கலாம்.
4: அப்படியா சார்?
3: அதுக்கான அடையாளம் குளத்தோட கழுத்துல காணப்படுதுன்னு டாக்டர் குறிப்பிட்டிருக்க.
4: ஐசி.
3: அது மட்டுமல்ல, அந்த பெண் சாகும் போது கர்ப்பமாக இருந்திருக்கிற
4: அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே சார்?
3: சந்தேகமே இல்லை, அவருடைய கர்ப்பத்துக்கு எவன் காரணமோ அவன் தான் உண்மை வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த பணியை செஞ்சிருக்கான்.
5: சித்து என்னும் இளம் பெண்ணின் பிணம் கிணற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தெரிந்ததே. பிரேத பரிசோதனையில் அந்த பெண்ணின் கழுத்தை யாரோ நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவளை கெடுத்தவன் தான் அவளை கொலையும் செய்திருப்பான் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள்.
3: திருமண அழைப்புதல், மணமகன் மோகன், மணமகள் சித்ரா. நல்லா இருக்குது டிசைன்.
6: ஏன் நல்லா இருக்காது? நான் கொடுத்த ஐடியாக்கு. ஆமா, அடுத்தது
3: என்னடா அது?
6: நாம பத்திரிக்கை அனுப்ப வேண்டிய லிஸ்ட்.
3: லிஸ்டா கட்டி லிப்டா? அனுமாரி மாதிரி இருக்குது.
6: இதுக்குதான் அப்பவே சொன்னேன், உங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சா கட்டுப்படி ஆகாது. ஒருத்தன் கையில 2000 ரூபாய் கொடுத்து கழுத்துல மோளத்தை தொங்க போட்டு நாலு பேர் சந்திக்கிற இடத்துல நின்னு இத்தனை மணிக்கு இன்னாருக்கு இன்னாருக்கு கல்யாணம் அப்படின்னு தண்டவரா போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். காசும் சிக்கனம்னு சொன்னேன்.
7: உங்க அப்பா புத்தி உங்களை விட்டு போகுமா?
3: அது என்னமா அது? அவங்க அப்பா புத்தி
7: கேளுங்க சித்தப்பா, என் கல்யாணத்துக்கு விருந்து வச்சா காசு செலவாகும் சொல்லி இவங்க அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் விருதம் இருக்காங்க இல்ல, அன்னைக்கு பார்த்து கல்யாணத்தை வச்சுட்டாரு. சாப்பாட்டு செலவு மிச்சம்.
6: இருப்பீங்கடி, உங்க அப்பா புத்தி பத்தி தெரியாதா?
7: என்ன என்ன
6: அது? என்ன உங்க அப்பா புத்தி? எனக்கு கல்யாணம் தன்னைக்கு நாகசுரத்தோட ஊர்வலம் வச்சாங்கன்னு எங்க அப்பா ஒத்த காலில் நின்னாரு. அதுக்கு இவங்க அப்பா பச்சா போகுது, இட்டோ புறப்படுவோம், 10 நிமிஷத்துல புறப்படுவோம், அரை மணி நேரத்துல புறப்படுவோம் அப்படின்னு ராத்திரி 12 மணி ஆகிட்டாரு. என்னையா இப்படி லேட் பண்றேன்னு கேட்டா, 1 மணிக்கு நாகசுரத்தோட சாமி ஊர்வலம் புறப்படும், அது கூட சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டாங்க. பன்னீர் செம்ப வச்சு தெளிக்கிறேன். ஒரு
8: சரி சரி சரி சரி சரி சரி சரி நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் உங்களுடைய தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடுவித்துக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: என் தாயுடன் தந்தையும் என் தமிழுடன் குருவும் தரமுடன் என கழித்த இறைவா, எல்லோருக்கும் என் முதல் வணக்கம். அன்புள்ளம் கொண்ட என் இனிய நேயர்களே, உங்களுக்கும் வணக்கம். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வது.
1: கதம்பம் நிகழ்வுடன் இணைந்து கொள்ள வந்த நான் உங்களை இணைக்கும் வேளையிலே, அன்பு உறவுகளை நீங்கள் அனைவரும் நலம்தானாக என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று மகிழ்வோடு கூறும் இந்த வேளையிலே, உலகளாவ இன்று எல்லோரும் இந்த மழை பெருமழை காரணமாக துன்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே, ஒவ்வொருவரும் தங்களுடைய பதிவுகளை இங்கே தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பதிவுகளை பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. அங்கே ஈழத்திரு நாட்டிலும் அனர்த்தங்கள் பல ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றதை செய்தி பிரிவிலே படங்களோடு அனுப்பியிருக்கின்றார்கள். எங்கள் நேயர் அருள் அவர்கள் இல்லத்திற்குள்ளே 1.5 அடி அளவுக்கு தண்ணீர் உட்புகுந்திருக்கு. அது மட்டுமில்லாமல் அந்த அயலிலே உள்ளவர்களுடைய கிராமங்களுக்கு எல்லாம் உயர்ந்த பகுதியாக இருந்தாலும் பின்னாலே ஒவ்வொரு கிராமங்களிலும் குளங்கள், ஆறுகள், ஏரிகள் என்று இருக்கும். அது ஓடி செல்லுகின்ற பாதைகளும் இருக்கும். பெருமழை காரணமாக அந்த பாதைகள் நிரம்பியவுடன் அந்த தண்ணீர் திரும்பி மேல் நோக்கி வந்து வீடுகளுக்குள்ளே எல்லாம் புகுந்திருக்கின்றது. அதை அவர் அதை படமாக்கி எங்கள் பதிவில் ஏற்றிருக்கின்றார். நீங்கள் முடிந்தால் அன்பு உறவுகளுக்குள்ளே சென்று பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பரந்த மழை, கனமழை, பெருத்த மழை பொழிந்திருக்கின்றது. விஜய ராகவன் அவர்கள், மீன் சுருட்டி ராஜா, அது மட்டுமல்ல எங்களுடைய ஞானசேகரன் போன்றோர் பல பதிவுகளை அனுப்பியிருக்கின்றார்கள். சிதம்பரம் 5 அடி வெள்ளத்தை நோக்கி வெட்டி பிடித்திருக்கு. 5 அடி என்றால் ஒரு மனிதனுடைய உயரம் கிட்டத்தட்ட சுமாரான உருவம் 5 அடியிலிருந்துதான் செல்லு, 5-க்கும் 6-க்கும் இடையிலேதான். 5 அடி வெள்ளம் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு மனிதர் போக முடியாது. அந்த வேளையிலே மின் கம்பங்கள் சரிந்திருக்கலாம், பெருமரங்கள் விழுந்திருக்கலாம், சாலைகளிலே வாகனம் ஓட முடியாது, முடக்கப்பட்டிருக்கலாம், உணவு விநியோகங்கள் எல்லாம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கும், பெரும் அவலத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள் மக்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். இன்று மாலையிலே வந்து கலந்து கொண்ட உறவுகளில் நாச்சியார் கோவிலும் தொடர்ந்து மழை பெய்கின்றது, அங்கேயும் வெள்ளம் இருக்கின்றது, மீன் சுருட்டி என்று எல்லா பகுதிகளையும் கூறிக்கொண்டிருந்தார். கும்பகோணமும் மழை இருக்கின்றது என்று நேற்று கூறின கும்பகோணம் லெனின் அவர்கள் அக்காட்டலைக்கு வந்தார். மாலையில் அவர் இணைந்து கொள்ள முடியவில்லை என்றால் நிகழ்ச்சி நிறைவேறும் நேரத்தில் தான் அவர்கள் நிறைந்து விட்டார்கள். நேயர்கள் அளவாகத்தானே நானும் எடுக்க முடியும், அவர்களிடமிருந்து தகவலை பெற முடியவில்லை. ஆனால் விஜயராகவன் அவர்கள் அற்புதமான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அது காரைக்காலே தொடர்ந்து ஒரே மழையாக இருக்கின்றது என்றால் எவ்வளவு தூரத்துக்கு இந்த பூமி தாக்கு பிடிக்கும், எவ்வளவு நூறுத்துக்கு அதை உறிஞ்சி எடுக்கும். சென்னையில் பெரும் வெள்ளங்கள் ஏற்பட்டு அழிவுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்வாக இருக்க முடியாதுதான். தங்களுக்கு ஏற்படாத விட்டாலும் மற்றவர்களுக்கு ஏற்படும் துன்பத்திலே பகிர்ந்து கொள்ளும் இலகிய இதயம் படைத்தவர்கள் தான் எங்கள் தமிழ் நெஞ்சங்கள். கனடாவை பொறுத்தவரையில் இன்று 5 நாட்களுக்கு கிட்ட நாங்கள் சூரியனுடைய ஒளியை காணவில்லை. சூரியன் வர முடியாத அளவு நீரணுக்கள் வானத்தை முட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த நீரணுக்கள் வெப்பம் இல்லாததால் குளிர்ந்து இங்கே பனிமலையாக பொழிகின்றது. நேற்றைய தினம் ஒட்டாவா நகரம் முழுவதும் பனிமழை பொழிந்திருக்கின்றது. எங்களுக்கு இங்கே நாங்கள் இருக்கின்ற பகுதியிலே ஒரு முதல் நாள் பனிமழை பொழிந்து 3 நாள் அது நிறைந்திருந்து இப்பொழுது கரைந்து இருந்தாலும் மழை தூறலாக இருக்கின்றது. லேசான மழை தூறல் போன்று அந்த பனி வந்து விழுகின்றது. சீனி போன்று இருக்கும். அதாவது சர்க்கரை, நீங்கள் வெள்ளம் என்று கூறுவதால் சர்க்கரை வெள்ளம், இந்த சீனி என்று கூறுவோம் தெரியுமா, வெள்ளம் சர்க்கரை என்று நீங்கள் தேநீருக்கு போடுவது, அப்படி நாங்கள் தூக்கினால் அப்படி கொட்டணும், உருந்து கொண்டு போவோம். அதே போன்றுதான் இந்த மழை துளி இங்கே தடிப்பாகி சினிமாவாக வந்து நிலத்திலே விழுந்தவுடன் கரைந்து போகின்றது. அப்படி அண்மையில் இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு 2 பாகை செல்சியஸ், 3 பாகை என்று கூறிக்கொண்டு இன்று மழை இருக்கின்றது. மாலை நேரத்தில் வன்தனி மழை வரலாம் என்று கூறப்படுகின்றது. அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். என் உறவுகளை இப்பொழுது நாங்கள் கதம்பத்திலே இணைந்திருக்கின்றோம். கதம்பத்திலே இன்று விசேஷமாக இன்று வெள்ளிக்கிழமை தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழால் பேசுவோம் தமிழை, தமிழை தமிழால் பேசுவோம் தமிழை, தமிழில் பேசுவோம் என்ற சொல் அதிகாரத்திலே தமிழிலே வந்து நாங்கள் உரையாடுவோம். கடந்த வாரம் சொன்னேன், கடந்த வாரம் வந்து அனைவரும் வெற்றி பெற்று சென்றார்கள் முதல் சுற்றிலேயே. அதே மாதிரிதான், ஆனால் ஒரு நிமிடம் கூட்டப்படுகின்றது, அவ்வளவுதான். ஒரு நிமிடம் கூட்டி எங்களுக்கு நிகழ இருக்கும் பொழுது ஒரு பாடலை தருகிறேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள்.

வணக்கம் ஐயா. நலமாக இருக்கிறோம் ஐயா. காத்து ஒண்ணும் இல்லையா? காத்தெல்லாம் நல்லா அமைதியா தான் இருக்கு. ஆனா கடல் கொஞ்சம் சீற்றமாவே இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க ஐயா. மழைதான் விடாம பெஞ்சிட்டு இருக்குது.

அப்படித்தானே, வீடெல்லாம் ஊற்றுதான் எடுக்குது தண்ணி, தண்ணி ஊறுது எல்லாம்.

ஆமாயா, அப்புறம் என்ன பண்ற, எப்படியாவது உட்காந்துட்டு என்ன சொல்ல முடியாத சூழ்நிலை, வார்த்தையால கூட சொல்ல முடியல, ஒரு மாதிரியா இருக்குது. உட்காந்துட்டு சும்மா அந்த இது பேப்பர் டவ், இந்த பிளாஸ்டிக் டால் எல்லாம் போட்டு அது மேல பாய் போட்டு அது மாதிரி இருக்கும் இல்லையா?

அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஐயா, வந்து பாத்துட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான். அப்ப எல்லாருமே குடுக்கற மாதிரி அப்புறமா ஆறு அமரை வந்து இப்போ அவங்க வந்து செய்வாங்க. அப்படி இருந்தும் வீடு பழுதான வீடுங்களை சேது பண்ணிட்டு அதெல்லாம் தரமாட்டாங்க. அரிசி அப்படி மக்கள் வந்து அப்படி விரும்பினா கொடுப்பாங்க. இப்ப வந்து எங்க ஏரியா மக்கள் வந்து விரும்பினா அது மாதிரி செய்வாங்க. ஆனா இங்க உள்ளவங்க பெரும்பாலானோர் கொஞ்சம் வசதி வாய்ப்புலதான் இருக்காங்க, வீடு எல்லாம் வசதியா இருக்கு.

0: தருவாங்க. நாங்கதான் போறது இல்ல, ஆனா நாங்க கேட்டா அவங்க கண்டிப்பா அதுக்கு முகாம் மாதிரி எங்களுக்கு இடம் அமைச்சு தருவாங்க. ஆமா ஐயா, சமாளிச்சுட்டுதான் இருக்கோம். அங்க போனா அதெல்லாம் நமக்கு ஒரு நாள் நம்மள கொண்டு வந்து அங்க வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து எல்லா தேவைகளுக்கும் நம்ம தேடல் பண்ணணும். வீட்டுலனாக்கா நமக்கு வந்து நம்மளே ஏதாவது பண்ணி செஞ்சுக்கலாம், போயிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் எப்படியாவது. ஆமா ஐயா, அப்படி கூட சொல்லலாம். ரொம்பவும் தண்ணி, வீட்டுக்குள்ள தண்ணி வந்து கடல் தண்ணியோ இல்ல மழை தண்ணியோ அது மாதிரி போற மாதிரி தான் நாங்க வெளியாயிடுவோம் ஐயா. அதுக்கு மேல அங்க இருக்க முடியாது.
1: Mm-hmm.

0: சிலருக்கு வாய்ப்பு இல்லை போல் தெரியல. நான் நீண்ட நேரம் உங்களோட பேசுவேன், சில விடயங்கள் வெளியே செல்லவில்லை. இருப்பினும்
1: எங்களுக்கு எங்களுக்கு இங்க நாங்க துயரம் இருந்தா கூட, ஆனா உங்க துயரங்கள் வந்து நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா
0: தெரியுது. நீங்கள் அப்படி எங்களுக்காக வருத்தப்படுவதற்கு ஊரோடு ஒத்தது, நாங்கள் பாதுகாப்போடு இருப்போம் என்றால் நாங்கள் பாதுகாப்போடு இருப்போம். இப்ப கடைகளை எல்லாம் அடைக்க போகின்றார்கள் என்றவுடன் நாங்கள் சென்று உலர் உணர்வு பொருட்கள் எல்லாம் வீடுகளையும் கொண்டு வந்து வைத்துக் கொடுப்போம். மற்றது பண்ண போக்குவரத்துக்கு அவ்வளவு இடைஞ்சல் இருக்காது. ஆனா இந்த இந்த கொரோனாவுக்காகத்தான் நாங்கள் குளிர், எங்களுக்கு வழக்கமாக வார குளிர் தான், அது எங்களுக்கு குளிர்காலம் வருது என்றவுடன் அதுக்கேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு பண்ணி முன்னேற்பாடாக பாதுகாப்பாக இருப்போம். ஆனால் இந்த உணவு தட்டுப்பாடு, பொருள் தட்டுப்பாடு, வைத்திய தட்டுப்பாடு இருக்கின்றது. இங்கே வைத்தியசாலைக்கெல்லாம் செல்வதற்கு யாரும் விரும்புகிறார்கள், வைத்தியசாலை விரும்புகிறார்கள் இல்லை. ஆகவே இயற்கை மூலிகைகளை நாங்கள் பாவித்துக் கொள்கிறோம், அது கடைகளிலே வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றது உணவுகளுக்கு தேடி வைத்திருக்கின்றோம். உடைகள் தூங்க படுக்க எல்லாம் அப்படி இல்லை என்று பெரும் மழை பெரும் புயல் அப்படி வந்துவிட்டால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் தான் அது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. இங்கே வந்து அரசாங்க உடம்புகள் நிறைய உள்ள நாடு, இந்த நாடு பாதுகாப்பு தனிமந்த சுதந்திரம் மக்கள் பாதுகாப்பு இங்கே மிகவும் கூடுதலான விதத்தில் நடைபெறுகின்றது. உங்களை அப்படி இல்லை, அதனால் தான் கேட்கின்றேன். மற்றது நாடு கடந்த ரீதியாக அங்கே நாடு பூராவும் தமிழ்நாடு பூராவும் எல்லா இடத்திலும் அங்கே கர்நாடகா பகுதியெல்லாம் வெள்ளம் வந்துவிட்டது என்று அங்கும் மழை தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கும் ஏற்பட்டிருக்க ஒவ்வொருவரும் பதவிகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்கும் போது கவலையாக இருக்கின்றது பவுனம்மாள். ஆனால் மனிதனாக பிறந்தவன் இதையும் தாங்க இதயம் வேண்டும், எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தானோ அதுக்காக கூடுதலாக நீங்கள் மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடாது. வந்துவிட்டது
1: இல்லையா, நாங்க தெளிவா தான் இருக்கோம். நாங்க நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுக்கு வருஷம் வருஷம் எங்களுக்கு பழகினதுதான். அதனால வந்து சரி எப்போதுட்டு தான் இருக்கும் அப்படின்னு அந்த சூழல் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். இந்த மழை விட்டுருச்சு அப்படின்னா அந்த காத்து கொஞ்சம் நின்றுச்சுன்னா எங்களுக்கு அப்புறம் பழையபடி பழைய வாழ்க்கை எங்களுக்கு
0: வந்துவிடும். ஆனா அந்த சென்னையை பொறுத்தவரையிலே அது இன்னும் கிடையாது. நகரப்புறம் இருக்கமான மக்கள் வாழ்கிற இடம், இங்கே எல்லாம் வெள்ளங்கள் வீதிகளிலும் வீடுகளுக்கு பின்னாலும் பெரும் பெரும் வெள்ளங்கள் இருந்து அப்ப பாம்புகள் கிருமிகள் அதை விட நோய் கிருமிகள் அழுக்குகள் எவ்வளவு எல்லாம் இருக்கின்றது. இதற்றெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு, குடிநீருக்குள்ளே எல்லாம் அழுக்கு நீர் கலந்து எப்படி கஷ்டப்படுகின்றார்கள். அதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இறைவன் படைத்த படைப்பிலே நாங்கள், நான் ஏன் கனடா மண்ணில் இருக்கணும், நீங்கள் ஏன் நாகப்பட்டினத்தில் இருக்கணும், நீங்கள் நாகப்பட்டினத்தை விட்டு இன்னொரு இடத்திலேயும் பிறந்திருக்க கூடாது. இது பிறப்பின் எங்களுடைய பிறப்போடு வந்தது. இந்த ஆன்மா இன்னும் ஒரு கடினமான இடத்துல வந்து ஒரு அரண்மனையிலே பிறந்திருக்கலாம். அதை இங்க பிறக்க வேண்டும் என்று எங்களுக்கு விதி இருக்கின்றதோ அங்கே பிறந்து இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டாயம். ஆனா இந்த நேரத்தில் உங்களுக்கு நோய் கிருமி தாக்கம் இல்லாதிருந்தால் ஓரளவு நிம்மதியாக மூச்சு விடலாம். நீங்க எங்கும் வெளியில எல்லா இடமும் போக முடியாதுதானே. இப்ப எவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நேரத்திலே இருக்கின்றோம். இருந்தாலும் இறைவனை நம்பிட்டு எங்களுக்கு அது ஒன்றுதான் ஒரு பிடி காய்ப்பிடி, இறைவனுடைய பிடியிலே இருக்க வேண்டிய இறைவனை வேண்டிக் கொள்ளுவோம். இறைவனுடைய கிருபை அவருடைய கடாட்சம் எப்படி இருக்கோ அவர் அவருக்கு அது அளந்தே தரும். ஆனா பாதுகாப்பாக இருங்கள், நோய் நொடி இல்லாமல் இருங்கள் என்று குறிக்கொள்ளுகின்றேன். சரி, என்ன பாடலை கேட்க போகிறீர்கள் முதலில்? உங்களுக்கு முதல் முதலாக வந்து இணைந்தபடியால் உங்களுக்கு ஒரு பாடல் இப்போ உடனே ஒழுங்கரப்பப்படும். என்ன பாடல்? நாளைய பதவிக்கு ஒரு பாடல் தாருங்கள். இப்பொழுது ஒரு பாடல் உங்களுக்கு ஒதுக்கி தருவீங்க. எந்த பாடலை நாளைக்கு பதிந்து விட போகிறீர்கள்? கதம்பங்கள்
1: நாளைக்கு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து தங்கத்தோணியிலே
0: அந்த பாடல் முடிச்ச நாளைய தினம் தேவை என்று கூறுகிறீர்கள். சரி, இன்று என்ன பாடல், இன்று என்ன பாடல் வேண்டும்?
1: இன்னைக்கு மாமியன் பிறந்தேன் படத்திலிருந்து நான் ஏன் பிறந்தேன்
0: அந்த பாடலும், அந்த பாடலும் உங்களுக்கு வேணும். நான் ஏன் பிறந்தேன் அந்த பாடலும் உங்களுக்கு வர
1: வேணும்.
0: அந்த வேளையில உங்களுக்கு இந்த பாடல் இன்று முதலாவது வந்து இணைந்தபடியும் இந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இன்று இந்திய நிகழ்விலே தமிழில் பேசுவோம் தமிழை என்ற அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இன்று தமிழில் பேச ஆயத்தமா இருக்கின்றீர்களா?
1: ஆயத்தமா
0: இருக்கேன். ஒரு சிறு மாற்று, எல்லா நேர்களோடு 3 நிமிடம் அல்ல 4 நிமிடம் பேசப்போகின்றோம், சரிதானே? ஒரு நிமிடம் கூட பேசப்போகிறோம், அவ்வளவுதான். சரி, உங்களுடைய நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றது பவுனம்மாள். இப்பொழுது முதல் உங்களுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது, பேசுவோம். அங்கே நீங்கள் இந்த மழை வரும்போது நீங்கள் புயலும் வரும் என்று எதிர்பார்த்திருந்தீர்களா?
1: எதிர்பார்த்திருந்தீர்கள்.
0: ஒரு சொல்லில் பதில் கூறக்கூடாதுன்னு உங்களுக்கு
1: எதிர்பார்த்து
0: இரண்டு சொல்லில் வந்துவிட்டது, கவனம். இது அடுத்து அங்க இப்ப இந்த முறை வந்த மழை வரும் பொழுது பவுனம்மாள் இடி மின்னல்களோடு வந்ததா அல்லது சாதாரண மழையாக நேரடியாக மழையாக வந்ததா?
1: சாதாரணமான மழையாக வந்தது.
0: சாதாரண மழையை ஆரம்பித்து இப்ப தொடர்ந்து வெள்ளம் பெருகிக் கொண்டு, ஆனால் உங்கள் பகுதியில மணல் பகுதி தானே உங்களுடைய இடம், நீங்கள் இருக்கும் இடம் மணலால் சூழப்பட்ட இடம் தானே?
1: அப்படித்தான் உள்ளது.
0: அப்படித்தான் உள்ளது. ஏனென்றால் கடற்கரையிலே மணல் கும்பிகள் மணல் தொகையாக இருக்கு. அப்ப நிலத்திலே விழுகின்ற மழை அப்படியே மணலினுள் சென்று வெள்ளம் நிக்க வாய்ப்பு இல்லை, அப்படித்தானே?
1: வாய்ப்பு இல்லை.
0: வாய்ப்பு இல்லை. அங்கே பள்ளமான இடங்களிலே தண்ணீர் நீக்கி தேங்கியிருக்கும், ஆனாலும் அது உறிஞ்சப்பட்டுவிடும் இல்லையா?
1: அப்படித்தான் இருக்கும்.
0: அப்படித்தான் இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்ப உங்களோட அப்ப காற்று இல்லாதபடியா உங்கள் வீட்டினுடைய கூரைகள், வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிறு மரங்கள் செடிகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கின்றது? அது ஒன்றும் உடைந்து போகவில்லை,
1: பாதுகாப்பாக உள்ளது.
0: நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு நீங்கள் கடற்கரை பகுதியிலே வாழ்வதாக அடிக்கடி கூறிக்கொள்ளுகின்ற, அங்கே உங்களுடைய அன்றாட பாவனை பொருட்களை எப்படி வாங்குவீர்கள்?
1: கடற்கரை பக்கத்துல உள்ளதால வாங்கிக் கொள்ள வசதி இருக்கு.
0: உங்களோட கடற்கரைக்கு பக்கத்திலே அருகில் கடைகள் இருக்கின்றன, அங்காடிகளுக்கு சென்று நீங்கள் வாங்கக்கூடிய சுமார் உங்கள் வீட்டிலிருந்து உங்களுடைய அங்காடி எவ்வளவு தூரம் இருக்கும்? எவ்வளவு ரொம்ப தூரமா இல்ல ஒரு கொஞ்சம் தூரமா?
1: கொஞ்சம் தூரம்.
0: கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். நடந்து போய் நீங்கள் வாங்கி கொண்டு வருவீர்கள். முன்னெண்டு பதில் சொல்லக்கூடாது கடல் தொழில் அங்கே நடைபெறவில்லை, கடலுக்கு செல்லவில்லை யாரும். அப்படி என்றால் மீன்களுக்கு தட்டுப்பாடாக இருக்கும் அல்லவா?
1: கண்டிப்பாக தட்டுப்பாடாகத்தான் இருக்கும்.
0: இந்த நேரத்திலே நீங்கள் உலர் மீன்கள் அதாவது கருவாடு போன்றவற்றை பாவிக்கலாம் தானே?
1: கருவாடுகள்
0: பாவிப்போம். உங்களோட கடற்கரை ஓரத்திலே மக்கள் வந்து மீன் வாங்கி கொண்டு செல்பவர்கள் இப்பொழுது வாங்கி செல்ல மாட்டார்கள் இல்லையா?
1: வருவதற்கு வாய்ப்பு இல்லை.
0: வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அதனால் தான் நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள். சரி, ஆனா உங்களோட இந்த கடற்கரை பகுதியில பெரிய பெரிய வீடுகளும் இருக்கின்றதா?
1: நிறையவே இருக்கு.
0: அப்ப என்ன இது நிறைய இந்த கல்வீடுகள், கல்வீடு என்று சொல்லப்பட பெரிய வீடுகள் நிறைய இருக்கின்றதா, உங்களை பெரிய சின்ன வீடுகள் நிறைய இருக்கின்றதா?
1: கல்வீடுகள்
0: நிறைய உள்ளது. அப்ப உங்களுடைய வீடுகள் வந்து சின்ன சின்ன வீடுகளாக இருக்கின்றது. அப்ப சின்ன சின்ன வீடுகளாக இருக்கின்றதா, கடினமான வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது. இப்ப இந்த இந்த பாதுகாப்பான நேரத்திலே வெளியே சென்று நீங்கள் எதுவும் செய்ய முடியும், எல்லோரும் வீட்டின் உள்ளே எப்படி நீங்கள் அடங்கி இருக்கின்றீர்கள்? பாதுகாப்பான நேரத்திலேயே சென்று நீங்கள் செய்ய முடியும், எல்லோரும் வீட்டின் உள்ளே எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வாகனங்களை வைத்திருப்பவர்கள் கடைத்திற்கு வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார்கள்.
0: குடைகளை வைத்துக் கொண்டு கடையாக சென்று வாங்கி வருகிறீர்கள். நீங்கள் வெற்றியாக மாநிலங்களை அழகாக தமிழில் பேசி உரையாடி இருக்கின்ற வாழ்த்துக்கள் பண்ணம்மாள் உங்களுக்கு. மகிழ்ச்சியா இருக்கலாம்.
1: மீராமா, நீங்க இருவரும் வந்து எங்க நேயர்கள் எல்லாருக்குமே ஒரே கொண்டாட்டம் மகிழ்ச்சி மையா.
0: நல்ல ஒன்று மட்டுமல்ல, இந்த எப்பான நேரத்திலே உங்களை வெற்றி அடைந்த துன்பத்தை எல்லாம் மகிழ்வானது கேட்க ஆரம்பமாக இருக்கிறது. சரி, உங்களது இரண்டு பாடல்கள் கிடைக்கும். ஒன்று நீங்கள் வந்து இணைந்தவர் நானே படம் என்ற பாடல்கள் கேட்கப்படும். அத்தோடு இப்பொழுது நிறைவேற்றதுக்கான ஒரு பாடல பாடலை கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு கிடைக்கும், வெற்றி பெற்ற ஒரு பாடல் கிடைக்கும்.
1: இது தேனமாப்பிள்ளை திரைப்படத்தில்
0: வெற்றி வந்து வெற்றி வந்து என்னை செய்யணும் பாடல் அந்த பாடல் கிடைக்கும். கதம்பத்தில் முதலாவது நீங்கள் வந்து தேவா ஆனவர் நீங்கள் நான் ஆரம்பிக்கும் முதலே அடிக்க அழைக்க தொடங்கியுள்ள உங்களுக்கு ஒரு பாடல் முடிவு வந்து கேட்டு இணைந்ததுக்கு ஒரு பாடல் கிடைக்கின்றது. அதை வந்து இப்ப வெற்றி பெற்ற பாடல் இரண்டு பாடல்கள் உங்களுக்கு அளவில் ஏற்படும். அடுத்த பாடல் உங்களுடைய தருணிதை பாடல் நாளையும் கதம்பத்திலே கேட்டு முடியுங்கள். மீண்டும் உங்களுக்கு வரவுக்குரிய முதலோடு விடைபெறுகிறேன். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இல்லையே என்னும் பொழுது கவனமாக பாதுகாப்பாக இருங்கள். இதன் உங்களுக்கு நல்ல தருவார் என்று வேண்டிக்கொண்டோம். வாழ்த்துக்கள். நல்லது நல்லது. இது முன்னேற்ற 24 செய்ய 11 வந்து கொண்டு சில பேரில்லை. இந்த வெள்ளம் நேரத்தில் அவல நிலைகளை பற்றி எடுத்துக் கூறியதனால் தமிழ் பேசுவோம் என்ற போட்டியிலையும் பங்கு வெற்றி பெற்றிருந்தேன். வந்தீர்கள் வரலாம் உங்களுக்கு அனுசரித்து ஒரு சொந்தம்பாளர்களும் செய்தியா இருக்கின்ற அவரும் அழைத்திருக்க போல் தெரிகின்றது. அதெல்லாம் உங்களுடைய நிலை விளங்கப்படுத்தி செல்ல உங்களுக்கு என்று கொள்கிறேன். எங்களுக்கு தேவையாங்கள் தமிழ் வானொலி 4 மணி நேர தமிழ்ச்சியிலே தமிழை பேசுவோம் தமிழை பேசுவோம் தமிழ் நிகழ்வு நிகழ்ந்து கொடுக்கின்றது. ஒருவர் வந்து பங்கு வெற்றியாளராக சென்றிருந்தார். அவர் ஒரு பாடலையும் கண்டிருந்தார்.

இனிமையான அந்த பாடல், இனிமை மட்டுமல்ல நல்ல பொருளோடு வந்த பாடல், எங்களை உணர்வோடு சிந்திக்க செய்த ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர்களே. தேவா, நீங்கள் வந்தீர்கள், சென்று விட்டீர்கள், மீண்டும் நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். நான் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முதல் அழைத்தது நீங்கள் தான். அதைத் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு என்னுடைய உரை முடிந்து நான் வருவதற்குள் நீங்கள் சென்று விட்டீர்கள். பவுனம்மாள் வந்து இணைந்து சிறப்பித்து சென்றவர்களை நீங்களும் வர வேண்டும், அங்கே உங்கள் பாடலை வந்து கேட்க வேண்டும், அவங்களோடு பேச வேண்டும், தமிழில் பேசுவோம் வாருங்கள் என்று கூறுங்கள். அனைத்து உறவுகளும் இந்த நிகழ்வு 12 மணி வரை இருக்கின்றது. 12 மணி வரை இருக்கின்றது தானே என்று இறுதி நேரத்தை மட்டும் பார்க்காமல் முதலே வந்துவிடுங்கள். வந்துவிட்டால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நிகழ்த்தி கொண்டு போகலாம். ஒருவருக்கும் ஒருவராக வர வேண்டும். உங்களுக்கு போதிய நேரம் கொடுக்கப்படுகின்றது. வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சாவை. இந்த வேளையில் அடுத்த பாடல் வரை இருக்கின்றது. அந்த பாடலை பாடினால் நீங்கள் இணைந்து சிறப்பித்து போட்டியில் வெற்றி பெற்றமைக்கான பாடல் வரைந்தது. தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து உடனே உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கின்றது.

பெருமையான அந்த பாடல், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்ததெல்லாம் அன்னை தாயே உன்னை சேரும் என்ற ஒரு அற்புதமான பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த பாடல் பவுனம் மாலையின் வெற்றி பாடலாக வந்த வேளையிலே அன்பு உறவுகள் வந்து இணைந்திருந்தார்கள். கலைவாணன், மெர்சிராணி, எங்களுடைய ஞானசேகரன், தேவா அவர்கள் மீண்டும் நீங்கள் யார் முதலில் வருகின்றீர்களோ அவர்களை அழைத்துக் கொள்ளுகின்ற தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழில் தமிழால் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்வில் பங்கு பெற்று வந்திருக்கும் அன்பு உறவுகளை ஓடி வாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள் விரைவாக. இப்பொழுது அவருடைய பாடல் ஒலித்து முடிந்தது, நீங்கள் வரலாம். எங்களுடைய கலையகத்து பாடல் ஒலிபரப்பாகும் பொழுது நீங்கள் வழிமறித்து வரலாம், ஆனால் ஒரு நேயருடைய பாடல் ஒலிபரப்பாகும் பொழுது குறுக்கே வரக்கூடாது என்பதை எல்லோருக்கும் தெரிந்தபடியும் அழைத்தீர்கள். மீண்டும் அழைப்புக்கு ஓடி வாருங்கள், உங்களுடைய பாடல்களை வந்து பங்கு பெற்றுங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. கதம்

0: ஆம், கதம்பத்திலே வந்து நீங்கள் வெளியே வந்திருக்கின்றீர்கள். பாடி மனிதன் தடுமாற்றம், தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில், தமிழால் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்விலே பங்கு பெற்று வந்திருக்கும். கடந்த வாரமும் வந்து வெற்றி பெற்று சென்றவர்கள் இந்த வாரம் வருகின்ற வந்துவிட்டார் கலைவாணன். வணக்கம், வணக்கம் கலைவாணன். மெசுராணி
1: அப்பா வணக்கப்பா.
0: நலமாக இருக்கின்றேன் மெசுராணி. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. மழையில இருக்கின்றீர்கள் காலையிலே நாங்கள் பேசிக்கொண்டோம். இப்பொழுது நாளைய கதம்பத்துக்கு என்ன பாடலை நீங்கள் பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: நாளைக்கு கதம்பத்துக்குப்பா, நல்ல அழகன் திரைப்படத்துல இருந்துப்பா, ஜாதி மல்லி பூச்சரமே செங்கட்டனில் பாச்சரமே அந்த பாடலும்பா.
0: சக்கேண்டா, ஜாதி மல்லி பூச்சரமே என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்திலே கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியிலே உங்கள் போட்டியிலே பங்கு பெற்று தயாராக இருக்கின்றீர்களா?
1: தயாராக இருக்கேன்ப்பா.
0: ஒரு வேண்டுகோள், ஒரு இல்லத்திலிருந்து ஒருவர் அழைத்தால் ஒருவர் போட்டியில் பங்கு பெற்று விட்டு சென்று மற்றவர்கள் பெற வேண்டும். தொடர்ந்து மூவர் நாங்கள் இணைய முடியாது என்று அடுத்தவர்களும் காத்துக்கொண்டு ஒவ்வொருவராக இணைய வேண்டும். சரிதானே மகளே? நீங்கள் பங்கு பெற்று போடும் மீண்டும் கலைவாணன் வரலாம், பிரீத்தி வரலாம், ஒவ்வொருவரும் வரலாம், ஒவ்வொருவராகத்தான் பெற வேண்டும். ஒரு அழைப்பிலே இருவர் பங்கு பெற்று முடியாது. இது தமிழில் பேசுவோம், நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா என்று ஒரு மாற்றம். 4 நிமிடங்கள் பேச போகின்றீர்கள். 3 நிமிடம் பேசினா 4 நிமிடம் ஒரு பெரிய மகளே. சரி, உங்கள் நேரம் இப்பொழுது ஆரம்பிக்குது மகளே, ஆரம்பிப்போம். உங்களுடைய மரக்கறி தோட்டம் பாடசாலையிலே இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றது? இந்த மலையிலே
1: இப்போது காய்கறி பூக்களுமாக இருக்கின்றதப்பா.
0: காய்கறி பூக்களோட இருக்கின்றதா?
1: காய்கறி பூ பிஞ்சு எல்லாமே இருக்கு.
0: பூக்களாகவும் பிஞ்சுகளாகவும் இருக்கு. வாழ்த்துக்கள். அந்த விதைகளை ஒரு நாள் பார்த்து நேரம் பார்த்து நாட்டுவீர்களா அல்லது எந்த நேரத்திலும் நாட்டுவீர்களா?
1: நாள் பார்க்கல, நாங்களா சும்மா பசங்களை வச்சு போட்டோம், அது வந்துருச்சு.
0: பருவம் காலம் பார்த்து போட்டிருக்கோம். இப்பொழுதெல்லாம் பூக்களாக இருக்கும் பொழுது, பிஞ்சுகளாக இருக்கும் பொழுது அதற்கு இந்த மழையினால் ஏதாவது விபரீதம் விளையுமா?
1: விபரீதம் ஒன்னும் வரல, இருந்தாலும் நாங்க மருந்து வாங்கி தெளிச்சிருக்கோம்.
0: மருந்து தெளித்து கூட மழை வந்து கழுவி கொண்டு போய்விடும் தானே மகளே?
1: இல்ல, நாங்க போட்டு ஒரு வாரமா
0: அந்த மருந்து அங்கே சுவரை விட்டது. அதனால் அந்த நீங்கள் தெளிக்கின்ற மருந்து அந்த பூக்களிலேயும் பட்டு பிஞ்சுகளையும் படும். அது காய்களை நாங்கள் சாப்பிடும் போது எங்களுக்கு இந்த விதமான வினைகளாக இருக்காதா?
1: இல்ல, அது இருக்காது. போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அது வந்து பறிச்சு காய்கறி பறிச்சு இது பண்றப்ப காய்கறியை கழுவிட்டு அலசி சாப்பிட்டோம்னா
0: ஒன்னு ஆகாதுன்னு சொல்லிருக்காங்க. வாழ்த்துக்கொண்டு எவ்வளவு எத்தனை மிளகு மிளகாய் எத்தனை கத்தரி என்ற எத்தனை செடிகள் ஓரளவுக்கு 100 செடிகளுக்கு கிட்ட இருக்குமா எல்லாமா சேர்த்து?
1: அவ்வளவு கிடையாது. மிளகாச்சி 10 செடி, அவரைக்கொடி ஒன்னு ஓடுது.
0: நல்ல கவனம். செடி என்று மீண்டும் மீண்டும் பெற பார்த்தது, கவனமாக இருங்கள். இதற்கு நீர் பாசனம் எப்படி? மழை இல்லை என்று வைத்துக் கொள்வோம், நீர் பாசனம் எப்படி அதற்கு செய்கின்றீர்கள்?
1: தண்ணீர் வசதி இருக்கப்பா?
0: குழாய் வசதி இருக்கின்றதா, கிணறு இருந்தால் அதில் நீங்க தண்ணியை அள்ளி மீண்டு கொண்டு போய் ஊற்ற வேண்டுமா இல்ல குழாய் மூலம் விநியோகிப்பீர்களா?
1: கிணறு கிடையாது, தண்ணி பைப் இருக்கு, அதை நான் டேங்க்ல மேல ஏத்தி வச்சுக்கோ, ஏத்தி வச்சு.
0: நல்லதம்மா, நல்ல நன்றாக பேசுகிறது. இந்த பைப் என்றால் என்னம்மா?
1: அது வந்து
0: நான் முதலில் குழாய் என்று நீங்கள் பைப் என்ற ஆங்கில வார்த்தையை பாவித்தபடியால் முதல் சுற்றிலே நீங்கள் தவறப்பட்டு விட்டீர்கள். ஒரு சொல்லும் ஆங்கில சொல் பாவிக்க கூடாது. அதுதான் தமிழை நாங்கள் தமிழால் பேசுவதற்கு வந்தோம். இந்த சுற்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை, 2வது சுற்றுக்கு செல்வோம். அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று பார்க்கின்றேன். சரியா? பைப் என்றது ஆங்கில சொல். நீங்கள் அதை உபயோகித்து அழகாக தமிழில் வந்தீர்கள். நீர் பாசனம், நீர் வைத்தல், நல்ல சொற்களை உபயோகித்துக் கொண்டு வந்தீர்கள். நான் அப்பொழுது கேட்கிறேன், இந்த தண்ணீர் என்ன குழாயிலே விடுவீர்களான்னு கேட்பதற்கு வந்து அந்த பைப் இருக்கப்ப அதை அழகாக உங்களை அறியால் பைப் என்று கூறிவிட்டீர்கள் மகளே, இல்லையா? தமிழ் அந்த தமிழ் சொற்களை 1 தடவை உபயோகிக்கலாம், 3வது தடவை உபயோகிக்க கூடாது. ஆனா மற்ற பிற மொழிகள் ஒரு சடவையிலும் நாங்கள் உபயோகிக்க கூடாது. அதை நாங்கள் மனதில் வைத்திருந்து எங்கள் தமிழை தமிழால் பேசிக்கொள்வோம். சரி, இரண்டாவது சுற்று ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கிறது இப்பொழுது. எப்படி நீங்கள் பாடசாலையால் வரும்பொழுது மழையில் நனைந்து வந்தீர்களா, அல்லது சற்று மழை குறைந்து மழை படாமல் வந்தீர்களா?
1: மழையில் நனைந்து வந்தோம்.
0: நனைந்துதான் வந்திருக்கீங்க. ஐயோ, குடை பிடித்து வர முடியாதா?
1: குடை பிடிக்க முடியாது. வாகனத்தில்
0: வாகனத்தில் வந்தபடியால் அதுல சரி நல்லது. தெப்பமாக நனைந்து வந்தபடியால் குளிக்கிற வேலை ஒன்று குறைந்திருக்கும் என்று நினைக்கின்ற அப்படியா? நல்ல வேலை தப்பி விட்டீர்கள். இல்லை என்று நிறுத்துவீர்கள் என்று பார்த்தேன், தொடர்ந்து விட்டீர்கள், நன்றி. ஏனென்றால் இல்லை என்று ஒரு சொல்லில் கூறக்கூடாது என்று மகளுக்கு உடனே பட்டுவிட்ட தெரிந்துவிட்டது. மழை நீரில் நாங்கள் எப்படித்தான் நினைந்து தோய்ந்து வந்தாலும் வீட்டிலே வந்து நாங்கள் குளிப்பதுதான் உத்தமம் இல்லையா? அதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப அதன் பின்புதான் சமையல் எல்லாம் செய்து சாப்பிட வேண்டும், அப்படித்தானே?
1: ஆமா.
0: உங்களோட மகள் சமைத்து வைக்க மாட்டாரா?
1: இன்றைக்கு மோனி சமைக்கவில்லை.
0: மோனிகா சமைக்கவில்லை. நான் இதை மோனின்னு சொல்ல நல்லது, தப்பி விட்டீர்கள். மோனிகா சமைக்கவில்லை. நான் மக்கள் சமைக்காது விட்டால் நீங்களும் சேர்ந்து சமைக்கலாம், எல்லோரும் சேர்ந்து சமைக்கலாம் தானே. சரி மகளே, நீங்கள் பாடசாலைக்கு செல்வதாக கூறுகின்றீர்கள். மாணவர்கள் யாரும் இல்லாமல் பாடசாலையிலிருந்து எத்தனை மணி நேரம் அங்கே நீங்கள் செலவழிப்பீர்கள்?
1: நாங்க இன்னைக்கு பள்ளியில வந்து 4 மணி நேரம் இருப்போம்.
0: என்ன செய்வீர்கள் 4 மணி நேரமும்?
1: காலையில் செஞ்சு காலை உணவு அங்க அருந்துவோம் 10 மணிக்கு.
0: இரண்டாவது மணி என்று வாய்த்துப்பட்டீர்கள், கவனமாக இருக்க வேண்டும். மணி உங்களுக்கு வெள்ளை மஞ்சள் கடதாசி காட்டப்படுகின்றது. அங்கே சென்று அங்குள்ளவற்றை எடுத்து சமைத்து நீங்கள் சாப்பிடுவீர்கள். அப்படி அங்க ஒரு ஆசிரியர்களும் வருவார்களா, இல்ல நீங்களும் கலைவாணனும் மட்டும்தானா?
1: ஆசிரியர் வருவார்கள்.
0: அப்ப எல்லோருக்கும் நீங்கள் உணவு கொடுப்பீர்கள்?
1: எல்லாரும் வீட்டுல இருந்து இருக்கிறாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க.
0: என்ன செய்வீர்கள், என்ன செய்து சாப்பிடுவீர்கள்?
1: பகிர்ந்து சாப்பிட்டுக்கோ.
0: இல்ல, முதல் உரையாக சொன்னீங்கள், ஷேர் பண்ணி பகிர்ந்து வேண்டது. அற்புதமான தமிழ் சொல்லிருக்க ஷேர் என்ற சொல்லுங்களை அறியாமல் உங்கள் நாக்கிலே வந்து விட்டது. காரணம், நாங்கள் அந்நிய மொழிக்கு இடம் கொடுத்து விட்டோம். அவர் வந்து எங்கள் நாவிலே உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செலுத்துகின்றது. எங்கள் மொழியத்தை புறம் தள்ளிவிட்டு அழகான அற்புதமான சிறப்பான சொல்லியிருக்கிறது. பகிர்ந்து சாப்பிட, பகிர்ந்துன்னால் இத்தனை பாடல்களிலே வந்தது. நாங்கள் பகிர்ந்து கொள்வதை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் நாவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சுற்றிலே நீங்கள் இழந்து விட்டீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று மகிழ்ச்சியோடு கூற முடியாமல் இருக்கின்றேன். ரெண்டு சுற்றுலையும் அழகான உரையாடி கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு கிட்டத்தட்ட நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கின்றது. நீங்கள் அழகாக உரையாடி வந்து அங்கு முதலிலே பைப் என்ற ஒரு வார்த்தை உங்களே அறியாமல் வந்தது. இப்பொழுது ஷேர் என்றது வந்துவிட்டு என்ன என்று நான் கேட்ட உடனே தான் வருகின்றது, பகிர்ந்து சாப்பிட்டோம். பார்த்தீர்களா, நாங்கள் எதுக்கு முன்னிடம் இந்த தமிழில் பேசுவோம், தமிழில் பேசுவோம் என்றது. எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்? அளந்து பேசுகிறோம், அளவோடு பேசுகிறோம், அறிந்து பேசுகிறோம். அதுதான் இதில் பயிற்சி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சென்று மீண்டும் யார் வர வேண்டும், மீண்டும் அடுத்தவர் வரலாம். இப்பொழுது அல்ல, நீங்கள் தோணித்து மீண்டும் அழைத்து வாருங்கள். அம்மா, உங்கள் பாடல்கள் ஜாடி கூச்சரமே நாளைக்கு கிடைக்கும். ஆனா நன்றாக விளையாடுங்க, நன்றாக விளையாடுங்கள் அம்மா. அடுத்த உறவு காத்துக் கொண்டிருக்கின்றார், ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது மெர்சி ராணி வந்து பாட்டுக்கு தமிழில் பேசுவோம் நிகழ்ச்சியிலே வந்து 2 தடவை எங்க அழகாக பேசி ஒவ்வொரு ஆங்கில சொற்கள் புகுந்து அவருடைய வெற்றியை தட்டி பறித்துக் கொண்டு சென்று விட்டது என்றுதான் கூற வேண்டும். இது முன்னில் தமிழ் வளர்ந்து 24 மணி நேர தமிழ் சேவை தமிழில் பேசுவோம். தமிழை வருகின்றார் பேசுவதற்கு எங்கள் ஞானசேகரன் நாச்சியார் கோவில் வந்துவிட்டார், அவரோடு இணைந்து கொள்ளும். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: நலமா இருக்கின்றீர்களா மகனே? ஞானசேகரன் கேட்கின்றதா? ஞானசேகரன்
2: ஒளி விட்டு விட்டு கேட்கிறதப்பா.
0: என்னுடைய ஒளி நான் சரியாகத்தான் பேசுறேன், உங்களுடைய தொலைபேசியிலேதான் விட்டு விட்டு
2: கேட்கிறேன். மாட்டி விட்டேன்,
0: இப்பொழுது கேட்கின்றதா? சரியா இருக்கு. உங்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிக்கின்ற இந்த அங்குள்ள நிலைமைகளை படமாக அனுப்பி இருந்தீர்கள். பார்த்து இந்த வெள்ளம் எவ்வளவு தூரம் இருக்கு, ஒரு 50 உயரத்துக்கு வெள்ளம் என்றால் ஒரு மனிதரை மூடக்கூடிய கழுத்த அளவுக்கு வந்து விட்டது இல்லையா? 5 அடி என்றால் சாதாரண நான் வந்து 5 அடி 10 அங்குலம், நீங்கள் எத்தனை அடி உயரம்?
2: 5.75
0: என்றால் நீங்கள் 5 அடி 9 அங்குலம், என்னை விட கொஞ்சம் குறைவா இருக்கு ஒரு ஒழுங்கு. ஆனால் இப்ப நானும் அல்லது நீங்களும் அந்த தண்ணீர்ல போயிருந்தால் எங்களோட கழுத்துக்கு மூடி மேலே வந்து ஒரு மூக்களவுக்கு வந்து விடும் தண்ணீர், அவ்வளவு தூரம் வெள்ளம் நிற்கும். அப்ப அந்த மக்கள் அந்த அயல்ல உள்ள மக்களை கூட கஷ்டப்படும், எல்லாருடைய வீடுகளுக்கு தண்ணீர் புரிஞ்சிருக்கு இல்லையா? மிகவும் சிரமப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக மழை வந்து கொட்டிக்கொண்டே இருந்தால் தாங்க முடியாது. இதையெல்லாம் இயற்கை இயற்கை
2: மீறி செயல்பட முடியாது
0: இருக்க போகின்றது என்று எண்ணும்போது பயங்கரமாக இருந்தால் வலிந்தோடி செல்லும் இடமெல்லாம் நிறைந்தபடியால் தான் இங்கே தேங்கி நிற்கின்றது. மேலும் அந்த இடத்திலே கொட்ட கொட்ட கொட்ட இன்னும் உயர்ந்து கொண்டு செல்லும் இவ்வளவு அழிவு வரப்போகின்றது. அது எல்லாம் கொடுத்து பயங்கரமானது. இந்த இடத்தில் ஒரு எதுவுமே செய்ய முடியாது, கைகூப்பி இறைவா காத்துக்கொள்ள என்றுதான் கூற வேண்டி வருகின்றது இல்லையா?
2: கோடை காலத்தில் சரியான முறையில் பாதுகாப்பாக செய்து இந்த குளிர் காலத்தை நம்ம வந்து சமாளித்து விடலாம். அதற்கான ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கையாக செய்துவிட வேண்டும்.
0: வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு பதில் ஒரு பழமொழி இருக்கின்றது. நாங்களும் பாதுகாப்பாக இருந்திருக்க வேண்டும் தான், என்ன செய்வோம், வந்து விட்டது. வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் நாங்கள் இறைவனை வணங்கி வருவதை ஏற்றுக்கொள்ளும் என திடத்தை ஏற்றுக்கொள்ளும். இப்ப நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் பதிவிலே கலம்பத்தில்?
2: நெஞ்சிருக்கும் முத்துக்குலோகங்கள்.
0: முத்துக்குலோகங்கள் பாடல் உங்களுக்கு நாளைய தினம் வேணும். சரி, இப்பொழுது இன்று நீங்கள் தமிழில் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா?
2: தயாராக இருக்கிறேன்.
0: நல்லது, ஆயத்தம் ஆரம்பம். உங்களுடைய நேரம் வருகின்றது, ஓடுவோம். இந்த வெள்ளப்பெருக்குகளை பற்றி இந்த மழை இதுகளை பற்றி நிலப்படி எனக்கு அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இந்த தகவல்கள் கிடைத்தது?
2: பத்திரிகை மூலமாக, நண்பர்கள் மூலமாக கிடைத்தது.
0: தொலைக்காட்சி அல்லது வேற வலைதளங்களில் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருந்ததா?
2: நண்பர்கள் அனுப்பியதே கிடைத்தது.
0: நண்பர்கள் கிடைத்தது என்று 2 தடவை கூறிவிட்டீர்கள். கவனமாக இருங்கள், அதை என்னோடு பகிர்ந்து எங்கள் உறவுகளோடு அன்பு உறவுகளுக்கு நீங்கள் பகிர்ந்தபடியால் அந்த அன்பு உறவுகள் குழுவுக்குள்ள இருக்க அத்தனை பேரும் அதை பார்த்திருப்பார்கள். நானும் எனக்கு தெரிந்தவர்களுக்கு நான் அதை பகிர்ந்து விட்டேன். அப்பொழுது எல்லோரும் இதை அறியக்கூடியார்கள். உறவுகள் எல்லாம் வருகின்றதுதான். இந்த நேரடியாக ஒருவரிடம் இன்னும் செய்தி சுவாரஸ்யமாகவும் உண்மையாகவும் இருக்கின்றது. அப்படித்தானே ஞானசேகரன்? நாச்சியார் கோயில் பகுதியிலே, உங்கள் பகுதியிலேயும் இந்த சிதம்பரம் போன்றுதான் வெள்ளம் இருக்கின்றதா அல்லது குறைவான அளவிலே வெள்ளம் இருக்கின்றதா?
2: நாச்சியார் கோயில் கொஞ்சம் மேடான பகுதிகள், சுற்றுப்புற கிராமங்கள்லாம் கொஞ்சம் தாழ்வான பகுதிகள்.
0: தாழ்வான பகுதிகள். நீங்கள் இந்த மழை நேரத்தில் வெளியே சென்று உங்கள் பணிக்கு சென்று வருவதற்கு சுலபமாக இருக்கின்றதா?
2: 2 நாட்கள் பணிக்கு செல்ல வாய்ப்பு
0: கிடைக்கவில்லை. 2 நாட்கள் வீட்டிலேதான் இருக்கு. அதனால் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் மழைக்காலம் என்று ஒன்று உண்டு, கோடை காலம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த கோடை காலத்திலே எங்களால் தாங்க முடியாது, ஒக்கியா இருக்கின்றது, பிள்ளை வருத்தங்கள் வருது, உஷ்ணமாக இருக்கின்றது என்று நாங்கள் கவலைப்பட்டோம். இப்பொழுது மழை நேரம் வந்தவுடன் நாங்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறோம். 2 நாளையும் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்றது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து எப்படி இருக்கின்றது?
2: இயற்கையை அதன் போக்கிலே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனம் அதற்கான பாங்கை பெற்ற விட
0: அது மட்டுமல்லாமல் அதிலிருந்து பாதுகாக்கிறது இப்ப பல வழிகளை கண்டுபிடித்து இருக்கின்றார்கள். இயற்கை செயற்கையான வழியும் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒரு வழியின் மூலம் நாங்கள் முன்னேற்பாடாக பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்?
2: நானும் உங்கள் வழியில் வருகிறேன்.
0: நல்லது. அப்படி இருப்பினும் ஞானசேகரன், எங்களை அடுத்து எங்களால் முடியாத அளவுக்கு எங்களுக்கு மேலே ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது. அந்த சக்தி தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. காற்றாயினும் சரி, வெப்பமாகினும் சரி, மழையானாலும் சரி, புயலாகின எல்லாம் இயற்கையின் அனர்த்தத்தில் நடைபெறும் பொழுது நாங்கள் அதை எதிர்த்து என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: நிறுத்து நிறுத்த முடியாது, ஒதுங்கி வழிவிட்டுதான் செல்ல வேண்டும்.
0: ஒதுங்கி வழிபடுவதோடு அதோடு ஒன்றிணைந்து போகக்கூடிய மனப்பாங்கையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் ஒருவருக்கு இருவருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் அனைவருக்கும் இந்த துன்பங்கள் வந்து உங்களுக்கு மழை, எங்களுக்கு பனி, உங்களுக்கும் கோடை, எங்களுக்கும் கோடை, அப்படி இருக்கின்றது இங்கே. அப்ப எல்லோரும் ஆனால் நாங்கள் முன்னேற்பாடாக சில விடயங்களை எடுத்து வைத்துக் கொண்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் அதற்கு அனுகூலமாக இருக்கின்றது. ஆனால் எங்கள் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் அது இல்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள்?
2: சத்தியமான உண்மை.
0: இந்த சத்தியத்துக்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம்?
2: 100% என்று சொல்லுவோம்.
0: ஆம், அதுதான். அதே அது சத்தியமா அல்லது உண்மையா? உறுதிப்பா சத்தியமா உண்மையால உறுதிப்படுத்த கூறியிருக்கின்றீர்கள். சத்தியம் என்பதும் உண்மை என்பதும் ஒன்று என்று நான் கருதுகிறேன். அது ஒரு புறம் இருக்க. சரி, இப்பொழுது வெள்ளத்தின் நிலைமை உங்கள் பகுதியில் எப்படி இருக்கின்றது?
2: வெள்ளம் வடிந்து விட்டது, ஆனா மழை விட்டு விட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
0: மழை விட்டு விட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப குடை பிடித்துக் கொண்டு வெளியே போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா?
2: குடை பிடித்தாலும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒதுங்கி வீட்டில் இருப்பது நன்று.
0: சிறப்பான பதிலை தந்து சிறப்பாக நீங்கள் தமிழில் விளையாடி இருக்கின்றீர்கள். 4 நிமிடங்கள் 5 வினாடிகள் பேசி இருக்கின்றீர்கள் என்னோடு தமிழிலே. நன்றாக இருந்தது உங்கள் சொற்கள், சொற்பிரயோகம், தமிழ் வார்த்தைகள். ஆனால் நானும் கூட பேசிவிட்டது போல் இருக்கின்றது. 4 நிமிடம் தந்தபடியால் உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தாமல் வாழ்த்துக்கள் ஞானசேகரன். வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள்.
2: மகிழ்ச்சி.
0: அந்த திரும்ப காணவில்லை.
2: நீங்கள் கூடுதலாக நேரம் எடுத்துக் கொண்டீர்கள். அது எனக்கு ஒரு உறுத்தலாக இருந்தது. ஆகா, நம்ம அப்பாவோட நேரத்தை கொஞ்சம் வாங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுத்தல் இருந்துச்சு.
0: அதற்காக மட்டும் பண்ணல, நான் அதற்காக செய்யவில்லை. என்ன அப்படி வார்த்தையை தான் நான் பிரதிவகிக்கிறதா வேண்டியதா இருந்தேன். உங்களோட கவனத்தை என் மீது இழுத்து வைத்தால் நீங்கள் பதில் நன்றாக கூறுவீர்கள். வருகின்ற போட்டியாளர்
2: நிச்சயமாக
0: அடுத்தது உங்களுடைய அந்த நான் உங்களோடு பேசிக் கொண்டிருந்த விடயமும் நான் கூடுதலாக விளக்கமாக கேட்க வேண்டிய ஒரு விடயம். முட்டையாக கட்டும்
2: பரிமாற்றமே தகவல் பரிமாற்றம் உங்களிடமிருந்து தானே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம்.
0: நல்லது நல்லது. இப்பொழுது என்ன பாடல் என்று கேட்க விரும்புது? உங்களுடைய வெற்றி பாடலாக என்ன பாடல் வேண்டும்?
2: லட்சுமி கல்யாணம் படத்திலிருந்து தங்கத்தேரோடும் வேதியிலே.
0: தங்கத்தேரோடும் அந்த பாடல் உங்களுக்கு இந்த பாடலுடைய பாடலாக கிடைக்கும் என்பவரவே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வெற்றி பெற்று வைக்கும்
2: வாழ்த்து.
0: தங்கத்தேரோடும் வேதி. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்றி. தங்கத்தை மீண்டும் இணைவோம். நன்றி. தங்கத்தேரோடும் வீதியிலே. அடுத்த உறவு ஒருவர் அழைக்கின்றார், அவரை இணைத்து விடும். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் தாத்தா, நான் மோனிகா பேசுறேன். நலமாக உள்ளீர்களா?
0: நலமாக இருப்பேன் பேத்தி. நீங்கள் நலமாக இருக்கிறீங்களாம்மா?
3: நலமாக உள்ளேன், மகிழ்ச்சியாக உள்ளேன், குதூகலமாக உள்ளேன். நீங்கள் எப்படி உள்ளீர்கள்?
0: அப்படியே நான் இருக்கின்றேன். பேர் குழந்தை வந்துவிட்டால் குதூகலத்துக்கு சொல்லவும் வேண்டுமா? சிறப்பாக நான் இருக்கின்றேன். மகிழ்வாக குதூகலமாக புதிய உற்சாகத்தோடு இருக்கின்றேன். பேத்தியோட தமிழில் விளையாட போகின்றேன் அல்லவா? அதனால் மோனிகா, நாளைய தினம் உங்களுக்கு கதம்பம் நேரலை அந்த நேர் விருப்பத்துக்கு என்ன பாடலை பதிவு செய்கிறீர்கள்? அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் தமிழில் விளையாட போகின்றோம். சரியா? பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன். அந்த பாடல் உங்களுக்கு நாளைக்கு. சரி, இப்பொழுது உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொண்டு உங்கள் நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றது. தமிழில் பேசுவோம். நீங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகின்றது மோனிகா?
3: 10 நாட்களாக ஆகின்றது.
0: 10 நாட்கள் மிகவும் பக்குவமாக பாசத்தோடு வீட்டிலே ஓடி ஆடி இருந்தீர்கள். வெளிக்கிட்டு நீங்கள் செல்வோம் என்றவுடன் மழை வந்துவிட்டது. இந்த மழை வந்தது உங்களுக்கு விருப்பமாயிருக்கின்றதா விருப்பம் இல்லாமல் இருக்கின்றதா?
3: விருப்பமாகவே இருக்கிறது.
0: ஏனென்றால் நீண்ட நாள் தங்கலாம் அம்மாவுடன், அப்படித்தானே?
3: அப்படியே.
0: சரி, அப்ப மழை எப்பொழுது முடிவதோ அதன் பின்பு நீங்கள் செல்வதற்கு ஆயத்தம் ஆக இருக்கின்றீர்கள்.
3: வருகின்ற வாரம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டுள்ளேன்.
0: இந்த வாரம் செல்லலாம்னு நீங்கள் எண்ணி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அது நலமாக சுகமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். ஆனால் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பாடசாலை உங்கள் பள்ளி படிப்பினை வீட்டில் தொடர்வது உண்டா? படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் உங்களுடைய படிப்பு முடிவதற்கு எவ்வளவு காலம் இருக்கின்றது பேத்தி? ஒரு வருடம் முடிந்தவுடன் நீங்கள் பூர்த்தியாக பட்டம் பெற்று விடுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களோட படிப்பு. உங்கள் வீட்டில நீங்கள் அந்த படிப்பை நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டு பணியிலே, அதாவது அந்த படிப்பு பணியிலே உங்களுக்கு உங்கள் அம்மா அல்லது அப்பா உங்களுக்கு துணை புரிய சான்று இருக்கின்றதா, வாய்ப்பு இருக்கின்றதா, தேவைப்படுகின்றதா உங்களுக்கு? துணை புரிவார். வாழ்த்துக்கள். நீங்கள் செல்ல பிள்ளை, நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாரி பிள்ளை. அம்மா அப்பா ஆசிரிய உலகத்தில் இருக்கிறபடியால் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் உங்கள் தங்கை தம்பிமாருக்கும் உங்கள் கல்வி பணியிலே உதவி செய்வது உண்டா? நல்லது, நல்லது. அம்மா என்று கூறினார் தான், கண்டிப்பா அம்மா கூறியிருந்தார் தான் வேலை விட்டு வரும்போது மோனிகா என்று சமையல் செய்து வைக்கவில்லை என்று. அது உண்மைதானா? அம்மா கூறவில்லை என்ன சமைக்க வேண்டும், எடுத்து வைக்க பொருட்களை அங்கே இருக்குன்னு காட்டவில்லை. சரி, அதை நாங்கள் ஒத்துக்கோ. ஆனால் நீங்கள் உணவு அருந்து விட்டீர்களா? இரவு உணவு அருந்து விட்டீர்கள். இப்பொழுது குளிர் ஜாஸ்தியாக, அதாவது நான் ஜாஸ்தி என்று கூறுவது தமிழ் இல்லை, நீங்கள் அதை உபயோகிக்க வேண்டும். குளிர் அதிகமாக இருக்கின்றதா?
3: மிகவும் கடுமையாக உள்ளது.
0: ஓ, அதுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த குளிரில் இருந்து விடுபடுவதற்கு?
3: போர்வை போர்த்தி கொண்டு தூங்கினேன், மற்ற எதுவும் செய்யவில்லை.
0: மற்ற எதுவும் செய்யவில்லை. நல்லது, நல்லது, நல்லது. உங்களுக்கு குளிர் பிடிக்குமா, அதாவது வெப்பம் பிடிக்குமா, குளிர் பிடிக்குமா? வெப்பம் பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு இங்கே வெப்பம், எனக்கு நான் வெப்ப நாட்டிலே பிறந்தாலும் வெப்பம் பிடிக்காது, குளிர் தான் பிடிக்கும் தாத்தாவுக்கு. சரியா? அதனால தான் இங்க குளிர் பிரதேசத்தில் மகிழ்வாக உற்சாகமாக. நீங்கள் இந்த பனிமலையை பார்த்திருக்கின்றீர்களா? பனிமலை பொழிவதை பார்த்திருக்கின்றீர்களா?
3: பார்த்ததில்லை.
0: திரைப்படங்களிலே பார்க்கவில்லையா? பாடல்கள் எல்லாம் காட்சிகளை பார்க்கும் பொழுது அங்கே வெள்ளி பனிமலை எல்லாம் பொழுது சுவிஸ் நாடு, கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற இடங்களில் படப்பிடிப்பு செய்து காட்டும் போது நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளலாம்.
3: திரைப்படத்தில் பார்த்துள்ளேன்.
0: திரைப்படத்தில் பார்த்துள்ளேன்.
3: கண்ணெதிரில்
0: கண்டதில்லை. நல்லது. ஒரு கால நேரம் வரும்பொழுது இங்கு உயர்கல்வி முடிந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது காணலாம். சரி, உங்களுக்கு பிடித்தமான உணவு என்ன?
3: பிரியாணி மட்டும்.
0: அந்த பிரியாணி மட்டும் பிடிக்கும். நல்ல பதில் கொடுக்கணும். அந்த பிரியாணி என்பது எங்கள் தமிழ் சொல் அல்ல, ஆனால் நாங்கள் அதுக்கு வேறு சொல்லு கண்டுபிடிக்க இருக்கின்றது. ஆனால் பிரியாணி என்று மொத்தத்தில் கூறுவோம். அந்த பிரியாணி வந்து அது சரியான உச்சரிப்பு யாரும் சொல்லவில்லை இன்னும். அதனால் இதிலே உங்களை நான் தட்டி கழிக்கவில்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் இப்பொழுது 4 நிமிடங்கள் பேசிவிட்டீர்கள் பேத்தி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வெற்றி பெற்றதற்காக என்ன பாடலை கேட்கின்றீர்கள்? உங்களுக்கு வெற்றி பாடல்
3: குஷி திரைப்படத்தில் இருந்து ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்று வீட்டை பிரிக்க சொல்லி கேட்டேன், அவர் சிரிச்ச சிரிப்பில் ஒரு பேரு சுத்து போயிட்டேன். அந்த பாடு
0: அவ்வளவு பெரிய சிரிப்பு. ஒரு சென்று சிரிப்பு தான் கேட்டதா? பினா பெரிய சிரிப்பை சித்தரும் 100 பேர் சேர்த்து போயிருந்தோம். அப்படியா? நல்லது பேசி. வாழ்த்து கிளம்புகளுக்கு நான் மகிழ்கின்றேன். நீங்கள் வெற்றியாக தமிழில் நீங்கள் அம்மா ஒரு ஆசிரியை, அம்மா ஆசிரியர் உலகத்தில் இருந்தாலும் அம்மா வந்து தமிழில் பேசிக்கொண்டு வந்து 2 சந்தர்ப்பம் கொடுத்து ரெண்டுலேயும் ஒரு ஆங்கில சொல்லை உபயோகித்து விட்டார். உங்களுக்கும் கடைசி நேரத்தில் ஒரு சொல் வந்து தட்டினது, ஆனால் அது தவிர்க்கப்படுகின்றது. புரியாணி என்பது அது எங்களுடைய சொல் அல்ல, ஆனால் அதற்கேற்ற சொல்லை எங்கள் சமையல் கலையில் சென்று நான் பார்க்க வேண்டும். சரியான சொல்லு தர வேண்டும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சின்ன குழந்தையா இருந்தாலும் நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் அழகாக தமிழில் பேசிய சிறப்பாக வெற்றி பெற்றது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் வாழ்த்துக்கள். அவர்கள் உங்களோடு கூடுதலாக தமிழில் பேசுகிறார்கள். சகோதரர்களுடன் நீங்கள் தமிழில் உரையாடுகிறீர்கள். முன்னேறு தமிழ் வானொலியில் வந்து தமிழில் உரையாடி உங்கள் தமிழை வளர்த்துக் கொள்ள வந்தது. மேலும் தமிழை வளர்த்து தமிழை வளர்த்து தமிழுக்காக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவோமா? நன்றி என்னுடைய அன்பு பேச்சு. நன்றி நன்றி நன்றி. இது முன்னேறு தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் இணைந்து சிறப்பித்து வெற்றி பெற்றுச் செல்வது மோனிகா கலைவாணன் மெர்சிராணி அவர்களின் புத்திரி. அவர் புதிய இளைய தலைமுறையாக இருந்தாலும் அற்புதமாக பாடி செய்திருக்கின்றார். அடுத்த உறவை இணைப்போம். வணக்கம் வணக்கம் செல்வகுமார் புதுக்கோட்டை.
4: அப்பா வணக்கம். வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார்.
0: வணக்கம் மேனு. நலமா இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கேன்பா. அப்பாவை பிடிக்கவே முடியலப்பா.
0: இல்ல அப்பாவை பிடிக்கலாம், உங்களுக்கு தான் பிடிக்க முடியாது. உங்களுக்கு தான் நேரம் கிடைக்குது இல்ல, அதுவே வர ஒண்ணும் இல்ல. மழையிலே நன்றாக அலைந்து உங்க உடல் நலம் கொண்டு இருப்பது போல் உங்க குரல் எனக்கு கூறுகின்றது. மாலை நேரத்திலே நீர் நேரத்துக்கு வந்தீர்கள், அழைத்தீர்கள் பலமுறை. ஆனால் நிறைவான பாடலை எனக்கு சரியான நேரத்துக்கு அளவாக வந்து நான் சிறுவர் பூங்கா ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களோட மூவர் அழைத்தவர். அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன அவர் ஏற்றுக்கொண்ட இன்னும் 15 நிமிடம் கூட தேவை உங்களுக்கு பாடல் தருவதற்கு. அப்ப என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முடியாது. அதனால் தான் எடுக்கவில்லை. எனக்கு தெரிந்து நீங்கள் அவளோடு அழைக்கின்றீர்கள் அழைக்கின்றீர்கள், வர முடியாமல் இருக்கின்றீர்கள். அடுத்து நீங்கள் சிறப்பாக ஓடி சென்று உங்கள் பணியை முடிந்ததோ முடியவில்லையோ நான் அறிய, உங்கள் பிள்ளைகளை பங்கு பெற்ற வேண்டும் என்று ஓடி சென்று நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி இணைத்து விட்டதற்கு எல்லோர் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.
4: நன்றிப்பா நன்றிப்பா
0: நன்றிப்பா. உடனே உங்களுக்கு
4: ஒரு பாடல் கேட்டிருந்தீங்கன்னா
0: இன்னொரு 10 நிமிஷம்
4: ஒரு பாட்டு போடுவாரு
0: அப்படின்ட்டு நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் 8 மணி வரைக்கும் நான் எழுத கேட்கிற பாடல் எல்லோரும் கொடுப்பேன். இது அடுத்த குழந்தைகளோடு சம்பந்தப்பட்டு நான்
4: எதிர்பார்க்கிறேன்.
0: எல்லா பெற்றோரும் பிள்ளைகளை அனுப்புவதற்கு தயார் இருப்பார்களே என்றுதான் ஓடி வருவேன் ஒவ்வொரு வாரமும் ஆவலோடு. ஆனால் என்னுடைய பேரமக்கள் இருவரும் வந்து அவங்கள் தான் சிறப்பித்துக் கொண்டு செல்கின்றாரும் வாழ்த்துக்களையும் அவர்கள் தான் அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். அவர்கள் சிறப்பாக வந்து விடுவார்கள். சிறப்பான வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் பெற்றுக் கொள்கிறோம். இதை ஏனைய பெற்றோர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆகும். சரி, இப்பொழுது நீங்க என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள் கதம்பத்துக்கு?
4: என்னுடைய பாடல் வந்துப்பா நாளைய தினம் பாடல் வந்து ஒரு தமிழில் பேசிட்டு சொல்றேன்.
0: இல்ல இல்ல அப்படியா? சரி, இப்ப தமிழில் பேசிட்டு வெல்ல வேண்டும். இப்பொழுது 2 பாடல்கள் ஆரம்பிப்போம் இப்பொழுது. சரியா?
4: சரிப்பா.
0: புதுக்கோட்டை பகுதிக்கு இந்த புரேவி புயல் அல்லது மழை தாக்கி இருக்கின்றதா?
4: தாக்கம் கம்மியா தான் இருக்கிறது.
0: கம்மி என்பது என்ன சொல்லு?
4: குறைவாக இருக்கிறது.
0: அதே நீங்கள் குறைவாக என்று கூறாமல் கம்மி என்று கூறுவீர்கள்.
4: குறைவாக என்று கூற மறுத்துவிட்டேன்.
0: அது நீங்கள் தவறுபட்டீர்கள். அந்த நான் கூறும் வேறு புற மொழிகள் ஆங்கில சொற்கள் உபயோகிக்க கூடாது என்று
4: கூறுகிறோம்.
0: அந்த சுற்றை நிறுத்தி மீண்டும் வருவோம். 2வது சுற்றுக்கு செல்வோம். 1வது சுற்று நீங்கள் 43 செகண்டுக்குள்ளே 43 நிமிடத்துக்குள்ளே அந்த கம்மி ஜாஸ்தி என்ற ஏன் நாங்கள் பழகி விட்டோம் பேசிய பழகு. அது தமிழர்களால் உச்சரிக்க பழகுகிறது. ஆனால் அது எங்கள் தமிழ் மொழி அல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம். மகனே, கம்மி என்று நான் எழுத்து வடிவிலே ஒன்றும் வருவதில்லை ஐயா. பேச்சு வழக்கிலே தான் அது
4: இருக்கு.
0: நாங்க ஓரளவுக்கு அந்த
4: உண்மை
0: மீண்டும் ஆரம்பிப்போம். ஆனால் இன்று 4 நிமிடம் இப்போ எல்லோரும் வந்து வெற்றி பெற்று கொண்டு போகின்றார்கள். 4 நிமிடம், 3 நிமிடத்தோடு 1 நிமிடம் கூடுதலாக நல்லது. ஆரம்பிப்போம் இப்பொழுது. உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது. நீங்கள் இன்று பணி முடிவதற்கு முன் ஓடி வந்து உங்கள் இரு புத்திரர்களையும் எங்களுடைய சிறுவர் பூங்காவுக்கு அனுப்பியிருந்தீர்கள். அப்படித்தானே?
4: அப்படித்தானப்பா.
0: அப்படித்தான். அப்ப அதன் பின்பு மீண்டும் பணிக்கு சென்றீர்களா?
4: மீண்டும் செல்லவில்லை.
0: நாளைய தினம் உங்களுக்கு பணி இருக்கின்றது. அப்ப இன்றைய பணி முடித்து விட்டீர்களா?
4: பிடித்து விட்டேன்.
0: இந்த மழை காலம் வந்தால் செல்வகுமார் உங்களுக்கு உங்கள் பணிக்கு அது இடையூறாக இருக்கின்ற பருவ காலம் இல்லையா?
4: சற்று இடையூறாக இருக்கிறது.
0: சற்று கொஞ்சம் தான் நல்லது. இருப்பினும் அது கொஞ்சம் அதுக்கேற்ற பாதுகாப்பை முன்னிப்பாடாக நீங்கள் செய்து வைக்க வேண்டும். அப்படித்தான் செய்து கொண்டு போகின்றீர்கள். ஆனால் என்ன செய்வதற்கு ஒரு மாற்றுப்படியை காண துறை முயற்சியுங்கள். நாளையும் மழை இப்படி தொடர்ந்து பெய்தால் உங்களுடைய பணி தொடருமா?
4: நிச்சயமாக தொடரும்.
0: மழைக்காலம் ஏற்பட்டுவிட்டது. கூடுதலான மழை பெய்து கொண்டிருக்கும்போது உங்களுடைய பணிக்கு அது இடையூறாக இருந்தது என்று நீங்க நிறுத்த முடியுமா ஒரு நாளை?
4: இடையில் ஒரு ஒரு நாள்
0: நிறுத்த முடியும். தங்களுக்கு இங்கே நல்ல பனிமழை பொழுகின்றது. இன்னும் பனிமழை ஆரம்பிக்கவில்லை, பனி பெறுவது போல் இருக்கின்றது. இருப்பினும் உங்கள் வாகன போக்குவரத்து இந்த மழை காலத்தில் கூடுதலான வாகனங்கள் போக்குவரத்து செய்யுமா இல்ல குறைவாக இருக்குமா?
4: குறைவான வாகனம்.
0: குறைவான வாகனங்கள் வீதியில செல்கின்றது நல்லது. நீங்கள் செல்றது இருசக்கர வாகனத்துக்கு பெரிய வாகனங்கள் மழை நேரங்களில் இடையூறு உண்டா?
4: பெரிய வாகனத்தினால் இடையூறு உண்டு.
0: அதை அதை உங்களை அது கடந்து செல்லும் பொழுது தண்ணீர் எல்லாம் அள்ளி தெளிக்கும். அப்படித்தானே?
4: அப்படித்தான் கூறினேன்.
0: கூறினீர்கள். நன்று நன்று நன்று நன்று நன்று அல்ல, கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் தான். என்ன செய்வது? நீங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றது உங்களுடைய பிள்ளைகள் வந்து வானொலியில் இணைந்து பேசும் பொழுது அவர்களை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
4: ஆனந்தமயமாய் இருக்கிறது.
0: ஆனந்தமய அப்படியான ஒரு நிலை இன்னும் ஒரு 10 வருஷத்தால் உங்களுக்கு காண முடியுமா? முடியாதுதானே. இப்பொழுதுதான் அந்த வயது. இந்த குழந்தைகளுடைய மலையே அவர்களுடைய சிறப்பினே இப்படி சிறப்பாக பேசுகிறார்களே, இப்படி எல்லாம் படித்துக் கொண்டு வந்து கூறுகிறார்களே, உங்களுடைய ஒத்துழைப்போடு எண்ணும் பொழுது இவ்வளவு பேர் ஆனந்தமாக இருக்கு. அதையே இந்த மற்றவர்கள் அதை அனுபவிக்க விரும்புகிறார்கள் இல்லையா, அல்லது அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லையானு நீங்கள் எப்படி பார்க்கின்ற ஏனைய பெற்றோர்களை பற்றி?
4: அவர்களுடைய சூழ்நிலை என்ற என்னவாறு இருக்கிறது?
0: இருக்கலாம் இருக்கலாம். நீங்கள் சொல்லுவது சரியாக இருக்கு. ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு அப்படியே அதைத்தான் அவர்கள் கடை. அதாவது இன்றைய நாள் அநேகமா மழை காலங்கள் தொலைபேசிகளை பாவிப்பதும் கடினம்தான். அது எனக்கு புரிகின்றது. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவரவரை பொறுத்தது. இப்பொழுது வீதியின் நிலை எப்படி இருக்கின்றது? இப்பொழுது இரவு நேரம் 10:37 மழை பொழிந்து கொண்டிருக்கின்றதா?
4: மழை பொழிந்து கொண்டிருக்கிறது.
0: அப்ப வீதியில வாகனங்கள் செல்கின்ற சத்தங்கள் உங்களுக்கு வருகின்றதா?
4: தற்சமயம் வரவில்லை.
0: தற்சமயம் சத்தம் வரவில்லை. சரி, வீட்டிலே குழந்தைகள் எல்லாம் உறங்கி விட்டார்களா?
4: உறங்கி விட்டார்கள்.
0: உறங்கி விட்டார்கள். நீங்கள் உங்களுடைய இரவு உணவு அருந்து விட்டீர்களா? 10 மணி ஆகிவிட்டு 10:37 மூலம் உணவு அருந்து விட்டீர்களா?
4: உணவு அருந்து விட்டேன்.
0: என்ன உணவு அருந்தினீர்கள் என்று?
4: இட்லி சாம்பார்.
0: இட்லியுடன் சாம்பார் சுவையாக இருக்கின்றது. கேட்கும் பொழுதே சுவையாக இருக்கின்றது. நல்லது. நீங்கள் நாங்கள் உடனே உரையாடி இருக்கின்றீர்கள் நினைக்கின்றீர்களா?
4: என்னவென்று தெரியவில்லை.
0: தெரியவில்லை. நீங்கள் 4 நிமிடங்கள் 5 வினாடிகள் 19 நாளையே பேசி முடித்து விட்டீர்கள். வெற்றி
4: வைத்திருக்கீர்கள். உண்மையிலே எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப டைட்டா இருக்கு.
0: இல்ல
4: அதாவதுப்பா, ஏன் அப்படின்னா இல்லங்கப்பா, இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் ஒண்ணு நடத்துறது அப்பா அப்பா அப்பா நான் உங்களை உங்களை பேசுறோம். உங்க பக்கத்துல இன்னொரு அறிவிப்பாளர்கள் வச்சுக்கிட்டு நீங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேசினாருன்னா அவர்கிட்ட நாங்க பேசிக்கோம். இப்படி நம்ம அப்பான்னு சொல்லப்படுறது இல்ல, சார்னு சொல்லப்படுறது இல்ல இன்னொருத்தர். ஆனா நீங்களே செய்யும் போது எங்களுக்கு எவ்வளவு டைட்டான பொசிஷனா இருக்கா சொல்லணும். மரியாதையும் குறைக்காம பேசணும்.
0: அங்கதான் அந்த நிதானம். அறிந்து பேச வேண்டும், கலந்து பேச வேண்டும்.
4: மரியாதையும் நாங்க கொடுக்கணும்.
5: மரியாதை இல்லாத வார்த்தைகளையும் நான் குத்தரக்கூடாது.
0: வானலையில் வந்து நீங்கள் அப்பாவோட பேசினாலும் சரி, வேறு யாரோட பேசினாலும் வானலை நாகரிகத்தோடு தான் நீங்கள் பேசுவீர்கள். நான் அதை கவனிச்சிருக்கேன்.
5: வானலை நாகரிகம் நிச்சயமா பைண்டிங் பண்ணி உடம்புல இருக்குது வாய்ஸ்லயே. இருந்தாலும் அப்பா கிட்ட பேசும்போது பாசப்பிணைப்போட பேசுறோம். அந்த பாசப்பிணைப்பை தள்ளி வச்சு பேசணுங்கிறது ரொம்ப டைட்டா
6: இருக்கு.
5: வானொலி நாகரிகம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா, வானொலி நாகரிகம் நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கும் யாருகிட்ட பேசினாலும். ஆனாலும் அப்பா கிட்ட பேசுறது அந்த பாச பிணைப்பும் ஒரு பாருங்க. நான் சாதாரணமா பேசுறேன் அப்பா கிட்ட, உண்மையிலேயே பேசுறமே அந்த
0: நாங்க தமிழை பேசவெல்லாம் தமிழில் எல்லாம் பேச வேண்டும், தமிழை எல்லாம் பேச வேண்டும், தமிழால் எல்லாம் பேச வேண்டும். அப்ப உங்களுக்கு இரண்டு கடமை, ரெண்டு ரெண்டு வெற்றி பாடல் ஒன்று உங்களுக்கு இருக்கு, அது என்ன பாடலாக?
5: அப்ப எனக்கு வெற்றி கொடி கட்டு அந்த பாடல் பா. இப்ப
0: வெற்றி கொடியாட்டு படையப்பாவ திரைப்படத்திலேயே அந்த பாடல் வெற்றி கொடியாட்டு
5: கேட்டாங்களா?
0: இல்ல இல்ல, எங்களுடைய பாடல் கேட்டா தான் நினைத்து விட்டுடுவேனே நான். அடுத்தது என்னுடைய மகன் நாளைக்கு என்றார், அவருக்கு தெரியும் அப்பா காற்றலையில் இருக்கேன். இல்ல இல்ல, பேச முடியாத அவருக்கு தெரியும் நான் காற்றலையில் இருப்பேன் என்று. உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடல் பதிவு? இங்க அடுத்தவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நாளைய தினம் என்ன பாடல்?
5: அப்ப நாளைய தினம் வந்து கொஞ்சம் நேரம் என்னை மறந்தேன் அந்த பாடல்.
0: ஓ, கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன், கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நாளைய கிடைக்கும் என்னை. நல்லது, அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம். இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கொடிகாட்டு பாடல் வரும். அடுத்த அன்பு
5: உறவுடன்
0: அடுத்த உறவுடன் செல்கின்றேன் மகனே. நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் கலைவாணன். வணக்கம்
7: பேசுறது.
0: தாத்தாவோட பிரீத்தி அம்மா பேச போகிறீர்களா? நலமா இருக்கின்றீர்களா பிரீத்தி அம்மா? காலையில குஷி படம் கேட்டு குஷியாக இருந்தீர்களா மாதவிலே? நல்லது நல்லது. இப்பொழுது நாங்கள் தமிழில் பேசுவ நிகழ்ச்சியில் உங்களுடைய அக்கா வந்து வெற்றி பெற்று சென்றார். நீங்கள் இப்பொழுது விளையாட வந்திருக்கின்றீர்கள். ஆரம்பிப்போமா? உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. நீங்கள் வீட்டிலே அப்பா அம்மா அக்கா எல்லோரும் இருப்பது போன்று நீங்கள் சென்ற அங்கு விடுதிக்கு சென்றாலும் இதே மகிழ்ச்சியோடு இருப்பீர்களா?
7: குதூகலமாக இருப்பேன்.
0: வீட்டில் இருப்பதை விட அங்கே குதூகலமாக இருப்பீர்களா? ஏனென்றால் உங்கள் சகபாடிகள் நண்பர்கள் தோழிகளோடு உல்லாசமாக அங்கே இருப்பீர்கள், எந்த விதமான கவலையும் இல்லாமல். அப்படித்தானே?
7: அப்படித்தான்.
0: இப்பொழுது நீங்கள் என்ன ஆண்டு படிக்கின்றீர்களம்மா? என்ன வகுப்பில் படிக்கின்றீர்கள்?
7: பத்தாம் வகுப்பில் படிக்கிறேன்.
0: பத்தாம் வகுப்பு. இது வந்து உங்களோட உயர்கல்வியா, இடைநிலை பள்ளியா, உயர் பள்ளியா? இது
7: உயர் பள்ளி. தாத்தா
0: உயர் பள்ளி. அப்ப இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும்?
7: இரண்டு ஆண்டு.
0: இன்னும் அப்ப மூன்று ஆண்டுகள் உயர்நிலை பள்ளியில் படிக்க வேண்டும். நல்ல மகளே, அதை முடித்தவுடன் என்னவாக நீங்கள் வர விரும்புகிறீர்கள்?
7: வகுப்பாசிரியர்.
0: நீங்க வகுப்பாசிரியராக ஆசிரியர் தொழில் விரும்புகிறீர்கள். அப்பா அம்மா பொண்ணு நீங்களும் ஆசிரியரா பாடசாலை வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்கள். அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. நல்லது. அப்ப இப்பொழுது துவக்கம் உங்களுக்கு அந்த அந்த எண்ணம் கரு உள்ளத்திலே உற்பத்தி ஆகிவிட்டது. அப்ப அதை இலக்கு வைத்து நீங்கள் படித்துக் கொண்டிருக்கீர்கள். அப்படித்தானே?
7: அப்படித்தான்.
0: எதற்காக நீங்கள் வகுப்பாசிரியராக வர விரும்புகிறீர்கள்?
7: தமிழில் எனக்கு விருப்பம் உள்ளது, அதனால்.
0: வகுப்பாசிரியர் தமிழில் தான் கற்பிக்க வேண்டுமா, மற்ற மொழி மற்ற பாடங்கள் கற்பிக்க கூடாதா?
7: தமிழ் ஆசிரியராக
0: வர விரும்புகிறது. சரி, அப்ப தமிழ் ஆசிரியராக வருவதற்கு பாண்டித்யம் பெறுவதற்கு நீங்கள் நிறைவாக தமிழை படிக்க வேண்டும். தமிழை இல்லையா? வீண்டில் வந்திருக்கும் பொழுது ஆம் தாத்தா என்று கூறிவிட்டீர்கள். நல்லது. இரண்டு சொற்களில் பல கூறியிருக்கின்றீர்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் சகோதரர்களுடன் உங்கள் தாய் தந்தையருடன் என்ன மொழியில் பேசுவீர்கள்?
7: தமிழ் மொழியில் தான்.
0: தமிழ் மொழியில் தான் பேசு. எக்காரணம் கொண்டும் உங்கள் தமிழ் மொழியில ஒரு மொழி கலக்கப்பட மாட்டாதா பேசும்பொழுது, சாதாரணமா பேசும்பொழுது?
7: கண்டிப்பாக இல்லை தாத்தா.
0: நல்லது, கெட்டிக்காரை சாதாரணமாக உரையாடினாலும் சரி, நீங்கள் சட்டப்படி உரையாடினாலும் சரி, தமிழைத்தான் உபயோகிக்கணும். ஏனென்றால் தமிழ் மொழிதானே எங்கள் தாய்மொழி.
7: தாய்மொழிதான்,
0: தாய்மொழி தான் நல்லது. அந்த தாய், நான் தமிழன் அல்லது நீங்கள் ஒரு தமிழிச்சி என்பதை அடுத்தவர்கள் அறிய வேண்டும் என்றால் நாங்கள் தமிழில் பேச வேண்டும், உரையாட வேண்டும். நல்ல கருத்தோடு இருக்கின்றீர்கள். தமிழ் அன்னை உங்களுக்கு அருள் பொழியட்டும். உங்களுடைய வகுப்பிலே நீங்கள் பாடசாலையிலே சென்று தமிழ் பாடங்களை எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தமிழை கற்பிக்கும் ஆசிரியர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
7: இன்று பாடங்கள் நன்றாக சொல்ல வேண்டும் என்று நினைப்பேன்.
0: அவர்கள் கற்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாத சில சொற்களை அவர்கள் கூறினால் அதற்கு விளக்கம் நீங்கள் கேட்டு பெறுவது உண்டா?
7: கேட்டு பெறுவேன்.
0: அங்கே மழை எப்படி பெய்கின்றது இப்பொழுது?
7: இப்பொழுது மழை இல்லை.
0: இப்பொழுது மழை இல்லை. இரவு உணவு அருந்தி விட்டீர்களா பேத்தி?
7: அருந்தி விட்டேன்.
0: என்ன உணவு அருந்தினீர்கள்?
7: சப்பாத்தி.
0: சப்பாத்தி
7: குருமா.
0: சப்பாத்தியும் குருமா சேர்த்து சொல்லிப்படாக தாமதித்து விட்டீர்கள். அப்படி தாமதிக்க கூடாது. 3 வினாடிகள் சப்பாத்தி குருமா சாப்பிட்டீர்கள். அதை யார் தயாரித்தார்கள்?
7: அம்மா.
0: அம்மா என்று ஒரு சொல்லில் பதில் கூறி 3 வினாடிகள் தாமதித்தபடியால் நீங்கள் கிட்ட வந்து விளக்கப்பட்டு விட்டீர்கள். 2வது தடவை நீங்க விளையாட வேணும். புரிகின்றதா என்ன பிள்ளை என்று பேர்த்தி? பிரீத்தி, நீங்கள் அம்மா என்று மட்டும் ஒரு சொல்லில் பதில் கூறுகிறீர்கள். அது எங்கள் நியதிக்கு மாறானது. விதிமுறைக்கு முதலிலும் சப்பாத்தி என்று சற்று நான் இடைவேளை விட்டு நான் கேட்க முந்தி சாம்பார் என்று கூறிவிட்டீர்கள். 2 சொற்களில் பதில் சொல்ல பழக வேணும் பேர்த்தி. முதல் சொல்லி 2வது முறை அம்மா யார் தயாரித்தார்கள் என்ற கேள்விக்கு ஒற்றை சொல்லில் பதில் கூறினீர்கள். அதனால் நீங்கள் மீண்டும் விளையாட வேண்டும். அதனால் அடுத்த சுற்றுக்கு இணைவோம். சரியா? இந்த சுற்றில் நீங்கள் இன்னும் ஒரு 3 வினாடிகள் பேசியிருந்தால் வெற்றி பெற்றிருப்போம். அதற்கிடையில் அம்மா என்ற ஒரு சொல்லிலே பதிலை கூறி 3 வினாடிகள் தாமதித்தும் விட்டீர்கள். இந்த விதிமுறை என்னவென்றால் ஒரு சொல்லை 2 தடவை சொல்லக்கூடாது, ஒரு சொல்லில் பதில் கூறக்கூடாது, ஒரு சொல்லை 2 தடவைக்கு மேல் பாவிக்க கூடாது, ஒரு சொல்லில் பதில் கூறக்கூடாது. அது என்ன மாதிரி என்றால் அம்மா, அப்பா, ஆம், இல்லை, சப்பாத்தி, குதிரை, வெட்டினியும் குதிரை, அப்படி ஒரு சொல்லில் பதில் கூறக்கூடாது. அப்படி தான் பதில் வரும். ஆனால் நீங்கள் உணர்ந்து அதை கூறணும். அம்மா செய்தார்கள், சமைத்தார்கள் என்று சொல்லியிருந்தால் வாழ்த்துங்கள். சப்பாத்தி குருமாவுடன் சாப்பிட்டேன். சப்பாத்தி என்று அப்படி வந்தால் அது முட்டையான பதில். அதெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க கூடாது. அது தமிழுக்கு மரியாதை கொடுப்பதும் அல்ல. தமிழால் மற்றவர்களுக்கு கேட்பவர்கள் பதில் கூறும் பொழுதும் அடித்தாப்போல பதில் கூறுவது போன்று இருக்கும். சரி, நாங்கள் இப்பொழுது இதுவரை பெரிய படையமில்ல, மீண்டும் விளையாட போகின்றோம். 2வது சுற்றுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது, மீண்டும் ஆரம்பிக்கின்றது உங்களோட நேரம் இப்பொழுது. சரிதானே அம்மா? ஆரம்பிப்போம். நல்லது நல்லது, நீங்கள் வெல்லலாம். நீங்கள் இறுதி வரை மந்திரிகள் அழகாக அழகாக தமிழ் பேசுகிறீர்கள். நீங்கள் தமிழ் ஆசிரியை அவரை போகின்றீர்கள். ஆரம்பித்து விட்டது. நீங்கள் அம்மா உணவு சமைக்கும் வேளையிலே அவர்களுக்கு ஒத்தாசை புரிவது உண்டா?
7: உதவி செய்வீங்க தாத்தா.
0: உதவி செய்வீங்கள் தாத்தா. தாத்தா என்று அடிக்கடி கூறக்கூடாது. 1 தடவை கூறிவிட்டீர்கள். கவனமாக இருக்கணும். 1 சொல்லு 2 தடவை. நீங்களும் அக்கா மோனிகா இணைந்து ஏதாவது உணவு சமைத்து இருக்கின்றீர்களா?
7: சமைத்ததில்லை.
0: சமைத்ததில்லை. சரி, அங்க நீங்கள் அக்கா சமைக்க தெரியும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன சமையல் செய்ய தெரியும்? என்ன உணவு தயாரிக்க தெரியும் உங்களுக்கு?
7: சாம்பார் மட்டும் வைப்பேன்.
0: சாம்பார் வைக்க தெரிந்தால் கெட்டிக்காரு தானே. சாம்பாருக்காக என்ன மடங்குகிறது? கெட்டிக்காரி, கெட்டிக்காரியினுடைய பேச்சு. அப்ப தாத்தா அங்கே வந்தால் தாத்தாவுக்கு ஒரு நாளும் 3 நேரம் சாம்பார் செய்தார்கள். அப்படித்தானே?
7: அப்படிதான்.
0: சாம்பாரையே 3 நேரம் தாத்தா சாப்பிடுறாரு. சோறு தாக்க தெரியாத பழகிக்கொள்ள வேண்டும். சரியா? நீங்கள் அதாவது நீங்கள் தேநீர் அருந்தும் பழக்கம் உண்டா உங்களுக்கு?
7: அருந்துவேன்
0: தாத்தா. 2 தடவை தாத்தா கூறிவிட்டால் இனி தாத்தா என்று அழைக்க முடியாது இந்த போட்டி முடிவு வரைக்கும். சரியா? கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தேநீர் தயாரிக்க முடியுமா? உங்களுக்கு விருப்பமானபடி தேநீர் தயாரிக்க முடியுமா?
7: தயாரிப்பேன்.
0: தயாரிப்பேன், நன்றாக தயாரிக்க தயாரிப்பேன் என்பது ஒரு சொல்லு தான். அதுல ரெண்டு வரவு வினை சொல்லாக இருக்கின்றது. தனியொரு சொல்லை பதில் தரக்கூடாது பேர்த்தி. நல்லது, உங்களுக்கு தேனியும் தயாரிக்கும் பொழுது நன்றாக இனிப்பு போடுவீர்களோ, சர்க்கரை கூடுதலாக போடுவீர்களோ, சேர்ப்பீர்களோ?
7: அதிகமாக போடுவே.
0: அது கூடாது மகளே. சர்க்கரை அதிகமாக இந்த வயதில் நீங்கள் எடுத்து வந்தால் உங்கள் உடம்பு பெருத்து வரும், சீரணம் குறைவாக இருக்கும், நீரிழிவு நோய் விரைவாக வரும் என்றால் இப்பொழுது உள்ள சர்க்கரைகள் எல்லாம் கலப்படமாகுது. உங்கள் வீட்டில் சமையல் செய்யும் பொழுது யாருடைய சமையல், அப்பா சமைத்தால் உங்களுக்கு நன்றா விருப்பமா இருக்குமா, அம்மா சமைப்பது நன்றாக இருக்குமா?
7: அம்மா சமைத்தால் பிடிக்கும்.
0: அப்பாவும் இணைந்து சேர்ந்து சமைத்தால் அப்பா குழப்பி விடுவாரு, அவர் குழப்பி விடுவாரு இல்லையா? சரி, நீங்கள் அம்மா அப்பா கடமையாட்டும் பாடசாலைக்கு போவாது சென்றிருக்கின்றீர்களா?
7: சென்றிருக்கிறேன்.
0: உங்களுக்கு நேற்று தினம் வினாவை கேட்டேன், வாகனம் ஓட்ட முடியுமா?
7: வாகனம் ஓட்ட தெரியாது.
0: தெரியாது, கட்டிக்காரி நல்ல பதிலை கூறியிருக்கின்றீர்கள். உங்கள் நண்பர்கள் உங்களோடு எப்படி பழகுவார்கள்? நன்றாக அன்பாக பழகுவார்களா, முரண்பாடாக பழகுவார்களா, அல்லது பலர் அப்படியும் பலர் இப்படியும் பழகுவார்களா?
7: ரெண்டும் கலந்து பழகுவார்கள்.
0: ஆனால் நீங்கள் பழகும் போது எப்படி பழகுவீர்கள்? எல்லோருடனும் சகஜமாக பழகுவீர்களா? அன்பாகத்தான் பழகுவீர்கள். உங்களுடைய ஆசிரியர்களை உங்களுக்கு பிடிக்குமா?
7: மிகவும் பிடிக்கும்.
0: நல்லது. அப்ப நீங்கள் உங்கள் நண்பர்களோடு, நண்பர் தோழியர்களோடு பழகும் பொழுது என்ன மொழியில் உரையாடுவீர்கள் கூடுதலாக? தமிழ் மொழியிலா இல்ல வேற்று மொழியிலா?
7: தமிழில் தான்.
0: வேற்று மொழிகளோடு உரையாடுவது இல்லையா?
7: இடையில் வரும்.
0: இடையில் அந்த சொற்கள் வந்து போகின்றதோ, தவிர்க்க முடியாதது. ஆனாலும் முடிந்த அளவு தவிர்த்து அந்த சொல்லுக்கு தமிழ் சொல்லை நீங்கள் உபயோகித்தால் அவர்களும் அதன் பொருளை அறிந்து கொள்வதாக இருக்கும் இல்லையா? முயற்சிப்பீர்கள்
7: என்ன?
0: பதில் கூற வேண்டும். நீங்கள் தமிழ் வேறு மொழி வரும் பொழுதே அதற்குரிய தமிழ் சொல்லை உபயோகித்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் நான் கூறினேன் இல்லையா? முயற்சிப்பீர்களா? அப்படி முடியுங்கள்.
7: உங்களோட
0: தடுமாறித்தான் போய்விட்டீர்கள், ஆனால் உங்களோட நேரம் வந்துவிட்டது. அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வருகிறீர்கள், வெற்றி என்று கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த கடைசி வார்த்தையை பதில் கூறுவதற்குள் உங்களுக்கு 4 நிமிடம் ஆகிவிட்டது. இப்பொழுது 4 நிமிடம் 6 வினாடிகளும் ஆகிவிட்டது. ஒற்று சொல்லில் பதில் கூறப்படக்கூடாது. இந்த பயிற்சி என்னவென்றால், இந்த போட்டியில எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம், அறிந்து பேசுகிறோம், அளவாக பேசுகின்றோம் என்றெல்லாம் கருத்துக்கள் வருவது கவனம் இருக்கின்றது. என்ன பேசுகிறோம் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே தீர்மானித்து பேச வேண்டும். அற்புதமான தமிழ் சொற்கள் உங்களுடைய உரையாடுவது. உங்கள் நாவல் சரஸ்வதி குடியிருந்து நல்ல தமிழ் வர வேண்டும், நல்ல தமிழாசிரியா வர வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு வெற்றி பாடலை தர இருக்கின்றேன். என்ன பாடலை என்று கேட்க விரும்புகிறீர்கள்? பாடல் வெற்றி பாடலாக என்ன பாடல் வேண்டும்? நல்ல சோறு என்ன? பழைய சோறா? பழைய சோறு பச்சை மிளகாயா?
7: பழைய சோறு பச்சை மிளகா. வீட்டு குழம்பு வாசம்
0: உங்களுக்கு அது பிடிக்குமா? பழைய சோறு பச்சை மிளகா
7: பிடிக்கும் தாத்தா, ரொம்ப
0: ரொம்ப பிடிக்குமா? கட்டிக்காரி கட்டிக்காரி. சரி, நாளைய தினம் கிளம்பத்துக்கு என்ன பாடல் வேண்டும்?
7: புலி படத்திலிருந்து ஜிங்கிலியா ஜிங்கிலியா அந்த பாடல் வேணும்.
0: புலி என்ற படமா?
7: ஆமா தாத்தா.
0: ஜிங்கிலியா ஜிங்கிலியா என்ற பாடல். ஓகே, அந்த பாடல் உங்களுக்கு நாளை கிடைக்கும். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா.
7: நன்றி தாத்தா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். மண்டல தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பிரீத்தி வந்து பங்கு பெற்ற அவர் இளைய தலைமுறை இளைய குழந்தை என்பவர்கள் சில தடமாற்றங்கள் இருந்தது. அவர் கூடுதலாக நாங்கள் தடமாற்றப்பட விடாமல் இழுத்து வந்து அவரை 2வது சுற்றிலே வெற்றி பெற வைத்தோம் என்பவர்களை இப்ப அடுத்த உறவுகள் பெற வேண்டும் காட்டலுக்கு அதற்கிடையிலே வெற்றி பெற்றவர்கள் பாடல்களை நான் தர வேண்டி இருக்கின்றது. யார் வர இருக்கின்றீர்கள் இப்போது காட்டலுக்கு என்று பார்ப்போம். வர வேண்டியவர் தேவா வர வேண்டி இருக்கின்றது. தேவா வர வேண்டும், ஓடி வாருங்கள் தேவா. செல்வகுமார் வந்து சென்று விட்டார். கலை இவர் வர வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே லெனின் வரவில்லை, ஜனவர் சாதிக்கு வர வேண்டும், நீங்கள் மாலை நேரத்திலும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, இப்பொழுது வந்து பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்ப இன்று வெற்றி பெற்றவர்கள் பாடலில் வந்து பாடல் கொடுத்தது எங்களுடைய ஓ ஞானசேகரன் மேற்கு அந்த பாடலை தந்தது பவுனம்மாவுடைய பாடல் தான் சேர்ந்தது. இப்ப ஞானசேகரனுடைய பாடல் ஒன்றிருக்கின்றது, அந்த பாடலை கொடுக்க வேண்டும். ஞானசேகரன் உங்களுடைய வெற்றி பாடல் வர இருக்கின்றது, அந்த பாடலை கேட்போம் அன்பு உறவுகளை. அதற்கு முன்பு நான் ஆரம்பத்தில் ஒரு பாடல் தந்திருந்தேன், ஆசையே அலை போலே என்ற ஒரு பாடல், அந்த பாடல் இடையிலே நின்றது, அதை தொடர்கின்றோம். தொடர்ந்து கொண்டு இந்த பாடலை உங்களுக்கு தருகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி.

வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் நல்ல சிங்க

பந்தலிலே

ஒரு சுந்தர பிள்ளே நல்ல கண்ணாலே பார்த்துக்கடா திருட்டு தந்திரமில்லே. பருப்பு உண்டு எண்ணெயும் உண்டு பாயாசமும் வடையும் உண்டு. பருப்பு உண்டு எண்ணெயும் உண்டு பாயாசமும் வடையும் உண்டு. எடுத்து போட்ட

புண்ணத்துக்கு வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா புண்ணத்துக்கு வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெற்று விட்டவளா.

களங்கம் சொன்னா கண்ணு இரண்டும் போடும். பொண்ணு மேல களங்கம் சொன்னா கண்ணு இரண்டும் போடும்.

0: எனக்கு அவங்களையும் குஷிப்படுத்தி எங்களையும் குஷிப்படுத்தி சென்றது. அன்பு உறவுகளை, அடுத்த பாடல் ஒன்று வருகின்றது. அந்த பாடலை தந்திருந்தார் எங்கள் ஜோஜ் அவர்கள், இணைந்திருந்தீர்கள். ஜோஜ் ஓடி வாருங்கள், அடுத்த பாடல் செல்வதற்கு இடையிலே வந்து செல்வகுமார் நீங்கள் வந்து வெற்றி பெற்ற பாடல் ஒன்று இருக்கின்றது உங்களுக்கு தருவதற்கு. அதை தருவதற்கு முன்பு ஜோஜ் இணைந்து கொண்டார். அவர் பாடல் அளித்தபடியால் அவர் அது வர முடியவில்லை. அவர் இப்பொழுது பணியில் இருக்கின்றார் என்று தெரிகின்றது. இருப்பினும் பங்கு பெற்று ஓடி வருகின்றார். ஓடி வாருங்கள் ஜோஜ், உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சி. இப்பொழுது நேரம் பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் 11:07 நிமிடங்கள் இரவு நேரம். எங்களுக்கு 12:36 நிமிடம் நண்பகல் நேரம். இங்கே நண்பகல் காலை மாலை என்ற பேதம் தெரியாத வெளிச்சத்துடன் தான் இருக்கின்றோம். சூரிய ஒளி முற்றாக இல்லை, பனி மூட்டமாக இருக்கின்றது. ஆனால் பனி பொழியவில்லை. மாலை நேரத்தில் வரலாம் என்று எண்ணுகின்ற நேரத்தின்படி பிற்பகல் 4 மணி அப்படியாக இருட்டிவிடும். அந்த நேரத்தில் பனி பொழியும் நினைக்கின்றேன். ஜன நடமாட்டம் வீதியில் இல்லை என்றுதான் கூட வேணும். வாகனங்கள் இருந்துவிட்டு ஒன்று செல்கின்றது. ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, குவைத்திலிருந்து ஜார்ஜ் பேசுகிறேன் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் நினைக்கிறேன். சரி, உங்களோட பணி முடியவில்லை இன்னும் இல்லையா?
1: வாழ்த்துக்கள்.
0: இப்பொழுது சந்தன் ராஜன் வரவேண்டா, நீங்கள் சந்தன் ராஜன் நினைப்பீர்களா?
1: நினைக்கிறேன்.
0: இணையுங்கள், அவரை இணைத்து வைத்துக் கொண்டு பேசுவோம் நாங்கள். அவரும் வந்து என்ன நிலையில் வந்திருக்கின்றார் தெரியாதவர் இருக்காங்க. இணைப்பு இணையுங்கள், கேட்போம். இது மனித தமிழ் வானொலி. இருவர் வருகின்றார்கள். இருவர் வந்து இணைய இருக்கும்போது வரவில்லையா? சந்தன்ராஜ் இங்கே என்னோடு இருக்கின்றபடியே நான் அவரை அணைத்து விடுவேன். அவர் உங்களை இருக்கட்டும். வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ். இரவு வணக்கம், பகல் வணக்கம், இரண்டையும் கூறுகின்ற நிலமா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் ஐயா?
2: நிலமா இருக்கும். மழை பலத்த மழைதான் இருக்கிறோம்.
0: மழை பலத்த மழையும் அப்படியே. சந்தன்ராஜ் உங்களை இணைக்க வந்த ஜோஜ் விடுபட்டு விட்டார். அவரை இணைத்து விடுங்கள். உங்களை இணைக்க வந்த இடத்தில்
2: சில பகுதிகள் கொஞ்சம் தாழ்வான பகுதிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் கொஞ்சம் கடினமான ஒரு குழந்தை மக்கள் இருக்காங்க.
0: ஜோஜை இணைக்க முடியும்தானே உங்களுக்கு?
2: நினைக்கிறேன்.
0: உங்களை இணைக்க வந்திருக்கு விட்டார். சரியான வெள்ளம் என்று இங்கே பதிவிலே பார்த்தேன். 5 அடி வெள்ளம் சிதம்பரத்திலே என்று கேள்விப்பட்டிருந்தேன். நியாயமான மழை, பெரிய மழை பொழிந்திருக்கின்றது. அதாவது இந்த மலையிலிருந்து ஊற்றெடுத்து நதி வருவது வந்து வானத்திலிருந்து ஊற்றெடுத்து மழை பொழிகின்றது உங்களுக்கு இல்லையா? கொட்டுவ கொட்டுன்னு கொட்டுவது
2: என்று
0: அதனால் பல இன்னல்கள்
2: அவசியத்தில் வந்து தமிழகத்திலே கடலூர் மாவட்டத்தில் வந்து இந்த சிதம்பரம், அடுத்து வந்து
0: உங்கள் பகுதியில 5 அடி வெள்ளம் என்று கூறப்பட்டிருந்தது. அதுல ஒரு மனிதன் என்றால் அப்படியே மூடிவிடும் இல்லையா? ஒரு
2: மனிதன் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: உங்களை இணைக்க வந்து ஜோஜ் தவறி விட்டார். இப்ப நீங்கள் அவரை தூக்கி விட்டு வாழ்த்துக்கொண்டு. சரி, இப்பொழுது தமிழில் பேசுவோம் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பங்கு பெற்ற வந்திருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ், உங்களுக்கு நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் அதை கூறிவிட்டு, இருவரும் கூறிவிட்டு அதன் பின்பு போட்டிக்கு போவோம். சந்தன்ராஜுக்கு என்ன பாடல் வேண்டும் நாளைய தினம்?
2: என்ன
0: பாடல் வேண்டும்?
2: டெலிபோன் மணிபோல் சிரிப்ப ஒளி விழா.
0: அது நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும். டெலிபோன் மணிபோல் சிரிப்ப ஒளி விழா. இப்ப டெலிபோன் கத்து கதறுகிறது வித்தியாசமான ஊழல், அவல குரல் இல்லாம இருக்கு, பேச்சுக்கள் இல்லாம இருக்கு. சரி, அந்த
2: மாற்றிக்கலாம்.
0: எல்லாம் பிளாக்சிபிளா வந்து விட்டது. ஜோஜ், உங்களுக்கு என்ன பாடல் நாளைக்கு வேண்டும்?
1: நாளைய பாடல் ஐயா, படைப்பிலிருந்து சுத்தி சுத்தி வந்தீங்க அந்த பாடல் ஐயா.
0: சுத்தி சுத்தி இந்த மலையும் வருது உங்களை சுத்தி சுத்தி இல்லையா? அடுத்த இன்னும் இருக்குதாமே சந்தனராஜ், இன்னும் புயலுக்கு இடம் இருக்குன்றதாம் இல்லையா?
2: போன புயல அது புயல போகல, அது அப்படியே நின்றதுனால அது மலையாவே புரிந்து
0: கொண்டு. சார், இப்ப இருவரில் யார் முதலில் தமிழில் பேசுவோம் போட்டியில் பங்கு பெற்ற
1: போகின்றீர்கள்?
0: அவர்தான் முதல்ல வந்தவர், ஆயத்தப்படுத்தி வந்தார், அதை விட்டால் போய்விடுவாங்க. சாரி ஜார்ஜ், உங்களுடைய போட்டி ஆரம்பம் என்று 4 நிமிடங்கள் பேச
1: இருக்கின்றீர்கள். வேற 4 நிமிடம்
0: முக்கினோட 100 முக்கினா 4 வந்து விடுவோம் சரியா? உங்களுடைய நிலம் ஆரம்பிக்கின்றது ஜார்ஜ். பாரத நாட்டிலே ஏற்பட்ட மழை உங்கள் பாண்டிச்சேரியில் எப்படி இருந்தது?
1: அங்கேயும் மழை நிறைய பெய்ந்தது ஐயா.
0: அங்கேயும் மழை நிறைய பெய்ந்தது. உங்கள் குவைத் நாட்டிலேயும் மழை பெய்ந்ததா?
1: மழை பெய்து கொண்டே இருக்கிறது.
0: நல்லது, 2 தடவை மழை என்ற வார்த்தையை உபயோகித்து விட்டீர்கள், புரிகிறதா? அப்ப மஞ்சள் கடதாசி உங்களிடம் இருக்கின்றது, கவனமாக இருங்கள். இப்ப உங்களுக்கு குவைத் நாட்டிலேயே மழை காலம் நன்றாக இருக்குமா, கோடை காலம் நன்றாக இருக்குமா?
1: கோடை காலம் நன்றாக இருக்கும்,
0: உஷ்ணம் என்ற காரணத்தினால். மழை காலம் எல்லோருக்கும் மழை பிடிப்பதில்லை தான், தாங்க முடியாது தான். ஆனாலும் மழை இல்லாமல் உலகம் வாழ முடியுமா?
1: வாழ முடியாது,
0: வாழ முடியாது. நீங்கள் எத்தனை தடவைகள் இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வீட்டாரோடு பேசினீர்கள் தொலைபேசியில்?
1: இன்றைக்கு மட்டும் 4 தடவை பேசினேன்.
0: இன்றைக்கு மட்டும் 4 தடவைகள் பேசினேன். 4 தடவை பேசிய பொழுது அங்கே நிலைமை எப்படி இருக்கு என்று அவர்கள் கூறுகின்றார்கள்?
1: பரவாயில்லை, தொந்தரவு எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள்.
0: அப்பொழுது உங்களுக்கு மனம் மகிழ்வாக இருக்கின்றதா?
1: மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: இந்த பாரத நாட்டிலே இப்படி மழை வெள்ளம் ஏற்படுவது என்பது உங்களுடைய முதலாளிமாருக்கு தெரியுமா?
1: அவர்களுக்கு தெரிந்திருக்கும்
0: என்றால் செய்திகள் பார்த்திருப்பார்கள், என்று விடுவார்கள். அப்படித்தானே? அங்கே ஏதாவது எங்கள் நாட்டில் ஏதாவது விசேஷ செய்தியை அவர்கள் படித்தால் அவர்கள் வந்து உங்களுடன் அது பேச மாட்டார்களா?
1: பேச மாட்டார்கள் ஐயா.
0: என்ன காரணம்?
1: அவர்கள் இந்த ஒரு இது முதலாளி என்கிற ஒரு,
0: அது மட்டுமல்ல அவர்களுக்கு தெரியும் அது பாரத நாட்டிலே பருவமழைகள் வரும்போது நிலைகளும் வருவதுதானே சாரி என்று போவார்கள். அவர்களுக்கு அது பெரிய விடயமா இருக்கு. ஆனால் இந்த கொரோனா நோயை பற்றி உங்களோடு பேசியிருக்கிறார்களா?
1: பேசுவார்கள், வெளியே செல்ல வேண்டாம் என்று சொல்வார்கள்.
0: அதற்காக வந்து கூறுவார்கள். நல்லது நல்லது. ஆனாலும் அவர்கள் எவ்வளவு பரோபகாரமானவர்கள், பாதுகாத்து தருகின்றனர். நீங்கள் சமைத்த உணவை உண்கின்றார்கள், உங்கள் உண்பதற்கேற்றை கொடுக்கின்றார்கள், பாதுகாப்பையும் தேடி தருகின்றார்கள். அதெல்லாம் அவர்கள் வல்லவர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஜன்னல் கூடாக பார்க்கும் பொழுது என்ன காட்சி தெரிகின்றது வெளியே?
1: எதிர்த்து விட்டு வீடு தெரிகிறது.
0: அந்த வீட்டினுடைய என்ன நடக்கிறது தெரிகிறதா?
1: தெரியாது.
0: தெரிகிறதா?
1: தெரியாது. தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை.
0: தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. தெரியாது என்ற பொருளும் 2 தடவை வந்துவிட்டது. உங்களுக்கு 2 மஞ்சள் கடதாசி கிடைச்சிருக்கின்றது, அப்படித்தானே? புரியும். அப்ப உங்களுடைய இப்ப நீங்கள் திடீரென்று உங்களுக்கு ஒரு ஒன்னும் வரக்கூடாது, திடீரென்று உங்களுக்கு ஒரு தலைவலி, ஏதாவது சமைக்க முடியாது, அதாவது உங்களுடைய பணிக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டால் அதை யார் ஈடு செய்வார்கள்?
1: நான் முதலாளியிடம் தெரிய வைப்பேன், அவர் அடுத்த நபரை உதவிக்கு செய்து கொடுப்பார்.
0: உதவிக்கு நியமித்து கொடுப்பார். அவர் அவர் வந்து உங்களை போன்று அதே தோரணையில் சமையல் செய்வாரா? உணவுகளை
1: செய்ய தெரியும்.
0: தெரியும். அவர் வல்லவர். அவர் எங்கள் நாட்டவரா அல்லது வேறு நாட்டவரா?
1: நம்ம நாட்டவர்
0: தான். நம்ம நாட்டவர்கள் தான், நம்ம நாட்டவர்கள் தான். நல்லது. இப்ப நீங்கள் திடீரென்று உங்க வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தா நீங்கள் என்ன செய்வீர்கள்?
1: இங்க வர வாய்ப்பில்லை.
0: வந்தால் என்றுதான் கேட்கின்றேன்.
1: வந்தால் சற்று கவனமாக இருப்பேன்.
0: வாழ்த்துக்கள் ஜோஜ், நீங்கள் 4 நிமிடம் 7 வினாடிகள் பேசியிருக்கின்றீர்கள். சந்தன்ராஜுக்கு நன்றி கூற வேண்டும். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார், மற்றவர்களை வந்து குறுக்கிடாமல். ஒரு சிலர் இடையிலே வந்து பேசுவார்கள் இல்லையா,
1: சரி
0: நல்ல வெற்றி பெற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன வெற்றி பாடல் வேண்டும்?
1: வெற்றி பாடல் கொடுத்ததெல்லாம் கொடுத்த படகோட்டு படத்துல
0: அந்த பாடம் உங்களுக்கு வேண்டும். அது சரி, பேசும்போது பக்கத்து கூட தெரியுதுன்றீர்கள். அங்க என்ன தெரியுதுன்னா, நான் நினைச்சேன் ஏதாவது சொல்லி ஒண்ணு ஒண்ணும் எதுவும் தெரிஞ்சா என்ன செய்யுது,
1: ஒண்ணுமே தெரியாத வெறும் ஈட்டம் வர. அந்த பக்கம் எங்க வீடு தான், அந்த பக்கம் ஸ்டோர் ரூம் இருக்கு, அந்த பக்கம் நாங்க இருக்கிறோம் கிச்சன்.
0: ஏதோ நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம் ஐயா, பின்னால கூட வழி இருக்கா?
1: இல்ல, நான் ஒரு நாள் வீடியோ கால் வேணா கூட பண்ணி காமிக்கிறேன். நான் கிச்சன்ல நான் மட்டும்தான் இருப்பேன்.
0: அப்படி பின்னால போறதுக்கு வழி உண்டா?
1: இல்ல இல்ல, எந்த பக்கமும் வழி இல்ல. இந்த இடம் முன்னாடிதான் போகும்.
0: இதே அடைப்பு தார் என்ன சார்? சந்தன்ராஜ், நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? நல்லது. வணக்கம் சந்தன்ராஜ், உங்கள் நேரம் ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய சிதம்பரம் நிகழ்வுகள் எல்லோரும் பதிவிலே தரும் பொழுது பார்ப்பதற்கு எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது. இதனால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒன்று செய்யலாம், இறைவனிடம் வழி கையேந்தலாம். இறைவா, இப்படியான இக்கட்டான நிலையில் இவர்களை தான் காத்துக்கொள்ளும். அப்ப போக்குவரத்து எல்லாம் தடைப்பட்டு போயிருந்தது, மின் கம்பங்கள் எல்லாம் முடிஞ்சு விழுந்திருக்குமே சந்தன்ராஜ், அப்படி இருக்கின்றதா நிலைமை?
2: சில இடங்களில்
0: அவ்வாறு உள்ளன. இந்த மழை பெருதாக பெருது காற்று இல்லாமல் விட்டாலும், இந்த மரங்கள் நிலையாக நிற்கிற மரங்களை சுற்றி வெள்ளங்கள் நீண்ட நாட்கள் இருந்தால் அதெல்லாம் அப்படியே சரிந்து விடும் அந்த மரங்கள் இல்லையா?
2: அப்படிதான் நினைக்கிறேன்.
0: அங்கே பக்கத்தில் உள்ள கிராமங்கள் சில மூழ்கி இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். அப்படித்தானே? சில கிராமங்களில்
2: வெள்ளநிலை உள்ளது.
0: அந்த ஈழத்திலே எங்கள் அருள் வீட்டுக்குள்ளே 1.5 அடி வெள்ளம் புகுந்து அவர் படம் அனுப்பியிருந்தார். கவலையா இருந்தால் அவரை சுற்றாடலில் உள்ள சில தாழ்ந்த அவருடைய மேட்டு நீளம், ஆனாலும் வெளியே செல்லுகின்ற வெள்ளம் செல்ல முடியாமல் திரும்பி வந்து உள்ளே புகுந்திருக்கின்றது. அதே நிலை உங்கேயும் இருக்கின்றதா?
2: அந்த தகவலை
0: நல்லது. மற்றது சென்னை நிலை எப்படி இருக்கிறது? சென்னை மாநிலத்திலே, சென்னை மாநகரத்தின் நிலை எப்படி இருக்கின்றது?
2: அங்கும் தொடர்மலை உள்ளது.
0: இந்த புரேவி வந்து தமிழகத்தின் சகல இடங்களிலும் மழையை பொழிந்திருக்கின்றது இல்லையா?
2: அது புயலாக செல்லவில்லை, அதனால் மழை அதிகமாக உள்ளது.
0: அது புயலாக இருந்திருந்தால் அப்படி அள்ளிக்கொண்டு போயிருக்கும். அது கனமழை அப்படி அமுக்கத்தில் இருந்து தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்கின்றது. இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்று கூறுகிறார்கள்?
2: 2 நாட்கள் செல்லும் என்று
0: சொல்லியிருக்கிறார்கள். அப்படி உங்களுடைய அங்காடியிலே எப்படி மக்கள் வந்து போகின்றார்களா? பாவனை பொருட்களை வந்து மலையிலும் வந்து வாங்குகிறார்களா? எப்படி இருக்கின்றார்கள்?
2: முன்னெச்சரிக்கையாக செயல்படுகிறார்கள்.
0: நீங்களும் முன்னெச்சரிக்கையா இருக்கின்றீர்கள். மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றதா உங்களுக்கு?
2: காலை நேரத்தில் அப்படி இருந்தது, மாலை நேரத்தில் மின்சாரம் தடையில்லை.
0: நல்லது. வாழ்த்துக்கள். இறைவனுக்கு நன்றி என்று கூறிக்கொள்ள வேண்டும். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். இந்த குழந்தைகள் இந்த வெள்ளம் வரும் பொழுது எப்படி இருக்கின்றார்கள்? வெளியே செல்ல வேண்டும், விளையாட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். போக விடுகிறீர்களா அவர்களை?
2: விடுவதில்லை.
0: நீங்கள் கடைக்கும் உங்களுடைய அங்காடிக்கும் வீட்டுக்கும் செல்வதால் நீங்கள் இரு சக்கர வாகனத்தில் செல்கிறீர்கள். அது செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றதா? செல்லக்கூடிய வசதியா இருக்கின்றதா?
2: ஓரளவுதான் நீர் உள்ளது.
0: போக்குவரத்து தடைப்படவில்லை. அப்படித்தானே?
2: ஓரளவு.
0: அந்த சிதம்பரம் கோவில் பகுதியில் அந்த 5 அடி வெள்ளம் இருக்கின்றது என்ற செய்தி சிதம்பரத்தில் என்று போட்டிருக்கிறது. அது எந்த பகுதியில் உங்களால் கூற முடியுமா? கோவிலுக்கு அருகாமையிலா அல்லது புறநகர்லயா?
2: புறநகர் பகுதியில்.
0: புறநகர் பகுதியில் இந்த மழை வீழ்ச்சி நேற்றும் இன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கின்றதா சற்று குறைந்திருக்கின்றதா?
2: சற்று நேரம் விடுகிறது, மீண்டும் பலத்த மழையாக உள்ளது.
0: உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய காலத்திலே இதே போன்ற பெருவெள்ளத்தை சிதம்பரத்திலே சந்தித்து இருக்கின்றீர்களா?
2: வெள்ளம் பல முறை பார்த்து
0: அப்ப இது பழக்கப்பட்டதாக இருக்கின்றது உங்களுக்கு. அப்ப பாதுகாப்பு என்ன செய்ய வேணும்னு உங்களுக்கு தெரியும்?
2: நிச்சயமாக ஓரளவுக்கு தெரியும்.
0: இந்த மழையினால் உங்களுடைய வியாபாரம் ஏதாவது தடைபடுகின்றதா?
2: கொஞ்சம்
0: இரண்டு தடவை கொஞ்சம் சொல்லி இருக்கின்றீர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சரிதானே? வாழ்த்துக்கள் தெரிந்தால் நாலு நிமிடங்கள் ஏழு வினாடிகள் பேசியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வெற்றி பெற்று விட்டு கொஞ்சம் மஞ்சள்
2: கதை
0: ஒளிஞ்சு
1: இல்ல ஜெயிச்சிட்டீங்கல்ல, அது ஒரு சந்தோஷம்
0: தானே. மஞ்சள் கதையாக
1: இல்ல, கடைசி நேரத்துலதானே அதுவும்.
0: அதுதான் நாலு நிமிடங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கிய மூன்று நிமிடங்கள் பேசி விட்டீர்கள். வளர்ச்சி தானே இதெல்லாம். சரி, என்ன வெற்றிப்பாடல் வேண்டும் சொந்தம் ராஜ்யமுடக்கு?
2: வெற்றிப்பாடல் ரோஜா படத்துல இருந்து போடுறா, புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது.
0: ஓ, புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது. நல்ல பாடல் இந்த பாடல். எங்களுக்கு வெள்ளை மலை மாலை 4 மணிக்கு பிறகுதான் பொழியும் போல் தெரிகின்றது. வானத்திலே ஒரு ஒரு ஓட்டமும் இல்லை. மரம் செடி உரியணும் ஆடவே இல்லை சந்தன்ராஜ். ஜோர்ஜ் அப்படியே அப்படி ஸ்தம்பித்தது போல் இருக்கின்றது. வழியாலே ஒரு நடமாட்டமும் இல்லை.
2: என்னமையா, இன்றைக்கு இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள அவ்வளவு தூரம் வெள்ளம் வரவே வராது. இந்த ஆண்டுதான் அவ்வளவு மலையிலே மிகப்பெரிய வெள்ளம் மாதிரி அந்த கோயிலுக்குள்ள, நடராஜர் கோயிலுக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு. அந்த வெளியேற்று வகை மிகப்பெரிய ஒரு மோட்டார்கள் வைத்தான் இயக்கி இருக்காங்க.
0: வெளியேற்றி விட்டார்களா இந்த தண்ணீரை? பெரிய கட்டடத்தை கூட, உயரமான இடத்துக்கு கூட வந்து அது அந்த காலத்தில் இந்த கட்டிடம் கட்டும் போது மழை வெள்ளங்கள் வராத உயரத்துக்கு தான் வைத்து கட்டிருப்பார்கள் நிலமட்டத்தை. அப்படியிருந்தும் அதற்குள்ளே வெள்ளம் சென்றுவிட்டது என்றால் இந்த மழை எப்படி வீறு கொண்ட மழை என்று எங்களால் உணரக்கூடியதாக இருந்தது. ஓ,
2: அதாவது அது போற இடத்தை வந்து அடைச்சிடறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு காரணமா
0: இருக்கும். அதுதான் ஐயா, இந்த புதிய வீடுகளை காட்டுவார்கள், வேற டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிக்கொண்டு இந்த கான்கள் வழிந்தோடு வடிகால்களை முடிவிலே காணி இழவித்து விடுகிறார்கள். அவர்களும் வாங்கிறவர்களும்
2: இன்னொன்னு வந்து இந்த வடிகால் ஓரத்துல இருக்கிறதுனால அந்த நம்ம வீராணம் ஏரியினுடைய வடிகால் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கர்மம். அணை வந்து அது ஏரி வந்து நிறைந்துட்டதுன்னா எப்படி இருந்தாலும் அவங்க அதை வெளியேற்றி ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில கண்டிப்பா வெளியேற்றி ஆகணும். ஏன்னா அது திடீர்னு ஏரி உடைஞ்சு விட்டதால இன்னும் அதிகமான பாதிப்பு ஏற்படும்.
0: கார்த்திகேயன் அவரை பற்றி நித்தன் வந்துவிட்டார். எப்படி கார்த்திகேயன் நிலைமை என்ற எண்ணக்கையில வருகின்றார். அவரை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜோர்ஜ், நீங்கள் பாரத நாட்டிலே இருக்கும் பொழுது, இந்தியாவில் இருக்கும் பொழுது இப்படி வெள்ளப்பெருக்கள் வந்ததை எனக்கு கண்டிருக்கின்றீர்களா? இந்த
1: 12 வருஷம்
0: நீங்களும் இந்த வெள்ளப்பெருக்கை அனுபவித்திருக்கின்றீர்கள். அதனால தான் கூடுதலான இவர்கள் எப்படி சமாளிக்கிறார்களோ உள்ள மனைவி மக்கள் என்று. நான் 35 ஆண்டுகளாக இந்த பனியமான் நாட்டிலே வாழ்கின்றேன். இந்த முறை இந்த பனி குளிர் எனக்கு கொஞ்சம் கூட இந்த வயது செல்ல செல்ல அந்த ஸ்ட்ரென்த் குறைகிறது இல்லையா? நான் 35 கடந்த வருடம் வந்த குளிர் தான் இந்த வருடம் வருகின்றது. கடந்த வருடத்தை விட நான் இன்னும் ஒரு வயது கூடிவிட்டேன். அப்ப என்னுடைய பலம் குறைந்து கொண்டு போகும். அதனால் குளிர் எனக்கு உணர்ச்சியாக இருக்கும். நேற்று என்னுடைய மகள் என்னிடத்தில் வந்தனர். அவள் துள்ளி கொண்டு வந்து துள்ளி கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு பெரிய தெரியவில்லை. ஜாக்கெட்டை விடாமல் வந்தார்கள். நல்லது. அந்த குளிர் ஜாக்கெட்டுகள் எல்லாம் இப்ப அணிய வேண்டிய காலம். நான் வெளியே போவதற்காக 2 மணி இந்த இப்பொழுது காற்றலையில இருக்கின்றேன். இப்பொழுது நான் பனி தொப்பி போட்டிருக்கேன், குளிர்ச்சாட்டை போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன குளிர் கண்டது எங்கட குளிர்போக்கி விட குளிர் கண்டது. அடுத்தது கலையகம் இருக்கிற பகுதியே ஜன்னல்.
1: கிளாஸ்ல இருந்து வரும்.
0: அதுல ரெண்டு கண்ணாடி, ரெண்டு கண்ணாடி இருக்கு. ஒன்று தெம்போ கண்ணாடி என்று உள்ளுக்கு ஒரு கண்ணாடி, வெளியே ஒரு கண்ணாடி கூட்டி இருப்பார்கள். அது நாங்கள் ரெண்டும் பிரித்தெடுக்க முடியாது. உள்கண்ணாடி அந்த ஒப்பத்தை தாங்கி உள்ளே வைத்திருக்கும். அங்க வெளியே வெப்பம் இருந்தால் தானே அது வாங்கி வைத்திருக்கு. ஆனா வெளியே இருக்க குளிர் உள்ளுக்கு வராமல் சீலர் எல்லாம் வைத்து அப்படி இருந்தும் கண்ணாடியிலே போடுற குளிர் இங்க உள்ளுக்கு வரதான் செய்யுது. வந்துவிட்டாரா கார்த்திகேயன்? வணக்கம் கார்த்திகேயன், வணக்கம். அவர் வந்த உடனே நீ என்ன காரணம்? அடக்கம், வாயடக்கம், தன்னடக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: வணக்கம் கார்த்திகேயன்.
1: வணக்கம் கார்த்திகேயன் ஐயா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்
2: குமார். வணக்கம்
0: அவர்தான் உங்களை
2: வெள்ளத்தை பத்தி. ஆமா, வெள்ளத்தை பத்தி பேசும்போதே வந்துட்டேன்.
0: நீங்கள் பேசும்போது நான் முதலில் சேம்பரத்தில் வெள்ளம் பண்ணும் போது நான் உங்களை பற்றி நினைத்துக் கொண்டு இவரிடம் கேட்போம் என்ற வேளையில் நீங்கள் அழைத்த வழியால் ஆயுசு நூறு உங்கள். உங்களிடத்திலே எப்படி
2: வெள்ளம்?
0: உங்களிடத்திலே வெள்ளம் எப்படி?
2: வெள்ளம் வெள்ளம் இருக்கிறது ஐயா. என் வீட்டிற்கு அருகாமை வந்து விட்டது. என் வீட்டில் வரவில்லை.
0: நீங்கள் இப்ப புதிதாக அமைத்த வீடு தானே, கொஞ்சம் உயரமா தானே கட்டியிருப்பீர்கள்?
2: ஆமா ஐயா, ஆமா. எங்க வீட்டுல இப்ப வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா வந்து மழை, கடுமையான மழைங்கிறதால ஜன்னல் வழியா தண்ணி எட்டி பாக்குது வீட்டுல.
0: தோட்ட தூவானும் வீட்டு கூரையில் இருந்து வழிந்த வெள்ளம் எல்லாம் வழிந்து ஓடி நிலத்தில இருந்து சகதியாகி எல்லாம் வந்து கொண்டிருக்கும். ஆனா காற்றில் தனி மழை அன்னைக்கு குளிரும் இருக்கும், நிலம் எல்லாம் சகதியாக போய்விடும், நிக்கிற மரங்களுக்கு எல்லாம் தைரியம் இருக்க இறுக்கம் இருக்காது, ஆட்டின உடன் புடுங்கி விடலாம், விழுந்து விடும், இப்படியா இருக்கின்றது. ஆனா இது மட்டும் இன்னும் இருக்கின்றது மழை என்று கூறுகின்றார்கள், அப்படித்தானே?
2: ஆமா ஆமா ஆமா. இது மழைக்காலம் தானே, ஐப்பசி அடைமழை
0: காலம். உங்களுக்கு கலந்துரு யாரு உங்களை பற்றி?
2: ஐயா சந்தனராஜ், நடராஜா கோயில தண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல, அது ஏன் வந்து தண்ணி உள்ள போச்சுன்னா, அந்த சாலமும் அடைச்சது மட்டும் இல்ல, வீடுகள்லாம் இப்ப உயர உயர கட்டிட்டாங்க. இப்ப ரோடு இருக்கு இல்லையா, ரோடு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு அடி, ஒரு 5 சென்டிமீட்டர் மேல
1: ஏறுது
2: ரோட உயரம். அப்பதான் அந்த அது வந்து பழைய காலத்து கட்டடம், அதனால வந்து அது கட்டும் பொழுது அது வந்து ரோடா இருந்திருக்கு. இப்பொழுது அது உள்ள போயிடுச்சு.
1: அதுவும் ஒரு காரணம், அது வடிவதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்க மாட்டாங்க இல்லையா. மழையா பெரிய பெருமழை பெய்யும் போது அது கஷ்டமா
2: இருக்கு. வருடம் ஆயிருக்கான்
1: பாருங்க. அப்ப எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பாருங்க.
2: 40-45 வருஷத்துக்கு மேல ஆகி இப்பதான் வந்திருக்கு தள்ளி உள்ளார.
0: ஆனா
2: நீங்க சொல்ற மாதிரி சாலவும்
0: சரியில்லை.
2: ஆனா சாலவத்திற்குள்ளான ஒரு வண்டி மாடு ஓட்டலாமா, அந்த அளவுக்கு சாலவம் இருந்திருக்கு அந்த பழைய காலத்துக்கு சாலவம்.
1: இப்ப எல்லாம் தூத்துருவாங்க அப்படியே.
2: ஆமா, அது எல்லாத்தையும் இப்ப வந்து பைப்பு, அதான் தண்ணி பைப் போடுறாங்க இல்லையா, தண்ணி எடுக்க குடிநீர் எடுக்க பைப் போடுறாங்க இல்லையா, அந்த பைப்பு வந்து அடைச்சிருது. எல்லாருக்குமே சுரங்கமே இருந்துருக்குங்க, தஞ்சாவூருக்கும் சுதந்திரத்துக்கும் கோயிலுக்கும் கீழே வந்து சுரங்கம் இருந்திருக்கு. அந்த சுரங்கத்துல வந்து வேகமா வண்டி ஓட்டுவாங்க அரசர்கள். தஞ்சாவூர் அரசர்கள் எல்லாம் முடி சூட வந்து சிதம்பரம் தான் வருவாங்க, சோழர் அரசர்கள். அப்படி வரும்பொழுது எங்க எந்த மார்க்கம்னா சுரங்க மார்க்கம் வருவாங்களாம். சுரங்கத்துல பால்கள் இருப்பார்கள், அந்த விளக்கு இருக்கும், அதை தாண்டிட்டு வேகமா வண்டியில வருவாங்களாம், குதிரை வண்டியில.
1: நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணுவேன் பாக்கிறதுக்கு.
2: ஆமா, இப்போ நிலக்கரி சுரங்கம் சிதம்பரம் பக்கத்துல நெய்வேலி இருக்கு, அது சுரங்கத்துல எல்லாம் தண்ணி ஃபுல்லா நிறைவு இருக்கு. அந்த சுரங்கம் பார்க்கும்போது தெரியும், பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் அந்த சுரங்கத்து உள்ள அதை இறங்கும்.
0: சந்தர்ராஜ் நல்லது காத்திகளையும் இவ்வளவு ஒரு உங்களுடைய தமிழ் பேசுவதும் போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எல்லாம் வந்து போட்டியில் பங்கு வைத்திருக்காரு. உங்களுடைய சந்தர்ப்பம் போட்டியில் பங்கு பெற்ற விருப்பமா உங்களுக்கும்?
2: விருப்பம் ஐயா, சொல்லுங்க.
0: ஆரம்பிப்போமே, மற்றவர்கள் அமைதியாக இருந்து கேட்பார்கள், அப்படி உங்களோட ஒத்துழைப்பார்கள், இடையூறா இருக்காது. நீங்கள் இப்பொழுது பேசுவோம். ஆரம்பிக்கின்றது இப்பொழுது உங்கள் நிறம் ஆரம்பம். கார்த்திகேயன், உங்களுடைய நிறம் ஆரம்பிக்கின்றது. கார்த்திகேயன், உங்கள் பகுதியிலே மழை பொழுகின்றது என்று அறிந்தோம். நீங்கள் அந்த மழையில எப்படி பாதுகாப்பாக இருந்தீர்கள்?
2: அடைமழையில் வீட்டு உள்ளே இருந்தேன்.
0: வீட்டு உள்ளே இருந்தீர்கள், நல்லது. வெளியேதான் மழை, உள்ளே மழை இல்லை, நல்ல விடயம். உங்கள் அயலிலே உள்ள கிராமங்கள் எப்படி இருக்கின்றது?
2: வெள்ளக்காடாக இருக்கிறது.
0: எப்படி இறங்கீர்கள்? நீங்கள் வெளியே இல்லை என்றும் வீட்டுக்குள்ளே இருந்தீர்கள், எப்படி இறங்கீர்கள்?
2: எனது வண்டியில் நான் சுற்றுப்பயணம் செய்து அறிந்தேன்.
0: வீட்டுக்குள்ளே இருந்தீர்கள், வெளியே சுற்றி பார்த்தீர்களோ? நல்ல விடயம், நல்ல விடயம். வெளியிலே சுற்றி பார்க்கும் போது இந்த மழை உங்களுக்கு விட்டு தந்ததா?
2: விட்டு தந்தது. சில நேரத்தில் பாதிப்பு இல்லை.
0: சரி, உங்கள் வீட்டை சுற்றி வெள்ளங்கள் இருக்கு, அந்த வெள்ளம் வெளியேறுவதற்கு வழி உண்டா?
2: வடிகாலை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மற்றவர்கள் வடிகால் தோண்டுகிறார், இப்பொழுதுதான் தோண்டுகிறார்கள். மழை வந்த பின்புதான்
2: சூரியன்
0: கண் கெட்ட பிறகுதான் நமஸ்காரம் என்பது. முதல்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவர்களுக்கு தெரியும், புயல் வருது. அப்ப அந்த வரையாலை தோன்றுவதற்கு எவ்வளவு நாள் பிடிக்கும் கார்த்திகேயன்?
2: இரண்டு மூன்று நாள்கள் ஆகும் வடிகாலை தோண்டி நீர் வடிய.
0: அது வடிய துவங்குறது மழையில் நின்றுவிடும். அதற்கிடையே மழை கொட்டி இன்னும் மூடி சேதத்தை ஏற்படுத்தித்தான் இருக்கின்றது இல்லையா?
2: சேதம் ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது
0: என்றால் கவனமாக பாதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்பொழுது வெளியே வாகனத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் தானே சென்றீர்கள்?
2: இருசக்கர வாகனத்திலும் சென்றேன். கார் நான்கு சக்கர வாகனத்திலும்.
0: கார் கார் என்பதே இல்லையா? கலந்து விட்டீர்கள் ஆங்கில வார்த்தை இல்லையா? அதன் முதல் சுற்றிலே நீங்கள் தவறு விட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் நிறுத்தி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு தடவை கொடுக்கப்படுகின்றது. முதலில் இருந்து வருவோம், சரியா? நான்கு நிமிடங்கள் பேசினார்கள் எல்லோரும். நாங்கள் நான்கு கார் என்பதை எங்களை அறியாமல் நாக்கிலே வருகின்ற நாங்கள் உபயோகத்தில் வைத்திருக்கின்றோம் என்று சொல்லை. அழகான சொல்லி இருக்கத்தக்க நேரம் மகள் உந்து என்று உந்துருளி, மகள் உந்து, பேர் உந்து, சிட்டு உந்து என்றெல்லாம் இருக்கின்றது. அப்ப மகள் வாகனம், மகள் வாகனம் என்றதை இருக்கும் பொழுது நாங்கள் அதை உபயோகிக்காமல் விட்டுவிட்டோம். அதனால் எங்கள் நாவலை வந்து இன்னொரு மொழி உட்கார்ந்து ஆட்சி செலுத்துகின்றது. சரி, இந்த ஆரம்பிக்கின்றது, மீண்டும் ஆரம்பிப்போம் ஐயா. உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது. இந்த வேளையிலே கார்த்திகேயன், இந்த மழை சூழல்ல இந்த வெளியே இருந்து கடைகள் மூடி இல்லாமல் சும்மா தெருவோரம் வைத்திருக்கின்ற அங்காடியை அந்த வியாபாரிகள் எப்படி இருக்கின்றார்கள்?
2: நிறைய கடைகள் திறந்து இருக்கின்றன.
0: இல்ல, மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வெளி தெருவோரமாக இருக்கின்ற வியாபாரிகள் எப்படி இருக்கின்றார்கள்? நீங்கள் வெளியே சென்று பார்த்தபோது அவர்களும் அந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்துகிறார்களா இந்த மழையிலே?
2: நனைந்து கொண்டு செய்கிறார்கள். சிலர் அதற்கான ஏற்பாடுடன் இருக்கிறார்கள்.
0: ஏற்பாடுடன் இருக்கின்றார்கள், நல்லது. நீங்கள் இரவு உணவு அறிந்து விட்டீர்களா?
2: வயிறு நிறைய அறிந்து விட்டேன்.
0: சில பேர் பார்வையில் இரவு நேரத்தில் வயிறு நிறைய அறிந்து வருகிறார்கள்.
2: இன்று மழை என்பதால்
0: பத்து காட்டி விட்டீர்கள்
2: புதிதாக.
0: அந்த உணவை நீங்கள் சமைத்தீர்களா, வெளியே எடுத்தீர்களா, வாங்கினீர்களா?
2: அம்மா சமைத்து எனக்கு கொடுப்பார்கள்.
0: அம்மா சமைத்து கொடுப்பார்கள், அம்மா சமைத்து கொடுப்பார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன உணவு உண்டீர்கள்?
2: மரவள்ளி கிழங்கு, வேர்கடலை, தோசை என்று பல.
0: உங்களுடைய இன்று உங்களுடைய வயிற்றிலே பல பொருட்களும் இருக்கின்றது. இந்த மழை நேரத்தில் இந்த உணவுகளை இப்படி நீங்கள் நல்லது, நல்லது. போசாக்கா இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய அந்த புதிய வீடு நீங்கள் அமைத்தீர்கள், அதன் அருகிலே தென்னம் பிள்ளைகள் வைத்தீர்கள் அல்லவா?
2: நிறைய தென்னம் பிள்ளை வைத்தேன்.
0: அது எப்படி இருக்கு?
2: வளர்ந்து கொண்டிருக்கிறது, மழையில் மூழ்கி கொண்டிருக்கிறது.
0: இல்ல, இந்த நீர் அவர்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கு. அந்த மரங்களில் பயன் கொடுங்கள்.
2: பாதி நீரில் மூழ்கி உள்ளது தென்னங்கன்றுகள்.
0: தென்னங்கள் மூழ்க மாட்டாது, அது வடிந்த உடனே வந்துவிடும், அது பழுதாகாது. தென்னை தோட்டத்துக்கு தென்னைக்கு தண்ணீர் தான் நீண்டது, நாங்கள் கொடுக்கின்ற தண்ணீரை தலையால எங்களுக்கு தரும் விளங்கினார். உங்களுக்கு பீவியில செல்லும் பொழுது வாகன போக்குவரத்து எப்படி இருந்தது?
2: வண்டி எதுவும் இல்லை வீதியில்,
0: நீங்க மட்டும்தான் தனிக்காட்டு ராஜா மாதிரி சென்றீர்கள்.
2: சில நேரங்களில் அப்படிதான்
0: சில நேரங்கள் அப்படித்தான். சரி, நீங்கள் இன்று கடையில் சென்று என்ன பொருட்கள் வாங்கினீர்கள்?
2: வேர்கடலை, சுவையாக பொட்டுக்கடலை, வத்தல், சுவையான பொருட்கள்
0: வாங்க. அதுக்கு எப்படி பணம், எப்படி நீங்களுக்கு பணம் செலுத்தினீர்கள்? பணமாக
2: பையில் உள்ள பழம்,
0: பணமாகத்தான் செலுத்தினீர்களா?
2: பணமாக காசாக செலுத்தினேன்.
0: பணம் போற காசு போறையா?
2: காசு என்பது உலோகத்தால் இருக்கும், பணம் காகிதத்தால் இருக்கும்.
0: சரி, இரண்டு தடவை பணம் காசு என்ற சொல்லை உபயோகித்திருக்கிறீர்கள், கவனமாக இருங்கள். நீங்கள் அந்த பணத்தை காசாக கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன கொடுத்தார்கள் உங்களுக்கு?
2: சாமான்கள்
0: இல்லை, அதற்கு உறுதியாக என்ன கொடுத்து நீங்கள் வாங்கிய நீங்கள் கொடுத்ததுக்கு என்ன சாட்சியாக உங்களுக்கு என்ன கொடுத்தார்கள்?
2: இங்கே சீட்டு கொடுக்கும் வழக்கம் இல்லை.
0: பட்டிச்சூட்டு கொடுக்கும் பழக்கம் இல்லை என்று கூறுகிறீர்கள். இன்று ஆலயத்துக்கு செல்லவில்லையா?
2: நான்கு கோபுர வாசல்களும் அடைக்கப்பட்டுள்ளன.
0: ஓ, காரணம் என்ன? வெள்ளப்பெருக்க கொரோனாவா? மின் கிருமியா?
2: வெள்ளப்பெருக்கு, வெள்ளப்பெருக்கில் நீர் உள்ளே சென்று விட்டதால்.
0: ஓ, அதனால் நீங்கள் நீர் உள்ளே சென்றதால் நீர் உள்ளே செல்ல முடியாமல் வந்துவிட்டது, அப்படித்தானே? நன்றி காத்திரையன், நீங்கள் நான்கு நிமிடங்கள் 70 நாடிகள் பேசியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வெற்றி.
2: நன்றி ஐயா,
0: நன்றி. நீர் உள்ளே சென்றபடியால் நீர் உள்ளே செல்ல முடியவில்லை, எப்படி தமிழ்?
2: ஆமா ஐயா,
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
2: காட்டுகிறேன்.
0: அவர்களும் வெற்றி பெற்றிருக்காரு, நீங்க வாழ்த்தத்தானே வேணும். சந்தன் ராஜன் ஜோ சொல்லுவோம்
2: வெற்றி பெற்ற
0: வாழ்த்துக்கள். வெற்றி பாடலா என்ன பாடலை கேட்கின்றீர்கள்?
2: எங்கிருந்தோ அழைக்கும் என் ஜீவன்.
0: அந்த பாடல் உங்களுக்கு வெற்றி பாடல். எங்கிருந்தோ அழைக்கும் என் ஜீவன், இது உங்களுக்கு வெற்றி பாடலாக வருகின்றது. அழைக்கும் ஜீவன். நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு பதிவு கதம்பத்துக்கு?
2: நாளை பாடல் நான் சொல்கிறேன் ஐயா, ஒரு பாடலை நினைத்து வைத்திருந்தது.
0: மூன்று நிமிடத்துக்கு மேல் தாமதத்தால் பாடல் கிடையாது.
2: கவிதையே தெரியுமா? என் கனவு நீதான்.
0: எனக்கு உங்களோட கவிதையே எனக்கு தெரியாது ஐயா. என்ன பொருள் தன்னாஞ்சவர், என்ன போயிட்டு முடிந்தவர், என்ன சொன்னவர், கடினமா என்ன சொன்னார் வார்த்தைன்னு ஒரு வார்த்தை
2: சொன்னாரு. கார விட்டு
0: கார கொடுத்து விட்டாரு எங்களுக்கு அழகா. கார்ல ஆச்சரியமா கார விட்டு விட்டார். நல்லது. பாடல் நினைவுக்கு வந்தவுடன் பொருங்கள் தங்கண்டா, உங்களுடைய பாடல்
2: அதுதான் பாடல். கவிதையே தெரியுமா?
0: ஜெயம் திரைப்படத்திலே தான், ஜெயம் என்ற திரைப்படம். அதெல்லாம் நபர் அந்த வண்டியில கவர் கட்டி கூடு பிரிச்சொண்டு உள்ளுக்கு போற அப்படி
2: பாடல் தான்.
0: எப்படியெல்லாம் காதலிக்கிறாங்களையா? ஆனா என்னுடைய மாமனார் ஒருவர் தன்னுடைய காதலனுக்கு அவளுடைய காதலியை ஓடு பிரித்து உள்ளே இறங்கி தூக்கி கொண்டு வந்து கொடுத்தார். என்னோட மாமனார் அப்படி எல்லாம் பழைய காலத்து விடயங்களை இப்பதான் திரைப்படத்தில்
2: அவங்க
0: நல்லது. சரி, இப்பொழுது நாங்கள் 11:41 நிமிடம் இனிதாக எல்லோரும் வந்து நிறைவாக பாட்டு தமிழில் பேசுவோம். தமிழில் என்ன எனக்கு எதிரொலியாக இருந்தது என்னவென்று தெரியவில்லை. தமிழில் பேசுவோம் நிகழ்வை கேட்டு கலந்து சிறப்பித்தார்கள். இப்பொழுது வர வேண்டிய பாடல் வேற இருக்கின்றது. முதல் யாருடைய பாடல் இருக்கு? இங்கே செல்வகுமார் பாடல் இருக்கின்றது. அதை அப்படியே கொடுத்து கொண்டு வர நீங்கள் இருப்பீர்களா அல்லது செல்ல விரும்புகிறீர்களா? இல்ல தானே இருப்பீர்களா? நீ பாடல நாகப்பன் வரவில்லை, நீர் நேரத்துக்கும் வரவில்லை, மகள் இதுக்கு வரவில்லை, இப்பொழுதும் வரவில்லை. என்ன நடந்தாலும் தெரியவில்லை. அவரை நாங்கள் அவர் இருந்தால் வசதி இருந்தால் அவர் இங்கே அழைப்பார், வர போறேன் என்று. வராதபடியே நிலைமைகள், மலைகள், மழைக்காலங்களை நாங்கள் எப்படி தெரியாம இருக்கு. இப்பொழுது செல்வகுமார் உங்களுடைய பாடல் வெற்றி கொடி காட்டி அந்த பழைய பாடல் நீங்கள் தமிழிலே போட்டியிட்டு தமிழில் பேசும் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற பாடல் காற்றலைக்கு வருகின்றது. உறவுகளை நீங்களும் கேட்டுக் கொள்ளுங்கள்.

0: ஒரு தடவை நிறுத்துகிறேன். சந்தன்ராஜ் இவர் எங்களுடைய சந்தன் இவர் நாகப்பன் வருவதற்கு இருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருவர்
1: நாங்கள் நினைக்கிறோம்.

0: இளைஞர்கள் அந்த பாடல் வெற்றி கொடி காட்டு அந்த பாடலை வெற்றி பாடலாக செல்வகுமார் கேட்ட பாடல் கேட்டபொழுது அன்பு நாகப்பன் வந்திருக்கிறார். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் ஐயா உங்களுக்கு.
0: மாலை காலை வணக்கம். இங்க உங்களோட கார்த்திகேயன் ஜோர்ஜ்
1: சந்தனராஜ் ஐயா வணக்கம், கார்த்திகேயன் ஐயா வணக்கம், ஜார்ஜ் ஐயா வணக்கம்,
2: வணக்கம் ஐயா வணக்கம்,
1: அனைவருக்கும் வணக்கம்,
0: அனைவருக்கும் வணக்கம். நன்றி. என்ன நடந்தது? ஒரு ஏதாவது பணியில இருந்தீர்களா, அல்லது இந்த வெள்ளப்பெருக்கினால் உங்களுக்கு ஏதாவது கடினம் அனர்த்தங்கள் ஏற்பட்டதா? நீங்கள் வரவில்லை.
1: எங்கள் ஊர்ல வெள்ளமே கிடையாது ஐயா.
0: அப்ப நல்ல மனிதர்கள் இல்ல போல
1: இருக்கின்றது.
0: நல்ல மனிதர்கள் இல்ல போல இருக்கு. கடந்த முறை வந்த
1: இல்ல இல்ல எனக்கு பண்ணிங்க வேலை வந்து இந்த
0: மாத வருடம் முடிவுறது அல்லவா கொஞ்சம் பணி கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா?
1: அதாவது இந்த மாதம் வந்து இந்த நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ற டியூ டேட் டிசம்பர்
0: 31. நல்லது. நான் தமிழில்
1: பேசுவார்
3: சிதம்பரத்துல செய்திய பார்த்தவனே என்னோட நண்பர் வட்டவாசியில இருக்க நம்மளுடைய நண்பர் ஸ்ரீபண்டாஜ் உடனே போன் பண்றாரு. என்னன்னா
1: விவரம் தெரிஞ்சதில்லை, விஷயம் தெரிஞ்சதில்லை.
3: என்னன்னு
1: எங்களில் ஒரு சொட்டு மழை கூட இல்ல. கடந்த வாரம்
3: அந்த பக்கம் அந்த புயல் வந்து திரும்ப பிறகும் ஆனா அது வந்து அது வலுவடைந்து விட்டது. மழையா போயிருக்கு இலங்கையில பாருங்க, அருள் அவங்க வீட்டுலாம் அவ்வளவு தூரம் தண்ணி
0: அப்படின்னா
4: இலங்கையில கடுமையான சேதம்.
0: சுற்றுலா பயணம் செய்கின்றது.
4: இங்க அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவுலதான் அந்த புயல் சுத்திக்கிட்டே கொஞ்ச நேரம் இருந்து அப்புறம் கரையை கடந்தது. அதனாலதான் அந்த 48 மணி நேரத்துக்கு மேல அங்கெல்லாம் கடும் மழை.
0: அங்கே மேற்கு திசையாக நோக்கி வடக்கு
1: இருக்குங்கிறாங்களே புயல் எங்களோட ஊர்ல எல்லாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல பாதிப்பு. இந்த விஷயம் ஆரம்பத்துல நம்ம பேசணும். அந்த மாதிரி தரையில தோணுனாலே ஊருது தண்ணி.
3: பைபாஸ் ரோடு போட்டதுனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு. ரொம்ப பெரிய மழையா இருந்தாதான் ஓரளவுக்கு குடிக்க முடியாத அளவுக்கு வந்தா அந்த ஒரு அரை ஏரியம் பிறந்தாங்கன்னா வெள்ளம் வரும். எங்க எல்லாம் தீபாவளியோட எல்லாம் பாத்தீங்கன்னா கடையை திறக்க முடியல, ஃபுல்லா சுத்தி வெள்ளம்.
0: சரி, இப்பொழுது நாங்கள்
4: வீரண ஏரி இன்னும் வர வேண்டியிருக்கு. வீரண ஏரி தண்ணி வந்து நாளைக்கும் நாளைக்கும் அங்க நிரம்பியதுன்னா அங்க திறந்து விடுவாங்க.
1: நல்லது. இப்ப ரெண்டாவது புயல் வந்தது இல்ல, சிதம்பரத்துல தான் அதிகம் மழையா.
0: நல்லது.
4: கலந்துருவாங்க
3: பயமுறுத்தும் அப்படிங்கிறது நமக்கு மழை அதிகமா அதிகமா லேசான காட்ட ஓடி போச்சு. அந்த பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் போயிடுச்சு பயங்கர. அதாவது இன்னும் கொஞ்சம் தள்ளி எங்களுக்கு நாகப்பட்டினத்தினுடைய அந்த எல்லை கிட்ட இருக்கும் வந்துதான் கொள்ளிடம் அந்த கொஞ்சம் ஆறு பக்கத்துல அங்கதான் வந்து இதை விட 2 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கும். 34 அந்த 36 சென்டிமீட்டர்
4: காத்தோட வேகம் வந்தயா கடல் கரை இருக்கு இல்லையா பக்கத்துலதான் எங்களுக்கு இருக்கு. 10 கிலோமீட்டர் கடல்ல இருந்து அப்படியே தண்ணி அள்ளிட்டு வந்து இங்க ஊத்து. வேற ஒண்ணும் இல்ல, காத்து வந்து அங்க அங்க சுத்தி வருது. வரும்பொழுது கடல்ல இருந்து காத்து வந்து கரைக்கு வர்றதால
0: அங்க
4: இருந்து அள்ளி கொண்டு வந்து இங்க ஊத்திட்டு
0: நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு திரும்ப
5: அவங்க நிலைமையில நினைச்சு கூட பாக்க முடியும்.
0: நிகழ்ச்சிக்கு திரும்ப
3: இப்ப சாதாரணமா இந்த இதுல பாருங்க